0: கர்த்தர் நீ தந்த வசனம் ஏசாயின் புஸ்தகம் 31 அதிகாரம் 5 வசனம்.
1: பறந்து காக்கிற பட்சிகளை போல,
0: பறந்து காக்கிற பட்சிகளை போல
1: சேனைகளின் கர்த்தர்,
0: சேனைகளின் கர்த்தர்
1: எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார்,
0: எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார்.
1: அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார்,
0: அதை அவர் காத்து தப்ப பண்ணுவார்.
1: அவர் கடந்து வந்து,
0: அதை கடந்து வந்து
1: அதை விடுவிப்பார்,
0: அதை விடுவிப்பார். அவர் எல்லா தீங்கு விளைக்கப்பார். அதுலயே எல்லா வசனமும் அடங்கிச்சு. எல்லா தீங்கு இந்த உலகத்துல வர அத்தனை தீங்குக்கு நம்மளை விளக்கி காக்கிறவர். வெளியே போனா வீட்டுக்கு வந்தாத நிச்சயம். அப்படிப்பட்ட ஆபத்தான காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தரை நம்ம அள்ளி கொள்ளும் போது, கர்த்தரோடு நம்ம இருக்கும் போது, கர்த்தரின் சரி எல்லா தீங்குக்கு நம்மள விலை காப்பார். நம்ம ஆத்மாவை காப்பார். நம்ம ஆத்மா வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்மா காப்பார். உன் போக்கிய வரத்தி இது முதல் என்றென்றைக்கும் காக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் என்ன செய்யற, நம்மள காக்கிற தேவன். ஒரு நாள் மட்டும் காத்துட்டு மத்த நாள விடுற தேவன் இல்ல, என்றென்றைக்கும் நம்மளை காக்கிற தேவன். 91 சங்கீதம் 11 வசனம் வாசித்து பாருங்க.
1: உன் வழிகளில் எல்லாம்,
0: உன் வழியில் எல்லாம்
1: உன்னை காக்கும்படி,
0: உன்னை காக்கும்படி
1: உனக்காக,
0: உனக்காக
1: தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்.
0: பாத்தீங்களா, வழிகள் எல்லாம் நம்மளை காக்கிறதுக்கு அனுப்பிச்சார். தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். இந்த உலகத்துல எத்தனையோ ஆபத்துகள், விபத்துக்கள், எதுல போனாலும் ஆபத்துக்கள், எங்க போனாலும் ஆபத்துக்கள். பாருங்க, மெட்ராஸ்ல அவங்க நினைச்சு பாத்துருக்கவே மாட்டாங்க. மெட்ராஸ்ல, கடலூர்ல எத்தனையோ ஆபத்துகள், விபத்துக்கள், பயங்கரமான காரியங்கள் நம்ம உலகத்துல நம்ம கண் கூட பாக்குறோம். எத்தனை ஆபத்துகள், எங்க பார்த்தாலும் ஆபத்து, விபத்துகள். ஆனா கர்த்தர் நம்புறவங்களை கர்த்தர் என்ன செய்யற, கட்டாயம் காத்துக்கொள்வா. சரி, நம்மெல்லாம் காக்கப்படணும், என்ன செய்யணும், அதுதான் பார்க்க போறோம். இந்த பொல்லாது நிறைந்த உலகத்துல நம்மெல்லாம் காக்கப்படணும், என்ன செய்யணும், அதுதான் நம்ம இப்ப முதலாவது நம்ம பார்க்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 வசனம்.
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை,
0: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை
1: நீ காத்து கொண்டபடியினால்,
0: காத்து கொண்டபடியினால்
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை,
0: பூமியில் குடியிருக்கிறவர்களை
1: சோதிக்கும்படியாக,
0: சோதிக்கும்படியாக
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்,
0: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
1: வரப்போகிற,
0: வரப்போகிற
1: சோதனை காலத்திற்கு,
0: சோதனை காலத்துக்கு
1: தப்பும்படி,
0: தப்பும்படி
1: நானும் உன்னை காப்பேன்,
0: நானும் உன்னை காப்பேன். அப்ப என்ன செய்யணும், இந்த பூச்சக்கரம் உலகம் முழுது வருகிற சோதனை காலத்துல கத்திரி காக்கூட செய்யணும். தேவண்ட வாசன் தம் இதயத்துல வைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். கேட்கறதுக்கு மாத்திரல, பைபிள் வாசிக்கிறது மாத்திரல, டிவியில கேட்கிறோம். எத்தனையோ வசனங்கள் இப்ப தேவனை கர்த்தர் கிருவியா கொடுத்து கொண்டிருக்கிற, எந்த டிவியை திறந்தாலும் தேவண்ட வசனம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ரேடியோவில் இப்ப எல்லா இடத்துலயும் வெளியே கொண்டு கொடுத்துருக்குது. நம்ம என்ன செய்யணும், இந்த வசனத்தை என்ன செய்யணும், காத்துக்கொள்ள வேண்டும். வசனத்தை நம்ம காத்துக்கொள்ளுமானா இந்த பூமி எங்கு வரப்போற எல்லா சோதனை காலத்திலும் கர்த்தர் நம்மள காத்துக்கொள்வார். எத்தனையோ சோதனைகள், பயங்கரமான காரியங்கள் இவ்வளவு உலகத்தில் நடக்க போகுது. அப்படிப்பட்ட சோதனைகளின் காலத்துல கர்த்தர் நம்ம காத்துக்கொள்ள, தேவண்ட வாசனம் உள்ளத்துல காத்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை கூட நம்ம கேட்டுட்டு மாற்ற காதுல, ஒரு காதுல கேட்டு மாற்றது காதுல விட்டக்கூடாது. வசனத்தை நம்ம என்ன செய்யணும், இதயத்துல பதித்து வைக்க வேண்டும். லூக்கால் சுவிசேஷம் 8:15 வசனம்.
1: நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள்,
0: நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள்
1: வசனத்தை கேட்டு,
0: வசனத்தை கேட்டு
1: அதை உண்மையும் நன்மையுமான,
0: அது உண்மையும் நன்மையுமான
1: இருதயத்திலே காத்து,
0: இருதயத்திலே காத்து
1: பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
0: பொறுமையுடன் பலன் கொடுப்பவராக இருப்பார்கள். நம்ம வசனத்தை எங்க வச்சு காத்துக்கணும், இருதயத்துல வைத்து காத்துக்கொள்ள வேண்டிய. நிறைய பேர் வசனத்தை எடுத்து நோட்ஸ் எடுப்பாங்க, அப்புறம் நோட்ஸ் எடுத்தாங்கன்னா அதோட சரி போய் திறந்து பார்க்க மாட்டாங்க. அந்த வசனத்தை எங்க வச்சுக்கு, நம்ம இதயத்துல காத்து வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசி நாள்ல வாழ்றோம். வசனம் இல்லைன்னு சொன்னா இனிமேல் வர நாட்கள்ல நம்ம என்ன செய்ய முடியாது, தப்பி வைக்க முடியாது. வசனத்தை நம்ம இதயத்தில் வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். அல்லது வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கும் போது திட்டம் தெளிவா சொல்றாரு, என் பொறுமை குறித்து சொன்ன வசனத்தை காத்துக்கொள்வீங்கன்னா பூச்சக்கரம் எங்கு வரப்போற சோதனைக்கு உங்களை காத்து தப்பு வைப்பேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய வசனத்தை இதயத்தில் காத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதயத்தில் எழுதி வச்சுக்கணும், நோட்ல எழுதி வச்சா விட்டுருவோம். நோட்ஸ் எத்தனை நோட்ஸ் எடுத்தாலும் நம்ம அன்னைக்கோட விட்டுருவோம், அவ்வளவுதான், திரும்பி பார்க்கவே மாட்டோம். ஆனா நம்ம இதயத்துல பதித்து வைக்க வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் இதயத்தின் வசனத்தை என் இதயத்தில் எழுதி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். உவாங் புஸ்தகத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 11:19 வசனம் வாசித்து பாருங்க.
1: நீங்கள் என் வார்த்தைகளை,
0: என் வார்த்தைகளை
1: உங்கள் இதயத்திலும்,
0: உங்கள் இதயத்திலும்
1: உங்கள் ஆத்மாவிலும்,
0: உங்கள் ஆத்மாவிலும்
1: பதித்து,
0: பதித்து வசனத்தை கேட்டுட்டு நம்ம இங்கே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரையும் வசனத்தை இருத்திலும் ஆத்மாத்தில் பதித்து வைங்க ஆண்டவரையும் சொல்லி கேட்கணும். வசனம் நம்ம உள்ளத்தில் இருந்தாதான் இனிமேல வரப்போற தேங்குக்கு பல்லாப்புகள்லாம் தேவனுக்கு எத்தனை நாள் பாதுகாக்க முடியும். மத்தேயு விசேஷம் 13:19
1: ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும்
0: உணராதிருக்கும் போது
1: பொல்லாங்கன் வந்து
0: அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை
1: பறித்துக் கொள்கிறான்.
0: பாத்தீங்களா, வசனத்தை கேட்டு இது எனக்கு தான் ஆண்டவர் என்னோடு பேசுறீங்கன்னு சொல்லி நம்ம உணர்ந்து ஆண்டவர் நம்ம ஒப்பு கொடுக்காட்டா சரி, பொல்லாங்கன் வந்து என்ன செஞ்சானா வசனத்தை பறித்து கொண்டு போயிடுறான். ஆமாண்டவரே, எனக்கு தான் ஆண்டவரே, நான் எனக்கு தான் இந்த வசனம் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தை கேட்கும் போதே நம்ம உள்ளத்துல ஒப்பு கொடுத்து தேவனே எனக்கு இருக்க என்னுடைய குறைகளா மன்னிங்க, குற்றங்களா மன்னிங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது இந்த உணர்வை தரணும். அதுதான் சங்கீதக்காரர் கேட்கிற, ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும். சங்கீதம் 119:34 பாருங்களேன், நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரு. ஆண்டவரே தரமாட்டேன், நம்ம கேட்கணும். வாசித்து பாருங்க, 119:34
1: எனக்கு உணர்வை தாரும்.
0: நம்ம உணர்வை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும், ஆண்டவரே எனக்கு இந்த வசனத்துக்கு உணர்வை தாரு இயேசப்பா.
1: அப்பொழுது நான் உம்முடைய வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன்.
0: பாத்தீங்களா, நம்ம வசனத்தை உணர்ந்தாதான் அப்பதான் மேனிச்சு முடியும், கர்த்தருடைய வேதத்தை நம்ம கை கொள்ள முடியும். உணர்வை தாரும் ஆண்டவரே, என்னோட நீ பேசணும் ஆண்டவரே, வசனம் என்னோட பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். உணரும் போது இந்த வசனம் என்ன பிசாசாவை எடுத்துக்கொள்ள போக முடியாது. நம்ம உணர்வுகளாக இருக்கும் போதுதான் பொல்லாங்க நம்ம இதயத்தில் வசனத்தை என்ன செஞ்சிடறான், பறித்து கொண்டு போயிடுறான். நம்ம வசனத்தை கேட்டு உணர்ந்து கர்த்தர் அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே வசனம் உள்ளத்தில் எழுதித்தாரும். இந்த வசனத்தை ஒண்ணு கூட நம்ம மறக்கூடாது ஆண்டவரே, நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 4:20-21
1: என் மகனே
0: என் வார்த்தைகளை கவனி
1: என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள்.
0: வசனத்தை எங்க வச்சு காத்துக்கணும், நம்ம இருதயத்துல காத்துக்கொள்ளும். பைபிள் நம்ம கையில இருக்கு உண்மைதான், நம்ம நோட்ஸ் எடுக்காத மறந்துடுறோம், ஆனா வசனத்தை எங்க வச்சு காத்துக்கலாம், இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்க முடியும், நம்ம வரக்கார காலங்களுக்கு தப்பு வைக்க முடியும். வரப்புற பொல்லாங்கு நிறைந்த உலகத்துல வாழ்றோம், வரப்புற சோதனைகளுக்கு நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும். ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே வசனத்தை இறுதியத்தில் எழுதி கொடுங்க ஆண்டவரே, ஒரு வசனம் கூட நம்ம மறக்க கூடாதப்பா, என் இறுதியத்தில் எழுதித்தாருன்னு சொல்லி. யோபின் புஸ்தகம் 23:12
1: அவருடைய வாயின் வார்த்தைகளை
0: எனக்கு
1: வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன்.
0: ஆகாரத்தை பார்க்கிலும் தேவன் வசனம் தெரிஞ்சு செஞ்சாரா யோபு, அதிகமா காத்துக்கொண்டார். ஆகாரத்தை வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் தேவன் வசனம் தெரிஞ்சு செஞ்சாரா அதிகமா காத்துக்கொண்டார். இது கடைசி நாட்கள் அருமையானவர்களே, தேவன் வசனம் நமக்கு மிக மிக அவசியம். தேவன் வசனம் இல்லைன்னா நம்ம உலகத்துல வாழவே முடியாது, வரப்பற சோதனைகளை தப்பு வைக்க முடியாது. வசனம் நமக்கு மிக மிக அவசியம். 119:44
1: நான் எப்பொழுதும்
0: என்றைக்கும்
1: வேதத்தை காத்துக்கொள்வேன்.
0: நம்மள வசனத்தை கேட்கறது மாத்திரல, வசனத்தை வாசிக்கிறது மாத்திரல, டிவியில கேட்கிறோம், எத்தனையோ ரேடியோ மூலியமா கேட்கிறோம், வசனத்தை உள்ளத்திலும் சரி காத்துக்கொள்ளும், திரும்ப வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 3:10
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
0: வரப்போகிற
1: சோதனை காலத்துக்கு
0: தப்பும்படி
1: நானும் உன்னை காப்பேன்.
0: பூச்சக்கரத்தின் மேலும் சோதிக்கும்படி பிரச்சனை, அதிகமான பிரச்சனை வரும். அப்ப தேவனோட வசனம் இருந்தா தான் நம்ம நினைச்சு அந்த காத்து நம்மள தப்பிப்பாரு. தேவனுடைய வசனத்தை நம்ம இருதயத்துல காத்துக்கொள்ளணும். எப்பவுமே வசனத்தை வச்சு நம்ம அப்படியே தியானிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் வரப்போற எல்லா ஆபத்துக்களுக்கும் சோதனைகளுக்கும் நம்ம தப்பிக்க முடியும். அல்லேலூயா. முதல்ல நம்ம காக்கப்பட நினைச்சு தேவனுடைய வசனம் நம்ம இருதயத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது, கர்த்தர் நம்மளை காக்கணும் என்ன செய்யணும் பாருங்க, 37:28
1: தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை.
0: கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், பரிசுத்தவான்களை கைவிடுதலை,
1: அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள்.
0: பரிசுத்தவான்களை என்ன செய்வீங்க, கைவிடுவதில்லை, அவங்க என்றைக்கும் காக்கப்படுவாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குமப்பா, என்னை பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நம்ம ஆண்டவிட்ட ஒப்பு கொடுத்துட்டே இருக்கணும். ஆண்டவர், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொன்னார். அப்படித்தான் சொன்னாரு. லேவியரம் புத்தகம் 22:32
1: நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்.
0: அப்ப கர்த்தர் நம்மளை பரிசுத்தமா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கர்த்தர் உப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டுட்டு உப்பு கொடுத்தோம்னா கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். பரிசுத்தவனுக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? காத்துக்கொள்வார். என்றைக்கு அவங்களை என்ன செய்ய போறது இல்ல, கைவிடப்படுவதே இல்ல. ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவரே என்னை பரிசுத்தான மாற்றும் ஆண்டவரே சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். அதான் பரிசுத்த பேதர் எழுதுறாரு பாருங்க, 1 மத தேவனுடைய வசனத்தை நம்ம உள்ளத்துல வச்சிருந்தா கர்த்தர் காத்துக்கொள்வார். ரெண்டு பரிசுத்தவன்களை கர்த்தர் காத்துக்கொள்வார். 1 Peter 1:15
1: உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல,
0: உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல
1: நீங்களும்,
0: நீங்களும்
1: உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள்.
0: நீங்க நடக்கையில எல்லாவற்றிலும் எப்படி இருங்க? பரிசுத்த நடக்கையில, சிந்தனையில, செயல எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். பரிசுத்தமா இருந்தா கர்த்தர் காத்துக்கொள்வார். நம்மளால பரிசுத்தம் ஆள முடியல கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்க. ஆண்டவர் சொன்ன, நான் உங்களை பரிசுத்தமாக்குறேன் கர்த்தர் சொன்னார். கர்த்தர் கேட்டா நம்மளை பரிசுத்தமாக்குவாரு. அல்லேலூயா. பரிசுத்தமா இருந்தா கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்வார். நடக்கையில எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். யாக்கோபு எழுதுறாரு 4:8
1: இருமனம் உள்ளவர்களே,
0: இருமனம் உள்ளவர்களே
1: உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்க.
0: இருதயத்துல பரிசுத்தமா இருக்கணும். எங்க நம்ம இருதயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும்? நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஒவ்வொரு நாளும் ஏசப்பா உங்க ரத்தத்தால என் இருதயத்தை கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, உங்களை போல என்னை மாற்றுங்க சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். நடக்கையில பரிசுத்தமா இருக்கணும், இருதயங்களை பரிசுத்தமா இருக்கணும். கர்த்தர் நம்மளை காக்க வல்லவரா இருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. 1 Thessalonians 4:5
1: உங்களில் அவனவன்,
0: உங்களில் அவனவன்
1: தன் தன் சரீர பாண்டத்தை,
0: தன் தன் சரீர பாண்டத்தை
1: பரிசுத்தமாயும்,
0: பரிசுத்தமாயும்
1: கனமாயும்,
0: கனமாயும்
1: ஆண்டு கொள்ளும்படி,
0: ஆண்டு கொள்ளும்படி. நம்ம சரீரத்தை பரிசுத்தமா இருக்க வேண்டும். நம்ம சரீரம், ஏன்னா நம்ம சரீரத்துல தேவ பரிசுத்தாவினாரும் வாசமான இருக்கிற வாசமா இருக்கிறாரு. அப்படித்தானே சொல்ற 1 Corinthians 6:19
1: உங்கள் சரீரமானது,
0: உங்க சரீரமானது
1: நீங்கள் தேவனாலே பெற்றும்,
0: நீங்க தேவனாலே பெற்றும்
1: உங்களில் தங்கியும் இருக்கிற,
0: உங்கள் தங்கியும் இருக்கிற
1: பரிசுத்த ஆவியினுடைய,
0: பரிசுத்த ஆவியினுடைய
1: ஆலயமா இருக்கிறது என்றும்.
0: நம்ம சரீர யாருடைய ஆலயம்? பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். அதனால நம்ம சரீரத்தை பரிசுத்தமா காத்துக்கொள்ள வேண்டும். சரீரமாகி ஆலயத்துல தங்கி இருக்கிறாரு, அதை நம்ம பரிசுத்தமா காத்துக்கொள்ள வேண்டும். அன்பிலையும் பரிசுத்தமா இருக்குன்னு சொல்றாரு. எபேசியர் 1:4
1: தமக்கு முன்பாக,
0: தமக்கு முன்பாக
1: நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்,
0: அன்பில் ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். குற்றங்கள் இல்லாத குறையில்லாத நம்ம காத்துக்கொள்ளணும். ஹலேலூயா. பரிசுத்தவன்களை கர்த்தர் என்ன செய்யறதுல கைவிடுது? முதல்ல தேவனுடைய வாசனை யாராருக்குள்ள இருக்குதோ அவங்களை தேவன் கைவிடுதல. ரெண்டாவது, பரிசுத்தமா இருக்கிறவங்க கர்த்தர் காக்கிறாரு. மூன்றாவதாக நம்ம வாசிக்க கேட்ட 2 Peter 2:5
1: பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல்,
0: பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல்
1: நீதியை பிரசங்கித்தவனாகிய,
0: நீதியை பிரசங்கித்தவனாகிய
1: நோவா முதலான,
0: நோவா முதலான
1: 8 காப்பாற்றி,
0: 8 காப்பாற்றி
1: அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த,
0: அவபக்தி உள்ள நிறைந்த
1: உலகத்தின் மேல்,
0: உலகத்தின் மேல்
1: ஜல பிரளயத்தை வரப்பண்ணி,
0: ஜல பிரளயத்தை வரப்பண்ணி. பாத்தீங்க, மூன்றாவது யார கேட்கிறாரு? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறவங்களை கத்த காக்கிறாரு. மத யார கேக்குறாரு? தேவனுடைய வசனம் இதயத்துல இருக்குமானால் கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்வாரு. வசனம், ஏன்னா வசனம் இருந்தா நம்ம உள்ளத்துல வசனம் ஆண்டு பேசுவாரு. நம்ம ஏதாவது தப்பு குழப்பம் வரும்போது, இல்ல வசனம் இப்படி சொல்லி இருக்கு, தேவனுடைய வசனம் இப்படி சொல்லி, வசனம் இருந்தா தான் நம்ம உள்ளத்துல ஆண்டு பேசி நம்மளை காக்க முடியும். ரெண்டாவது, பரிசுத்தவான்கள் தேவன் காப்பாத்துற. மூன்றாவது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது நம்மளை கர்த்தர் காக்கிறார். 1 Peter 3:20
1: அந்த பேலையிலே,
0: அந்த பேலையிலே
1: சிலராகி 8 மாத்திரம்,
0: சிலராகி 8 மாத்திரம்
1: பிரவேசித்து,
0: பிரவேசித்து
1: ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள்.

0: எவ்வளவு பெரிய தண்ணி, அவ்வளவு பயங்கரமான தண்ணி வந்துச்சு, எல்லாம் அழிஞ்சு போனாங்க. ஆனா நோவா குடும்பம் மட்டும் காக்கப்பட்டாங்க. ஏன்னா அங்க ஊழி செஞ்சாங்க பாத்தீங்களா, கத்திர அவங்களை காத்துக்கொண்டார். எட்டு பேர் அந்த குடும்பத்தை மாத்திரம் காத்துக்கொண்டார். எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க, ஆனா நோவா குடும்பத்தை காப்ப நோவா கத்துடி ஊழியத்தை செய்தார். அலையிலுவியா அலையிலுவியா, கத்துடி ஊழியத்தை செய்யும் போது கத்து நம்மள காத்துக்கொள்ளுகிறார். ஆதியம் புஸ்தகம் 7:12
1: 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது.
0: எத்தனை நாள் மழை பெஞ்சுதா? 40 நாள் இரவும் பகலும் பெரிய மழை பெஞ்சுது. மெட்ராஸ்ல 2 நாள் பெஞ்ச மழையே தாங்க முடியல இல்லையா, எத்தனையோ பேர் தண்ணியில போயிட்டாங்க. ஆனா நோவா வாழ்ந்த காலங்கள்ல 40 நாள் இரவும் பகலும் எப்படி பெஞ்சுதா? பெருமழை பெஞ்சிச்சு. ஆனால் நோவாவையும் நோவா குடும்பத்தாரின் தேவன் பாதுகாத்து கொண்டார். நோவா என்ன செஞ்சார்? ஊழியம் செய்து கொண்டிருந்தார் கர்த்தருக்காக. அல்லேலூயா அல்லேலூயா, நோவா கர்த்தருக்காக ஊழியம் செய்தார். நோவா குடும்பத்தை தேவன் பாதுகாத்தார். நம்மளும் கர்த்தருக்காக எதையாவது ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்காப்பார். கடைசி நாட்கள் அருமையானவர்களே, காலங்களை இப்ப சொல்லிக்கொண்டே இருக்குது. எப்படிலாம் நடந்து கொண்டிருக்குது, நம்ம சின்ன பிள்ளையில இப்படி நடந்துச்சா, இப்ப எவ்வளவு நடக்குது பாத்தீங்களா. கர்த்தருக்காக எதையாவது நம்ம ஊழியத்தை செய்ய வேண்டும். கத்தடி ஊழியத்தை செய்யும் போது உங்களையும் காப்பாரு, உங்க குடும்பத்தையும் காப்பாரு. அல்லேலூயா. சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா, ஏதாவது கத்தரை பத்தி யாருக்காவது நம்ம சொல்ல வேண்டும். நாட்கள் பொல்லாத ஆன பிள்ளைகள் காலத்தை என்ன செஞ்சிடணும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆதியம் புஸ்தகம் 7:23
1: மனுஷர் முதல்
0: மிருகங்கள்
1: ஊரும் பிராணிகள்
0: ஆகாயத்து பறவைகள்
1: பரியந்தமும்
0: பூமியின் மேல்
1: இருந்த
0: உயிருள்ள வஸ்துக்கள் யாவும்
1: அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கரகமாயின
0: நோவாவும்
1: அவனோடு பேழையிலிருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன.
0: அவங்க மாத்திரம் தான் காக்கப்பட்டாங்க பாத்தீங்களா. எல்லாம் மிருகம் ஊர் பிராணிகள் மனிதர்கள் எல்லாம் அழிந்து போனாங்க, ஆனா நோவா குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டாங்க. காரணம் என்ன? வெண்டி பேதின் புஸ்தகம் 2:5 வாசிக்க கேட்கலாமா? இன்னும் இருக்க.
1: பூர உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய
0: அவர் என்ன செய்ய எதை பிரசங்கித்தாரா? நீதியாக இயேசுகிறது. நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, 1 Corinthians 1:31 அவரே
1: தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும்
0: பத்தி அவர்தான் நமக்கு ஞானமும் நீதியும். அந்த நீதி என்ன செஞ்சார்? நோவா பிரசங்கித்தார், நீதி பிரசங்கித்தார். அதனால அவரே அவர் குடும்பத்தாரின் தேவன் பாதுகாத்து கொண்டார். கடைசி வினாடியில வாழ்ந்து கொண்டிருக்க பிரியமானவர், கடைசி நாட்கள் இல்ல கடைசி வினாடியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது யாரை காக்கிறார் ஆண்டவர்? தேவனுடைய வசனத்தை இதயத்தில் வைத்து காத்துக்கொள்கிறவங்களை தேவன் பாதுகாப்பார். இரண்டாவது பரிசுத்தம் ஆளுகிறவங்களை கத்த பாதுகாப்பார். மூன்றாவதாக கத்திற்காக ஊழியம் செய்வர்களை பாதுகாப்பார். அந்த மல்யான் புஸ்தகம் 3:18 வாசித்து பாருங்க.
1: அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும்
0: அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும்
1: இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள்.
0: பாத்தீங்களா, நீதிமானுக்கும் துன்மார்க்கும் வித்தியாசத்தை பார்ப்போம். கத்திற்கு ஊழியம் செய்யறவங்களுக்கும் செய்யாத வித்தியாசத்தை திரும்பவும் பார்ப்பீங்க. கத்திற்காக ஏதாவது ஊழியம் செஞ்சா கத்தர் உங்களை பாதுகாப்பார். அருமையானவர்களே, கடைசி நாட்கள் கடைசி வினாடி கத்தோட வசனம் யாராரு இதயத்தில் வைத்து வச்சிருக்கீங்களோ கத்தர் உங்களை பாதுகாப்பார். இரண்டாவதாக யாரெல்லாம் கர்த்தருக்காக பரிசுத்தம் கர்த்தர் பயந்து கர்த்தருக்காக வாழுகிறோமோ அவங்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பார். மூன்றாவதாக கர்த்தருக்கு யாரெல்லாம் ஊழியம் செய்யறோமோ அவங்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பார். ஊழியம் செய்யறவங்களுக்கும் செய்யாதவங்களுக்கும் வித்தியாசம் காண்போம். அதுக்குள்ளாக நம்ம கர்த்தருக்கு எதையாவது ஊழியம் செய்வோம். கர்த்தர் ஒப்பு கொடுங்க. ஊழியம் செய்யாதவங்க கர்த்தர் ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. நான்காவது கர்த்தர் யாதை பாதுகாக்கிறார். 145:20
1: கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி.
0: நான்காவது யாரை காப்பாற்றாரு? கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிற யாவரையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? காப்பாற்றுவார். எப்படி அன்பு கூறணும்? என்ன வந்தாலும் சரி, இயேசுதான் எப்படி வந்தாலும் சரி, என்னை இல்லாம போனாலும் இருந்தாலும் எனக்கு

0: இயேசு போதுன்னு சொல்லி அன்பு கூறுறவங்க தான் கர்த்தர் காப்பாத்துவார். அதங்க சொல்றார் பாருங்க, எபேசியன் புத்தகம் 6:24.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில்
0: அழியாத அன்புடனே, அழியாத அன்பு என்ன வந்தாலும் அந்த அன்பு கர்த்தர்விட்டு, அந்த அன்பு அழியாத அன்பு. ஏசப்பா எனக்கு இல்லாம கொடுத்தாலும் சரி, கொடுக்காம போனாலும் சரி, இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, அதான் அழியாத அன்புடனே
1: அன்பு கூறுகிற யாவரோடும்,
0: அன்பு கூற யாவரோடும்
1: கிருபை உண்டாயிருப்பதா,
0: கிருபை உண்டாயிருப்பதாக. அழியாத அன்பு தேவனத்தில் அன்பு வச்சுனா, அந்த அன்பு அவர் நம்ம மேல வைத்த அன்பு உலகத்தில் முடிவேறு நம்மள அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம தேவனத்தில் எப்படி அன்பு இருக்கு வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 13:1.
1: தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற,
0: தாம் உலகத்தில் இருக்கிற
1: தம்முடையவர்களிடத்தில்,
0: தன்முடையவரிடத்தில்
1: அன்பு வைத்தபடியே,
0: அன்பு வைத்தபடியே
1: முடிவு பரியந்தம்,
0: முடிவு பரியந்தம்
1: அவர்களிடத்தில்,
0: அவர்களிடத்தில்
1: அன்பு வைத்தார்,
0: அன்பு வைத்தார். பாத்தீங்களா, நம்ம இடத்துல என்னைக்கு நம்மளை கரத்தை பிடித்து என்னுடைய பிள்ளைன்னு ஏற்றுக்கொண்டாரோ, அந்த அன்பு அவர் முடிவறிந்த உலகம் முடிவறிந்தமோ ஆண்டவராக இயேசுக்கு நம்ம அன்பு வைத்திருக்கிறார். நம்முடைய அன்பு அவரிடத்துல எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. நம்ம அன்பு ஆண்டவர்கிட்ட எப்படி அன்பா இருக்கிறோம், சின்ன பிரச்சனை வந்துருச்சு நம்ம ஆண்டு விட்டு பிரிஞ்சிடறோம், சின்ன சின்ன குழப்பம் வந்த ஆண்டவர் பிரிஞ்சிடறோம், சின்ன பண கஷ்டம் வந்த ஆண்டவர் பிரிஞ்சிடறோம். எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் அன்பு விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரியவே கூடாது. அழியாத அன்பு கர்த்தரிடத்தில் நம்ம வைத்திருக்கிற அன்பு, அது எப்படிப்பட்ட அன்பா இருக்கணும், அழியாத அன்பு. என்ன வந்தாலும் சரி, என் இயேசு எனக்கு போதும், என் இயேசு எனக்கு போதும், இயேசுதான் எனக்கு எல்லாம் முழுமையா, என்னதான் வந்தாலும் அவருதான் எனக்கு போதும். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு ரோமர்கள் 28:36-37 பாருங்க, அப்படிப்பட்ட அன்பு நம்ம கர்த்தரிடத்தில் வைக்க வேண்டும்.
1: கிறிஸ்துவின் அன்பை விட்டு,
0: கிறிஸ்துவின் அன்பை விட்டு
1: நம்மை பிரிப்பவன் யார்,
0: நம்மை பிரிப்பவன் யார்,
1: உபத்திரவமோ,
0: உபத்திரமோ,
1: வியாகுலமோ,
0: வியாகுலமோ,
1: துன்பமோ,
0: துன்பமோ,
1: பசியோ,
0: பசியோ,
1: நிர்வாணமோ,
0: நிர்வாணமோ,
1: நாசமோசமோ,
0: நாசமோசமோ,
1: பட்டயமோ,
0: பட்டயமோ,
1: இவை எல்லாவற்றிலேயும்,
0: இவை எல்லாவற்றிலேயும்
1: நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே,
0: நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே
1: முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே,
0: முற்றிலும் ஜெயம் கொள்கிறவாய் இருக்கிறோமே. அவரால் தான், நம்மளால முடியாது, நம்மளை ஜெயம் கொள்கிற அவரால் முற்றிலும் என்ன செய்யணும், ஜெயம் கொள்றதுக்கு எந்த சூழ்நிலும் கருத்து விட்டு பிரியவே கூடாது. அல்லேலூயா, இயேசுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற அன்பு அவரிடத்துல முடிவறிந்த அன்பா இருக்க வேண்டும். எப்படி அன்பு கூறுமா பாருங்க, மார்க்கன் சுவிசேஷம் 12:30.
1: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
0: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
1: உன் முழு இருதயத்தோடும்,
0: முழு இருதயத்தோடும்,
1: உன் முழு ஆத்மாவோடும்,
0: முழு ஆத்மாவோடும்,
1: உன் முழு மனதோடும்,
0: முழு மனதோடும்,
1: உன் முழு பலத்தோடும்,
0: உன் முழு பலத்தோடும்
1: அன்பு கூறுவாயாக,
0: அன்பு கூறுவாயாக
1: என்பதே பிரதான கற்பனை.
0: அதுதான் பிரதான கற்பனை, முழு இருதயத்தோடும், ஆத்மத்தோடு, மனதோடு அடுத்து அன்பு கூற வேண்டும். என்ன வந்தாலும் சரி, என்ன இல்லாம போனாலும், என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் கர்த்தரிடத்தில் நம்ம அன்பு கூற வேண்டும். அவர்தான் இயேசுதான் எனக்கு அப்படின்னு அன்பு கூற வேண்டும். முதல்ல பார்த்தோம், கர்த்தருடைய வாசனை யாரை இருதயத்தில் இருக்கிற அவங்கள பாதுகாப்பார். என்ன சோதனை வந்தாலும் சரி, பூமி மேல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தேவன் பாதுகாப்பார். இரண்டாவதாக பரிசுத்தம் ஆளும்போது கர்த்தர் பாதுகாப்பார். மூன்றாவதாக கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது கர்த்தர் பாதுகாப்பார். நான்காவதாக கர்த்தரத்துல அன்பு கூறும்போது பாதுகாப்பார். எப்படி, முழுதத்தோடும், ஆத்மத்தோடும், மனதோடும் அந்த அன்பு அழியாம இருக்கணும். என்ன வந்தாலும் கர்த்தர் குறை சொல்லாம, என்ன வந்து ஆண்டவரோடு அண்டி இருக்கிறவங்களை தான் கர்த்தர் பாதுகாப்பார். 1 Corinthians 16:22.
1: ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்,
0: ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்
1: அன்பு கூறாமல் போனால்,
0: அன்பு கூறாமல் போனால்
1: அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன்,
0: சபிக்கப்பட்டவன் இருக்க கடவன்.
1: கர்த்தர் வருகிறார்,
0: கர்த்தர் வருகிறார். அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அன்பு கூற வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஆண்டோடு இருக்க வேண்டும். இன்னைக்கோட நாளைக்கு அதிகமா ஆண்டவர் நெருங்கி சேவிக்க வேண்டும். நாளா நாளை பார்த்தா அதோட கர்த்தர் நெருங்கி அன்பா நெருங்கி சேவிக்க வேண்டும். ஆண்டவர் அன்பு கூறது வந்து ஒரு சின்ன குறை வராதபடிக்கு இயேசு போகுதுன்னு சொல்லி நம் இதயத்தோடு அவர் சார்ந்து கொள்ளுமானார். கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். அன்றைய வாசனம் இதயத்தில் இருக்கணும், அப்பதான் வரப்போற சோதனை காலத்தில் தப்பி வைக்க முடியும். ரெண்டாவது பரிசுத்தமாகணும், அப்பதான் கர்த்தர் நமக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். மூன்றாவதாக கர்த்தர் ஊழியம் செய்யணும். நான்காவதாக கர்த்தரிடத்துல அன்பு வரணும். கர்த்தர் ஒப்பு கொடுப்போமா?
1: ஆண்டவரே, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொன்னார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இப்பொழுதும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுவோமா? யார் யாரெல்லாம் அவர் பாதுகாப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு அழகாக போதித்தார். கர்த்தருடைய வசனத்தை யார் யாரெல்லாம் உள்ளத்துல பதித்து வைத்திருக்கிறோமோ, அந்த வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறோமோ, அந்த வசனத்தை உள்ளத்துல வைத்து காத்துக் கொள்கிறோமோ, அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் பாதுகாப்பதாக வாக்களித்தார். இரண்டாவது, பரிசுத்த வான்களை கர்த்தர் காப்பாற்றுவாராம். நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிலே பரிசுத்தம், அன்பிலே பரிசுத்தம், சரீரத்திலே பரிசுத்தம், இருதயத்திலே பரிசுத்தம், இப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை காப்பாற்றுவதாக வாக்களித்தார். மூன்றாவதாய், கர்த்தர்க்கென்று ஊழியம் செய்யும் பொழுது நீதியை பிரசங்கித்த நோவாவையும் அவர் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தது போல நாம் கர்த்தர்க்கென்று ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை காப்பாற்றுவதாக நமக்கு வாக்கு கொடுத்தார். ஊழியம் செய்கிறவனுக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை காண்பீர்கள் என்று சொன்னார். நான்காவதாக, யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் அழியாத அன்பு கூறுகிறோமோ, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமோ, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுவாராம். இன்றைக்கு நம்ம ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கு தாரும். கர்த்தரை போல ஒரு அன்புள்ள தெய்வம் எங்குமே இல்லை. கர்த்தரை போல் நம்மை நேசிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. கர்த்தரை போல நம்மை வழிநடத்தக்கூடியவர்கள் யாரும் இல்லை. கர்த்தரை போல பாதுகாக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?

0: எல்லாரும் நம்ம ஏற்பாடும் செய்து கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபங்களை ஏறெடுப்போமா. நன்றி பரலோக பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பறந்து காக்கிற பறவைகளைப் போல நீர் எங்களை அற்புதமாய் பாதுகாத்து தப்ப பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தீங்களேப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என்னுடைய வாழ்க்கையில, அப்பா எங்கள் வாழ்க்கையிலே உங்க வசனத்தை எங்கள் இருதயத்திலே வைத்து நாங்கள் காத்துக்கொள்ள, இந்த வசனத்தின்படி நாங்கள் எங்களையும் காத்துக்கொள்ள ஆண்டவரே உடைய கிருபையை தாரும். யோபு சொன்னாரே, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பாலிக்கலும், உம்முடைய வசனத்தை என் இருதயத்திலே காத்து வைத்தேன் என்று சொன்னாரே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிருபையை கர்த்தாவே இன்றைக்கு நீர் எங்களுக்கு தயவாய் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே நடக்கிலே பரிசுத்தத்தை தாரும், எங்கள் அன்பிலே பரிசுத்தத்தை தாரும் அப்பா, எங்களுடைய சரீரத்திலே பரிசுத்தத்தை தாரும் அப்பா, எங்கள் இருதயத்திலே பரிசுத்தத்தை தாரும். நானே உங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தர் என்று வாக்கு கொடுத்தீரே, என்னையும் எங்களையும் கர்த்தர் பரிசுத்தமாக்கும் அப்பா. உமக்கு ஊழியம் செய்த நோவாவை நீர் காப்பாற்றினீரே அப்பா. பயங்கரமான ஜல பிரளயம் வந்த போது, பயங்கரமான மழை 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்த பொழுதும் கூட நோவாவையும் அவர் குடும்பத்தாரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்தது போல, இயற்கை பேரழிவுக்கு எங்கள் எல்லாரையும் நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உமக்கு நுண்மையோடும் உத்தமத்தோடும் கவனத்தோடும் பாசத்தோடும் ஜாக்கிரதையோடும் வாஞ்சையோடும் உற்சாகத்தோடும் கடா உடைய ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்கள் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தாரும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் இவ்வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறேன் என்று சொன்னீரே. நாங்கள் உமக்கென்று உண்மையோடு ஊழியம் செய்ய எங்கள் எல்லாரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. உம்மிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறக்கூடிய ஒரு இருதயத்தை தாரும். உம்மிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறக்கூடிய ஒரு அன்பை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்ப உங்களுக்கு அன்பு கூறுகிற யாவரையும் நீர் காப்பாற்றி துன்மார்க்கரை அழைப்பேன் என்று வாக்குறுத்தீரே. எஸ்அப்பா நாங்கள் உங்களுக்கு அன்பு கூறக்கூடிய ஒரு இருதயத்தை இங்க வந்திருக்கிற எல்லாருக்குள்ள நீ வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வருகிறீர், உங்களிடத்தில் அன்பு கூறாதான் சபிக்கப்பட்டவன் கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி கேட்டோமே அப்பா. இன்றைக்கு எங்களை அர்ப்பணம் செய்ய எங்களை பரிசுத்தப்படுத்தி, நம் சபையை பரிசுத்தப்படுத்தி, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி, ஒவ்வொருவரையும் உங்களுடைய அன்பின் பக்கம் உங்க அன்பின் சட்டைக்குள்ள ஈர்த்து கொள்ளும், உங்களுடைய பாதுகாப்புக்குள் வைத்துக் கொள்ளும். நீங்கள் செய்வதற்காக கோடி நன்றிகள் ஆண்டவரே, நன்றி நன்றி. கடைசியாக நம்முடைய குடும்ப ஆசீர்வாதத்திற்காக அக்காச்சவம் பண்ண போறாங்க. உங்க தேவைகளுக்காக கத்தை நோக்கி பார்த்து வலது கரகத்தை உயர்த்தி, தகப்பனே என்னையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி அக்கா கூட இணைந்து நம்ம ஜெபம் பண்ணலாமா?
1: ஒவ்வொரு வாழ்க்கைக்கு நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். உள்ள விடைந்த மக்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அவங்க ஒவ்வொரு கண்ணீரை துடைச்சிருங்க, கவலை இல்லாம ஆத்திருங்க, பிரச்சனை நீக்கிருங்க ஆண்டவரே. யாருக்கும் வியாதிகள் நோய்கள் வராதபடி காத்துக்கொள்ளும் பலவீனத்தில இருப்பார்கள் சுகமாக்கிருங்க. எல்லா மாயமந்திர சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்துல கடிந்து கொண்டு கட்டிச்சு வைக்கிறவங்க நாமத்தை மையப்படுத்துங்கப்பா. உள்ளத்திலையும் வெளியரங்கமா அற்புதங்களை அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, மே துதிக்கிற என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. கத்துடி வல்லக்கரம் தொட வேண்டும் செபிக்கிறோம். கத்துடி கரம் அவங்களை தாங்கி வழி நடத்த முடியாது செபிக்கிறோம். ஐயா தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே அப்பா, தொடுங்க தொடுங்க தொடுங்காண்டவரே, தொடுங்க ஏசப்பா அப்பா. மாய மந்திர சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்துல கடிந்து கொண்டு கட்டி செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு விடுதலை செய்ய முடியாது செபிக்கிறோம். கத்துடி வல்லக்கரம் தொட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும், சம இல்லாத குடும்பங்களை சமான் தரணும், கடனோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவிச்சிங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் கண்ணீரை துடைத்துருங்க ஏசப்பா. அன்பின் தகப்பனே, மே ஸ்தோத்திரம். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்க முடியாது செபிக்கிறேன் ஏசப்பா. கெஞ்சிரம் கெஞ்சிரம் ஐயா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. யாவரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும். வாலிபர்களை தொடுங்க, சிறுபிள்ளைகளை தொடுங்க, உன்னதாவில் நிரப்புங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்கப்பா. தொடுங்க தொடுங்க தொடுங்க ராஜா, ஒவ்வொருவரையும் தொடுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். நீங்க ஆராய்ந்து முடியாது பெரிய காரியத்தை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுருவோம் பரமபிதாவே, ஆமே.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். கோடிக்கணக்கான மக்களுக்கு பயன்படும் இந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்ய ஒரு நாள் ஆகும் செலவு ரூபாய் 7000 ஆகும். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன் வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுக்குள்ள அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை ஜபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா?
1: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12-80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனு 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: இல்லாண்டவரே, நான் யோசிக்க மாட்டேன், தேவையில்லாத சிந்தனை எனக்கு வேண்டாம். வீணான சிந்தனையை வெறுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, வீணான சிந்தனை வேண்டாம். எல்லாம் என்னை பார்த்துக்கோங்க, என் கஷ்டந்தான், என் மனசில் வாழ்க்கையில் கஷ்டந்தான், எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, வசனத்தை கவனிக்கணும் சொல்லி வசனத்தை மனதில் அறையில் கட்டணும். வசனம் நமக்குள்ளே இருக்கணும், வசனம் இருந்தால் தான் பரலோர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். பரலோர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னால் தேவண்ட வசனம் நம்ம உள்ளத்தில் பதித்து வைக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னார், வசனத்தை எங்கே பதித்து வைக்கணுமா? உபாகம் புஸ்தகம் 12:19
1: நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து.
0: தேவனுடைய வசனத்தை எங்க வைக்கணும்? இதயத்திலும் ஆத்மத்திலும் பதித்து வைக்க வேண்டும். அதான் சத்தியத்தினால உங்க மனதை கட்ட வேண்டும். சத்தியம் வசனத்தின் உள்ளத்தில் எழுதி வைக்கணும். நம்ம மனசுல வசனம் இருந்தால் பாவம் செய்ய எப்படி காத்துக்கொள்வார் ஆண்டவர்? நம்ம பாவம் செய்யும் போது ஆண்டவர் பேசுவாரு, மகளே இந்த இப்படி செய்யாத, பாவம் செய்யாத, அங்கங்க குறை சொல்லாத, அங்கங்கோ இப்படிதான் செய்யக்கூடாது, கத்திர பிரியமில்லாத காரியம் சொல்லி வசனம் உள்ளத்துல பேசும். ஹலேலூயா, ஹலேலூயா. வசனம் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம அப்படி பாவம் செஞ்சுட்டே இருப்போம், ஆண்டு வரைக்கும் ஆயத்தமா இருக்க முடியாது. அதான் சொல்ற மனசை கட்டணும். எதனால கட்டணும்? சத்தியத்தினால கட்டணும். சத்தியம் தான் வசனம். ஹலேலூயா. வசனம் உள்ளத்துல இருக்கணும். அது எப்படி கட்டணும் சொல்றாரு பாருங்க, நாகமின் புஸ்தகம் 2:1
1: அறையை கெட்டியாய் கட்டிக்கொள்.
0: அந்த அறையை என்ன செய்யணுமா? கெட்டியாய் கட்டிக்கொள், உறுதியாய் கட்டிக்கொள். உறுதியா கெட்டியான என்ன? உறுதியா, நான் பாவம் செய்ய மாட்டேன், கத்திர பிரியமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன், நான் அங்கங்களை இப்படிலாம் சொல்ல மாட்டேன், அங்க இங்கேயும் சொல்லி பேசியெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்க கூடாது. அது நிறைய அந்த காரியங்கள் நிறைய பேருக்குள்ள இருக்கு, அந்த காரியத்தை மாத்திக்கணும். அதங்க சொல்றாரு வசன அந்த மனசு எப்படி கட்டிக்கணுமா? உறுதியா இருக்கணும், கட்டியா. அதுதான் ஆண்டவர் சொன்னார், உறுதியா கட்டியானா புரியாது, உறுதியான்னு சொல்லிக்கிட்டு சொன்னார். உங்களுக்குள்ள உறுதியா இருக்கணும், நான் எந்த குறையும் அங்கங்க சொல்ல மாட்டேன், ஆண்டு பிரியமில்லாத காரியம் செய்ய மாட்டேன். உங்களுக்குள்ள ஒரு உறுதி வேணும், கட்டியாய் கட்டிக்கொள்ளணும். மனசு நிறைய எப்படி கட்டணும்? மனசை எப்படி காத்துக்கொள்ளணும்? அறை எப்படி காத்துக்கணும்? உறுதியாய் கட்டியாய் காத்துக்கொள்ளணும். அப்பதான் பரலோர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். எப்படியோ இந்த மாதிரி தான் சர்ச்சுக்கு வரோம், சர்ச்சுக்கு வந்துட்டோம் பரலோருக்கு போயிடலான்னு நம்ம இருந்துருக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? முதல் கத்திர வருகைக்கு எப்படி காத்திருக்கணும்? பொறுமையோடு கத்து. ரெண்டாவது மிகுந்தாவளோடு. மூணாவது வரங்களை பெற்றுக்கணும். நான்காவதாக நம்ம அறையை கட்டியிருக்கணும். நம்ம விளக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கணும்? எரிஞ்சிட்டு இருக்கணும். நம்ம அறையை கட்டிக்கணும். எப்படி கட்டணும்? சத்திய வசனத்தெல்லாம் கட்டணும். அது எப்படி கட்டிக்கணும்? கெட்டியா அவர் வளையலோ இல்ல தங்க செய்தா போறது என்ன செய்வீங்க? எப்படி காத்துக்குவீங்க? பரிசு இருந்தா மணிஞ்சிக்கல போட்டு அப்படி பத்திரமா தொட்டு தொட்டு பாப்பீங்க இல்லையா? அப்புறம் ஏதாவது காசு வச்சிருந்தா என்ன செய்வீங்க? காசு இருக்கா இல்லையான்னு சொல்லி அடிக்கடி பார்த்து அப்படி சரிப்படுத்திக்குவோம் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம ஆத்மாவையும் கெட்டியாய் கத்துக்கொள்ள வேண்டும். நம்ம அறைய எப்படி கத்துக்கணும்? மனது நிறைய எப்படி கத்துக்கணும்? கெட்டியாய் கத்துக்கணும். மனசுல கொஞ்சம் இட விட்டா பிசாசு உள்ள வந்துருவான். அதான் கத்தோடு வேதஞ்சல், பிசாசுக்கு ஏடா கொடாமல் இரு. மனசு அறைய மனசை ரொம்ப ரொம்ப காத்துக்கணும் அருமையானவர்களே, அறைய காத்துக்கொள். நீதிமொழி புஸ்தகம் 20:27
1: மனுஷனுடைய ஆவி,
0: மனுஷனுடைய ஆவி
1: கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது.
0: அந்த தீபம் கர்த்தர் தந்த தீபம், அந்த தீபம் அதுதான் மனசாட்சி. நமக்குள்ள ஒரு மனசாட்சியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள மனசாட்சி நன்மை செஞ்சாலும் சொல்லும், தீமை செஞ்சாலும் சொல்லு, செய்யாத செய்யாத, இப்படி நன்மை செய்ய உனக்கு பிரயோஜனமா இருக்கும், கத்திர பிடிக்காது அப்படின்னு இந்த மனசாட்சி நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கும். அலையிலுயா, அலையிலுயா. அதான் சரி, விளக்கு விளக்கு என்ன செஞ்சிருக்கணும்? எரிஞ்சிட்டே இருக்கணும். விளக்கு அமரவே கூடாது. கத்து தந்த தீபம், நம்ம கொடுத்த தீபத்தை அலைஞ்சு போட்டக்கூடாது. அந்த தீபம் நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம செஞ்சாதான் நம்ம தீபம் நமக்குள்ள அடையாது. இப்ப நம்ம ஆண்டவர் கேட்போம். லேவியரம் புஸ்தகம் 24:1-2
1: பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி,
0: பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி,
1: குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி.
0: குத்துவிளக்கு என்ன செய்யணும்? எப்போது எழுந்திருக்கணும், எழுந்திருக்கும்படி.
1: அதற்காக
0: இடித்து பிழிந்த, இடித்து பிழிந்த
1: தெளிவான ஒலிவ எண்ணெயை,
0: தெளிவான ஒலிவ எண்ணெயை
1: இஸ்ரவேல் புத்திரர்,
0: இஸ்ரவேல் புத்திரர்
1: உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு.
0: கொண்டு வர முடியும் அவர்களிடத்துல கட்டையிடு. அப்ப நம்ம விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும். எப்ப என்ன சொல்றாரு? எப்போது எப்பொழுது எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், கொஞ்சம் கூட அமர விடக்கூடாது. ஹலேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்?
1: தெளிவான ஒளிவெண்ணையை,
0: தெளிவான ஒளிவெண்ணையை
1: இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு.
0: தெளிவான ஒளிவெண்ணெய், இது எதை குறிக்குது? பசுத்த ஆவியானவர் குறிக்குது. நம்ம ஏதாவது வந்து பசுத்தால் நிறைஞ்சிட்டோம், நம்ம காய் தட்டிட்டோம், கட்டாயம் கடைஞ்சிருச்சுன்னு சொல்லி நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது? சோ நேரம் நினைச்சிட்டு அப்படியே ஏமாந்துடக்கூடாது. பசுத்தாவே நமக்குள் இருக்கிறா இல்லையான்னு எப்படி பார்க்க முடியும்? நம்ம பாவம் செய்யும்போது தடுத்து நிறுத்துவார், நம்ம ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது தடுத்து நிறுத்துவார். அப்ப பசுத்தே நமக்குள் இருக்கிறாரா? அவர் வந்து என்ன சொல்ற? பாவத்தை குறித்தோ, நீதி குறித்தோ, ஞாயிற்றுப்ப குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துற ஆவியானவர் இருக்காரா இல்லையான்னு சொல்லி நம்ம அடிக்கடி நம்ம நம்மளை சோதித்து பார்க்க வேண்டும். இடித்து பொழிந்து தெளிவான எண்ணெய் கொண்டிருப்படி இஸ்ரவேலுக்கு கட்டளை கொடு. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறா இல்லையான்னு சொல்லி நம்ம அடிக்கடி பார்க்க வேண்டும். அதுதான் தாவீது ராஜா சொல்றாரு 92:10.
1: புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்.
0: புது எண்ணெயில அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒவ்வொரு நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அன்னி பாசல் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறாரா, பரிசுத்தாவியானவர் இருக்காரா இல்லையான சோதித்து பார்க்க வேண்டும். உங்களோட பேசுறாரான்னு சொல்லி சோதித்து பார்க்க வேண்டும். அதுதான் சொல்றாரு, உங்க அறை கட்டியாய் கட்டப்பட்டிருக்கணும். உங்க விளக்கு என்ன செய்யணும்? எப்போது எரிஞ்சிட்டு இருக்கணும். சும்மா விளக்கு எரியுன்னு சொல்லல, என்ன சொல்ற? விளக்கு எப்போது எரிஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். நமக்குள்ள இருக்கிற விளக்கு அமிழ்ந்து போகக்கூடாது. அமிழ்ந்து போ, அலசி பார்க்கணும். நம்ம இன்னைக்கு அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கோமா? அன்னி பேசல் நிறைஞ்சிருக்கோமா? தண்ணி பேசல் நிறையாம செபிக்காம இருந்தா பேசாம நம்ம மேற்கொள்ள பார்ப்போம். அதுதான் சொல்றேன், விளக்கு என்ன செய்யணும்? எப்பொழுதும் எரிஞ்சிட்டே இருக்கணும். எரிஞ்சிட்டு இருக்கா? எரிஞ்சிட்டே நீங்க பாக்கியவான்கள். ஹலேலூயா. சரி, ஒரு வேளைக்கு நீங்க சொல்லலாம், நான் வரங்களை உதாரணம் பெற்றிருந்தேன், வல்லவை பெற்றிருந்தேன், இப்ப எனக்கு என்ன இல்லை, ஆவியானவர் எனக்குள்ள வரல, எனக்கு இழந்து போட்டேன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு இன்னொரு தருணத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஏசாயின் புஸ்தகம் 42:3.
1: அவர் நெறிந்த நாணலை முறியாமலும்,
0: அவர் நெறிந்த நாணலை முறியாமலும்,
1: மங்கி எரிகிற திரியை அணையாமலும்,
0: மங்கி எரிகிற திரி அணையாமலும்,
1: நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார்.
0: நியாயத்தை என்ன செய்வாரு? உண்மையாக வெளிப்படுத்துவார். எரிந்த ஆணலை முறிக்காத தேவன்,
1: மங்கி எரிகிற திரியை அணையாமலும்.
0: ஐயோ எரிஞ்சு போதே, ஐயோ மங்கி மங்கி எரியுது, நான் ஒரு நாளைக்கு விழுந்துறேன், ஒரு நாளைக்கு எந்திரிச்சிடறேன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? அதை நெறிந்த ஆணலை முறியாமலும், மங்கின திரி அணையாமலும் இருக்கிற தேவன் நமக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை தாங்க ஏசப்பா, எனக்கு கிருபை தாங்க, என்னை கைவிடாதீங்க ஏசப்பா, நான் இனிமேலும் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அது மட்டும் பழைய ஏற்பாட்டில் மட்டும் இருக்கு, கேளுங்க. புதிய ஏற்பாட்டில் அந்த வசனம் இருக்கு. மத்தியான விசேஷம் 12:17-21 வாசித்து பாருங்க.
1: ஏசாயா தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது,
0: ஏசாயா தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது,
1: நிறைவேறும்படி இப்படி நடந்தது,
0: நிறைவேறும்படி இப்படி நடந்தது.
1: அவன் உரைத்ததாவது,
0: அவர் உரைத்ததாவது,
1: இதோ
0: இதோ
1: நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன்,
0: நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன்,
1: என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன்,
0: என் ஆத்மாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன்,
1: என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன்.
0: பிதா சொல்றார், என் ஆவி அவர் மேல் அமர பண்ணுவேன்.
1: அவர் புறஜாதியருக்கு நியாயத்தை அறிவிப்பார்,
0: அவர் புறச்சாதியாருக்கு ஞானத்தை அறிவிப்பார்,
1: வாக்குவாதம் செய்ய மாட்டார்,
0: வாக்குவாதம் செய்ய மாட்டார்,
1: கூக்குரல் இடவும் மாட்டார்,
0: கூக்குரல் இடவும் மாட்டார்,
1: அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை,
0: அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியில் கேட்பதும் இல்லை,
1: அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும்,
0: பண்ணுகிற வரைக்கும்,
1: நெறிந்த நாணலை முறிக்காமலும்,
0: நெறிந்த நாணலை முறிக்காமலும்,
1: மங்கியறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார்.
0: மங்கியறி திரி என்ன செய்ய மாட்டாரு? அடைக்க மாட்டேன். இன்றைக்கு ஒரு தருணத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என் தீமை எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும்ப்பா, என் அறை கட்டப்பட்டிருக்கணும் அற தகப்பனே, என் அறை எத்தனையோ நான் கட்டின அறையை நான் அப்படியே விட்டுட்டேன் ஆண்டவரே, நான் அறையில் எத்தனையோ கோபம் பொறாமை எரிச்சல் கசப்பு வெறுப்பு வயிறாக்கி இருமாப்பு, நான் அங்கே சொல்றது இங்கே சொல்றது எல்லா காரியம் எனக்கு இருந்து ஆண்டவரே மன்னியுமாப்பா, என் அறை கட்டப்பட்டிருக்கணும், நான் இவன் என்னை கொடுங்க ஆண்டவரே, என் மனதின் அறையை நான் கட்டுவேன் ஆண்டவரே, என் மனதை காத்துக்கொள்ள அங்கங்க அலம்பறாம காத்துக்கொள்வேன் ஆண்டவரே, வசனத்தாலே நிறுத்த நிரப்பு ஆண்டவர், என் அறைய கட்டியாய் கொட்டிக்கொள்ள உறுதியாய் பிடிச்சுக்கொள்ள வேண்டவர், என் மனதில உறுதியாக பிடிச்சு காத்துக்கொள்ள வேண்டவர், எனக்குள்ள எண்ணெய் ஊற்றும் ஐயா, என் விளக்கு எரியிட்டு வேண்டவர, விளக்கு எப்பொழுது எரியன்னு சொன்னீங்களே, எண்ணெய் ஊற்றும் ஐயா, பரிசுத்த இன்ன வயசு அனுப்புங்க ஆண்டவர, நான் அப்ப அனுப்புங்கப்பா, நான் காத்துக்கொள்றேன், எனக்கு உதவிச்சிங்க, எனக்கு உதவிச்சிங்க, பரிசுத்த அபிஷேகம் மேல சம்பூர்ண பொழிந்தரும், அக்கினியன் மேல ஊற்றும் ஆண்டவர, அக்கினியன் மேல் போடுங்கப்பா, என் விளக்கு எரியட்டும், என் விளக்கு எரிய வைங்கப்பா சொல்லி கணியரோடு கேட்போமா. முத ஆண்டவரை இயேசுக்கு தர நம்ம எப்படி இருக்கணும், நீடிய, ரெண்டாவது மிகுந்த அவள், மூணாவது வரங்களை பெற்று இருக்கணும், வரங்களை பெற்று அவருக்கு வருகை காத்திருக்கணும், நான்காவது என்ன செய்யணும், நம்ம அற கட்டுதப்பட்டதாக விளக்கு எப்பொழுது எரிஞ்சிட்டு இருக்கணும். கத்துட்டு கேட்டு ஒப்பு கொடுத்து சோகம் பண்ணுமா, ஆண்டவரே நீ பொறுப்பிடுங்க ஆண்டவர், உங்களோட கரங்களை கொடுக்கிறேன்னு சொல்லி கண்ணீரோடு ஒப்பு கொடுப்போம்.
1: ஆண்டவராக இயேசுவின் வருகை சமீபம், முதல் விசை பாவமில்லாமல் தரிசனமானார், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரு தூரம் பலியிடப்பட்டு நம் பாவங்கள் எல்லாவற்றையும் சுமக்கும்படிக்கு வெளிப்பட்டார். இதோ இரண்டாம் விசை, பாவம் இல்லாமல் மத்திய வானத்தில் அவர் தரிசனமாக போகிறார், அவருக்காக யார் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ இதோ அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் வெளிப்பட போகிறார். எல்லாரும் கர்த்தர் நோக்கி பார்த்து ஆண்டவரே வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி நம்ம கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். ராஜ்

காத்திருக்கிறவர்கள் காத்திருந்த மனவாட்டி நாமும் கர்த்தருடன் அன்று பரப்போம். ஆம் சகோதரா சகோதரி, காத்திருக்கிறவர்களை அழைத்து செல்லும்படிக்கு, பரலோகம் கொண்டு செல்லும்படிக்கு இயேசு பாவம் இல்லாமல் தரிசனமாக போகிறார் மத்திய வானத்திலே. தேங்க்யூல்லா. எப்படி காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டோம். நீடிய பொறுமையோடு கூட காத்திருங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே என்று சொன்னார் கர்த்தர். தேவனி சித்தத்தின்படியே செய்து இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்தை பெறும்படிக்கு பொறுமையானது உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் சமூகத்திற்கு ஏற்போமா? அடவரே, பொறுமையோடு இருக்கணும். வருகிறேன்னு சொன்னவர் சீக்கிரம் வருவார், தாமதம் செய்ய மாட்டார். கேட்போமா? தகப்பனே, பொறுமையோடு காத்திருக்கணும். என் ஆத்மாவை நான் காத்திருக்கணும். ஆண்டவரே, ஒரு போதை என் ஆத்மாவை இழந்து போய்விடக்கூடாது. ராஜா, நீடிய பொறுமை எனக்கு தாரும். இரண்டாவதே சொன்னார், மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள், எதிர்பார்ப்புடன் காத்திருங்கள். தெசலோனிக்க சபை ஜனங்கள் எதிர்பார்ப்போடு கூட காத்திருந்தார்கள். பிலிப்பு பட்டணத்தில் இருந்த திருச்சபை, ஏதோ நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகியவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சொன்னது போல அந்த மக்கள் எதிர்பார்ப்போடு கூட காத்திருந்தார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட மிகுந்த ஆவலோடு கூட காத்திருப்போமா? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய நகரம் நமக்கு பரலோகத்திலே உண்டு. மேன்மையானது விரும்புகிறவர்களுக்கு ஒரு நகரத்தை கர்த்தர் பரலோகத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆண்டவரே, அந்த நகரத்திற்கு அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் வரும்படிக்கு ராஜா நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆயத்தப்படுத்தும் ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி கேட்போமா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? பிரியமானவர்களே, மிகு தாவலோடு நாம் காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவதை, வரங்களால் நிறைந்து நாம் காத்திருக்க வேண்டும். அந்த வரங்கள் நம்மை ஸ்திரப்படுத்துகிறது, அந்த ஆவியானுடைய வரங்கள் நம்மை பலப்படுத்துகிறது. ஆவியான வரங்கள் நமக்குள் இயங்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய குற்றத்தெல்லாம் அதை நீக்கி போடுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது, பரிசுத்தமாக்குறது, கர்த்தரை நிரூபிக்க நமக்கு உதவி செய்கிறது. வரங்களோடு கூட கொரிந்தி சபை மக்கள் வரங்களோடு நிறைந்து கர்த்தரின் வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். தேங்க்யூ லார்ட். நன்றி. நான்காவதாக, நம் அறைகள் கட்டப்பட்டவர்களாக, மனதின் அறையை சத்தியத்தினால் கெட்டியாக உறுதியாக கட்டினவர்களாகவும், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆவியாகிய நம்முடைய விளக்கு தீபம் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும்படி, அதை எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படிக்கு ஆவியானவராகிய என்னையா நிரம்பினவர்களாக, நம்முடைய மனசாட்சி நம்முடைய ஆவி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவராகிய என்னையால் அவர் கொடுக்கும் அந்த ஜீவ அபிஷேகத்தை நிரம்பி இருக்கும்படிக்கு அதை திறந்து இன்றைக்கு கேட்போமா? புதிய என்ன அபிஷேகத்தை தாரும் ஆண்டவர். எப்பொழுது நீ வருகிற என்று எதிர்பார்த்திருக்கிற மனிதனுக்கு ஒப்பா என்னை மாற்றும் ஆண்டவரே. நான் உம்முடைய வருகைக்கு வர வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நீ இருக்கிற இடத்தில் நாங்களும் இருக்க முடிக்க கருள் தாரும் ஆண்டவரே. எல்லாம் செபிப்போமா? தேங்க்யூ லார்ட். பரலோகத்தில் வாசம் செய்கின்ற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, முதல் விசை நீ வரும்பொழுது எங்கள் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராயும் இந்த உலகத்திலே வந்தீரப்பா. இதோ இரண்டாம் விசை, உமக்காய் காத்து கொண்டிருக்கிற பக்தர்களை அழைத்து செல்லும்படிக்கு இதோ மத்திய வானத்திலே பாவம் இல்லாதவராய் நீர் தரிசனமாக போகிறீர் ஐயா. எங்களை எல்லாம் அழைத்து செல்ல வரப்போகிறீரப்பா. நாங்களும் உமக்கென்று ராஜா நீடிய பொறுமையோடு காத்திருக்கும்படிக்கு எங்களுக்கு அந்த நீடிய பொறுமை என்ற குணத்தை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்ற ஆண்டவரே, மிகுந்த ஆவலோடும் வருகைக்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும். எதிர்பார்ப்போடு ஆவலோடு வாஞ்சையோடு விரும்பி நாங்கள் காத்திருக்கும்படிக்கு எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க. ஆவியானவர் வரங்களை நிரம்பி நாங்கள் காத்திருக்க வேண்டும். கொரிந்து சபை மக்கள் காத்திருந்தது போல நாங்கள் காத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எங்கள் மனதின் அறையை சத்திய வசனத்தினாலே இருக்க உறுதியாய் நாங்கள் கட்டி கொள்ளவும். எங்கள் ஆவி அப்பா, எங்களுடைய ஆவி மனசாட்சி ஆவியில் நிரம்பி இருக்க எரிந்து கொண்டே இருக்க, எப்பொழுது விளக்கு எரிந்து கொண்டே இருக்க எங்கள் பாக்கியம் தார். இந்த ஜீவ வசனத்தை இப்பொழுது கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிற ஜனங்கள், டிவி மூலமாக இந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற மக்கள்,
எஃப்எம் ரேடியோ மூலமா இந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற ஜனங்கள், சோசியல் மீடியாக்கள் மூலமா இந்த வசனத்தை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிற ஜனங்கள், ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே உங்க சுத்திகரிக்கிற வல்லமை இறங்கி வருவதாக. கர்த்தருடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வருவீராக. ஜனங்கள் யாரெல்லாம் வாஞ்சியோடு, அப்பா நான் நீர் இருக்கிற இடத்துல நான் வர வேண்டும், நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் வர வேண்டும் என்று சொல்லி விரும்பி கேட்கிறாரோ, இப்பொழுது அவர்கள் மீது பெருமலையை போல ஆவியானவர் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவாராக. பெருமலையின் அபிஷேகம் ஒருவிசை கடந்து வருவதாக. ஆவியான இறங்கி வருவாராக. சுதிகரிக்கிற ஆவியின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கடந்து வருவதாக. ஒப்பு கொடுக்கிற குடும்பங்களை, ஒப்பு கொடுக்கிற ஜனங்களை இப்பொழுது சுத்திகரிக்கிற ஆவியானவர் இறங்கி வந்து நிரப்புவாராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா.

0: இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, அக்கி நிரப்பு, சீவுள்ள சாட்சியில் எழுப்புங்க ஆண்டவரே, சீவுள்ள சாட்சியில் எழுப்புங்க ஆண்டவரே, வல்ல மேல் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க, தே பிரசனத்தால் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே, இறங்க முடியாது செபிக்கிற, வாங்கப்பா, வாங்கப்பா, வாங்கப்பா, வாங்கப்பா, வாங்கப்பா, வாங்கப்பா, வாங்க, கல்வாரின் ரத்த எல்லாரையும் மூடட்டும், அக்கிரி மூடட்டும், தேவ பிரசரம் மூடட்டும் ஆண்டவரே, பாமி சோத்திரம், தகப்பனை சோத்திரம், நீர் கொண்டு வந்துரு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, பக்தி வேறாய்த்தக்க தாங்க, செபிக்க துதிக்க உதவி செய்யுங்கப்பா, வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், என்ன வியாதியா இருந்தாலும் குணமாக்கும் இயேசுப்பா, குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, நோய் இருந்தாலும் குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, குடம் பலவீனத்தெல்லாம் அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே, ரீபாலவா ரக்கலவா ரவிலி பீரி சபரி பிக்கபரி பிக்கபரி விக்கிறவா, வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சமாளம் இல்லாத மக்கள் சமாளம் தரணும் ஆண்டவரே, கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள் எல்லாவற்றையும் இந்த விடுதலை செய்யுங்கப்பா ஆண்டவரே, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க, தொழில் செய்யற மக்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க ஆண்டவரே, பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா, அப்பா பிரிந்து குடும்பம் அணைக்கணுமே ஐயா, தகப்பனே, தகப்பனே, படிக்கிற எங்கள் பிள்ளைங்க எல்லாம் நல்ல மதிப்பினை பாஸ் பண்ணவங்க நாம் மகிப்பிடட்டும், கேட்ட வசனங்கள் எல்லாருக்குள்ளையும் கிரியை நடப்பிக்கணும் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவையை ஒரு வசனம் கூட கீழே வீணாய் விருதாய் போயிடக்கூடாது ஆண்டவரே, எல்லாரும் வசனத்துப்படி நடக்கக்கூடிய மக்களாக ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க ஒவ்வொருவரும் அங்க இருக்கணும் ஐயா, அந்த பலத்த அற்புத அதிசயங்களை செய்யுங்க, மிகுந்த ஆவலோடு காத்திரு, பொறுமையோடு காத்திரு, வரங்களை பெற்று காத்திருக்கணும் ஆண்டவரே, நாங்கள் எங்களை அறை கட்டியாக கட்டியிருக்கணும் ஐயா, எங்களை அறை கட்டியாய் கட்டியிருக்கணும் ஆண்டவரே, எங்களை அறை கட்டியாய் கட்டியிருக்கணும் ஆண்டவரே, எங்களை அறை கட்டியாய் மனதின் அறை கட்டிக்கொள்ளணும் ஆண்டவரே, எங்களை மனதை அப்ப அலை விடக்கூடாது ஆண்டவரே, எங்களை விளக்கு எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே, எப்பொழுது எரிந்து கொண்டிருக்கணும், எங்க குத்து வழக்கு எங்களுக்கு வைத்திருக்க குத்து வழக்கு எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கணும், எங்களை பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக்கோங்க, எல்லா துதி கனமாக்கியும் செலுத்துறோம் ஆண்டவரே, டிவி பாக்குற மக்களும் சரி ஆண்டவரே, அப்பாமி ஸ்தோத்திர வெப் டிவி, எந்த டிவி பார்த்தாலும் மக்கள் உள்ள தொடப்படணும் ஐயா, உங்க பக்கமா திருப்பிக் கொள்ளுங்க, எல்லா துதி கனமாக்கியும் செலுத்துறோம், எங்களை அன்பு ரச்சரியாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம், இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள், உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி, தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள், நம்ம வெப்சைட்டின் முகவரி ஆண்டாட்டீசர்.com.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது, மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: கர்த்தருக்கு அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை இயேசுகிறது இன்னைக்கு நம்ம தந்த வாக்கு தத்தம் ஏசாயின் புஸ்தகம் 26:15.
1: இந்த ஜாதி பெருக பண்ணினீர்,
0: பெருக பண்ணினீர். ஆண்டவரை இயேசுக்கு சொல்ற, உங்களை பெருக பண்ணேன்னு சொல்லி, இந்த ஜாதியை பெருக பண்ணினேன்னு சொல்லி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில பெருகும், ஒரு காரியங்களும் குறை வராது, பெருகும். நீங்க நினைக்கிறீங்க இதை கொஞ்சம்தான் இருக்குது, இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலாம், இதை வச்சு எப்படி திருமணம் நடக்கணும், இந்த குடும்ப இந்த பணத்தை வச்சு எப்படி கடை நடத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரை இயேசுக்கு சொல்லி இருக்கிறார், இந்த சாதியை பெருக பண்ணினேன்னு சொல்லி. கத்தர் நிச்சயமா உங்களை பெருக பண்ணுவார், கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தை பெருக பண்ணுவார், உங்க கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக்குவார், உங்க கண்ணிலிருந்து விடுதலை ஆக்குவார், உங்க குடும்பத்தின் எல்லை பெருக பண்ணுவார், உங்களை ஆசீர்வாதத்தினால பெருக பண்ணுவார், சமாதத்தினால பெருக பண்ணுவார், சந்தோஷத்தினால பெருக பண்ணுவார், உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார். ஏசாயின் புஸ்தகம் 54:3.
1: நீ வலதுபுறத்திலும்
0: இடதுபுறத்திலும்
1: இடங்கொண்டு பெருகுவாய்.
0: இடங்கொண்டு பெருகுவீங்க, உங்க வாழ்க்கையில சமாதானம் பெருகும், சந்தோஷம் பெருகும், குடும்பத்துல ஆசீர்வாதம் பெருகும், எல்லாமே உங்க வாழ்க்கையில பெருகும். கலங்காதீங்க, கண்ணீரை துடைச்சிக்கோங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார் வாழ்க்கையில. ஏசாயின் புஸ்தகம் 9:2-3.
1: இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில்
0: குடியிருக்கிறவர்களின் மேல்
1: வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர்.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சம் உங்கள் மேல் என் மேலே பிரகாசிக்கும் போது உங்களுக்கு

0: இந்த உலகத்துல என்ன பழம் இருந்தாலும் நமக்கு மகிழ்ச்சி வர்றது. கர்த்தராகி தேவனுடைய வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்கும் போது நம் மகிழ்ச்சி பெருக பண்ணுகிற தேவன். அப்படியானா நம்ம நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 60:1
1: எழும்பி பிரகாசி,
0: எழும்பி பிரகாசி,
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது,
1: கர்த்தருடைய மகிமை,
0: கர்த்தருடைய மகிமை
1: உன் மேல் உதித்தது.
0: அமர்வியானவரே, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. நீங்க எழும்ப வேண்டும். நம்ம எதில் விட்டா எழும்புன்னு சொல்லி நம்ம உள்ள தலசி பார்த்தா நமக்கே தெரியும் எது எதுல இருந்து எழும்ப வேண்டும், எதுல இருந்தா நம்ம எழும்ப வேண்டும் சொல்லி நமக்கே தெரியும். எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. எதை இருந்து முதலாவது எழும்ப வேண்டுமா? முதலாவது பார்க்கிறோம் எபேசியன் புஸ்தகம் 5:14
1: ஆதலால் தூங்குகிற நீ விழித்து,
0: தூங்குகிற நீ விழித்து,
1: மரித்தோரை விட்டு எழுந்து,
0: மரித்தோரை விட்டு எழும்பு. ஆமா அருமையானவர்களே, மரித்தோரை விட்டு எழும்பண்டும். மரித்தோனை யாரு தெரியுமா? நீங்க நினைக்கலாம் மரித்தோர் மத்தியில் நான் இருக்கிறானா, ஏன் இந்த வேதம் அப்படி சொல்லுகிறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மரித்தோர் யாரு தெருமா? 116:17
1: மரித்தவர்களும்,
0: மரித்தவர்களும்
1: மௌனத்தில் இறங்குகிற அனைவரும்,
0: மௌனத்தில் இறங்குகிற அனைவரும்
1: கர்த்தரை துதியார்கள்,
0: கர்த்தரை துதியார்கள். பாத்தீங்களா, மரித்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? கர்த்தர் துதிக்க மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. தேவையில்லாம எவ்வளவுனாலும் பேசுவாங்க, எவ்வளவு நேரம்னாலும் வீணா பேசுவாங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. அதான் மரித்தவர் என்ன செய்ய, மரித்தவரும் மௌனத்தில் இறங்கும் கர்த்தர் துதிக்க மாட்டாங்க. அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது, மரித்தவரை விட்டு எழும்பு. எபேசியன் புஸ்தகம் 5:14 வாசிக்கிறாமா?
1: ஆதலால் தூங்குகிற நீ விழித்து,
0: தூங்குகிற நீ விழித்து,
1: மரித்தோரை விட்டு எழுந்துரு,
0: மரித்தோர் விட்டு எழும்ப வேண்டும். மரித்தவங்க யாருன்னு பார்த்தோம், மரித்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. அதனாலதான் நம்ம மரித்தவர் விட்டு நம்ம எழும்பிடணும். அவங்களோடு நம்மளும் இருந்தா நம்மளும் துதிக்க மாட்டோம், அவங்க வரையும் நம்மளும் இருப்போம். அதுக்குத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, மரித்தவர் விட்டு எழும்பிரு, அவங்க மத்தியில் இருக்காத, துதிக்காதவங்க மத்தியில் இருக்காத, துதிக்க மாட்டாங்க, செவிக்க மாட்டாங்க, தேவரை தேட மாட்டாங்க. அவங்க மத்தியில் இருந்தீங்கன்னா நீங்களும் துதிக்க மாட்டீங்க, செவிக்க மாட்டீங்க. அதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுறது, மரித்தவர் விட்டு எழுந்துரு. மரித்தவர் எழும்போது கர்த்தர் நம்மள என்ன செய்ய, பிரகாசிப்பார். மரித்தவர் விட்டு எழும்ப வேண்டும். ஏசாயின் புஸ்தகம் 52:2
1: தூசியை உதறிவிட்டு எழுந்துரு,
0: தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. ஆமா பாருங்க, நீங்க ஒரு வெள்ளை சட்டை போட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூசியோட வெளியே போவீங்களா? உங்க வெள்ளை சட்டை எதிரையா ஒரு சாஞ்சிட்டீங்க, உங்க மேல நல்லா தூசியெல்லாம் நல்லா ஒட்டி இருக்குது. போட கேட்க மாட்டாங்க, என்னங்க சட்டையெல்லாம் என்னமோ ஒட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள் நம்ம பாவம்னு தூசி, நம்ம தேவையில்லாத தூசிகளை உதறிவிட்டு எழும்ப வேண்டும். பாவம் வேண்டான்னு சொல்லி நம்ம வெறுத்து தள்ள வேண்டும். பாவம் எனக்கு வேண்டாம், பாவமான எண்ணங்கள் வேண்டாம், பாவமான சிந்தனைகள் வேண்டான்னு சொல்லி அதை விட்டு என்ன செய்யணும், உதறிவிட்டு எனக்கு பாவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அதை உதறிவிட்டு எழும்ப வேண்டும். அதான் தூசி விட்டு எழும்பி, அதை எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. வச்சுக்கலாமா? ஏசாயா 60:1
1: எழும்பி பிரகாசி,
0: எழும்பி பிரகாசி,
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது,
1: கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது,
0: கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நம்ம முதலாவது எதுக்கு தூக்கத்திட்டு எழுந்திருக்கணும், ரெண்டாவது தூசி விட்டு எழுந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்ம பெருக போன என்ன செய்ய வேண்டுமா? எசேக்கியல் புஸ்தகம் 36:37
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்,
1: இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக,
0: இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக
1: நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி,
0: அனுக்கிரகம் செய்யும்படி
1: அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்,
0: அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்.
1: மந்தை பெருகுகிறது போல,
0: மந்தை பெருகிறது போல
1: அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன்,
0: அவர்கள் மனிதரை பெருக பண்ணுவேன். ஆமா அருமையானவர்களே, கர்த்தர்கிட்ட நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது மந்தை பெருக பண்ணுறதால மனிதரை பெருக பண்ணுன்னு சொல்லி, எங்களை சந்ததியில மக்களே இல்லையே, என் சந்ததி பெருகாம இருக்குதே, எங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லையே, கண்ணீர் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கீங்களா? கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ண பாருங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. நீங்க விண்ணப்பம் பண்ணி பாருங்க, உங்க குடும்பம் பெருகும், உங்க வாழ்க்கையில ஒரு குறையுமே இருக்காது. நாளுக்கு நாள் உங்க குடும்பம் பெருகி நல்ல ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க பிள்ளைகள் பெருகுவாங்க, உங்க பிள்ளைகள் உங்க பேரமைத்து எல்லாம் பெருக பண்ணுவார் தேவன். அதான் மந்தை பெருக பண்ணுறது போல மனிதரை பெருக பண்ணின்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நம்ம நிறைய பேர் விண்ணப்பம் பண்றது இல்ல, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஏசாயின் புஸ்தகம் 59:16
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு,
0: ஒருவரும் இல்லை என்று கண்டு
1: விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
0: விண்ணப்பம் பண்ணுகிற இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். நிறைய பேர் விண்ணப்பம் பண்ண கஷ்டம், ஐயோ என் குடும்பத்துல அப்படி இருக்குதே, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் பெருக்க

0: இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்குறோம். கர்த்தராகி தேவனு சொல்றாரு, விண்ணப்பம் பண்ணுங்க. விண்ணப்பம் பண்ணும் போது மந்தைய பெருக பண்ணுகளை மனிதரை பெருக பண்ணுன்னு சொல்லி இருக்கிறார். உங்க குடும்பம் பெருகும், உங்க பிள்ளைகள் விருத்தி அடைவாங்க, உங்க பேரம்பேத்தி வர்த்திக்க பண்ணுவார் கர்த்தர். ஒரு நன்மையும் குறைபடாது, உங்க வாழ்க்கை நாள்கால பெருகும். நீங்க கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. எரேமியன் புஸ்தகம் 29:12
1: அப்பொழுது நீங்கள் கூடி வந்து
0: என்னை
1: தொழுது கொண்டு
0: என்னை
1: நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள்,
0: என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள்,
1: நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன்,
0: நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். பாத்தீங்களா, நம்ம கூடி வந்து விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் நம்ம செவி கொடுத்து நிச்சயமா பெருக பண்ணுவார். உங்க வாழ்க்கையில மந்தை பெருக பண்ணுவது போல மனிதர் பெருக பண்ணுவார். நீங்க கலங்காதீங்க. அருமையான சகோதரி சகோதரி, ஊழியத்துல ஒரு விருத்தி இல்லையே, ஊழியத்துல ஒரு அற்புதம் நடக்கலன்னு சொல்லி கலங்குறீங்களா? நீங்க கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. உங்க ஊழியத்துல சவ பெருகும், ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கும், பெருக பண்ணுவார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். ஊழியம் பெருகும், உங்க சவ பெருகும், பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில ஆண்டு செய்வார். நிச்சயமா உங்களுக்கு பெருக பண்ணுவார், கலங்காதீங்க. மூன்றாவதாக நம்ம என்ன செய்யணுமா பாருங்க. முதல் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரத்துல நம்ம எழும்பி வரணும், மகிழ்ச்சியை நம்ம பெருக பண்ணுகிறார். ரெண்டாவதாக என்ன செய்யறாரு, மந்தை பெருக பண்ணுவார், மனிதரை பெருக பண்ணுவேன் ஆண்டு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டு வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். எபிரேயன் புஸ்தகம் 6:14-15
1: நிச்சயமாக
0: நிச்சயமாக
1: நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து
0: ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதித்து
1: உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார்.
0: உன்னை பெருகவே பெருகப்படுவேன் என்றார்.
1: அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து
0: வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். அபிரகாம் 25 காத்திருந்தார். கர்த்தர் சொன்னார் பெருகவே பெருக பண்ணுவேன் சொல்லி. அவர் 25 பொறுமையோடு காத்திருந்தார். ஆபிரகாம் நிமித்தம் அந்த சந்தைதான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் பெரிய காரியத்தை வாழ்க்கையில செய்தார், பெருக பண்ணினார். அருமையானவர்களே, கர்த்தராகிய தேவன் உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார், ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார், மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார், உங்களுடைய குடும்பத்துல சமானத்தை பெருக பண்ணுவார், சந்தோஷத்தை பெருக பண்ணுவார், ஆசீர்வாத அளவில்லாம உங்க வாழ்க்கையில கொடுப்பார், உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார். கலங்கவே வேண்டாம், நிச்சயமா உங்களை பெருக பண்ணுவார், கலங்காதீங்க. வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளு சொன்னா நம்ம பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் எவ்வளவு நாளும் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறாரு, என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையே, ஒரு அற்புதம் கூட நடக்கலையே நீங்க கலங்கலாம். ஆபிரகாம் எப்படி பொறுமையோடு காத்திருந்தார், வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டார், அதே போல நீங்களும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 10:36
1: நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது.
0: வாக்குத்தத்தம் பண்ணிருக்கேன்னு பெற்றுக்கொண்டு கிடைச்சு நமக்கு பொறுமை தேவை. நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார், உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார், கட்டாயம் உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார். நீங்க அதை என்ன செய்யணும், பொறுமையோடு காத்திருக்கணும். ஆண்டவர் நிறைவேற்ற வரைக்கும் அவர் கரத்தையே நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். பொறுமையோடு காத்திருந்தீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தம் பண்ணியிருக்கிறாரோ அத்தனை வாக்குத்தையும் பெருக பண்ணுவார். யோசுவான் புஸ்தகம் 21:45
1: கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு
0: சொல்லியிருந்த
1: நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும்
0: தவறி போகவில்லை,
1: எல்லாம் நிறைவேறிச்சு.
0: பாத்தீங்களா, அதே போல ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினான். அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அதனை நிறைவேற்றி உங்களை பெருக பண்ணுவார். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சுக்கோங்க, பெரிய காரியத்தை செய்வார். 4:71
1: என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர்.
0: தாவீதுராஜா சொல்றாரு, என் மேன்மை பெருக பண்ணினீர்னு சொல்லி. உங்க வாழ்க்கையில் மேன்மை பெருக பண்ணுவார். இது வரைக்கும் தாழ்மையா இருந்தீங்களா, கண்ணீரோடு இருந்தீங்களா, எல்லார் மத்தியிலும் கண்ணீர் வடிச்சிருந்தீங்களா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில மேன்மை பெருக பண்ணுகிற தேவன். நிச்சயமா உங்களை கைவிடவே மாட்டார், மேன்மை பெருக பண்ணுவார். அவர் என்ன செஞ்சார தாவீது பாருங்க, 71:14
1: நானும் எப்பொழுதும்
0: நம்பிக்கை கொண்டிருந்தேன். பாத்தீங்களா, தாவீது எப்பொழுதும் கர்த்தரையே நம்பியிருந்தாரு. அதனால அவர் மேன்மை பெருக பண்ணினார். உங்க வாழ்க்கையில மேன்மை பெருக பண்ணுவார். முதலாவது பார்த்தோம் என்ன செய்யறாரா, மகிழ்ச்சியை பெருக பண்ணுறாரு. அப்படியானா என்ன செய்யணும், தூசி விட்டு எழுந்திருக்க வேண்டும், மறித்தவரை விட்டு எழுந்திருக்க வேண்டும். ரெண்டாவதாக என்ன பெருக பண்ணுவார் நம் வாழ்க்கையில, நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில என்ன செய்வோம், மந்தை பெருக பண்ணுறது போல மனிதரை பெருக பண்ணின்னு சொன்னார். உங்கள் வாழ்க்கையிலையும் மனிதரை பெருக பண்ண வல்லவராக இருக்கார். குழந்தை இல்லையே, எங்க குடும்பம் எப்படி பெருகும், என் குடும்பத்துல பெருக்கம் இல்லாம இருக்குதுன்னு கலங்குறீங்களா? உங்களுக்கு மனிதரை பெருக பண்ணி வாக்கு பண்ணியிருக்கார். குழந்தை பாக்கியத்தை தருவார், உங்க கண்ணீர் துடைப்பார். மூன்றாவதாக ஆபரகாம் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற பொறுமையோடு காத்திருந்தார். நீங்களும் பொறுமையோடு காத்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில ஆண்டவராக இயேசுக்கு எத்தனை வாக்குத்தத்தை கொடுத்திருந்தாரோ அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு பொறுமை தேவை. பொறுமையோடு காத்திருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயமா உங்களை ஆசீர்வதிச்சு ஆசீர்வித்து பெருகவே பெருக பண்ணுவார். கலங்கே வேண்டாம். நான்காவதாக உங்க மேன்மைப்படுத்துன்னு சொன்னா நீங்க கர்த்தர் நம்ப வேண்டும். நம்பினீங்கன்னா உங்க வாழ்க்கையில மேன்மை பெருக பண்ணுவார். என்னோட சேர்ந்து கண்களை மூடி செய்விப்பீங்களா? எங்களை அன்பார் இயேசித்து வழி நடத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக மே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மக்களை ஆசீர்வித்தலும் தகப்பனே, உங்க வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. சமானத்தை பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம். சந்தோஷத்தை பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம். ஆத்ம நேசரையும் அண்டி குலட்டும், சார்ந்து குலட்டும், உம்மோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, உங்க வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய கரித்தையும் எண்ணி முடிய அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்யுங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய கிருபை என்னாலும் தாங்கட்டும் தகப்பனே. ஐயாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்துங்க. அப்பாமை ஸ்தோத்திரம், நீங்க சொன்னீங்களே சப்பா, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்களே, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைச்சிருங்க, கவலையை மாத்திருங்க, பிரச்சனையை நீக்கிருங்க. அவங்க மகிழ்ச்சியா வாழ இறக்கம் பாராட்ட வேண்டும்னு செபிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்பா. அன்பின் தகப்பனே, எத்தனை பேர் ஆண்டவர் சுகர் வேதியினால கஷ்டப்படுறாங்களே, அவங்கள குணமாக்குங்க ஆண்டவரே. குணமாக்குங்க, குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா ஆண்டவரே. தகப்பனே, தகப்பனே, உங்களை குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. மந்திரம் சேவையில் கஷ்டப்படுற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க. கை கால் வராது இருக்க மக்களுக்கு கை கால் சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க சப்பா, அற்புதங்களை செய்யுங்க சப்பா. தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா கீழே விழுந்து கை கால் முறிஞ்சு போயிருச்சேன்னு சொல்லி கலங்குறாங்களே, அவங்களுக்கு அப்பாமே ஸ்தோத்திரம். உலர்ந்த எலும்புகளை உயிரடி செய்கிற தேவனாய் கர்த்தர் இப்படி அவங்களால வல்லம் இறங்கட்டும், அவங்க எலும்புகளா உயிரடிட்டும் தகப்பனே. உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது செபிக்கிறோம். அன்றுவரே ஊழிக்கிற வார்த்தை நிலவேறப்படுத்துன்னு சொன்னீங்க தானே சப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய கரித்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. அன்பின் ஆண்டவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் அப்பா. கேன்சர் வியாதியை சுகமாக்குங்க அப்பா, கேன்சரை குணமாக்குங்க அப்பாமே ஸ்தோத்திரம். கற்பப்பையில கட்டியை குணமாக்குங்க, குணமாக்குங்க சப்பா. அன்பின் தகப்பறைய அற்புதை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியத்திரு தேவன் ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும்னு செவிக்கிறோம் அப்பாமே ஸ்தோத்திரம். வயிறு வலியினாலும் குணமாக்குங்க அப்பா, வயிறு வலி இருந்தாலும் குணமாக்குங்க. சிவுள்ள பிதாவே, மந்திரத்தினால் சிக்கி தவிக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்கப்பா. இயேசுக்கு திராமத்துல மந்திர கட்ட உடை தெரிகிறேன் தகப்பரே. உங்களுடைய அக்கிரி இறங்கட்டாங்க மேல ஆண்டவரே. இப்ப கட்டு உடையறாங்க பார்க்கட்டும் ஆண்டவரே. கட்டுகளை இயேசுக்கு திறன் உடைத்து போடுகிற, உடைத்து போடுகிற இயேசுக்கு திறன் உடைத்து போடுகிறோம் ஐயா. கட்டுகளாம் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணமாக அந்த குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை போய் தாரணும். சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யணும். கடன் கண்ணீர் வேதனையிலிருந்து விடுதலை செய்யணும் ஆண்டவரே. கடனால தவிக்கிற மக்கள் நீ சொன்னீங்களப்பா, கடன் நீயோ கடன் வாங்காமல் அநேக சாதியில் கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே. கடன் கொடுக்கத்தக்கதாக நீர் ஆசீர்வித்து உயர்த்துங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்க ஏசப்பா. அப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஆண்டவரே. படிக்கிற சிறு பிள்ளைகளுக்கு முன்னத ஞானத்தை தரணும் ஆண்டவரே. அப்பா ஞானத்திலையும் ஞாபகத்திலையும் உடைய பிள்ளைகள் சிறந்து வழங்க கிருவை செய்ய முடியாது செபிக்கிறோம். அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ ஞானத்தால் நிரப்ப வேண்டும் செபிக்கிறோம். உளிஞ்சிற மக்களையும் ஆசீர்வச்சு வரங்களால வல்லமையால் நிரப்புங்க, பக்கில் நிரப்புங்க. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உளிக்கார ஒவ்வொரு வல்லமையாய் பயன்படுத்துங்க. அக்கின் சுவாலையா மாத்துங்க. அவங்க சபை பெரிய சபையா மாற்றுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நீங்க ஆராய்ந்த முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடிய ஆட்சியங்களை செய்கிற தேவனையுமே துதிக்கிறோம். பழத்தை காரியத்தை செய்ய கடை வச்சிருக்க கடை நல்லா செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. வியாபாரம் செழிக்கணும் ஐயா, தொழில் செய்யற மக்களை தொழில் நாளுக்கு நாள் சிறந்து வழங்க உதவி செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. நாம் மகிப்பிடட்டும். உள்ள பிதாவாகிய தேவன் பழத்த காரியத்தை செய்யுங்க, உள்ளத்திலே வெளிரங்கமா அற்பு செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கண்ணா மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி செய்கிறோம் பரவ பிதாவே, ஆமென்.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 6431 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் வேதம் சொல்லுது. அவர் சங்கீதக்காரர் எப்படி இருந்தாரு, அவங்க வேதத்தின் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிற வசனத்தை வாசிக்க, பிரியத்தோட வாஞ்சியோட தாகத்தோட வாசிக்க வேண்டும், வாஞ்சியோட தாகத்தோட வாசிக்க வேண்டும். ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், நீர் என்னோடு பேசும், நீர் என்னோடு பேசணும். ஆண்டவரே நமக்கு பிரியமான உங்களை அற்று எழுதிட்டாங்கன்னா என்ன செய்வோம், எத்தனையோ தர வாசு வாசு வாசு பாப்பா இல்லையா. அப்ப இதை எழுதி கொடுத்தது யாரு, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வசனத்தை என்ன செய்யணும், வாஞ்சியோடு தாகத்தோட வாசிக்கணும். ஈசாக்கு அப்படித்தான் வாஞ்சி தியானமா இருந்தாராம். சங்கீதக்காரர் சொல்றாரு, உன் வேதத்துல எவ்வளவு எவ்வளவு பிரியமா இருந்த அதுதான் என்னுடைய நாள் முழுது என்னுடைய தியானம். நீங்களும் தியானிக்கிறீங்களா வசனத்தை, இல்ல ஒரே வசனம் இல்ல ரெண்டு வசனம் வாசித்து விட்டுறம்மா? பைபிள் எப்படி இங்க வாஞ்சியோடு வாசிக்கிறீங்க அருமையானவங்களே, உங்களை இருதயத்தை பாருங்க எந்த அளவுக்கு வாசிக்கிறோம், இருதயத்தை நம்ம கேட்டு பார்த்தா தெரியும். வேதத்தை வாசிக்கணுமே, ஐயோ வாசிக்காட்டா ஏதாவது பிரச்சனை ஆயிருமா, ஏதாவது குழப்பாயிருமா, அப்படி வாசிக்கிறோமா? இல்ல, என் தேவன் என்னோட பேசணும், என் ஆண்டவர் என்னோட பேசணும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது என் தேவன் என்னோட பேசணும்னு சொல்லி வாஞ்சியோட வாசிக்கிறீங்களா? வேதத்து மேல தாகம் வாஞ்சா இருக்குதா இல்லைன்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எப்படி ஆண்டவர் சங்கீதக்காரர் சொல்ற வேதத்து மேல எவ்வளவாய் பிரியமா இருக்கிற அதே நாள் முழுது எனக்கு தியானம்னு சொல்றாரு, அப்படி ஒரு வாஞ்சி எனக்கு தாரும், அப்படி ஒரு எனக்கு தாகத்தை தாருன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். நிச்சயமா தேவன் நமக்கு அந்த வாஞ்சியை தருவார். அப்படி ஒரு வாஞ்சியோடு வாசிக்க வேண்டும். அது ஆபரகாம தேவன் ஆசீர்வித்தார், ரெண்டாவது ஈசாக்கு தேவன் ஆசீர்வித்தார், மூன்றாவதாக ஆதியம் புஸ்தகம் 32:29.
1: அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும்,
0: உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும்
1: என்று கேட்டான்.
0: அதற்கு அவர்
1: நீ என் நாமத்தை கேட்பானேன்,
0: நீ என் நாமத்தை கேட்பானே
1: என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தான்.
0: ஆபிரகாம் பார்த்தா அவர் கீழ்படிந்தாரு, விசுவாசித்தாரு, தேவனுடைய சிநேகிதன் என்ன பட்டாரு. ஈசாக்கை பார்த்த ஈசாக்கு என்ன பண்ணாரு, எப்பயும் தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தார், வேதத்தை தியானம் பண்ணி கொண்டிருந்தார். மூன்றாவது யாக்கோப்பிட்ட என்ன கொண்டிருந்து பாருங்க, ஆசீர்வித்தலும் நாம நினைச்ச மாட்டோம், போக விட மாட்டேன். 26
1: நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார்.
0: அதற்கு அவர்
1: நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான்.
0: பாத்தீங்களா, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் நினைச்ச மாட்டோம், போக விடமே மாட்டேன். அப்ப போராடி செபிக்கிறது ஒரு கோணம் அவருக்குள்ள இருந்தது. அதேமா 32:25
1: யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன்
0: பொழுது விடியும் அளவும்
1: அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாதை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சொலுக்கிற்று.
0: போராடி செவிச்சிருக்கிறாரு. எப்படி செவிச்சாரு, போராடி செவிக்கணும். நம்மளும் கூட பாருங்க, நம்ம செபத்தில் செவிச்சிட்டோம் விட்டுட்டோம்னு விட்டுறக்கூடாது, போராடி செவிக்கணும். அன்றைய பாதத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் போராடி செவிக்கணும். செவிக்க முடியாது, சில நாள் எந்திரிச்சா செவிக்க முடியாது. காலை எந்திரி செவிக்கும் போது தூக்கம் பலவீனம் அதிகமா இருக்கும், அதை விட்டுறக்கூடாது, போராடி செவிக்கணும். நம்ம போராடி செவிக்கணும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்திருந்தாரு, அவர் வந்து தேவனை விசுவாசித்தாரு, சிறையினா மாறினாரு. அது மாத்திரல தேவன் அவர் என்ன செஞ்சாரு, ஆசீர்வித்தார். ஈசாக்கு என்ன சரி, தேவனுடைய வசனத்து மேல என்ன எப்படி இருந்தாரா, தியானமா இருந்தார். இவர் போராடி செபிக்கிறாரு. ஓசியான் புஸ்தகம் 12:4.
1: அவன் தூதனானவரோடே
0: போராடி மேற்கொண்டான்.
1: அழுது அவரை நோக்கி
0: என்ன செஞ்சாரா, கெஞ்சிருக்கிறாரு. தூதனவருடைய போராடி மேற்கொண்டார். அது மாத்திர நம்ம எதுக்கு சும்மா ஏதோ ரெண்டு வாழ்ச்சி ரெண்டு ஜபம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது, போராடி செவிக்கணும். தூதனாரோட என்ன செஞ்சார், போராடி மேற்கொண்டார், அழுது கெஞ்சிருக்கிறாரு. ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணும், ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தலவர் என்ன செய்ய மாட்டேன், போகவே விடமாட்டேன், அப்படி ஆசீர்வதி போராடி செவிச்சாரு. நம்மளும் நீங்கள் நான் கூட போராடி செவிக்க வேண்டிய ஏதோ ஒரு ஜபம், ஏதோ 10 நிமிஷம் 15 நிமிஷம் செவிக்கிறது இல்ல. நம்ம ஆண்டு ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளன்னு சொன்ன அந்த உலகத்து ஆசிரியர் மாத்திரல, நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது, பரலோகத்துல இருக்கு. அப்ப இந்த பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா என்ன செய்யணும், இந்த உலகத்திலே நம்ம செவிச்சா தான், அதுக்கு பிறகு நம்ம செவிச்சா பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகத்திலே நம்ம என்ன செய்யணும், போராடி செவிக்கணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, நம்ம குடியிருப்பு பரலோகத்துல தான் இருக்கு இல்லையா. அதான் பிலிப்பியர் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் இருக்கிறது பாத்தீங்களா, நம்ம குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்துல போராடி செபிக்கணும், போராடணும். ஆண்டவர் அவர் அழுது கெஞ்சினாராம், நம்மள அழுது கெஞ்சணும். நமக்கு ஆண்டவர் என்ன செய்யிருக்காரு, பரிசுத்த பவுல் என்ன எழுதி வச்சிருக்காரு பாருங்க, கொலோசியர் புத்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: பாத்தீங்களா எப்படி பண்ணணுமா, இடைவிடாம. நீங்க சொல்ல இடைவிடாம, நீங்களும் வீட்டிலேயே இருக்கீங்க ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி, நாங்களே இப்படி வேலைக்கெல்லாம் போகணும், அங்க போகணும், இங்க போகணும் நினைக்கலாம். வேலை செஞ்சாலும் நம்ம இருதயத்துல கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். நம்ம ஒரு நாளும் கர்த்தரோடு இணைந்து செவிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாங்களா ஆசிரியப்பார். இடைவிடாமல் செவிக்கணும், ஸ்தோத்திரத்தோட செவத்தில் விழித்திருக்கணும். நம்ம செவிக்கணும், இடைவிடாமல் செவிக்கணும். அவருக்கு அமைட்டு வந்து கீழ்ப்படிந்தாரு, விசுவாசித்தாரு, தேவனை ஆசிரித்தாரு. ஈசாக்கு வசனத்தை தியானித்தாரு. யாக்கூப்பிட்டு என்ன கொலை இருந்துச்சு, போராடி செபிக்கிற கொலை இருந்துச்சு. அதனாலதான் அவங்களே ஆசீர்வித்தார். அருமையானவர்களே, நம்மளும் தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் சொன்னா, நம்மளும் போராடி செபிக்கணும், வேதத்தை வாசிக்கிற மாதிரி தியானிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றா, அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தை செய்யும் போது நிச்சயமா நம்மளையும் ஆசீர்விக்க வல்லவராக இருக்கிறார். 4 தாவீதை பார்க்கிறோம், சங்கீத புஸ்தகம் 21:6
1: அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர்.
0: நித்திய ஆசீர்வாதம், ஆசீர்வாதங்களை உள்ளவர் ஆக்குகிறீர். நித்திய ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு தாவீது ராஜாவுக்கு. அவர் ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, என்ன ஆசீர்விச்சாரா, நித்திய ஆசீர்வாதங்களால் அவரை ஆசீர்வித்திருக்கிறாரு. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, ஆசீர்வதிச்சு அவர் உயர்த்தினார். உங்களையும் என்னையும் நம்மளையும் ஒவ்வொருத்தரையும் கூட ஆசீர்வதிக்கணும் சொன்னா, நம்மள ஆண்டவரோடு இருக்கணும். தாவீது செய்தது என்ன பாருங்க, சங்கீத புஸ்தகம் 21:1
1: கர்த்தாவே,
0: கர்த்தாவே
1: உம்முடைய வல்லமையிலே,
0: உம்முடைய வல்லமையிலே
1: ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார்.
0: உம்முடைய வல்லமையில ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார்.
1: உம்முடைய ரட்சிப்பிலே,
0: ரட்சிப்பிலே
1: எவ்வளவாய் களி கூறுகிறார்,
0: எவ்வளவாய் களி கூறுகிறார். ரட்சிப்பு நம்ம பெற்றுக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்பட்ட என்ன, நாம் பாவம் மன்னிக்கப்பட்ட ஆண்டவர் சொல்லணும், உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு ஆண்டவர் சொல்லணும். நம்ம கூட பேசணும், ஆண்டவர் கேட்டே இருக்கணும், ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டிருக்கேனா இல்லையா, எனக்கு ஆவிங்க ஆண்டவரின் சொல்லி நம்ம கேட்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தருவார், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தருவார், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நம்மள நிரப்புவார். பரிசுத்தன அபிஷேகத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும், கர்த்தர் கேட்டு பெற்றுக்கொள்ளணும், போராடி கேட்கணும். ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரை சொல்லி கேட்கணும். அப்போஸ்தலர் நடையின் புஸ்தகம் 1:8
1: பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது,
0: பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது
1: நீங்கள் பலன் அடைந்து,
0: நீங்கள் பலன் அடைந்து
1: எருசலேமிலும்,
0: எருசலேமிலும்
1: யூதேயா முழுவதிலும்,
0: யூதேயா முழுவதிலும்
1: சமாரியாவிலும்,
0: சமாரியாவிலும்
1: பூமியின் கடைசி பரியந்தமும்,
0: பூமி கடைசி பரியந்தமும்
1: எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றால்,
0: எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றால் பாத்தீங்களா, பூமி கடைசி வரைந்து நமக்கு சாட்சியா இருக்கணும். பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா நமக்கு கர்த்தருக்கு சாட்சியா வாழ முடியும். ஆண்டவர் சொன்னார், கடைசி நாள் மாம்சமான யாவர் மேல் ஆவிய ஊற்றி வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடுவடியின் புஸ்தகம் 2:17-18
1: கடைசி நாட்களில்,
0: கடைசி நாட்களில்
1: நான் மாம்சமான யாவர் மேலும்,
0: நான் மாம்சமான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்,
0: என் ஆவியை ஊற்றுவேன். பாத்தீங்களா அருமையானவர்களே, இதுதான் கடைசி நாட்கள். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம இந்த நாள்ல கேட்கணும், ஆண்டவரே மாம்சமான யாவரையும் ஆவி ஊற்றுன்னு சொன்னீங்களா, அப்ப நம்முடைய அபிஷேகம் மேல் இறங்கட்டும், தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள தங்கணும், எனக்குள்ள வாசம் பண்ணணும், எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி அவ யாக்கோ போய் போல நம்ம போராடி செபிப்போமானால் கத்த நமக்கு அபிஷேகத்தை தருவார். அப்பதான் வெளிச்சரி எருசலேமிலையும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசி இருந்தும் தேவனுக்கு சாட்சியா நம்ம வாழ முடியும். உலகத்திலேயே நம்ம ஆசீர்வதிப்பார். அவர் நம்ம தேவன் ஆசீர்வாதத்தில் நிரப்பினார். ஈசாக்கு ஆசீர்வித்து பரவர அவர் பலத்தாரு ஆசீர்விச்சாங்க. பெரிய யாக்கோப்பையும் தேவன் ஆசீர்விச்சார். நம்மள தாவீதுவும் தேவன் ஆசீர்வித்தார். என்ன ஆசீர்வாதம் பாருங்க, 1:17:7
1: இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி,
0: நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி
1: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
1: நீ என் ஜனமாகிய,
0: நீ என் ஜனமாகிய
1: இஸ்ரவேலின் மேல்,
0: இஸ்ரேல் மேல்
1: அதிபதியாயிருக்கும்படி,
0: அதிபதியாயிருக்கும்படி
1: ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை,
0: பாத்தீங்களா தாவீது என்ன செஞ்சாரு, ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை
1: ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து,
0: ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து
1: நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து,
0: நீ போன இடமெல்லாம் உன்னோட கூட இருந்து
1: உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி,
0: உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி,
1: பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு,
0: பெரியோர் நாமத்திற்கு
1: ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன்.
0: ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். பாருங்க, ஒரு நாள் தாவீதா இருந்தாரு, இஸ்ரேல் பெரிய ராஜாவாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு எத்தனை சத்துரு, சவுல் எத்தனையோ தர அவரை கொல்ல பார்த்தாரு, ஆனாலும் தேவனாய் கர்த்தர் அவர் விடவே இல்லை. எல்லா அவருக்கு விரோதமா இருக்கிற மத்த மக்கள் கைக்கெல்லாம் விலக்கி காத்து பூமியில பெரிய ஒரு நாமத்துக்கு ஒத்த நாமத்தை அவருக்கு தரிப்பித்தார். அதே போல நம்மளும் கூட இந்த உலகத்திலேயே நம்ம ஆசிரியப்படணும், பரலோகத்திலே ஆசிரியப்படணும் சொல்லி நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய பாதத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கீழ்படியணும். அப்புறம் போல ஆண்டவர் கீழ்படி, ஆண்டவர் என்ன சொல்றாரோ உடனே கீழ்படியும், அவர் விசுவாசிக்கணும். ஈசாக்கு போல தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும். யாக்கோபை போல போராடி செபிக்கணும். தாவீதை போல நம்ம என்ன செய்யணும், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் பரலோக ரட்சிக்கு நம்ம போக முடியும். இந்த உலகத்தில் நம்ம நிச்சயம் ஆசிரியப்பார். இவ்வளவு ஆசீர்வாதத்துல மென்மேல உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் கர்த்தருடைய சித்தம். ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்ல, கொடுப்பாரு. ஆனா நம்ம ஆண்டு விட்ட போராடி செவிக்க கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், நிச்சயமா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார்.
1: நாம் எழுந்து நின்று ஆண்டவராய் கர்த்த நோக்கி பார்த்து இப்பொழுது அமைச்சவங்களை எடுக்க போகிறோம். கர்த்த பெரியவர், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று இன்றைக்கு நமக்கு அருமையான வாக்கு தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார். மென்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, ஆசீர்வாதத்தை நாம் ஒருவேளை விரும்பாமல் போனால் இந்த ஆசீர்வாதம் நம்ம விட்டு விலகி போய்விடும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். 109 சங்கீதம் 17 வசனம் அப்படி சொல்கிறது, ஆசீர்வாதத்தை ஒருவேளை விரும்பலனா நம்ம விட்டு என்ன ஆயிருமா, விலகும். சில சில ரொம்ப அப்படியே தாழ்மை, ஐயோ எனக்கு வேண்டாம் இதெல்லாம் வேண்டான்னு வாங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ ஆசீர்வாதம் விரும்பலன்னா உன்னை விட்டு தூரம் போயிடும். இன்னைக்கு சொல்லுங்க, விரும்பி கேளுங்க, ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதியும். சொன்னா இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதித்தேன். கர்த்தர் ஆசீர்வித்த 4 விதமான பக்தர்களை நாம் பார்த்தோம். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வித்தார். காரணம், ஆபிரகாம் தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்து, தேவனுக்கு அவர் நல்ல ஒரு சிநேகிதனாக இருந்து கர்த்தரை விசுவாசித்தபடியினால் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இரண்டாவதாய், ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கிடம் ஒரு சிறப்பு குணம் இருந்தது, அவன் தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தாராம். ஆம், நாமும் கூட இன்றிலிருந்து சொல்லுவோம், ஆண்டவரே நானும் உடைய வேதத்தை இரவு பகலாய் தியானிக்க எனக்கு அந்த கிருபையை தயவாய் தாரும் என்று சொல்லி ஈசாக்கை போல நாமும் தியான புருஷர்களாக, தியானம் செய்யக்கூடியவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போமா. மூன்றாவதாய், யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாக்கோபிடம் ஒரு சிறப்பு குணம் இருந்தது, அவன் போராடி ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார். கண்ணீரோடு கெஞ்சி கர்த்தரிடம் போராடி ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார். நாமும் கூட இடைவிடாமல் ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போமா. எப்பொழுதான் நடந்தாலும், நின்றாலும், அமர்ந்தாலும், படுத்தாலும், எழுந்தாலும் ஜெபிக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவியை தகப்பனே எங்கள் மீது ஊற்றும் என்று கேட்போம். கடைசியாய், தாவீது என்ற பக்தனை பார்த்தோம். தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்தது, கர்த்தருடைய வல்லமையிலே ஒரு மகிழ்ச்சியா இருந்தார், ரட்சிப்பிலே கழி கூர்ந்தார். எனவே ஆண்டவராய் கர்த்தர் ஆடு மேய்த்த மனிதனை நாடு ஆளுகின்ற ஒரு மாமனிதனாய் மாற்றினார். இன்றைக்கு நாமும் சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கும் ஒரு வல்லமையை தாரும், என்னையும் உடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லி அதை திறந்து கேட்போமா.

கர்த்தர்களே உயர்த்தியெல்லாம் கேட்போம். இன்று முதல் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, என் தொழிலை என் வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல, பக்தன் தாவீதை ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசீர்வதி. எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா? அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா? அப்ப ஆபிரகாமை போல ஒரு கீழ்ப்படிதல் உள்ளவனாக உமக்கு சிநேகிதர்களா எங்களை வணைந்து கொள்ளும். ஈசாக்கை போல தியானம் செய்யக்கூடியவர்களா, வேத வசனத்தை தியானம் செய்யக்கூடியவர்களா எங்களை மாற்றும். யாக்கோபை போல போராடி ஜெபிக்கின்றவர்களா எங்களை கர்த்தர் மாற்றும். ஆண்டவரே, போராடி ஜெபிக்கின்ற ஒரு இருதயத்தை எங்களுக்கு கர்த்தர் தாரும். ஆண்டவரே ஆமென். நாம் இதே போல வல்லமையிலே வாஞ்சையா இருக்கணும். உங்க அபிஷேகத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும். எங்களையும் கூட அபிஷேகம் பண்ணுங்க என்று சொல்லி எல்லாம் பிரார்த்தனை செய்வோமா? தேங்க்யூ லா தகப்பனே. இப்பொழுது எங்களோடு கூட அர்ப்பணம் செய்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் ஆலையிலோயே அவன் ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கி வருவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீரே. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. அந்த ஆசீர்வதிக்கிற கரம் இப்பொழுது உங்க பிள்ளைகள் எல்லாரும் இது கடந்து வருவதாக. யாரையெல்லாம் ஆபிரகாமை போல என்னை மாற்றும், ஒரு கீழ்ப்படிதலாக எங்களை மாற்றும், எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அப்பா சிநேகத்தை உன் மீது ஒரு அன்பை எங்களுக்கு தாரும். ஈசாக்கை போல நான் தியானிக்கணும், வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்கணும். யாக்கோபை போல போராடி ஜெபிக்கணும். நான் இதின் போல வல்லமையில வாஞ்சலோன்னு இருக்கணும்னு சொல்லி எங்களோட இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, இப்போது அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக. உங்க வல்லமையின் கரம் எல்லாரும் மீது இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக. ஆசீர்வதிக்கிற கரம், தொடுகிற கரம், விடுவிக்கிற கரம், உயர்த்துகிற கரம் எல்லாரும் மீது இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும். உங்க அனாயிட்டி இறங்கி வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. அர்ப்பணிக்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. ஆமா, கடைசியாக நாம் கேட்டது போல, ஆம் தாவீது சொன்னார், ஆண்டவரே வல்லமையில நான் மகிழ்ச்சியா இருக்கணும், உங்க ரட்சிப்புல நான் கழிக்கணும். அவர் ஆசை முழுது உலகம் இல்ல, அவர் ஆசை முழுது இருந்தது பரலோகம். ஹலேலூயா. பரலோகத்துல இருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அந்த வல்லமையிலே அவர் மகிழ்ச்சியா இருந்தார். நாமும் சொல்வோமா, அப்படிப்பட்ட வல்லமை எனக்கு வேணும். ஏதோ வெறுமையா நான் வந்து போவதில்லை. பரிசுத்தம் வரும்பொழுது நீங்கள் பலன் பெறுவீர்கள் என்று சொன்னாரே, இப்ப சொல்லலாமா? என் மீது அந்த வல்லமை தாரும், இந்த வல்லமின் அபிஷேகத்தை எனக்கு தரும். வாய் திறந்து சொல்லுங்க, எனக்கு இந்த அபிஷேகம் தாரும். ஆபிரகாமை போல சிநேகிதனா என்னை மாற்றும், ஈசாக்கை போல தியானம் செய்யக்கூடியவனா என்னை மாற்றும். ஆண்டவரே, யாக்கோபை போல போராடி ஜெபிக்க உடைய குருபை தாரும். தாவீதை போல அபிஷேகம் பெற்ற மனிதனாய் மனுஷ என்னை மாற்றும். இறங்கட்டுங்க வல்லமை, வாய் திறந்து சொல்லுங்க, இறங்கட்டுங்க வல்லமை. இந்த பிள்ளைகள் எல்லாரும் இது வல்லமை கடந்து வரணும்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை கடந்து வரட்டும் ஐயா, தகப்பன் எங்க வல்லமை இறங்கி வரட்டும். எல்லாரும் கேட்போமா? என்னை நிரப்பும்,

0: வல்லமை அக்கினி அக்கினி கத்தாவே மகிமை மூடுவதாக இறங்குவதாக யாருமே வெறுமே போக கூடாது. ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒரு வீசை எல்லாரையும் தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க. வல்லமை இறங்கட்டும் இப்ப இப்ப இப்ப இப்ப இப்ப இப்ப இறங்கட்டுமே இப்ப இறங்கட்டும் ஆண்டவரே. இப்ப வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை தொடும் தொடும் தொடும் தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. பரிசுத்தன் அபிஷேகம் அளவலாம ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்று ஆண்டவரே, ஊற்று ஆண்டவரே. அப்பா தேவனே தேவனே இறங்குவீராக இறங்குவீராக. பலத்த காரியத்தை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தாகம் தீர்க்கும் ஜீவநதியை துதிக்கிறமை போற்றுகிறமை வாழ்த்துகிறோம் வணங்குறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு மக்களையும் நீ ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். பலப்படுத்துமையா ஆபிரகாம் ஆசீர்வித்தீர், ஈசாக்கு ஆசீர்வித்தீர், யாக்கோபை ஆசீர்வித்தீரப்பா. தாவீதை நித்திய ஆசீர்வாதத்தில் நிரப்புறீர. இங்க வந்திருக்க ஒவ்வொரு நித்திய ஆசீர்வாதத்தில் நிரப்புங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதத்தில் நிரப்புங்க. அட்டவரே அக்கினியில் நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க. சகல ஆசீர்வாதம் சம்பூர்ணமா கொடுத்தரலாம் ஆண்டவரே. கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வரிய தரும் சொன்னீங்களா ஆண்டவரே. ஒவ்வொரு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பனை ஒவ்வொரு பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். என்னென்ன வியாதினால் வந்தாங்களோ ஒவ்வொரு குணமாக்குங்க குணமாக்குங்க குணமாக்குங்கப்பா. உள்ளத்திலேயும் வெளியிறங்கமா அற்புதங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உங்க நாம மட்டும் மகிமைப்படுத்தும். அற்புதம் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய கரங்களை தொடட்டும், தொடுங்க தொடுங்க தொடுங்க. உமை தரிசிக்கட்டும், மகிமை பார்க்கட்டும், மகத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க சொன்னீங்க ரெண்டு பேராது மூணு பேராது நாமத்தில் எங்க கூடி இருக்கீங்களோ உங்க நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீங்க. நடுவில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மக்களும் மகத்துவத்தை மகிமை பார்க்கக்கூடிய கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலப்படுத்துங்க சப்பா, ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், பரிசுத்தமாகாத மக்கள் பரிசுத்தமாக்கணும். கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ள நீங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. உங்களை போல பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. மகத்தான காரியத்தை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாவத்தை இறங்கி வருது. மாறுதல் மேல் வேற்றுமையான எந்த நிலையில் சொன்னீரு. அப்ப என்ன பலம் இருந்தாலும் குணமாக்கு, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கு, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க ஆண்டவரே. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பயத்தை தாங்க. சுகப்பிரசத்தை காத்திருக்க மக்கள் சுகப்பிரசத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா கடனால கஷ்டப்படுற மக்களுடைய கடன் அடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கஷ்டப்படுற ஒவ்வொரு கண்ணீரை தொடங்கிய சப்பா சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீரில் வேதனை இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. எல்லா முகத்திலையும் கண்ணீரை துடைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. கண்ணீர் துடைக்க முடியாது செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். அப்பா தொழில் சிற குடும்பங்கள் தொழில் செழிக்கட்டும். நல்ல தொழில் ஆசீர்வாதமா இருக்கணும், செழிக்கணும், தலைக்கணும், ஆசிரித்து உயர்த்துங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செழிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வித்து உயர்த்தும் ஆண்டவரே. அப்பா மை ஸ்தோத்திரம் யாப்பே ஆசீர்வித்த தேவனை கத்த. அப்பா வியாபாரம் செய்யற மக்கள் தொழில் செய்யற மக்கள் ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் கேசில வெற்றி கொடுங்க. கேசில இருந்து விடுதலை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். அருமை பிதாவே மை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பிரிந்து குடுமை அணைக்க வேண்டும் ஐயா. அண்டவேமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. பிரிந்து குடுமை அணைக்க வேண்டும், சமாளாத குடும்பத்தில் சமானத்தை தர வேண்டும். எத்தனை குடும்பங்கள் சண்டை குழப்பங்கள் எல்லாம் மாற்றி போடுங்கப்பா. சிறு பிள்ளைகள் ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலையும் பக்தியிலையும் தேவ கிருவையிலும் தேவ அபிஷேகத்தில் நிரம்பியிருக்கத்தக்கதா கிருவை தாரும். அண்டவரேமை துதிக்கிற வாலிபர்களை தொடுங்க, வாலிபர்களை தொடுங்க அண்டவரே. உன்னதாவில் நிரப்புங்க, தேவ பிரசனத்தால் நிரப்புங்க. பெரியவங்களை தொடுங்க, பெரியவங்களை ஆசீர்வித்து உயர்த்த முடியாச்சு வைக்கிறோம். எல்லார் உள்ளத்திலையும் அப்பா எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் உண்மை போல எங்களை பரிசுத்தமாய் மாற்றும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க, பொறுப்படுத்திக்கோங்க. எல்லார் பேரையும் சீஃப் போஸ்டர் எழுதிக்கோங்க ஏசப்பா. எல்லா துதி கனமாக்கி முக்கிய சொல்கிறோம்
1: அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-1001, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: aslinkaram@gmail.com. Our website:

0: வாக்கிய கேட்ட எபிரேயன் புஸ்தகம் 4:3 வாசிங்க.
1: விசுவாசித்தவர்களாகிய நாமோ,
0: விசுவாசிகளாகிய நாமோ
1: அந்த இலை பார்தலில் பிரவேசிக்கிறோம்.
0: விசுவாசித்தவர்களாகிய நாமோ எங்க பிரவேசிக்கிறோம்? இலை பார்தலில் பிரவேசிக்கிறோம். விசுவாசம் மிக மிக அவசியம். விசுவாசித்தா தான் எங்க பிரவேசிக்க முடியும்? இலை பார்தல் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். விசுவாசம் தான் மிக மிக அவசியம். நம்ம ஒரு நாள் ஆண்டுட்டு கேட்கணும், ஏசப்பா எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசம் இல்லாம நான் வாழ்ந்த நாட்கள் போகுது, எனக்கு விசுவாசம் தாங்க. அவர விசுவாசத்தை தொடங்குறது இயேசு கிறிஸ்து தான். விசுவாசத்தை விசுவாசத்தை துவக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து தான் விசுவாச துவக்குறார். அப்ப ஆண்டுட்டு கேட்கணும், விசுவாச துவக்குகிறவரும் முடிக்கிறவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். நம்ம ஒரு நாள் விசுவாசத்தை ஆண்டவரை கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே என் உள்ளத்துல விசுவாசத்தை துவக்குங்க ஆண்டவரே. விசுவாசம் இல்லாம பிரியமா இருக்க முடியாதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்க கேட்டோம். விசுவாசம் எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். இரண்டாவதாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம பிரவேசிக்கணும், பரலோகத்துல குடியிருக்கணும்னு சொன்னா என்ன வேணுமா? மத்தியில் சுவிசேஷம் 24:31.
1: வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட,
0: வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட
1: அவர் தம் தூதர்களை அனுப்புவார்.
0: அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார்.
1: அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை,
0: அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை
1: வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு,
0: வானத்தில் ஒரு முனை முதல் கொண்டு
1: மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்.
0: 4 திசையில நினைச்சு வேறு யாருக்கு கூட்டி சேர்ப்பாரு? கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை. மத விசுவாசிங்க, விசுவாசித்தா தேவனுடைய ராஜ்யத்தில் இலை பெற முடியும். ரெண்டாவது யாரு கூட்டி சேர்க்கிறாரு? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. சங்கீத புஸ்தகம் 4:3.
1: பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்.
0: பக்தியை யாரெல்லாம் பக்தியா இருக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் என்ன செய்வாரு? தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நமக்கு பயபக்தி வேணும். பரலோகத்தில் குடியிருக்கும் நமக்கு என்ன வேணும்? பக்தி வேணும். அப்பதான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா மாற்றுவாரு. அப்பதான் ராஜ்யத்தில் குடியிருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. செவத்திலே விளையாண்டுட்டு, செவச்சிலே சரியான மழை செவிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பிரயோஜனம் இல்லை. செவத்தை பயபக்தியோடு கத்தர் யார தெரிஞ்சிட்டாரா? பக்தி உள்ளவளை தெரிஞ்சிட்டார். நான் பக்தியா இருக்கணும், பயபக்தியோடு ஆண்டவர் ஆராதிக்கணும். இப்போ விளையாண்டுட்டு பிள்ளைகளை வச்சுட்டு விளையாண்டுட்டு பிள்ளையோட பேசிட்டு அப்படி இருந்த ஆண்டு பயபக்தியா இருக்க முடியாது. பக்தி உள்ளவங்களை தான் கர்த்தர் தமக்க தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. நம்ம சர்ச்சைக்கு வரலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனா கர்த்தர் வேதம் சொல்றது யார தெரிஞ்சிட்டாரா? பக்தி உள்ளவள. பயத்தோடு பக்தியோடு தேவனை ஆராதித்து முழுதயத்தோடும் ஆத்மத்தோடு முடி பலத்தோடு ஆண்டவர் ஆராதித்து தொழுது கொள்ளும் போது கர்த்தர் அவர் தெரிஞ்சு கொள்றார். அதுதான் கர்த்தருடைய சித்தம். பக்தி உள்ளவள் கர்த்தர் தமக்கா தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. நம்ம வேடிக்கை பார்த்து

0: சொன்னா பயபக்தியோடு அவர் தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் புஸ்தகம் 1:4
1: தமக்கு முன்பாக
0: நாம்
1: அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்,
0: அன்பில் எப்படி இருக்குமா பரிசுத்தம் உள்ளவர்களும்,
1: குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு,
0: குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு,
1: அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே,
0: உலக தோற்றத்துக்கு முன்னே
1: கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே,
0: கிறிஸ்துக்குள் நம்மளை என்ன செஞ்சிட்டாரு, எப்படி இருக்குமா நம்ம அன்புல பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்காக என்ன செஞ்சிட்டாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம தெரிஞ்சிட்டாரு. இப்ப இல்ல, எப்ப தெரிஞ்சிட்டாரு நம்மள உலக தோற்றம், அதான் நம்மள இப்ப ஒரு குடும்பம் ஆண்டவர் சேர்த்திருக்காரு. அல்லேலூயா. எங்கயோ பிறந்த எங்கயோ வளர்ந்தோம், இன்னைக்கு கத்த நம்மள எல்லாம் ஒன்னு சேர்த்திருக்கிற. ஹலேலூயா. அதுல அவருடைய சுத்த கிருப, அன்பில பரிசுத்தமும் குற்றமில்லாத இருக்கிறதுக்குதான் உலக தோற்றிருக்கே நம்மளை தெரிஞ்சிட்டாரு. தெரிஞ்சுக்கொண்டவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 17:14
1: அவரோடு கூட இருக்கிறவர்கள்,
0: அவரோடு கூட இருக்கிறவர்கள்,
1: அழைக்கப்பட்டவர்களும்,
0: அழைக்கப்பட்டவர்களும்,
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும்,
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும்,
1: உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள்,
0: உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறார். கர்த்தரோடு கூட இருக்கப்பட்டவங்க யாரெல்லாம்? அழைக்கப்பட்டவங்க, ரெண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்ட, மூணாவது உண்மை உள்ளவர்கள். அதான் முதல் விசுவாசித்தான் நமக்கு இழைப்பார்கள் கிடைக்கும். ரெண்டாவது என்ன கிடைக்கும்? அவர் நம்ம தெரிஞ்சுக்கொண்டு நம்ம என்ன நமக்குள்ள பக்தி, பயத்தோடும் பக்தியோடும் தேவனை தொழுது கொள்ளுமானா கர்த்தர் நிச்சயமா நம்மளை தெரிந்து கொண்டிருப்பாரு. அது எப்பயில தெரிஞ்சுக்கிட்டாரா? உலக தோற்றத்துக்கு முன்னால் அன்பில பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களா இருக்கிறதுக்கா உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிட்டாரு. அல்லேலூயா. 1 Corinthians 15:23
1: பின்பு அவர் வருகையில்,
0: பின்பு அவர் வருகையில்
1: அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்,
0: அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பின்பு அவர் வரும்போது யார் உயிர்ப்பிக்கப்படுவா? அவருடையவர்கள். முதல் ஏத்தர் விசுவாசம் உள்ளவங்களை கத்த உயிர்ப்பிக்கிறாரு. விசுவாசம் இருந்தா அவருக்கு நம்மளும் இழைப்பாருவோம், கத்த நம்மளை கொண்டு வர்றாரு வரும்போது. அல்லேலூயா. முதல் விசுவாசம் தேவை, ரெண்டாவது என்ன தேவை? தெரிஞ்சுக்கொண்டா கர்த்தர் ராஜ்யத்துல இருப்போம், கூட இருப்போம். அழைக்கப்பட்டவர்கள், தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களும், உண்மை உள்ளவர் அவரோட இருக்க முடியும். மூன்றாவது அவருடையவர்கள். அவருடைய யாரு? வாஸ்து பாருங்க, ராமருக்கு நிற்போம் 8:9
1: கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்,
0: கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்
1: அவருடையவன் அல்ல,
0: அவருடைய அல்ல. அபிஷேகம் யாருக்குள்ள இல்லையா? அவங்க யாருடையவர்கள்? கிறிஸ்துவடைய அல்ல. இன்னும் கத்தடி வேதம் சொல்லு, நான் சொல்லல, கத்தடி வேதம் சொல்லுது. அபிஷேகத்துல நம்ம ஒவ்வொரு நாள் நிறைஞ்சிருக்கணும். பரிசுத்தன் அபிஷேகம் ஒவ்வொரு நாள் நிறைஞ்சி துதிச்சுட்டே இருக்கணும். பரிசுத்தவன் அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா என்ன அடையாளம்? நம்ம நிறைய இது மாத்திர அன்னி பேச பேசுறது மாத்திர எது அடையாளம்? பரிசுத்தவன் வந்து பாவத்தை குறிச்சும், நீதியை குறிச்சும், நாய் திருப்ப குறிச்சு உலகத்தை கண்டி துணர்த்துவார். அது ஒரு அடையாளம். இன்னொரு அடையாளம் என்ன? சரி, கத்தரை போல போதிப்பவர் யாரு? அவர் தப்பா ஏதாவது நம்ம தப்பான காரியம் செஞ்சுட்டு நம்ம போதிப்பார், இப்படி செய்யக்கூடாது, தப்புன்னு சொல்லுவாரு. அது மாத்திரம் இன்னொரு அடையாளம், யோவான் சுவிசேஷம் 16:13
1: சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது,
0: வரும்போது
1: சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்,
0: சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார்.
1: அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல்,
0: அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல்,
1: தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி,
0: தாம் கேள்விப்பட்டவை யாவையும் சொல்லி
1: வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்,
0: வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அதுதான் நம்ம பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றுக்கிறோமா பெற்றுக்கொள்ளாங்கிறது அடையாளம். ஒரு வேளைக்கு நம்ம அன்னி பேச பேசிட்டு தானே இருக்கிற, அபிஷேகம் பெற்றுக்குன்னு சொல்லி மேமாந்து வரக்கூடாது. நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் வந்து ஆண்டு அபிஷேகத்தில் எல்லாரும் நிரம்புவோம், நான் தான் நிரம்புறேன் அப்படின்னு நான் மேம் வரக்கூடாது. பரிசுத்தாவினர் இருந்தார்னா என்ன செய்வாரு? பாவத்தை குறிச்சும், நீதி குறிச்சும், நாய் திருப்பி குறிச்சு கண்டித்து உணர்த்துவார். அது மாத்திரம் ரெண்டாவது என்ன செய்வாரு? ஒருவர் உங்களை போதிக்க வேண்டியதில்ல, நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களை சகலத்தை குறித்தோ போதிக்கும், சகல சத்தியத்துக்கு வழி நடத்துறார். அபிஷேகம் நீங்க பெற்றுக்கொள்ளாம இருப்பீங்களா? நான் நிறைய பேர் அபிஷேகம் குறைஞ்சிருக்கீங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அதங்க சொல்றாரு, கர்த்தர் வேதம் சொல்லுது 8:9
1: கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்,
0: கிறிஸ்து ஆவி இல்லாதவன்
1: அவருடையவன் அல்ல,
0: அவருடையவன் அல்ல. யாருக்குள்ள கிறிஸ்து ஆவி இல்லையோ அவங்க யாருடைய அல்ல? கிறிஸ்துவடையவர் அல்ல. நம்ம ஏமாந்துருக்கோம், நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன், அன்னி பேசுற பேசுறேன், நான் பரிசுத்தேன் அபிஷேகத்தில் எல்லாரும் நிரம்ப நான் நல்லா நிறைஞ்சிருக்கேன், அச்சு ஏமாந்துடக் கூடாது. கிறிஸ்து

0: ஆவி இல்லாதவன் அவருடைய வேற அல்ல. அப்ப நீங்க பரிசுத்தம் நிறையும் போது நமக்கு பரிசுத்தம் நம்ம கூட பேசணும், நம்ம தப்பு பண்ணும்போது நம்ம கண்டிச்சு உணர்த்தணும். அது மாத்திரல, நம்ம ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது இதுல வழி இல்லை, இதுல நடங்கின ஆண்டவர் சொல்ற சத்தத்தை கேட்கணும். பரிசுத்தன் வந்து சகல சத்தியத்தை நமக்கு சொல்லி தருவார். அதனால நம்ம பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றிருக்கிறோமா இல்லையான்னு நம்மளே நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். ஹலேலூயா ஹலேலூயா. அபிஷேகத்தை பெற்றிருக்கேன்னு சொல்லி யாரும் ஏமா வந்து போக வேண்டாம். இன்னைக்கு நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திர கிறிஸ்தவர்கள் தான் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ற பாருங்க. கலாத்தியர் புஸ்தகம் 5:24
1: கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும்
0: அதன் ஆசை இச்சைகளையும்
1: சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.
0: கிறிஸ்தவனை யாரு என்ன செய்வாங்களா? அவர் ஆசை இச்சையில என்ன செஞ்சிருக்காங்க? சிலுவையில அறைஞ்சிருக்காங்க. ஆண்டவர் நான் உலகத்தை நல்லது போல் நீங்களும் உலகத்தை நல்ல கிறிஸ்தவடையவர் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைந்திருக்கிறாங்க அப்படின்னு அறையப்பட்டிருக்கிறோமா? கிறிஸ்துக்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றோமா? அப்படின்னா பரலோகராஜ்யத்து போக முடியும். முத விசுவாசம் இருந்தாதான் பரலோகராஜ்யத்துக்கு, விசுவாசம் இருந்தாதான் இளைப்பாறுதல பிரவேசிக்க முடியும். ரெண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பரலோகராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். மூன்றாவது கிறிஸ்தவடையவர்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவர் வரும்போது என்ன செய்வாங்களா? உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யார் அது? கிறிஸ்தவம் கிடையங்க. கிறிஸ்து ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்து ஆவி கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? தங்களை மாம்ச ஆசை இச்சைகளை என்ன செய்யணும்? சிலுவில அறையப்பட்டிருக்கணும்.
2: கற்றுக்கள் வந்தவர்களே, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்போது நம்ம செவிக்க போறோம். எங்கள் அன்பாடியை சித்து வழி நடத்துறீங்க தகப்பறை கோடான கொடி ஸ்தோத்திரமையா. அந்த நிகழ்ச்சி பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வங்க பலப்படுத்துங்க, சமான் தேலி ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. கத்துடி கீர்வு அவங்க சூழ்ந்து கொள்ளட்டும். கத்துடைய பிரசரம் மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோமையா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் ஆசீர்விக்கிறேவனாய் கத்தாவையுமே போற்றுகிறமே வாழ்த்துகிறோம் அணுகிறோம். ஆண்டவர அன்பின் தகப்பறையுமே ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனை விடுதலை தாங்க அப்பா. நீங்க கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருன்னு சொன்னீங்களாண்டவர. எத்தனை பேர் கடனால் கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பிரச்சனை நீக்குங்க, அதிசயங்கள் அற்புதங்களை செய்யுங்க. தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நேசுடைய கரம் தாங்கட்டும் அப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறோம். மனநோயினால் கஷ்டப்படுற மக்களை சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க அப்பா அமை ஸ்தோத்திர. ஆற்று பரிவினைப்பட்ட மக்களை குணமாக்குங்க, மந்திரக்கட்டு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. கத்துடி கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. அப்பா அமை துதிக்கிறோம். அப்பா அமை நோக்கி நாங்கள் பார்க்கிறாண்டவரே. அப்பா ஆற்றில் பரிவினைப்பட்ட மக்களை சுகமாக்குங்க. தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணீரின் கவலை பிரச்சனைகள் எல்லாம் மாற்றிருங்காண்டவரே. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைக்கிற எங்கள் அன்பின் தகப்பனையுமே கோடான குடி ஸ்தோத்திரம். அப்பா ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வேண்டிக் கொள்வதற்கும் அனைப்பதற்கு அதிகமாய் கிரியிக்கிற தேவனை நீங்க இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத சகோதரருக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும், தூக்கம் இல்லையு சொல்லி கலைஞருக்கிற குடும்பங்களை தூக்கத்தை தரணும் ஐயா. வீடு கட்ட முடியலன்னு கலைஞருக்கிற குடும்பங்களை வீடு கட்ட உதவி செய்யுங்க. கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை செய்யுங்க அப்பா. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவரைச்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்கூலுக்கு பணம் கட்டணுமேனு சொல்லி கலைஞருக்கு மக்களுக்கு ஸ்கூலுக்கு பணம் கட்டத்தக்கதாக தேவைகளை சந்திக்க முடியாது வைக்கிறோம். கத்திரி தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்களப்பா. சிங்க கொட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கத்திரி தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்களே. ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனம் உங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க, பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா பேரையும் சீஃப் போஸ்டர் எழுதிக்கோங்க. எல்லா துதிகா நமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்துல தாழ்மையாக்கே ஜூரம் பரமசிதாவே. ஆமே. கத்தை நம்ம சேர்த்து கேட்டா சோர்ந்து போகாதீங்க.

அன்பானது நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருகிறது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தரிக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தரிக்கிறவர்கள் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றோம், யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? ஒன்னு, ரெண்டு, மூணு, எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள் சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ போட்ட இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும் ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கிற எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ளலாம். தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. இது எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி, அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன்ல டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தர் அப்படியே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லைங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம் ரேடியோ, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: பெரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் .in. God bless you.

அன்பானது நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம்புக்கு வருதுங்களா? இன்னும் வேற யாருக்கு வருது? 2-4 பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தெடுக்கிறதுனால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தெடுக்கிறவே மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் யூஸ் பண்றாரா? 1, 2, 3 எல்லாம் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசு கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் நம்முடைய இயேசு கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலீங்க. இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்க பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்க பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு 6 அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா 6 அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன் எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ளலாம். தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தருடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாடல்கள் எல்லா பாட்டுமே இதுல வரும். மெசேஜிங்க, அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அதை உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.

0: முதல் விசுவாசம் இருந்தா தான் பரலோர் ராஜ்யத்துக்கு, விசுவாசம் இருந்தா தான் இளையப்பாறுதல பிரவேசிக்க முடியும். ரெண்டாவது, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பரலோர் ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். மூன்றாவது, கிறிஸ்தவடையவர்கள் என்ன செய்யுங்க, ஆண்டு வரும்போது என்ன செய்வாங்களாம், உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யார் அது? கிறிஸ்தவம் கிடையாங்க. கிறிஸ்து ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்து ஆவி கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? தங்களை மாம்ச ஆசை இச்சைகள என்ன செய்யணும்? சிலுவில அறையப்பட்டிருக்கணும். நான்காவதாக, யோவான் சுவிசேஷம் 6:54
1: என் மாம்சத்தை புசித்து,
0: என் மாம்சத்தை புசித்து,
1: என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு,
0: என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு
1: நித்திய ஜீவன் உண்டு,
0: நித்திய ஜீவன் உண்டு,
1: நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்,
0: கடைசி நாளில் எழுப்புவேன். மாம்ச கத்துடி மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்க நிறைய பேர் ஞாபகம் எடுக்காம போயிடும். எவ்வளவு நாள் தான் ஆண்டு விட்டு தூரமா இருக்க முடியும்? கத்துட்டு உப்பு கொடுத்து ஆண்டவரே என்ன மன்னியும் சொல்லி கேட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் ரத்தத்தையும் சரீரத்தையும் புசிக்கணும். கத்து சொல்றாரு, என்ன மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்றவங்கள கடைசி நாள்ல எழுப்பேன்னு சொல்லி நம்ம ஆண்டு விட்டு ஒப்புறையிட வேண்டியது. எவ்வளவு நாள் ஆண்டு விட்டு பிரிஞ்சே வாழ முடியும்? கத்துட்டு உப்பு கொடுத்துடணும், ஆண்டவரே மன்னிங்கப்பா, என் குறைகளை மன்னிங்க. குறை பாவம் செய்யும் இந்த உலகத்துல யாருமே இல்ல, எல்லாரும் ஒரு விதத்துல ஒரு விதத்துல தப்பு பண்ணிருக்கோம் இல்லையா? அப்ப நம்ம ஆண்டு விட்டு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்துடணும், ஆண்டவரே பாவங்களை மன்னிங்க, என்ன இவ்வளவு நாள் எவ்வளவோ பாவிச்சிருக்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க சொல்லி நம்ம ஆண்டு விட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுக்குன்னு சொல்லி எவ்வளவு நாள் தான் வராபோஜன் எடுக்காம இருக்க முடியும்? நம்ம யார் இல்லாமல் வாழ்ந்த இயேசுகிறிஸ்துனா உலகத்துல வாழவே முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் ரத்தத்தை பாடம் போடணும், அவர் சரீரத்தை புசிக்கணும். அல்லேலூயா சொல்றாரு, நம்ம எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. 1 Corinthians 11:37-39
1: இப்படி இருக்க,
0: இப்படி இருக்க
1: எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து,
0: எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து
1: அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ,
0: அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ,
1: அவன் கர்த்தருடைய சரீரத்தையும்,
0: அவன் கர்த்தருடைய சரீரத்தையும்
1: ரத்தத்தையும் குறித்து,
0: ரத்தத்தையும் குறித்து
1: குற்றம் உள்ளவனாயிருப்பான்.
0: குற்றம் உள்ளவனாய் என்ன அபாத்திரம் என்ன? சரி வந்தவன் ஞான ராபோஜன் எடுத்த போனோம் அப்படி இருக்க கூடாது. அது மாதிரி நம்ம என்னென்ன குறை இருக்கு நம்ம உள்ள தலசி பார்த்து ஆண்டவர்கிட்ட அறிக்கணும். அபாத்திரமா புசிக்க கூடாது. அவர் என்ன ரத்தத்தையும் ரத்தத்தையும்
1: சரீரத்தை
0: குறித்து எப்படி இருப்பாங்களா?
1: குற்றமுள்ளவனாய்
0: இருப்பார்.
1: எந்த மனுஷனும்,
0: எந்த மனுஷனும்
1: தன்னைத்தானே சோதித்து அறிந்து,
0: பாத்தீங்களா, தன்னைத்தானே சோதிக்க வேண்டும். இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கேன், நேத்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம தன்னைத்தானே சோதித்து பார்க்க வேண்டும். சோதித்து பார்த்து தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே நான் நேத்துல இவ்வளவு செஞ்ச பண்ணிக்கு இதை பேசுறேன், என்னத்துல இந்த இதை பேசுறேன், தன்னைத்தானே சோதிக்கணும். ஆனா ராபஜன் எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்னமே என்ன செய்யணும்? சோதித்து பார்க்கணும், என்னெல்லாம் செஞ்சிருக்கோம், நேத்துல என்ன செஞ்சிருக்கோம். அப்பதான் ஆண்டு வரைக்கும் நம்ம ஆயத்தம் இருக்க முடியும். அதான் யார் என்ன செய்ய, அவங்கவுங்க என்ன செய்யணும், தன்னைத்தானே சோதித்து சோதித்து அறிந்து,
1: இந்த அப்பத்தில் புசித்து,
0: இந்த அப்பத்தை புசித்து,
1: இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன்,
0: இந்த பாத்திரத்துல பானம் பண்ண கடவன்
1: எண்ணத்தினாலெனில்,
0: எண்ணத்தினாலே
1: அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன்,
0: அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன்
1: கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று,
0: கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று
1: நிதானித்து அறியாததினால்,
0: நிதானத்து அறியாததினால்
1: தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி,
0: தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி
1: போஜன பானம் பண்ணுகிறான்,
0: போஜன பானம் பண்ணுகிறான்.
1: இது நிமித்தம்,
0: இது நிமித்தம்
1: உங்களில் அநேகர் பலவீனரும்,
0: உங்கள் அனைவர் பலவீனரும்
1: வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள்,
0: வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள்,
1: அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள்,
0: நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள்.
1: நம்மை நாமே நிதானித்து அறிந்தார்,
0: நம்மை நாமே, நானே என்னென்ன பாவஞ்சிருக்கேன், என்னெல்லாம் செய்திருக்கேன், நானே நம்மை நாமே நிதானித்து அறிந்தார்
1: நாம் நியாயந்தீர்க்கப்படும்.
0: நியாயத்தீர்ப்பு கூட நமக்கு இல்ல, நம்மை நாமே நிதானித்து என்ன செய்ய மாட்டோம், நியாயந்தீர்க்கப்படும். இப்ப நம்ம சோதித்து பார்க்க வேண்டும், என்னென்ன குறை இருக்கு, என்ன குற்றம் இருக்காண்டவர், என்ன காமிங்க, என்ன காமிங்க, பரிசுத்தாமினவரே என்ன காமிங்க, எங்கெல்லாம் தூக்கப்படுத்திருக்க, எங்கெல்லாம் வேதனைப்படுத்திருக்க, எங்கெல்லாம் நான் பிரிமில்லாத காலி வாழ்ந்திருக்காண்டவரே, என்னை காமிங்கன்னு சொல்லி நம்ம நம்மளே நம்மை நிதானி தரு நினைச்ச மாட்டோம், நாய்ந்திருக்க படமாட்டோம். நாயத்திருப்பு நமக்கு இல்லை. அலையிலுயா நம்மை நம்மை நிதானி தருந்தால் என்ன செய்ய மாட்டோமா, நாய்ந்திருக்க படம். நம்ம நாயத்திருப்பே இல்லை இந்த உலகத்திலேயே. நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏற்பாடு கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செஞ்சிருக்கேன், உன் பிரியமில்லாத காரியம் எனக்கு காமிங்க ஆண்டவரே, இன்னைக்கே நீங்க என் கூட பேசல, இன்னைக்கே எனக்கு இந்த வசனம் புரியல, இன்னைக்கே ஆண்டவர் இந்த தூக்கமா ஒரு வசனம் செபத்துல உட்கார முடியல. இன்னைக்கே ஆண்டவர் உன் புரியமில்லாத காரியம் எனக்கு என்னன்னு இருக்கு, ஏன் சத்தியத்தை கேட்ட புரிய மாட்டேன்ட, எனக்கு ஏன் புரியல, என்ன செய்யறேன், எங்க இருக்கிற ஆண்டவர் என்னை காமிங்கன்னு சொல்லி கேட்டா அவர் நம்ம காமிப்பார். நம்மை நம்ம நிதானித்தாருந்து என்ன செய்ய மாட்டோம், நான் திருப்பி நமக்கு இல்லவே இல்லை. அல்லேலூயா. நான் திருப்பே இல்ல, நான் திருப்பே இல்ல. அதனால இன்னைக்கே நம்ம நிதானித்து அறிய வேண்டும் எங்கெங்க என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லி. அது மாத்திர இன்னொரு இடத்துல சொல்ற பாருங்க, யாத்ரா புஸ்தகம் 12:11 வசனம்.
1: அதை புசிக்க வேண்டிய விதமாவது,
0: ஆண்டவர் சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிக்க வேண்டிய விதமாவது,
1: நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும்.
0: அறையில் என்ன செய்யணும், கச்சை. கச்சை எதை குறிக்குது, சத்தியமாக கச்சை கட்டிக்கொண்டு.
1: உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும்.
0: நம்ம ராபோஜன் எடுக்கும்போது நம்ம சரீரத்துக்கு உள்ளத்துக்குள்ள பெரிய சமாதானம் சந்தோஷம், அதுக்கு தான் பரிசு நிறைய சேமனுங்க சேமனுங்க சொல்றோம். நம்ம அப்படியே உட்கார்ந்துடுறோம், நமக்குள்ள பெரிய சமானம். பாதரட்சி எதை குறிக்குது, சமானத்தை குறிக்குது. சமானத்தை சமானம் இருக்கு நமக்கு. முதல் நினைச்சு அறையில சத்தியமாக அறையை கட்டி இருக்கணும். ரெண்டாவது எது இருக்கணும்,
1: உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக்கொண்டு.
0: நம்ம கால என்ன இருக்கணும், பாதரட்சி. அப்ப நம்ம உள்ளத்துல பெரிய சமாதானம் தேவைந்துடும் வரல. அந்த ராபோஜனம் ஆண்டோட சரீரத்தையும் ரத்தத்தையும் உள்கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கணும். குழப்பம் இருந்தா நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டோட திரும்பி திரும்பி கேட்கணும். பாதரட்சி தடுத்துக்கொண்டு,
1: உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும்.
0: தடி பிடித்துக் கொண்டும்
1: அது தீவிரமாய் புசிக்க கடைவீர்கள்.
0: தீவிரமாய் புசிக்க கடை,
1: அது கர்த்தருடைய பஸ்கா.
0: அது கர்த்தருடைய பஸ்கா. தீவிரமாய் புசிக்கணும் கர்த்தருடைய பஸ்கா. நமக்கு ஒரு பெரிய பண்டிகை ராபோஜனம், ஆண்டோட சரீரத்தையும் ரத்தத்தையும் உள்ளுக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா அப்பதான் நம்ம கடைசி நாள் நம்மள ஒரு உயிரோட தேவன் எழுப்புவார். அது பெரிய பஸ்கா நமக்கு. சத்திய மனசுல அறைய மனசு நிறைய கட்டணும். எதை வச்சு, சத்தியத்தை வச்சு கட்டணும். சமானமுக்குள்ள இருக்கணும். தடிங்கிறது சத்தியத்தை தான் குறிக்குது. அப்பதான் நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 Corinthians 5:7-8
1: ஆகையால் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே,
0: புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே
1: புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு.
0: நம்ம பழைய குணங்கள்லாம் நமக்குள்ள இல்லாம புதிதாய் பிறந்த மாவாய் இருக்கும்படிக்கு.
1: பழைய புளித்த மாவை,
0: பழைய புளித்த மாவை
1: புறம்பே கழித்து போடுங்கள்.
0: நம்ம பழைய புளித்த மாவு என்ன சின்னங்கள் செயல்கள் நம்ம உள்ளத்துல எத்தனையோ எண்ணங்கள் வரும். அந்த பழைய புளித்த மாவு புறமே என்ன செஞ்சிருங்க,
1: கழித்து
0: கழித்து போடுங்க. நம்ம பாவம் நமக்குள்ள இருக்கப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைலாம் என்ன செய்யணும், கழித்து போடணும். திரும்ப திரும்ப நம்ம அந்த குணம் நமக்கு வரக்கூடாது. அது என்னன்னு சொல்ற பாருங்க.
1: ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து,
0: நம்ம பஸ்காவாகிய கிறிஸ்து
1: நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே,
0: நமக்கு பலியிடப்பட்டிருக்கிறாரே. அதெல்லாம்
1: பழைய புளித்த மாவோடு அல்ல,
0: பழைய புளித்த மாவோட அல்ல,
1: துர்க்கணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல.
0: புளித்தமா எதற்கு சொல்றாரு,
1: துர்க்கணம்
0: பொல்லாப்பு புளித்த மாவோட அல்ல,
1: துப்புரவு உண்மை என்னும்,
0: துப்புரவு உண்மை என்னும்
1: புளிப்பில்லாத அப்பத்தோடு,
0: புளிப்பில்லாத அப்பத்தோடு
1: பண்டிகை ஆசரிக்க கடவோம்,
0: பண்டிகை ஆசரிக்கப்படுவோம். என்ன இருக்கு நமக்குள்ள, துப்புரவு உண்மை. நிறைய பேர் வாய் திறந்தவே நிறைய பொய் சொல்றோம். அந்த பொல்லாப்பு துர்க்கணம் உள்ளத்துல இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நமக்குள்ள என்ன இருக்கு, துப்புரவு உண்மை என்ற புளிப்பில்லாத மாவோட ஆண்டு ரத்தத்தையும் சரீரத்தையும் உள்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில துப்புரவு அடுத்துப்புற ஆண்டு ஒப்பராகணும். நமக்குள்ள எந்த பாவமான செயலும் இல்லாத இருக்குன்னு ஆசிரியத்தா கர்த்தர் பெரிய ஆசிரியத்தை நம்ம தருவார். நம்ம ஆய்ந்திருக்க படவே மாட்டோம். கர்த்தர் ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவர் ஒப்பு கொடுத்துச்சாம் போடுவோம்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை, அந்த வருகையில யாரையெல்லாம் கர்த்தர் எழுப்புவார் என்பதை குறித்து நாம் கேட்டோம். நம்ம எழுந்து நிற்கலாமா? ஜீசஸ், தேங்க்யூல்லா. ஆண்டவரை கர்த்தர் வரப்போகிறார். மத்திய வானத்திலே சீக்கிரம் கர்த்தர் வெளிப்பட போகிறார். அவர் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிய வண்ணமாகவே இருக்கிறது. யார் யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறார்களோ அந்த விசுவாசமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் கடைசி நாளில் எழுப்புவார். எனவே தான் நாம் கேட்டோம், மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. எனவே வேறு விசுவாசத்தில் குறைந்து போயிருக்கிறோமா? இந்த கர்த்தரை பார்த்து சொல்லும் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற கர்த்தாவே, என் உள்ளத்திலே விசுவாசத்தை துவக்கும் அப்பா என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தர் நோக்கி பார்த்து கேட்போம், ஆண்டவரே எனக்குள்ள விசுவாசம் தாரும், ஆண்டவரே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கணும், பக்தி எனக்கு தாரு, பக்தி உள்ளவனாக பக்தி உள்ளவளாக என்னை மாற்றும் ஆண்டவரே. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவருமா இருக்க வேண்டுமா? அதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாம் ஜெபம் பண்ணாம கண்ணபடி ஜெபம் பண்ணுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்டவளாக என்னை மாற்றும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தரோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். நாம கூட ஆண்டவரே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக தெரிந்து கொள்ளப்பட்டவளாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி எல்லாருக்கும். மூன்றாவதாக அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யார் அவருடையவர்கள்? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தை ஆசை இச்சைகளையும் சிலவில் அறிந்திருக்கார் என்று சொல்லி கேட்டோம். எனவே என்னை எப்படி மாற்றும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்போம். கடைசியாக அவருடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவன் எழுப்புவேன் என்று சொன்னார். நம்மை நாமே சோதித்து அறிந்து இந்த பாத்திரத்துல பங்கு பெறும் பொழுது, தேறுதல பங்கு பெறும் பொழுது நம்மளுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அர்ப்பணம் செய்து ஆண்டவரே உங்களுடைய வருகளை என்னை ஆயத்தப்படுத்தும், நானும் உங்கள் வருகளை பங்கு பெற வேண்டும், இதோ திருவுருதல பங்கு பெற போகிறேன், என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி வாய் திறந்து எல்லாரும் கேட்கலாமா?

0: கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் எனக்கு விசுவாசம் குறைந்து போகவே கூடாது. விசுவாசத்தின் ஆவியினாலே நான் நிறைந்திருக்கணும். ஆண்டவரே கேட்போமா, விசுவாசத்தின் ஆவியிலே நான் நிறைந்திருக்கணும். ஆண்டவரே உம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வரிசையில நானும் இருக்கணும். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கின்றோம். எனக்குள்ளே குற்றம் வரக்கூடாது. ஆண்டவரே அப்பா எனக்குள்ளே பரிசுத்தம் இருக்கணும். ஆண்டவரே அன்பிலே பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. உம்முடையவனா உம்முடையவளானா இருக்கணும். ஆண்டவரே என் மாம்சத்தின் ஆசை இச்சை சிறு அறையப்பட்டிருக்கணும். எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவன் இருக்கணும். ஆண்டவரே என்னை மாற்றம் அப்பா, என்னை தகுதிப்படுத்தி, எனக்குள்ள என்னென்ன குற்றம் குறை இருக்கிறதோ எல்லாவற்றையும் கழுவி மன்னித்து உங்களுடைய திருவிருந்திலே பங்கு பெற என்னை தகுதிப்படுத்தும் அப்பா. நான் உங்க வருகிற வரணும் ஒருபோதும் கைவிடப்படக்கூடாது. எல்லாம் செவிப்போம். தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. என்னை மாற்றம் ஒப்பு கொடுங்க. என்னை மாற்றம், நீ கேட்டாதான் மாற்றுவர். என்னை மாற்றம் ஜெபிங்க. எங்களை மாற்றம், எங்களை மாற்றம், எங்களை மாற்றம். உங்க ஆசீர்வாதத்திற்காக பக்கா செவம் பண்ணுவாங்க. அவர்களோடு இணைந்து நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம்.
1: பேஸ்புக்லயும் பார்த்த எல்லா மக்களையும் ஆசீர்விங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா. உமக்குள்ள நெருங்கி சிவிக்க, மை சார்ந்து வாழ, மை நம்பி வாழ உதவிச்சிங்க. உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்கப்பா. வேண்டி கொடுத்துருக்கோம், அணைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிங்க. ஆசீர்வச்சு உயர்த்த முடியாது செவிக்கிறோம். ரச்சனையை சந்தோஷத்தை தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க முடிச்சிங்கப்பா. முடி வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. ரச்சா நீங்க வரப்போறீங்க ஆண்டவர. நாங்கள் உண்மையை பார்க்கணும், உண்மையை சந்திக்கணும், உம்மோடு இருக்கணும். எப்போதும் மேல் நிலைத்திருக்க எங்களுக்கு இறக்கம் பாராட்ட வேண்டும் செவிக்கிறோம் அப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க, சுகமாக்குங்க இயேசுவே. குணமாக்க முடியாது செவிக்கிறோம். என்ன பலவிருந்தாலும் குணமாக்குங்க அப்பா, குணமாக்குங்க. ஆண்டவரே மே ஸ்தோத்திரம், எனக்கும் குணமாகுமான்னு சொல்லி எதிர்பார்த்திருக்க மக்களை குணமாக்குங்க. பலவீனத்தை மாற்றுங்க. மந்திரம் ஜெயவனைகள் உடைத்து போடுங்க. பிசாசு நீங்க அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பயத்தை தரணும். சமாளாத மக்கள் சமாளத்தை தரணும். கடன் கண்ணீர் வேதனையில் இருக்கிற மக்களை விடுதலை செய்ய, குடிக்கிற மக்களை விடுதலை செய்ய ஆண்டவர. ஆன்மீக கண்களை திறந்து விடுங்க. கர்த்தாவே பிரகாச மனக்களை தந்தரலும் ஆண்டவர. அப்பா மே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்களுக்கு விடுதலை தாங்க. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கஷ்டங்கள் கண்ணீர்கள் துன்பங்கள் தொல்லைகள் அனைத்து மாத்திருங்க. உண்மை தேடம் அறிந்து கொள்ளும் அண்டிக் கொள்ள உதவி செய்ய. உன்னத பலத்தில இடக்கட்டுங்கப்பா. வேண்டிக் கொடுத்துருக்கும் நினைப்பதற்கு அதிகமாய் கிரிச்சிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை தாரும் தேவ ஞானத்தை தாருமாண்டவர. செபிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க, துதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க. அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரு சுவாமி. இயேசுவே இயேசுவே, சிறு பிள்ளைகள் கூட உண்மை பார்க்கட்டும், அறிந்து கொள்ளட்டும் ஐயா. உண்மை தரிசிக்கட்டும், உம்மோடு இருக்கட்டும். பெரிய பாக்கியத்தை தாங்க. ஆசீர்வச்சு உயர்த்துங்க. பயபக்தி உள்ள பிள்ளைகளாக மாற்றுங்க. கத்தடி நாமம் மகிப்பிடட்டும். உங்க ரத்தத்தினால ஒவ்வொரு மூடி பாதுகாக்க வேண்டுமா செவிக்கிறோம். கொடிய உலகத்துல வாழுகிறோம் ஆண்டவரே. நீங்க தான் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். எங்க பத்திர ஆபத்து விபத்துக்களை பிள்ளைகளை கடத்தி கொண்டு போயிடுறாங்கப்பா. எல்லா வத்தியிலும் உங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளணும். எல்லா துதிகனமாக்கும் செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்திற்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நம் தேசியன் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: வேலைக்கிழமை செவிச்சிட்டு இருக்கப்ப ஆண்டு சொன்னாரு உபத்திரத்தின் நாட்கள் தொடங்க போகுது அப்படி சொன்னாரு. அதனால அந்த உபத்திரத்தின் நாட்கள் நம்ம எப்படிலாம் செவிக்கணும் ஆண்டு நமக்கு அது பேச சொல்லி இருக்கிறாரு. சபைக்கும் உபத்திரம், மற்ற காரியங்களுக்கும் உபத்திரம். பாருங்க இப்பெல்லாம் பெண்கள் வந்து வெளியே போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு பயங்கரம். சிறு பிள்ளைகளுக்கும் பயங்கரம் தான், வாலிபர்களுக்கும் பயம், பெரியவங்களுக்கும் பயங்கரம். எல்லாருமே வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள வீட்டுக்கு வந்தா தான் நிச்சயம். அந்த மாதிரி பயங்கரமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்ம பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் கடத்தி கொண்டு போயிடுறாங்க, எவ்வளவு பிரச்சனை. அதான் ஆண்டு சொன்னார் உபத்திரம் தொடங்குறது அப்படி சொன்னாரு. மத்தேயு சுவிசேஷம் 24:21-22.
1: ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள்
0: குறைக்கப்படாதிருந்தால்
1: ஒருவனாயிலும்
0: தப்பி போவதில்லை.
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும்.
0: அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட என்ன செய்வாங்க, கர்த்தருடைய பாதத்துல கண்ணீரோடு கேட்பாங்க. இப்ப நம்ம தான் பாக்குறோம், எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் உபத்திரங்கள் பாடுகள். எத்தனையா இருந்தாலும் நம்ம செபிக்கும் போது கர்த்தர் நம்ம செபத்தை கேட்கிறாரு. அதே போல இந்த உபத்திரம் அதிகமா இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க செபிக்கும் போது கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, எல்லா பிரச்சனையும் மாற்றிடுவாரு. மார்க்கு சுவிசேஷம் 13:19-20.
1: ஏனெனில்
0: தேவன்
1: உலகத்தை
0: சிருஷ்டித்தது முதல்
1: இதுவரைக்கும் சம்பவித்திராததும்
0: இனிமேலும்
1: சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாயில் தப்பி போவதில்லை. தாம் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார்.
0: அப்ப அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்வாங்க, கர்த்தரை பார்த்து அடியோ கண்ணீரோடு செவிக்கும் போது கர்த்தர் அந்த நாட்களை என்ன செஞ்சிருவாரு, உபத்திரத்தை குறைப்பாரு. ஆனா உபத்திரம் தொடங்கதான் போகுது, இப்பதான் தொடங்க போகுதுன்னு சொன்னாரு. ஆனா தொடங்கத்திலே பாருங்க எத்தனை பேர் படிச்சு வேலை இல்லாம இருக்கிறாங்க. நான் பாக்குறேன் எவ்வளவோ பேர் படிச்சிருக்கிறாங்க, ஆனா வேலையில் இன்ஜினியர் படிச்சவங்க நிறைய பேர் வேலை இல்லை. நிறைய பேர் பிரச்சனைகள் வீட்டுல, எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது, பணப்பழக்கம் கம்மியா இருக்குது. இதெல்லாம் தொடக்கம் தான் சொன்னாரு. அப்படியானா நம்மள என்ன செய்யணும் அன்று சொன்ன, தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும், கர்த்தரி பாதத்துல நம்ம செபிக்கணும். உபத்திர வருமானம் எல்லாம் செய்யணும், அதுதான் பார்க்க போறோம். 91:15.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்.
0: அவனை தப்புவித்து என்ன செய்வான், தேவன் கனப்படுத்துற. அவன் நோக்கி கூப்பிடான், மறு உத்தரவு அருளி செய்வேன். கூட இருந்து நம்ம நினைச்சு தப்பித்து அவர் என்ன செய்றாரா, கனப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. நம்ம அவர்கள் அன்று நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிடுறது எதை குறிக்கிறது, ஜெபம் என்றதை குறிக்கிறது. நம்ம ஒரு நாளும் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டுமா பாருங்க, நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான் லூக்கா சுவிசேஷம் 21:36.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக
0: நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். விழிப்புன்னு சொன்னா தூக்கத்தை விட்டு விழிக்கிறது இல்ல, அது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் ஆத்மத்தில் விழிப்பு வேணும். நமக்கு என்ன நடக்கு நம்மளே ஒரு பாருங்க, நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா நிறைய பேர் நம்ம கையில வச்சு விளையாண்டுட்டே இருக்கோம். நம்ம என்ன செய்ய நமக்கே தெரியாது, இதை விளையாண்டுட்டு இருக்கோம். அப்படி இந்த பாய் பீச்சு போடுவோம், அத சுவரில் அப்படி வச்சு கிறுக்குவோம். அது நமக்குள்ள என்ன இல்லை, ஆத்மத்தில் விழிப்பு இல்லாதனாலதான் இப்படிலாம் செய்யறோம். விழிப்பா இருந்தா ஐயோ நம்ம இந்த பாய் எவ்வளவுக்காக இருந்த கஷ்டம் நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஆத்மாத்தில் விழிப்பில்லாத இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யணுமா, விழித்திருங்க. மார்க்கல் சுவிசேஷம் கூட 13 வாசிப்பார், கடைசியில் நினைச்சாருங்க விழித்திருங்கள், கடைசியை பாருங்க. அது ஆண்டவர் அதுதான் சொன்னாரு,
1: நீங்கள் நினையாத வேளையிலே,
0: அவன்
1: வந்து
0: உங்களை
1: தூங்குறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு
0: விழித்திருங்கள்,
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார்.
0: விழித்திருங்கள் என்றார், நம்ம தூங்காம விழித்திருப்போம். ஆத்மத்தில் விழிப்பிலா இருந்தா நம்ம என்ன செய்யறோம் எனக்கு நமக்கே தெரியாது. நம்ம அறியாம அதுக்கு இருக்கோ இதுக்கு இருக்கோ, என்ன யோசிக்கிறோம் என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அந்த ஆத்மாத்துல நமக்கு விழிப்பு மிக மிக அவசியம். தூங்குறமோ தூங்கலையோ ஆத்மாத்துல விழிப்பு அதிகமா வேணும். ஆத்மாத்துல

0: பேசுற நமக்கே தெரியாது, என்ன பேசுற நமக்கே தெரியாது. அந்த ஆத்மாத்தில் விழிப்பை நம்ம ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் எப்பொழுதும் சேவம் பண்ணி என்ன செய்யுங்க, அவருக்கு முன்பாக நிற்க பார்த்தவன என்னப்படும்னா எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், எப்பொழுதும் செவம் பண்ண வேண்டும். ஆத்மாத்தில் விழிப்பில்லாதனால தான் நம்ம செவத்துக்கு வர கஷ்டப்படுறோம், நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுறோம். நம்ம கத்துக் கொடுக்குற நேரத்தை என்ன சரி, ஏதாவது இது இந்த நேரத்தில் ஏதாவது பண்ணலாமே, வீட்டில் அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு. நம்ம கூட வர்றது எது, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எந்த அளவுக்கு அவரோட உறவாடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கர்த்தர் வரும்போது அவன் அவன் கிரியை தகுந்த பலன் என்னோட வருதுன்னு சொல்றாரு இல்லையா. அநேக மக்களுக்காக போராடி கண்ணீரோடு செபிக்கிற பலன் தான் கர்த்தர் வரும்போது நம்ம கொண்டு வருவார். நம்ம எல்லாரும் செபிக்கணும். அதான் சொல்ற எப்போ வருவார் இயேசு கிறிஸ்துவை யாருக்குமே சரி வாசிக்க கேட்டிருந்தாரு, யாருக்குமே என்ன செய்யாது, எப்போ வருவாருன்னு யாருக்கும் தெரியாது. என்ன செய்யணும், அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரனானா என்னப்படனா எப்பொழுது என்ன செய்யணும், செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம எப்பொழுதும் செவம் பண்ணாமல் இருந்தோம்னா, விழிப்பு இல்லாமல் இருந்தோம்னா அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான என்ன முடியாது. நம்ம என்ன அவருக்கு முன்னால் நிற்க முடியாது, ஐயோ நாட்கள்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்மளே என்ன மறைஞ்சிக்கிறோம், நம்மளே மறைஞ்சிடும். ஐயோ நான் கத்துட்டு நிற்க தகுதி இல்லை, நான் நாட்கள்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம அவர் பக்கத்தில் நிற்க முடியாமல் நம்ம ஆத்மாக்களை வீண் பண்ணிடுறோம். அதான் சொல்லியும் இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பி இனிமேல் என்னென்ன காரியம் சம்பவிக்குமோ தெரியாது, நம்மளுக்கு தெரியாது. வர வரதான் ஒன்று ஒன்று தெரியும். இப்பதான் பாருங்க எங்க பார்த்தாலும் பிரச்சனை போராட்டம், எவ்வளவு கஷ்டங்களை பாருங்க. இனி சம்பவிக்கு போற இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னு சொன்னா எப்பொழுது என்ன செய்யணும், செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரோட என்ன பண்ணணும்னா, நான் அவருக்கு முன்னால் நிற்க பாத்திரம் நம்ம செவிச்சாதான் அவருக்கு முன்னால் நிற்க முடியும். இங்க அரை மணி நேரம், கால் மணி நேரம், முக்கால் மணி நேரம், அஞ்சு நிமிஷம், பத்து நிமிஷம் செவிச்சாலாம் அவருக்கு முன்னால நிக்க முடியாது. அதான் சொல்லி எப்பொழுதும் செவம் பண்ணி அவருக்கு முன்பாக பாத்திரம் என்ன பண்ண என்ன, எப்பொழுதும் செவம் பண்ணி என்ன செய்யணுமா, விழித்திருக்கணும். நம்ம எப்படி செவம் பண்ண, நம்ம தான் யோசிக்கணும், செவிக்கணும். செவிக்கிறதுக்கு கத்துட்ட பலன் கேட்கணும். ஆண்டவரே நான் செவிக்கணும், ஆண்டவரே எனக்கு செவிக்க உதவிச்சிங்க, செவிக்க உதவிச்சிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். இதில் பைப்பில் சும்மாவே ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, என்ன எப்படி வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லி விட்டுருக்கலாமே. ஏன் அவருக்கு கூட நம்ம இருக்கணுங்கிறது தான் கத்த சொல்லி வச்சிருக்கோம். எப்பொழுதும் செவம் பண்ணி அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ணுவேன்னு சொன்னோம், எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், ஆத்மத்தில் விழித்திருக்க வேண்டும். நிறைவேற சொல்றாங்க தூக்கத்தில் தூங்காமல் விழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லல, ஆண்டவர் சொல்லலை. ஆத்மத்தில் நமக்கு விழிப்பு வேணும். அதான் இங்கே சொல்றாருல உன்னத பாட்டில் வாசித்து பாருங்க, அஞ்சாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம்,
1: நான் நித்திரை பண்ணினேன்,
0: நான் நித்திரை பண்ணினேன்,
1: இதயமோ விழித்திருந்தது.
0: நம்ம நித்திரை பண்ண ஆத்மா நம்ம இருதயம் என்ன செய்யணும், விழிப்பா இருக்கணும். அப்பதான் அவருடைய எக்கால சத்தத்தை கேட்க முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும், ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியும், ஆண்டவரோடு இருக்க முடியும். நம்ம தூங்கினாலும் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆத்மா என்ன செய்யணும், நம்ம இறுதியா விழித்து, நானும் நித்திரை செய்தேன் இறுதியா விழித்திருந்தது. விழிப்பில்லாம இருந்த பிரயோஜனம் இல்லை அருமையானவர்களே, நீங்க தான் அதை யோசித்துக்கிட வேண்டும். பிறகு வந்து நாளைக்கு எனக்கு தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அல்லேலூயா, நம்ம விழித்திருக்க வேண்டும், விழித்திருந்து எப்போதும் செவம் பண்ண வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் நம்ம இடத்துல கேட்கிறாரு. சங்கீத புஸ்தகம் 145 சங்கீதம் 18 வசனம்,
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
0: கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, எப்படி கூப்பிடணுமா, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடணும். கொலக்கொலான்னு ஏதோ சேவம் பண்றோம் அப்படி இருக்க கூடாது. ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்க அந்த வார்த்தை, சும்மா சேவம் பண்றவங்கன்னு சொல்லியிருக்கலாம், ஏன் சொல்றாரு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்யறாரு, சமயமா இருக்கேன்னு சும்மா சொல்லியிருக்கலாம்ல, செவம் பண்றவங்களுக்கு சமயமா இருக்கணும் சொல்லுங்க. என்ன சொல்றாரு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடணும். நம்ம சும்மா ஏதாவது செவம் பண்ணிட்டு இருக்க கூடாது, நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழுகிறத்தோடு நம்ம செவிக்கணும், உண்மையா அவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே நீ உண்மையா நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் சமயமா இருந்த கண்ணீரை துடைப்பார். அவரால் தான் முடியும், மற்ற யாராலையும் முடியாது, அவர் ஒருத்தர் தான் நம்ம கண்ணீர் துடைக்க முடியும். இங்க சொல்றாரு பாருங்க 119 சங்கீதம் 145 வசனம்,
1: முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன்.
0: எப்படி கூப்பிடணுமா, முழு இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாகத்தோடு இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுவேன் செபத்தை கேட்கணும் சொல்லி முழு இருதயத்தோடு நம்ம கூப்பிட வேண்டும். கர்த்தர் அதுதான் விரும்புறாரு, முழு இருதயத்தோடு அவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவர் அது விரும்புறாரு. நம்ம எத்தனை உபத்திரம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் ஆண்டவர் சொல்ற தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள்.

0: குறைக்கப்படும், நம் உளிரியத்தோடு பண்ணும். இனி சம்பவிப்பெல்லாம் தப்பிக்குன்னு சொன்னா நினைச்சா எப்போது ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது எப்படி கூப்பிடணும், அவரை உண்மையாய் கூப்பிடணும். இங்க என்ன சொல்றாரு, முளிரத்தோடு கூப்பிடணும். சங்கீத புஸ்தகம் 88:1
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
1: இரவும் பகலும்
0: இரவும் பகலும்
1: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
0: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பாத்தீங்களா, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிட முடியாத பிரச்சனைகள், பலவீனங்கள், சோர்வுகள் வந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிட்டாதான் நமக்கு விடுதலை, வேற எங்குமே விடுதலை இல்லை. அவரை நோக்கி கூப்பிடணும் இரவும் பகல், அவரை நோக்கி கூப்பிடணும். எந்த உபத்திரம் வந்தாலும் கர்த்தர் நம்ம உபத்திரத்தை விடுவிப்பார். செபிக்க கத்துக்கொள்ள வேண்டிய அவர்களே, எப்படி செபிக்கணும், இனி சம்பவிப்போர்களை வீடுகளுக்கெல்லாம் தப்பி அவருக்கு முன்பாக பாத்திரனா நிக்க, பாத்திரனா என்ன செய்யணும், அவருக்கு முன்பாக பாத்திரம் நிக்க என்ன பண்ண, என்ன செய்யணும், இரவும் அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கணும், கண்ணீரோடு கூப்பிடணும், அழுகணும். இயேசுவே இன்னைக்கு இறங்கும், என்னை கைவிடாதீங்கப்பா, நம்மளோட குரலை கேட்கணும். ஏதோ ஏனோ தானே, ஒருத்தர் என்ன செய்யறாங்க, ஒரு சவா ரெண்டு சவா அவ்வளோதான், பண்ணம் அப்படியே நிற்கிறோம். கர்த்தர் நோக்கி கூப்பிடணும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடணும், முழுதியத்தோடு அவரை நோக்கி கூப்பிடணும், இரவும் பகல் அவரை நோக்கி கூப்பிடணும். அவர் நம்ம கூப்பிடும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். அதுக்கு தான் இந்த உலகத்தில் உங்களே என்னை படைச்சு வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தினார். அது மாத்திர உன்ன உணவு கொடுக்கிறார், உடுத்த உணவு கொடுக்கிறார், தங்க இடம் கொடுக்கிறார். என்னதான் நீங்க வேலை செஞ்சாலும் சம்பாதிக்கிறதுக்கு யார் பலன் கொடுக்கிறார், வாசித்து பாருங்க. உபாகம் புஸ்தகம், நீங்க நினைக்கலாம் நான் தான் எல்லாம் சம்பாதிச்சு, அப்படி இல்லை, கர்த்தருடைய வேதம் சொல்லுது. உபாகம் புஸ்தகம் 8:18 வாசிங்க.
1: இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல,
0: இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல
1: ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர்.
0: ஐஸ்வர்ய சம்பாதிக்கிற பலனை யார் கொடுக்கிறார் சொல்லுங்க, கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. அதை மறந்து போகவே கூடாது, அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாரு, நம்ம செவிக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை உபத்திரம் வந்தாலும் நம்ம செவிக்கும் போது நம்ம உபத்திரத்தை கர்த்தர் மாற்றுவார். ரெண்டாவதாக நம்ம கர்த்தர் நம்ம இந்த உபத்திரத்துல விடுதலை கரணும்னா நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, முதல் என்ன செய்யணும், கர்த்தர் நோக்கி செபிக்கணும். ரெண்டாவதாக என்ன செய்யணும் பாருங்க, தானியேல் புஸ்தகம் 3:17
1: நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன்,
0: நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன்
1: எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்.
0: நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படி இருக்கிறாரு, நம்மள தப்புவிக்க வல்லவருக்கு. எத்தனை பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நம்மளை தப்புவிக்க எப்படி இருக்கிறாரு, வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. குஜராத்தில் ஒரு சகோதரன் கப்பல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாரா, அவர் நேரம் கிடைக்கிறப்ப அவர் செல்போனை எடுத்து தினமும் ஒரு வசனத்தை தியானிச்சு மனப்பாடம் பண்ணாரா. மனப்பாடம் பண்ற மாதிரில ஆராய்ச்சிட்டே இருப்பாரா. அல்லேலூயா. அப்ப கப்பல்ல இருந்து ஒரு கம்பி கீழே விழுறது நிலைமையில கர்த்தர் செஞ்சிருக்காரு. ஒருத்தர் கையை பிடிச்சி அந்த அந்த பிரதரை இழுக்கிறது மாதிரி இருந்துச்சான், இவர் அப்படியே அந்த இடத்த தள்ளி போயிட்டாரா. கொஞ்சம் போன உடனேயும் அந்த கப்பல் இருந்து பெரிய கம்பி கீழ் விழுந்துதான். அல்லேலூயா. கர்த்தர் அவரை என்ன செஞ்சாரு, பாதுகாத்தார். அருமையானவர்கள், நீங்கள் நானும் கர்த்தர் ஆராதிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளையும் தப்புவிப்பார்.
2: கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்ட நாம் இப்பொழுது நம்ம செவிக்க போறோம். என் குழந்தை செவிப்பீங்களா, எங்களை அன்பான நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே, நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா அவளுடைய வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரும் ஆசிரிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், குணப்படணும், உண்மை அறிந்து கொள்ளணும், அண்டிக் கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும்ப்பா. உங்களோடு இணைந்து வாழணும் ஏசப்பா. எளிமை பிரகாசம் ஒளி வந்துன்னு சொன்னீங்களாண்டவரே, ஒவ்வொரு மக்களும் உமக்காக எளிமை பிரகாசிக்க உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். சிவனுள்ள தேவனாய் கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களும் எளிமை பிரகாசிக்கணும், உமக்காக ஒளியும் செய்யணும், உண்மை போல மாறணும் ஆண்டவரே. அப்பா உடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த நீர் கிருவை செய்ய முடியாது செபிக்கிறோம். அப்பா உமை நம்பி வாழணும், உண்மை சார்ந்து வாழணும், உமோடு ஒன்றரை கலக்கணும் ஏசப்பா. பெரிய காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் ராஜா. அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே தகப்பனே, இறங்குமப்பா இறங்கும். ஒவ்வொருவரும் உமக்காக வாழ்வேன்னு சொல்லி முழு மனதோடு மடத்துல ஒரு உள்ளத்துல தீர்மானம் எடுக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிக்க வேண்டுமா செவிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்க தொட வேண்டுமா செவிக்கிறோம் ஐயா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன விளைவிருந்தாலும் குணமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனைகள் பெலிஸ்தீனிகள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தில் அபத்தமாக்கி போட முடியாது செபிக்கிறான். அப்பா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லா சகோதரி குழந்தை பாய் தாங்க சப்பா, கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, அன்பின் தகப்பறை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா செய்யுங்க சப்பா, தொழிற்சிற குடும்பங்களை ஆசிர்வீங்க சப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிர்வதிங்க, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசிர்வீங்க, கேஸ்ல இருக்கிற மக்களை வெற்றி தாங்க ஆண்டவரே. அப்பா, மிஸ்தோத்திரம், காலேஜ் போற மக்கள் நல்ல காலேஜ் கிடைக்க உதவிச்சிங்க, அன்பின் தகப்பனையும் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பீஸ் கட்டணும் சொல்லி கலங்குற மக்கள் பீஸ் கட்ட பணத்தை சந்திப்பீராக, பொருளாதார சந்திப்பீராக, வெள்ளியும் பொண்ணு என்னுடனே சொன்னீங்களே சப்பா, நீங்க தான் தரணே சப்பா, உங்களை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். வேலைக்காரன் கண்களை எசமானை நோக்கி பார்க்கமா போலும், வேலைக்காரருடைய கண்களை எசமாட்டி நோக்கி பார்க்கமா போலும், தேவனாய் கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க ராஜா. அப்பா, அமை ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லா சிறு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, வாலிபர்களும் உண்மை அறிந்து கொள்ள எண்டிக்கொள்ள உதவிச்சுங்க, பெரியவங்களும் அதிகமாய் செவிக்க துதிக்க அண்டுவரே நிற்கிருவத்தரம்படியாக செவிக்கிறோம் கத்தாவே. நாளுக்கு நாள் செவம் குறைஞ்சு கொண்டிருக்கிறப்பா, எல்லாருக்குள்ளையும் செவ்வாவி ஊற்றுங்க, விண்ணப்பங்களாவே ஊற்றுங்க அண்டவரே. அப்பா, எல்லாரும் செவித்து உம்மோடு ஒப்பராக்கூடிய கிருபை தரம்படியாக செவிக்கிறோம், ஆசீர்வச்சு உயர்த்துங்க, எல்லா துதிகனமாக செலுத்துறோம், எங்கள் அன்புரை சேஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் செஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
3: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராக கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andabjesus.com. God bless you.

0: மற்றவங்க வியாதிய குணமாக்கணும். செவத்துல ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வரங்கள் வேணும், வல்லம் வேணும், குணமாக்குற வல்லம் வேணும்னு சொல்லி ஆண்டவர் கேட்கணும். எனக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேலை அதுதான், வியாதியை குணமாக்கவும்
1: பிசாசை துரத்தும்படி,
0: பிசாசை துரத்தும்படி
1: அவர்கள் அதிகாரம் உடையவர்களா இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்.
0: அதிகாரம் நம்மள சும்மா சாதாரண ஏற்படுத்தல, தேவன் எதுக்கு ஏற்படுத்திருக்காரு? நம்மள அதிகாரம் உடையவர்களா இருக்கிறது தான் தேவன் நம்மளை ஏற்படுத்திருக்கிறாரு. பிசாசு துரத்து நோய்களை குணமாக்கணும், நம்ம மற்றவங்களுக்கு ஆண்டவர் பத்தி சொல்லணும், அதுக்கு தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 15:18 புறச்சாதியாரை
1: வார்த்தையினாலும்
0: செய்கையினாலும்
1: கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு,
0: வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படும் பண்ணும் பொருட்டு,
1: அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும்,
0: அற்புதம் அடையாளங்கள் பலத்தினாலும்,
1: தேவ ஆவியின் பலத்தினாலும்,
0: தேவ ஆவியின் பலத்தினாலும்,
1: கிறிஸ்துவானவர்
0: என்னை
1: கொண்டு நடப்பித்தவைகளை, சொல்வதும் அல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை,
0: வேறொன்றையும் சொல்ல துணிவதில்லை. பார்த்தீங்களா, அற்புதம். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை என்ன செய்யணும்? மற்றவங்க மத்தியில் நம்ம நம்மளை கொண்டு தேவன அற்புதம் செய்யணும், அடையாளங்களை செய்யணும், நம்மளை கொண்டு அநேக வியாதிகள் பலவீனங்களை குணமாக்கணும். அதுக்கு தான் தேவன் நம்மளை அனுப்பி இருக்கிறார். முத கத்திரம் எதுக்காக தெரிஞ்சு கொண்டாரு? ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரெண்டாவது கத்திர தெரிஞ்ச நோக்கம், கத்தருடைய ஊழியத்தை நம்ம செய்யணும். கத்தர் நமக்கு செய்த நன்மைகளை, அன்பு, கத்தர் நம்ம வாழ்க்கையில பாராட்டிய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். நம்ம எப்போதும் தேவனோடு கூட இருக்கணும். அது மாத்திரல, மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும், வியாதி சுகமாக்கணும், பிசாசு துரத்தணும். அல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் நம்மளை தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. நம்ம செய்யறோமா யோசித்து பாருங்க, நம்ம உண்டு நம்ம குடும்பம் உண்டு இது போகுது அப்படின்ட்டு இருக்கிறோமா? கத்திரிக்கு எதையாவது நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, எபேசியன் புஸ்தகம் 1:4
1: தமக்கு முன்பாக,
0: தமக்கு முன்பாக
1: நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்,
0: அன்பில பரிசுத்தம் உள்ளவர்களும்,
1: குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு,
0: குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு,
1: அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே,
0: உலக தோற்றத்துக்கு முன்னே
1: கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே,
0: கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொள்ள, நம்ம எப்படி இருக்கணும்? அன்பில குற்றம் இல்லாதவர்கள் இருக்கணும், அன்பா இருக்கணும். வேற என்ன செய்யக்கூடாது? குற்றம் இல்லாம பரிசுத்தமா இருக்கணும். யாரும் நம்மளை குற்றம் கண்டுபிடிக்காத விடிக்கி இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய, உலகம் எப்ப தெரிஞ்சிட்ட நம்மள இல்ல, உலகம் தோற்றதுக்கு முன்னாடி தெரிஞ்ச எவ்வளவு ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய பாக்கியம், உலகம் தோன்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிட்டாரு. 3:5-6
1: பிரியமானவனே,
0: பிரியமானவனே,
1: நீ சகோதரருக்கும்,
0: சகோதரருக்கும்,
1: அந்நியருக்கும்,
0: அந்நியருக்கும்
1: செய்கிற யாவற்றையும்,
0: செய்கிற யாவற்றையும்
1: உண்மையாய் செய்கிறாய்,
0: உண்மையாய் செய்கிறாய்.
1: அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து,
0: அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து
1: சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள்.
0: சபைக்கு முன்ன என்ன செஞ்சாங்களாம்? அவங்க உண்மையான அன்பு குறத பத்தி சபைக்கு முன்னால எல்லாரும் சாட்சி சொல்லலாம். அத நம்ம அன்பு குறை உள்ளத்திலும் உதட்டோடு இருக்கக்கூடாது. உள்ளத்துல அன்பா இருப்போம், வெளியே வந்து ஒரு மாதிரி இருப்போம். சிலர் உள்ளத்துல ஒரு மாதிரி இருப்பாங்க, வெளியே வந்து ரொம்ப அன்பா பேசுற மாதிரி இருப்பாங்க. அவங்க அன்பை பத்தி சபையில இருந்து சாட்சி சொன்னாங்களாம், அவங்க உண்மையா இருந்தாங்களாம். நம்ம அன்புல குற்றம் இருக்கவே கூடாது. அப்படி ஒரு அன்பு குற்றம் தான் தேவன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. முத கத்துறது தெரிஞ்சாரு, ரட்சிக்கப்படுது. ரெண்டாவதாக ஆண்டவர் புண்ணியங்களை எல்லாருக்கும் அறிவிக்கிறதுக்காக. மூன்றாவது, நம்ம அன்பில பரிசுத்தமும் குற்றம் இல்லாத எப்ப தெரிஞ்சிட்ட நம்மள இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிஞ்சிட்டாரு. யோவான் சொல்றாரு, அந்த சபை மக்கள் எப்படி இருந்தாங்களா? அன்பில உண்மை உள்ளவர்களா இருந்தாங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாம், எவ்வளவு செஞ்சிருக்கேன்னு. இவர் என்ன செய்யற, யோவான் வந்து அவங்க சபை மக்களை பத்தி சொல்றாரு, பாரு நீ செய்யற யாவற்றையும்
1: உண்மையாய் செய்கிறாய்.
0: பத்திகள் உண்மையாய் செய்யறாங்க. நம்ம எல்லாம் என்ன செஞ்சிடறோம்? கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு செஞ்சிட்டோம்னா, இவங்களுக்காக நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன், செஞ்சு என்ன கிடைச்சிச்சு எனக்கு, கிடைச்சது இதுதான் கிடைச்சிச்சு, என்னெல்லாம் உங்களுக்கு செஞ்சேன், எப்படிலாம் செஞ்சேன், நம்மளே சொல்லி கட்டிடுறோம். ஆனா யோவான் சொல்றாரு, அவங்க சபை மக்களை பார்த்து அவங்க செய்யறதெல்லாம் எப்படி செஞ்சாங்களா? உண்மையா செஞ்சாங்க. நம்ம உண்மையா செய்யறோமா? அருமையான கொஞ்சம் உள்ள தளர்ச்சி பாருங்க. நம்ம வெளியே ஒரு பேசுறோம், உள்ளத்துல ஒன்று பேசுறோம். அவங்க செய்யறதெல்லாம் எப்படி செஞ்சாங்களா? உண்மையா செஞ்சிருக்காங்க. நம்ம செஞ்ச ஒரு சின்ன ஒரு காரியம் செஞ்சுட்டா அது எத்தனை தடவை சொல்லி காட்டுவோம்? நிறைய தடவை சொல்லி காட்டிடுவோம். நிறைய தடவை நிறைய பேர் காணிக்க கொடுத்த கூட பின்னாலாம் போய் சொல்லிடுறாங்க. காணிக்கு யாருக்கு கொடுக்கறோம்? காணிக்கு யாருக்கு கொடுக்கறோம்? அது கூட நிறைய பேர் என்ன செய்யுங்க, பின்னால் போய் இப்படிலாம் அவளை செஞ்சுற இவ்வளவு செஞ்சுற அவளை செய்யற கத்துடி வேதம் சொல்லுது வலதுகை செய்யறது இடதுகைக்கு தெரியக்கூடாது. நிறைய பேர் நம்ம அப்படி இருக்கிறதே இல்லை, செய்யறோம் எதை செய்யறோம் இதை செய்யறோம் அதை செய்தன்னு பின்னால் போய் சொல்லிடுறோம். ஆனா யோவான் காலத்தில் சபை மக்கள் என்ன செஞ்சாங்களா, அவங்க செய்யறது எப்படி செஞ்சாங்களா, உண்மையாய் செய்தாங்க. யார் சாட்சி கொடுக்கிறார், அவங்க சபை மக்களை பார்த்து அவர் சாட்சி கொடுக்கிறாரு. ஹலேலூயா, நம்ம வாழ்க்கை அப்படி மாற வேண்டும். அஞ்சு பீசா கொடுத்தா கூட கத்திரி தானே கொடுக்கிறோம், அது வந்து யாருக்கு என்ன செஞ்சிருக்கு, வலதுகை செய்யறது இடதுகைக்கு தெரியக்கூடாது. யாருக்கு சின்ன உதவி செஞ்சாலும் அதை நம்ம சொல்லி காட்டக்கூடாது. அது சொல்லி காட்டிட்டா அது உங்களுக்கு பலனே இருக்காது, சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல உங்களுக்கு பலன் இருக்காது. சின்ன காரியம் செஞ்சாலும் சரி பெரிய காரியம் செஞ்சாலும் சரி அதை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது, இல்ல செய்யாமலே இருந்துடலாம். அதோட என்ன செஞ்சிடலாம் சொல்லுங்க, அதோட செய்யாம இருந்துடலாம். செஞ்சிட்டு சொல்லி காட்டுறதோட அதோட செய்யாம இருந்துடலாம். சொல்லிட்டோம்னா அந்த உதவி என்ன செய்யலாம், ஒண்ணுமே இல்லாம போயிடுது. எதை செய்தாலும் மனப்பூர்வமா செய்யணும், அது உண்மையா செய்ய வேண்டும், உண்மையான அன்பு கூற வேண்டும். அதுக்குத்தான் தேவராய் கர்த்த நம்மள என்ன செய்யுங்க, உள்ளக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவனாய் கர்த்த நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்மளை தெரிந்து கொண்டார். பரிசுத்தமும் குற்றம் மற்றவளா இருக்கிறது கர்த்த நம்மள தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. நம்ம அன்பு உண்மையா இருக்க வேண்டும். வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு பேசினா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். எதை செய்தாலும் கர்த்தருக்காக நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம உள்ள தரிசி பார்ப்போம், அரிசி பார்த்துட்டு நீங்க நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஒன்னு குறைந்த புஸ்தகம் 1:8
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே,
0: நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே
1: நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி,
0: குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி
1: முடிவு பரியந்தம்,
0: முடிவு பரியந்தம்
1: அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார்,
0: அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாண்டவரே, குற்றம் சாட்டப்படக்கூடாது ஆண்டவரே, என்னை முடிவு பரிந்து ஸ்திரப்படுத்துமே, என்னை மாற்றும் சொல்லி நம்ம கர்த்தரை கேட்போம். அதுக்குத்தான் தேவனை கர்த்தர் நம்ம உலகம் தோற்றதுக்கு முன்னாலேயே கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தமும் எப்படி வாழ நம்ப, பரிசுத்தமும் குற்றமற்றவர்களா வாழ வேண்டும். இந்த உண்மையான அன்பு கூற வேண்டும். உள்ளத்தில் ஒன்று வெளியொன்று இருக்கவே கூடாது, உண்மையான அன்பு கூற வேண்டும். அதுக்குத்தான் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சாருக்கு, குற்றம் சாட்டப்படா இருக்கு, கர்த்தர் நம்மளை முடிவரை நம்மளை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 12:41
1: யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு,
0: யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு
1: நினைவே பட்டணத்தார்,
0: நினைவின் பட்டத்தார்
1: மனம் திரும்பினார்கள்,
0: மனம் திரும்பினார்கள்.
1: இதோ
0: இதோ
1: யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார்,
0: யோனாவிலும் பெரியவர் ஆண்டவரை இயேசுக்கு நடுவில் இருக்கிறார், இங்கே இருக்கிறார்.
1: அதனால்
0: அதனால்
1: நியாய தீர்ப்பு நாளிலே,
0: நியாய தீர்ப்பு நாளிலே
1: நினைவே பட்டணத்தார்,
0: நினைவே பட்டணத்தார்
1: இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று,
0: இந்த சந்ததியோட எழுந்து நின்று
1: இவர் மேல் குற்றம் சுமத்துவார்கள்,
0: இவர் மேல் குற்றம் சுமத்துவார்கள். நம்ம கர்த்தருக்குள்ள உண்மையான அன்பு இல்லாம, உண்மையான பரிசுத்தம் இல்லாம வாழ்வோமானா அந்த நினைவு பட்டத்தை நினைச்சுக்கிறா நியாய தீர்ப்பு நாளில் எழுந்து நம்ம மேல குற்றம் சாட்டுவார்களாம். அப்படிதான் வாசிக்க கேட்டோம், நினைவு பட்டத்தில் எம்சி எழுந்து உங்க பிள்ளைகள் இப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம மேல குற்றப்படுத்துவாங்களாம். அதுக்குனால இப்பயே நம்ம உலகத்துல இருக்கும்போது வாழ்க்கையில் நம்ம கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கே நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே உண்மையான அன்பு கூறணும், அன்பில பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு குற்றம் சாட்டப்படாத நிறுத்த முடிவரும் ஸ்திரப்படுத்தும் அப்பா, என் சரிப்படுத்தும் சொல்லி நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. 4:7
1: நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம்,
0: நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம்,
1: பூச்சக்கரத்தில் உள்ள,
0: பூச்சக்கரத்தில் உள்ள
1: எல்லா ஜனங்களிலும்,
0: எல்லா ஜனங்களிலும்
1: உன் தேவனாகிய கர்த்தர்,
0: உன் தேவனாய கர்த்தர்
1: உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார்.
0: நம்மளை எழுச்சிருக்க எல்லா ஜனத்தோட நம்மள எப்படி தெரிஞ்சிருக்கிறாரு, சொந்தமா இருக்கிறதுக்காக தேவன் நம்ம தெரிஞ்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. முத ஆண்டவராகிய இயேசுக்கு நம்மள எது தெரிஞ்சாரு, ரட்சிக்கப்படுறதுக்காக தெரிஞ்சு கொண்டார். ரெண்டாவது நம்ம தேவனுடைய புண்ணியங்கள் மற்றவங்களுக்கு அறிவிக்கிறது. மூன்றாவதாக நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்ம பரிசுத்தமும் கர்த்தர் வரும்போது அன்பில் பரிசுத்தமா இருக்கிறதுக்காகவும் குற்றமற்ற வாழ்வுக்காக கர்த்தர் தெரிஞ்சிட்டாரு. நான்காவதாக எது தெரிஞ்சுக்கிறாரு, கர்த்தருக்கு சொந்தமான சலம் இருக்கிறதுக்காக கர்த்தர் அவரை தெரிஞ்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் சொந்த சலமா இருக்கிறதுக்காக கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறாரு. எபேசியர் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் 12 வசனம்.
1: அவருடைய தீர்மானத்தின்படியே,
0: அவர் தீர்மானத்தின்படியே
1: நாங்கள் முன்குறிக்கப்பட்டு,
0: அவர் தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு
1: கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி,
0: அவர் சுதந்திரமாகும்படி
1: தெரிந்து கொள்ளப்பட்டோம்.
0: நம்ம எதுக்காக கர்த்தர் தெரிஞ்சிருக்க? நான்காவதாக கர்த்தருடைய சுதந்திரம், சொந்த சாதியா இருக்கிறதுக்காக. இங்க என்னத்துக்காக தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு? கர்த்தருடைய சுதந்திரமா இருக்கும்படி. ரோமர்ல வாசிக்கிறோம், 8:17, சுதந்திரம்னா அவர் பிள்ளைகளா இருக்கிறோம். வாசிங்க, ரோமர் 8:17.
1: நாம் பிள்ளைகளானால்,
0: நாம் பிள்ளைகளானால்
1: சுதந்திரமாமே,
0: சுதந்திரமாமே. இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய சுதந்திரமா இருக்கிறோம். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. பிள்ளைன்னா அவருடைய சுதந்திரம், அவர் சொந்த பிள்ளை நம்ம மாத்தி இருக்கிறாரு. அதுக்கு தான் கர்த்தர் நம்ம தெரிஞ்சிருக்கிறாரு. 1 Yohan 3:1-2.
1: நாம் தேவனை பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே,
0: தேவனை பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே
1: பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு,
0: பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு
1: எவ்வளவு பெரியதென்று பாருங்கள்,
0: எவ்வளவு பெரியதென்று பாருங்கள்.
1: உலகம் அவரை அறியாதபடியினாலே,
0: உலகம் அவரை அறியாதபடியினாலே
1: நம்மையும் அறியவில்லை,
0: நம்மை அறியவில்லை.
1: பிரியமானவர்களே,
0: பிரியமானவர்களே,
1: இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்,
0: இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
1: இனி எவ்விதமா இருப்போம் என்று,
0: எவ்விதமா இருப்போம் என்று
1: இன்னும் வெளிப்படவில்லை,
0: இன்னும் வெளிப்படவில்லை.
1: ஆகிலும்,
0: ஆகிலும்
1: அவர் வெளிப்படும் போது,
0: அவர் வெளிப்படும் போது
1: அவர் இருக்கிற வண்ணமாகவே,
0: அவர் இருக்கிற வண்ணமாகவே
1: நாம் அவரை தரிசிப்பதினால்,
0: தரிசிப்பதினால்
1: அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
0: அவர் இருக்கிற வண்ணமே நம்ம தரிசிக்கணும். நம்ம எப்படி ஆயிரும் பரலோகத்துல? அவருக்கு ஒப்பாயிரும், அவரை போலே மாறப்போற. ஹல்லேலூயா! அவர் பிள்ளை நம்ம இருப்பதுனால பரலோகத்துல நம்ம எப்படி இருப்போம்? அவருக்கு ஒப்பா இருப்போம், அவரை போலே நம்ம இருக்க போறோம். அதுக்குத்தான் தேவன் நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? கர்த்தர் தெரிந்து கொள்றவங்களுக்கு எவ்வளவோ பெரிய பாக்கியம். அதுக்கு நம்ம இழந்து போகாதபடி பிசாசன் எத்தனையோ வஞ்சனையை கொண்டு வருவான். அவனுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. எந்த நிலையில பஞ்சித்தாலும் நமக்கு இடம் கொடுக்காத படிக்கு நாம ஒவ்வொரு நாளும் செபித்து செபித்து நம்ம என்ன செய்யணும்? ஜெயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதுவரை கர்த்தருடைய வார்த்தை கேட்டேன்னா இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பாடி இயேசு வழி நடத்துறங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறமையா. அன்பின் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சிவுள்ள வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, அவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். நன்மையான என் தீபம் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாவத்திலிருந்து இறங்கி வருகிறது. மாறுதல் இல்ல வேற்றுமான எந்த நிலையில் சொன்னீங்கள் அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சகல நன்மையும் சம்பூர்ண கொடுத்துடல முடியாது செவிக்கிறோம். அப்பாமை ஸ்தோத்திரம். சிங்கக் குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தர் தேவடங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்க பரம தகப்பனே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சகல நன்மையும் சம்பூர்ண கொடுத்து அவங்க வாழ்க்கையிலுடைய கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. ரச்சனை சந்தோஷத்தை தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க பிடிச்சிங்க. உன்னத பலத்தில் இடக்கட்ட முடியா கெஞ்சுகிறங்க தாவே. ஐயாமை நோக்கி கெஞ்சிரும். ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ளணும், அண்டிக் கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும். சப்பா உம்மோடு இணைந்து வாழ இறக்கம் பாராட்ட வேண்டுமா செவிக்கிறோம். பரிசுத்தன் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்க, பக்கினை போட முடியாது கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவையும் நிறைவேற்றி அவங்களை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் கெஞ்சுகிறோம். நன்மையான காரியத்தர் வாழ்க்கையில் செய்து உங்க நாமத்தை மகிப்படுத்தப்பற அன்புக்காக இரக்கத்துக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க எசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன பலவீனாலும் சுகமாக்குங்கப்பா. அப்பா எங்க பலவீனத்தில ஏற்றுக்கொண்டு நோயில சிறுவர் சுமந்துட்டீங்கப்பா. அப்ப ஒவ்வொரு வியாதி பலவீனங்கள் நோயில நீக்கிப்பட முடியாது கெஞ்சி மண்டாடி கேட்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பெல்லிசுனிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணமாக்காத குடும்பங்களை திரும்ப நடக்கணும். குழந்தை பாக்கில்லா சகோதரி குழந்தை பாக்கத்தை தரணும். சம இல்லாத குடும்பத்துல சமானத்தை தரணாண்டவரே. கடன் கண்ணீர் வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்யணும் ஐயா. அப்பாமை ஸ்தோத்திரம். பிரகாசம் அணக்கண்ணில திறந்து விடுங்கப்பா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரு சுவாமி. அப்பாமை ஸ்தோத்திரம். கண் பார்வை குறைவுள்ளவங்களை கண்ணை தொட்டு சுகமாக்குங்க. காது கேட்காதவங்களுக்கு காது கேட்க உதவி செய்யுங்க சப்பா. ஐயாமை துதிக்கிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. ஐயாமை நோக்கி கெஞ்சுகிறோம் அப்பா. தகப்பனே, கேன்சர் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க. சுகர்ல கஷ்டப்படுற மக்களை சுகர் குணமாக்குங்க. ஐயாமை துதிக்கிறோம். கிட்னி பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. குணமாக்குங்க, குணமாக்கும் ஐயா. குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. வசன் தனிப்பி குணமாக்கின்னு சொன்னீங்களா ஆண்டவரே? அப்படி ஆய் குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. தலை சுத்து பலவீனம் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரும்பாடு நாள் கஷ்டப்படுற மக்களுக்கு குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்த முடியாது கெஞ்சிரும். தகப்பனை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா செபிக்கிறோம். தொழில் செற குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் செற குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வித்து உயர்த்துங்க அப்பா. தொழில் ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க நாம மகிழ்படுத்தும் அப்பா. கேசில இருக்க மக்கள் வெற்றியை தாங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா. வாகன வச்சிருக்க மக்களை ஆசீர்விக்க வேண்டும், உங்க நாம மகிழ்பட வேண்டும். கத்துடைய கிருப, கத்துடைய பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். பரலோக அக்கினி மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்கள் ஒரு வாழ்க்கையில செய்யுங்கப்பா. நீர் அப்படி செய்யப்படுதாய்க்காய் கோடான கொடி நன்றி. எல்லா துதி கன மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் யஸ்பா நமக்கு மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்த நம்ம செவத்தை கேட்டார், கலங்காதீங்க.
2: என்னோட பேர் ஷாரோன். எனக்கு இடது காது பக்கம் மீங்கி இருந்தது, அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க கண்டிப்பா அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில நான் போன் பண்ணி சிஸ்டர் உங்கள்ட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சி வர கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவன் கூட கொடி நன்றி.
3: கர்த்தரே பரிசுத்தாம ஸ்தோத்திரம். நான் ரெண்டாவது குழந்தை மாசமா இருக்கிறப்ப சுகர் அதிகமா இருந்தது. அப்ப டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு நார்மல் ஆகாது, அதனால நீங்க ஊருக்கெல்லாம் போவேன், ஆபரேஷன் பண்ணிட்டா குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா போன் பண்ணி ஜெபம் பண்ணதுமே சொல்றாங்க அக்கா டாக்டர் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அக்கா டெய்லி எனக்காக ஜெபிச்சாங்க. டெலிவரி டைம்ல நல்ல நார்மல் பிரசவத்தை தேவன் கொடுத்தாரு.

0: தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த அக்காக்கும் நன்றி.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டென்பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331000026 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை ஜபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா,
5: எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை எதை செய்யுமா? உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசுபாட்டை கேட்கிறோம், ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7.
1: அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல்,
0: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா? நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட,
0: அவர் ராஜாக்களோட கூட
1: சிங்காசனத்தில் ஏறவும்,
0: சிங்காசனத்தில் ஏறவும்
1: உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா? என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதி செய்யமானார் கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோடு எப்பவும் கர்த்தரோடு நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் என்னை மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்றும், நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். நான் என் வாழ்க்கையில் எதிரியோ குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்குன்னு சொல்லிக்காதுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார், நம்மளுக்கு உயர்த்துவார். நீதி தம் சனங்களை உயர்த்தும். முதல் அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, அவரை நோக்கி நம்ம செபிக்கும் போது நம்ம உயர்த்து. ரெண்டாவது நீதிமான இருந்தா கர்த்தர் நம்மள கட்டாயம் உயர்த்துவார், எல்லா காரியத்திலும் உயர்த்துவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உபாகம் புஸ்தகம் 6:25.
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்,
0: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
1: நமக்கு கட்டளையிட்டபடியே,
0: நம்மளுக்கு கட்டளையிட்டபடியே
1: நாம் அவர் சமூகத்தில்,
0: நாம் அவர் சமூகத்தில்
1: இந்த எல்லா கட்டளைகளின்படியும்,
0: எல்லா கட்டளையின்படியும்
1: செய்ய சாவதானமாயிருந்தால்,
0: செய்ய சாவதானமாயிருந்தால்
1: நமக்கு நீதியாயிருக்கும்,
0: நமக்கு நீதியா இருக்கும். அவர் கட்டளை இல்லாம கை கொள்ளும் போது நமக்கு எப்படி இருக்கும்? அது நமக்கு நீதியா இருக்கும். அப்ப நீதி செய்வது கர்த்தர் தம்முடைய சனத்தை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தர் உயர்த்தணும், என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும், இடவிடாம செபிக்கணும். ரெண்டாவது வாழ்க்கையில நீதி இருந்த கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். மூன்றாவதாக யார கர்த்தர் உயர்த்துறார் பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 4:10.
1: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
0: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
0: அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக இல்ல, மனிதருக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தா பிரச்சனை இல்ல. யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை. ஒன்றும் இல்லாண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லாண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மள உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மள உயர்த்துவார். லூக்கால் சுவிசேஷம் 14:11.
1: தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்.
0: தன்னைத்தான் உயர்த்துற எவனும் தாழ்த்தப்படுவான்.
1: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்.
0: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நானே வந்து உயர்த்தி உயர்த்தி பேச பிரயோஜனம் இல்லை, அதான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம ஆண்டுட்டு ஒண்ணுமே இல்லாண்டவரே, என்னை மாற்றும், எனக்கு எப்படியாவது இருவச்சிங்க, என்னை மாற்றுவாப்ப ஒன்னும் இல்லைன்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. முதல் யார தேவன் உயர்த்துகிறாரு? ஜெபம் பண்றவங்களை உயர்த்துறாரு. ரெண்டாவது நீதிமான உயர்த்துறார். மூன்றாவது யார உயர்த்துறாரு? தாழ்வுள்ளங்களை உயர்த்துறார். அன்று சொன்னாரு தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட சொன்னார். அதே மாதிரி ஆண்டவரை இயேசுக்கு தன்னை தாழ்த்தினாராம். பிலிப்பியர் புஸ்தகம் 2:6-9 கேட்போமா.
1: அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும்,
0: அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும்
1: தேவனுக்கு சமமாய் இருப்பதை,
0: தேவனுக்கு சமமாய் இருப்பதை
1: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்,
0: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
1: தம்மை தாமே வெறுமையாக்கி,
0: தம்மை தாமே பாருங்க, வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் என்ன செய்ய, தம்மை தாமே வெறுமையாக்கி
1: அடிமையின் ரூபம் எடுத்து,
0: அடிமையின் ரூபம் எடுத்து
1: மனுஷர் சாயலானார்,
0: மனுஷர் சாயலானார்,
1: அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு,
0: மனுஷர் நம்ம சாயலாய் காணப்பட்டு
1: மரண பரியந்தமும்,
0: மரண பரியந்தமும்
1: அதாவது
0: அதாவது
1: சிலுவையின் மரண பரியந்தமும்,
0: சிலுவிலே மரண பரியந்தமும்
1: கீழ்ப்படிந்தவராகி,
0: கீழ்ப்படிந்தவராகி
1: தம்மை தாமே தாழ்த்தினார்,
0: தம்மை தாமே தாழ்த்தினார். என்ன எனக்கு எல்லாம் அவர் சொல்லியிருக்கார். அவர் வேண்டிக் கொடுத்த எத்தனையோ தூதர் வந்து அவரை காப்பாத்திருப்பாங்க, எல்லா பிரச்சனையும் மாற்ற முடியாது. ஒரு வார்த்தை சொன்னா மனிதன் ஒண்ணுமே இல்ல. ஆனால் என்ன செய்ய, சிலுவை மரண பரியந்தம் தன்னைத்தானே என்ன செஞ்சாரா? தாழ்த்தினார்.
1: ஆதலால்
0: ஆதலால்
1: தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி,
0: தேவன் எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் என்ன செஞ்சார், ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேல என்ன செஞ்சாரா, அவரை உயர்த்தினார். அருமையானவர்கள், உயர வேண்டுமா? நம்ம தாழ்த்தப்பட நம்ம தாழ்த்த வேண்டும். ஒன்று இல்லைங்கிற உள்ளத்துல எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கலாம், ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நம்மளுக்கு கருத்துல களிமண், உண்மையாக நம்ம களிமண் தான், நம்ம தினம் நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒன்றுமில்லைன்னு சொல்லி நம்ம அப்படி நினைக்கும் போது கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். முதல்ல அவர் செவம் பண்ணும் போது உயர்த்துறார், ரெண்டு நீதிமானமா இருக்கும்போது தேவன் உயர்த்துறார், மூன்றாவதாக தன்னைத்தானே தாழ்த்தும் போது உயர்த்துவார். ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம தாழ்மையோடு கெஞ்சி கேட்கும் போது தேவன் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நான்காவதாக தேவன் யாரை உயர்த்துறாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 147 சங்கீதம் 6 வசனம்,
1: கர்த்தர்
0: கர்த்தர்
1: சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் நாலாவது யாரை உயர்த்துறாரு, சாந்த குணமுள்ளவர் உயர்த்துகிறார். நமக்கு சாந்த குணம் வேணும் ஆண்டவரே, எனக்கு சாந்த குணத்தை தாரு ஆண்டவரே. மோசை பார்த்து சொல்றாரு சாந்த குணமா இருந்தாரா. எண்ணாம் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க, எண்ணாம் புஸ்தகம் 12 அதிகாரம் 3 வசனம்,
1: மோசையானவர் பூமியில் உள்ள
0: சகல மனிதரிலும்
1: மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தாரா.
0: மிகுந்த சாந்த குணமுள்ளவராயிருந்தார். அதனால்தான் தேவனாய் கர்த்தர் அவர் முகமுகமாய் பேசினார். அருமையானவரே, மாண்டு கேட்க வேண்டும். நம்ம பட்டு பட்டு பேசுறது முக்கியம் இல்ல, யாருமே நம்ம பட்டுன்னு பேசக்கூடாது, யாருமே டப்புன்னு பேசக்கூடாது, யாருமே நம்ம கோப்படக்கூடாது. ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தார், உண்மை போல சாந்த குணத்தை தார் ஆண்டவரே. மோசி பா சாந்த குணமா இருந்தார், யாஸ்பா நீங்களும் சாந்த குணமா இருந்தீங்க, எனக்கு இந்த சாந்த குணத்தை தாரு அப்படின்னு நம்ம ஆண்டவரே கேட்கணும், எனக்கு சாந்த குணத்தை தாரு ஆண்டவரே. ஆதிபக்தர்கள் எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவர், என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. மோசை சாந்த குணமா இருந்தார், நீங்க சாந்த குணமா இருந்தீங்க, எனக்கு அந்த சாந்த குணத்தை தாரு, உண்மை போல என்னை மாற்ற வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற வேண்டும். என்ன இந்த உலகம் நமக்கு சொந்த இல்ல அருமையானவர்கள், உலகம் நம்மளை கைவிடும், உலகத்தின் வேசவர்னாலே கடந்து போயிருந்த உலகத்தை என்ன பொன் பொருள் எல்லாமே சேர்த்து வச்சாலும் நம்ம ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. ஒன்னும் கொண்டு வந்தது இல்ல, ஒன்னும் கொண்டு போறது ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆதி பக்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல வாழ்ந்தால் மாத்திரம்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல சார்ந்த குணம், மோசி போல சார்ந்த குணமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். 1 பேதுரு புஸ்தகம் 3:4 வசனம்,
1: அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது.
0: அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதா, வெளியேறப்பட்டது. சாந்தம் அமைதி நம்ம இதயத்தில் மறைந்திருக்கும் போது அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது, வேறப்பட்டது. நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே சாந்தம் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே, சாந்தம் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் அப்பா, எனக்கு தாரும். நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நான் சாந்தமோ மன தாழ்மையா இருக்கிற வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 11:29 வசனம்,
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்.
0: நம்ம ஆண்டவரே இயேசுக்கு எப்படி இருந்தாரா, சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் சொன்னார்.
1: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
0: என்னிடத்தில்
1: கற்றுக்கொள்ளுங்கள்
0: நம்ம ஆண்டவராக இயேசுக்கு, நம்மளை படைச்சவர், நம்மளுக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன் இடத்துல கற்றுக்கொள்ளுங்க. தேவனத்தில் இயக்கணும், ஆண்டவரே நீர் எப்படி ஆண்டவரை சார்ந்த குணமா இருந்தீங்க, எனக்கு போதியமாப்பா அதுவும் சொல்லி என் நுகத்தங்களை ஏற்றுக்கணும். என்னத்துல என்ன செஞ்சிருங்க, கற்றுக்கொள்ளுங்க.
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
0: என்னிடத்தில்
1: கற்றுக்கொள்ளுங்கள்
0: கத்துட்டு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தாரு. நீங்க சாந்த குணமா இருக்கீங்களே, எனக்கு சாந்த குணத்தாரு. சாந்த குணம் அமைதிதான் தேவனுக்கு தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு. 147 சங்கீதம் 6 வசனம்,
1: கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் யாரை உயர்த்துகிறாரு, சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். மத யாரை உயர்த்துறாரு, அவரை நோக்கி கூப்பிடுறவங்களை உயர்த்துகிறார். இரண்டாவது நீதிமானை உயர்த்துகிறார், மூன்றாவது தாழ்வுள்ளவங்களை உயர்த்துகிறார், நான்காவதாக யாரை உயர்த்துகிறார், தாழ்ந்த குடும்பங்களை உயர்த்துகிறார். ஏன்னா நம்ம ஆண்டவரை இயேசுகிறது சார்ந்த மனத்தாழ்மையுள்ளவராக இருந்தார், நமக்கு சார்ந்த

0: ஜெபிக்கணும். ஆண்டவரே உங்களைப் போல என்னையும் சாந்த குணத்தை எனக்கு தாருமப்பா. சாந்த குணங்களை உயர்த்துகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டு நம்மளால முடியாது, பலத்தினால அல்ல, பராக்கிரத்தால் தேவ ஆவினால முடியும். ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரும், உங்களைப் போல என்னை மாற்றும்னு கேட்கணும். ஐந்தாவதாக கர்த்தர் யாரும் உயர்த்துறாரு பாருங்க, தானியேல் புஸ்தகம் 3:30.
1: பின்பு ராஜா,
0: பின்பு ராஜா
1: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ,
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
1: என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான்.
0: பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. என்ன கர்த்தர் உயர்த்தினார். அவங்க எப்படி இருந்தாங்க, உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவன் உயர்த்தினார். உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க, 28 தானியேல் புத்தகம் 3:28.
1: அப்பொழுது
0: நெபுகாத்நேச்சார்
1: வசனித்து
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
1: என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
0: தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
1: அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர,
0: அவர்கள் தம்முடைய தேவனை தவிர
1: வேறொரு தேவனையும்,
0: வேறொரு தேவனையும்
1: சேவித்து பணியாமல்,
0: சேவித்து பணியாமல்
1: அவரையே நம்பி,
0: அவரே நம்பி
1: ராஜாவின் கட்டளையை தள்ளி,
0: ராஜாவுடைய கட்டளையை தள்ளி
1: தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால்,
0: தங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால்
1: அவர் தமது தூதனை அனுப்பி,
0: அவர் தம்முடைய தூதனை அனுப்பி
1: தம்முடைய தாசரை விடுவித்தார்.
0: தம்முடைய தாசரை என்ன செஞ்சிட்டாரு, விடுவித்தார். ஹல்லேலூயா. நம்ம தேவனையே நம்ப வேண்டும். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்ம தேவனை மாத்திரம் நம்ப வேண்டும். நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். என்ன பிரச்சனை, என்ன பத்திரம் வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்ன செஞ்சாங்க, அக்கினில தூக்கி போட்டாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, இயேசுக்கு மாத்திரம் தான் நம்பினாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளை என்ன செய்யல, தள்ளிட்டாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளைய தள்ளி தேவனை மாத்திரம் என்ன செஞ்சாங்க, நம்பி இருந்தாங்க. அருமையானவர்களே, நம்மள அந்த நாளுக்குள்ள வந்து விட்டோம். என்ன செய்ய போற நம்ம வாழ்க்கையில, கத்திர மாத்திரம் நம்ப வேண்டும். ராஜாவுடைய கட்டளை தள்ளிவிட்டு தேவனை மாத்திரம் நம்பினார்கள். ஹல்லேலூயா. நீங்க அப்படி இருப்பீங்களா, எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாத்திரம் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுக்கு மாத்திரம் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கட்டாயம் நம்மளை தேவன் உயர்த்துவார். 39:7.
1: இப்போதும் ஆண்டவரே,
0: இப்போதும் ஆண்டவரே,
1: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே என் நம்பிக்கை,
0: நீரே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டேன்னா, ஆண்டவராக இயேசுக்கு நோக்கி செவிக்க போறோம். நம்ம தேவைகளை அவர்கிட்ட சொல்லலாம். எங்களை அன்பாரி சித்து வழி நடத்துற எங்களை பரம தகப்பனை கோடான குடி ஸ்தோத்ர ஐயா, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வங்க, நிகழ்ச்சி பாக்குற ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களா இருக்கிறதுங்களை செய்யுங்க. கர்த்துடைய கிருவ, கர்த்துடைய பிரசனம், கர்த்துடைய மகி மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பாவி ஸ்தோத்திரம், சத்தியமும் கிருவையும் அவர்களுக்கு விலகாது இருக்க கிருவை தர முடியாது செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. நன்மையான என் தெய்வம் பூர்ணமான எந்த வரமும் கத்திலிருந்து இறங்குவதும் சொல்லிடுறப்பா. அன்றைய வாழ்க்கையில் அதிசயங்களா இருக்கு எங்களை செய்ய ஆசீர்வச்சு உயர்த்துங்கிறச்சா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவிலும் ஆற்றிலும் சிறந்துலகணும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க எஸ்அப்பா, எஸ்அப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, எந்த மந்திரம் செய்வினிருந்தாலும் விடுதலை செய்யுங்கப்பா. அப்பா மீ ஸ்தோத்திரம், பார்க்கக்கூடிய பிரகாசம் மனக்கண்களை தந்துட முடியாது செவிக்கிற ஐயா. ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க எஸ்அப்பா. தகப்பறையுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோமையா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. எல்லா முகத்தில் கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, துடைக்க முடியாது செபிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பாவை நோக்கி கெஞ்சிரும், டைராய்டு குணமாக்குங்க சப்பா, நரம்பு பேரவீனத்தை குணமாக்குங்கப்பா. பரலோக பிதாவையும் நோக்கி கெஞ்சிரும், பெரும்பாடு மக்களை யார் இருந்தாலும் சுகமாக்கிருங்கப்பா. கத்துடைய கிருபை தாங்கட்டும் ஐயா. அப்பா வயிற்றுள்ள கட்டியை குணமாக்கும், நெஞ்சில் உள்ள கட்டியை குணமாக்கும். அற்புதங்களை அதிசயங்க செய்யுங்க. உள்ளத்திலையும் வெளிரங்கமாக செய்யுங்க சப்பா. ஆண்டவரையே சுகமாக்குங்க, சுகமாக்குங்கப்பா. குணமாக்கிவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. ஒவ்வொரு மேலையும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. தகப்பனே ஒவ்வொரு மேலையும் ஒரு வல்லமை அனுப்பி குணமாக்க முடியாது செபிக்கிறோம் ஐயா. தந்திரம் செய்வனைகள் எல்லாம் அழித்து நிர்மலமாக்கி போடுங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை போய் தரணும். சமாளாத மக்கள் சமான் தரணும். கடன் வரிசை மாத்தணும். குடிக்கிற மக்கள் விடுதலை.

0: வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. ஐயா அமை துதிக்கிறோம். தகப்பனே, பிள்ளைகள் திருமணம் ஆகலன்னு சொல்லி கலைஞருக்கு குடும்பங்களை திருமணம் நடக்கணும் ஐயா. அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்கப்பா. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்கிற மக்களுக்கு வெற்றி கொடுங்க ஐயா. பெரிய இந்த குடும்பம் அணைக்கணும் அப்பா. அமை ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கி இல்லா சகுலு குழந்தை பாக்கி தரணாண்டவரே அப்பா. தேவனே தேவனே, உண்மை நம்பியிருக்கிற மக்களை ஒருபோது வெக்கப்பட்டு போகாது செய்யுங்க ஆண்டவரே அப்பா. அப்படி வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நீங்க அப்படி செய்யப்பருக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் பேரும் சீஃபஸ் எழுதி கொள்ளும். எல்லா துதிகன மகிமுக்கு செலுத்துறோம். யஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சிருவோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் அமைச்சத்தை கேட்ட கலங்காதீங்க.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
0: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க. பொங்குழி திங்கிறது அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Koonu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, acvinkaram@gmail.com. Our website, and that is the dot. God bless you.

0: கர்த்தரம் தந்த வசனம் யோவான் சுவிசேஷம் 15:16.
1: நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
0: பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, வானாதி வானவர் ராஜாதி ராஜா சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிஞ்சு கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிஞ்சிட்டேன். யார் நம்மளை தெரிஞ்சிட்ட? வானத்தையும் பூமியும் படைத்தவர் நம்மள, அவரு பிள்ளையா தெரிஞ்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, ஆண்டவர் நமக்கு நம்மளை தெரிஞ்சிட்டாரு. யாரெல்லாம் கர்த்தர் தெரிஞ்சு கொள்றாரு பாருங்க, 4:3.
1: பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்.
0: பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிஞ்சு கொள்றாரு. யாரெல்லாம் கர்த்தர் பக்தியா இருக்கோ, நிறைய நெருங்கி ஜீவிக்கணும், வாஞ்சியா இருக்கணும், அந்த வாஞ்சி நம்மள அறியாமே வரும். செவிக்கணும் துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். என்ன இருந்தாலும் இல்லாம போனாலும் கர்த்தர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அறியாமே இந்த வாஞ்சி வரும். செவிக்கணும். பக்தி உள்ள கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம அறிஞ்சிக்கலாம். நமக்குள்ள அந்த வாஞ்சி வருதா? ஐயோ செவிக்கணுமே, நம்ம செவிக்கிறோமா? நம்ம அறியாமே வரும். ஐயோ யாராச்சும் ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்லிட்டா நம்ம அறியாமே அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவோம். ஐயோ அவங்க கஷ்டம் மாறணும், அவங்க கண்ணீர் துடைக்கணும், அவங்களுக்காக செவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள அறியாமே இந்த பாறை நமக்குள்ள வரும். அதுதான் கர்த்தர் சொல்றாரு. பக்தி உள்ள கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை கூட சாக்கிரதை இருக்கணும். பிசாசு தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் வஞ்சிக்கிற காலம். யோவான் சுவிசேஷம் 6:70.
1: இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ள எப்படி? இரவெல்லாம் பாசிங்க இருந்து ஜெபம் பண்ணி தான் கர்த்தர் நினைச்சாரு. 12 பேரையும் கர்த்தர் தெரிஞ்சிட்டாரு.
1: உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான்
0: பாத்தீங்களா. கர்த்தர் நினைச்சாரு, இரவெல்லாம் செவித்து தான் தேவன கர்த்தர் என்ன செஞ்சாரு? சீசர்களை தெரிஞ்சு கொண்டாரு. அவங்க செஞ்சிருக்கா? பிசாசா இருக்கு. ஏன் பிசாசா? அவனுக்கு என்னாச்சு? அவன் வந்து பொருளாசை, படம். அப்ப அது மாத்திர கர்த்தருடைய இருக்கிறப்ப தேவனோடு இருப்பான். தேவனை விட்டு பிரிஞ்சு போனப்ப உலகத்துல மக்கள்கிட்ட போய் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி உலகத்திலே இருந்தா கொஞ்சம் யேசுபாவுக்குள்ளயும் இருந்தான். அதனால பிசாசு என்ன செஞ்சான்? அவனை முதல்ல என்ன செஞ்சான்? காட்டி கொடுன்னு உள்ளத்துல பேசினான். 30 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டுருன்னு சொல்லி பேசி கொஞ்சம் முதல் உள்ளத்தை தூண்டினா திரும்ப என்ன செஞ்சிட்டான்? உள்ளத்துக்குள்ள பூத்துட்டான். அதான் நம்மளுக்கு பிசாசு முதல்ல நம்ம உள்ளத்துல பேசிட்டே இருப்பான். நீ ஏன் இப்படி இருக்க? நீ சும்மா நல்ல ஜாலியா இருக்கலாம். நீ ஏன் இப்படி இருக்க? நீ இப்படி இருக்க? நீ கடவுளுக்கு நல்ல நீ இருக்கிறதோட பேசாம உலகத்திலே இருக்கலாம்ல. என்ன கருத்துக்குள்ள இருந்தோ உனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மள உள்ளத்தை என்ன செய்வான்? தூண்டுவான். நமக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும் போது அவனுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன செய்ய? நம்ம உள்ளத்துக்குள்ள பூந்துருவான். அதை நமக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதை கத்தோட வேதம் சொல்லி அவரு பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க, கொடுக்க கூடாது. அவன் என்ன தூண்டாலும் சரி, இயேசு தவிர அந்த உலகத்துல உதவே வேண்டாம் அப்படின்னு நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள உறுதியா இருக்கணும். இயேசுதான் என்ன வந்தாலும் சரி, இயேசு தவிர அவரை விட்டு வாழ்வரமும் நம்ம செய்யக்கூடாது, அவரை விட்டு இடபுறமும் சாயவே கூடாது. அப்ப கடைசி நாள் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 24:24.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி கூடுமானால்
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக
1: பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: பார்த்தீங்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கத்தக்க பெரிய அற்புதங்களையும் அடையாளம் செய்வாங்க. அப்ப என்ன செய்வாங்க? உனக்கு அதை தர இதை தர தீர்வு தர, உனக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இல்லாம பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம ஏமாந்து போற அளவுக்கு என்ன செய்வாங்க? பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாங்க. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்கள் அற்புதங்களை செய்வான். நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. என்ன வந்தாலும் கேசுதான் அப்படின்னு சொல்லி அவர் பாதத்தை நம்ம பற்றி பிடித்துக்கொள்ளணும். நம்ம இயேசுக்கு நம்ம உள்ளத்துல இருந்தாலே பெரிய சமாதானம் சந்தோஷம் இருக்கும். உள்ளத்துல நம்ம குழப்பம் வராது, சோறு வராது. சோறு வந்தாலும் அது மேற்கொள்ள தேவன் பலன் கொடுத்துருவார். ஹல்லேலூயா. அதுக்குள்ள இயேசு கிறிஸ்துட்டு இருந்தா பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்குள்ள இருக்கும்போது பிரச்சனை வரும், குழப்பம் வரும், ஆனால் வெற்றி கொடுப்பார். நமக்கு ஒரு பெரிய சமாதானம் இருந்துட்டே இருக்கும், சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொரு நாளும் நினைச்சிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வான். நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அங்க இது நடக்குது, அங்க இது நடக்கு, அங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம போயிடக்கூடாது. நம்ம ஏசு விட்டு ஒரு நாள் கூட வலதுறவு இடவரை சாயாதபடிக்கு நம்ம காத்துக்கலாத. ஆண்டர் சொல்றாரு உபாகம் புஸ்தகம் 5:32 பாருங்க, அவர் விட்டு வலதுறவும் சாயக்கூடாது, அவர் விட்டு இடதுறவும் சாயக்கூடாது.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே
0: செய்ய இருங்கள்.
1: வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கற்பித்தபடியே செய்ய எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். முதலாவதாக தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் கர்த்தர் ரட்சிக்கிறார். 2 Thessalonians 2:13.
1: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும்
0: ரட்சிப்படையும்படிக்கு
1: ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே.
0: நான் ரட்சிப்படையதான் கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆதி முதலே தெரிஞ்சிட்டு. ஆதியில இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நேத்து நம்ம தெரிஞ்சு கொள்ள எப்ப தெரிஞ்சிட்டாரு? ஆதி முதல். அதனாலதான் நம்ம சத்தியத்தை விசுவாசிக்க முடியுது. நிறைய பேர் பாருங்க, சத்தியத்துல நிறைய பேர் விசுவாசிக்க முடியும். இப்ப எல்லாம் என்னன்னா கட்டு கதை, எங்க என்ன சொல்றாங்க அதை சொல்றாங்க. சத்தியத்து மேல நிறைய பேர் விசுவாசம் எல்லாமே விசுவாசம் வஞ்சிச்சிட்டு இருக்கிறான். ஆதி முதல் தெரிந்து கொள்ள நம்ம என்ன செய்யறா? தேவன் நம்மள ரட்சித்து இருக்கிறாரு. ரட்சிக்கப்படாம இருப்போமானா? நீ ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்ன ரட்சிக்க பண்ணப்பா, இந்த ரட்சிப்பின் அருமை எனக்கு வேணும். ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டதான் கர்த்தத்தை உறுதியா நினைச்சிருக்க முடியும். நம்ம செவத்துக்கு வந்தனாலும் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கலாலும் இல்ல. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தா நம் வாழ்க்கையில் ரட்சிப்பு வரும். எபேசியன் புஸ்தகம் 2:5.
1: கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள்.
0: கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை, தேவனுடைய கிருபையினால என்ன செஞ்சாரு? ரட்சித்தறாரு. ஆண்டவர், நீ எப்படியாவது ரட்சிக்குமையா? கிருபையினால என்னை ரட்சித்தள்ளும். நான் ரட்சிக்கணும் ஐயா, நீ முழுமையா என்னை ரட்சித்தள்ளும் கேட்கணும். 8 2:8.
1: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
0: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
1: இது உங்களால உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு.
0: நம்ம கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம இதுவரைக்கும் செய்த பாவங்களை எல்லாம் தேவன் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நமக்குள்ள ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அதான் தேவன் தந்த அது ஒரு ஈவு. நமக்கெல்லாம் கர்த்தர் கிருபையா ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாம ரட்சிப்பு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தீத்தின் புஸ்தகம் 3:5. தீத்தின் புஸ்தகம் 3:5.
1: நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம், அவர் நம்மை ரட்சியாமல்,
0: தமது இரக்கத்தின்படியே
1: மறு ஜென்மம் ஒழுக்கினாலும், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும், நம்மை ரட்சித்தார்.
0: நம்ம செய்த நீதினால, நம்ம அதை செய்த இதை செய்ய அப்படி இல்லை. அவர் கிருபினால அவர் என்ன செஞ்சாரு? மறுச்சன் முழுக்கினால் நம்ம கர்த்தர் என்ன செஞ்சாரு? நம்மள ரட்சித்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு குறித்து கவலையற்றிருப்போமான? வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ரட்சிப்பை பெற்ற ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. பட்டு புடவை கட்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த புடவை எத்தனை பாதுகாக்கிறோம் இல்லையா? அழுக்கொட்டாம அப்படி பாக்குறோம். நம்ம ஆத்தம ரட்சிப்பு மிகவும் வெளியேறப்பட்டது. அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். எபிரேயின் புஸ்தகம் 2:4.
1: அடையாளங்களினாலும்
0: அற்புதங்களினாலும்
1: பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி
0: பகிர்ந்து கொடுத்த
1: பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
0: ரட்சிப்பா கேட்கணும். ஆண்டவரே, நீ ரட்சிக்க மாட்டவரே, எப்படியாவது ரட்சித்தனும். எனக்கு முழுமையா பாவமன்னிப்பு நிச்சயம் வேணும். முதல்ல கர்த்தர் நம்ம சந்திச்சவள முதல்ல ரட்சிக்கிறாரு. ரெண்டாவது நமக்கு அபிஷேகம் கொடுக்கிறாரு. நம்ம ரட்சிப்பட்டிருக்கிறோமா படலையான்னு நம்ம உள்ள தலைசி பார்த்தா நமக்கு தெரியும். பழைய பாவத்துல வெற்றி இருக்கா? பரிசுத்தவனை பெற்றிருக்குமா இல்லையான்னு எப்படி தெரியும்? பரிசுத்தவன் வந்து என்ன, பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நாய்த்திருப்பு குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்தார். பரிசுத்தவனை பெற்றிருக்கிறோமா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கா? நம்ம நம்ம என்ன செய்யணும்? உள்ளத்தை ஆராய்ஞ்சி அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்க முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தர் என்ன செய்யறாரு? ரட்சிக்கிறார். இரண்டாவதாக ஒன்னு பேதும் புஸ்தகம் 2:9.
1: நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு
0: வரவழைத்தவருடைய
1: புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு
0: தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ரெண்டாவது என்ன, முதல் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ரெண்டாவது ஆண்டுடைய புண்ணியங்களை எல்லாருக்கும் சொல்லணும். ஆண்டு செய்த நன்மைகளை, ஆண்டு செய்த கிருபைகளை, ஆண்டின் வாழ்க்கையில் செய்த எல்லா ஆசீர்வாதத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிருக்க, நம்மள தெரிஞ்சிருக்கிறாரு. மற்றவங்களுக்கு சொல்றோமா, நம்ம வாழ்க்கையில் செய்த அன்பு, நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்த பாராட்டின கிருபைகள் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்லாம நம்ம அமைக்க வைக்கவே கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை ரெண்டாவது முதல் ரட்சிக்கப்படணும், ரெண்டாவது தேவனை பற்றி தேவன் செய்த நன்மைகள் எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லணும். அதுதான் தேவன் நம்மள தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க்கன் சுவிசேஷம் 3:14-15 வாசித்து பாருங்க.
1: அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்,
0: நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கர்த்தரோடு இருக்கவும்,
1: பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும்,
0: நம்மளை அனுப்பவும்,
1: வியாதிகளை குணமாக்கி,
0: வியாதி நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும், மற்றவங்க வியாதிய குணமாக்க செபத்துல ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு வரங்கள் வேணும், வல்லம் வேணும், குணமாக்குற வல்லம் வேணும் சொல்லி ஆண்டவரை கேட்கணும். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை அதுதான், வியாதியை குணமாக்கவும்,
1: பிசாசை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவளா இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்.
0: அதிகாரம் நம்மள சும்மா சாதாரண ஏற்படுத்தல, தேவன் எதுக்கு ஏற்படுத்திருக்காரு, நம்மள அதிகாரம் உடையவளா இருக்கிறது தான் தேவன் நம்மள ஏற்படுத்தி இருக்கிறாரு. இதற்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்க போறோம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோமே. அன்பின் தகப்பனே, நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை கேட்டிருந்த ஒரு ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வர தாங்க, ஜெபிக்க உதவி செய்ய, துதிக்க உதவி செய்ய, உம்மோடு இருக்க உதவி செய்ய, உண்மை அண்டி கொள்ள உதவி செய்ய, உண்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யப்பா. தகப்பனே, கேட்கிற மக்கள் உள்ளத்துல விசுவாசி தாரும், பரிசுத்தை தாரும். தகப்பனே, உண்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்கு, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம், செய்வினைகள், பெல்லிசுனிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். கட்டுகளை எல்லாம் உடைத்து போடுகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலை இல்லாத குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். வேலை கொடுங்க சப்பா. திருமணமாகாத குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம். குழந்தை பாக்கிட்ட கொடுங்க ஆண்டவரே, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. வேலையில பிரமோசன் இல்லாத மக்களுக்காக செபிக்கிற, வேலையில பிரமோசன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக செபிக்கிற, வேலை கன்ஃபார்மாகணும். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க, கண்ணீரை துடைங்க. குடிக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். குடிக்கிற குடும்பத்துல விடுதலை ஆக்குங்கப்பா. கடனால தவிக்கிற மக்கள் கடன் அடைக்கு உதவி செய்ய, கஷ்டத்தை மாத்துங்க. அன்பின் தகப்பனே, எல்லா முகத்திலும் கண்ணீரை துடைக்க முடிவாக்கி எஞ்சுகிறங்க தாவே. சாபத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்ய சப்பா, பாவத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்ய சப்பா. தகப்பனே, உண்மை தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க. குடும்பத்துல பிரிந்த குடும்பம் அணைக்க வேண்டும் தகப்பனே. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஐயா. அறிகிற அறிவில் வளரணும் ஏசப்பா. கேசில் இருக்க மக்கள் வெற்றி கொடுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. தெய்வீக பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிற மகத்தான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துக பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க இப்படி செய்யப்படுறதுக்காய் கோடான கொடி நன்றி. எங்க செவத்தை கேட்டிருக்கா ஸ்தோத்திரம். எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரையாஸ்பா நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு மணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். ஹார்வெஸ்ட் பாம்ஸ் இஸ் அன் ISO 9001:2008 சர்டிஃபைட் கம்பெனி, எங்கேஜ் இன் மேனுபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் ஹை பிரஷர் ஹோமோஜினைசர்ஸ், ஹை பிரஷர் பாம்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபிளெக்ஸ் பாம்ஸ். Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: இந்த பூமியில எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறவர் கடவுள். எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறார். கிறிஸ்டினா இருக்கிறவங்களும் நான் கிறிஸ்டினா இருக்கிறவங்களுக்கும் ஒளி கொடுக்கிறார். எனக்கும் நான் முதல்ல நான் கிறிஸ்டினா தான் இருந்தேன், அப்பயும் ஒளி கொடுத்தாரு. ஆனா ஒரு நைட்ல நம்மளுக்கு கரண்ட் இருக்கு. ஒரு ட்ரூ கிறிஸ்டினா நம்ம இருக்கும்போது கடவுள் நைட்லயும் கரண்ட் கொடுக்கிறாரு. கரண்ட் இல்லாத நேரத்தில் இன்வெர்டராக இருந்து அந்த டைம்லயும் நம்மளுக்கு கரண்ட் கொடுத்து எல்லா நேரத்திலையும் நம்ம ஒளியோடு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றாரு. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது, எங்க குடும்பத்துக்கு கிடைச்சது. எல்லா வழியிலையும் எங்களை முன்னேற்றினார் கடவுள். அதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
4: கர்த்தரை நான் அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். என் கணவர் வந்து ஃபர்ஸ்ட் முழுமையாக கல்யாணம் ஆனப்ப முழுமையாக ரசிக்கப்படல. வருஷத்தில் ஒரு வாட்டி சர்ச்சுக்கு வந்தார். அப்புறம் வந்து நாங்கள் பெரியமாட்ட சொல்லி ப்ரே பண்ணோம். மாசத்தில் ஒரு நாள் வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ வார வாரம் சர்ச்சுக்கு போனார். அதுக்காக நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். அதே மாதிரி என் பையன் பிளஸ் டூ படிக்கும் போது அவனுக்கு ரொம்ப அஸ்தாயம் கிரிக்கை வந்துருச்சு, ரொம்ப கவலையாயிருச்சு. அப்ப நான் வந்து அங்க மெட்ராஸ்ல இருந்து என்ன செய்யறதே எனக்கு தெரியல, அவன் படிக்கவே இல்லை. அப்ப ஒரு நாள் என் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, எஸ்தர் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, பெரியமா இது மாதிரி இருக்கானு சரி சொல்லிட்டு அப்பயே பெரியமா போன் மூலமா ஜெபிச்சாங்க. ஜெபிச்ச வேலையில நான் கண்ணால பார்த்தேன், என் பையன் முட்டிக்கால் போட்டு ஜெபிச்சான். பெரியமா ப்ரேயர் தண்ணி அந்த அவங்க ப்ரேயர் கொடுத்தாங்க, அதுலயும் ப்ரே பண்ணாங்க. அந்த தண்ணியை தெளிச்ச வேலை சாத்தா உடனேதான் நான் பார்த்தேன். அவன் கீழே இறங்கி விழுந்து அப்புறம் நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து இப்ப நல்ல காலேஜ்ல படிக்கிறான். அதுக்காக நான் ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து நாங்க வீடு கட்டும் போது வீடு கட்ட முடியாம பல தடைகள் வந்துச்சு. அப்ப இவங்கலாம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ராஜா அண்ணன், எஸ்தர் பெரியமா, அவங்க கூட ஜபக்குழுவினரா வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஜெபிச்சுட்டு போனாங்க. ஆண்டவர் வீடு ஃபுல்லா கட்டி முடிச்சு எங்க குடும்பத்திலேயே நாங்க தான் ஃபுல்லா வீடு கட்டி முடிச்சு எல்லா வீட்டையும் வாடகைக்கும் விட்டு வாடகை வரவும் ஏசப்பா கிருபை செஞ்சாரு. அதுக்காக நான் ஏசப்பாவை அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து என் பிரஸ்ட்ல வந்து கட்டி வந்துச்சு. அதை போய் நான் பார்க்கும் போது இந்த கட்டி வந்து கேன்சரா கூட மாறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கட்டியோட அளவையும் சொன்னாங்க. அப்புறம் நான் இப்ப ப்ரே பண்ணிட்டு போய் திருப்பியும் போய் ஜெபிச்ச வேலையில உங்க கட்டி அளவே சின்னதாயிருச்சு, உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் ஆண்டவர் அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக ஜெபிச்ச எஸ்தர் பெருமாக்கோ வசந்தி அக்காக்கோ நன்றி. எனக்கு கிரியை செய்த இயேசுப்பாக்காக கோடான கோடி நன்றி.
5: கரங்களை தட்டிக்க நன்றி சொல்லாமா? நன்றி ஆவியானவரே ஸ்தோத்திரம். வேற யாரா சொல்றீங்களா?
6: இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க வந்துட்டு எப்பவுமே சர்ச்சுக்கு வந்துட்டு எங்க அப்பா அம்மாவும் தான் போவாங்க. அது கூட எங்களுக்கு ஒழுங்கான சர்ச்சு அமையல. இப்ப கர்த்தர் வந்துட்டு எங்களை நாங்க ஒரு நாள் கூடி ஜபிச்சோம், எங்க குடும்பத்தோட ஜபிச்சோம். கர்த்தர் இப்ப எங்களை வந்துட்டு எல்லா வாரமும் நாங்க தொடர்ந்து 2-3 மாசமா எல்லா தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். அதை கிரியை செய்ததால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
7: கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தான் நாங்க சென்னையில இருந்து வந்தோம். அப்ப என் பையன் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறேன்னு சொன்னான். இப்ப 2 மணிக்கு நாங்க இங்க வரும்போதுதான் எக்ஸாம் எழுத போறோமான்னு போன் பண்ணி சொன்னான். இப்ப போன் பண்றேன், அம்மா நான் வந்து சென்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்றான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எனக்கு வீடு வேணும்னு சொல்லி ரொம்ப ப்ரேயர் பண்ணி அழுது ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். வீடு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. அப்ப ஆண்டவர் அவனுக்கு எல்லா சுகத்தையும் அருளி அவனுக்கு நல்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
8: பிரேஸ் தி லார்ட். நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் எங்க பெரியமா வீட்டுக்கு. இப்ப 8-9 வருஷத்துக்கு கழிச்சு மறுபடியும் வந்திருக்கேன். லாஸ்டா வந்தப்ப எதுக்கு நான் ப்ரே பண்ணேன்னா, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூலிங்ல ஒரு ஊர்ல அதெல்லாம் சென்னையிலயாவது படிக்க வைக்கணும் அந்த ஆசை மட்டும் தான் இருந்தது. அதுக்காக ப்ரேயர் பண்ணிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களே சொந்தமா ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா இந்த வாட்டி வந்து ஸ்டேட் தேர்ட் எங்க பசங்க வந்திருக்காங்க டென்த்ல. அப்படி வந்து அந்த அளவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவர். எங்க ஸ்கூல் நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம்.
9: கத்தோட பஸ்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க கடை ஆரம்பிக்கும் போது ரொம்ப தடையா இருந்துச்சு. அப்புறம் பெரியமா வந்து ப்ரே பண்ணி தண்ணி தெளிச்சிட்டு போனாங்க. அடுத்த 10வது நாள்லயே ஆண்டர் வந்து அங்க கடையை ஓபன் பண்ண கிருபை செய்தாரு. ரொம்ப ஆசீர்வாதமா ஆண்டர் நடத்திட்டு இருக்கிறாரு அந்த கடையை. அது மாதிரி என் பையனுக்கு டெங்கு ஜுரம் வந்துச்சு, 102 டிகிரி ஜுரம். அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பெரியமா ப்ரே பண்ணாங்க அவனுக்காக. அடுத்த நிமிஷத்திலேயே அவனுக்கு அந்த ஜுரம் அவனை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் டெங்கு பாசிட்டிவ்னு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவனுக்கு ஜுரம்ன்றதே வரல. ஆண்டோட கிருபைக்காய் கொடான கோடி நன்றி.
0: கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம். என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தியதற்காக தேவனை அதி அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப பலவீனமா இருந்தேன். அப்ப இந்த இடத்துல வந்து நான் 3 மாசம் தங்கி இருந்தேன். எனக்கு ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலை கொடுத்தார். இந்த நாள் வரைக்கும் நல்ல சுகத்தோடையும் பலத்தோடு இருக்கிறதுக்கு எனக்கு தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இங்கு ஜெபித்த பிள்ளைகளுக்கும் அப்பா இந்த ஜபக்குழுவுக்கும் இயேசுங்கிற ஊழியர்களுக்கும் நன்றி உள்ளவளா இருக்கிறேன். என் தேவனையும் அதிகமா ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவுக்காக, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் கொடுத்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். என் தேவனுக்கே ஸ்தோத்திரம்.
10: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
11: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கத்தத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
10: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
12: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Koonur, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.com. God bless you.

0: நீதிபதியின் புஸ்தகத்துல 8:17 சிநேகிக்கிறவங்கள நீங்க ஆண்டு சிநேகிக்கணும், அப்ப ஆண்டு உங்களுக்கு சிநேகிப்பார் சொல்றாரு.
1: என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிக்கிறேன்
0: கத்து சொல்றாரு. என்னை சிநேகிக்கிறவங்கள சிநேகிக்கிறேன். சிநேகிக்கிறேன் என்ன கத்து சொன்ன? ஒவ்வொரு சிநேகனா என்ன செய்வாங்க? சிநேகி ஒருத்தர் சொன்ன ஒருத்தர் கீழ்படியாங்க, ஒவ்வொருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை சொல்லுவாங்க. அப்ப நம்ம கத்து சொன்னா கீழ்படியும் போது கத்தர் நமக்கு ஆலோசனை சொல்ற நம்ம கேட்டு கீழ்படிந்தனால போமானா கத்தர் நிச்சயமா சிநேகிப்பார். எவ்வளவு எப்படி சிநேகிக்கிறார பாருங்க. ஓசியன் புஸ்தகம் 14:4
1: நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன்,
0: சீர்கேட்டை குணமாக்குவேன்,
1: அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன்.
0: மனப்பூர்வமாய், மனத்து பூர்வமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மள கத்தர் என்ன செய்யறாரா? சிநேகிக்கிறார். அலேலூயா, அலேலூயா. அவர் சிநேகத்தை பத்துறத நம்ம பார்க்க போறோம், யாரெல்லாம் சிநேகித்தாருன்னு சொல்லி. அப்ப நம்மளையும் சிநேகிக்கணும், நமக்குள்ள ஒரு வாஞ்சி வரணும். கர்த்தரினை சிநேகிக்கணும், கர்த்தர் என்ன என் கூட என்னை சிநேகிக்கணும், அவர் என் கூட நான் கர்த்தரோடு நடக்கணும். உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஸ்ன்னு என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் மறந்து எல்லா குடும்பத்தை கூட மறந்துட்டு என்ன செய்யறோம்? நேரம் நான் மணிக்கு எனக்கு நேரமா உட்கார்ந்து பேசுறோம், குடும்பத்தையே மறந்துடுவோம். ஆனா கர்த்தர் சிநேகிக்கும் போது எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. உலக பிரகாரம் சிநேகத்துக்கே நம்ம இப்படி செய்யறோம். கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறார், உங்களோடு இருக்க வாஞ்சிக்கிறார். நீங்களும் கர்த்தரை சிநேகிப்பீங்கன்னா உங்களை கர்த்தர் உங்களையும் சிநேகிப்பார். அவர் சிநேகிக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவர் வாஞ்சிக்கிறார், விரும்புறார். என் மகனோடு சிநேகிக்கணும், என் மகளோடு சிநேகிக்கணும். அவங்க எங்கூட பேசவே மாட்டேன்றாங்களே. நிறைய பேர் செவத்துல குறைவா இருக்கிறோம், செவம் பண்றதே இல்லை. கர்த்தர் சொல்ல சொன்னார். நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, செவமே பண்றதில்ல, என்ன சொன்னாலும் செவிக்கிறது இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது, ஒரு நாள் கர்த்தர் வரும்போது என்ன செய்வீங்க? கர்த்தர் இன்னைக்கு நம்ம கர்த்தரோடு இருந்தா தான் கர்த்தர் வரும்போது அவர் எக்கால சத்தம் கேட்கும் போது அவர் சத்தம் எக்கால சத்தம் கேட்க வைப்பாரு. அன்னைக்கு அவரோட பறந்து செல்ல முடியும். இன்னைக்கு நம்ம கர்த்தரை செவிக்காம துதிக்காம ஆண்டவரோட இல்லாம வாழ்வோமானால் கர்த்தரை வரும்போது நம்ம அவர் எக்கால சத்தம் நம்மளால கேட்க முடியாது. கடைசி நாட்கள்ல ரொம்ப ரொம்ப ரொம்ப காலங்கள் நெருங்கிருச்சு. இந்த காலத்துல நாட்கள் பொல்லாதான் அப்படின்னால என்ன செய்யணும்? காலத்தை பிரயோஜனம். நிறைய பேர் இங்க செபிக்கிறதுலன்னு சொல்ல சொன்னாரு. நிறைய பேர் செபிக்கிறது இல்ல, 5 நிமிஷம் 10 நிமிஷம் சிலர் செபிக்காம இருக்கிறோம். அருமையான செபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அதிகமா நேசிக்கிறாரு, ஆண்டவர் உங்களுக்கு அன்பா இருக்கு நினைக்கிறாரு. நீங்க செபிங்க. கர்த்தர் உங்களுக்கு செபத்தை தான் அதிகமா விரும்புறாரு. செபிங்க, அதிகமா செபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க. ஆண்டவர் இருந்தீங்களா தான் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரு. அவர் வரும்போது எக்கால சத்தத்தை கேட்கணும்னு நினைச்சா சேவம் பண்ணத்தான். எக்காலசத்தை அவர் வரும்போது எக்காலசத்தை எப்படி கேட்பீங்க? இன்னைக்கு ஆண்டு இடத்துல உறவு இல்லாம இருப்போமானால் எக்காலசத்தை கேட்க முடியாது. அன்னைக்கு நம்ம ஒரு நாள் கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால தயவு செய்து கர்த்தர் நம்மளை எல்லாம் ரொம்ப நேசிக்கிறார். ஒவ்வொரு சபை மக்களையும் கர்த்தர் அதிகமா நேசிக்கிறார். எல்லாரும் செபிக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம தேச பாருங்க, எத்தனை அழிவு, எத்தனை பிரச்சனைகள். இதுக்காக நம்ம சேவம் பண்ணும் போது கர்த்தர் யோவ இளைச்சிய தன் சிறையினருக்காக சேவம் பண்ணும் போது அவங்களுடைய சிறைப்பை மாற்றினான். எத்தனை பயங்கரமான காரியங்களை தேசத்தில் நடந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் நடந்து கொண்டே இருக்குது. எத்தனை விபத்துக்கள், எத்தனை கற்பழிப்பு, எத்தனை வேதனைகள் நம்ம தேசத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம செவிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய பிரச்சனை அவர் மாற்றுவார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சிநேகித்த பக்தர்களை பார்ப்போம். முதலாவது பார்க்கிறோம் யாக்கோபின் புஸ்தகம் 2:23.
1: அப்படியே
0: ஆபிரகாம்
1: தேவனை விசுவாசித்தார்,
0: தேவனை விசுவாசித்தார்,
1: அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது,
0: அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது
1: என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று,
0: என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று,
1: அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான்.
0: பாத்தீங்களா, ஆபிரகாம் என்ன செஞ்ச? தேவனை விசுவாசித்தார். அவர் சர்வல்லமுள்ள தேவன், அவர் சொன்ன கட்டாயம் நடக்கும், அவரால் முடியும்னு சொல்லி அவர் விசுவாசித்தார். அது ஒரு நீதியா எண்ணப்பட்டது. தேவன் அவர் என்ன செஞ்சாரா? சிநேகித்தார். நம்மளுக்கு விசுவாசம் வேணும். நம்ம தேவன் சொன்னது நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம விசுவாசிக்கிறது இல்ல. தேவன் சொன்னார்னா கட்டாயம் நடக்கும், நடக்கும். அவர் சொன்னார் நடக்கும். அந்த விசுவாசம் நமக்கு வேண்டாம். அதான் ஆண்டு சொன்னான், சர்வல்லமுள்ள தேவன், அவற்றை சர்வல்லமே இருக்குது, எல்லாமே அவற்றை இருக்குது, அவற்றை இல்லாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அதை நம்ம விசுவாசிக்கணும். அவர் விசுவாசித்தனால ஆபிரகாமுக்கு என்னது நீதி என்னப்பட்ட கர்த்தர் தேவன் என்ன செஞ்சார்? அவரை சிநேகித்தார். உங்களையும் என்னையும் சிநேகிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? முதலாவது விசுவாசம் வேணும். அபரகாமி விசுவாசித்தார். அதனால அவருக்கு என்ன ஆச்சு? தேவனுடைய சிநேகிதன் சொல்லி எண்ணப்பட்டார். எப்ரேயர் புஸ்தகம் 11:6
1: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது
0: கூடாத
1: காரியம்.
0: தேவனிடத்தில் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். தேவன் சொன்ன நிறைவேற்றுவார். தேவன் உயிருள்ள தேவன். நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்குன்னு சொல்லி. இந்த தேவன் என்னென்ற சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பிறகு நம்மளை நடத்துவார். அந்த விசுவாசம் வேணும். நிறைய பேர் விசுவாசம் இருந்தவங்க குறைஞ்சிருக்கிறோம். விசுவாச ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசம் இல்லாம தேவனுக்கு எதிர்ச்ச முடியாது, பிரியமா இருக்க முடியாது. விசுவாசம் வேணும். கர்த்தர் சொன்னார் நடத்துவார். விசுவாசித்தாதான் தேவனுடைய மகிமைய பார்க்க முடியும். நம்ம நிறைய பேருக்கு விசுவாசம் இல்லாதனாலதான் வாழ்க்கையில குறைவா இருக்குது. விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகம் 11:8
1: விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது
0: கீழ்ப்படிந்து
1: தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான்.
0: போற இடம் இன்னதென்று அறியாம புறப்பட்டு போனார். அன்று சொன்னார், உன் தகப்பன் வீட்டையும் என்ன செய்யணும், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னாரு. எங்க போனும் என்ன போனும் என்னமே தெரியல. ஆண்டு சொன்ன உடனே கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்னார் நிச்சயமா தேவன் நடத்துவார்னு சொல்லி உடனே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார். ஆனால் ஆபிரகாம் நிமித்தமாக தான் இஸ்ரேல் சந்ததிகள் உருவாயிடுச்சு இல்லையா. ஆபிரகாம் உடனே சொன்னதுக்கு ஆண்டு சொன்னதுக்கு உடனே கீழ்ப்பட்டு கீழ்ப்படிந்து போனார். கீழ்ப்படிந்து போனதுனால கீழ்ப்படிந்தார். மனசுல என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. தேவன் சொல்லியிருக்காரு, என்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார்னு சொல்லி விசுவாசத்தோடு அவர் என்ன செஞ்சார்? மத அவர் கீழ்ப்படிதல் இருந்தது. ரெண்டாவது வருக்குள்ள என்ன இருந்தது சொல்லுங்க, என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. உடனே கீழ்ப்படிந்து விசுவாசத்தோட போனா இன்னைக்கு அவங்க மூலியமா உண்டாக்குற சந்ததி தான் இஸ்ரேல் மக்கள். ஹல்லேலூயா. இஸ்ரேல் மக்கள் மாத்திரல்ல, முஸ்லீம் மக்கள் ஆபிரகாம் எங்க தந்தைன்றாங்க. விசுவாசி நம்மளுக்கு கிறிஸ்தவங்க நம்ம என்ன செய்யறோம்? ஆபிரகாம என்னோட தந்தைன்னு சொல்றோம். அவருக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம். ஏன்னா தேவனுக்கு ஒரு கீழ்ப்படிந்து விசுவாசத்தினால புறப்பட்டு போனார். ஆபிரகாமுக்கு என்ன இருந்தது? கீழ்ப்படிதல் இருந்தது. ரெண்டாவது என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. விசுவாசம் வேணும், கீழ்ப்படிதல் வேணும். ஆபிரகாமுக்கு அது இருந்துச்சு. அதனால தேவன் அவரை ஆசீர்வதிச்சு உயர்த்தினார். வாசித்து பாருங்க, ரோமர் கெழுதி நிறுவோம் 4:18-19.
1: உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேகம் ஜாதிகளுக்கு
0: தகப்பனாவதை
1: நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும்
0: சாராளுக்கு வயசாயிருச்சு. எப்படி நடக்குன்னு சொல்லி என்ன என்றதுக்கு என்ன இல்ல, ஏதுவே கிடையாது. நினைக்கிறதுக்கு ஒரு எண்ணத்துக்கு ஏதுவே இல்லைன்னு நினைக்கிறதுக்கும் ஒரு உண்மையான எப்படி நடக்கும்னு சொல்லி நினைக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும்
1: நம்புகிறதற்கு ஏதுவில்லாத இருந்தும்
0: நம்புறதுக்கு ஏதுவே கிடையாது.
1: அது நம்பிக்கையோட விசுவாசித்தா
0: நம்பருக்கு ஏதுவில்ல. ஆனால் அவர் என்ன செஞ்சாரா? நம்பிக்கையோட விசுவாசித்தா.
1: அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை.
0: அவர் விசுவாசத்துல என்ன இல்ல, பலவீனம். விசுவாசிக்கிறதுக்கு நம்பருக்கு ஏதுவே கிடையாது. எப்படி நடக்கும்? சாராளுக்கு வயசாயிருச்சு, எனக்கு வயசாயிருச்சு, எப்படி குழந்தை கிடைக்குமான்னு சொல்லி நம்பருக்கு ஏதுவே இல்ல. ஆனால் அவர் என்ன நம்பிக்கையோட என்ன செஞ்சாரா?
1: விசுவாசி. அவர் ஏறக்குறைய 100 இருக்கும் போது,
0: எத்தனை வயசு அப்ப? ஏறக்குறைய 100 இருக்கும் போது
1: தன் சரீரம் செத்து போனதையும் சாரளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாதிருந்தார்.
0: சாரளுடைய கர்ப்பம் செத்து போயிச்சு, அவர்கள் கர்ப்பம் செத்து போய் என்ன இல்லை. ஏன்னா அவர் என்ன நினைச்சாரு? தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், அவரால் எல்லாம் முடியும். அவரால் செய்ய முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லைன்னு அவர் விசுவாசித்தேன். நம்புறதுக்கு ஏதுவே கிடையாது. ஆனா சரீரம் செத்து போச்சு, அதெல்லாம் நினைக்கல. அவர் எதை நினைச்சு பார்த்தாரு? அவரு பாக்குத்தத்தை என்னாரு? அவர் சர்வல்லமுள்ள தேவன், சந்தை நட்சத்திரத்தை போல பெருகப்படின்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாது செய்வார்னு அவருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. நம்மளுக்கு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எங்க விசுவாசமே குறைஞ்சிருது. இத்தனை வருஷம் ஆச்சு, இனிமே எங்க நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம விட்டுறோம். ஆனா அவர் விசுவாசத்தோடு காத்திருந்தார். ஆண்டு சொன்னார், நான் சர்வல்லமுள்ள தேவன். அந்த தேவனாய் கத்திர மாத்திர அவர் நோக்கி பார்த்தார். அதனாலதான் அவருக்கு 100 கத்திர குழந்தை கொடுத்தார். அலையிலுயா அலையிலுயா. அவங்க மூலியமா வந்ததுதான் இஸ்ரேல் சந்ததி. அதே போல கத்தட்ட நம்ம கேட்கணும், விசுவாசத்தின் ஆவி எனக்கு தாங்க ஆண்டவர். பரிசுத்த பவுல் சொல்றாரு, விசுவாசித்த ஆவியை நாங்கள் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரே எனக்கு விசுவாசமே வரல ஆண்டவரே, எனக்கு விசுவாசத்தை தாருன்னு சொல்லி கேட்கணும். 2 கொரிந்தியர் 4:13
1: விசுவாசித்தேன்
0: ஆகையால்
1: பேசினேன்
0: என்று
1: எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம்.
0: பாத்தீங்களா, முதல்ல என்ன விசுவாசத்தின் ஆவியை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவரே எனக்கு விசுவாசமே இல்லப்பா, உடைய ஆவி எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. விசுவாச கட்டாயம் கர்த்தர் தருவார். உங்க வாழ்க்கையில் ஆபிரகாமுக்கு செய்த அற்புதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அது மாத்திரம் நீங்களும் தேவனுடைய சின்னத்தரா எண்ணப்பட முடியும். விசுவாசம் இல்லாதனாலதான் தேவனுடைய சின்ன நம்ம எண்ணப்பட முடியல. கொஞ்சம் விசுவாசம் இருந்தா அப்படியே மாறிடுறோம். ஆபிரகாம் தேவனுக்கு சின்னதனாய் மாறுறது போல நம்ம ஒவ்வொருவரும் தேவனுக்கு சின்னதனாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் சின்னதரா மாறுறதுக்கு அவர்கிட்ட என்ன இருந்துச்சு, என்ன இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, அவருக்கு என்ன இருந்துச்சு, விசுவாசம். நம்மளுக்கு விசுவாசம் இருந்தா நம்மளும் தேவனுடைய சிநேகிதனா மாற முடியும். இரண்டாவது ஒரு பக்தரை பாருங்க, முதல் ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்தது, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனா மாறினார். இரண்டாவதாக மல்கியான் புஸ்தகம் 1:2
1: ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன்,
0: யாக்கோபை நான் சிநேகித்தேன். இரண்டாவது ஆண்டவர் யாரை சிநேகித்தாரு, யாக்கோபை. சரி, முதல்ல ஆபிரகாம் சிநேகித்தார், இரண்டாவது யாக்கோபை தேவன் சிநேகித்தார். யாக்கோபை சிநேகித்தார். ஓசியா 11:1
1: இஸ்ரவேல் இளைஞனா இருந்த போது, நான் அவனை நேசித்தேன்,
0: அவரை நேசித்தேன். பார்த்து இளைஞனா இருக்கும் போதே தேவன் என்ன செஞ்சாரா, யாக்கோப்ப நேசித்தார். இளைஞன் இருக்கும் போதே அவர் என்ன செஞ்சாரு, யாக்கோப்ப சிநேகித்தார். காரணம் என்ன பாருங்க, ஓசியன் புஸ்தகம் 12:3
1: அவன் தாயின் கர்ப்பத்திலே,
0: தன்
1: சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினாலே, தேவனோட போராடினான்,
0: தேவனோட என்ன செஞ்சாரா, போராடினான்.
1: அவன் தூதனானவரோட,
0: போராடி மேற்கொண்டான்,
1: அழுது அவரை நோக்கி கெஞ்சினான்.
0: அப்ப என்ன செஞ்சிருக்கிறாரு, தேவனாய் கர்த்தரோட என்ன செஞ்சாரா, அழுது கெஞ்சினாராம். நம்ம எத்தனை நாள் தேவனிடத்தை அழுது கெஞ்சிரோம். நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஆண்டவரே நீ இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு அழுகுறோம். ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அழுகுறோம், அவ்வளவுதான். மற்றபடி தேவனே நீ சிநேகிக்கணும்னு சொல்லி நம்ம அழுதவங்க யாருமே இல்லை. இல்ல, தேவனோட அவர் அழுது கெஞ்சினாராம் யாக்கோப்பு. அதனாலதான் யாக்கோப்பை தேவன் என்ன செஞ்சாரு, தேவன் சிநேகித்தார். முத யாரை சிநேகித்தாரு, ஆபிரகாம். ரெண்டாவது யாக்கோப்பை சிநேகித்தார். நம்மளும் தேவனிடத்துல என்ன செய்யணும், அழுது கெஞ்சணும், ஆண்டவர் பாதத்தை பற்றி பிடிச்சிக்கணும். ஆண்டவரே நீ தான் எனக்கு உதவி செய்யணும் சொல்லி அவர் அழுது நம்ம கெஞ்சி ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னையும் என்னையும் அப்படி உங்களை போல மாற்றுங்க. யாக்கோப் எப்படி அழுதாரோ அதே போல நானும் உங்களிடத்துல அழுது ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, உண்மை போல மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரை கேட்கணும். அழுது கெஞ்சினாராம் பாருங்க. ஆதியாகம் புஸ்தகம் 32:26
1: அவர்
0: அவர்
1: நான் போகட்டும்,
0: நான் போகட்டும்,
1: பொழுது விடுகிறது.

0: நீரை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார்.
1: போக விடுகின்ற பாத்தீங்களா, போறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இல்ல ஆண்டவர், இன்னைக்கு ஆசீர்வதித்தால் ஒழிய நான் நினைச்சு போறதில்ல, உங்களை போக விடவே மாட்டேன்னு சொல்லி உறுதியா இருந்தாரு. ஜெபத்துல உறுதியா இருந்தாரு. நான் போறேன்னு ஆண்டர் கேக்குறேன், இல்ல நீங்க என்னை ஆசீர்வதித்தால நினைச்சு மாட்டேன், உண்மை போகவே விட மாட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா, போக விடவே மாட்டேன் ஆண்டவரே, நீங்க என்ன ஆசீர்வதிங்க. நீங்க அப்படி செவிச்சிருக்கீங்களா? யாராவது அப்படி செவிச்சிருக்கீங்களா? ஆண்டர் போறேன்னு சொன்னா கூட, இல்ல ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதித்தால வழி நான் விட மாட்டேன். சிப்ப 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் நம்ம ஜெபம் இல்லையா? இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுவத்தை போராடி செவிக்கணும். எத்தனை தரம் நம்ம ஒரு ரைட் ஒரு கரண்ட்டுக்கு நம்ம கரண்ட் கிடைக்கல வச்சுக்கோங்க, எத்தனை தரம் அலையிறோம். ரேஷன் கார்டு கிடைக்கலன்னா எத்தனை தரம் அலையிறோம். நமக்கு ஒரு ஏதோ ஒரு பொருள் கிடைக்கணும், அதை வாங்குறதுக்கு என்ன செய்ய மாட்டோம், அதை விடவே மாட்டோம். ஏதாவது நமக்கு அரசாங்கத்தில் ஒரு பொருள் கிடைக்கல வச்சுக்கோங்க, என்ன செய்ய மாட்டோம், வாங்குற வரைக்கும் விடவே மாட்டோம். போராடி இல்லை எனக்கு கிடைக்கணும் இப்படி சொல்லி வாங்குறோம். இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் கேட்கலன்னு சொல்லி எவ்வளோ நாள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம்? ஒரு 10 நாள் ஜெபம் பண்ணோம், 11 நாள் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல, அவ்வளோதான், என்னை ஆண்டவர் விட்டுட்டாரு. என்னென்னமோ சொல்கிறோமே தெரியாது, ஜெபம் பண்ணி என்ன இருக்குது, செவமணி செவமணி என்ன இருக்குது, கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, நான் இவள் செபிக்க மாட்டேன், இனிமேல் நான் வந்து செபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே என்ன செஞ்சிடறோம், பழைய கரியத்துக்கு நம்ம போயிடுறோம், திரும்பிடுறோம். ஆனா யாக்கோப் என்ன செஞ்சாராம், ஆச்சரியத்திரொழிய என்ன செய்ய மாட்டேன், உண்மை போகவே விட மாட்டேன்னு சொல்லி போராடி செபிச்சாரு. கர்த்தர் ஆசீர்வித்தாரா இல்லையா? கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வித்தார். நம்மளும் ஜெபிக்கணும். கொலோசியர் 4:2
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
0: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
1: நம்ம என்ன செய்யணுமா, இடைவிடாம என்ன செய்யணும், தேவனிடத்துல ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழித்திருக்கணும், போராடி ஜெபிக்கணும், அழுது கெஞ்சணும். ஆண்டவரே நிச்சயமா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகள ஆசீர்வதிங்க, எனக்கு இந்த தேவை இருக்கு ஆண்டவரே நீ தரணும் சொல்லி இடைவிடாம ஜெபிக்கணும். நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்திருந்தாலும் கண்ணீரோடு செவிக்கும் போது கட்டாயம் தேவன் உங்களை என்ன செய்வாரு, நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆசீர்விக்க மாட்டாரா? கட்டாயம் ஆசீர்விப்பார். அதனாலதான் ஆண்டவருக்கு யாக்கோப்பை செலவித்தார். ஆபிரகாமத்துல என்ன இருந்தது, விசுவாசம். யாக்கோப்பிட்ட போராடி அழுது செவிக்கக்கூடிய ஒரு கிருபை அவருக்கு இருந்தது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்ய யாக்கோப்பை சிநேகித்தார். ஆபிரகாம் வந்து விசுவாசம் இருந்தது, இவருக்கு என்ன செஞ்சு என்ன இருந்தது, செபிக்கக்கூடிய கிருபை இருந்துச்சு. நீ ஆசீர்வித்தாலும் விடவே மாட்டான் சொல்லி செபித்தார். கர்த்தர் அவர் ஆசீர்விச்சார். அது மாத்திர அவர் சிநேகிதனாய் மாற்றப்பட்டார். ஹல்லேலூயா. 3வது பாருங்க, நெகேமியான் புஸ்தகம் 13:26.
0: அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான்.
1: பாத்தீங்களா, 3வது யாரு, சாலம் ராஜா என்ன செஞ்சார், தேவனால சிநேகிக்கப்பட்ட. முதல்ல அவர் நல்ல சிநேகிப்பட்டார், கடைசிதான் பின்வாங்கிட்டாரு. முதல்ல தன் தேவனால சிநேகிக்கப்பட்டவனா இருந்தார். 2 சாமுவேல் புஸ்தகம் 12:24.
0: அவள் ஒரு குமாரனை பெற்றாள், அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான், அவனிடத்தில் கர்த்தர் அன்பாய் இருந்தார்.
1: சாலமோனிடத்தில் என்ன இருந்தார், கர்த்தர் அன்பாய் இருந்தார். பாத்தீங்களா, கர்த்தர் அன்பா இருந்தாரு. சாலமோன் கர்த்தரிடத்துல அன்பா இருந்தாரு. எப்படி அன்பா இருந்தார் பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3:3, 4வது வசனம்.
0: சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து,
1: சாலமோன் என்ன செஞ்சாரா, கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்து
0: தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். அப்படியே
1: ராஜா
0: பலியிட கிபியோனுக்கு போனான்.
1: சாலமோன் என்ன செஞ்சாரு, கிபியோனுக்கு போய் எத்தனை பலியிட்டாரா,
0: அந்த பலிப்பிடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்.
1: 1000 சர்வாங்க பலி செலுத்தினார். ஹல்லேலூயா. அவர் என்ன தேவனிடத்தில் அன்பா இருந்தாரு. அது மாத்திர தகப்பனிட்ட கட்டளையின்படியெல்லாம் நடந்தாரு. கிபியோன் போய் என்ன செஞ்சாராம், 1000 பலியை செலுத்தினார். இப்ப நமக்கு என்ன பலி, நமக்கு இப்ப செலுத்த வேண்டிய பலி, சோத்திர பலி செலுத்தணும். அது மாத்திர அவங்க அப்பா கட்டளை

0: நடந்தார் என்ன செஞ்சிருக்கார் அவங்க அப்பா பாருங்க. 1 Kings 28:9.
1: என் குமாரனாகிய சாலமோனே,
0: என் குமாரனாகிய சாலமோனே,
1: நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து,
0: நீ என்ன செய்ய உன் பிதாவாகிய தேவனை அறிந்து,
1: அவரை உத்தம இருதயத்தோடும்
0: அவர் உத்தம இருதயத்தோடும்
1: உற்சாக மனதோடும் சேவி.
0: பாத்தீங்களா, அவங்க அப்பா என்ன சொல்லிக்க, நீ என்ன செய்ய உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் கர்த்தர் சேவி.
1: கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து,
0: எல்லா கர்த்தர் என்ன செய்யறாரா, எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து
1: நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார்.
0: நினைவின் தோற்றம், நினைவுல என்ன தோன்றுது அப்படிங்கறதெல்லாம் கர்த்தர் அறிகிறார்.
1: நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார்,
0: நீ தேடினா அவர் உனக்கு தென்படுவார்.
1: நீ அவரை விட்டுவிட்டால்,
0: நீ விட்டுவிட்டால்
1: அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார்.
0: அவர் என்ன செய்யறவர், என்றைக்கும் கைவிடுவார். இந்த காலத்து பெற்றோர் என்ன செய்யறாங்க, நீ வந்து அதை படிக்கணும், இது படிக்கணும், டாக்டரா போகணும், கலெக்டரா போகணும், இன்ஜினியர் ஆகணும், அது மாதிரி என்ன சொல்லுவாங்க, டியூஷன் போகணும். இன்னைக்கு என்ன செய்ய, ஸ்கூலுக்கு போகாம லீவ் எடுத்து அடிப்பாங்க. அதே போல சர்ச்சைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. பெற்றவங்க எத்தனை பேர், அன்னைக்கு தான் மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க, அன்னைக்கு தான் கல்யாணம் வீட்டு கூப்பிட்டு போவாங்க, அன்னைக்கு தான் ஃபங்க்ஷனுக்குலாம் கூப்பிட்டு போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்குள்ளனா கூட பெற்றவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஒரு நாள் ஸ்கூல் லீவ் போட்டால் அவ்வளோதான், பிள்ளைங்க அடிச்சிருவாங்க. எத்தனை நாள் லீவ் போட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டால் கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன் சர்ச்சை பண்ணுவோம் கேட்க மாட்டாங்க. ஏன் நீ பைபிள் வாசிக்கல, ஏன் நீ சேவம் பண்ணி, குழந்தைகள் யாருமே கேட்கறது இல்லை. ஆனா தாவீது ராஜா தன் மகளுக்கு என்ன சொல்றாரு பாருங்க,
1: என் குமாரனாகிய சாலமோனே,
0: என் குமாரனாகிய சாலமோனே,
1: நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து,
0: உன் பிதாவை தேவன் முத என்ன செஞ்சிரு, அறிஞ்சிக்கோ. மத்த யார அறிஞ்சிக்கணும், பிதாவை தேவன் எப்படிப்பட்ட முதனே அவரை அறிஞ்சிக்கோ.
1: அவரை உத்தம இருதயத்தோடும்,
0: அவரை எப்படி சேவிக்கணும், உத்தம இருதயத்தோடும், சும்மா எங்கேயோ பாத்துட்டு இல்ல, உத்தம இதயத்தோடும்
1: உற்சாக மனதோடும் செய்வி.
0: உத்தம இதயத்தோடு உற்சாக மனதோடும் செய்வி.
1: கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து,
0: கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து
1: நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார்.
0: நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார்.
1: நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார்,
0: தேடினார் தென்படுவார்.
1: நீ அவரை விட்டுவிட்டால்,
0: நீ விட்டுவிட்டால்
1: அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார்.
0: அவர் என்றைக்கும் கைவிடுவார். பாத்தீங்களா, தன்னுடைய மகனுக்கு தாவீது சாலமோனுக்கு சொல்லி கொடுத்தது. இந்த காலத்து பெற்றவங்க எத்தனை பேர், சர்ச்சைக்கு போல விட்டுருவாங்க, ஸ்கூலுக்கு போலினா அவ்வளவுதான், குழந்தை அடிபட்டு அவ்வளவுதான், பயங்கரமா அடிச்சிருவாங்க. டியூஷன் போலினா அதோட அடிப்பாங்க. எத்தனை பேர் குழந்தைய அடிக்கிறீங்க டியூஷன் போலினா, சர்ச்சைக்கு போலினா எத்தனை பேர் பொறுப்பு எடுக்கிறீங்க, யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, அன்னைக்கு தான் ஃபங்க்ஷனுக்கு நீங்களே கூட்டிட்டு போயிடுறீங்க, எப்படி பிள்ளைங்களை ஆண்டவர் சிநேகிக்க முடியும்? அருமையானவர்களே, கர்த்தர் நம்ம சிநேகிக்கணும் வாஞ்சிக்கிறார். நம்ம அவரை சிநேகிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும், கர்த்தரத்துல அன்பு கூறணும். ஆலம்ராஜ் என்ன செய்யணும், கர்த்தரத்துல அன்பு கூறு. தாப்பன் சொன்னதெல்லாம் கீழ்படிந்தார். அது மாத்திரல, எத்தனை சர்வாங்க பழி திருத்தினாரு, 1000 சர்வாங்க பழி திருத்தினார். இப்ப நம்ம கர்த்தர் என்ன கொடுத்திருக்காரு, ஸ்தோத்திர பழி 1000 கொடுத்திருக்காரு. யார் யாரு செய்யறோம் யோசித்து பாருங்க. காலையில எந்திரிச்சு கர்த்தர்கிட்ட எத்தனை நம்ம எத்தனை பழியை நம்ம ஆண்டவருக்கு செலுத்துறோம் யோசித்து பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார் எபிரேயன் புஸ்தகம் 13:15. ஆகையால்
1: அவருடைய நாமத்தை துதிக்கும்,
0: அவர் நாமத்தை துதிக்கும்,
1: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை,
0: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை
1: அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
0: என்ன செய்யணும், உதடின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை என்ன செய்யணுமா, கத்திற்கு எப்போதும் செலுத்தணும், செலுத்துறமா. அதங்க வாசித்தோம், முதல் நம்ம பாசித்தோம், இடவிடாம செம்மனு ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழிப்பா இருக்கணும். எத்தனை பேர் ஸ்தோத்திர பலி செலுத்துறீங்க, எத்தனை பேர் கத்திரி காலையில எந்திரிச்சு ஸ்தோத்திரம் செலுத்துறீங்க? ஏதாவது நன்மை நினைஞ்சா ஒரு நாளைக்கு என்ன செய்ய, ஸ்தோத்திர கூட்ட வைக்கிற உண்மைதான். அப்புறம் அதோட மறந்துடுறோம். நம்ம ஒரு நாள் 1000 ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில செய்த நன்மை நினைச்சு நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புறார். 2 Kings 13:16.
1: அன்றியும்
0: நன்மை செய்யவும்
1: தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பழிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார்.
0: நீங்க மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், தான தர்மம் செய்ய என்ன செய்ய மறவாதீங்க. அதுல கர்த்தர் என்ன செய்யறாரா, பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரோ உங்க பிரெண்ட்ஸுக்கு உதவி செய்யறது அது இல்ல, கர்த்தர் வேதம் சொல்லி செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாது. யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு தான் செய்யணும். வசனம் வாசித்து பாருங்க, நீதிபதியின் புஸ்தகம் 3:27.
1: நன்மை செய்யும்படி,
0: நன்மை செய்யும்படி
1: உனக்கு திராணி இருக்கும் போது,
0: திராணி இருக்கும் போது
1: அதை செய்யத்தக்கவர்களுக்கு,
0: செய்யத்தக்கவர்களுக்கு
1: செய்யாமல் இராதே,
0: செய்யாமல் இராதே. செய்யத்தக்கவர்கள் செய்யணும், ஏதோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு உதவி செய்ய அந்த இதை வாண்ட விரும்பல. என்ன தானந்தர் யாருக்கு செய்யணுமா சொல்லுங்க. செய்யத்தக்கவர்களுக்கு யாருக்கு செய்யணும், அவங்களுக்கு தான் செய்யணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புறாரு. அப்படிப்பட்ட பழியின் மேல கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறார். சாலமராஜா செஞ்சாரு, 1000 பலி செலுத்தினார், தேவனிடத்தில் அன்பா இருந்தார். அதனால கர்த்தர் தேவன் சாலமராஜாவை சிநேகித்தார். மொதல் யார சிநேகித்தாரு, ஆபிரகாம். அவர் என்ன, அவர்கிட்ட என்ன இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு. ரெண்டாவது யாக்கோப்பை சிநேகித்தார். யாக்கோப்பிட்ட என்ன இருந்துச்சு, போராடி செபிக்கிற ஒரு கிருபை இருந்துச்சு. மூன்றாவது தாளம்ராஜா, அவர் என்ன செஞ்சார், தேவனிடத்துல அன்பு இருந்தார், தாக்கப்பனுடைய சொன்ன பிச்செல்லாம் கேட்டாரு. அது மாத்திரல, அவர் என்ன செஞ்சார், 1000 ஸ்தோத்திர பலிய செலுத்தினார். நமக்கு இப்ப 1000 ஸ்தோத்திர பலி என்ன செய்யணும்பா, நமக்கு செய்த நன்மை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணவே போதும். எத்தனையோ ஸ்தோத்திரம் பண்ணலாம், செலுத்தினீங்கன்னா கர்த்தர் உங்களை சிநேகிப்பார். அலையிலூயா, அலையிலூயா. தேவனத்தில் அதிகமாக நம்ம அன்பு கூற வேண்டும். மனிதத்தில் அன்பு கூற பார்க்கலாம், கர்த்தர்கிட்ட கோடி மடங்கு அதிகமாக அன்பு கூற வேண்டும். தேவன் உங்களை கட்டாயம் சிநேகிப்பார். நான்காவதாக யோவான் சுவிசேஷம் 15:15
1: இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன்.
0: கர்த்தர் என்ன செய்றார், நம்மளை எப்படி சொல்றாரா, சிநேகிதன் என்றாரு. சிநேகிதனா ரகசியங்களை யார்கிட்ட சொல்லணும், சிநேகிதான் சொல்லுவோம். அதனால தான் ஆண்டு சொல்றேன், நான் உங்களை எஜமான் செய்கிற ஊழியக்காரன் அறிய மாட்டான், நான் உங்களை என்ன சொல்றேன், சிநேகிதன். அப்ப சிநேகிதன் கர்த்தர் எல்லா ரகசியங்களையும் சொல்லி தருவார். அல்லேலூயா. தேவன் சேசரை பார்த்து சொன்னார், சிநேகிதன் சொன்னார். நம்மளையும் பார்த்து தேவன் சொல்ற சிநேகிதன் தான் சொல்றாரு. என்னை சிநேகிக்கிறவங்களா சிநேகிக்கிறேன்னு சொன்னாரு. நம்ம கர்த்தர் நம்மளை சிநேகிக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன் பாருங்க, கர்த்தர் நம்மளை சிநேகிக்கிறார். நம்மளதான் ஆண்டவர் அன்பா இருக்க விரும்புறார். நம்ம சிநேகிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம செபிக்கணும். ஆண்டு நம்ம எதாவது ஆண்டுக்காக நம்ம எதையாவது செய்யணும். அவர் நம்ம இடத்துல எப்படி சிநேகமா இருந்தாராம் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 13:1
1: தாம்
0: இவ்வுலகத்தில் இருக்கிற
1: தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே, முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார்.
0: கர்த்தர் தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே எப்படி இருக்கிறாராம், எது வரைக்கும் அன்பு வைக்கிறாரா, முடிவெறிந்து அனுபவிச்சிருக்கிறார் அவர் அன்பு. பார்த்தீங்களா, நம்ம 2 செபிக்கிறோம், 3 வர செபிக்க மாட்டோம். 1 ஆலயத்துக்கு வந்தா 2 வரமாட்டோம். கர்த்தர் நம்மளுக்கு எப்படி அன்பா இருக்கிறாரா, முடிவு எப்படி நம்ம இடத்துல அனுபவித்தோரா, அந்த அன்பு எப்படி இருக்கு, அவருடைய அன்பு எப்படி இருக்கு. நம்ம ஜீவன நாளெல்லாம் அனுபவிச்சிருக்கிறார், முடிவெறிந்து அனுபவிச்சிருக்கிறாரா. அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். நம்ம ஆண்டவரை ஏசுகிறது போல அன்புள்ள தேவன் உலகத்தில் எதுவுமே எங்கேயுமே இல்லை, பார்க்கவே முடியாது. ஏசுகிறது நம்ம அவ்வளவா சிநேகிக்கிறோம், அவ்வளவா நம்ம இடத்துல அன்பா இருக்கிறார். நம்மளும் அவர் இடத்துல அன்பா இருக்க வேண்டும். கர்த்தர் அதைத்தான் விரும்புறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்யும்போது கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 12:26
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்,
0: என்னை
1: பின்பற்ற கடவன்.
0: பாத்தீங்களா, ஊழியம் செஞ்சா என்ன செய்யணுமா, கர்த்தர் ஒரு நாளும் பின்பற்றி நடக்கணும். 4 சுவிசேஷ வாசிக்கணும். 4 சுவிசேஷ வாசித்தா கர்த்தர் எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சார், ஏதோ ஒரு ஊழியம் இல்லை. ஒருவன் கூலியும் செய்வானால் அவன் என்ன
1: செய்யணும், பின்பற்ற கடவன். எங்கே இருக்கிறேனோ
0: அது எப்படி நம்ம ஊழிய செய்யறோமா, நம்ம கர்த்தர் பின்பற்றமான எப்படி தெரிஞ்சுக்கொள்ள முடியும் பாத்தீங்கன்னா, ஆண்டு சொல்றாரு பிதாவிடத்துல என்ன செய்யற, நான் எப்போதும் பிதாவுக்கு பிரியமான செய்யறபடினால் அவர் என் மேல என்னை தனியா விடுவதில்லை. பாருங்க, அப்படி ஆண்டு பின்பற்ற வேண்டும். ஏதோ ஒரு ஊழியம் செஞ்சுட்டோம் சரியா போயிடுச்சு, நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8:29
1: என்னை அனுப்பினவர், என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவரை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால்.
0: கர்த்தர் என்ன செஞ்சாரா, இயேசுக்கிட்ட என்ன செஞ்சார் சொல்லுங்க,
1: பிதாவுக்கு
0: பிரியமானது எப்போதும் செய்கிறபடியால், எப்போதும் செய்கிறபடியால்.
1: அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை,
0: அதான் சொல்ற ஒருவன் குளியும் செய்வானால் என்னை பின்பற்ற கடவன். நீங்க 4 புஸ்தகத்தை வாசிங்க, மார்க்கு மத்தேயு லூக்கா யோவான் சுவிசேஷம் ராணு சுவிசேஷம் வாசிங்கன்னா கத்தர் எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சாரு அவர் என்னெல்லாம் செஞ்சாருங்கிற நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்ம ஏதோ ஒரு ஊழியம் செஞ்சிட்டோம் அப்படி இல்லை, கத்தர் எப்படிலாம் ஊழியம் செஞ்சாரு எப்படிலாம் அந்த உலகத்தில் வாழ்ந்தாருன்னு சொல்லுது நம்ம அறிஞ்சுக்கணும். அதான் சொல்றாரு கத்தர் சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் என்ன செய்யணும், என்ன பின்பற்ற கடவுள் ஆண்டு பின்பற்றணும். ஆண்டு என்ன செஞ்சாரு எப்படிலாம் செஞ்சாரு அதை நம்ம பின்பற்றி ஆண்டு பின்பற்றி போக வேண்டும். நம்ம அதனால நாலு சுவிசேஷத்தையும் நம்ம ஒவ்வொரு நாள் நல்ல தீர்க்கமா வாசிக்க வேண்டும். வாசித்தாதான் கர்த்தரை பின்பற்றி போக முடியும். நம்ம நல்லது மட்டும் எடுத்துக்கிறோம், அதுக்கடுத்து சொல்றாரு நான் எங்க இருக்கு நான் ஒளிஞ்ச என்னோடு இருப்பா பிதாவான கடன் பண்ற அதை நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு நாங்க சொல்றாரு என்னை பின்பற்ற கடவன் ஒருவன் என் ஊழியம் செய்வானா என்ன செய்யணும், என்ன பின்பற்ற கடவன். அப்ப என்னெல்லாம் செய்யணும், நாலு சுவிசேஷம் தான் நமக்கு யாரு நம்ம போதிக்க வேண்டிய அவசியம். நாலு சுவிசேஷத்தையும் நம்ம வாசித்தா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிலாம் ஊழிஞ்சார் என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். அல்லேலூயா. அது சொல்ற நான் ஒருவன் எனக்கு ஊழிஞ்சுவான் பின்பற்ற கடவன்,
1: நான் எங்கே இருக்கிறேனோ
0: அங்கே
1: என் ஊழியக்காரனும் இருப்பா,
0: அங்கே என் ஊழியக்காரன் இருப்பார்.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்
0: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்
1: அவனை பிதாவானவர் கடன் பண்ணுவார்,
0: அவர் பிதாவான கடன் பண்ணுவார். அவர் பின்பற்றி அவருக்கு நம்ம அவருக்கு அவர் ஊழிஞ்சனா அவர் பின்பற்றணும். அது மாத்திரல என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் எங்க இருக்கிறோம் நம்ம அவரோடு நம்ம இருப்போம். பிதாவானவர் நம்மள ஒரு நாள் கடன் பண்ணுவார், அவரை நம்ம பின்பற்ற வேண்டும். ஏதோ ஒரு ஊழியம் செய்யக்கூடாது. எதோ இன்னைக்கு ஊழியம் பண்ணுனா ஊழியம் செய்யிச்சிட்டா போறோம் மறுநாள் விட்டுறோம். ஊழியக்காரங்கன்னா என்ன செய்யணும், கர்த்தருடைய நான்கு சுவிசேஷத்தில் ஆண்டு என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் செய்யுமானா கர்த்தர் நம்மளை என்ன சொல்றாரு, அவர் எங்க இருக்கார் நம்ம அவரோடு இருப்போம், பிதாவானவர் நம்மள கடன் பண்ணுவார். அதங்க சொல்றாரு ரோமர்கள் நிருபம் 14:18 இவைகளிலே
1: கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன்
0: கிறிஸ்துக்கு ஒளியும் சேரவன்
1: தேவனுக்கு பிரியனும்
0: தேவனுக்கு பிரியனும்
1: மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கிறான்.
0: நம்ம ஊழியம் செஞ்சா தேவனுக்கு பிரியனும் மனுஷரால அங்கீகரிக்கப்பட்டவனா இருப்போம். ஊழியம் செய்ய வேண்டும், அனைவரும் ஊழியம் செய்யணும். கர்த்தர் விரும்புறது அதுதான், ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக நீங்க ஊழியம் செய்ய வேண்டும். வெறுங்க நான் கர்த்தர் யாருமே என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது போகவே முடியாது. நம்ம எல்லாரும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், சின்ன ஊழியமாக செய்யணும். அப்பதான் கர்த்தர் ராஜ்யத்தில் அவர் எங்க இருக்கிறா நம்ம அங்கே இருப்போம். ஒரு நாளைக்கு 10 பேருக்காக நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும், ஒரு ஆத்மாவது நம்ம சபைக்கு கூட்டிட்டு வரணும். யோசித்து பாருங்க, யார் நம்ம ஒரு ஆத்மாவது கர்த்தர் சபையில கூட சேர்த்துருக்கிறோமா, ஒருத்தரையாவது நம்ம ஆண்டுக்காக நம்ம சொல்லியிருக்கிறோமா, சொல்லி ஒரு ஆத்மாவது சபையில சேர்த்துருக்கீங்களா, சிந்தித்து பாருங்க பிரியமானவர்களே. யாருக்கு சத்தியத்தை சொல்லணுமா, கர்த்தர் வேதம் சொல்லுகிறது ரோமர்கள் நிருபம் 15:21
1: நான் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமும் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன்.
0: சுவிசேஷம் அறிவிக்கும்படி நாடுகிறேன். மற்றவங்களுக்கு ஆண்டு அறியாத மக்களுக்கு கர்த்தரை பத்தி சொல்லணும். ஒரு ஆத்தமாவது கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறோமா, யோசித்து பாருங்க. கத்தர் சிநேகிக்கணும்னு சொன்னா நம்ம எதையாவது கத்தர் செய்யணும் அருமையானவர்களே. ஒரு ஆத்மாவது சபை கொண்டு வந்திருக்கிறோமா, நம்ம ஒரு ஆத்மாவது கத்துக்கு நம்ம சபை சரி சர்ச்சிட்டு போல நம்ம சபை இப்படி இருக்க வளராம இருக்கன்னு யாராவது நம்ம கவலைப்பட்டு போராடி செபிக்கிறோமா. ஆண்டவரே எங்க சபை மக்கள்லாம் ஆச்சரிக்கப்படணும், எங்க சபையெல்லாம் வளரணும், புது புது மக்களை தாங்கன்னு சொல்லி கண்ணீரோடு யாரெல்லாம் செபிக்கிறோம். அப்படி செவிப்போமானால் கர்த்தர் நிச்சயம் உங்களை சிநேகிப்பார். முதல் தேவன் சிநேகித்தார் ஆபிரகாம், அவருக்கு விசுவாசம் இருந்துச்சு. ரெண்டாவது யாக்கோபை சிநேகித்தார், அவருக்கு என்ன இருந்துச்சு, கண்ணீரோடு செவிச்சார். நீ ஆசீர்வதித்தால அவர் என்ன செய்ய மாட்டவங்கள போவிடமிட்டு அழுது கெஞ்சினார். மூன்றாவது சாலம்ட்டு என்ன இருந்துச்சு, தேவனிடத்துல அன்பு இருந்தால் தாக்குப்பண்ணி சொன்னதெல்லாம் கேட்டாரு. அது மாத்திரல 1000 ஸ்தோத்திர பலி நம்ம கர்த்தருக்காக என்ன செய்யறோம், யோசித்து பாருங்க. 1000 சர்வாங்க பலியை செலுத்தினார். நாலாவதாக சீசர்களை பார்க்கிறோம், சீசரை பார்த்து தேவன் சொல்றாரு என் சிநேகிதன் ஊழிக்காரன் சொல்ல மாட்டேன், யஜமான் செய்து ஊழிக்க அறிய மாட்டான், நான் சிநேகிதன் சொல்லுவேன்னு சொல்றாரு. தேவன் அவரத்துல முடிபெருங்க அன்பு வச்சிருக்கிறாரு. அந்த அன்புள்ள தேவனுக்கு நம்ம என்ன செய்யறோம், என்ன ஊழியம் செய்யறோம், ஒரு ஆத்மாவது ஆண்டு கொண்டு வந்திருக்கிறோமா, ஒரு ஆத்மாவது கத்திற்காக நம்ம ஆதாயப்படுத்தி இருக்கிறோமா, சபையில சேர்த்திருக்கோமா? யோசித்து பாருங்க. ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நான் ஊழி செய்யணுமையா? ஊழிங்கன்னா கத்திர பிரியமா இருப்பீங்க, கத்திர உங்க மேல பிரியமா இருப்பாரு. யாருக்கு ஊழியம் செய்யணும், யாருக்கிட்ட போய் சொல்லணும்? தேவன் அறியாத சனங்கள். ஒரு சபையில பாருங்க, இந்த சபையில இருக்க மக்கள் அந்த சபையில கொண்டு சேர்ப்பாங்க, அது அல்ல. கத்தர் தெரியாத மக்கள் மத்தியில போய் நம்ம தேவனை பத்தி சொல்லி அந்த மக்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும். கத்தர் நிச்சயமா உங்களையும் சிநேகிக்க அவர் வல்லவரா இருக்காரு. ஹல்லேலூயா. மொதல் யாரு சிநேகித்தாரு, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, சீசர்ல சரி, நம்மளையும் சிநேகிக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். உங்களை சிநேகிக்கும் தான் ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம எல்லாம் சிவத்துல குறையா இருக்கோம், எல்லாம் சரிப்படுத்திக்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: எழுந்து நின்று கத்தர் நோக்கி பார்த்து நாம் இணைந்த ஜெபங்களை நாம் ஏறெடுக்க போகிறோம். ஆம், அநாதி ஸ்நேகித்தால் நான் உன்னை சிநேகித்தேன், என் காரணத்தால் உன்னை எழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொன்னார். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். கர்த்தர் மெய்யாகவே நம்மை சிநேகிக்கிறார், மனப்பூர்வமாய் நம்மை அவர் சிநேகிக்கிறார். அரைகுறையாக அல்ல, மனப்பூர்வமாய் நம்மை சிநேகிக்கிறார். ஆம் பிரியமானோர்களே, ஆதரவின்றி

0: ஆபிரகாமை கர்த்தர் சிநேகித்தார். காரணம், ஆபிரகாமுக்குள் விசுவாசம் இருந்தது, தேவனுக்கு கீழ்ப்படிதல் இருந்தது. யாக்கோபை கர்த்தர் சிநேகித்தார். யாக்கோபு போராடி ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். இடைவிடாமல் நாமும் போராடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் சிநேகிப்பார். நாம் அநேகர் ஜெபத்தில் குறைவுள்ளவர்களாய் இருப்பதாக கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். சொல்வோமா, ஆண்டவரே, இன்றிலிருந்து அதிகமாய் நாங்கள் ஜெபிப்பதற்கு அப்பா உங்களை ஜெப ஆவியை எங்களுக்குள்ளே ஊற்றும் என்று சொல்லி நாம் கேட்போமா. மூன்றாவதாக, சாலமோனை கர்த்தர் சிநேகித்தார். அதற்கு காரணம், சாலமோன் சர்வாங்க தகன பலியை 1000 செலுத்தினார். இன்றைக்கு நாமும் கூட ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்தவும், தான தர்மம் என்ற பலியை செலுத்தவும். கர்த்தர் சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோமா. கடைசியாக, சீசர்கள் ஊழியர்களை தேவன் சிநேகிக்கிறார். நாமும் கர்த்தருடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்ய நம்மை அர்ப்பணம் செய்வோமா. கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறார். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் சொன்ன கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறார். பிரியமானவர்களே, அர்ப்பணம் செய்து கர்த்தர் நோக்கி பார்ப்போமா. ஆபிரகாமை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். யாக்கோபை அளவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதித்தார். சாலமோனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய சீசர்களை ஆசீர்வதித்து வல்லமையாக பயன்படுத்தினார். நாமும் நம்மை அர்ப்பணம் செய்து கர்த்தாவே எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். உங்க ஆசீர்வாதத்திற்காக இப்பொழுது அக்கா அவர்கள் ஜெபம் பண்ண போறாங்க. அவர்களோடு இணைந்து எல்லாரும் தகப்பனே எங்களை ஆசீர்வதியும் என்று எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ண போறோம்.
1: யாரெல்லாம் சிநேகிப்பின் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ அவங்களை பலப்படுத்துங்க. நீர் அங்கீகரித்துக் கொள்ள முடியா ஜெபிக்கிறோம், ஏற்றுக்கொள்ள முடியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஜெபிப்பேன் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ ஒவ்வொரு உள்ளத்தையும் இடைபெட முடியா ஜெபிக்கிற ஒப்பு கொடுக்கிற மக்களையும் ஆசீர்வங்க. ஒப்பு கொடுக்காத இருக்க மக்களை உள்ளத்திலேயும் தொடர்ந்து பேசுவீராக, ஆசீர்வதிக்க முடியா ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. ஆண்டவரே, மகிமையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தரணும், சமாளாத மக்களுக்கு சமான் தரணும், கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யணும், கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்கப்பா. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தர முடியா ஜெபிக்கிறோம். கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாத்துங்க, பிரச்சனை நீக்குங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, மே ஸ்தோத்திரம். தொழில் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. ஆண்டவரே, பிள்ளைகளை பாதுகாக்கணும், பராமரிக்க உன்னத ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கோங்க, பராமரித்துக்கோங்க, அக்கினி மலாந்து காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும், மகத்தான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்த முடியா ஜெபிக்கிறோம். மகிமையான காரியம் செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க. ஆண்டவரே, வியாதிகள் நோய்கள் குணமாக்க மந்திரம் செய்வன் உடைத்து போடுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க. பிரிந்து குடும்பம் இணைக்கணும், கத்துடைய கிருவ எல்லாரையும் தாங்கி வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வாகனம் வச்சிருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க, தேவிகளை சந்திக்க முடியாத ஜெபிக்கிறோம். ஒரு நன்மை குறைபடாதே காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த டிவி பாக்குற மக்களையும் ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும். விசுவாசம் எல்லாருக்கும் கொடுத்துடலும் ஆண்டவர. கண்ணீரின் செபத்தை கொடுத்துடலும், ஆத்ம பாரத்தை தந்துடலும் ஆண்டவர. சாலையும் போல இடத்துல அன்பு கூறக்கூடிய மக்களாக மாற்றுவீராக. பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவர. நீர் எங்களிடத்துல அன்பு வைத்தபடியே முடிவிருந்தே தம்மிடத்துல அன்பு வைத்திருக்கேன்னு சொன்னீரே, அந்த அன்பை நாங்களும் இடத்துல அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவர. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம், அதை துதிக்கிறோம். ஒவ்வொரு விடத்திலும் பேசுங்க ஆண்டவரை, பேசுங்க. பலத்த காரியத்தை செய்யுங்க. வேதத்தை அறியிற அறிவில் நிரப்பப்படணும் ஐயா. அன்று வேதத்தை அறிந்து கொள்ள கிருவை தாரு சுவாமி. உண்மை அறியறளவு விரித்தடையணும் ஐயா. கர்த்தாவே, பிரகாச மனக்கண்கள் திறந்துடுங்க. உண்மை அண்டிக் கொள்ள, உண்மை சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவி செய்யுங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கணம் மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் இயேசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.

கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் Hand of Jesus Ministries, 12/80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனு, 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளை நம்ம ஈஸ்டர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு உயிர் தந்தனால நம்ம பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறோம். அவர் உயிர் தந்தனால தான் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. வாசிக்க கேட்போமா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15:4
1: கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின் படி
0: நமது
1: பாவங்களுக்காக மரித்து
0: அடக்கம் பண்ணப்பட்டு
1: வேத வாக்கியங்களின் படி
0: மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தனால்தான் இந்த நாள்ல மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருக்கிறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தனால பெரிய மகிழ்ச்சி நமக்கு. தேவனாய் கர்த்தர் உயிர்த்தெழுந்தனால நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் நம்ம பார்க்க போகிறோம். முதலா பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 3:26.
1: அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து
0: விலக்கி
1: உங்களை ஆசீர்வதிக்கும்படி
0: தேவன்
1: தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை
0: எழுப்பி
1: முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார்.
0: எதற்காகனா பொல்லாங்கிலிருந்து விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்கும்போதுதான் பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளையாகி இயேசு நம்ம இடத்துல அனுப்பியிருக்கிறார். பொல்லாங்கு நம்ம பொல்லாங்குக்குள்ள கடந்தோம், பாவத்தில் வளர்ந்து இருந்தோம், அதில் விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி. கர்த்தருக்கு என்னன்னா நம்மளாம் ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் பிரியும். ஏன்னா அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒருவரும் கடியில் வடிக்கிறதோ வேதனைப்படுறதோ கர்த்தருடைய பிரியம் இல்லை. நம்மளை ஒருவரையும் ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் பிரியும். என்ன புஸ்தகம் 24:1 வாசிக்க கேப்போமா?
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: ஆமா அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கு தான் கர்த்தர் பிரியம். நம்ம யாரெல்லாம் இஸ்ரவேல் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ ஒவ்வொருவரையும் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமா ஆசீர்வதிக்கு தான் அவர் பிரியம். யாரெல்லாம் ஆசீர்வதிப்பார்? நீதிமொழியின் புஸ்தகம் 28:20.
1: உண்மையுள்ள மனுஷன்
0: பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். வாழ்க்கையில உண்மை இருப்போமானால் நிச்சயம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வார்த்தையில பேச்சில எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும். நம்ம வேலை ஸ்தலத்துல நம்ம குடுக்கல் வாங்கல எல்லாவற்றிலுமே நம்ம உண்மையா இருக்க வேண்டும். உண்மையா இருப்போமானால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரா? பரிபூர்ண ஆசீர்வாதத்தாரு, ஆசீர்வதிப்பார். நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்க வேண்டும். அது மாத்திரல்ல, நீதிமொழியின் புஸ்தகம் 10:22.
1: கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, உண்மையுள்ள பரிபூர்ணம் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். நம்ம இப்படி சம்பாரிச்சாலும் அப்படி சம்பாரிச்சோம்னா கட்டாயம் ஒரு நாள் வேதனை. கர்த்தரே நம்ம ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அவர் என்ன செய்ய மாட்டாரு? வேதனை கூட்டவே மாட்டார். உங்க வாழ்க்கையில் நிச்சயமா ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்படித்தான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. உபாகம் புஸ்தகம் 15:5.
1: உன் தேவனாகிய கர்த்தர்
0: உனக்கு
1: சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில்
0: உன்னை
1: மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர்
0: உனக்கு
1: சொன்னபடி
0: உன்னை
1: ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை.
0: நீ
1: அநேகம் ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிடம் மென்மேல் ஆசீர்வதிப்பார். அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க. நீங்க கடன் வாங்கறது இல்ல, அவங்க உங்களை ஆள மாட்டாங்க. அதனாலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? அதுக்காகத்தான் ஆண்டவரை இயேசுகிறது உயிர் தெழுந்த உடனே என்ன செஞ்சிருக்காரு? நம்மளை பொல்லாங்கிறது விலைக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக பிதாவாகி தேவன் அவருடைய குமாரனாக இயேசுகிறது நம்ம இடத்துல அனுப்பியிருக்கிறார். நிச்சயமா ஆசீர்விக்கப்படுறார். கலங்காதீங்க.

0: இரண்டாவதாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நோக்கம் நம்மள நீதிமான மாற்றுகிறதுக்காக. ரோமர்கள் நிறுவம் 4:25
1: அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார்
0: ஆமா அருமையானவர்களே, நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறதுக்காக கர்த்தராகிய தேவன் நமக்காக 3 உயிரோடு எழுந்திருக்கிறார். கர்த்தராகிய தேவன் முதலாவது நம்ம ஆசீர்வித்தார், இரண்டாவதாக நம்மளை நீதிமானா மாற்றுகிறார். நீதிமான மாறினாலும் என்னென்ன ஆசீர்வாதம் பார்க்கலாமா? ஏசாயின் புஸ்தகம் 3:10
1: உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள்.
0: நம்ம நீதிமானால்னா நமக்கு என்ன உண்டாகுமா? நன்மை உண்டாகும். நம்ம ஒருவர் நன்மை அனுபவிக்கணும் தான் கர்த்தராய் தேவன் நம்மளை நீதிமானாய் மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தந்தார். நாம் பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து போன நம்மள கர்த்தராகி தேவன் நீதிமானாய் மாற்றினார். நீதிமான மாற்றுமத்துல நமக்கு என்ன கொடுக்கறா? நன்மை உண்டாகும். 1 Peter 3:12
1: கர்த்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம நீதிமன்ற நம்ம செவத்துக்கு தேவனுடைய செவி கவனமாயிருந்து கேட்கிறார். நம்ம செவிக்கும் போது நம்ம என்ன செவித்தாலும் தேவனை கேட்ட நம்ம செவத்தை கேட்டு உடனே பதில் கொடுப்பார். நீதிமன்ற நன்மை கொடுக்கிறார். ரெண்டாவது நம்ம செவத்தை கேட்கிற தேவன். அது மாத்திரல்ல, மத்தேயு சுவிசேஷம் 13:43
1: அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள்.
0: நம்ம பிதாவின் ராஜ்யத்தில என்ன செய்வாங்க? சூரியனை போல பிரகாசிப்போம். இதுக்குத்தான் கர்த்தராகி தேவன் நம்மள நீதிமான மாத்திற்காக தான் கர்த்தராகி ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல இருக்க போறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? ஆண்டவர் வருவீங்களா? கர்த்தர் எனக்காக உயிர்த்தெழுந்தார்னு சொல்லி நம்புங்க, விசுவாசிங்க, உங்களின் தேவன் ஆசீர்வதிப்பார். அது மாத்திர அருமையானவர்களே, நீதிமொழி புஸ்தகம் 10:30
1: நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை
0: நம்ம நீதிமான இருப்போமானால் எந்த நாள்லயும் அசைக்கப்பட மாட்டோம். நம்ம கர்த்தர் என்ன செய்யறாரு? முதல் நன்மை கொடுக்கிறார் நீதிமானுக்கு. ரெண்டாவது என்ன செய்யறாரு? நீதிமானுக்கு நம்ம செவத்தை கேட்கிறார். மூன்றாவதாக பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிப்போம். நீதிமான இருந்தா அசைக்கப்பட மாட்டோம். அதுக்காக தேவனை கர்த்தர் நமக்காக மரித்து 3 உயிர் வாழ்ந்தார். முதல் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், ரெண்டாவது நம்மள நீதிமானை மாற்றுகிறார். கர்த்தர் ஒப்பு கொடுத்து சாம்பு போடுமா?

0: மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால நம்ம கிடைக்கும் பாக்கியம், கர்த்தரிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ஒன்னு பேதுரு புஸ்தகம் 3:18
1: ஏனெனில்
0: கிறிஸ்துவும் நம்மை
1: தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக
0: நீதி உள்ளவராய்
1: பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார்.
0: ஆமா அருமையானவர்களே, நம்மளுக்காக நம்ம அணிந்து உள்ள நமக்காக என்ன செஞ்சாரு? நம்மளை பிதாவிடத்தில் சேர்க்கறதுக்காக தேவநாயகத்தை நமக்காக மாம்சத்தில் கொலை உள்ளப்பட்டு மூன்றாறு உயிரோடு எழுந்திருக்கிறார். அணிந்து உள்ள நமக்காக அவரே நீதிபராக இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா? உங்களை என்னையும் பிதாவாகி தேவநாயகத்தில் சேர்க்கறதுக்காகத்தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். அது மாத்திரல்ல, எபிரேயன் புஸ்தகம் 7:25
1: மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக
0: வேண்டுதல் செய்யும்படிக்கு
1: அவர் எப்பொழுதும்
0: உயிரோடு இருக்கிறவராகையால்
1: அவர்களை முற்றுமுடிய
0: ரட்சிக்க
1: வல்லவராயும் இருக்கிறார்.
0: ஆமா அருமையானவர்களே, நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசுக்கு சொன்னார் யோவான் சுவிசேஷம் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் சொல்லி அவர் வழியாத்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். அவர் அதனாலதான் அவர் நம்மளை ரட்சிக்கிறதுக்காக தான் நம்மளை எப்படி ரட்சிக்கிறாரா? முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எப்போது உயிர் உள்ளவரா இருக்கிறார். கலங்காதீங்க அருமையானவர்களே, கர்த்தர் நம்மளை முற்றுமுடிய ரட்சிப்பார். கலங்கே வேண்டாம். அது ஆண்டவரை ஏத்துக்கிட்டு சொன்னார். மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்குன்னு சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். கலங்காதீங்க. அவர் உயிரோடு இருப்பதனாலதான் நம்மளும் இந்த உலகத்தில் இதனால மகிழ்ச்சியோடு சந்தோஷமோடு இருக்கிறோம். அது மாத்திரல்ல, எபிரேயன் புஸ்தகம் 4:16
1: ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும்
0: ஏற்ற சமயத்தில்
1: சகாயம் செய்யும் கிருபையை அடையவும்
0: தைரியமாய்
1: கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம்.
0: ஆமா அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு சகாயம் செய்யவும் நம்ம கிருபை நமக்கு தந்திருக்கிறாரு. அதனாலதான் பழமொழி 3:22 வாசிக்கிறோம், நம் நிர்மலமாக இருப்பதும் தேவனுடைய கிருபை. நம்ம நிர்மலமாக இருக்குதான் தேவனை கத்த நமக்காக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்காக கிருபாசன தண்டை சேர்றதுக்காக

0: நான்காவதாக, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனால நமக்கு கிடைக்கிற சில ஆக்கியம். குலோசியர் புஸ்தகம் 2:15.
1: துரைத்தனங்களையும்
0: அதிகாரங்களையும்
1: உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி
0: அவைகளின் மேல்
1: சிலுவையிலே வெற்றி சிறந்தார்.
0: அதிகாரங்கள் எல்லாம் உரிந்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்தார். பிசாசுகளின் அதிகாரத்தை எல்லாவற்றையும் தேவனை கேட்டு வெற்றி சிறந்துட்டாரு. ஆனால் பிசாசு நம்மள ஒண்ணுமே மேற்கொள்ளவே முடியாது. எபிரேயின் புஸ்தகம் 2:14.
1: ஆதலால்
0: பிள்ளைகள்
1: மாம்சமும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க
0: அவரும்
1: அவர்களை போல
0: நம்மளை போல
1: மாம்சத்தையும்
0: இரத்தத்தையும்
1: உடையவரானார்.
0: மரணத்துக்கு அதிகாரியாகிய
1: பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே
0: அழிக்கும்படிக்கும். அவர் மரணத்தால் பிசாஸ் எரிஞ்சிட்டாரு, அழிச்சிட்டாரு, பிசாசின் கிரிய அழிச்சிட்டாரு. கவலைப்படாதீங்க. அதனால்தான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டு சொன்னார். லூக்கான் சுவிசேஷம் 10:19. சர்ப்பங்களின் தேலும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்க, ஒன்றவங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லி நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. சாஸ்கி கேப்போமா?
1: இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும்
0: மிதிக்கவும்
1: சத்துருவனுடைய சகல வல்லமையையும்
0: மேற்கொள்ளவும்
1: உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது
0: இருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை நமக்கு ஆண்டவராக இயேசுக்கு கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களின் தேள் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்காரு. ஒன்று நம்மளை சேதப்படுத்தவே முடியாது. அருமையானவர்களே, நீங்க கலங்க வேண்டாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும்
0: அதற்கு தப்பும்படி
1: தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும்
0: அவனை ஜெயித்தார்கள். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை நம்ம ஜெயித்திருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனால தான் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார்.

0: ஐந்தாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர் தந்ததுனால நமக்கு என்ன சிலாக்கியம் தெரியுமா? ஒன்னு பேதின் புஸ்தகம் 1:4
1: அவர்
0: அவர்
1: இயேசு கிறிஸ்து
0: இயேசு கிறிஸ்து
1: மரித்தோரிலிருந்து
0: எழுந்ததினாலே
1: அழியாததும்
0: அழியாததும்
1: மாசற்றதும் வாடாததுமாகிய
0: சுதந்திரத்திற்கு ஏதுவாக
1: ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார்.
0: ஆமா, அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால நம்மளை நினைச்சிருக்கிறார். மறுபடியும் ஜெனிப்பிக்கிறார், ஒரு புதிய மனுஷனாக மாத்துகிறார். நம்ம பழைய சுபாவம்லாம் நம்ம வீட்டை அப்புறப்படுத்தி ஒரு புதிய சுபாவமா தந்துடுறாரு. நம்மளை மறுபடியும் நம்ம ஜெனிப்பிக்கிறார், ஒரு புதிய சிருஷ்டியா மாத்துகிறார். எப்படி மாத்துறாரா? யாக்கோபின் புஸ்தகம் 1:18
1: அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார்.
0: சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்திருக்கிறார். தேவனுடைய வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாள் வாசித்து நம்ம உள்ள தலைசி பார்க்கும் போது நம்ம சத்திய வசனத்தால நம்ம நினைச்சாரு, மறுபடியும் நம்மளை ஜெனிப்பித்திருக்காரு, புது சிருஷ்டியா மாத்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாத்தீங்களா? நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும், வாசித்து நம்ம உள்ள தலைசி பார்க்கணும். நம்ம மறுபடியுமா ஜெனிப்பிக்கிறாரு, ஒரு புது சிருஷ்டியை மாத்துறாரு. அது மாத்திரல, 1 Peter 1:23
1: அழிவுள்ள வித்தினாலே அல்ல
0: என்றென்றைக்கும் நிற்கிறதும்
1: ஜீவனுள்ளதுமான தேவவசனமாகிய
0: அழிவில்லாத
1: வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே.
0: பாத்தீங்களா, தேவனுடைய வசனத்தினால நம்மளை கர்த்தர் திரும்பவும் நம்மளை புது சிருஷ்டியா மாத்திருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தராகி தேவன் உயிர் தெழுந்தனால்தான் அவர் வசனத்தினால நம்மளை முழுமையா புது சிருஷ்டியா மாத்திருக்கிறார். கலங்காதீங்க, பெரிய பாக்கியத்தை நம்ம தந்திருக்கிறார். யாக்கோபின் புஸ்தகம் 1:21
1: ஆகையால்
0: நீங்கள்
1: எல்லாவித அழுக்கையும்
0: கூடிய துர்க்குணத்தையும்
1: ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில்
0: நாட்டப்பட்டதாயும்
1: உங்கள் ஆத்துமாக்களை
0: ரட்சிக்க
1: வல்லமை உள்ளதாயும் இருக்கிற
0: வசனத்தை
1: சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
0: வசனத்தை வேணுச்சு உள்ளத்துல சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நிச்சயமா புது சிருஷ்டிய தேவன் மாத்திருக்காரு, மறுபடியும் செழிப்பித்திருக்கிறாரு. நம் பழைய சுவா நம்மளை விட்டு ஒளிஞ்சிச்சு, புது சிருஷ்டியை கர்த்தர் மாத்திருக்கிறாரு. கர்த்தர் உயிர்த்ததுனால நம்ம இதுவரைக்கும் தேவனுடைய வசனத்தை கேட்டோம், இப்ப செய்ப்போமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமி துடிக்கிறமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செவிக்கிறோம், பலப்படுத்த வேண்டுமா செவிக்கிறோம், சமாதான சந்தோஷத்தை நிரப்ப முடியாது செவிக்கிறோம், ஆசீர்வாதத்தினால் அளவுலாம் நிரப்ப முடியாது செவிக்கிறோம், மகத்தான காரியத்தை வாழ்க்கையில செய்து உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது செவிக்கிறோம், அதிசயங்களை செய்யுங்க சப்பா, அற்புதங்களை செய்யுங்க, என்ன வியாதியோடு இருக்கிறாங்களோ ஒவ்வொரு மக்களையும் குணமாக்குங்க சப்பா, என்ன நோயோடு இருக்கிறாங்களோ அவங்களை குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்துங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவர், எந்த வியாதி இருந்தாலும் சுகமாக்க உமால முடியுமா ஆண்டவர, இதோ மாம்சமணி யாருக்கும் நான் தேவனை கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரப்பா, ஒவ்வொருவரையும் குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது செவிக்கிறோம், நன்மையான காரியத்தை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க ஆண்டவர, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சிரு தேவன், ஆசீர்வித்து உயர்த்துங்க, உங்க நாமத்தை மட்டும் மையப்படுத்துங்க சப்பா. பரலோக பிதாவே, மை நோக்கி பாக்குறோம் ஆண்டவர, மந்திரம் செய்வினைகள் பெலிசுனிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்துல அழித்து நிர்மலமாக்கி செவிக்கிறே சப்பா, உங்க நாமத்தை மட்டும் மையப்படுத்துங்க சப்பா, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணமாக்காத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க, குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்து தாங்க, சமா இல்லாத மக்கள் சமான் தாங்க, கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க, கண்ணீரோடு இருக்கிற மக்கள் கண்ணீரை தொடங்க சப்பா, அப்பா அம்மை ஸ்தோத்திரம், சமா இல்லாத குடும்பத்தில் சமாளித்து தாரும், வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாரும், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா, பாவத்திலும் சாபத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு வேந்தரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா, பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா, தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி கொடுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும். உங்க நாம மகிப்படட்டும் ஐயா. படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ணணும். உங்க நாம மகிப்படட்டும் ஐயா. பரலோக பிதாவே, சிறு பிள்ளைகளையும் வாலி பிள்ளைகளையும் கல்வார் ரத்தத்தினால் மூடி மறைச்சுக்கோங்க. அக்கினால் மூடிக்கோங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. உலகம் தொடாதபடி காத்துக்கோங்க. பிசாஸ் தொடாதபடி காத்துக்கோங்க. அப்பா ஒன்னியாவா ரெண்டாவதுல வாசிக்கிறமே கத்தாவே. அப்பா உலகத்தை ஜெயிக்க உதவி செய்யுங்க. பொல்லாமலை ஜெயிக்க கிருபை தாரும். உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகனமாக்கி முக்கி செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோ பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டார். கலங்காதீங்க.

0: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்கள் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். உங்கள் யாவருக்காகவும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்களை எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: உபவாச ஜப கூட்டங்கள் வெள்ளிக்கிழமைகள் தோறும் குன்னூர் பெட்போர்ட் அருகில் அமைந்துள்ள ஆல் சயின்ஸ் பாரிசாலில் நண்பர்கள் 12 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும் நடைபெற்று வருகிறது. இக்கூட்டங்களில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டவர்கள் பலர். இக்கூட்டங்களில் நமது அன்பு சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் தேவ செய்தி கொடுத்து ஒவ்வொருவருக்காகவும் பிரார்த்தனை ஏற்படுத்தி வருகிறார்கள். நீங்களும் குடும்பமாக பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019. மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 10949010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331000026024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள பாருங்க, நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்கள் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். உங்கள் யாவருக்காகவும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள்.
1: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. வெப்சைட் andabjesus.in. God bless you.

0: கர்த்தரை தந்த வசனம் நம்ம வாசிக்க கேட்ட ரெண்டு நாளாக புஸ்தகம் 15 அதிகாரம் 2 வசனம்.
1: நீங்கள் கர்த்தரோடு இருந்தால்,
0: அவர்
1: உங்களோடு இருப்பார்.
0: ஆமா அருமையானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு வினாடியுமே நம்ம என்ன செய்யணும், கர்த்தரோட இருக்கணும். கர்த்தர் நம்ம கூட இருப்பார். கர்த்தர் நம்ம செவிச்சுட்டு தூச்சிட்டு ஆராதிச்சு இருந்தா கர்த்தர் நம்மளை விட்டு விலகுவாரா? நிச்சயமா விலகே மாட்டார், நம்ம கூட இருப்பார். அவர் வாஞ்சல நம்ம கூட இருக்கதான் வாஞ்ச. அவருக்கு நம்ம நம்ம அவர்கிட்ட அன்பா இருக்கணும் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வேற தேவன் வந்து உலகத்துல வேற எந்த அன்பையும் எதிர்பார்க்கல, நம்ம ஒருவருடைய அன்பை தான் எதிர்பார்க்கிறார். நம்ம எப்போதும் அவரை துதிக்கணும், செவிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கணும், பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசது மாத்திரல, அந்த வசனத்தை என்ன செய்யணும், தியானிக்கணும். தானித்து தேவனோடு நம்ம கூட இருக்கும்போது தேவன் நம்மோடு இருப்பார். மார்க்கன் சுவிசேஷம் 3:14
1: அப்பொழுது அவர்
0: 12 பேரை தெரிந்து கொண்டு
1: அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்,
0: தம்மோடு கூட இருக்கும். பாத்தீங்களா, தெரிஞ்சு கொண்ட நோக்க எதுக்கு நம்ம எல்லாம் என்ன செய்யணும், கத்தரோடு தம்மோடு கூட இருக்கதான் தேவன் தெரிஞ்சு கொண்டார். நம்ம தான் அலசி பார்க்கணும், நம்ம தேவனோடு இருக்கமா, நம்ம தேவன் விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறோமான்னு சொல்லி நமக்குள்ள நம்ம உள்ளத்தை அலசி பார்த்தா நமக்கு தெரியும். தேவனோடு இருந்தா நமக்குள்ளத்துல பெரிய சமாதான சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி இருக்கும். என்ன இல்லாம போனாலும் கர்த்தரோடு இருக்கும்போது பெரிய மகிழ்ச்சி, சமாதான சந்தோஷம், எல்லாம் கர்த்தர் பாத்துக்கிறாருன்னு சொல்லி நமக்குள்ள நல்ல ஒரு விசுவாசம் இருக்கும். அதான் 12 பேரை தெரிஞ்சுக்க நினைச்சிட, தம்மோடு இருக்குதுதான் தேவன் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. ஹலேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரோடு இருக்கிறோமா? யோசித்து பாருங்க, கொஞ்சம் அலசி பாருங்களேன், கர்த்தருக்கும் நமக்கும் தடை இருக்கா? கர்த்தரை துதிக்கும் போது நம்ம உள்ள நம்ம வாய் துதிக்கும். கர்த்தரோடு இல்லாம இருந்துவானே எது அடையாளம் தெரியுமா? நம்ம கர்த்தரை துதிப்போம், இறுதி எங்கேயோ விலகி இருக்கும், எதையோ யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம கர்த்தரோடு இருந்தா நம்ம அப்படியே துதிக்கும் போது நம்ம இறுதியும் மனம் நம்ம சரீரம் எல்லாம் ஒன்ன இணைந்து துதிக்க முடியும். நம்ம கர்த்தரோடு இல்லைனா இறுதி எங்கேயோ இருக்கும். நம்ம துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எண்ணங்கள் சிந்தனைகள் எங்கெங்கே ஓடிட்டு வாய் தான் துதிக்கும். அதை இயேசுக்கு ஒரு இடத்துல சொன்னாரு, உங்க உதறினால என்னை துதிக்கும், உங்க இறுதியுமா என்னை விட்டு விலகி தூரமா இருக்கு. பார்த்து பாசித்து பாருங்களேன், நம்ம இதுதான் நம்ம பாத்துக்கிடுமா, கர்த்தரோடு இருக்கமா இல்லையான்னு சொல்லி. மத்தேயு சுவிசேஷம் 15:7
1: மாயக்காரரே,
0: உங்களை குறித்து
1: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம கர்த்தரோடு இருந்தா என்ன செய்யும், நம்ம இருதயமும் துதிக்கும், நம்ம உதடும் துதிக்கும், நம்ம என்ன செய்யும், வாய் நம்மள கர்த்தர் முழுமனதோடு துதிக்க முடியும். அதுலதான் நம்ம பாக்கணும். அப்படி இல்லையா, இன்னைக்குள்ள அலசி பார்ப்போம், ஆண்டவரே நான் என் இறுதி எங்கேயோ விலகி இருக்கு, உண்மைதான் ஆண்டவரே, நான் உங்களோடு இருக்கணும், எனக்குள்ள வாங்க, என்ன குறையெல்லாம் காம்பி என்ன குறையெல்லாம் காம்பித்து என்னை சரிப்படுத்திருங்க, பெரிய காரியத்தை செய்ய பொறுப்படுத்துக்கோங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்கணும். ஹலேலூயா. கர்த்தரோடு இருந்தா நம்ம என்ன செய்ய, இறுதியமும் துதிக்க முடியும், மாம்சமும் துதிக்க முடியும். அதாவது தாவீதுராஜா சொல்ற மாம்ச உண்மையே வாஞ்சிக்குது பாருங்களேன், 63:1 என் மாம்ச உண்மை வாஞ்சிக்குது. நம்ம மாம்சம் எங்க வாஞ்சிக்கு அதான் பாக்கணும்.
1: தேவனே, நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே
0: உம்மை தேடுகிறேன்.
1: வறண்டதும்
0: விடாய்த்ததும்
1: தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே
0: என் ஆத்துமா
1: உண்மையில் தாகமாயிருக்கிறது.
0: என் மாம்சமானது
1: உண்மை வாஞ்சிக்கிறது.
0: பாத்தீங்களா, நம்ம மாம்ச ஆண்டர் வாஞ்சிக்குதா? எப்படா வீட்டு போலாம், என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோமா? கத்து நம்ம ஆத்மா கத்திரை வாஞ்சி, நம்ம மாம்சம் கத்திரை வாஞ்சிக்க வேண்டும். அப்படி இன்னைக்கு ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே எனக்குள்ள வரணும், உமக்கு எனக்கு இருக்கிற தடைகளை மாற்றி போடும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். சரி, 1 Corinthians 6:17
1: அப்படியே கத்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான்.
0: பாத்தீங்களா, சொன்ன பாத்தீங்களா, கத்தரோடு இசைந்து இருந்தா நம்ம என்ன, கத்தருடைய ஆவியோ நம்முடைய ஆவியோ ஒரே ஆவியா இருக்கும். நமக்கு இதுதான் அடையாளம், கர்த்தரோட நம்ம இருந்தோம்னா கர்த்தருடைய ஆவி நம்ம ஆவி என்ன செஞ்சிருக்கோம், ஒரே ஆவியா இருக்கும். இதுக்கு விரோதமா இருக்குமானால் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கேட்டு மன்னிப்பு கேட்டு கர்த்தரோடு இருக்க நம்ம வாஞ்சிக்க வேண்டும். ஹலேலூயா. அல்லேலூயா. கத்தரோடு இருந்த பக்தர்கள் என்னென்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. கத்தரோடு யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த பக்தர்கள் என்னென்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம கத்தரோடு இருக்கணும். பாருங்க, முதலாவது பக்தர்களை பார்க்கிறோம். ஆதியாம் புஸ்தகம் 39 அதிகாரம் 2 4 வரைக்கும் வாசிக்க கேட்போம்.
1: கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்.
0: கர்த்தர் யாரோட இருந்தாரு? யோசேப்போடு இருந்தார்.
1: அவன் காரிய சித்தி உள்ளவனானான்.
0: அவன் காரிய சித்தி உள்ளவனானான்.
1: அவன் எகித்தியனாகிய
0: தன்
1: எஜமானுடைய வீட்டிலே இருந்தான்.
0: எஜமான் வீட்டிலே இருந்தான்.
1: கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு
0: விசாரணைக்காரனுமாக்கி
1: தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான்.
0: யோசேப்பு கையில ஒப்புவித்தார். காரணம் என்ன? தேவன் அவரோடு கூடியிருக்கிறான் அவர் அறிந்திருந்தார். ஆமா அருமையானவர்களே, பிரஜாதி ஒரு ராஜா அறிந்திருந்தார். கர்த்தராகிய தேவன் யோசேப்போடு கூட இருக்கிறான்னு சொல்லி வீட்டுடைய காரியத்தை எல்லாவற்றையும் அவர் கையில என்ன செஞ்சிருந்தாரா? ஒப்புவித்திருந்தார். நம்ம கூட தேவன் இருக்கிறார்னு சொன்னா மற்ற மக்கள் நம்மளை பார்க்கணும். நம்ம பார்க்கிறவங்க இயேசு கிறிஸ்த பார்க்க வேண்டும். யோசேப்போட கர்த்தர் இருந்தாலும் என்ன அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு? அவர் செய்வதெல்லாம் வாக்கிய பண்ணினா. அப்ப உங்க கூட என் கூட என் கர்த்தரம் கூட இருப்பாருனா நம்ம செய்வதெல்லாம் என்ன செய்வாரு? கர்த்தர் நிச்சயமா வாக்கிய பண்ணுவார். நம்ம உள்ள தலசி பார்க்கணும். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரா? நம்ம செய்வதெல்லாம் வாக்கியதா? ஏன் தடை இருக்குன்னு சொல்லி நம்ம அலசி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் எத்தனையோ பிரச்சனையின் மத்தியில தான் வாழ்ந்து கொண்டிருந்தார் யோசேப்பு. எத்தனை துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் யோசேப்பு யார் கூட இருந்தாரு? கர்த்தரோடு இருந்தார். யோசேப்ப கர்த்தரோடு இருந்ததுனாலதான் அவர் செய்ததெல்லாம் வாக்கிய பண்ணினார். அப்போஸ்தலன் நடவடிக்கை புஸ்தகம் 7:10
1: தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரங்களின் நின்றும்
0: அவனை
1: விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய
0: பார்வோன் சமூகத்திலே
1: அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார்.
0: அந்த ராஜா அவனை
1: எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, கத்து யோசேப்போட கூட இருந்தல ஞானத்தின் கிருவி அருளினார். அது மாத்திர எல்லா உபத்திரத்திலும் அவர் என்ன செஞ்சாரா? விடுவித்து எகித்துக்கு அதிகாரியாக ஏற்படுத்தினார். நம்ம சின்ன பிரச்சனைனா எனக்கு இவ்வளவு பிரச்சனை நான் எப்படி செவிக்க முடியும்? பிரச்சனை தான் எல்லாரும் செவிக்க முடியாது. கிறிஸ்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? உள்ள நடக்கிற மாதிரிதான். ஆனா இந்த உலகத்துல அந்த பாடுகளை எல்லாம் பார்த்து எது வந்தாலும் அவருக்குள்ள நெருங்கி சிவித்தா என்ன செஞ்சார் யோசேப்பு? என்ன செஞ்சாரா? எல்லா உபத்திரங்களிலும் விடுவித்து என்ன செஞ்சாரா?
1: அவரை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார்.
0: கிருபி மட்டும் இல்ல, என்ன செஞ்சாரா? ஞானத்தையும் அருளினார்.
1: அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார்.
0: எகிப்து தேசத்திற்கும் அந்த பார்வோன் ராஜாவோட வீடு அனைத்துக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். ஆமா அருமையானவர்களே, கர்த்தராகிய தேவன் நம்ம கூட இருப்பாருன்னா நம் வாழ்க்கை நாளுக்கு நாள் உயரத்தான் செய்யும். நம்ம கர்த்தரோட நம்ம இருக்க வேண்டும். நம்ம கர்த்தரோட இருந்தா தான் அவர் நம்மோட இருப்பார் இல்லையா? நம்ம ஒவ்வொரு நாள் கர்த்தரோட இருந்தோம்னா எந்த உபத்திரத்தையும் நம்ம எரிசலி விடுவிப்பார். எப்படிப்பட்ட உபத்திரம் இருந்தால் கட்டாயம் விடுப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் திடன்கள். நான் உலகத்தை நம்ம உபத்திரத்தை நிச்சயமா ஜெயிக்க முடியும். உபத்திரத்தை பார்த்து யாரும் சோர்ந்து போகாதீங்க. பாடுகளை பார்த்து யாரும் சோர்ந்து போகாதீங்க. யோசேப்பு எப்படி தேவன் உயர்த்தினாரோ பார்வன் சமூகத்தில் ஞானத்தையும் கிருவி அருளினார். அதனால பார்வன் ராஜா என்ன செஞ்சாரா? யோசேப்ப எகித்துக்கு முழுமைக்கும் வீட்டுக்கும் முழுமையா என்ன செஞ்சாரு? யோசேப்ப அதிகாரியாய் மாற்றினார். காரணம் என்ன? கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அதே போல உங்க கூட என் கூட கர்த்தர் இருந்தார்னா நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை தேவன் செய்ய அவர் எப்படி இருக்கிறாரு? வல்லவரா இருக்கிறார். ஆதியாம் புஸ்தகம் 49 22 25 வரைக்கும் தயசை எல்லாரும் நீங்களும் எடுத்துக்கோங்க.
1: யோசேப்பு கனி தரும் செடி.
0: யோசேப்பு எப்படி இருந்தாரா? கனித்தரும் செடி.
1: அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி.
0: கனித்தரும் செடி
1: அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும்.
0: வில்வீரர்
1: அவனை மனம் அடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள்.
0: அவனை பகைத்தால் பிசாசு நம்ம ஆண்டுக்குள் இருக்கும் போது நிச்சயம் என்ன செய்வான், நம்ம மேலையும் அம்பை எய்வான். ஆனால் எய்து பகைத்தாலும்
1: ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது.
0: கர்த்தருடைய யோசேப்பு வில் எப்படி இருந்துச்சா? உறுதியா நினைச்சு என்ன வந்தாலும் சரி, என் இயேசு போதும். எதை குறிக்குது? என்ன வந்தாலும் எனக்கு இயேசுதான், இயேசு என்னை கைவிட மாட்டாருன்னு சொல்லுமே. நமக்குள்ள என்ன வேணும்? உறுதியாய் நிற்க வேண்டும். உறுதியா நின்றது.
1: அவன் பொய்யங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால்
0: பலத்தன இதனால்
1: அவன் மேய்ப்பனும்
0: இஸ்ரவேலின்
1: கண்மணியுமானான்.
0: அவர் இஸ்ரவேலின் பார்த்தீங்களா மேய்ப்பன். அவர் எல்லாருக்கும் என்ன எப்படி மாத்திட்டார் கர்த்தர்? மெய்ப்படமை அப்படின் என்ன? அத்தனை பேர் இஸ்ரேல் மக்கள் மெய்க்கத்தக்கதாக பெரிய ஒரு ராஜாவா மாற்றினார். எல்லாரும் அவர்தான் மெய்ச்சாரு, அவர்தான் மெய்ப்பனா இருந்து எவ்வளவோ பஞ்சங்கள்லாம் வந்துச்சு. ஆனா எகிப்து தேசத்தை முழுவதுக்கும் மெய்ப்பனாக மாற்றி மெய்ப்பனும்
1: இஸ்ரேலின் கண்மலையுமானான்.
0: இஸ்ரேலுக்கு எப்படி மாறிட்டாராம்? மெய்ப்பனும் கண்மலையுமானார்.
1: உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று.
0: யாரால் இதாச்சு? தேவனால தான் ஆச்சு. அல்லேலூயா. நம்ம ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில ஒரு செயம் கிடைச்சிட்டு நம்ம என்ன சொல்றோம்? நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன் அப்படின்றப்பருங்க யோசிப்பு சொல்றாரு. அதுல யாரால ஆச்சா? தேவனால ஆச்சு. நம்ம இந்த அப்படித்தான் நம்மளும் கூட என் கத்திரம் வாழ்க்கையில் செய்யும் போது கத்திரையே மையப்படுத்த வேண்டும். யோசிப்பு என்ன சொல்றாரு? இந்த காரியம் யாரால ஆச்சா? உன் தகப்பனுடைய தேவனாலே ஆச்சு.
1: அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும்
0: உன்னை
1: ஆசீர்வதிப்பார்.
0: உங்க கர்ப்பத்தின் கண்ணியும் நீங்க மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. உயர வானத்திலிருந்து உண்டான ஆசீர்வாதம் வரும். ஆழத்துல உண்டான ஆசீர்வாதம், பூமியில ஆழத்துல உண்டான ஆசீர்வாதமும் வரும். உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. எப்ப கத்த நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் மெயின். கத்த நம்ம கூட இருக்கு. கத்த நம்ம கூட எப்ப இருப்பாரு? நம்ம ஒரு நாளும் செபிக்கணும், துதிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தேவனை மங்கிப்படுத்திக் கொண்டே இருந்தோம்னா கத்த நம்ம கூட இருப்பாரு, நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யோசேப்பு ஆசீர்வதி தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பது உறுதி. எந்த சூழ்நிலை கத்திர விட்டு என்ன செய்யக்கூடாது சொல்லி சின்ன பிரச்சனை, ஐயோ எனக்கு பிரச்சனை தான் முன்னால வருது, அதை தான் நான் சொல்லி எனக்கு முன்னால செபிக்கவே முடியல அப்படி சொல்லவே முடியாது. எல்லா உபத்திருந்து அவர் எழுதிச்சாரா? விடுவிச்ச கர்த்தர் உங்களையும் என்னை விடுவிக்கிற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது பக்தன் பார்க்கிறோம். அவர் கர்த்தரோடு இருந்தாலும் என்ன ஆசிரியம் பெற்றான் பாருங்க. யாத்ரா புஸ்தகம் 34:10.
1: உன்னோட கூட இருந்து
0: நான் செய்யும் காரியம்
1: பயங்கரமாயிருக்கும்.
0: யார பத்தி சொல்றாரு? மோசை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்ற? நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். பாத்தீங்களா, கத்தனம் கூட இருந்தானா அவர் செய்யப்போற காரியம் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஒன்னும் கத்தனம் கூட நம்ம செய்யப்போற காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. கத்தனம் கூட இருக்கணும், அதுதான் மோசை சொன்னாரு. நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யப்போற காரியம் பயங்கரமா இருக்கும்னு சொன்னார். உங்க வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தரோடு நீங்க இருக்கணும், கர்த்தர் உங்களோடு இருப்பார். அவர் உங்க நம்ம வாழ்க்கையில் செய்யப்போற காரியம் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். யாத்ரா புஸ்தகம் 9:11.
1: மந்திரவாதிகளும்
0: மோசைக்கு முன்பாக
1: நிற்க கூடாது இருந்தது.
0: பாத்தீங்களா, மந்திரவாதி கூட என்ன செய்ய மோசைக்கு முன்னால நிக்க முடியல. மந்திரவாதி மோசை பார்த்து அவருக்கு என்ன ஆயிடுச்சு? மந்திரவாதிக்கு அவனுக்கு பயம் வந்துருச்சு. கத்தனம் கூட இருந்தானா எந்த மந்திரமும் உலகத்துல எந்த பெரிய மந்திரமும் நம்மளை தொடவே முடியாது. ஹலேலூயா, ஹலேலூயா. எவ்வளவு பெரிய மந்திரவாதி நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது. கத்தனம் கூட இருக்கூடிய ஏன்னா கத்த நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எந்த மந்திராதி ஒன்னும் செய்ய முடியாது. வாசித்து பாருங்க, யாத்ரா புஸ்தகம் 11:3.
1: மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான்.
0: பாத்தீங்களா மோசே எப்படி இருந்தாராம்? பார்வோன் ஊழியக்காரன் பார்வைக்கும் ஜனங்கள் பார்வைக்கும் மோசே எப்படி இருந்தாரு? பெரியவனா? சாதாரண மனுஷன்தான். அவர் சொல்றாரு, திக்குவாயின் சொல்றாரு ஆண்டு கூப்பிட்டப்போ. இப்ப பாத்தீங்கன்னா கர்த்தர் கூட இருந்ததுனால என்ன செஞ்சார்? பார்வன் ஊழியக்காரன் பார்வைக்கும் சனங்கள் பார்வைக்கும் மோசம் எப்படி இருந்தாரு? மிகவும் பெரியவளா இருந்தார். பாத்தீங்களா? ஆமா அருமையானவங்களே, உங்களின் தேவன் அப்படித்தான் உயர்த்த வாஞ்சிக்கிறாரு. அதனாலதான் அந்த வாக்கு தத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னு சொல்லி பார்த்து நம்மளை ஆண்டு கருத்துல நம்ம உள்ளத்தை அலசி பார்த்து நம்ம வந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். மந்திரவாதியை பார்த்த பயம், நம்ம அதை பார்த்த பயம், இதை பார்த்த பயம் இருக்கவே கூடாது. கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. என்ன செய்ய முடியல, நிக்க முடியாம பார்வைக்கும் தனங்கள் பார்வைக்கும் எப்படி இருந்தாரா? மிகவும் பெரியவரா இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளையும் அப்படித்தான் உயர்த்தப்பற, அதுக்குதான் இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்காரு. நம்ம இங்க இருக்கோம்னு சொல்லி நீங்க வலசி பார்த்து கர்த்தர் கருத்துல நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். உபாக புஸ்தகம் 34:10-12.
1: மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி
0: செய்வித்த
1: சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எலும்பினதில்லை என்று விளங்கும்.
0: அப்புறம் எலும்பினதில்லை என்று விளங்கும். பாத்தீங்களா மோசே அந்த அளவு கர்த்தர் உயர்த்தியிருந்தார். காரணம் என்ன? மோசையோட யார் இருந்தா? கத்திருந்தார். உங்களோடு கத்திருந்தாலும் என்னோடு கத்திருந்தாலும் நம்மளே அப்படிதான் உயர்த்துவார். அந்த தீர்க்கதரிசி போல பின்னால இருக்கவே இல்லையாமா. அப்படி பல்லமையான ஒரு தீர்க்கதரிசியா மோசே வச்சிருந்தார். ஹல்லேலூயா. அவர் போல யாராவது 40 நாள் முகமுகம் பேச முடிஞ்சிச்சா? அவர் கையில தான் கத்தர் என்ன செஞ்சாரு? 10 கட்டளையே எழுதி கொடுத்தார். ஹல்லேலூயா. கத்தர் கையினாலே எழுதி கொடுத்தார். அவர் போல உன்னதமான தீர்க்கதரிசி முன்னால இருந்து இல்ல, பின்னாலையும் இல்ல. போல கத்திட்டம் கேப்ப, ஆண்டவர் நீங்க எங்க கூட இருக்கணும்ப்பா. நான் எவ்வளவு நாள் நான் தனியா வாழ்ந்துட்டேன், ஆண்டவரே நீங்க எங்க கூட இருக்கணும். யோசேப்பு ஆசீர்த்த தேவன், யோசேப்போடு இருந்த தேவன், மோசையோடு கூட இருந்த தேவன் உங்களோடு என்னோடு இருக்க தேவன் வாஞ்சிக்கிறார். நம்ம கத்தரோட இருப்போமா? நீங்க கத்தரோடு இருந்தா கத்த உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. 3வது பக்தரை பார்க்கிறோம். 1 Samuel 18:18. 28:30.
1: கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது.
0: தாவீது பேர் என்னாச்சு? மிகவும் கனம் பெற்றது. காரணம் என்ன? அவர் எப்படி நடந்தாரா? புத்திமான. புத்தி கொடுத்தது யாரு? போன மாசத்தம் கர்த்தரே புத்தி கொடுக்கிறார் இல்லையா? குமார் நம்ம புத்தி கொடுக்கறன்னு வாசம். அப்ப இந்த புத்தி யாருதான் கொடுத்திருப்பா? கர்த்தர். வாசு பாருங்க, 1 Yohanan 5:20 பாருங்க.
1: அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம்.
0: பாத்தீங்களா? அப்ப தாவீதுக்கும் தேவகுமாரன் புத்தியை தந்திருப்பார். அதனால அவர் எப்படி நடந்தாரா? புத்திமானா நடந்தார். ஹல்லேலூயா. முதல்ல பார்த்த யாருடைய கத்திருந்தாரு? யோசேப்போடு இருந்தாரு. யோசேப்பை தேவன் எல்லாவற்றுக்கும் எகிப்துக்கும் பார்வன் வீட்டுக்கெல்லாம் அதிகாரியாய் மாற்றினார். தேவன் ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். ரெண்டாவது யாரோட இருந்தாரு? மோசையோட இருந்தாரு. அவரை போல பின்னால் தீர்க்கதரிசியில் அவரை போல வல்லம் பெற்றவங்க யாருமே இல்லாதவர்களுக்கு தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா. மூன்றாவது தேவன் யாரோட இருக்கிறாரு? தாவீது கூட. சவுலுடைய ஊழியக்காரை பார்க்கல, இவர் எப்படி நடந்தாரா? புத்திமானா இருந்தாரு. கர்த்தர் நம்ம கூட நம்மளையும் புத்திமானா மாத்தவர், வல்லவரா இருக்கிறார். படிச்சாலும் படிக்கட்டாலும் புத்தி தெரியா இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. புத்திமான நம்மளை மாற்றுவார். கலங்காதீங்க அருமையானவர்களே, கத்திர பாதத்தை பற்றி பிடிச்சுக்கோங்க. 1 புஸ்தகம் 17:8
1: நீ போன இடமெல்லாம்,
0: நீ போன இடமெல்லாம்
1: உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக,
0: உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக
1: நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற
0: பெரியோர் நாமத்திற்கு
1: ஒத்த நாமத்தை
0: உனக்கு உண்டாக்கினேன். தாவீது போற இடத்துல தேவன் கூட இருந்து என்ன செஞ்சாரா? பெரியவருக்கு ஒத்த நாமத்தை தாவீதுக்கு என்ன செஞ்சாரா? உண்டாக்கினார். என்ன தாவீதோடு தேவன் இருந்தார். நம்ம வழக்கிலும் தேவன் இருந்தார்னா, நம்ம ஒண்ணுமே தெரியாம இருந்தா கூட தேவன் நம்ம கூட இருந்து பெரியோருக்கு ஒத்த நாமத்தை நமக்கு உண்டாக்க ஒரு வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா.

0: பத்தாவது வசனம்,
1: உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்படுத்தினேன்.
0: பாத்தீங்களா, சத்துருக்களை கர்த்தர் என்ன செஞ்சாரு? தாவீதுக்கு எவ்வளவோ சத்துருக்கள் இருந்தாங்க, சத்துருக்களை எல்லாம் கீழ்படுத்தினேன்.
1: இப்போதும்
0: இப்போதும்
1: கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார்,
0: கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டுவார்
1: என்பதை உனக்கு அறிவிக்கிறேன்
0: எத்தனை பேர் வீடு இல்லாம இருக்கிறோம் இல்லையா? கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போறார்? வீட்டை கட்ட போறார். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு வீட கட்ட வல்லவரா இருக்கிற. ஹல்லேலூயா. நீங்களும் கர்த்தர் வீட்டுக்காக எல்லாரும் உதவி செய்றீங்க இல்லையா? கர்த்தர் வீடு கட்டுறதுக்காக எவ்வளவோ உதவி செய்றீங்க. ஆனா கர்த்தர் இச்சவனுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு? கர்த்தர் உங்களுக்கு சத்துருக்களை எல்லாம் கீழ்படுத்தி உங்களுக்கு வீட்டை கட்டுவேன் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நான் சபையில் எல்லாருக்கும் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? சொந்த வீடை கட்டி கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கல ஹல்லேலூயா சொல்லாமா? நீங்க கர்த்தர் வீட்டு கட்டுறதுக்கு நீங்க உதவி செய்றீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொந்த வீடை கட்டி தருவார். ஹல்லேலூயா. அது நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமை பார்க்க முடியும். நிறைய பேர் அந்த வாக்குத்தத்தை பெற்றுக் கொள்றாரு, விசுவாசிக்கிறது இல்ல. அதனாலதான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்றது இல்ல. நம்ம சத்துருக்குற கீழ்படுத்தி உங்களுக்கு என்ன செய்யறாரா? வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவநாயக கர்த்தர் என்ன செய்ய போறாரு? வீடை கட்டி கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. விசுவாசத்தோட கேட்டே இருக்கணும். இந்த வசனம் செஞ்சு எல்லாரும் கேட்கணும். கேட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தரு. வசனத்துக்கு பாருங்க, எசேக்கியேல் 36:37.
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக, நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி, அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்.
0: விண்ணப்பம் பண்ண வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்திருக்காரு. அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்றதுக்கு என்ன சொன்னீங்க எல்லாரும்? கர்த்தர்ட்ட ஒவ்வொரு நாளும் விண்ணப்படி ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு வீடு கட்டுன்னு சொல்லிருக்கீங்க, கட்டித்தாங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தா கத்தர் கட்டி தர. ரெண்டாவது என்ன செய்யணும்? கத்திர ஒவ்வொரு நாளும் கத்தரோட கூட இருக்கணும். ஹல்லேலூயா. கத்தரோட இருந்தா அந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிச்சயமா செய்ய வல்லவர். தாவீதுக்கு செய்த தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் செய்ய அவர் எப்படி இருக்கிறாரு? வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திர வீடு கட்டுறது மாத்திரல்ல, 1:16:18.
1: தாவீது போன இடத்தில் எல்லாம்,
0: கர்த்தர் அவனை காப்பாற்றினார். பாத்தீங்களா, தாவீது எங்கெல்லாம் போறாரோ கர்த்தர் என்ன செஞ்சாரா? தாவீது போன இடத்துல கர்த்தர் அவனை காப்பாத்தினார். நம்மளும் எங்கெல்லாம் போனாலும் கர்த்தர் அவனை காப்பாற்ற. கடைசி நாள்ல வாழ்றோம், எத்தனையோ பிரச்சனைகள், பிசாசின பிரச்சனைகள், பொல்லாத மனிதர்களின் பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள். இந்த விதத்தை நம்ம பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா நம் போன இடத்துலாம் கத்து நம்மளை காப்பாத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கத்து நம்ம கூட இருந்தானா? போன இடத்துல கத்து நம்மளை காப்பாத்துவார். மத்த யாரு கூட இருந்தா? கத்தர் யோசேப்போட கூட இருந்தார். ரெண்டாவது மோசையோட கூட இருந்தார். மூன்றாவது தாவீதோட. கடைசியாக 73:23.
1: ஆனாலும்
0: நான் எப்பொழுதும்
1: உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி
0: முடிவிலே
1: என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: ஆண்டவர் என்ன செய்ய நமக்கு ஆலோசனை தராரு? அந்த ஆலோசனை நம்ம ஒவ்வொரு நாள் நடக்கணும். கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆலோசனை கேட்டு நடந்தா கர்த்தர் முடிவில் எங்க கொண்டு சேர்க்கிறாரா? மகிமையில ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்துல ஆசீர்வதிக்கிற மாத்திரல்ல, பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்க்கிற தேவன் நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவார். அந்த ஆலோசனை நடந்தா முடிவில் மகிமையில ஏற்றுக்கொள்கிற தேவன். மகிமையில நம்ம அங்கு போய் இருப்போம். ஹல்லேலூயா. பெரிய காரியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தோட வாழ்க்கை முடியறது இல்லை. இந்த உலகத்தோட வாழ்க்கை முடியுதா சொல்லுங்க? முடியுதா இல்ல தானே? நம்ம உலகத்தோட வாழ்க்கை முடியுதா? இல்ல இல்ல. அது மாத்திரல்ல, ஏசாயின் புஸ்தகம் 66:13.
1: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல்
0: நான் உங்களை தேற்றுவேன்.
1: நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள்.
0: பாத்தீங்களா, எப்படி தேற்றுறாரா? ஒருவனை அவன் தாய் தேற்று போல் நான் உங்களை தேற்றுவேன். முடிவிலே என்ன செய்ய? எருசலேமில தேற்றப்படுவீர்கள். இந்த உலகத்திலே நம்மளை தேற்றுவார். எருசலேமில் நம்மள தேற்றுவார். உலகத்தில் மாத்திரல்ல, எருசலேமில் தேற்றுவார். எப்படி தேற்றுவாரா? ஒருவனை அவன் தாய் தேற்று போல.

0: எங்க அம்மாவுக்கு தான் தெரியும் எப்படி தேற்றுனா சமான் வருப்பேன்னு சொல்லி. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் அவன் தாய் தேற்று போல் தேற்று. அப்புறம் எங்க கொண்டு போறாரா? எஸ்லாமியில தேற்ற முடியும். இந்த உலகத்துல நம்மள தேற்றுவார், பரலோகத்துல நம்ம தேற்றுவார். அதுதான் இங்க ஆபரகம் சொல்றாரு. ஆபரகம் என்ன சொல்றாரு பாருங்க, லூக்கான் சுவிசேஷம் 16:23.
1: பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து
0: தூரத்திலே
1: ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரவையும் கண்டான்.
0: அப்பொழுது அவன்
1: தகப்பனாகி ஆபிரகாமே நீர் எனக்கு இறங்கி
0: லாசரு
1: தன் விரல் நுனியை தண்ணீரில் துவைத்து என் நாவை குளிர பண்ணும்படி
0: அவனை அனுப்ப வேண்டும்.
1: இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே
0: என்று கூப்பிட்டான்.
1: அதற்கு ஆபிரகாம்
0: மகனே,
1: நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய்.
0: லாசருவோ
1: அப்படியே
0: தீமை அனுபவித்தான்.
1: அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான்.
0: நீயோ வேதனைப்படுகிறார். அப்ப அந்த நரகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம அவங்க என்ன செய்றாங்க, நரகத்துல வேதனைப்படுறாங்க. ஆனா லாசர் உலகத்திற்கு போய் எத்தனையோ பாடுகளை அனுபவிச்சாரு. கடைசியில் அவர் எங்க உட்கார்ந்துட்டாரு? அவரன் மடியில தேற்றப்படுகிறார். ஹல்லேலூயா. அது இந்த உலகத்திலையும் கத்திர ஆசிரியப்பார், பரலோகத்தில் நம்ம கத்தடி மடியில இருப்போம். ஹல்லேலூயா. அவர் ஆபிரகாம் மடியில் உட்கார், நம்மள எங்க உட்காரணும்? ஏசப்பா மடியில உட்காரு சொல்லுங்க, சந்தோஷம் இல்லையா? நம்மள எங்க உட்காரணும்? ஏசப்பா மடியில உட்காரணும். அங்கதான் கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, பிரச்சனையே இல்லை இல்லையா? வாசித்து பாருங்க, வெளிப்படுத்தும் விசேஷம் 7:17.
1: சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள
0: ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார்.
1: தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார்.
0: ஜீவ தண்ணீர் ஊற்றுகண்டை நடத்துவார். தேவன் தாமே நம்ம கண்ணீர்ல என்ன செய்வார்? அவரே நம்மளை துடைப்பார். யாருமே நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த உலகத்துல யோசேப்பை ஆசீர்வித்து தேவனி எல்லா இக்கிட்டு விலக்கி காத்து, எல்லா உத்தரத்தில் விலக்கி காத்து, அவரை பார்வன் முழுவதும் ராஜாவை வீட்டுக்கு அனைத்துக்கும் அவர் அதிகாரியை மாத்தின தேவன். உங்களையும் என்னை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசையோடு கூட இருந்து அவரை போல உன்னதமான தீர்க்கதரிசி முன்னாலே இல்லை பின்னாலே இல்லை, கர்த்தர் அப்படி மாத்தினார். அது மாத்திர மோசையோடு கூட அவர் சொல்ற, நான் அவன் கூட இருந்து உங்களுக்கு செய்யப்படுற காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஒரு காரியம் செய்ய போறார். மூன்றாவது, தாவீதோடு தேவன் இருந்து தாவீதுக்கு வீட்டை கட்டு, சத்துருக்கு கீழ்ப்படுத்தி வீட்டோட கட்டுவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்ய போற, நம்ம கலங்க வேண்டாம். அது மாத்திரல்ல, நம்மளுக்கு நான்காவது என்ன செய்ய போற? நமக்கு என்ன கொடுக்க போறாரு? மறந்துட்டீங்களா? கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை வலது கருத்துல தாங்குறாரு. அவர் ஆலோசனை தந்து மகிமையில ஏற்றுக்கொள்றாரு. நீங்க என்ன செய்யலாம்? ஒருவன் நம்ம தாய் தேற்று போற, நான் உங்களை தேற்று. எருசலேம் நீங்க என்ன செய்வீங்க? தேற்றப்படுறதுக்கு யாரு அடையாளமா இருக்கிறா? லாசரு அவருக்கு மடியிலிருந்து அவர் தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நரகத்துக்கு ஐஸ்வர்யன் நரகத்துல கஷ்டப்படுற மாதிரி அந்த இடத்துக்கு யாரும் நம்ம போகவே கூடாது. அதான் வெளிப்படுத்தும் விசேஷம் ஆண்டு சொல்றாரு. வெளிப்படுத்தும் விசேஷம் 21:4. 4:5.
1: அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார்.
0: அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார்.
1: இனி மரணமும் இல்லை,
0: துக்கமும் இல்லை,
1: அலறுதலும் இல்லை,
0: வருத்தமும் இல்லை.
1: முந்தினவைகள் ஒழிந்து போயின
0: என்று விளம்பினது.
1: சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர்
0: இதோ
1: நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன்
0: என்றார். கர்த்தரோடு நம்ம இருந்தோம்னா நம்மள ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பரலோகத்துக்கு இங்கேயும் நம்மளை ஆசீர்விக்கிறார். பரலோகத்தில் நம்மள தேவன் நம்மளை கொண்டு சேர்ப்பார். கர்த்தர்களுக்கு அர்ப்பணிப்போமா? நம்ம யாரெல்லாம் நான் சொன்னேன் கர்த்தரோடு இருந்தா என்ன செய்ய முடியும், முழுமையா அவரோடு இருந்து நம்ம துதிக்க முடியும், செவிக்க முடியும். இல்லாட்டி நம்ம செவிப்போம், வாய் மட்டும் செவிப்போம், இறுதி எங்கேயோ இருக்கும். நம்ம எங்க எப்படி இருக்கோம், கர்த்தரோடு இருக்கோமா இல்லையான்னு சொல்லி பார்த்து இன்னைக்கு அலசி பார்த்து கர்த்தர் கையில ஒப்பு கொடுப்போமா. நம்மள
1: நீங்கள் தேவனோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஒருவேளை நீங்க தேவனை விட்டு பிரிந்திருந்தால் அவர் உங்களோடு இருக்க மாட்டார் என்று தானே அர்த்தம். நீங்க தேவனோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தேவனோடு இல்லாவிட்டால் அவர் உங்களோடு இருக்க மாட்டார் என்று தானே அர்த்தம். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் எவனும் இயேசுவோடு ஒரே ஆவியா இருக்கிறான் சொல்லுவோமா. ஆண்டவரே, உங்களுடைய இசைந்து இருக்கக்கூடிய ஒரு இருதயத்தை தாரும். எந்த நிலையிலும் நான் உண்மை விட்டு பின்வாங்காத ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா. ஆதிகால பக்தர்கள் எல்லாரும் தேவனோடு இருந்தார்கள். ஆகவே தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அந்த வரிசையிலே தான் நாம் பார்த்தோம், யோசேப்பை பார்த்தோம், மோசேயை பார்த்தோம், தாவீதை பார்த்தோம், சங்கீதக்காரன் ஆசாபை பார்த்தோம். யோசேப்பு தேசம் அனைத்திற்கும் ஒரு பெரிய அதிகாரியாக உயர்த்தப்பட்டார். மோசே என்பவன் பார்வனுக்கும் எகிப்திற்கு சகல ஜனங்களுக்கு முன்பாக பெரியவனாய் இருந்தார். அவரை கொண்டு கத்த பெரிய அற்புத அடையாளங்களை செய்தார். தாவீதின் பெயர் கனம் பெற்றது. தாவீது போன இடத்திலெல்லாம் கத்த தாவீதை காப்பாற்றினார். ஒரு நிலையான வீட்டை தாவீது கட்டி கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் அப்படி செய்ய விரும்புகிறார். ஆசை இருந்தால் வாஞ்சையோடு கூட கேளுங்கள். ஆண்டவரே, என்னை ஒரு யோசேப்பை போல மாற்றும் ஆண்டவரே. கேட்போமா, என்னை ஒரு யோசேப்பை போல மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை ஒரு மோசேயை போல மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை ஒரு தாவீதை போல மாற்றும் ஆண்டவரே. ஆசாப் சொன்ன, நான் எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கிறபடினால் அவர் என்னோடு கூட இருந்து முடிவிலே என்னை மகிமேலே ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அனுதினமும் எனக்கு ஆலோசனை தந்து என்னுடைய முடிவிலே, உலகத்தின் முடிவிலே, ஆம் இயேசு கிறிஸ்து வருகிற நேரத்தில் என்னை மகிமையிலே நம்மை ஏற்றுக்கொள்கிற தேவன் பிரியமானவர்களே, அந்த இடத்திலே மரணம் இல்லை, அலறுதல் இல்லை, துக்கம் இல்லை, வருத்தம் இல்லை. இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, மறு உலகத்திலும் கர்த்தர் நம்மை தேற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். லாசருவை தேற்றிக் கொண்டிருக்கிற தேவன் இதோ உன்னையும் என்னையும் அங்கு தேற்ற விரும்புகிறார். கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். சகலவற்றையும் புதிதாக்க விரும்புகிறார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, எனக்கும் எங்களுக்கும் அப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்களை இன்றைக்கு தாரும். இந்த புதிய மாதத்தில் இந்த வாக்குத்தத்தை சொந்தமாக்கி கொண்டு கர்த்தரை பார்த்து சொல்வோம், இதோ ஆண்டவரே உம்மோடு இருக்க என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லுவோமா. ஆமே. நம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். தேங்க்யூ அல்லாஹ். நன்றி பரலோக பிதாவே. எங்களோடு இணைந்து ஜெபிக்க நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருத்தாய் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு கண்ணோக்கி பார்ப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுது உம்மோடு இருக்க எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம் ஆண்டவரே. எப்பொழுது உம்மோடு கூட நாங்கள் இருந்து ஆண்டவரே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் ஆண்டவரே. ஆமாப்பா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று சொன்னீரே. நாங்கள் உம்மோடு இருக்க எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பை போல, ஒரு மோசையை போல ஆண்டவரே, ஒரு தாவீதை போல, சங்கீதக்காரன் ஆசாபை போல எங்களை எல்லாரையும் மாற்றணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணித்திருக்கிறோம். கரங்களை பிடித்துக் கொள்ளும். என்ன நிலை வந்தாலும் உம்மோடு இசைந்திருக்கணும். என்ன வந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உங்கள்கிட்ட ஒருபோதும் உங்களை அன்பை விட்டு பிரிக்க கூடாது ஆண்டவரே. எங்களை எப்பொழுதும் நாங்கள் எல்லாரும் உம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரு வாஞ்சையை தாரும், ஒரு ஆசையை தாரும், ஒரு தாகத்தை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இப்பொழுது எனக்கு இப்படிப்பட்ட நன்மையை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்த கண்ணோக்கி பார்த்து இப்பொழுது அவர்களோடு கூட இருந்தவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிற கர்த்தருடைய பிள்ளை எல்லாரையும் பொறுப்பிடுங்க. அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி, நன்றி. இறுதியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அக்கா ஜெபிக்க விரும்புறாங்க. எல்லாரும் அவரோட இணைந்து நம்ம சொல்வோம், ஆண்டவரே எங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. வாய் திறந்து ஜெபம் பண்ணுவோமா. எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம், எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம்.
0: அப்பா, நாங்கள் உம்மோடு இருந்தால் கர்த்தர் நீர் எங்களோடு இருப்பீரப்பா. எங்களோடு இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நீர் வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. மோசே ஆசீர்வித்த தேவன், யோசேப்பை ஆசீர்வித்த தேவன், அப்பா தாவீது ஆசீர்வித்த தேவன், எங்களை ஆசீர்விப்பீங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரம். ஆஷாவுக்கு நீ சொன்னாரப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆலோசனை தந்தீங்களே அப்பாமை ஸ்தோத்திரம். எங்களை மகிமையில ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை கேட்டு இங்கே விற்றாத விடுக்கி நாங்கள் உள்ள தலசி பார்த்து நாங்கள் உங்களோடு உங்களோடு இருக்குமா இல்லையான்னு சொல்லி நாங்கள் அலசி பார்த்து உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடிய உன்னத பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் நீ கட்டளிட முடியாது செபிக்கிறோம். அருமை இரட்சகராகிய தெய்வமே, நானே லவ் டீச்சரை கத்தன்னு சொன்னீங்கப்பா, நீங்க தான் செய்ய வேண்டும் கெஞ்சுக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய எல்லாரையும் ஆசிர்வீங்க, ரட்சிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரை தாங்க. பின்மாறி காலத்தின் மழை எல்லாருமே பெய்யட்டும் ஐயா. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ மகி மூடிக்கொள்ளட்டும், அக்கிரி மூடிக்கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிற அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கணும். நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். சர்வல்லமுள்ள தேவனே, ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடுங்கப்பா, தொடுங்க தொடுங்க. பலப்படுத்துங்கப்பா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. ஆண்டவரே, வியாதிகள் பலவீன மக்கள் விட்டு விளக்குங்கப்பா. ஆண்டவரே, மே ஸ்தோத்திர 105 சங்கீதம் 37 வசனம் சொன்னீரே, அப்ப உங்க இஸ்ரேல் கோத்திரத்துல ஒருவனும் பலவீனப்பட்டு இல்லைன்னு சொன்னீரப்பா. அதே போல எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செஞ்சு ஆசீர்வச்சு உயர்த்த முடியாது செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செஞ்ச நீர் அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாக, ஜீவனாக இருந்து வழி நடத்துங்கிற அச்சா. பெரிய காரியத்தை நீங்க செய்ய முடியாது செபிக்கிறோம். நானும் இல்லாவிட்டீச்சர கத்தன்னு சொன்னீங்க, நீங்க செய்யுங்க சப்பா. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. ஒரு வாழ்க்கையிலையும் கத்தாவே உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செஞ்சு ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாரும் ஏசப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பைத்தை தரணும். சம்மான் இல்லாத மக்கள் சம்மான் தரணும். கடனோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யும். கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆத்தும கண்களை திறந்து விடுங்கப்பா. எரியற அறிவுல நிரப்பப்படட்டும் கர்த்தாவே. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பு செய்யுங்க. கர்த்தடி மகிமங்களை மூடட்டும், கர்த்தடி அக்கறி மூடட்டும், கர்த்தடி பிரசனங்களை மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். அப்பா, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்களை வெற்றி தாங்க. வேலையில பிரமோஷன் இல்லாத மக்களுக்கு வேலையில பிரமோஷன் கிடைக்க உதவி செய்யுங்க. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டுமே அப்பா. தகப்பனே இறங்குமப்பா, இறங்கும். பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தாவே, நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க. ஆண்டவரே, எங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை தரும், தெய்வீக ஞானத்தில் நிரப்புங்க. எங்க சிறு பிள்ளைலாம் செவிக்கிற பிள்ளைகளாக, துதிக்கிற பிள்ளைகளாக, ஆன்றோரு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்க. மக்கள் உள்ளத்துல பேசுங்க, பேசுங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. பொறுப்படுத்துக்கோங்க, வழி நடத்துங்க. எல்லா துதி கனா மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்புரட்சி ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுறோம் பரமபிதாவே. ஆமே.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
5: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ்: Hand of Jesus Ministries, 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: aslinkaram@gmail.com. Our website: handofjesus.in. God bless you.

0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளை நம்ம ஈஸ்டர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு உயிர் தந்த நாள்ல நம்ம பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறோம். அவர் உயிர் தந்தனால தான் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. வாசிக்க கேட்போமா? ஒன்னுக்கு ஒரு நீர் புஸ்தகம் 15:4
1: கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின் படி
0: நமது
1: பாவங்களுக்காக மரித்து
0: அடக்கம் பண்ணப்பட்டு
1: வேத வாக்கியங்களின் படி
0: மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து நம் ஆண்டவரை இயேசுக்கு உயிர்த்தெழுந்தனால தான் இந்த நாள்ல மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருக்கிறோம். ஆண்டவரை இயேசுக்கு உயிர்த்தெழுந்தனால பெரிய மகிழ்ச்சி நமக்கு. தேவனாய் கர்த்தர் உயிர்த்தெழுந்ததுனால நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் நம்ம பார்க்க போகிறோம். முதலா பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 3:26.
1: அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள்
0: பொல்லாங்குகளிலிருந்து
1: விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி
0: தேவன்
1: தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை
0: எழுப்பி
1: முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார்
0: எதற்காகனா பொல்லாங்கிலிருந்து விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்கும் தான் பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளையாகி இயேசு நம்ம இடத்துல அனுப்பியிருக்கிறார். பொல்லாங்குக்குள்ள கடந்தோம், பாவத்தில் உழந்து இருந்தோம், அதை விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி. கர்த்தருக்கு என்னன்னா நம்மளாம் ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் பிரியும். ஏன்னா அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவரும் கடீர் வடிக்கிறதோ வேதனைப்படுறதோ கர்த்தருடைய பிரியம் அல்ல. நம்மளை ஒருவரை ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் பிரியம். என்னாம் புஸ்தகம் 24:1 வாசிக்க கேட்போமா?
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: ஆமா அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கு தான் கர்த்தர் பிரியம். நம்ம யாரெல்லாம் இஸ்ரவேல் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ ஒவ்வொருவரின் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமா ஆசீர்வதிக்கு தான் அவர் பிரியம். யாரெல்லாம் ஆசீர்வதிப்பார்? நீதிமொழி புஸ்தகம் 28:20.
1: உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: வாழ்க்கையில் உண்மை இருப்போமானால் நிச்சயம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். வார்த்தையில, பேச்சில், எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும். நம்ம வேலை ஸ்தலத்துல, நம்ம குடுக்கல் வாங்கல, எல்லாவற்றிலுமே நம்ம உண்மையா இருக்க வேண்டும். உண்மையா இருப்போமானால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாராம்? பரிபூர்ண ஆசீர்வாதத்தாராரு, ஆசீர்வதிப்பார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்க வேண்டும். அது மாத்திரல்ல, நீதிமொழி புஸ்தகம் 10:22.
1: கர்த்தரின் ஆசீர்வாதமே
0: ஐஸ்வர்யத்தை
1: தரும்,
0: அதனோட
1: அவர் வேதனையை கூட்டார்
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, உண்மையுள்ள பரிபூர்ணம் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனைய கூட்ட மாட்டார். நம்ம இப்படி சம்பாரிச்சாலும் அப்படி சம்பாரிச்சோம்னா கட்டாய் ஒரு நாள் வேதனை. கர்த்தரே நம்ம ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அவர் என்ன செய்ய மாட்டாரு? வேதனை கூட்டவே மாட்டார். உங்க வாழ்க்கையில் நிச்சயமா ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்படித்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. உபாகம் புஸ்தகம் 15:5.
1: உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்
0: உன் தேவனாகிய கர்த்தர்
1: உனக்கு சொன்னபடி
0: உன்னை ஆசீர்வதிப்பதினால்
1: நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை.
0: நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய்.
1: உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசிரிச்சிடம் மென்மேல் ஆசிரியப்பார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க, நீங்க கடன் வாங்கறதில்ல, அவங்க உங்களை ஆள மாட்டாங்க. அதனாலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? அதுக்காக ஆண்டவரை இயேசுக்கு உயிர் தெழுந்த உடனே என்ன செஞ்சிருக்காரு? நம்மளை பொல்லாங்கிருந்து விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக பிதாவாகி தேவன் அவருடைய குமாரனாக இயேசுக்கு நம்ம இடத்துல அனுப்பியிருக்கிறார். நிச்சயமா ஆசீர்விக்கப்படுறார், கலங்காதீங்க.

0: இரண்டாவதாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நோக்கம் நம்மள நீதிமான மாற்றுகிறதுக்காக. ரோமர்கள் நிறுவம் 4:25
1: அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம்
0: நீதிமான்களாக்கப்படுவதற்காக
1: எழுப்பப்பட்டும் இருக்கிறார்
0: ஆமா அருமையானவர்களே, நம்மை நீதிமான்களாக்கப்படுகிறதுக்காக கர்த்தராகிய தேவன் நமக்காக 3 உயிரோடு எழுந்திருக்கிறார். கர்த்தராகிய தேவன் முதலாவது நம்ம ஆசீர்வித்தார், இரண்டாவதாக நம்மை நீதிமானா மாற்றுகிறார். நீதிமான மாறினால் என்னென்ன ஆசீர்வாதம் பார்க்கலாமா? ஏசாயின் புஸ்தகம் 3:10
1: உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள்.
0: நம்ம நீதிமான் ஆளுனா நமக்கு என்ன உண்டாகுமா? நன்மை உண்டாகும். நம்ம ஒருவர் நன்மை அனுபவிக்கணும்னா கர்த்தராய் தேவன் நம்மளை நீதிமானாய் மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தந்தார். நாம் பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து போன நம்மள கர்த்தராகி தேவன் நீதிமானாய் மாற்றினார். நீதிமான மாற்றுமத்துல நமக்கு என்ன கொடுக்கறா? நன்மை உண்டாகும். 1 Peter 3:12
1: கர்த்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு
0: கவனமாயிருக்கிறது. பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம நீதிமன்ற இருப்போமான நம்ம செவத்துக்கு தேவனுடைய செவி கவனமா இருந்து கேட்கிறார். நம்ம செவிக்கும் போது நம்ம என்ன செவித்தாலும் தேவனை கேட்டு நம்ம செவத்தை கேட்டு உடனே பதில் கொடுப்பார். நீதிமன்ற நன்மை கொடுக்கிறார். ரெண்டாவது நம்ம செவத்தை கேட்கிற தேவன். அது மாத்திரல்ல, மத்தேயு சுவிசேஷம் 13:43
1: அப்பொழுது
0: நீதிமான்கள்
1: தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள்.
0: நம்ம பிதாவின் ராஜ்யத்தில் என்ன செய்வாங்க? சூரியனை போல பிரகாசிப்போம். அதுக்குத்தான் கர்த்தராகிய தேவன் நம்மளை நீதிமான மாத்திற்காக தான் கர்த்தராகிய ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல இருக்க போறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? ஆண்டவர்கிட்ட வருவீங்களா? கர்த்தர் எனக்காக உயிர் தந்தார்னு சொல்லி நம்புங்க, விசுவாசிங்க, உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அது மாத்திர அருமையானவர்களே, நீதிமொழி புஸ்தகம் 10:30
1: நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை
0: நம்ம நீதிமான இருப்போமானால் எந்த நாளிலும் அசைக்கப்பட மாட்டோம். நம்மள கர்த்தர் என்ன செய்யறாரு? முதல் நன்மை கொடுக்கிறார் நீதிமானுக்கு. ரெண்டாவது என்ன செய்யறாரு? நீதிமானுக்கு நம்ம செபத்தை கேட்கிறார். மூன்றாவதாக பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிப்போம். நீதிமானா இருந்தா அசைக்கப்பட மாட்டோம். அதுக்காக தேவனை கர்த்தர் நமக்காக மரித்து 3 உயிர் வழிந்தார். முதல் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், ரெண்டாவது நம்மள நீதிமானை மாற்றுகிறார். கர்த்தர் ஒப்பு கொடுத்து சாம்பு போடுமா?

0: அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 1:5
1: ஆகையால்
0: நீங்கள்
1: எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில்
0: கேள்விப்பட்ட
1: பிதாவின்
0: வாக்குத்தத்தம் நிறைவேற
1: காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார்.
0: ஆம் அருமையானவர்களே, பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நம்ம காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள முடியும். உடனே வந்ததுனால பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து போய்கூடாது. நான் சர்ச்சைக்கு தானே போயிட்டு இருக்கேன், அங்க போறேனே இங்க போறேனே, எனக்கு ஏன் கிடைக்கல, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி கலங்கக்கூடாது. கர்த்தருடைய பாதத்துல ஒவ்வொரு நாளும் காத்திருக்கும் போது நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திர நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன கொடுக்கிறாராம் பாருங்க. பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றிருந்தோம்னா ஏசாயின் புஸ்தகம் 40:31
1: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
0: புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல
1: செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்.
0: பார்த்தீங்க, நடந்தாலும் சோர்ந்து மாட்டாங்க, ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க. அது கர்த்தருக்கா நம்ம காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது பரிசுத்தன் அபிஷேகத்தினம் பெற்றிருக்கும் போது ஓடினாலும் இழப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். அதுக்கு தான் பரிசுத்தவனை பெற்றுக்கொள்ள. அதான் ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், உயிர் தெழுந்த உடனேயும் என் பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள்னு சொன்னார். நம்ம ஒவ்வொரு நாள் காத்திருந்து தேவனிடத்துல பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்காக காத்திருக்கும் போது ஓடினாலும் இழப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தருடைய பாதத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். அருமையானவர்களே, நம்ம காத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க, காத்திருக்கிறோமா இல்லையே? நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறோமா? எவ்வளவு நேரம் காத்திருக்கோம்? 5 நிமிஷம், 10 நிமிஷம், திடீர் தின் தோசை, திடீர் திடீர்னு பரோட்டா, எல்லாம் திடீர் திடீர், அதை மாதிரி நினைக்காதீங்க. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தா பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேறத்தக்கதா பரிசுத்தவன் அபிஷேகத்தை கொடுப்பார். அது மாத்திர பரிசுத்தவனர் வந்துட்டாருன்னா நம்ம நடந்தா ஓடினாலும் இழைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். அது மாத்திரல சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 40:1
1: கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார்
0: என் ஜெபத்து பதிலே இல்லையே, நான் செவிச்சுதானே பாக்குறேன், எனக்கு மட்டும் பதில் கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதல கேட்டார். நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது பொறுமையோடு காத்திருக்கீங்களா? 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஜெபம் பண்றீங்களா? ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்றீங்களா? அந்த ஜெபம் இல்ல. அருமையானவர்களே, நீங்க பொறுமையோடு கர்த்தரை பார்த்து அதிக நேரம் காத்திருக்க வேண்டும். உங்களிடமா சாய்ந்த உங்களுக்கு கூப்பிடுற கட்டாயம் கேட்டு கட்டாயம் பதில் கொடுப்பார். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அது மாத்திரல சங்கீதக்காரர் சொல்றாரு, 37:34
1: நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்குள்
0: அப்பொழுது
1: நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார்
0: கர்த்தர் காத்திருந்து அவர் வழியை கைக்கொள்ளுங்க. நீங்க பூமி சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உங்களை உயர்த்துவார். என் வாழ்க்கையில் இவ்வளவுதானா? என் வாழ்க்கையில் எப்ப பார்த்தாலும் கஷ்டமா? என் வாழ்க்கையில வேதனையா இருக்குதே, எனக்கு ஒரு நிம்மதி கூட இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? நிச்சயமா கர்த்தர் காத்திருந்து அவர் வழியை கை கொள்ளுங்க. அவர் என்ன உங்களை பூமியை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு உங்களை உயர்த்துவார், கட்டாயங்களை உயர்த்துவார். கவலைப்படாதீங்க, இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசுவுக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், கலங்காதீங்க. அது மாத்திரல 33:20
1: நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது
0: அவரே நமக்கு துணையும்
1: நமக்கு கேடகம் ஆனவர்
0: நம்ம ஆத்மா கர்த்தருக்காக காத்திருக்கும் போது அவர் நமக்கு துணையும் கேடகமா இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை வழி நடத்தி செல்வார். கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க. இந்த உலகத்துல யார் துணை இருக்காங்களோ இல்லையோ, கர்த்தர் துணையும் கேடகமா இருந்து நம்மளை வழி நடத்துவார்.

0: நான்காவதாக மார்க்கன் சுவிசேஷம் 16:15
1: பின்பு அவர் அவர்களை நோக்கி
0: நீங்கள்
1: உலகம் எங்கும் போய்
0: சர்வ சிருஷ்டிக்கும்
1: சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்த கட்டளை சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இயேசு கிறிஸ்து பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும், வேற ஒண்ணு இல்ல. இயேசு கிறிஸ்து பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும், நம்ம அதை மாதிரி சொல்றதில்ல. இயேசு கிறிஸ்து பத்தி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும், சொன்னா போதும். ஜீவனுள்ள தேவன் அவர்கள் நிச்சயமா நம் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். அது மாத்திரல்ல, 1 Corinthians 9:17
1: நான் உற்சாகமாய்
0: அப்படி செய்தால்
1: எனக்கு பலன் உண்டு
0: பாத்தீங்களா. உற்சாகம் செய்யணும், ஐயோ சொல்லணுமா, வெக்கத்தோட கஷ்டப்பட்டு அப்படி சொல்லக்கூடாது. உற்சாகமா தேவனை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும், அப்படி சொன்னா நிச்சயமா நமக்கு பலன் உண்டு. இயேசுகிறிஸ்து வாழ்க்கையில கண்ணீர் துடைப்பார், கஷ்டத்தை மாற்றார், அவ்வளவுதான். நீங்க சொன்னீங்களா, உற்சாகமா சொன்னீங்களா, உங்களுக்கு பலன் உண்டு. ஐயோ சொல்லணுமே சொல்லி கஷ்டப்பட்டு நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க சொல்ல வேண்டும். 2 Timothy 4:2
1: சமயம் வாய்த்தாலும்
0: வாய்க்காவிட்டாலும்
1: ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு
0: தேவனுடைய வசனத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம ஆண்டு பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். பெரிய பெரிய ஊழியத்துல இருந்துதான் சொல்லணும் இல்ல, நம்ம என்ன செய்யணும், எந்த நேரம் கிடைச்சாலும் யார பார்த்தாலும் நம்ம யாரோ கஷ்டப்படுறாங்க, வியாதிகள் கண்ணீர் வடிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஆண்டரை பத்தி சொல்லணும், நீங்க சாம் பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு ஆண்டர் உங்க வியாதி சுகமாக்குவார். நம்ம அவங்களை பார்த்துட்டு அமைதியே போயிடக்கூடாது, அவங்க கண்ணீர் நம்ம துடைக்கணும். உள்ளத்துல சாமான் இல்லாம இருப்பாங்க, அவங்கள பத்தி ஏன் கலங்குறீங்க, ஏன் சாமியை கும்பிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்ல வேண்டும். அதான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம நேரம் கிடைக்கிறப்ப இயேசு கிறிஸ்து பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம சொல்லணும், நம்ம சொல்லணும்னா நமக்கு அதை அறிஞ்சு அதுக்கேற்ற பலன் தேவன் நம்ம கட்டாயம் தருவார். நீங்க சொல்லணும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அன்றை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும். 2 Timothy 2:15
1: நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும்
0: சத்திய
1: வசனத்தை
0: நிதானமாய்
1: பகுத்து
0: போதிக்கிறவனாயும்
1: உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக
0: நிறுத்தும்படி
1: ஜாக்கிரதையாயிரு
0: நிதானமாய் போதிக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணும், நம்ம உத்தமனா இருக்க முடியும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, நம்ம இங்க இருக்க நம்ம பூமியில் இருக்கோம், தேவன் வானத்துல இருக்க நம்ம பாக்குறாரு, நம்ம நினைவுகள் எல்லாம் தூரத்துல இருந்து அறிந்திருக்கிறாரு, நம்ம உட்கார்ந்துலயும் எழுந்திருக்கிற அறிந்திருக்கிறாரு. நிதானமா போதிக்கணும், உத்தமனா இருக்கணும், அவருக்கு முன்பாக இருக்க நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதனால நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை எப்படியாவது நம்ம செய்யணும், கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்யணும். இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை அருமையானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை தான். நம்ம வாழ்க்கை எப்ப முடியுமோ நமக்கு தெரியாது. இந்த சரீரத்துல இந்த உயிருக்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டு பற்றி மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும். நம்ம சொல்லும் போது என்ன ஆசீர்வாதம் தந்திருக்கேன் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 12:26
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
0: என்னை
1: பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
0: பாத்தீங்களா, ஆண்டவர் எங்க இருக்கிறோம், ஊழியக்காராகி நம்மளும் அவர் இருக்கிற இடத்துலதான் நம்ம இருப்போம்.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார்
0: பாத்தீங்களா, பிதாவானவர் களம் பண்ணுவார். கர்த்தர் எங்க இருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து எங்க இருக்கோ அங்கதான் நம்ம இருப்போம், பிதாவானவர் களம் பண்ணுவார். அருமையானவர்களே, ஆண்டு கர்த்தரை ஒப்பு கொடுத்து நம்ம செவம் பண்ணுமா, நம்ம கேட்ட வசனத்துக்கு கர்த்தரை அர்ப்பணிப்போமா.

எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர் தெழுந்த கர்த்தராகிய தேவன், அப்பா பயப்படாதே என்று சொன்னீர் ஐயா. ஆண்டவரே வாழ்க என்று சொன்னீர் ஆண்டவரே, அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவர் வாழ வேண்டும் நீங்க விரும்புகிறீங்க அப்பா, நீ வாழ வைக்க முடியா செவிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா, உமை காத்திருக்கும் போது கர்த்தாவே அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் காத்திரு புது பல எடுத்து சட்டை எடுத்து கழுகை போல எழும்பார்கள், ஓடினாலும் இழைப்பட நடந்தாலும் சொல்வடைன்னு சொன்னீரே. அப்படியாக உங்களை பிள்ளைகளை ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துக்காக நாங்கள் எப்படியாவது ஒரு சின்ன ஊழியமாவது நாங்கள் செய்ய வேண்டும் ஆண்டவரே. இறக்க செய்யுங்க, கிருவை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, மகிமையான காரியத்தை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும்னு செவிக்கிறோம் ஐயா. அண்மையான காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சிற தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில தேவைகளை சந்திக்க முடியாது செவிக்கிறோம். என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவாய். என்னை நான் கொடுத்து விட்டேன், அவரே பார்த்துக்கொள்ளும். பக்தன் பாடியிருப்பது போல உங்க ஒவ்வொருவர் தேவையை நீர் அறிந்திருக்கிறப்பா. தேவையை சந்தித்து நிறைவேற்ற முடியாது செவிக்கிறோம் ஐயா. கர்த்தரி நாம மையப்படட்டும் ஐயா. பலத்த அற்புதங்களை அடையாளங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்ய முடியாது செவிக்கிறோம். உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, தேவ கிருபச்சு உழுந்து கொள்ளட்டும் ஐயா. அப்பா கண்பார் இல்லாத மக்கள் கண்பார்வை தாங்க, காதுகாக்காதவங்களுக்கு காதுகாக்க உதவி செய்யுங்க, வாய் பேசாதவங்களுக்கு வாய் பேச உதவி செய்யுங்க, கை கால் முடியாதவங்களுக்கு கை கால் சுகத்தை தாரும்.

அப்பா ஸ்தோத்திரிக்கிறோமே ஐயா. அப்பா முட்டி வலி கை வலி இடுப்பலினால கஷ்டப்படுற மக்களை தொட்டு சுகமாக்கி உங்க நாமத்தை மகிழப்படுத்துங்கன்றவரே. ஒவ்வொருவரும் இயேசுவை அறிந்து கொள்ளணும், இயேசுவோடு இணைந்து வாழணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்ய முடியாது, செவிக்கிற மகத்தான காரியத்தை செங்கேசப்பா. நானே நல்ல வைப்பன் சொன்னீங்கப்பா, நீ நல்ல வைப்பனாக இருந்து வழி நடத்துங்காண்டவரே. கெஞ்சிறப்பா கெஞ்சிறப்பா, உள்ளத்திரி வெளியிற மார்பு செய்யுங்கேசப்பா. தேவனே தேவனே, ஒருத்தர் கூட கைவிட்டுறாதீங்கேசப்பா. ஒரு வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டிட முடியாது செவிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீங்களே, நீங்க ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தேவைகளான்னு சந்திங்கப்பா. அன்பின் ஆண்டவரே, நாங்க யார் இடத்துல போவோம் ஆண்டவரே? வாழ்வுதர் வார்த்தையெல்லாம் இடத்துல உண்டாண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யேசப்பா. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க ஏசப்பா. கடனோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்யேசப்பா. கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா பாவத்திலையும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை செய்யுங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் குடிச்சு வெறிச்சு தண்ணீர் ஓடு இருக்காங்களப்பா. சமையல் செஞ்சா கூட சாப்பிட முடியாத கஷ்டப்படுறாங்களே சப்பா. அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அசிங்களை செய்யுங்க ஏசப்பா. அப்பா தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசல இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஏசப்பா. கத்தோடி நாம ஒன்றே மகிழப்படட்டும். தகப்பனை ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க ஏசப்பா. பெரிந்த குடும்பம் அணைக்க வேண்டிய சப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டிய சப்பா. அதிசயங்களை செய்யுங்க சப்பா. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க சப்பா. கெஞ்சிரே சப்பா கெஞ்சிரோ. ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் ஆளிகை செய்ய முடியாச்சு வைக்கிறோம். ஒவ்வொரு மலையும் தேவண்ட ஆளிகை இறங்கட்டும் இறங்கட்டும். இயேசுவே இயேசுவே இயேசுவே. தேவண்ட ஆளிகை இறங்கட்டும். உங்களுடைய பிரசனத்தை உணரட்டும், மகத்துவத்தை உணரட்டும். மகிமே அப்பா உங்க மேல மூடட்டும். செக்கின மகிமை பார்க்கட்டும் ஆண்டவர. பலத்த காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துவீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம் யசப்பா. நாமத்தில் தாழ்மையா கெஞ்சிரும் பரமபிதாவே ஆமே. யாசப்பா நம்ம செவத்தை கேட்டிருக்கிறாரு, இங்க சந்தோஷமா இருங்க.

கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். உங்கள் யாவருக்காகவும் ஜெபித்து வருகிறோம். நீங்களும் நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.

0: ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக, யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் உழைத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்திராகமா யாத்திராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல இருந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிடம் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதை ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நெட் இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Koonur, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112-435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.com. God bless you.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு கூடியிருந்திருக்க அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தரை தந்த வசனம் 1 சாமுவேல் புத்தகம் 2:7 வசனம்.
1: அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர்.
0: அவர் தாழ்த்துகிறவரும் அவர் தான்
1: உயர்த்துகிறவருமான.
0: அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிறவர் கர்த்தராகிய தேவன். நம்மளை என்ன செய்யறாரு? உயர்த்துகிறவர். கலங்கே கூடாது. என் வாழ்க்கையில் ஒரு உயிர் வழி, என் வாழ்க்கையில் கண்ணீர் வேதனை தானு சொல்லி இங்க கலங்க வேண்டாம். அவர் தான் உயர்த்த முடியும். அவர் தான் நம்ம துதிக்கணும், சோத்திரம் பண்ணணும். பாருங்க, ஒரு தலைவரை போய் எப்படி வாழ்த்துறாங்க, உயிரை கொடுத்து கத்துறாங்க, தொண்டை கட்டிட்டு போனாலும் கூட கத்துறாங்க இல்லையா. நம்ம ஜீவனுள்ள தேவனை என்ன செய்ய துதிக்கணும், சோத்திரம் பண்ணணும், அவரோடு இருக்கணும். அவர் தான் நம்மளை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உயர்வில்லையா? தேவனை கர்த்த நிச்சயமா ஒரு உயர்வை தருவார். அல்லேலூயா. அவர் தான் உயர்த்துகிறவர். கலங்காதீங்க. என் வாழ்க்கையில ஒரு உயிர்வே இல்லை, என் வாழ்க்கையில வேதனையும் கண்ணீரும் துன்பமும் தான் இருக்குது, என் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில உயர்ந்தே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? கர்த்தர் நிச்சயமா நம்மள எல்லாரும் நினைச்சு போறாரு, உயர்த்துவார். அதனாலதான் தேவர் இந்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 18:48 வசனம்.
1: அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர்.
0: அவரே என் சத்துருக்களுக்கு என்ன செய்யறார்? விலக்கி விடுவிக்கிறவர்.
1: எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல்,
0: எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல்
1: என்னை நீர் உயர்த்தி,
0: என்னை உயர்த்தி
1: கொடுமையான மனுஷனுக்கு,
0: கொடுமையான மனுஷனுக்கு
1: என்னை தப்புவிக்கிறீர்,
0: என்னை தப்புவிக்கிறீர். அல்லேலூயா. கொடுமையான மனுஷனுக்கு விலைக்கு என்ன செய்யற? நம்மள உயர்த்துகிற தேவன். பிசாசுக்கு என்ன செய்ய? விலைக்கு நம்மளை என்ன செய்யறார்? விடுவித்து நம்மளை என்ன செய்ய? உயர்த்தி தப்புவிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிற தேவன். கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு உயர்வை தருவார், வேலை உயர்வை தருவார். உங்கள் வாழ்க்கையில கஷ்டத்தில் இருந்து நல்ல ஐஸ்வர்யத்தில் உயர்வை தருவார். உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார். உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கீங்களா? சமாதானத்தை தருவார். எல்லாமே அவரால் தான் முடியும். அவரால் கூட அந்த காரியம் ஒண்ணுமே இல்லை. சரி, அவர் நம்ம உயர்த்து நாம் என்ன செய்யணும் அதுதான் பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 3:3-4.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: ஆனாலும் கர்த்தாவே,
1: நீர் என் கேடகமும்,
0: நீர் என் கேடகமும்,
1: என் மகிமையும்,
0: என் மகிமையும்,
1: என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர்.
0: என் தலையை எரிச்சிறாரா? உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர்.
1: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். நம்ம தலை உயர்த்துகிறவர். ஆனால் சங்கீதக்காரர் நீர் என் தலை உயர்த்துகிறவருமா இருக்கிற. ஆனா என்ன செஞ்சார்? என்ன செஞ்சாரா? கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளை உயர்த்தணும். தேவனை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிட எதை குறிக்கிறது? ஜெபத்தை குறிக்கிறது. நம்ம ஒரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க தான் என் வாழ்க்கையில் உயர்வை தரும். நீங்க தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில் உயர்வை தாரும், என்னை உயர்த்தி ஆசீர்வதியும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்ம உயர்த்த முடியும். இந்த உலகத்தில் யாருமே நம்மள உயர்த்தவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமானவங்க இயேசுவின் கரத்துல இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொரு வாழ்க்கையில் என்ன செய்ய போறார்? கட்டாய உயர்வை தரப்புறார். நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். நிறைய பேர் பேசாமே இருக்கோம், அமைதியை துதிக்க மாட்டேன்றோம், செவிக்க மாட்டேன்றோம். தேவன் உங்களிடத்துல என் மேல வைத்த அன்பு என்ன தெரியுமா? நம்ம அவரை எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிடணும். சத்தமிட்டு கூப்பிடும் போது உங்களுக்கு உயர்த்துவார், நிச்சயமா உயர்த்துவார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 88:1.
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
0: உம்மை நோக்கி கூப்பிடுறேன். பாத்தீங்களா? இரவுலையும் கூப்பிடணும், பகல்லையும் கூப்பிடணும். அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். பாருங்க, நம்ம வந்து ஒரு குழப்பம் பிரச்சனை என்ன செய்யறோம்? நம்ம கண் கலங்கி அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தாவே நான் என்ன செய்ய? இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கட்டாயம் அவர் கூப்பிட்டனால சங்கீதக்காரன் தேவன் உயர்த்தினார். நீங்கள் நானும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமா உயர்த்துவார். ஒவ்வொரு நாள் ஜெபிக்கணும், துதிக்கணும். இரவுல மட்டும் இல்ல, இரவுலையும் ஜெபிக்கணும், பகல மாத்திர பகலையும் ஜெபிக்கணும். எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டு நம்ம இடத்துல அதுதான் விரும்புறார். வேற ஒன்னே பொண்ணை கொடு, பொருளை கொடு அப்படி கேட்கல. அவரை நோக்கி இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கணும். கண்ணீரோடு அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். ஏதோ இப்ப கச்சேரி 2 மணி நேரம் ஜெபிச்சுட்டா போதும் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆண்டு கொடுத்திருக்காரு, 2.5 மணி நேரம் ஜெபிச்சா போதும். இப்பெல்லாம் அப்படி இல்ல. இப்ப கால கடைசி நாளில் வாழ்றதுனால என்ன செய்யணுமா? இரவும் பகலும் அவரை நோக்கி ஜெபிக்கணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 145:18.
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி இயேசுகிறது நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
0: உள்ளத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு எங்க இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். உங்க பக்கத்துல நம்ம அருகில தான் இருக்கிறாரு. நம்ம கூப்பிடும் போது நிச்சயமா நம்ம கண்ணீர் எதுவாக இருந்தாலும் துடைக்க முடியும். கடன் பிரச்சனையா, கண்ணீரா, வேதனையா, வியாதியின் கஷ்டமா, நோயின் கஷ்டமா, பிரச்சனையா, குடும்பத்துல எல்லாம் எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல சண்டையும் குழப்பமா இருக்கா, எப்படிப்பட்ட பிரச்சனைனாலும் மாற்ற முடியும். கடன் அடைச்சி தருவாரு, பந்திர செய்யணையா, நம்மள யாரு வந்து மந்திரம் பண்ணி உங்களை ஏதாவது பண்ணிடுற பாருன்னு கதட்டுறாங்களா? ஒண்ணுமே நம்மள செய்ய முடியாது. நம்ம என்ன செய்யணும்? அவர் நோக்கி உண்மையாய் அவர் நோக்கி பண்ணும். உண்மையா நம்ம அவர் நோக்கி கொடுமா நமக்கு எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். உபாகமோ 4:7
1: நம்முடைய தேவனாய கர்த்தரை,
0: நம்முடைய தேவனாய கர்த்தரை
1: நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம்,
0: தொழுது கொள்கிற போதெல்லாம்
1: அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல.
0: எங்க இருக்கிறாரா? நம்ம சமீபமா இருக்கிறது போல.
1: தேவனை எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற,
0: சமீபமாய் பெற்றிருக்கிற
1: வேற பெரிய ஜாதி எது?
0: வேற பெரிய ஜாதி எது? நம்ம தான் இந்த உலகத்திலே பெரிய ஜாதி. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை நோக்கி தொழுது கொள்ளும் போது நமக்கு எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிறோம். அவர் நோக்கி உண்மையாய் கூப்பிடும் போது எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாள் அவரை நோக்கி நம்ம செவிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த போலவங்க சொல்லியிருக்கிறாரு, எடைவிடாம செவம் பண்ணுங்க, சோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. கொலோசியர் புத்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செஞ்சிடணும்? ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நம்ம மாத்த முடியும் அவரால். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையிலாம் பாத்தீங்கன்னா, அம்மா இல்ல, அப்பா இல்ல, கண் பார்வையில எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. கர்த்தரை தெரிஞ்சிட்டார், நான் அவர் தெரியல, அவர் என்னை தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இந்த அளவுக்கு என்ன போயிட்டு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் ஒரு குறையெல்லாம் நடத்துறாரு. முன்ன உடை கொடுக்கிறார், உடுத்த உடை கொடுக்கிறார், தங்க இடம் கொடுத்திருக்கிறாரு, எந்த குறை இல்லாம நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம எப்படி செபிக்கணும்? அவரை இடவிடாம செபிக்கணும், ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழிப்பா இருக்கணும். அதனால சங்கீதக்கார சொல்றாரு, பாசிக்கலாமா? 3:3, 4 எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: ஆனாலும் கர்த்தாவே,
1: நீர் என் கேடகமும்,
0: நீர் என் கேடகமும்,
1: என் மகிமையும்,
0: என் மகிமையும்,
1: என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர்.
0: தலைய உயர்த்துகிறமா இருக்கிறீர்.
1: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: கர்த்தரை நோக்கி எப்படி கூப்பிட்டாரா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஆமா, அருமையான கர்த்தரை நோக்கி நம்ம சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். இரவு மாத்திரல, பகல் மாத்திரல, இரவும் பகலும் கூப்பிட வேண்டும். அதாங்க பரிசுத்த போல சொல்லிட்டாரு, இடைவிடாம செவம் பண்ணுவேன், ஸ்தோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. நீங்க செவம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில் நிச்சயமா உயர்வு பார்ப்பீங்க. உங்க குடும்பத்துல ஒரு உயர்வு வரும், கண்ணீர் துடைப்பாரு, கடன் பிரச்சனை மாறும், உங்க வாழ்க்கையில பிரச்சனை நீங்கும், உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்ய நல்ல உயர்வா இருப்பீங்க. நீங்க தான் எல்லாரோட உயர்வா இருக்க போறீங்க. நம்ம ரேவளுக்கு உயர்வு வழி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்பயும் சத்தமிட்டு கூப்பிடணும்.
1: நீதி ஜனத்தை உயர்த்தும்,
0: நீதி ஜனத்தை உயர்த்தும். நம்ம நீதிமானா இருந்தா, நம்ம நீதியா செய்தா, எதை செய்தாலும் நீதி, நீதியா செய்யும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நம் வாழ்க்கையில் நீதி வேணும். நம்ம நீதி இல்லாம இருக்கமா? ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும், நீதியின் பாதையில் நடக்கணும். என்ன நீதியா? நான் நீதியா வாழணும் ஆண்டவர, என் வாழ்க்கையில குற்றமில்லாத வாழ்க்கை வாழணும் ஆண்டவர, நீதியா இருக்கணும் ஆண்டவர. எதை செய்தாலும் நம்ம கர்த்தர் பார்க்கிறார். நம்ம நீதியா இருக்க வேண்டும் ஆண்டு. ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவர் நீதியா இருக்கணும் ஆண்டவர், நீதியா வாழணும் ஆண்டவர. ரோமர்கள் நிருபம் 5:9
1: இப்படி
0: நான்
1: அவருடைய ரத்தத்தினாலே,
0: அவர் ரத்தத்தினாலே
1: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க,
0: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. ஒரு நாள் ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படணும். ஆண்டவர நான் நேத்து இந்த குறை சொன்ன, இந்த பாவம் செஞ்சு, இந்த கோபம் இருக்கு, இந்த எரிச்சல், இந்த கசப்பு, இந்த வேதனை இருக்க பையனை மன்னியும், உங்க ரத்தத்தாலே கழுவுங்க, நீதிமானாய் மாற்றுங்க, நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை எதை செய்யுமா? உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசப்பாட்டை கேட்கிறோம், ஆண்டவரே நீதிமானாயிரை மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7
1: அவர் தம்முடைய கண்களை,
0: அவர் தம்முடைய கண்களை
1: நீதிமான்களை விட்டு விலக்காமல்,
0: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா? நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட
0: ராஜாக்களோட கூட
1: சிங்காசனத்தில் ஏறவும்
0: சிங்காசனத்தில் ஏறவும்
1: உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா? என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதி செய்யமானார் கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோடு எப்பவும் கர்த்தரோடு நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் என்னை மாற்றுமப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்று, நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். நான் என் வாழ்க்கையில் எதிரியும் குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்கும் சொல்லுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார். தேவனுடைய வார்த்தை கேட்டுனா இப்பொழுது நம்ம செவிக்க போகிறோம். செவ பண்ணுமா? ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே மீ துதிக்கிறோம், கர்த்தாவே மீ நோக்கி செபிக்கிறோம், கருணை கடலே மீ துதிக்கிறோம், கர்ண சமுத்திரமே மீ துதிக்கிறோம். வாங்க சப்பா, வாங்க வாங்க வாங்க. உடைய பிரசனம் உடைய மகிமை எங்களை மூடட்டும், உடைய அக்கினி மூடட்டும். பகல் மேக சமுத்திரத்தினாலும் இரவில் அக்கின் சமுத்திரம் வழி நடத்துறீங்க பரலோக தகப்பனே. அப்போ அந்த நிகழ்ச்சி பார்த்துக்கணும், ஒவ்வொரு அப்படியாக ஆசீர்வித்து வழி நடத்த முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. கர்த்தாவே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காணப்படுற வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே ஹார்ட் பலவீனமட்ட மக்கள் ஹார்ட்டை தொட்டு சுகமாக்கும், நோயில கஷ்டப்படுற மக்களை நோயில குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா ஹார்ட்டை குணமாக்குங்க, கிட்னியை குணமாக்குங்க, முதுவலியை குணமாக்குங்க சப்பா. அப்பாவை ஸ்தூத்திரம். கை கால் வலியெல்லாம் குணமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனைகள் எல்லாவற்றையும் ஏசு கர்த்தர் நாமத்தில் உடைத்து போடுகிற சுவாமி. கர்த்தாவே உங்க பிள்ளைகளை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க. சுகமாக்க கண் பார்வை குறைவுள்ள மக்களை கண்ணை தொட்டு சுகமாக்குங்க. கண் பார்வை தாருமாண்டவரே, கண்ணில் வலியை எடுத்து போடுங்கப்பா. பெரிய காரியத்தை செஞ்சு சப்பா. கண் பார்வை கம்மியா இருக்கிற மக்கள் கண் பார்வை நல்ல பார்வை அடைய திருவிச்சு முடியா செபிக்கிறோம். ஆண்டவரே கண்ணை உண்டாக்கினவர் காணவரோ இல்லை சென்னீரே, நீங்க தானே ஆண்டவர் கண்ணை உண்டாக்கினீங்க. கண் பார்வை நல்லா தாரும். உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சர் தேவன் ஆசீர்வதிங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை போய் தரணும், குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தரணும், கடன் பிரச்சனையோடு மக்களுக்கு விடுதலை செய்யணுவையா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும், தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி தரும், ரசிக்கப்படாத மக்கள் ரசிக்கப்படணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத மக்களுக்கு பரிசுத்தின் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்க. அக்கினை போடுங்க ஆண்டவரே, பிரிந்து குடும்பத்தை இணைத்தரலும், தேவ பிரசனத்துல மூடிக்கொள்ளும், தேவ அக்கில மூடிக்கொள்ளும். எங்க சிறு பிள்ளைகள் தம்பி தங்கைகளை நல்லா படிக்கணும், ஞானத்தை கொடுங்க, ஞானசக்தியை கொடுங்க, பக்தியுள்ள பிள்ளைகளாக மாற்றுங்க. வாலிப சகோதரத்துல ரட்சிமப்பா, அவர்கள் உங்க மண்டி இழுத்து கொள்ளும், உண்மை சேர்த்து கொள்ளுங்கப்பா, உங்களோடு இணைத்து கொள்ளும், உண்மை சார்ந்து வாழ கிருவை செய்யுங்க. நீங்க எப்படி செய்யப்பருக்காய் கோடான கொடி. நன்றி எல்லா துதிகனமாக்கும் செலுத்துறோம் யஸ்பானாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோ பரவப்பிதாவே. ஆமே. கர்த்தர் அமைச்சர் கேட்டாரே, சந்தோஷமா இருங்க.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர். 1-3-1-0-1-0-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம்.
2: இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
0: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
4: என்னோட பேர் ஷாரோன். எனக்கு இடது காது பக்கம் மீங்கி இருந்தது. அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க, கண்டிப்பா அந்த ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும், அந்த பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையை நான் போன் பண்ணி சிஸ்டர் அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சு வர கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவனுக்கு கொடா கொடி நன்றி.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, asinkaram@gmail.com. Our website, handofjesus.com. God bless you.

0: யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 2-3 வசனம்.
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால்
0: நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
1: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: நான் போய்
1: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே
0: நீங்களும் இருக்கும்படி
1: நான் மறுபடியும் வந்து
0: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் சொன்னார். கர்த்தர் போயிருக்கிறார், திரும்ப மறுபடி வரப்போறாரு, வந்து நம்மள என்ன செய்ய போறாரு, அவரிடத்துல சேர்த்துக் கொள்வேன் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து திரும்ப நம்மளை நினைச்சாரு, அவர் இடத்துல நம்மளை என்ன செய்ய போறாரு, சேர்த்துக் கொள்ளப்போறாரு. பிலிப்பியர் எழுதியிருக்கிறாரு, பற்று பவுல் எழுதியிருக்கிறாரு, பிலிப்பியர் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து
0: கர்த்தராய் இருக்கிற
1: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்ன செய்யணும் வர்றதுக்காக எப்போ வருவாரு நம்ம உள்ள ஏங்கிட்டு இருக்கு இல்லையா, எப்போ வருவாரு அவர் வருகையில் நம்ம ராஜ்யத்துக்கு போகணும். இந்த உலகத்துல பாடுகள்லாம் நம்மளால சகிக்க முடியல, ஆண்டவரை சீக்கிரம் வாங்க. நம்மள அறியாமல இந்த வார்த்தை நமக்குள்ள வருது, கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும், கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துக்கு போய்தான் ஆகணும். இந்த உலகத்துல யாரும் இருக்கவே முடியாது, எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஏழை இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த வீட்டுல இந்த உலகத்துல நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்கிறதுக்கு முடியாது. ரெண்டு இடம், ஒன்னு பரலோகம், என்ன நரகம். அதனால நம்ம ஒரு நாள் நம்ம ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிய வேண்டிய நாள் ஒன்னு இருக்கு. கர்த்தர் பிரியமா வாழ்ந்தோம்னா எங்க போவோம், பரலோகத்துக்கு போவோம். கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தா எங்க போவோம், நரகம் தான். ரெண்டு வாழ்க்கை தான். ஆண்டு வருகை ரொம்ப சமீபம், நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டு நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனா நம்ம என்ன செய்யணுமா பாருங்க. கர்த்தர் ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவரும் விரும்பணுமா வாசித்து பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 11:16.
1: அதிலும்
0: மேன்மையான
1: பரமதேசத்தையே விரும்பினார்கள்.
0: ஆகையால்
1: தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை.
0: பரலோகத்துக்கு போகணும் சொல்லி விரும்பினவங்களை என்ன செய்யல, அவர் அவங்களை வந்து பார்த்து அவருடைய தேவனை சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலையா, வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே.
0: விருப்பம் மக்களை வேணும் பரலோகத்துக்கு போகணும். அப்ப பரலோகத்துக்கு போகணும் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் கட்டாயம் செய்ய மாட்டோம். ஐயோ இந்த காரியம் கர்த்தர் பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ அவர் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம உள்ளத்தில் ஒரு விருப்பம் இருக்கும்போது நம்ம கட்டாயம் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, பரலோகம் வச்சிருந்தா நமக்கு சொந்தம். அப்போ அந்த நமக்குள்ள இந்த விருப்பம் இருந்தால் கட்டாயம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு, அவருடைய தேவைன்னு சொல்றதுக்கு அவர் என்ன செய்யலையா, வெக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாஞ்ச எப்படி இருக்குது, நம்ம உள்ளத்தின் வாஞ்ச நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்ம எப்படி என்றோ என்னன்னு சொல்லி. நம்ம உண்மையா வாஞ்சித்தோம்னா கர்த்தர் நிச்சயமா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுது. அந்த நான் எங்க இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புறது பாத்தீங்க, நம்ம இங்க விரும்புவது, கர்த்தர் என்ன விரும்புறாரு, நான் எங்க இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என்னதான் வாழ்ந்தாலும், இந்த குலத்துல கோடி வருஷம் வாழ்ந்தாலும், இருந்தா 95 லேட்டா 100 வயசு அவ்வளவுதான், அதுக்கு மேலே யாரையும் இருக்க முடியாது. அதுக்கு நம்ம போகணும்னு சொன்னா என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும் சொல்லி நம்ம பரமராஜ்யத்தை நம்ம விரும்பணும். அல்லேலூயா. கொலோசியர் புஸ்தகம் 3:2-3
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல
0: மேலானவைகளே நாடுங்கள்.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: பூமிக்குரிய காரியம் நம்ம தேட வேண்டாம்,
1: மேலானவைகளே நாடுங்கள்.
0: பூமிக்குரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருவாரு, கட்டாயம் தருவார். அல்லேலூயா. நம்ம மேலானை நாடும் போது நம் பூமிக்குரிய காரியங்கள் என்ன வேணும், எல்லாம் என்னென்ன தேவை, என்னென்ன தேவைன்னு சொல்லி அவர் தம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் கொடுக்கிறார், கொடுக்க அறிந்திருக்கிறார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கட்டாயம் தருவார். அதான் சொன்ன சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பச்சையா இருக்கும். கத்திர தேடவங்களுக்கு ஒரு நன்மையும் மேலானவைகள் அவர் ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருக்கணும். எப்பயாவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் வருக சமீபம் அது அதுக்கு முன்னால எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் ராஜ்யத்துல அவர் மடியில நம்ம இருக்கணும். ஹலேலூயா. அதுதான் என்னுடைய வாஞ்ச, என்னோட விருப்பம்லாம் அதுதான். இந்த உலகத்துல ஒண்ணு வேண்டாம். நான் பிறந்த நாள் இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இனிமேல் கண்ணை மூடிட்டா கர்த்தர் ராஜ்யத்துல அவருடைய மடியில உட்கார், அதுதான் என் தியாகம் வாஞ்செல்லாம். இந்த உலகத்துல எவ்வளவு பாடுபட்டாச்சு, இனிமேல் பரலோகத்துல போய் அவர் மடியில உட்காரணும். அல்லேலூயா. அதுக்கு தான் மேலானவர்களை நாம் நாட வேண்டும், மேலானவர்களை நாட வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 13:16
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: இந்த இடத்துல என்ன இல்ல, நிலையான நகரம் இங்க நமக்கு இங்க இல்லை.
1: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்,
0: வரப்போறதையே நாடி தேடுகிறோம். இயேசுக்கு வருக வரத்தான் நம்ம நாடி தேடுகிறோம். எப்ப இயேசு வருவாரு, எப்ப நம்மளை கூட்டு போவாரு, அதுதான் நம்ம தேடுகிறோம். யாரும் எப்படியோ நான் அதுதான் கர்த்தர் எப்ப வருவாரு தேடிச்சு ஒரு நாள் ஏக்கத்தோட நாடி தேடுகிறோம். ஏன்னா இந்த நிலையான நகரம் நமக்கு இல்லை. இந்த உலகத்துல என்ன இருந்தாலும் நிலையானது அல்ல. மாடி மேல மாடி கட்டினாலும் என்னதான் நம்ம செஞ்சாலும் நம்ம எல்லாம் பண தேவையில்லை. நம்ம நிறைய பணம் இருந்தாலும் நம்ம அது நம்ம என்ன செய்யறது, இந்த உலகத்தில் ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. கொண்டு போக முடியுமா? முடியாது. நம்மள பணம் கேட்கறதுக்கு எதுக்குன்னா சுவிசேஷம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அறிவிக்கணும். அறிய தேவன் அறியாத மக்கள் அறிந்து கொள்ளணும். அது ஒரே ஒரு வாஞ்சதான் எல்லாத்தையும் நம்ம பணம் கேட்கிறோம். எல்லாம் நினைச்சுக்கிறாங்க என்னடா பணம் கேட்டே இருக்கிறாங்களே, ஏன் பணம் இப்படி கேட்கறாங்க, பணம் பணம் அலையிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஏன் படத்தை கேட்கிறேன்னு சொன்னா சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அறிஞ்சது போல அந்த மக்கள் அறியாத மக்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி ஒரு நாள் அறியாம இருந்தோம், கர்த்தர் நமக்கு அறியக்கூடிய கிருபை கொடுத்தார். இப்ப நம்ம அறிந்தது போல மற்ற மக்களும் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கர்த்தர்

0: என்ன செய்யணும்? அரியல். இப்ப பாருங்க, இந்த டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய என்ன மாதிரி பார்வை இல்லாதவங்க எல்லாம் போன் பண்ணி கேட்டே இருக்காங்க. எப்பம் இப்ப எப்பம் ரேடியோ எப்படி கேட்கணும், நம்பர் கொடுங்க, நாங்க எப்படி இதெல்லாம் பாக்கணும், டிவில என்ன எப்படி பாக்கணும், எல்லாம் கேட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளவு ஒரு வாஞ்ச தாக்கம் இயேசு அறிய வேண்டியது சொல்லி. ஹலேலூயா, ஹலேலூயா. அது ஒவ்வொருத்தரும் கேட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ரெண்டு போடாத வரும், நாங்க எப்படியாவது இயேசு அறியணும், எங்களுக்கு வந்து எப்பம் ரேடியோ கேட்டு நம்பரை கொடுங்க, இல்லாட்டா தேவனுடைய வசனத்தை எப்படி டிவியில பார்க்கலாம், எங்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கை எங்களுக்கு வாசித்து கொடுங்க, அந்த பத்திரிக்கை நீங்க படிச்சிட்டீங்கன்னா நாங்க அதை பார்த்து பாத்துக்குவோம், நாங்க இயேசு அறிஞ்சுக்கணும், நாங்க மற்றவர்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவ்வளவு வாஞ்சியோட கேட்கிறாங்க. நமக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தயவு செய்ய வாஞ்சை இல்ல, தாகம் இல்ல, யாருக்கா சொல்லணும்னு சொல்லி அந்த வாஞ்சியில. ஆனா பார்வை இல்லாதவங்க அவ்வளவு வாஞ்சியா இப்ப கேட்கிறாங்க. ஹலேலூயா. இந்த வாஞ்சை கொடுத்தது யாரு? ஆண்டவர் ஐயா, இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் பணம் தாங்க. ஐயோ சாப்பிட்டு இல்லையே, சாப்பிட்டு பிஞ்சு போச்சு, கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகுது, இது தான் பணத்தை கேட்கிறேன். இங்கிலீஷ் ஆப்பிற கத்தர் போதுமான அளவு கொடுத்துருக்கிறார். ஒரு நன்மையுமே குறைபடாது, குறைவே இல்லை. அதனால தான் இந்த பச்சை விஷயத்தை எப்படியாவது அறிவிக்கணும், அதுக்கு தான் பணம். ரெண்டு குறிந்தர் புஸ்தகம் 5:1-2.
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
1: தேவனால கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு.
0: அந்த தேவனால் கட்டப்பட்ட என்ன வீடு? கைவேலாத நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
0: பரலோகத்திலே உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம் தவித்து
1: நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம்.
0: மிகவும் வாஞ்சி உள்ளவர்களா இருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, அந்த ராஜ்யத்து மேல நமக்கு வாஞ்ச தாக இருக்கணும். அப்ப இந்த உலகத்தை நினைச்ச மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். பாவத்தை பார்த்தா வெறுப்பு வரும், பாவத்தை பார்த்தா வெறுப்பு இருக்கும். கர்த்தர் எப்ப போகலாம், எப்ப கர்த்தரை பத்தி பேச மாட்டாங்களா, எங்க கர்த்தரை பத்தி பேசுவாங்க, எங்க ஆண்டவரை பத்தி பேசுவாங்க, எப்ப கேட்கலாம், நமக்குள்ள அந்த வாஞ்சி வரும். அது இந்த பூமிக்குடி கூடார என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிரும். அதுதான் நம்ம சரீரம். இந்த சரீரம் என்னதான் இருந்தாலும் பூமிக்குடி கூடாரம் அழிஞ்சு போயிடும். பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம போகணும் தான் நமக்குள்ள வாஞ்ச.
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம்
1: தவித்து
0: நம்முடைய
1: பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சவுள்ளவர்களா இருக்கிறோம்.
0: எப்படி இருக்கிறோம்? மிகவும் வாஞ்சவுள்ளவர்களா இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம் எல்லாரும். நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எப்படி, நான்லாம் ஒரு நாள் ஆண்டவர் அறியாம இருந்தேன், ஆண்டவர் அறியாம எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தேன். கர்த்தரை தேடி வந்தார். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வந்தார். நான் அவரை தேடி போல, அவர் என்னை தேடி வந்தார், அவர் தான் என்னை தேடி வந்தார். அது போல நம்மள மாதிரி இருக்கு மக்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தேடணும். கர்த்தர் ராஜ்ய தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் இந்த பூலோகத்தின் கூடாரத்தை நம்பி வாழக்கூடாது, கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஒவ்வொருத்தரும் போகணும். அப்படி போனேன் என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்து மேல நமக்கு என்ன வேணும்? வாஞ்ச விருப்பம் இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். அதான் ஆண்டவர் சொன்னார், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாருந்தா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களை என்னோட சேர்த்துக் கொள்வேன் சொல்லியிருக்கிற அந்த ராஜ்யத்து அந்த தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹலேலூயா. கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். இதுவரைக்கும் ஆண்டோட வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப ஜெபிக்க போறோம். எங்கள் அன்பார் இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. அப்ப அந்த நிகழ்ச்சி பாத்துக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செவிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஸ்தூத்திரமே வண்டி கொள்ள மை சார்ந்து கொள்ள கிருவச்சிங்கப்பா. அண்டு உரையே எத்தனையோ குடும்பங்கள்ல வேலை கிடைக்காத ஒடிக்கி போட்டி போறாம இருக்குதாப்பா. வேலை அவங்களுக்கு கிடைச்சி வேலை செய்யற இடத்துலயும் நல்ல சமாதானம் சந்தோஷம் தாரும். அண்டு உரையே உங்களை பார்த்து விழுந்து நாங்களுக்கு செபிக்கிறோம். நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பார்த்து ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா. ஆண்டவரே எத்தனையோ நோய்கள் அப்ப, எத்தனையோ சனங்கள் வியாதினாலும் நோயினாலும் பலவித்தினாலும் கஷ்டப்படுறாங்களப்போ, ஒவ்வொரு மேலையும் தேவனுடைய பிரசனம் வல்லமை இறங்கட்டும், அக்கினி மூடட்டும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், எல்லா பலவீனத்தையும் வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. மகத்தான காரியத்தை செய்ய, மகிமையான காரியம் செய்ய. கர்த்தருடைய பிரசனம் மூடட்டும், அக்கினி மூடட்டும். ஆண்டவரே வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தாருங்க, வேலையில் உயர்வை தாரு, உயர்வராத தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க, கஷ்டத்தெல்லாம் மாற்றி போடுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க.

0: வியாபாரம் செய்ய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்குவாங்க. நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துங்க. பிரிந்து குடும்பம் அணைக்க விடுமையா? டைபஸ் ஆகணும்னு நினைக்கிற மக்கள் டைபஸ் ஆகக்கூடாதப்பா. குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்த முடி சித்தாண்டவரே, நீர் அற்புதத்தை செய்ய ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அடுவரே அப்பாவை துதிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல மதிப்பெல்லாம் பாஸ் பண்ணணும். உங்க மகத்துவம்ல நாமத்தை மையப்படுத்துங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான வாய்க்கும் செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவரம் பரமபிதாவே ஆமே. கத்திரம் சிவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
1: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 10949001000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனு 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் .com. God bless you.

0: கட்டாயம் வசனத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக தரப்பில் நின்று நம்ம தேசத்துக்காக செபிக்கணும், நாட்டை ஆளுகிற மக்களுக்காக செபிக்கணும். அது மாத்திரல்ல, நம்ம சபைக்காக செபிக்கணும், நம்ம அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கணும். நான்காவதாக தேவனுடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்க வைட்டாலும் திருவசனத்தை சாக்கிரதையோடு பிரசங்கம் பண்ணணும். சத்தியத்தை அநியாயமா அடக்கி வைக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இதுவரைக்கும் அப்படி செஞ்சிருந்தாலும் இந்த நாள்ல ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆமாண்டவர், இதுவரைக்கும் நான் அப்படிதான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, இனிமே நான் சொல்லுவேன் எல்லாருக்கும் போயிட்டு சொல்றப்பா, என்னை ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 7:9.
1: பின்பு அவர்கள்
0: ஒருவரை ஒருவர் நோக்கி
1: நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள்
0: என்ன
1: நற்செய்தி அறிவிக்கும் நாள்,
0: இந்நாள் என்ன நாள் நற்செய்தியே அறிவிக்கும் நாள்,
1: நாம் மௌனமாய் இருந்து
0: பொழுது
1: விடிய மட்டும் காத்திருந்தால், குற்றம் நம்மேல் சுமரும்.
0: பாத்தீங்களா, குற்றம் நம்மேல சுமரும். இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். கடைசி வினாடியில் இருக்காருமையானவர்களே, இந்த நாட்கள் அச்சீதி அறிவிக்காமல் நீங்க எப்ப அறிவிக்க போறீங்க? அறிவிக்காமல் பொழுது விடியுமானால் அந்த குற்றம் நம்ம மேல சுவரும். ஆண்டவராக இயேசுக்கு வந்த அப்புறம் நான் சொல்லலையான்னு சொல்லி கலங்கினீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. இந்த ரச்சனை நாள் நச்செய்தி எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம வெக்கப்பட்டிருந்தீங்கன்னா கத்தர் ஒரு நாள் வரும்போது நம்மளை பட்டு அவர் வெக்கப்படுவாரு. மதமே ரட்சிக்கப்பட வேண்டும். பாவியின் மேல் தேவன் சினம் கொள்ளுகிறார். நம் பாவத்தை பாவியாகி நம்ம ரட்சிக்கதான் கர்த்தராக இயேசுக்கு உலகத்துக்கு வந்தார். நம் ரட்சிப்புக்காக மண்டாடி கேட்க வேண்டும். தங்கித கரைச்சர் ரட்சிப்புக்காக ஆத்மா தபிக்கிறதுன்னு சொன்னார். ரட்சிப்பட வேண்டும். இரண்டாவதாக தேவன் வசனத்தை கவனிக்க வேண்டும். அது வசனத்தால் பிரிய வேணும், வாஞ்ச வேணும், தாக வேணும். மூன்றாவதாக நம்ம திறப்பில் நின்று தேசத்துக்காக செபிக்கணும். நம் நாட்டு ஆளுகிற அரசாங்கத்துக்காக நம்ம செபிக்க வேண்டும். நம்ம சபைக்காக செபிக்க வேண்டும். நம்ம எத்தனை நாள் நம்ம குடும்பத்துக்காக செபிச்சு, அந்த குடும்பத்துக்காக செபிக்கனாலும் போடி போடி போயிடுச்சு. பிரியமானவர்களே, மற்றவங்களுக்காக நம்ம செபிக்க வேண்டும். நான்காவதாக தேவனை பற்றி எல்லாருக்கும் நற்செய்தியை சொல்ல வேண்டும். கடைசியாக நம் இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. வசனம் அதுதான் சொல்லுது. மார்க்கன் சுவிசேஷம் 3:5.
1: அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம், அவர்
0: விசனப்பட்டு
1: கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து,
0: கோபத்துடன் என்ன செஞ்சார், சுற்றிலும் இருந்த இருதயத்தை கடினப்படுத்திட்டே இருப்போமானா கர்த்தடி கோபம் நம்ம மேல வரும். நம்ம இருதயத்தை கர்த்தடி ஒப்பு கொடுக்க வேண்டிய அருமையானவர்களே, எவ்வளவு நாள் இப்படி இருப்போம், இருதயத்தை கடினப்படுத்திட்டு இருப்போமானால் கர்த்தடி கோபம் நம்ம மேல வரும். எபிரேயன் புஸ்தகம் 3:7-8.
1: ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்,
0: இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்,
1: வனாந்தரத்திலே
0: கோபமூட்டின போதும்
1: சோதனை நாளிலும்
0: நடந்தது போல
1: உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள்.
0: இருதயத்தை என்ன செய்யக்கூடாது, கடினப்படுத்தவே கூடாது. நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் எழுந்து செவமண்ணுன்னு சொல்லுவாரு. இருநில கடினத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் தூங்கலான்னு சொல்லக்கூடாது. நீங்க ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் சொல்ல பேசாத இல்ல அப்படிதான் பேசணும் சொல்லி இருதயத்தை கடினப்படுத்தி பேசிட்டே இருக்காதிங்க. இருதயத்தை கடினப்படுத்தும்னால் ஆண்டவர் ராஜ்யத்திலும் போக முடியாது. அருமையானவர்களே, ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர் எனக்கு இருதயத்தை கடினத்தை என்ன விட்டு எடுத்து போடும். ஆண்டவரே இருதய கடினத்தை எடுத்து போடும். நம்ம இருதய கடினம் நமக்கு எப்போ வருமா பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 3:13.
1: உங்களில் ஒருவனாகிலும்
0: பாவத்தின் வஞ்சனையினாலே
1: கடினப்பட்டு போகாதபடிக்கு
0: நம் பாவங்கள் நமக்குள்ள இருந்தா நம்ம இருதயம் கடினப்பட்டுரும். இவங்க என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறது, இவங்க சொல்லா கேட்க முடியாதுன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு இருதயம் கடினமாயிரும். நமக்குள்ள பாவம் இருந்தா யார் சொன்னாலும் கீழ்படி மனசு வராது. யார் சொன்னா அவங்க கோபம் தான் வரும். பாண்டவரே, பாண்டவரே, என் இறுதிய கடினத்தை எடுத்து போடும். ஆண்டவரே, நான் இறுதிய எனக்கு கடினமா இருக்கு. ஆண்டவர், நீ பேசினாலும் உங்க சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கறது இல்லப்பா, செவின்னு சொன்னாலும் நான் செவிக்கிறது இல்ல. நான் நீங்க எங்கூட எது இது விட்டுன்னு சொன்னாக்கலாம் விடுறதில்ல. ஆண்டவர், அதே தான் நான் செய்யறேன். என்னை மன்னி ஆண்டவரே, என்னை மாற்று, என் இறுதியத்தை கடினத்தை எடுத்து போடுங்க. என் பாவத்தில் நீர் விடுதலை தரணும் ஆண்டவரே. மற்றவங்களை பார்த்தா வெறுப்பு தான் வரும், கோபம் தான் வரும். காரணம் என்ன? பாவத்தின் வஞ்சனையினால இறுதியும் கடினப்பட்டிருக்காரு மேனவர்களே. இன்றைக்கு நீங்க ஆண்டு ஒப்பு கொடுங்க, என் பாவத்தால் இறுதியும் கடினப்பட்டிருக்கப்பா. யார சொன்னாலும் கோபம் எரிச்சல் இப்படிதான் இருக்காண்டவரே, நான் எப்படியோ இருக்கிறப்பா, என் வாழ்க்கையை மாற்றின்னு சொல்லி உள்ள உடைந்து நீ ஒப்பு கொடுங்க. ஆண்டு வருக சமீபம், எப்ப அவர் கோபம் வெளிப்படும் தெரியாது. அவர் சொன்ன ஒவ்வொரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. சோதகுமார் பட்டணத்துல எப்படி நடந்து, அதே போல நம்ம தேசத்தை இப்ப நடக்குது. இப்படி நடந்துருக்கு. ஆண்டவருடைய கோபம் எப்போருமே தெரியாது. இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய கேட்போம், ஆண்டவரே என்னை மன்னியும் ஐயா, கொஞ்ச காலத்துடைய கோபம் பற்றியவர் அண்டி கொள்ற யார் பாக்கியவனு சொன்னீரே, நம்ம அண்டி கொள்ளணப்பா. என் பாவங்களை மன்னியும், உங்க ரத்தத்தால கழுவு. என்னை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தீங்க, என்னை முழுமையா ரட்சித்தரலப்பா. என்னை எப்படியாவது ரட்சியும் சுவாமி, உங்க ரத்தத்தால் நீ கழுவுன்னு சொல்லி கேட்போம். அன்றுவரையும் வசனத்தை கவனிக்காம போனப்பா, வசனத்துக்கு மேல பிரியமெல்லாம் போட்டேன். ஏதோ கடமைக்காக வாசித்தேன் ஆண்டவரே, ஆனா அந்த வசனத்து மேல எனக்கு கவனம் இல்லை ஆண்டவரே. நான் ஒரு நாளைக்கு அஞ்சு அறியாதே ஆறு அதிகாரோட வாசித்தேன், ஆனா அந்த வசனத்து மேல கவனம் இல்லை. என்ன வாசனை எனக்கே தெரியாது, வாசித்து தான் செஞ்சேன். அந்த வசனத்துல வாஞ்ச இல்ல, பிரியமெல்லாம் போயிருச்சேப்பா. இதை மன்னியும், மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். நான் செவிக்காம போயிட்டேன் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு தான் செவிச்சேன், என் பிள்ளைகளுக்கு தான் செவிச்சேன். ஆண்டவரே மன்னிமப்பா, என் தேசத்துக்கு செபிக்கல, எங்க நாட்டு ஆளுகிற மக்களுக்காக செபிக்கல, எங்க நாட்டு ஆளுகிற மக்களுக்கான செபிக்காம போயிட்டேன் ஆண்டவரே. ஊழியத்துக்கான செபிக்கலப்பா, ஊழியக்காருக்கு செபிக்கிறது இல்ல, எங்க சபைக்காக செபிக்கிறது இல்ல ஆண்டவரே. சபை பொறுப்பு உங்க கையில தான் இருக்குது அருமையா ஆண்டவர்களே. சபைக்கு எந்த செவி பாருமே, அந்த சபை உங்க கையில தான் கத்தர் கேட்பாரு. செபிக்காம இருந்தா உங்க தான் கேட்பாரு. சத்தியத்தை பத்தி நீ யாருக்குமே சொல்லப்பா, நான் அநியாயமா அடைக்க வச்சேன். நான் எப்படி சொல்றது, எனக்கு நான் எப்படி சொல்ல முடியும், இவங்க மத்தியில் எப்படி சொல்றது, அவங்க மத்தியில் எப்படி சொல்றதுன்னு சொல்லி நான் சொல்லாம இருந்த ஆண்டவரே. சுசேவை அறிவிக்கிட்ட உனக்கு எனக்கு ஐயோன்னு சொன்னீங்களப்பா, நான் சொல்லலப்பா. என்ன மன்னியும்னு சொல்லுங்க, எனக்கு இறுதி கடினமா இருக்கப்பா. என் கடினத்தை எடுத்து போடுங்க, பாவத்தின் வஞ்சினால இறுதி கடினப்பட்டிருக்கு. என்னை மன்னிங்கப்பா, என்னை மாற்றிக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம்மா. இன்றைய ரச்சை நாள், இன்றைய அணுக்கிற நாள், நாளைக்கு எல்லாருமே, நாளைக்கு எப்படி இருக்குமான் தெரியாது அருமையானவர்களே. ஒவ்வொரு காரியமும் கத்திரிச்சனும் ஒவ்வொரு வாக்கு தத்துவம் நிறைவேறி கொண்டிருக்க அருமையானவர்களே. இன்னமும் நம்ம எப்படி இருக்க போறோம், இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுத்து கண்ணீர் ஓடு கேப்போமா.
2: நம்ம இருந்து நின்று கத்த நோக்கி பார்த்து ஜெபங்களை எடுப்போம். கடைசி காலத்திலே கத்தடிய கோபம் பற்றியிட போகிறது என்று சொல்லி நாம் கேட்டோம். ஆனால் அந்த கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வழியை காண்பித்தார். இயேசு தான் அந்த வழி. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி கேட்டோம். நம்ம எல்லாம் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த கோபம் என்மேல் வராதபடிக்கு ஐயா என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை நோக்கி பாருங்க, எப்போ கர்த்தருடைய கோபம் அந்த உலகத்தில் வெளிப்படுது என்று சொல்லி நாம் கேட்டோம். நம் பாவத்திலேயே இருக்கும் பொழுது பாவியின் மேல் அவர் அனுதினமும் சினம் கொள்கிற தேவன். எனவே தான் பாவிகளுக்கு ஒரு வழி உண்டாக்கினார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு இந்த உலகத்திலே வந்தார். இன்றைக்கு சொல்லுவோம், ஆவியானவரே எனக்குள் இருக்க எல்லா பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை தாரும், என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, அசுத்தங்களை என்னை விட்டு அப்புறப்படுத்தும், பாவத்திலிருந்து என்னை தூக்கியிடும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? ஒரு பாவிகளுக்கு விலகின தேவன், பாவியானவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று கேட்டோம். தகப்பனே, இயேசுவின் ரத்தம் என்னை முழுமையாக கழுவட்டும். வாய் திறந்து எல்லாம் ஜெபம்லாம், அமைதியா இருக்கிறீங்க, எல்லாம் ஜெபிங்க. நன்றி. இரண்டாவது, ஒரு மனிதன் வேத வசனத்தை கவனிக்காமல் போகும்பொழுது அவன் மீது தேவ கோபம் உண்டாகும் என்று கேட்டோம். எனவே வேத வசனத்தை யாரெல்லாம் கவனிக்கிறார்களோ, யாரெல்லாம் வேத வசனத்தின் மேல் தாகமாய் வாஞ்சே இருக்கிறார்களோ, வேத வசனத்தை கை கொள்கிறார்களோ, அவர் மேல் கோபம், தேவ கோபம் வராது என்று கேட்டோம். மூன்றாவதாக, திறப்பில் நின்று நாம் ஜெபிக்க மறக்கும் பொழுது அவர் மேல் தேவ கோபம் வருமா? இன்றைக்கு சொல்லாம, ஆண்டவரே திறப்பில் நின்று ஜெபிக்க, என் மீது உங்க விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க, என் மீது உங்க கிருபையின் ஆவியை ஊற்றுங்க, என் மீது உங்க அபிஷேகத்தின் வல்லமை, இயேசுவின் நாமத்தில் தகப்பனே கடந்து வரட்டும் இப்பொழுது. எல்லாம் கேட்க போற, என் மீது கலந்து வரட்டும் இப்பொழுது, என் மீது அபிஷேகம் கலந்து வரட்டும் இப்பொழுது, என் மீது வல்லமை கலந்து வரட்டும் இப்பொழுது. ஆண்டவரே இந்த ஜெபாவை என் மீது ஊற்றும் ஆண்டவரே கேட்போமா? நாம் ஜெபித்தால் தேவ கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளப்படுவோம். நான்காவது, வசனத்தை நாம் சொல்லாதபடிக்கு அடக்கி வைக்கும் பொழுது மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்து குறித்து அவர் அன்பை குறித்து அறிவிக்காமல் அடக்கி வைக்கும் பொழுது தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுமா? அவர் சொன்னது போல உற்சாகத்தோடு கூட நாம் மற்றவர்களுக்கு சொல்வோமா? அல்லேலூயா! சுவிசேஷத்தை அறிவிக்காத இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று கேட்டமே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசு கிறிஸ்து குறித்து மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்க நம்மை அர்ப்பணிப்போம். தேங்க்யூ லார்ட். ஊழியம் செய்ய அர்ப்பணிங்க, உங்க கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ல அர்ப்பணிப்போமா பிரியமானவர்களே? தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. வாய்த்திறந்து எல்லாரும் கேட்போம், இந்த வசனத்தை எனக்கு அருகில் இருக்கிறவர்களுக்கு, எனக்கு தெரிந்தவர்களுக்கு, அறிமுகமானவர்களுக்கு நான் சொல்லாம போனேனே, அவியானவரே நீ மன்னியும். இன்றிலிருந்து எல்லாருக்கும் வார்த்தையை அறிவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு உடைய குருபையை தயவாய் நீர் பெருக பண்ணும் ஆண்டவரே. ஐயா, நான் சுவிசேஷத்தை சொல்வதற்கு அப்ப வெட்கப்படக்கூடாத ஆண்டவரே, எல்லாருக்கும் வார்த்தையை நான் அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே, அதற்கு எனக்கு குருபை தாரு. கேட்போமா? ஐந்தாவதாய், ஒரு மனிதன் இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது, ஒரு மனுஷன் இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது இயேசுவின் கோபம் அவர் மீது வெளிப்படும். கேட்போமா? பாவத்தின் வஞ்சனையினால இருதயம் கடினப்பட்டு போகிறதாம். கத்திட்டு கேட்போம், எனக்கு எந்த இருதய கடினம் வராதபடிக்கு ஆண்டவரே என் வாழ்க்கை

0: எல்லாரும் கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட், ஸ்தோத்திரம், நன்றி, நன்றி ராஜா. எங்களோடு இணைந்து செபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. ஐயா, நாங்கள் பாவியா இருக்க கூடாதப்பா. பாவியில ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தீரே. எங்களை முழுமையாக கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அந்த ரட்சிப்பை எங்களுக்கு தாரும். ரட்சிப்பிலே பூர்ணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ரட்சிப்பை குறித்து கவலையிட்டு இருக்கிறோமே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா ரட்சிப்பின் பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களெல்லாம் கர்த்தர் ரட்சிப்புகள் கொண்டு வருவீராக. ரட்சிப்பின் பாத்திரமாய் எங்களை கர்த்தாவே நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. எத்தனையோ முறை வசனத்தை கவனிக்காமல் போனோமே ஆண்டவரே, வசனத்தை வாசிக்காமல் தியானிக்காமல் அர்ப்பணிக்காமல் போனோமே. எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஐயா, மன்னியும் ஐயா அப்பா. எங்களுக்கு அப்பா அந்த கிருபை தாரும். எப்பொழுதுமே வேத வசனத்தை தியானிக்க கிருபை தாரும். எத்தனையோ முறை ஜெபிக்காமல் திறப்பில் நிற்க மறந்தோமே. எங்கள் குடும்பத்திற்காக எங்களுக்காகவே ஜெபித்து காலத்தை கழித்தோமே. மன்னியும் ஆண்டவரே. இன்றிலும் திறப்பில் நின்று ஜெபிக்க எங்களுக்கு அந்த விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் தருவீராக. எத்தனையோ விஷயம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்காமல் அடக்கி வைத்தோமே ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. சமய வாய்த்தும் நாங்கள் சொல்லாமல் போனோமே அப்பா. இன்றிலிருந்து வசனத்தை எல்லாருக்கும் நாங்கள் சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. எத்தனையோ முறை இருதயத்தை கடினப்படுத்தணுமே ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. கடின இருதயத்தை என்னை விட்டு எடுத்து போடும், எங்களை விட்டு எடுத்து போடும் அப்பா. கடின இருதயம் வராதபடிக்கு என் தேவனே எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கடின உள்ளத்தை உடை தெரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து செபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது கர்த்தர் தொடுவீராக. எத்தனை பேர் வசந்த கவனித்தார்களோ, கேட்டார்களோ, நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. ஒவ்வொரு மீது கர்த்தருடைய வல்லமை கடந்து வர வேண்டுமா செபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் இறங்கும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவர் இறங்கி தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீ செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடைசியாக நம்ம எல்லாரும் ஆவியன் ஒத்தசை நாடுவோமா? எல்லாரும் சொல்லாமா, என் மீது ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றும் ஐயா. என் மீது ஒரு பரலோக ராஜாவின் அபிஷேகம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எல்லாம் கேட்போமா? கேளுங்க, பார்க்கலாம், எல்லாரும் கேளுங்க. தகப்பனே, என் மீது உங்க அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. என் மீது உங்க வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. பாய்த்தன எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஜெபிக்க வேண்டும் என்ற அளவுக்கு ஜெபாவி நமக்கு வேண்டும். வேதத்தை வாஞ்சியோடு வாசிக்க வேண்டும் என்ற சத்தி ஆவியனவர் நமக்கு வேண்டும். சுவிசேஷம் எடுத்துச் செல்வதற்கு ஆவியன துணை நமக்கு வேண்டும். கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க. எனக்குள்ள வாங்க ஆவியானவரே. யாசதிகள் எடுத்து போடும் ஆவியானவரை கேட்போமாலோ.
1: கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இறங்கி வரட்டும் அப்பா. ராஜாமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். மழை ஊற்றும் ஐயா, பின்மாறி காலத்து மழை ஊற்றும் ஆண்டவரே. கடைசிரல் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. கடைசிரல் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. கடைசிரல் அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். அக்கினி, அக்கினி, அக்கினிக்காய் ஸ்தோத்திரம். வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், மகிமைக்காய் ஸ்தோத்திரம். மகத்தான காரியத்துக்காய் செபிக்கிறவையா. வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீக்கலவா, ரீக்கலவா, ரீக்கலவா. மகிமை, மகிமை, மகிமை, மகிமை. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. இறங்கமப்பா, இறங்கமப்பா, இறங்கமப்பா, இறங்குங்காய் சப்பா, யசப்பா, யசப்பா. எங்கள் அன்பின் தகப்படை இறங்க முடியாது செபிக்கிறேன். ஒவ்வொரு நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. அக்கினி அபிஷேகம் ராஜா எங்கள் வேலை போடுங்க. தேவ அக்கினி, தேவ அக்கினி, பரலோக அக்கினி. பரிசுத்த தேவன அக்கினி, தேவன வல்லமை, தேவன அக்கினி, தேவன வல்லமை. பரலோக அக்கினி இறங்கட்டும், ஜீவனுள்ள தேவன அக்கினி இறங்கட்டும், ஜீவனுள்ள தேவன அக்கினி இறங்கட்டும், பரலோக அக்கினி இறங்கட்டும், ஜீவன தேவன மகிமை இறங்கட்டும். செக்கின மகிமை, செக்கின மகிமை, செக்கின மகிமை, செக்கின மகிமை, செக்கின மகிமை இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியனரை இறங்குவதாக, இறங்குவதாக. இயேசுவின் நாமத்துல கெஞ்சுகிறப்பா, கெஞ்சுகிறோம். செக்கின மகிமை இறங்கட்டும், செக்கின மகிமை இறங்க. வல்லமை இறங்கட்டும். தொடும் தொடும் தொடும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஒவ்வொருவரே தொடுங்க ஆண்டவரே. இருதய கடினை எடுத்து போடும் ஆண்டவரே, எடுத்து போடும் ஆண்டவரே. அக்கினி அக்கினி ரட்சிக்கப்பட மக்கள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. வசந்த மேல கவனத்தை தாரும், வசந்த மேல வாஞ்சை தாரு. ஹல்லேலூயா. வசந்த மேல தேவனுடைய வசந்த மேல பிரியமா இருக்கட்டும், தேவனுடைய வசந்த பிரியமா இருக்கட்டும். செபிக்க ஒப்பு கொடுக்கட்டும். செவ்வாவியில் விண்ணப்பத்தை ஊற்றும் ஆண்டவரே, விண்ணப்பங்கள் ஆவில் ஊற்றுங்க ஆண்டவரே, கிருபையினால் ஊற்றுங்க. சத்தியத்தை சொல்ல ஊழியம் செய்ய வாஞ்ச உண்டாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை. இப்ப இப்ப இப்ப தொடுங்க ஆண்டவர், இப்ப தொடுங்க ஆண்டவர். இப்ப ஒவ்வொரு ஆளிகை செய்யுங்க. ஆளிகை இறங்கட்டும், தேவனுடைய ஆளிகை இறங்கட்டும், கர்த்தருடைய ஆளிகை இறங்கட்டும். ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஆளிகை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஒரு விஷயம் தொடும் தொடும் தொடும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும் உள்ளத்தில், வெளியிறங்க அற்பது செய்யுங்க ஆண்டவரே. உள்ளத்தில் அற்பம் நடக்கட்டும், வெளியிறங்க அற்பம் நடக்கட்டும். உள்ளத்தை தொடுமாண்டவர், உள்ளத்தை தொடுமாண்டவர், உள்ளத்தை தொடுமாண்டவர். வெளியிறங்க அற்பம் நடக்கணும், உள்ளத்தில் அற்பம் நடக்கணும் ஆண்டவரே. ஐயா எங்க மக்கள் உள்ளத்தில் அற்பம் நடக்க, உள்ள முக்கியம் ஆண்டவரே. உள்ளத்தில் உணர்வு உண்டாக்கும் ஐயா, உணர்வு உண்டாக்கும். உள்ளத்தில் உணர்வு உண்டாக்கும், உள்ளத்தில் உணர்வு உண்டாக்கும், உள்ளத்தில் எழுப்புற உண்டாக்கும் ஆண்டவரே. உள்ள பாரு அப்பா சீர்படுத்தும் ஐயா. சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். உள்ளத்தை தொடும் தொடும் தொடும் தொடும். தேவன் அபிஷேகம் உள்ளத்தில் இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு. தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. உங்க பக்கமா திருப்பி கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு உள்ளங்களையும் உங்க பக்கமா திருப்பி கொள்ளுங்கப்பா. எல்லா உள்ளங்களையும் சீர்படுத்தி திறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த முடியாது செபிக்கிறோம். வல்லமையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையில உள்ளத்தில் வெளியிறங்க அற்புதம் நடக்கட்டும் ஐயா. உள்ளத்துல முதல் அற்புதம் நடக்கணும் ஐயா. வெளியிறங்க அற்புதம் நடக்கணும். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க ஐயா. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க. அன்று வந்திருக்க மக்களை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பலப்படுத்தி சமாதானத்தை ஆசீர்வதிக்கிறார் சொன்ன வார்த்தையின்படி சமாதானத்தை சந்தோஷத்தை தந்துட முடியாது செபிக்கிறோம். அன்றுவரே பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க அப்பா. ஒவ்வொரு தேவையும் சந்திக்க முடியாது செபிக்கிறோம். என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்திங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க அப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக வழி நடத்துங்க. என்ன வியாதியர்னால் சுகமாக்கும், கட்டி குணமாக்கும் ஆண்டவரே, கட்டி குணமாக்கும் ஆண்டவரே, கட்டி குணமாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா முகத்தை கண்ணீரை துடைங்க ஆண்டவரே. ஆற்ற புதிய ஆற்ற வைங்க ஆண்டவரே. புதிய ஆற்ற வைக்க முடியாது செபிக்கிறோம். என் தேவனால கூடாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. ஏசப்பா ஏசப்பா, தொடும் தொடும் தொடும் தொடும் ஐயா. கிட்டி பலவீனத்தை குணமாக்கும் பலவீனம். ஒவ்வொரு வேலையும் வல்லமை இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டும். கற்பத்தை தொடு, குழந்தை உண்டாக்க உருவாய்ச்சியா. குழந்தை உருவாக்குங்க, உருவாக்குங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை தாங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை போய் தரணும். சமாளம் இல்லாத மக்கள் சமாளம் தரணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும். கடனோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கண்ணீரோடு இருக்க மக்கள் கண்ணீர் தொடங்க. ஆத்தும கண்களை திறந்து விடுங்க. அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. பிரகாசம் மனக்கண்களை தந்துடும் ஆண்டவரே. ஒவ்வொரு மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. பிரகாசம் மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. பிரகாசம் மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. உணர்வு இறையத்தை கொடுங்க ஆண்டவரே. உணர்வு இறையத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியம். கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா. வாகனம் வச்சிருக்க மக்கள் ஆசிரியங்க. வாலிபர்கள் ஆசிரியங்க. சிறு பிள்ளைகள் ஆசிரியங்க. எல்லா குடும்பங்களையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அக்கினமானதை காத்துக்கோங்க. எல்லா ஊழியரையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அக்கினமானதை காத்துக்கொள்ளும். தேவக்கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். தேவை பிரச்சனை மூடி கொள்ளட்டும் ஐயா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாம மகிப்படட்டும். எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம்.
2: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ சேவையை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website, andatjesus.in. God bless you.

0: கர்த்தர்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை இயேசுகிறது இன்னைக்கு நம்ம தந்த வாக்கு தத்தம் ஏசாயின் புஸ்தகம் 26:15.
1: இந்த ஜாதி பெருக பண்ணி நீர்
0: ஆண்டவரை இயேசுக்கு சொல்ற, உங்களை பெருக பண்ணேன்னு சொல்லி, இந்த ஜாதியை பெருக பண்ணினேன்னு சொல்லி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில பெருகும், ஒரு காரியங்களும் குறை வராது, பெருகும். நீங்க நினைக்கிறீங்க இதை கொஞ்சம்தான் இருக்குது, இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலாம், இதை வச்சு எப்படி திருமணம் நடக்கணும், இந்த குடும்ப இந்த பணத்தை வச்சு எப்படி கடை நடத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரை இயேசுக்கு சொல்லி இருக்கிறார், இந்த சாதியை பெருக பண்ணினேன்னு சொல்லி. கர்த்தர் நிச்சயமா உங்களை பெருக பண்ணுவார், கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தை பெருக பண்ணுவார், உங்க கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக்குவார், உங்க கண்ணிலிருந்து விடுதலை ஆக்குவார், உங்க குடும்பத்தின் எல்லையை பெருக பண்ணுவார், உங்களை ஆசீர்வாதத்தினால பெருக பண்ணுவார், சமாதானத்தினால பெருக பண்ணுவார், சந்தோஷத்தினால பெருக பண்ணுவார், உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார். ஏசாயின் புஸ்தகம் 54:3.
1: நீ வலதுபுறத்திலும்
0: இடதுபுறத்திலும்
1: இடம் கொண்டு பெருகுவாய்.
0: இடம் கொண்டு பெருகுவீங்க, உங்க வாழ்க்கையில சமாதானம் பெருகும், சந்தோஷம் பெருகும், குடும்பத்துல ஆசீர்வாதம் பெருகும், எல்லாமே உங்க வாழ்க்கையில பெருகும். கலங்காதீங்க, கண்ணீரை துடைச்சிக்கோங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார் வாழ்க்கையில. ஏசாயின் புஸ்தகம் 9:2-3.
1: இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணி
0: ஆண்டவரை இயேசுக்கு வெளிச்சம் உங்கள் மேலே என் மேலே பிரகாசிக்கும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி பெருக பண்ணுவார். இந்த உலகத்துல என்ன பழம் இருந்தாலும் நமக்கு மகிழ்ச்சி வர்றது. கர்த்தராகிய தேவனுடைய வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்கும் போது நம் மகிழ்ச்சி பெருக பண்ணுகிற தேவன். அப்படியானால் நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 60:1.
1: எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது
0: கர்த்தருடைய மகிமை
1: உன் மேல் உதித்தது.
0: அருமையானவரே, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. நீங்க எழும்ப வேண்டும். நம்ம எதுல விட்டா எழும்புன்னு சொல்லி நம்ம உள்ள அலசி பார்த்தா நமக்கே தெரியும், எது எதுல இருந்து எழும்ப வேண்டும், எதுல இருந்தா நம்ம எழும்ப வேண்டும் சொல்லி நமக்கே தெரியும். எழும்பி பிரகாசின் ஒளி வந்தது. எதை இந்த முதலாவது எழும்ப வேண்டுமா? முதலாவது பார்க்கிறோம் எபேசியர் புஸ்தகம் 5:14.
1: ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழும்பு.
0: ஆமா அருமையானவர்களே, மரித்தோரை விட்டு எழும்பண்டும். மரித்தோனை யாரு தெரியுமா? நீங்க நினைக்கலாம் மரித்தோர் மத்தியில் நான் இருக்கிறானா, ஏன் இந்த வேதம் அப்படி சொல்லுகிறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மரித்தோர் யாரு தெரியுமா? 16:17.
1: மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும்
0: கர்த்தரை துதியார்கள். பாத்தீங்களா, மரித்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? கர்த்தர் துதிக்க மாட்டாங்க. தேவையில்லாம எவ்வளவு நாள் பேசுவாங்க, எவ்வளவு நேரம்னாலும் வீணா பேசுவாங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. அதான் மரித்தவர் என்ன, மரித்தவரும் மௌனத்தில் இறங்க கர்த்தர் துதிக்க மாட்டாங்க. அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது, மரித்தவரை விட்டு எழும்பு. எபேசியர் புத்தகம் 5:14 வாசிக்கலாமா?
1: ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழும்ப வேண்டும்.
0: மரித்தவங்க யாருன்னு பார்த்தோம், மரித்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. அதனாலதான் நம்ம மரித்தவரை விட்டு நம்ம எழும்பிடணும். அவங்களோட நம்மளும் இருந்தா நம்மளும் துதிக்க மாட்டோம், அவங்க வரையும் நம்மளும் இருப்போம். அதுக்குத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, மரித்தவரை விட்டு எழும்பிரு. அவங்க மத்தியில் இருக்காத, துதிக்காதவங்க மத்தியில் இருக்காத, துதிக்க மாட்டாங்க, செவிக்க மாட்டாங்க, தேவரை தேட மாட்டாங்க. அவங்க மத்தியில் இருந்தீங்கன்னா நீங்களும் துதிக்க மாட்டீங்க, செவிக்க மாட்டீங்க. அதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுறது, மரித்தவரை விட்டு எழுந்துரு. மரித்தவரை எழும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்ய பிரகாசிப்பார். மரித்தவரை விட்டு எழும்ப வேண்டும். ஏசாயின் புஸ்தகம் 52:2.
1: தூசியை உதறிவிட்டு எழுந்துரு.
0: ஆமா பாருங்க, நீங்க ஒரு வெள்ளை சட்டை போட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூசியோட வெளியே போவீங்களா? உங்க வெள்ளை சட்டை எதுலயோ ஒரு சாஞ்சிட்டீங்க, உங்க மேல நல்லா தூசியெல்லாம் நல்லா ஒட்டி இருக்குது. போட கேட்க மாட்டாங்க, என்னங்க சட்டையெல்லாம் என்னமா ஒட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள், நம்ம பாவம்னு தூசி, நம்ம தேவையில்லாத தூசிகளை உதறிவிட்டு எழும்ப வேண்டும். பாவம் வேண்டான்னு சொல்லி நம்ம வெறுத்து தள்ள வேண்டும். பாவம் எனக்கு வேண்டாம், பாவமான எண்ணங்கள் வேண்டாம், பாவமான சிந்தனைகள் வேண்டாம்னு சொல்லி அதை விட்டு நினைச்சினும் உதறிவிட்டு எனக்கு பாவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அதை ஒதுர் விட்டு எழும்ப வேண்டும். அதன் தூசி விட்டு எழும்பி அதை எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. வாசிக்கலாமா ஏசாயா 60:1 வசனம்.
2: எழும்பி பிரகாசி,
0: எழும்பி பிரகாசி
2: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது,
2: கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது.
0: கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நம்ம முதலாவது எதுக்கு தூக்கத்திட்டு எழுந்திருக்கணும், இரண்டாவது தூசி விட்டு எழுந்திருக்க வேண்டும், இரண்டாவதாக நம்ம பெருக போனா என்ன செய்ய வேண்டுமா, எசேக்கியேல் புஸ்தகம் 36:37 வசனம்.
2: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்,
2: இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக,
0: இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக
2: நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி,
0: அனுக்கிரகம் செய்யும்படி
2: அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்,
0: அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்.
2: மந்தை பெருகுகிறது போல,
0: மந்தை பெருகிறது போல
2: அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன்,
0: அவர்கள் மனிதரை பெருக பண்ணுவேன். ஆமா அருமையானவர்களே, கர்த்தர்கிட்ட நம்ம விண்ணப்பம் பண்ணும் போது மந்தை பெருக பண்ணுறதால மனிதரை பெருக பண்ணுன்னு சொல்லி, எங்களை சந்ததியில மக்களே இல்லையே, என் சந்ததி பெருகாம இருக்குதே, எங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லையே, கண்ணீர் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கீங்களா, கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ண பாருங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, நீங்க விண்ணப்பம் பண்ணி பாருங்க, உங்க குடும்பம் பெருகும், உங்க வாழ்க்கையில ஒரு குறையுமே இருக்காது, நாளுக்கு நாள் உங்க குடும்பம் பெருகி நல்ல ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்க பிள்ளைகள் பெருகுவாங்க, உங்க பிள்ளைகள் உங்க பேரமைத்து எல்லாம் பெருக பண்ணுவார் தேவன். அதான் மந்தை பெருக பண்ணுறது போல மனிதரை பெருக பண்ணின்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நம்ம நிறைய பேர் விண்ணப்பம் பண்றதில்ல, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஏசாயின் புஸ்தகம் 59:16 வசனம்.
2: ஒருவரும் இல்லை என்று கண்டு,
0: ஒருவரும் இல்லை என்று கண்டு
2: விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
0: விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். நிறைய பேர் விண்ணப்பம் பண்ண கஷ்டம், ஐயோ என் குடும்பத்துல எப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் பெருக்க இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்குறோம். கர்த்தராகி தேவன் சொல்றாரு, விண்ணப்பம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணும் போது மந்தையை பெருக பண்ணுகளை மனிதரை பெருக பண்ணுன்னு சொல்லியிருக்கிறார். உங்க குடும்பம் பெருகும், உங்க பிள்ளைகள் விருத்தி அடைவாங்க, உங்க பேரம்பேத்தி வர்த்திக்க பண்ணுவார் கர்த்தர், ஒரு நன்மையும் குறைபடாது, உங்க வாழ்க்கை நாளுக்கான பெருகும். நீங்க கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. எரேமியன் புஸ்தகம் 29:12 வசனம்.
2: அப்பொழுது நீங்கள் கூடி வந்து,
0: நீங்க கூடி வந்து
2: என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன்.
0: பாத்தீங்களா, நம்ம கூடி வந்து விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் நம்ம செவி கொடுத்து நிச்சயமா பெருக பண்ணுவார். உங்க வாழ்க்கையில மந்தை பெருக பண்ணுவது போல மனிதர் பெருக பண்ணுவார். நீங்க கலங்காதீங்க அருமையான சகோதரி சகோதரி. ஊழியத்துல ஒரு விருத்தி இல்லையே, ஊழியத்துல ஒரு அற்புதம் நடக்கலன்னு சொல்லி கலங்குறீங்களா, நீங்க கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. உங்க ஊழியத்துல சவ பெருகும், ஊழிய ஆசீர்வாதமா இருக்கும், பெருக பண்ணுவார் நிச்சயமா. உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார், ஊழியம் பெருகும், உங்க சவ பெருகும், பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில ஆண்டு செய்வார் நிச்சயமா, உங்களுக்கு பெருக பண்ணுவார், கலங்காதீங்க. மூன்றாவதாக நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, முதல் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரத்துல நம்ம எழும்பி வரணும், மகிழ்ச்சியை நம்ம பெருக பண்ணுகிறார். ரெண்டாவதாக என்ன செய்யறாரு, மந்தை பெருக பண்ணுவார், மனிதரை பெருக பண்ணுவேன் ஆண்டர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டர் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். எபிரேயன் புஸ்தகம் 6:14-15
2: நிச்சயமாக,
0: நிச்சயமாக
2: நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து,
0: ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வித்து
2: உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார்.
0: உன்னை பெருகவே பெருகப்படுவேன் என்றார்.
2: அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார்.
0: அவரகம் 25 காத்திருந்தார். கர்த்தர் சொன்னார் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொல்லி, அவர் 25 பொறுமையோடு காத்திருந்தார். ஆபிரகாம் நிமித்தம் அந்த சந்தைதான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் பெரிய காரியத்தை அவர் வாழ்க்கையில செய்தார், பெருக பண்ணினார். அருமையானவர்களே, கர்த்தராகிய தேவன் உங்க வாழ்க்கையிலும் பெருக பண்ணுவார், ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார், மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார், உங்களுடைய குடும்பத்துல சமானத்தை பெருக பண்ணுவார், சந்தோஷத்தை பெருக பண்ணுவார், ஆசீர்வாத அளவில்லாம உங்க வாழ்க்கையில கொடுப்பார், உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார். கலங்கவே வேண்டாம், நிச்சயமா உங்களை பெருக பண்ணுவார், கலங்காதீங்க. வாக்குத்தத்தை இதை பெற்றுக்கொள்ளும் சொன்னா நம்ம பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் எவ்வளவு நாளும் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறாரு, என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையே, ஒரு அற்புதம் கூட நடக்கலையேன்னு சொல்லி நீங்க கலங்கலாம். ஆபிரகாம் எப்படி பொறுமையோடு காத்திருந்தார், வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டார், அதே போல் நீங்களும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 10:36
2: வசனம்.
1: நீங்கள்
2: தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை
1: பெறும்படிக்கு
2: பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது.
0: வாக்குத்தத்தம் பண்ணிருக்கா பெற்றுக்கொண்டு என்ன நமக்கு பொறுமை தேவை. நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார், உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார், கட்டாயம் உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார். நீங்க அதை என்ன செய்யணும், பொறுமையோடு காத்திருக்கணும். ஆண்டவர் நிறைவேற்ற வரைக்கும் அவர் கரத்தையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். பொறுமையோடு காத்திருந்தீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தம் பண்ணியிருக்கிறாரோ அத்தனை வாக்குத்தையும் பெருக பண்ணுவார். யோசுவான் புஸ்தகம் 21:45
2: கர்த்தர்
0: இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு
2: சொல்லியிருந்த
0: நல்வார்த்தைகளில் எல்லாம்
2: ஒரு வார்த்தையும்
0: தவறி போகவில்லை.
2: எல்லாம் நிறைவேறிச்சு.
0: பாத்தீங்களா, அதே போல ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினான். அந்த தேவன் நேற்றும் என்றும் மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அதனை நிறைவேற்றி உங்களை பெருக பண்ணுவார். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க, பெரிய காரியத்தை செய்வார். 4:71
2: என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர்.
0: தாவீதுராஜா சொல்றாரு, என் மேன்மை பெருக பண்ணினீர்னு சொல்லி. உங்க வாழ்க்கையில் மேன்மை பெருக பண்ணுவார். இது வரைக்கும் தாழ்மையா இருந்தீங்களா, கண்ணீரோடு இருந்தீங்களா, எல்லார் மத்தியிலும் கண்ணீர் வடிச்சிருந்தீங்களா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில மேன்மை பெருக பண்ணுகிற தேவன். நிச்சயமா உங்களை கைவிடவே மாட்டார், மேன்மை பெருக பண்ணுவார். அவர் என்ன செஞ்சார் தாவீது பாருங்க, 71:14
2: நானும் எப்பொழுதும்
0: நம்பிக்கை கொண்டிருந்தேன். பாத்தீங்களா, தாவீது எப்பொழுதும் கர்த்தரே நம்பி இருந்தாரு. அதனால அவர் மேன்மை பெருக பண்ணினார். உங்க வாழ்க்கையில மேன்மை பெருக பண்ணுவார். முதலாவது பார்த்தோம், அவர் என்ன செய்யறாரா, மகிழ்ச்சியை பெருக பண்ணுறாரு. அப்படியான என்ன செய்யணும், தூசி விட்டு எழுந்திருக்க வேண்டும், மரித்தவர் விட்டு எழுந்திருக்க வேண்டும். ரெண்டாவதாக என்ன பெருக பண்ணுவார் நம் வாழ்க்கையில, நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன சொல்ற, மந்தை பெருக பண்ணுறது போல மனிதரை பெருக பண்ணு சொன்னார். உங்கள் வாழ்க்கையிலையும் மனிதரை பெருக பண்ண வல்லவரா இருக்கார். குழந்தை இல்லையே, எங்க குடும்பம் எப்படி பெருகும், என் குடும்பத்துல பெருக்க இல்லாம இருக்குதுன்னு கலங்குறீங்களா? உங்களுக்கு மனிதரை பெருக பண்ணி வாக்கு பண்ணியிருக்கார். குழந்தை பாக்கியத்தை தருவார், உங்க கண்ணீர் துடைப்பார். மூன்றாவதாக ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற பொறுமையோடு காத்திருந்தார். நீங்களும் பொறுமையோடு காத்திருக்கும் போது உங்க வாழ்க்கையில ஆண்டவராக இயேசுக்கு எத்தனை வாக்குத்தத்தை கொடுத்திருந்தாரோ அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு பொறுமை தேவை. பொறுமையோடு காத்திருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயமா உங்களை ஆசீர்வித்து பெருகவே பெருக பண்ணுவார். கலங்கே வேண்டாம். 4வதாக உங்க மேன்மை படுத்துன்னு சொன்னா நீங்க கர்த்தரை நம்ப வேண்டும். நம்பினீங்கன்னா உங்க வாழ்க்கையில மேன்மை பெருக பண்ணுவார். என்னோட சேர்ந்து கண்களை மூடி செய்விப்பீங்களா? எங்களை அன்பார் இயேசித்து வழி நடத்துற பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக மே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மக்கள் ஆசீர்வத்திலும் தகப்பனே அவங்க வாழ்க்கையிலும் ஆசீர்வத்தை பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. சமானத்தை பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம். சந்தோஷத்தை பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம். ஆத்ம நேசரையும் அண்டி குலட்டும், மே சார்ந்து குலட்டும், உம்மோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய

உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய கிருபை என்னாலும் தாங்கட்டும் தகப்பனே. ஐயாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்துங்க அப்பா. ஆமை ஸ்தோத்திரம், நீங்க சொன்னீங்களே சப்பா, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்களே, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைச்சிருங்க, கவலையை மாத்திருங்க, பிரச்சனையை நீக்கிருங்க. அவங்க மகிழ்ச்சியவாலை இறக்கம் பாராட்ட வேண்டும்னு செவிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்பா. அன்பின் தகப்பனே, எத்தனை பேர் ஆண்டவர் சுகர் வேதியினால கஷ்டப்படுறாங்களே, அவங்கள குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க, குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா. ஆண்டவரே தகப்பனே, தகப்பனே, உங்களை குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. மந்திரம் சேவையில் கஷ்டப்படுற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க. கை கால் வராதிருக்க மக்களுக்கு கை கால் சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க சப்பா, அற்புதங்களை செய்யுங்க சப்பா. தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கீழே விழுந்து கை கால் முறிஞ்சு போயிருச்சேன்னு சொல்லி கலங்குறாங்களே, அவங்களுக்கு அப்பாமை ஸ்தோத்திரம், உலர்ந்த எலும்புகளை உயிரடி செய்கிற தேவனாய் கர்த்தர், இப்படி அவங்களால் வல்லம் இறங்கட்டும், அவங்க எலும்புகளா உயிரடிட்டும் தகப்பனே. உங்க நாமத்தை மகிப்படுத்த முடியாது செபிக்கிறோம். அன்றுவரே ஊழிக்கிற வார்த்தை நிலவேற்படுத்தேன்னு சொன்னீங்க தானே சப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. அன்பின் ஆண்டவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் அப்பா. கேன்சர் வியாதியை சுகமாக்குங்க அப்பா, கேன்சரை குணமாக்குங்க அப்பா. அமை ஸ்தோத்திரம், கற்பப்பையில கட்டியை குணமாக்குங்க, குணமாக்குங்க சப்பா. அன்பின் தகப்பனே, அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை தேவன் ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அமை ஸ்தோத்திரம், வயிறு வலியினாலும் குணமாக்குங்க அப்பா, வயிறு வலி இருந்தாலும் குணமாக்குங்க. சிவுள்ள பிதாவே, மந்திரத்தினால் சிக்கி தவிக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்கப்பா. இயேசுக்கு திராமத்துல மந்திர கட்ட உடை தெரிகிறேன் தகப்பரே. உங்களுடைய அக்கிரி இறங்கட்டாங்க மேல ஆண்டவரு, இப்ப கட்டு உடையதாங்க பார்க்கட்டும் ஆண்டவரு. கட்டுகளை இயேசுக்கு திறன் உடைத்து போடுகிற, உடைத்து போடுகிற இயேசுக்கு திறன் உடைத்து போடுகிறோம் ஐயா. கட்டுகளாம் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரு அப்பா. அமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணமாக அந்த குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை போய் தாரணும். சாபத்திரி பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யணும். கடன் கண்ணீர் வேதனையிலிருந்து விடுதலை செய்யணும் ஆண்டவரே. கடனால தவிக்கிற மக்கள் நீ சொன்னீங்களப்பா, கடன் நீயோ கடன் வாங்காமல் அநேக சாதியில் கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே. கடன் கொடுக்கத்தக்கதாக நீர் ஆசீர்வித்து உயர்த்துங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்க ஏசப்பா. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஆண்டவரே. படிக்கிற சிறு பிள்ளைகளுக்கு முன்னத ஞானத்தை தரணும் ஆண்டவரே அப்பா. ஞானத்திலையும் ஞாபகத்திலையும் உடைய பிள்ளைகள் சிறந்து வழங்க கிருவை செய்ய முடியாது செவிக்கிறோம் அப்பா. அவை ஸ்தோத்திரிக்கிறோம், தேவ ஞானத்தால் நிரப்ப வேண்டும் செவிக்கிறோம். உளிஞ்சிற மக்களை ஆசீர்விச்சு வரங்களால வல்லமையால் நிரப்புங்க, பக்கில் நிரப்புங்க. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உளிக்கார ஒவ்வொருவர் வல்லமையாய் பயன்படுத்துங்க, அக்கின் சுவாலையா மாத்துங்க. அவங்க சபை பெரிய சபையா மாற்றுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நீங்க ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடிய ஆசியங்களை செய்கிற தேவனையுமே துதிக்கிறோம். பழத்த காரியத்தை செய்யுங்க. கடை வச்சிருக்க கடை நல்லா செழிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. வியாபாரம் செழிக்கணும் ஐயா. தொழில் செய்யற மக்களை தொழில் நாளுக்கு நாள் சிறந்து வழங்க உதவி செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. நான் மகிப்பிடட்டும். சீமுள்ள பிதாவாகிய தேவன் பழத்த காரியத்தை செய்யுங்க, உள்ளத்திலே வெளிரங்கமா அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கண்ணா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரவ பிதாவே, ஆமென்.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகி கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: பிலிப்பியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 20 வசனம்.
1: நம்முடைய குடியிருப்போ
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து
0: கர்த்தராயிருக்கிற
1: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர்,
0: இயேசு கிறிஸ்து இரட்சகர்
1: வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஆயத்தத்தோட எப்ப வந்தாலும் தேவனை சந்திக்க நம்ம என்ன செய்யணும், எதிர்பார்த்தோடு இருக்கும். நாளைக்கு வருவாரா இன்னைக்கு வருவாரான்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். கர்த்தர் என்ன செய்வார், திடீர்னு வர்றாலு வந்துருவார். நம்ம எதிர்பார்க்காத இருக்கனால வந்துட்டாருன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம ஒரு நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, பரலோகத்துல இருக்கு. இந்த ஊர்ல எவ்வளவோ சொத்து சுகம் எல்லாமே இருந்தாலும், இந்த ஊர்ல நமக்கு நிறைய செல்வாக்கு இருந்தாலும், நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது, பரலோகத்துல தான். அங்கதான், அதான் நிரந்தரமான இடம். இது வந்து நமக்கு நிரந்தரமான இடமே கிடையாது. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ரட்சகராக இயேசு கிறிஸ்து வருகையை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எப்போ வருவார், எப்போ வருவார், அவரோடு நம்ம இருக்க வேண்டும் சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4 அதிகாரம் 15-17 காட்சி கேட்போமா.
1: கர்த்துடைய வார்த்தையை
0: முன்னிட்டு
1: நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்துடைய வருகை மட்டும்
0: உயிரோடு
1: இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை.
0: ஏனெனில்
1: கர்த்தர் தாமே
0: ஆரவாரத்தோடும்
1: பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்.
0: கர்த்தர் எப்படி வருவாரு, ஆரவாரத்தோடும் பிரதான தூதடி சத்தத்தோடும்
1: தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவா.
0: அப்பொழுது
1: கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்
0: முதலாவது எழுந்திருப்பார்கள்.
1: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல்
0: அவர்களோட கூட
1: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
0: கர்த்தடி வாஞ்சி பாத்தீங்களா, நம்மள எப்படியோ இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தடி வாஞ்சி எப்படி இருக்குது, அவருடனே கூட எப்போது இருக்கணும். எவ்வளவு அன்பு பாத்தீங்களா, நம்ம மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறாரு. கர்த்தரோட கூட இருக்கணும் சொல்லி நம்ம மேல வாஞ்சியா இருக்கிறாரு. எப்போது அவரோட கூட இருப்போம். அல்லேலூயா. அந்த விருப்பம் தாகம், எப்போது என் கூட இருக்கணும், எப்போது என் பிள்ளைகள் என் கூட இருக்கணும் தான் தாகம். ஒரு காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் எங்க போனாலும் எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடுவேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, என் கூட ஒரு நாளாவது இருக்கிறியாடா, ஒரு நாளாச்சு என் கூட உட்காந்து என் கூட பேசி என் கூட சந்தோஷமா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கவலைப்படுவாங்க. உள்ளக்க தாய் கவலைப்படும் போது தேவனாய் கர்த்தர் எப்படி நம்மிடத்தில் விரும்புறாரு, எப்படி விரும்புறாரு, எப்போதும் அவரோடு கூட இருக்கணும் விரும்புறாரு. உலக தாயும் அப்படிதான் சொன்னாங்க, எங்க அம்மா அப்படி சொல்லுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு அந்த அன்பு புரியல. அப்ப அந்த அன்பை பார்க்கும் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது, கோடி மடங்கு. எப்போது நம்ம அவரோடு இருக்கணும்னு சொல்லி விரும்புறாராம். நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு, பரலோகத்துல தான் இருக்கு. இந்த உலகத்துல எத்தனை சொத்து சுகம் செல்வாக்குகள் எவ்வளவு இருந்தாலும் ஒன்னும் கொண்டு போறதும் இல்ல, கொண்டு வந்ததும் கிடையாது. நம்ம எப்போது என்ன செய்ய, அவரோட தான் இருக்க போறோம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 6:39.
1: அவர் எனக்கு தந்தவர்களில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல்
0: கடைசி நாளில்
1: அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது.
0: அதனால்தான் ஆண்டவர் சொல்ற, ஒருவரும் கெட்டு போறது தன்னுடைய விருப்பமே அல்ல. கடைசியில் நம்ம எழுப்பி நம்ம என்ன செய்யணும், அவர் எங்க இருக்கிறோம், நம்மளும் அவரோடு கூட இருக்குன்னு தான் அவர் விரும்புறாரு. அவர் வாஞ்சை பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு அன்பு, எவ்வளோ நம்ம எல்லாரு பாக்கி இங்கே அதை தான் சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 17:24.
1: பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பா இருந்தபடியினால்
0: நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை
1: நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன்.
0: அங்கே என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். பார்த்தீங்களா, முதல்ல எங்க சொல்லியிருக்காரு, முதல்ல வாசித்து பார்த்தா யோவான் சுவிசேஷம் 14:3 வசனம் பாருங்க.
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்.
0: பாத்தீங்களா, எவ்வளவு அன்புள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. அன்புக்கு இந்த உலகத்துல எங்கேயுமே ஈடு இணை இல்ல. நான் இருக்கும் இடத்துல உங்களை மறுபடியும் வந்து என்ன செஞ்சிருவேன், சேர்த்துக்கொள்ளேன்னு சொல்றாரு. நம்ம தேவனிடத்துல எவ்வளவு அனுபவிச்சிருக்கோம், அவர் நம்ம அனுபவிச்சிருக்காரு. உண்மை, நம்ம ஆண்டவரே எவ்வளவு நேரம் அனுபவிச்சிருக்கிறோம், ஆண்டவரே எவ்வளவு நேரம் அவரோடு பேசுறோம், எவ்வளவு நேரம் அவருக்காக எதையாவது செய்யறோமா, அவர் நமக்காக எவ்வளவோ செய்திருக்கிறார். அவர் நம்ம அவருக்காக என்ன செய்திருக்கோம், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம், எவ்வளவு நேரம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறோம், எவ்வளவு நேரம் கர்த்தருக்காக எதை செய்திருக்கோம், யோசித்து பாருங்க. தேவோட அன்பெல்லாம் நம்ம ஆழம் அகல நீளம் உயிரம் இன்னும் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல அனுபவிச்சிருக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கிறோம், அனுபவிச்சா நிச்சயமா நம்மளால செவிக்காம இருக்க முடியாது, துதிக்காம இருக்க முடியாது, நம்ம அவரை செய்யட்டோம் ஆராதிக்காம இருக்க முடியாது. அது மாத்திர நம்ம அவருக்கு ஊழியம் செய்யாம நம்மளால இருக்கவே முடியாது. நம்ம அவரிடத்துல என்ன அனுபவிச்சிருக்கோம் யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கோம் கொஞ்சம் நம்ம ஆழமா யோசித்து பார்க்கணும். ஏதாவது முடிச்சிட்டு நம்ம போறதுனால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இயேசுக்கிறதுக்காக நான் எதை செய்திருக்கிறேன், இயேசு எனக்காக இவ்வளவுதான் செஞ்சிருக்காரு, நான் எனக்காக என்ன செஞ்சிருக்கிறேன். நிறைய பேர் இயேசுக்கிறது குறை சொல்றோம், ஒருமுறுக்கிறோம், செபிக்கிறோம், எனக்கு என்ன கொடுத்தாரு, எனக்கு என்ன செஞ்சாரு, நான் இப்படிதான் செபிக்கிறேன்ட்டு நம்ம செபித்தை தான் நம்ம பெருசா நினைச்சு கத்திர குறை சொல்றோம். கத்த நிச்சயமா அவர் நமக்கு ஆண்டவர் அவருக்கு அவரோடு கூட இருக்கும்னு நினைக்கிற நம்மளுக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா, மற்ற காரியத்தில கட்டாயம் செய்வார். ஒரு நன்மை குறைபடாம அதை சிங்கி சொன்னார், சிங்கக்குட்டிகள் தாழ்டடைந்து கத்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது, ஒரு நன்மை சின்ன நன்மை கூட குறைபடாம அவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம பரலோகத்துல குடியிருக்கணும்னு சொன்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்க வேண்டிய காரணம் என்னன்னு தான் பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் யோவான் சுவிசேஷம் 6:40.
1: குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாய் இருக்கிறது
0: என்றார். முதல் அங்க போன நமக்கு என்ன வேணும், அவர் நம்மளை எழுப்பின நமக்கு என்ன வேணும், விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாட்டா பிரயோஜனமே இல்லை. விசுவாசம் வேணும். நம்ம ஏசுபாட்டை கேட்கணும், ஆண்டவரே என் விசுவாசத்தாரும் ஐயா. விசுவாசத்தோடு உள்ளத்தின் ஆலயத்தில் அவர் துதிக்கணும், செபிக்கணும், அவரோடு இருக்கணும். அதான் லூக்கா சுவிசேஷம் 18:8.
1: ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார்.
0: பூமியை என்னத்தை காண்பாரா, விசுவாசத்தை காண்பாரோ. பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது எத்தனையோ சனங்கள் பின்வாங்கிடுவாங்க. விசுவாசத்துல பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது நிறைய பேர் பின்வாங்கிடுவாங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பார். என்ன வந்தாலும் என்ன இல்லாமல் போனாலும் என் இயேசு எனக்கு போகுதுன்னு சொல்லி அவர் பாதத்தை முழுமையாய் பற்றி கொள்றவங்களுக்கு கத்த நிச்சயமா கைவிடவே மாட்டார். நம்ம நினைச்சுக்கணும், என்ன இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போகுதுன்னு சொல்லி முழு மனதோடு அவர் பற்றி கொள்ளுமானா நிச்சயமா நம்மளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். விசுவாசம் நமக்கு வேணும். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எபிரேயன் புஸ்தகம் 11:6.
1: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது
0: கூடாத காரியம். விசுவாசம் இருந்தா தான் அவர் பிரியமா இருக்க முடியும். இல்ல இதை செய்யாம இருந்தா பிரியமா இருப்பது கூட, அதை செய்த அப்படி சொல்ல கர்த்தர் என்ன சொன்னாரு, விசுவாசம் இல்லாட்டா தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் நமக்கு தேவை. விசுவாசம் நமக்கு மிக மிக அவசியம். இஸ்ரேல் மக்கள் எப்படி வனாந்தரத்தின் வழியாக ஆண்டவர் வழி நடத்தி வந்தார். ஏதாச்சும் இருக்குமா, கடையில இருக்குமா, இல்ல. என்ன கொடுத்தார் அவங்களுக்கு, மண்ணவையும் காடையும் கர்த்தர் கொடுத்தார். அதே போல நம்ம வாழ்க்கையிலும் கூட என்ன இல்லாம போனாலும் நமக்கு சாப்பிடறதுக்கு கொஞ்சம் ஆகாரத்தை தேவன் கட்டாயம் தருவாரா தரமாட்டாரா? இஸ்ரேல் மக்களுக்கு அதான் மாதிரி, நமக்கு மாதிரியா தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? மண்ணவையும் காடையும் போசித்த தேவன் உங்களை என்னையும் கட்டாயம் போசிப்பார். அவர் மட்டும் விசுவாசிக்காம விட்டுறாதீங்க, அவர் தான் நமக்கு எல்லாமே. ஹல்லேலூயா. அது சொல்ற விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன உத்தரவு வந்தாலும் ஏசு என போதுன்னு சொல்வோம். ஹல்லேலூயா. மனசுக்குமாரர் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. நம்ம ஒரு நாள் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை உண்மை வீட்டை நான் பின்வாங்காதபடி என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. எபிரேயன் புஸ்தகம் 10:37 38 வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
1: தாமதம் பண்ணார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்,
0: பின்வாங்கி போவானானால்
1: அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார்.
0: பின்வாங்கி போன கர்த்தருடைய ஆத்மா என்ன செய்யாது? பிரியமாயிராது. யாரும் தோலத்தில் பிரியமல்லட்டாலும் நம்ம உலகத்தில் வாழ்ந்துடலாம். இயேசுக்கு நம்ம பிரியமல்லட்டா எங்க போவோம் நம்ம? அதனால விசுவாசத்தின ஆண்டு கேட்டு ஒவ்வொரு நாள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் யார் நம்மளத்தில் பிரியமா இல்லாட்டாலும் இருந்தாலும் உலகத்தில் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். இயேசுக்கு நம்மளத்தில் பிரியமா இல்லாட்டா வாழ முடியாது. வாசிக்க கேட்ட எபிரேயன் புஸ்தகம் 4:3 வாசிங்க.
1: விசுவாசித்தவர்களாகிய நாமோ, அந்த இலை பார்தலில் பிரவேசிக்கிறோம்.
0: விசுவாசித்தவர்களாகிய நாமோ எங்க பிரவேசிக்கிறோம்? இலை பார்தலில் பிரவேசிக்கிறோம். விசுவாசம் மிக மிக அவசியம். விசுவாசித்தா தான் நம்ம எங்க பிரவேசிக்க முடியும்? இளைப்பாதில் பரலோகத்துல பிரவேசிக்க முடியும். கத்துக்கள் அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டனா இப்பொழுது தேவ நோக்கி நம்ம செபிக்க போறோம். என்னோட சேர்ந்து செவிங்க. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம். மகத்துமுள்ள ராஜாவையுமே துதிக்கிறோம். கத்துடைய வல்லக்கரம் தாங்க வேண்டும் செபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாது செபிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்ய தருமண்டி சொல்லியிருக்கீங்க ஆண்டவர. தகப்பனை நம்முடைய கிருபை நம்முடைய பிரசுரம் நம்முடைய மகிமை முடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரை, தொடுங்கப்பா. தொட்டு சுகமாக்குங்க, தலைவலியை குணமாக்குங்க எஸ்அப்பா, தலைவலியை குணமாக்குங்க. அன்பின் ஆண்டவரை தலைப்பாரத்தெல்லாம் நீக்கிப்படுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லக்கரத்தால் மூடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வயிறு வலியை குணமாக்குங்க எஸ்அப்பா, இடுப்பு வலியை குணமாக்குங்க எஸ்அப்பா. அன்பின் தகப்பனையும் மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன பலம் இருந்தாலும் குணமாக்க உம்மால முடியும். இதான் நீங்க தானப்பா சொன்னீங்க. இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனை கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீங்களப்பா. உங்களால கூடாத காரியம் உலகத்தில் ஒண்ணுமே இல்லை சப்பா. நீங்க ஒவ்வொருவரையும் குணமாக்க முடியா செபிக்கிறோம் அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுக்கிறோமாப்பா. அப்பா திருமணம் ஆகாத பிள்ளைகள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை போய் தாங்க சப்பா. வேலை இல்லாத மக்கள் வேலையை தாங்க சப்பா. சமாளாத மக்கள் சமான் தாங்க சப்பா. சுகப்பரிசு காத்திருக்க மக்களுக்கு சுகப்பரிசு தர முடியாது செபிக்கிறோம். உன்னத பழத்தில எடுக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க எசப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா. சிறு பிள்ளை ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலையும் சிறந்து விளங்கணும். தேவையான அபிஷேகத்துல நிரப்புங்கப்பா, அக்கீழ் நிரப்ப முடியாது செபிக்கிறோம். வாலியர்களையும் தொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க எசப்பா. கத்துடைய வல்லக்காரன் தாங்க வேண்டும் செபிக்கிறோம். எத்தனை பேர் வெளிநாட்டு போறேன்னு சொல்லி அப்பா விசா கிடைக்கலன்னு கலங்கியிருக்காங்கப்பா. விசா கிடைக்க கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் ஆண்டவர் வெளிநாட்டு போகணும்னு சொல்லி ஆத்தத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கு விசா கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. தேவைகளை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். பாஸ்போர்ட் கிடைக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம் ஐயா. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. வேண்டி கொடுத்திருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்த தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பெரியவர்களே ஆசீர்வதிங்க ஆண்டவரு. மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. அன்பின் தகப்பனே, கவலைகள் சோர்வுகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் விடுதலை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. நீங்க ஆராய்ந்து பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரையும் துடிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க தப்பா அதிசயங்களை செய்யப்படுறதுக்காய் கோடான கொடி நன்றி. இந்த செபத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வித்து நீ உயர்த்தத்தான் வேண்டுமப்பா. நீங்க அப்படி செய்யப்படுறதுக்காய் கோடி கோடி நன்றி. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பானத்தில் தாழ்மையாய் கெஞ்சுருவோம் பரமபிதாவே. ஆமே. கத்தனம் சேர்த்து கேட்டாரே, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இன்றைய நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் இன்று திருமண நாளை கொண்டாடும் சகோதரர் டேவிட் மோகன், சகோதரி தமிழ்செல்வி குடும்பத்தினர். சகோதரர் டேவிட் மோகன், சகோதரி தமிழ்செல்வி அவர்களே, இயேசுவின் கரம் ஊழியத்தின் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக நமது அன்பு சகோதரி எஸ்தராணி அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்கள்.
0: அன்பான சகோதரன் டேவிட் மோகன் அவர்களுக்கும் அன்பான சகோதரி தமிழ்செல்வி அவர்களுக்கும் திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை அன்பான இயேசித்து வழி நடத்துறீங்க பரலோக தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மௌன்பெருக ஜெபிக்கிறோம். தமிழ் செல்விக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய ஆண்டவரே. ஆராய்ந்தமுடைய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய ஆண்டவரே. இந்த நாளிலையும் கூட தேவாதி தேவன் அவங்களை உட்கொண்டு இருந்து அவங்களை ஆசீர்வித்து உயர்த்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதத்தில் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. தேவாதி தேவனையும் ஸ்தோத்திரம் கிருபாக்காய் ஜெபிக்கிறோம். அப்பால் இடிக்காய் செபிக்கிறோம். கத்தடி கிருவை கத்தடி பிரசரம் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். நீர் வாழ்க்கையில் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக செவனாக வழி நடத்துங்க. தெய்வீக பிரசரம் கூட இருக்கட்டும். நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருவா கூட நல்ல திருமண காரியங்களை வாழ்க்கை பண்ணித்தாங்க. லிடி நல்லா படிச்சு முடிக்க உதவிச்சிங்க. பிறகு நல்ல வேலை உயிர்வை தாரும். கடை நல்ல ஆசீர்வாதமா இருக்கட்டும். தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகமாக நெருங்கி செபிக்க சார்ந்து கொள்ள எண்ணிக்கொள்ள அதிகமாய் பலப்படுத்துங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அன்று வரை அவங்க செபித்துக் கொண்டிருக்கிற எல்லா கரியங்களும் வாய்க்கு பண்ணித்தாங்க சப்பா. நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனையமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா. கத்தொடி கிருபை, கத்தொடி பிரசனம், கத்தொடி மகிமை அவங்களோடு இருக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி செல்ல முடியாது செபிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுன்னு பார்த்தபடி நீர் ஆலோசனை தந்து வழி நடத்தும் ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரசிகர் யேசு நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.

கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Khunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aislinkaram@gmail.com. Our website andofjesus.in. God bless you.

0: எசாயின் புஸ்தகம் 61 அதிகாரம் 9 வசனம் அதுக்கு கேப்போமா.
1: அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள்.
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசுக்கு நிச்சயமா நம்மளே ஆசீர்வதிச்சிருப்பார். நிச்சயம் மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையிலும் தேவனிடத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நமக்கு எங்கிருந்து ஆசீர்வாதம் வருது? சங்கீத புஸ்தகம் 115 சங்கீதம் 15 வசனம்.
1: வானத்தையும்
0: பூமியையும்
1: படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: பாத்தீங்களா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பாக்குற மக்கள் எல்லாம் இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியை சொல்லி நம்ம பார்த்து அறிந்து கொள்ளுவாங்க. அப்ப நம்ம என்னெல்லாம் செய்யணுங்க தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக அன்னை மரியாளை பார்க்கிறோம். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? லூக்கான் சுவிசேஷம் 1:42 வசனம்.
1: ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்
0: பாத்தீங்களா. அன்னை மரியாதை பார்த்து எலிசபெத்தம் சொல்றாங்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி. அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் பார்த்து மற்றவங்களை பார்த்து இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லத்தக்கதாக நம் வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டுமானால் மரியாதை பண்ணம் என்னெல்லாம் செய்யலாம் பார்க்க போறோம். தூதர் வந்து அன்னை மரியாதை பார்த்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? லூக்கான் சுவிசேஷம் 1:28 வசனம்.
1: அவள் இருந்த வீட்டில்
0: தேவதூதன் பிரவேசித்து
1: கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான்.
0: நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். பாத்தீங்களா, அன்னை மரியாதை பார்த்து தூதரும் அதைத்தான் சொன்னாரு. அவங்க எலிசபெத்தம்மாவும் அதைத்தான் சொன்னாங்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். சுதன் சொல்றாரு அன்னை மரியாதை பார்த்து, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா. அந்த அளவுக்கு தேவனாய் கர்த்தரோட மரியாதை என்ன செஞ்சாங்க, சஞ்சரித்து கொண்டிருந்தாங்க. அதனாலதான் தூதன் வந்து சொல்றாரு, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறான்னு சொல்லி. அருமையானவர்களே, நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்லணும், ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி சொல்லணும். அன்னை மரியாதை பார்த்து முதல் எலிசபெத்தம்மா சொன்னாங்க, 2 யார் சொன்னா? தூதரி சொன்னாங்க. அதை பார்த்துதான் உங்களையும் என்னையும் பார்த்து மற்றவங்களை கர்த்தருக்குள்ள கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களையும் சொல்லணும். அப்படிலாம் மரியாள் என்ன செஞ்சாங்க, மரியாள் வாழ்க்கையில் என்ன நன்மை இருந்து பாருங்க. லூக்கான் சுவிசேஷம் 1:48 வசனம்.
1: அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்.
0: அன்னை மரியாள் சொல்றாங்க, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்திருக்காங்க. அதனாலதான் ஆண்டவராக இயேசுக்கிறது கூட பாருங்க, அந்த 2000 வருஷத்துக்கு முன்பாக அன்னை மரியாள் வயிற்றுல பிறந்தாரு. அவங்க என்ன, அந்த அளவுக்கு அவங்க தாழ்மை இருந்திருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க பரிசுத்தமா இருந்திருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க தாழ்மை இருந்திருக்காங்க. நம்மளும் கூட ஆண்டவரை இயேசுக்கு நம்ம உள்ளத்துல வர வேண்டும் சொன்னா நம்மளும் தாழ்மையா இருக்க வேண்டும். அதான் அன்னை மரியாள் சொன்னாங்க, அடிமையின் தாழ்மைய நோக்கி பார்த்தார். அதனாலதான் எலிசபெத்தம்மாவும் சொன்னாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லி. தூதரும் சொன்னாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லி. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். தாழ்மைதான் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் எதுவும் பெருமை வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும், நம்ம தாழ்மையா இருக்கணும். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் புஸ்தகம் 4:10 வசனம்.
1: கர்த்தருக்கு முன்பாக
0: தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
0: உயர்வடைய வேண்டுமா? அதுக்கு ஒரு முதலாவது காரணம், நம்ம வாழ்க்கையில் தாழ்மையா இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில உயர வேண்டுமா? தாழ்மைப்பட வேண்டும். நிறைய பேர் கொஞ்சம் வரங்களை பெற்றா கூட கொஞ்சம் அப்படியே உயர்த்திடுவாங்க, தன்னை உயர்த்துவாங்க. சிலர் பாருங்க, பாட்டு தாழ்ந்து இருந்துச்சுன்னா தன்னை உயர்த்துவாங்க. கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன காரியங்கள் அவங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னா உடனே உயர்த்திடுவாங்க. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உயர்த்துவார். உயர்வுக்கு வழி வேண்டுமானால் நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். சிலர் சின்ன தாழ்ந்து இருந்தா கூட தன்னை உயர்த்தி உயர்த்தி பேசிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு உயர முடியாது. தாழ்மை உள்ளவங்களைதான் கர்த்தர் உயர்த்துவார். அன்னை மரியா தாழ்மையா இருந்தாங்க. அதனாலதான் கர்த்தராகி தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அன்னை மரியா வயிற்றுல பிறந்தாரு. அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்தாங்க. நீங்கள் நானும் கூட தாழ்மையா இருக்க வேண்டும். அவங்க சொல்றாங்க, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தாருன்னு சொன்னாங்க. அதனால நம்ம தாழ்மைப்படும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லவரா இருக்கிறாரு. முதலாக பார்த்தோம் அன்னை மரியா தாழ்மையா இருந்தாங்க. அதனால கத்திரால் உயர்த்தினர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், சர்வத்தை உருவாக்கின சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் அன்னை மரியாதை வயிற்றுல பிறந்தார். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்திருக்காங்க. நீங்கள் நானும் தாழ்மையா இருப்போமானால் நிச்சயமா நம்ம உள்ளத்துல பிறப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், தாவீதை பார்க்கிறோம். ஒன்னு சாமுவேல் புஸ்தகம் 26:25.
1: அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
0: பாத்தீங்களா, ஒரு எதிரி. அந்த சவுல் வந்து தாவீத கொள்றதுக்காக எவ்வளவு நாட்கள் தேடிக்கொண்டே இருந்தார். ஆனா ஒரு நாள் தாவீது கையில சவுல ஆண்டு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து கூட அவர் என்ன செய்யல, அவர் ஒரு தீங்கும் கூட அவர் செய்யல. அதெல்லாம் பார்த்ததுனால சவுல் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீது நீயே ஆசிரிக்கப்பட்டவன். யார் சொல்றா? தாவீதுக்கு எதிரியா இருந்த சவுல் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசிரிக்கப்பட்டவன். அருமையானவர்களே, நீங்கள் நானும் நம்ம கத்தரால் ஆசிரிக்கப்பட வேண்டும் சொன்னா நமக்கு நம்ம என்ன செய்யணும்? நமக்கு எதிரியா இருந்தாலும் கூட நம்ம அவங்களுக்கு ஒரு தீங்கு அவங்களுக்கு செய்யக்கூடாது. அது ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 5:44.
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்.
0: நம்ம என்ன செய்யும்? சத்துருக்களுக்கு விரோதமா நம்ம வந்து எதிர்த்து நினைக்க கூடாது. சத்துருக்களுக்கு நம்ம தீங்கு நினைக்க கூடாது. சத்துருக்களை என்ன செய்யணும்? சிநேகிக்கணும். தாவீது அப்படித்தான் செஞ்சார். தாவீது கொள்றதுக்காக சவுல் எத்தனையோ நாள் தேடி கொண்டிருந்தார். ஆனால் தாவீது கையில கத்தர் சவுலை ஒப்பு கொடுத்தும் கூட அவர் ஒரு ஒண்ணுமே அவர் செய்யல. அதனாலதான் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசிரிக்கப்பட்டனு சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்லியிருக்கிறார். உன் சத்துருக்களை சிநேகிங்கள்னு சொல்லி. நம்ம குரோதமா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நீ சிநேகிங்க, அன்பை காட்டுங்க. உங்களுடைய அன்பை காட்டுங்க. நீங்க உங்களால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமா நம்மளையும் தாவீத ஆசீர்வதி தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். அது மாத்திர தாவீத்து இன்னொரு கோணம் என்ன கோணம் இருந்தது தெரியுமா? 34:1.
1: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே, அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு சொல்லி. நம்ம எப்பவுமே துதிக்க கத்துக்கணும், ஸ்தோத்திரம் பண்ண கத்துக்கணும். எக்காலத்திலையும் துன்பமானாலும் சரி, இன்பமானாலும் சரி, நன்மையானாலும் சரி, தீன்மையானும் சரி, எல்லா நேரத்திலையும். அதான் சொல்றாரு, கத்தரை எக்காலத்திலையும் ஸ்தோத்திரிப்பார், துதி எப்போது என் வாயில் இருக்கும். எப்போதும் அவர் துதிச்சுட்டே இருக்கணும். எந்த நேரத்தில் அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். அப்ப நம்மளை ஆண்டவர் நம்மளை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். தாவீது ஆசீர்வதி தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறது உறுதி. மூன்றாவது தாவீதத்தில் என்ன நன்மை இருந்தது தெரியுமா? சங்கீத புஸ்தகம் 109:4.
1: என் சிநேகத்திற்கு பதிலாக
0: என்னை விரோதிக்கிறார்கள்.
1: நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன்.
0: சிநேகத்துக்கு பதிலாக விரோதிக்கிறாங்க. நானோ எப்போதும் என்ன செய்வேன்? ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பாத்தீங்களா அருமையானவர்களே, தாவீது வாழ்க்கையில காணப்பட்ட நன்மைகள். அவர் கர்த்தரை எக்காலத்தில் சோத்தரித்தார். துதி எப்போதும் கர்த்தர் துதிச்சிட்டே இருந்தார். அது மாத்திரல, தாவீதை கொல்றதுக்காக சவுல் எத்தனையோ நாள் தேடினார். தாவீது கையில சவுல உப்பு கொடுத்தும் அவர் ஒண்ணுமே செய்யல. அதான் நம்ம ஆண்டவராக ஏத்துக்கிட்டு சொன்னார், சத்துருக்களை சிநேகிங்கள் சொல்லி. நம்ம சிநேகிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அது மாத்திரல, செபிக்கணும், அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். கத்த நிச்சயமா தாவீது ஆசீர்வித தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். சத்துரு தாவீதை பார்த்து சொன்னார், என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசிரிக்கப்பட்டனு சொல்லி. நீங்கள் நான் ஆசிரிக்கப்பட வேண்டுமா? தாவீதை போல கத்தர்களை சிநேகிக்கணும். ரெண்டாவது ஒற்றை இருந்த கூட கத்தரை எக்காலத்தில் சோதித்திருப்பார், துதி எப்போதையும் வாயில இருக்கும் சொன்னார். சவம் பண்ணி கொண்டிருந்தார், கத்தர் அவரை ஆசிரியத்தார். மூன்றாவதாக ஆதியாம புஸ்தகம் 26:26.
1: அபிமேலேக்கும் அவன் சிநேகிதனாகிய
0: அகுசாத்தும்
1: அவன் சேனாதிபதியாகிய
0: பீகோலும் கேராலிருந்து
1: அவனிடத்திற்கு வந்தார்கள்.
0: ஈசாக்கு இடத்துல வந்தாங்க பாத்தீங்களா, ஈசாக்கு இடத்துல வந்தாங்க. அவங்க பார்த்து என்ன சொல்றாங்க பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 26:29
1: நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே.
0: ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவர் அறியாத ராஜா சொல்றாரு, நீ கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டனு சொல்லி ஈசாக்க பார்த்து சொல்றாரு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டனு சொல்லி, கர்த்தர் தெரியாத ராஜா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை சொல்லி சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்மளை மற்றவங்க பார்த்து தேவனை அறியாதவங்க கூட நம்மளை பார்த்து சொல்லணும், ஆசீர்வதிக்கப்பட்டவங்களையும் சொல்லி பாத்தீங்களா. அப்ப ஈசாக பார்த்து சொல்றாங்க, ஈசாக்கிட்ட என்ன குணம் நல்ல குணம் இருந்துச்சு. ஆதியாம் புஸ்தகம் 24:63
1: ஈசாக்கு
0: சாயங்கால வேளையிலே
1: தியானம் பண்ண
0: வெளியிலே போயிருந்து பாத்தீங்களா. தேவனை பற்றி தியானம் பண்ண எங்க போயிருந்தாரு, வெளியிலே போயிருந்தார். ஈசாக்கு தேவனை தியானிக்கிற ஒரு குணம் இருந்துச்சு. அது மாத்திரல, எபிரேயன் புஸ்தகம் 11:20
1: விசுவாசத்தினாலே
0: ஈசாக்கு
1: வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும்
0: விசுவாசம் அவருக்கு இருந்தது பாத்தீங்களா. அவருக்கு என்ன இருந்தது, விசுவாசம் இருந்தது. அவருக்கு முதல் தியானம் பண்ற குணம் இருந்துச்சு, ரெண்டாவது விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. அதான் மார்க்கு விசேஷம் 9:23
1: இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்,
0: விசுவாசிக்கிறவனுக்கு
1: எல்லாம் கூடும் என்றார்
0: பாத்தீங்களா. ஈசாக்கு என்ன இருந்தது, தேவனை தியானம் பண்ண ஒரு குலம் இருந்துச்சு, அவருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. அதனாலதான் தேவனை அறியாத சனங்கள் கூட வந்து சொல்றாங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு சொல்லி. அன்னை மரியாளை பார்த்து சொன்னாங்க, எலிசபெத்து சொன்னாங்க, தூதரில் சொன்னாங்க. அதே போல அவங்க வாழ்க்கையில தாழ்மை இருந்துச்சு. தாவியதை பார்த்து எதிரியான சவுல் சொல்றாரு, என் குமாரன் இங்க தாவியதை ஆசிரிக்கப்பட்டேன்னு. தாவியிட்ட என்ன இருந்துச்சு, கர்த்தர் துதிக்க கூடிய கொண இருந்துச்சு, ஸ்தோத்திரம் பண்ண கூடிய கொண இருந்துச்சு, அவர் சத்துருக்களை சிநேகிக்க கூடிய கொண இருந்துச்சு. அருமையானவர்களே, நம்மளும் கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணுமா. எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனை கொடான குடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோமை, துதிக்கிறோமை, போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஐயா. அப்பா, டிவி நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உன்னத பலத்தில் எடுக்கட்டுங்க. கர்த்தர் தம்முடைய சனங்களை பலப்படுத்தி சமாந்தி ஆசீர்வதிக்கிறான்னு சொன்ன வாக்தம்படி நீர் ஆசீர்வதிங்க, சமாந்தை தந்துடலும், சந்தோஷத்தை தந்துடலும் ஐயா. கர்த்தாவை நோக்கி பார்க்கிறோம், அற்புதங்களை அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருவது சொன்னீர். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்க முடியாச்சு வைக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருவது சொன்னீர். ஐஸ்வர்யத்தால் நிரப்புங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, சமான சந்தோஷத்தை தாரு, மகிழ்ச்சியை தாரு, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. கர்த்தாவே, உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்த நபர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொன்னீரே, சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. ரட்சிப்பின் பாத்திரம் மாற்றுங்க, ரட்சனை சந்தோஷம் தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க முடியாது செவிக்கிறோம், உன்னத பலத்தில் இடக்கட்ட முடியாது செவிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உயிர்ப்பிச்சிடும், உயிர்மீச்சை தாரு, எழுப்பலை தாரு. உள்ள பிதாவே, உண்மை அறிந்து கொள்ள, அண்டிக் கொள்ள, சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவி செய்ய முடியாது செவிக்கிறோம். என்ன நோய் இருந்தால் குணமாக்குங்க எஸ்அப்பா. என்ன நோய் இருந்தால் குணமாக்குங்க, கேன்சரை குணமாக்குங்க, எலும்பலியை குணமாக்குங்க, தேஞ்சு போன எலும்பை சரிப்படுத்துங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. கண் பார்வை குறைவுள்ளவர்கள் கண் பார்வை தாரும் இயேசுவே. புதிய கண் வச்சு கண் பார்வை தாரும் ஐயா. கஷ்டத்தை மாத்துங்க, பிரச்சனையை நீக்கிருங்க சப்பா ஐயா. அப்பா மிஸ் தோத்திர அப்பண்டிஸ் குணமாக்குங்க ஆண்டவரே. அல்சரை குணமாக்குங்கப்பா. பலவீனத்தை மாற்றுங்க, கஷ்டங்களை மாத்திருங்க, பழத்த அற்புதங்கள் அடையாளம் செய்யுங்க சப்பா. தகப்பனே அப்பாமி நோக்கி கெஞ்சிரும் காய்ச்சல் பலவீனங்களை மாற்றி போடுங்க, கஷ்டத்தை நீக்குங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சிங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. தகப்பனே இறங்க முடியா கெஞ்சுகிறோமப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பயத்தை தாரும், சமாளம் இல்லாத குடும்பங்களை சமாளித்து தாரும். கஷ்டங்களை மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பிரச்சனையை மாத்துங்க ஆண்டவரே. அப்பா குடிக்கிற குடும்பங்களை விடுதியாக்குங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவாரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெட்டி தாங்க. கத்தோடி நாம் மட்டும்தான் மகிழப்படணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. தகப்பனே பெரியவராக இருந்து மணிநடத்தையும் காத்துக்கொள்ளும், ஒரு பேரின் சீ போஸ்டர் எழுதி கொள்ளுங்க. தேவக்கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னது ஞானத்தை கொடுங்க, தேவக்கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. வாலிபர்களான் செவிக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க, தேவனை தேடக்கூடிய மனதை கொடுங்க. உசியா தேவனை தேட மனம் இணங்கியிருந்தாரேப்பா. அதே போல எங்கள் ஒவ்வொருவரின் தேவனை தேட மனம் இணங்கியிருக்க கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, பொருட்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் இயேசுவா நாமத்தில் மிகுந்த

0: கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினார் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331000026024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க. ஊழியத்தின் விவரம் அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.

0: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் .in. God bless you.

0: கற்றுக்கலாம் பார்ந்தவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ஏசாயின் புஸ்தகம் 66:13.
1: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன்,
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்று போல் நான் உங்களை தேற்றுவேன். தாய்க்குத்தான் தெரியும் பிள்ளைகள் எப்படி தேற்றினா எப்படி சமாதானமா இருப்பாங்கன்னு சொல்லி. எத்தனை தான் மற்றவங்களை ஆறுதல் படுத்தினாலும் நமக்கு சமாதானம் கிடைக்காது, ஆறுதல் கிடைக்காது. இயேசுக்கு நம்மளை ஆறுதல் படுத்தினாருன்னா சமாதானம். என் வாழ்க்கையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போதெல்லாம் என் ஆண்டவராக இயேசுக்கு என்னை தேற்றுவார். அப்ப எப்படி தேற்று, அவன் தாய் தேற்று போல, நம்ம தாய் எப்படி தேற்றுவங்களோ அதே போல நம்ம தேற்றி ஆறுதல் படுத்துறாரு. காரணம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 1:3.
1: நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம்.
0: அவர்தான் நமக்கு சகலவிதமான ஆறுதல். ஒவ்வொரு நாள் வேற வேற வேற வேற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள். இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கண்ணீர்கள், வேதனைகள் வரும். ஆனாலும் தேவனை கத்துற அந்த நாள், அந்த நாளைக்கு எப்படிலாம் நம்மளை ஆறுதல் படுத்தணுமோ அப்படிலாம் ஆறுதல் படுத்துவார். நம்ம எந்த நிலைமையில உடைஞ்சிருக்கிறோமோ, உள்ள உடைஞ்சிருக்கிறோமோ, எப்படி சோர்ந்து போயிருக்கிறோமோ, அந்த சூழ்நிலை அவர் நமக்கு ஆறுதல் படுத்துகிற தேவன். ஏசாயின் புஸ்தகம் 57:18.
1: துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன்,
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம துக்கப்படும் போது நம்மள ஆறுதல் அளிப்பார். எப்படி அளிப்பாரா? ஒருவன் அவன் தாய் தேற்று போல நம்ம தேற்றுகிற தெய்வம், நம்மளை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், அரவணைக்கிற தெய்வம், தாய் மார்புடையவர். நம்மளை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி நமக்கு சமாதானப்படுத்துவார். நம்ம துக்கப்படும் போது நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன். கலங்காதீங்க, ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி பாருங்க, அவற்றை வந்து பாருங்க. ஆண்டவரை இயேசுக்கு உங்களை நிச்சயமா துக்கப்படும் போது உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். எத்தனை பேர் துக்கத்தோட இருக்கீங்க, உள்ள உடைஞ்சிருக்கீங்க, எப்படி வாழ்றது, எப்படி இதை எப்படி இந்த பாதையை கடந்து போறது, எப்படி இந்த இக்கட்டில் நடந்து போக முடியும்னு சொல்லி கலங்குறீங்களா? இயேசுக்கு சொல்லுகிறார், ஒருவன் அவன் தாய் தேற்று போல தேற்றுகிறவர். உங்கள் துக்கத்தை அவர் நினைச்சு துக்கத்தில் ஆறுதல் அளிக்கிற தேவன். நம்ம அவர் இடத்துல எப்படி ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? முதலாவதாக நம்ம பார்க்கிறோம் ரோமர்கள் நிருபம் 15:4.
1: தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும்.
0: தேவ வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். நான் கூட எத்தனையோ நாட்கள் அம்மா இல்ல, அப்பா இல்ல, கூட பிறந்தவங்க இல்ல, கண் பார்வை இல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போது நான் யாரையாவது பைபிள் வாசிக்க சொல்லி கேட்பேன், ஆண்டு வீடு வசனம் அப்படியே ஆறுதல் படுத்தும். நீங்க தேவனுடைய வசனத்தை வாசித்து பாருங்க, ஆறுதல் நிச்சயமா ஆறுதல் அளிப்பார் கர்த்தர். அவர் ஒருவர் தான் ஆறுதல் அளிக்க முடியும். நிறைய பேர் ஆறுதலுக்காக சினிமா பார்ப்பாங்க, டிவி ஆன் பண்ணி பார்ப்பாங்க. எத்தனையோ பேர் இதை போனா நல்லா இருக்குமா, இங்க போய் பார்க்கலாமா, அவங்ககிட்ட போய் பேசினா சமாதானம் கிடைக்குமா, இவங்ககிட்ட பேசினா சமாதானம் கிடைக்குமான்னு சொல்லி எத்தனையோ பேர் நம்ம எங்கெங்கயோ ஓடுறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, என் தாய்மாரே, தகப்பன்மாரே, ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் உங்களோடு பேசி உங்களுக்கு ஆறுதல் தருவார். அவருடைய ஆறுதல் மாறாத ஆறுதல், நித்திய ஆறுதல். அவர் தான் நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். அவர் ஆறுதல் படுத்தவும் செய்வார். நமக்கு ஆறுதல் இருந்து எந்த கஷ்டத்தில் இருக்கும் அந்த கஷ்டத்தை விடுதலையாக்க முடியும். மற்ற நம்ம என்னதான் கதை புஸ்தமோ எது படித்தாலும் ஆறுதல் கிடைச்சாலும் அது நிரந்தரமான ஆறுதல் இல்ல அருமையானவர்களே. அந்த கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், திரும்ப அந்த வேதனை நமக்கு வரும். ஆனா ஆண்டவராக இயேசுக்கு வேதத்தை வாசிக்கும் போது தேவன் உங்களோடு பேசுவார், ஆறுதல் படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ செய்யவும் செய்வார். அதுதான் அவர் தான் ஆறுதல். தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். ஆண்டவருடைய வசனத்தில் என்ன இருக்க பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6:63.
1: நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
0: ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. பாத்தீங்களா, கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. அதனாலதான் அவர் நம்மளை ஆறுதல் படுத்த முடியும். ஆண்டவர் வசனத்தை வாசித்து பாருங்க, தேவனுடைய ஆவியர் நமக்குள்ள இருந்து நம்மளை ஆறுதல் படுத்துவார். நம்ம என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்திலிருந்து அவர் நீக்க முடியும், கண்ணீர்லிருந்து துடைக்க முடியும். ஆறுதல் படுத்துற மாத்திரல உங்க கண்ணீர்லிருந்து விடுதலையாக்குவார், உங்க கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கு. என்ன பிரச்சனையோ உங்களை பிரச்சனையிலிருந்து விடுதலாக்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் ஜீவனமா இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார். 119:49. நீர் என்னை
1: நம்ப பண்ணின வசனத்தை
0: உமது
1: அடியனுக்காக
0: நினைத்தருளும்.
1: அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல்.
0: அதுதான் நம்ம சிறுமையில ஆறுதல்.
1: உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது.
0: பாத்தீங்களா, சிறுமையில எதுதான் ஆறுதல்? தேவனுடைய வாசனம் தான். நான்லாம் உள்ள உடஞ்சி இருக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வசனத்து மூலமே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு பேசி என்னை ஆறுதல் படுத்துவார். என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்தை நீக்கி என்னை ஆட்டி தேற்றி ஆறுதல் படுத்துவார். அவர் ஆறுதலின் தேவன். அவரை நோக்கி பாருங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க, உங்களுடைய கஷ்டத்தை மறந்து ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசித்து பாருங்க, நிம்மதியை கொடுப்பார், ஆறுதலை தருவார். முதலாவது கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு ஆறுதல். இரண்டாவதாக நமக்கு எப்படி ஆறுதல் கிடைக்கும் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 28:11-12.
1: பரியாச உதடுகளினாலும்
0: அந்நிய
1: பாஷையினாலும்
0: இந்த
1: ஜனத்தோட பேசுவார் இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க
0: இளைப்பாறுதல்
1: இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்
0: ஆமா, அருமையானவர்களே, அன்னி பாசல் நிறைஞ்சி செபிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆறுதலா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அன்னி பாசல் நிறைஞ்சி செபிக்கும் போது நம்ம உலகத்தை மறக்கலாம், நமக்கு நல்ல பரிசுத்தாவை நிறைஞ்சி செபிக்கும் போது நமக்கு சமாதானம் சந்தோஷம் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும், நம்ம கவலையெல்லாம் மறைந்து போயிடுவோம். அதுதான் நமக்கு ஆறுதல். அன்னி பாசல் செபிப்பீங்களா? பரிசுத்தாவினர் கூப்பிடுங்க, ஆண்டவரே என் உள்ளத்தை நிரப்புங்கப்பா, எனக்குள்ள வாங்க, எனக்கு நானும் அன்னி பாசல பேசணும், தேவாவை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரா இயேசுக்கு பரிசுத்தாவை கொடுப்பது அத்திக்க நிச்சயம், நிச்சயமா பரிசுத்தாவை தருவார். ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, இயேசுக்கு உங்களுக்கும் ஆண்டவர் சொன்னா, இதோ மாம்சமனை யாவருக்கும் நான் தேவனை கேட்டார், நிச்சயமா உங்களுக்கு என்ன செய்ய, மாம்சமனை யாவையாலையும் ஆவியே ஊற்றுவேன், குமாரரும் குமார்த்தியும் தீர்க்கு தரிசனம் சொல்லுவாங்க, வாலிபர் தரிசனம் காண்பாங்க. வாழ்க்கை கேட்குமா? அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 2:17.
1: கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும்
0: உங்கள்
1: குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்னுடைய ஊழியக்காரர் மேலும்
0: என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும்
1: அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாம்சமனை யாவரையும் ஆவி ஊற்றுன்னு சொல்லி இருக்கிறார். நிச்சயமா அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அவரை நோக்கி கேளுங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவரே ஆவி அபிஷேகத்தை ஊற்றுமான்னு சொன்னார். உங்க மேலதான் ஊற்றுவேன், அவங்க மேலதான் ஊற்றுவேன்னு சொல்லவே இல்ல, மாம்சமனை யாவரும் ஆவி ஊற்றுன்னு சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 2:1-4 வரைக்கும் வாசிக்க கேட்போமா?
1: பெந்தெகோஸ்தே
0: என்னும் நாள் வந்தபோது
1: அவர்கள் எல்லாரும்
0: ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
1: அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது.
0: அவர்கள் எல்லாரும்
1: பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
0: ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின
1: வரத்தின்படியே
0: வெவ்வேறு பாஷைகளிலே
1: பேசத் தொடங்கினார்கள்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, உங்க மேலும் தேவன் ஆவியை ஊற்றுவார். அவங்க இவங்களுக்கு தான் ஊற்று சொல்லிட்டாரு. மாம்சமான யாவர் மேலும், இந்த உலகத்துல மாம்சம் யாராருக்குள்ள இருக்கோ அவங்க மேலே என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார். காரணம், நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எந்த மாதம் அவசியம் இல்லை, எதை செய்யணும் அவசியம் இல்ல. நம்ம மாம்சமா இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய ஆவியை ஊற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கிறார். இன்றைக்கு நீங்க கேட்டு பாருங்க, முத யாருக்கு ஆறுதல் தராரு? வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு ஆறுதல் தராரு. ரெண்டாவது, பரிசுத்தாவில் நிறைந்திருக்கிறவங்க தேவன் ஆறுதல் தராரு. மூன்றாவதாக வெண்டிகந்தி புஸ்தகம் 7:6
1: சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன்.
0: சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் பாத்தீங்களா. சிறுமைப்படும் போது கர்த்தரம் ஆறுதல் தராரு. நம்ம ஒருங்குண்டு கண்ணீரோடு அண்டவரே எனக்கு நீங்க எனக்கு நீங்க ஆறுதல் தரணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவனை கேட்டு நமக்கு ஆறுதல் தராரு. ஏசாயின் புஸ்தகம் 66:2
1: சிறுமைப்பட்டு
0: ஆவியில் நொறுங்குண்டு
1: என் வசனத்துக்கு
0: நடுங்குகிறவனையே
1: நோக்கி பார்ப்பேன்.
0: பாத்தீங்களா எத்தனை பேரு வசனத்தை கேட்டு அப்படியே விட்டுறாங்க. வசனத்துக்கு மனஸ்தாபப்படுறது இல்ல. அவங்கள ஆண்டு நோக்கி பார்க்க மாட்டாரு. சிறுமைப்பட்டியோ நான் இவ்வளவுலாம் ஆண்டு பிரியமான காரியம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அவரே நோக்கி பாக்குறவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா ஆறுதல் அடிப்பார். ஆண்டவர் வசனத்துக்கு நடுங்குறவங்களை ஆண்டவர் நோக்கி பார்ப்பார். நிச்சயமா உங்க கண்ணீரை துடைப்பார். கவலையெல்லாம் மாத்துவார். வசனம் வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. ரெண்டாவது பாசத்தில் நிறைஞ்சிருக்கும் போது அன்னி பாசல பேசும்போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. மூன்றாவதாக என்ன செய்யணும்? வசனத்துக்கு நம்ம சிறுமைப்பட்டு வசனத்துக்கு நடுங்குறவங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நிச்சயமா நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் அன்பு நிறைந்தவரை அப்பாவை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்தில் என்னோடு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. கத்துடைய கிருபங்கள் ஆளிகை செய்யட்டும். ஹக்கினாலும் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். பரிசுத்தான அபிஷேகம் அவங்க மேலே இறங்கட்டும். அக்கீழ நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, பிரசனத்தால் நிரப்புங்கப்பா. உள்ளத்திலையும் வெளியிறங்குமா அற்புதங்கள் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேண்டிக் கொடுத்திருக்கும் நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில தர வேண்டும்படி செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தேவனே தேவனே, கண்ணீரோடு செபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை துடைங்க. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? எல்லா முகத்திலையும் கண்ணீர் துடைச்சுங்க, ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்கப்பா. கர்த்துடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்துடைய பிரசனங்களை மூடட்டும் ஆண்டவரே. உடைய தாய் உள்ளக்காரங்களை வைப்பீராக ஆண்டவரே. ஆசீர்வித்து உயர்த்துவீராக அப்பா. நீங்க தொடுத மக்கள் உணரட்டுமையா? தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் குணமாக்குங்க ஆண்டவரே. மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனிகள் இருந்து விடுதலை செய்ய முடியாது. கெஞ்சுகிறங்க தாவே, கெஞ்சுகிறோம். கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா. சாபத்திலையும் பாவத்தில் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்ய முடியாது. கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பா நீங்க தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க சப்பா. என் பிள்ளைகள் படிப்பறலன்னு சொல்லி கலங்கி இருக்கிற குடும்பங்கள் கண்ணூக்கி பாருங்க. அவங்க பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை தாங்க தகப்பனே, தகப்பனே. எவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சு பிள்ளைகள் படிக்கலன்னு சொல்லி கலங்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணூக்கி பாருங்க. பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்க குடும்பத்தை ஒரு விஷயம் நினைத்தருளும் ஆண்டவரே. சண்டை குழப்பத்தில் விடுதலை தாங்க, சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா. தகப்பனே இறங்க முடியாது கெஞ்சுகிறமே. எங்கள் மேல மனம் இறங்குங்கப்பா, மனைவி இறங்குங்கப்பா. கத்துடி கிருவே நானும் அவங்கள தாங்க வேண்டுமப்பா. ஐயா படிச்சு வேலை இல்லையேன்னு கலங்குற மக்களுக்கு வேலையை தர முடியாது செபிக்கிறோம். வேலையில எத்தனை பேர் ப்ரமோஷன் இல்லையேன்னு சொல்லி கலங்குற மக்கள் வேலை ப்ரமோஷன் கிடைக்கணும், வேலை கன்ஃபார்ம் ஆகணும். கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்குமா போச்சுங்க. ஆசீர்வதிங்க, தகப்பறைய பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. ஐயாமை துதிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலும் கர்த்துடைய கிருபை அவங்களை சூழ்ந்து பாதுகாக்கணும் ஐயா. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவிச்சிங்க எஸ்அப்பா, எஸ்அப்பா திருமணம் நடக்க உதவிச்சிங்க அப்பா. குழந்தை பாக்கிலாம் சகோதரி குழந்தை பாக்கிட்டு தாரும் ஐயா. கர்ப்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்தரடி சென்னீரே. கர்ப்பத்தோட கனி உருவாக்கி குழந்தை கொடுத்தவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. அதிசயங்களை செய்யுங்க எஸ்அப்பா. கெஞ்சிரோ கெஞ்சிரோ அப்பா. அப்பாமே நோக்கி நாங்கள் வந்தாடி கெஞ்சிரோம். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க. வேலையில அப்பாவை ஸ்தோத்திர உயர்வை தாரும். தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வேலையில கன்ஃபார்ம் ஆகாத மக்களுக்கு வேலையில கன்ஃபார்ம் ஆகணும் ஐயா. அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் இணைக்கணும். சமல்லாத குடும்பத்துல சமானத்தை தரணும் ஐயா. அப்பாமை நோக்கி கெஞ்சிற பிரகாச மனக்கண்களை திறந்துடுங்க. இப்ப பார்க்கக்கூடிய ஆவிக்குறி கண்களை திறந்து விடுங்கப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்ற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. உண்மை அறியக்கூடிய கிருபை தர முடியாது செவிக்கிறோம். பலப்படுத்த முடியாது செவிக்கிறோம். உன்னதாவில் சம்பூர் நிரப்புங்க, தேவாவில் நிரப்புங்க, தேவக்கில் நிரப்புங்க, தேவபலத்தில் இடக்கட்டுங்க ஆண்டவரே. ஐயா படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க முடியாது செவிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக கரம் தாங்கட்டும். அன்மையான காரியத்தை செய்யப்பா, தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்கப்பா தொடுங்க அப்பா. அவை நோக்கி கெஞ்சிரம் உள்ளத்திலையும் வெளிரங்கமா அற்புதம் செய்யுங்க. உள்ள சாட்சியாய் மாற்றும் ஆசிர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கனமாகியுமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரச்சர் ஏஸ்பானாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பரியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: கர்த்தர் என் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு அற்புதத்தை இந்த வேலையில உங்களுக்கு நான் ஒரு சாட்சியா சொல்ல ஆசைப்படுறேன். நான் கன்சீவ் ஆன 3வது மாசத்துல இருந்து எனக்கு யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருந்தது. அந்த இன்ஃபெக்ஷன்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என்னால நடக்க முடியாது, யூரின் போகும்போது ரொம்ப பெயின் ஆகும், ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டாக்டர்கிட்ட போய் நான் கன்சீவ் ஆகும் டெஸ்ட் பண்ற டாக்டர் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு யூரின்ல பாக்டீரியாவோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவு பார்த்தா மில்லியன்ல அளவுல இருந்தது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா அது டெலிவரி டைம்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும், அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக கூடாது, கம்மி ஆகணும், பாக்டீரியாவோட அளவு கம்மி ஆகணும், இல்லனா அது வந்து ஜாஸ்தி இருந்ததுன்னா கிட்னிக்கு இல்லனா யூட்ரஸ்க்கு ப்ராப்ளம் ஆகும்னு சொன்னாங்க. ரொம்ப வலியில கஷ்டப்பட்ட அந்த இன்ஃபெக்ஷன் மாறுறதுக்காக டாக்டர் எனக்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. டேப்லெட் சாப்பிட்டும் எனக்கு அந்த வலி நிக்கல, என்னால நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்போ அக்காங்கிட்ட வந்து நான் ஜெபிக்க வந்திருந்தேன். அக்காங்கிட்ட சொன்னேன், அக்காங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க, ஜெப எண்ணெயும் ஜெப தண்ணியும் ஜெபிச்சு கொடுத்தாங்க. இது நீ வந்து டெய்லி யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. அக்காங்க சொன்ன மாதிரி நான் அதை யூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஜெபிச்ச எண்ணெயும் அந்த தண்ணியும் நான் யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு அந்த வலியும் அந்த எரிச்சலும் இல்ல, நல்லா இருந்தது. ஆனா எனக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டினியூவா இருந்தது. டாக்டர் வந்து யூரின் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அந்த டெஸ்ட்ல பார்த்தா எனக்கு அந்த பாக்டீரியா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இன்ஃபெக்ஷனுக்கு. அதனால ரொம்ப வலியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டாக்டர் அப்ப வந்துட்டு இது ஒரு டைம் ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க, ஒரு 10 days சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டு மறுபடியும் நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மறுபடியும் அந்த 10 days நான் அந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு போகும்போது கூட அதுல அதே அளவு தான் பாக்டீரியா இருந்தது, கம்மியாகவே இல்லை. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் நான் வந்து எனக்கு இப்ப அந்த மாதிரி வலியெல்லாம் இல்ல, எனக்கு பெயின் எதுவுமே இல்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா டாக்டர் சொன்னாங்க, இல்ல இல்ல உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பா கிளியர் ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு அது பின்னாடி ப்ராப்ளம் ஆகும், டெலிவரி கூட கண்டிப்பா சிசரியன் தான் பண்ற நிலைமை ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் டாக்டர் வந்துட்டு வேற ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்கல, அதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு 5-6 times டாக்டர் வந்து டேப்லெட் மாத்தி மாத்தி எனக்கு எழுதி கொடுத்தாங்க. ஒவ்வொரு வாரம் சாப்பிட சொல்லுவாங்க, மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்ல பார்க்கும் போது அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாகவே கிடையாது, அதிகமாயிட்டு தான் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். 8 months வரைக்கும் நான் இப்படிதான் மாத்திரைங்களை மாத்தி மாத்தி சாப்பிட்டு இருந்தேன். என்னோட குழந்தையோட வளர்ச்சிக்கு நான் மாத்திரை சாப்பிட்டதை விட இந்த இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும்னு அதிகமா மாத்திரை சாப்பிட்டேன். 8வது மாசம் ஆகும் போது ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமா தான் அந்த ரிப்போர்ட்ல காமிச்சது. அப்ப டாக்டர்கிட்ட போய் நாங்க கேட்டோம், டாக்டர் இப்படியே வந்து இன்ஃபெக்ஷனுக்காகவே நாங்க மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதனால வந்து குழந்தைக்கு ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு கேட்டேன். ஆனா டாக்டர் வந்து அவங்க சிவியரா சொன்னது என்னன்னா இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும், அப்பதான் வந்து டெலிவரி ஈஸியா இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும், கண்டிப்பா சிசரியன் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப நான் கலங்கி போயிட்டேன், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு என்ன பயம்னா நான் டேப்லெட் ஜாஸ்தி எடுக்கிறதுனால குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவாயிடுமா அப்படின்ட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா டாக்டர் அதை அவங்க கேர் பண்ணிக்காம வந்து அந்த கிளியர் ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான் டேப்லெட் ஜாஸ்தி எழுதி கொடுத்தாங்க. ரொம்ப கலங்கி போயிட்டு நான் வந்து அக்காங்கள்கிட்ட வந்து ஜெபிக்கலான்னு சொல்லி வந்தேன். அப்ப வந்து பிரதர் இருந்தாங்க, பிரதர் எனக்கா எங்கிட்ட கேட்டாங்க, நான் இதெல்லாம் சொன்னேன் அவங்கள்ட்ட. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு மெடிக்கல்ல ஒர்க் பண்ற ஒரு சிஸ்டர் கிட்ட கேட்டு பாக்கலாம், இது என்னதுன்னு கேட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட எனக்காக போன் பண்ணி அந்த சிஸ்டர்கிட்ட பேசினாங்க. அவங்க கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நீ என்ன டேப்லெட் சாப்பிட்டமா அப்படின்னு சொல்லி எல்லாம் டீட்டெயில் கேட்டாங்க. நான் 5 times அப்படி சாப்பிட்டு டேப்லெட் எல்லாம் சொன்னேன். அவங்க நான் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. அவங்க அந்த டாக்டர்கிட்ட பேசிட்டு மறுபடியும் எனக்காக போன் பண்ணி பேசினாங்க, இந்த டேப்லெட் வந்து நீ ஜாஸ்தி எடுத்திருக்க, கண்டிப்பா இது வந்து பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் ஆகும், அதனால நீங்க வந்து வேற யார்ட்டையாவது போய் நல்ல டாக்டரா பாருங்க, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. ரொம்ப நாங்க கலங்கி போயிருந்தோம். அப்ப மறுபடியும் அக்கா கிட்ட வந்து நான் ஜெபிச்சேன். அக்கா வந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க, எப்படியாவது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து மாறணும், ஏசப்பா சுகப்பிரசவம் ஆகணும், நார்மல் டெலிவரி தான் ஆகணும், சிசேரியன் எந்த நாள்லயும் ஆகக்கூடாது, அது இல்லாம குழந்தைக்கோ இல்லாக்கோ எந்த தொந்தரவும் வரக்கூடாது, யூட்ரஸ்க்கோ கிட்னிக்கோ எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அக்கா ரொம்ப எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பாரப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொரு டைம் எனக்காக வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க. வீட்டுக்கு வரும்போது கூட எனக்காக சுகப்பிரசவத்துக்காக அக்கா போராடி ஜெபம் பண்ணாங்க. அவங்களோட ஆலோசனைப்படி நாங்க வேற ஒரு டாக்டர்கிட்ட கூட நாங்க போய் பார்த்தோம். கரெக்டா நான் போய் பார்க்கும்போது 8th month அக்கா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க போனோம். அங்க போய் பார்த்தோன்னா அந்த டாக்டர் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இதை நம்ம கிளியர் பண்றதுக்கான வழி என்னன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்ட கொடுத்த டேப்லெட் நான் ஒரு 3 days தான் எடுத்தேன். அந்த டேப்லெட்க்கு அப்புறம் எனக்கு அது கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த இன்ஃபெக்ஷனும் குறைஞ்சிருச்சு. அது அக்கா வந்துட்டு தொடர்ந்து எனக்காக ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. கரெக்டா 9th month எனக்கு ஒரு நல்ல சுகப்பிரசவம், எசப்பா வந்து நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கொடுத்தாரு. நான் பயந்த மாதிரி எனக்கு சிசேரியன் ஆகல, நல்ல நார்மல் டெலிவரி ஆச்சு. பாப்பாக்கு கூட எந்த தொந்தரவும் இல்ல, நல்லபடியா நல்ல ஆரோக்கியமான குழந்தைய கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. கர்த்தர் பெரிய அற்புதத்தை வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. நான் ஒவ்வொரு டைமும் சோர்ந்து போனப்போ ரொம்ப பாரப்பட்டு எனக்காக அக்காங்க ஜெபிச்சாங்க. சுகப்பிரசவத்தை கொடுத்த கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துறேன்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 6431001, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website, and

0: கர்த்தர் சொன்னார் யோவான் சுவிசேஷம் 10:11
1: நானே நல்ல மேய்ப்பன்,
0: நானே நல்ல மேய்ப்பன்,
1: நல்ல மேய்ப்பன்,
0: நல்ல மேய்ப்பன்
1: ஆடுகளுக்காக
0: ஆடுகளுக்காக
1: தன் ஜீவனை கொடுக்கிறார்,
0: தன் ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார் நானே நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். நமக்காக என்ன செஞ்சிருக்கிறார்? ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, கொடுத்துட்டாரு. நம்ம தான் பெற்றுக்கொள்ளணும். ஆடுகளை யாரை குறிக்குது? நம்மளதான் குறிக்குது. வாசித்து பாருங்க, 100:3.
1: கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள்,
0: கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள்.
1: நாம் அல்ல,
0: நாம் அல்ல,
1: அவரே நம்மை உண்டாக்கினார்,
0: அவரே நம்மை உண்டாக்கினார்.
1: நாம் அவர் ஜனங்களும்,
0: அவர் ஜனங்களும்,
1: அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம்.
0: அப்ப யாரை குறிக்குது? நம்ம தான். நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? அவர் கொடுத்திருக்கிற அது விசுவாசம் ரொம்ப பெற்றுக்கொள்ளணும். எனக்காக தான் ஜீவனை கொடுத்தீங்க ஆண்டவர், என்னதான் நீங்க கொடுத்துருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்து அது பெற்றுக்கொள்ளணும். அது மாத்திரல்ல, 95:7.
1: அவர் நம்முடைய தேவன்,
0: அவர் நம்முடைய தேவன்,
1: நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும்,
0: அவர் நம் மேய்ச்சலின் ஜனங்களும்,
1: அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே.
0: நம்ம எப்படி எப்படிப்பட்ட ஆடு? கைக்குள்ளான ஆடு. சில ஆடுகள்லாம் இந்த வெள்ளாடெல்லாம் வருங்க, அப்படியே இஷ்டம் போல மேயும். அப்படி மேயக்கூடாது. நம்ம எப்படிப்பட்ட ஆடு? அவர் கைக்குள்ளான, அவர் மேய்ப்பர், அவர் கைக்குள்ளான மாடா இருக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அது மட்டும் நம்ம செய்யணும். அவர் சித்த நம்ம வாழ்க்கையில் என்ன வச்சிருக்காரோ அதை செய்யணும். நம்ம கைக்குள்ளான ஆடா இருக்கணும். அவருக்கு மீறி நம்ம ஒண்ணுமே செய்யக்கூடாது. அதான் சொல்றாரு, கைக்குள்ளான ஆடு. அவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யணும். அவர் நம்ம எப்படி, அவர் மேய்ப்பரா இருக்கிறாரு. அதான் அதான் சொல், நானே நல்ல மேய்ப்பேன், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். அப்பதான் நம்ம நல்ல மேய்ப்பனா இருக்கிறாரு. அவர் கைக்குள்ளான ஆடா இருந்து அவர் சித்தத்தின்படி நம்ம செய்தோம்னா நம்மள ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டாயம் பயப்பட, என்ன பலவீனம் இருந்தாலும், என்ன வியாதி இருந்தாலும் சுகமா கவரால முடியும். முடியுமா முடியாதா? முடியும். கட்டாயம் சுகம் தருவார். அவரை நோக்கி நம்ம கெஞ்சுவோம், ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு சுகம் தரணும், நீங்க தான் எங்களுக்கு பலன் தரணும், நீங்க தான் எங்க கண்ணீர் துடைக்கணும்னு சொல்லி கெஞ்சணும். அவரை நோக்கி கெஞ்சுவோம். அவர் கட்டாயம் நம்மளை கைவிடவே மாட்டார். எரேமியா 31:10.
1: ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு,
0: நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு
1: தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து,
0: தூரத்தில் உள்ள தீவுகளை அறிவித்து,
1: இஸ்ரவேலை சிதறடித்தவர்,
0: இஸ்ரவேலை சிதறடித்தவர்
1: அதை சேர்த்து கொண்டு,
0: அவர் சிதறடித்தாரு பெருசை பெறாரு, சேர்த்து கொண்டு
1: ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக,
0: ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக
1: அதை காப்பார்,
0: அதை காப்பார்
1: என்று சொல்லுங்கள்,
0: என்று சொல்லுங்கள். அதே போல ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்மள காப்பார். எதிலிருந்து காப்பார்? வியாதி வராம, பலவீனம் வராம, நோய் வராம, கஷ்டங்கள் வராம, கண்ணீர் வராம நம்மளை காப்பார். நம்ம முழுமையா அவரோட இருக்கணும். அவரை முழுமையா பற்றி பிடிச்சுக்கணும். இயேசுவே எனக்கு இறங்கித்தான் ஆகணும் அப்படின்னு நம்ம கெஞ்சும் போது நம்மளை காப்பார். மேய்ப்பன் எப்படி மந்தையை காப்பாரோ அதே போல நம்மள காப்பாரு. எப்ப காப்பாரா? எவ்வளவு நேரம்லாம் காப்பாறான் பாருங்க. ஏசாயின் புஸ்தகம் 27:3.
1: கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி,
0: கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி,
1: அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி,
0: அதற்கடி தண்ணீர் பாய்ச்சி,
1: ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு,
0: ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு
1: அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன்.
0: அதை என்ன சொல்ற? இரவும் பகலும் காத்துக்கலாம். ஒருத்தர் கூட நம்மளை சொல்லி எந்த சாத்து நம்மளை என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்தவே முடியாது. இரவும் பகலும் காத்துக்கலாம். நம்ம பாதத்தை பற்றி பிடிச்சிக்கணும். அவர் நாமத்தை பற்றி பிடிச்சிக்கணும். ஒருவனையும் சேதப்படுத்த அப்படி கர்த்தர் நம்மளை எப்படி காக்கிறாரா? இரவும் பகலுமா காக்கிற தேவன். அவரை அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சறாரு. ஒருவன் சேதப்படுத்தாதடிக்கு இரவும் பகலும் காத்துக் கொள்கிற தேவன். நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. 121:7.
1: கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்.
0: நமக்கு என்ன இவ்வளவு பலவீனாச்சு, இவ்வளவு வியாதி ஆயிடுச்சு, இவ்வளவு நினைக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு உன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்.
1: அவர் உன் ஆத்மாவை காப்பார்,
0: அவர் உன் ஆத்மா காப்பார்.
1: கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும்,
0: கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும்
1: இது முதற்கொண்டு,
0: இது முதற்கொண்டு
1: என்றைக்கும் காப்பார்,
0: என்றைக்கும் காப்பார். எல்லா தீங்குக்கும் நம்மள என்ன செய்வாரு? விலக்கி காப்பார். இந்த உலகத்துல பாருங்க, என்ன பன்றி காய்ச்சல், அது மாத்திர என்ன காய்ச்சல், டெங்கோ காய்ச்சல். ஒருவரும் சேதப்படுத்த முடியாது. பிசாசு நம்மளை சேதப்படுத்த முடியாது. அவர் கைக்குள்ளான ஆடா இருந்தமானால் நம்மளை ஒருத்தரும் சேதப்படுத்த அப்படிக்கு இரவும் பகலும் காத்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி கேக்குறாரா, மெய்ப்பன் மந்தை காக்கிறவனமாக நான் உங்களை காப்பேன்னு சொல்லியிருக்கிறார். கத்த நிச்சயமா காப்பா, நம்ம அதை விசுவாசிப்போம். அது ஒரு வாதி உன் கூட இருத்த அணுகாது, அணுகாம காத்துக்குவாரு. அல்லேலூயா, அது நம்புவோம், விசுவாசிப்போம். கத்தரு நம்ம நம்மளுக்கு வேற பலவீனம் கொண்டு வரான் பிசாசு, அது இல்ல என் தேவன் என்னை பாதுகாப்பா, நீ ஒன்னும் செய்ய முடியாது பிசாசேன்னு சொல்லுங்க, அவன் ஓடி போயிருவான். அல்லேலூயா. முதல்ல எப்படி கேக்குற, மந்தைய காக்கு மண்ணமாக காக்கிறார். ரெண்டாவது ஏசாயம் புஸ்தகம் 40:11.
1: மெய்ப்பனை போல,
0: மெய்ப்பனை போல
1: தமது மந்தையை மெய்ப்பார்,
0: தன் மந்தை மெய்ப்பார்,
1: ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து,
0: தம்முடைய புயத்தினால் சேர்த்து
1: தமது மடியிலே சுமந்து,
0: தம்முடைய மடியிலே சுமந்து
1: கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார்.
0: கரவல் ஆடுகள் எப்படி நடத்துவாரா, மெதுவா நட. கரவல் ஆடு என்ன தெரியுமா, குட்டி ஆடு. குட்டி வந்து வேகமா நடத்துற குட்டி என்ன செய்ய சோர்ந்துரும், அதை உண்மை செய்ய முடியாது. அது மாத்திர என்ன செய்யற, நம்ம மடியில என்ன செய்யறாரு, நம்மள மடியில நம்மள சுமக்கிறார். நல்ல நீங்க பயில் பார்த்தா தான் சொல்ல முடியும், மடியில என்ன செய்யறாரு, சுமக்கிறாரு. மெதுவா நடத்துறாராம், நம்ம வேகமா அதை செய்ய இதை செய்யினா நம்மளால முடிஞ்சிருக்காது. கத்தர் கரவலாட நடத்துறது போல நம்மள மெதுவா நடத்திட்டு போறாரு. அது மாத்திர அவர் என்ன செய்யற, மடியில போட்டு நம்மள சுமக்கிறாரு. எங்க சுமக்கிறாரு, மடியிலே சுமக்கிறார். அல்லேலூயா. அவ மடியில சுமக்கிற யாரா தான் இருக்கணும், நம்முடைய அம்மா தான் மடியில போட்டு சுமப்பாங்க இல்லையா. மடியில போட்டு எப்படியாவது, எங்க அம்மால எனக்கு தெரிஞ்சு 12 வரைக்கும் தூக்கி சுமந்துருக்காங்க. நாங்க எங்க ஊர்ல இருந்து, எங்க ஊர் வந்து புதுச்சேரிக்குடி பக்கத்துல 4 miles இருக்கும், 4 miles தூரம் இருக்கும். 7000 சொல்லி ஒரு ஊருக்கு, எங்க அம்மா அங்க ஊரு 7000. அங்க நாங்க அடிக்கடி போவோம். போறப்ப நான் நடக்கவே மாட்டேன், கால் வலிக்குன்னு சொல்லிடுவேன். எங்க அம்மா நடந்து ஒரு பக்கம் தண்ணி, ஒரு தண்ணி ஒரு ஒரு பாட்டில் வச்சுக்குவாங்க, ஒரு பக்கம் என்ன தூக்கி சமைப்பாங்க. அப்படி சமைக்கிற 12 வரைக்கும் யாரும் தூக்குவாங்களா, தூக்க மாட்டாங்க. யார்தான் தூக்க முடியும், தாய் தான் பெற்றெடுத்த தாய் மட்டும் தூக்குவாங்க. அதான் கத்திரி சொல்றாரு, நம்மள எப்படி சமைக்கிறாரா, மடியிலே சுமக்கிறார். அல்லேலூயா. நம்ம மடியிலே சுமக்கிற நம்ம ஆண்டவர் மொத பத்தம் ஒருவரும் சேதப்படுத்தாத எப்பளும் காக்கிறாரு, இரவும் ரெண்டாவது எப்படி சுமக்கிறாரா, மடியிலே சுமக்கிறார். ஏசாயின் புஸ்தகம் 16:13.
1: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல்,
0: ஒருவனை அவன் தாய் தேற்று போல்
1: நான் உங்களை தேற்றுவேன்,
0: நான் உங்களை தேற்றுவேன்.
1: நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள்,
0: எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நம்ம அம்மா மாதிரி, நம்ம அப்பா, நம்ம அம்மா மாதிரி தான் வந்து நம்ம தேற்றுவாரு. மற்றவங்க வந்து அந்த அளவுக்கு தேற்ற முடியாது. இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் மற்றவங்க அந்த அளவுக்கு தேற்ற முடியாது. அதான் சொல்ற, ஒருவனே அவன் தாய் தேற்று போல. உங்க தாய் எப்படி தேற்றுவாங்கன்னு ஆண்டு தான் தெரியும். அது பெரிய எங்களுடைய தாய் எப்படி தேற்றுவாங்கன்னு ஆண்டு தெரியாதுன்னு சொல்ற, ஒருவனை அவன் தாய் தேற்று போல் நான் உங்களை தேற்றுவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நமக்கு எப்படி இருக்காரு, மெய்ப்பனாக இருக்கிறாரு, நம்ம இன்னும் எப்படி இருக்கிறாரு, தாயாகவும் இருக்கிறாரு. அல்லேலூயா. 78 52:53.
1: தம்முடைய ஜனங்களை,
0: தம்முடைய ஜனங்களை
1: ஆடுகளை போல் புறப்பட பண்ணி,
0: ஆடுகளை போல் புறப்பட பண்ணி
1: அவர்களை வனாந்திரத்திலே,
0: அவர்களை வனாந்திரத்திலே
1: மந்தையை போல் கூட்டிக் கொண்டு போய்,
0: மந்தை போல் கூட்டிக் கொண்டு போய்
1: அவர்கள் பயப்படாதபடிக்கு,
0: அவர்கள் பயப்படாதபடிக்கு
1: அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார்.
0: அல்லேலூயா. நம்ம கர்த்தர் எப்படி வழி நடத்துகிற தேவன், பயப்படாதபடிக்கு பத்திரமாய் வழி நடத்துகிற தேவன். சொல்றாங்களே அம்மா அப்பா சொல்லுவாங்க, பத்திரமா போய் சேரு, பத்திரமா போ, பத்திரமா போ, எத்தனை நேரம் சொல்லுவாங்க. அதே போல நம்ம ஆண்டு வர இயேசுக்கு பயப்படாம நம்ம பத்திரமாய் பாதுகாக்கிற தேவன். அவரை போல பத்திரமா வழி நடத்த யாராலையும் முடியாது. அல்லேலூயா.
1: முதல் சத்துருக்களை கடல் மூடி போட்டது.
0: சத்துருக்களை என்ன செஞ்சிருச்சு, கடல் மூடி போட்டுச்சு. சத்துருக்கள் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க நமக்கு ரோம் எழுபுறவங்க. அவர் கத்தர் மூடி சத்திரக்களை கடல் மூடி போட்டு போல மூடி போட்டுருவாரு. நம்மளா தான் சரி, எப்படி நடத்துறாரு, பத்திரமாய் நம்மள வழி நடத்துறாரு. அல்லேலூயா. எப்படி வழி நடத்துறாரு, பத்திரமாய் நடத்துறாரு. முத என்ன செஞ்சாரு, முதல்ல ஒரு மெய்ப்பன் மந்தை கக்கிறது போல நம்மள காக்குற தேவன். ரெண்டாவது என்ன செய்யறாரு, நம்மள வழி நடத்துகிற தேவன். எப்படி வழி நடத்துகிற, நம்ம பத்திரமாய் வழி நடத்துகிற தேவன். நம்ம தாய் போல மடியில நம்மளை சுமக்கன்னு சுமந்து, நம்ம தாய் ஒருவன் அவன் தாய் தேற்றி போல தேற்றி நம்மளை பத்திரமாய் வழி நடத்துக்கு தேவன். ஹல்லேலூயா. நம்ம யாரும் கலங்க வேண்டாம், ஆண்டவர் நம்ம கைவிடவே மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, பார்த்து உறுதியா பற்றிக்கோங்க, அவர் நாமத்தை உறுதியா பற்றிக்கோங்க. அவர் பற்றி பிடிச்சிக்கிட்டோன்னா நமக்கு எந்த குறையுமே வராது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம தேவன் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 10:28.
1: நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
0: நான் அவருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். என்ன கொடுக்கிறேன் நமக்கு? நித்திய ஜீவனை கொடுக்கிறார்.
1: அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை.
0: அவைகள் ஒரு காலம் என்ன செய்யறதில்ல? கெட்டு போகிறது. நித்திய ஜீவனை கொடுக்கிறது.
1: ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை.
0: ஒருவன் என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நித்திய ஜீவனை பெற்றுட்டோம்னா ஒரு காலம் நம்மள என்ன செய்ய, யாரும் நமக்கு ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கெட்டு போக மாட்டோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம்னா நம்ம ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டோம், கெட்டு போகவே மாட்டோம். கத்தர் கையில இருந்து பிசாசு என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனை பெற்றுனா தான் சொல்றாங்க, வாழ்க்கை மாறிடுச்சு. இந்த எப்படி தாங்க இவங்களுக்கும் கத்தருக்கும் சம்மந்தம் இல்லை. இப்ப பாரு வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு, எவ்வளவுதான் மாறிட்டாங்க. அதுதான் சாட்சி, சிவனில் சாட்சி. எப்படி மாறினாங்க? அதுதான் கர்த்தர் நமக்காக நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டோம்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு காலம் கெட்டு போக மாட்டோம். பழைய வழிக்கு நீச்சம் போகவே மாட்டோம், பழைய பாதையில் போகவே மாட்டோம். கர்த்தருடைய நித்திய ஜீவனை பெற்றிருந்தா பழைய வழிக்கு நம்ம போகவே மாட்டோம். அது ஒரு காலம் கெட்டு போறதில்ல. யாரும் ஒருவரும் என்ன செய்ய முடியாதான், பறித்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய கையிலிருந்து பிசாசு என்ன செய்ய, ஒரு நாளும் பறித்து கொள்றதுக்கு அவனுக்கு அதிகாரமே இல்லை. அல்லேலூயா. யாரும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் பார்த்த அதிகமாக பற்றி பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவரால் மட்டும்தான் முடியும். அவர் நம்மளுக்கு கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். நீ மறந்து போகாதீங்க, அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். யோவான் சுவிசேஷம் 3:16. தேவன்
1: தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
0: ஒரே குமார் நமக்காக தந்தருளி நம்ம மேல என்ன செஞ்சாரான், ஒரே குமார் நமக்காக நம்ம மறிக்க வேண்டிய இடத்துல, நம்ம அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டார். நம்ம காயப்பட வேண்டிய இடத்துல அவர் காயப்பட்டார். நெருக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் நொறுக்கப்பட்டார். நம்மளுக்காக அவர் பிதாவாகிய தேவன் இவ்வளவா அன்பு கூர்ந்தார். அந்த நித்திய ஜீவனை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை எனக்கு தரணாண்டவரே, எனக்கு தாங்காண்டவரே, எனக்காக தானப்பா உங்களுடைய குமார எனக்காக தந்தீங்களே, நித்திய ஜீவனை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்ப நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட ஒரு காலம் என்ன செய்ய மாட்டோம், கெட்டு போக மாட்டோம். அது மாத்திரல்ல, நம்ம ஒரு காலம் அவர் கையிலிருந்து யாரோ பறித்து கொள்ள முடியவே முடியாது. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அது மாத்திரல்ல, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது மாத்திரல்ல, ரோமர்கள் நிறுவனம் 5:17.
1: இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே.
0: ஆளுவார்கள் என்று அதிக நிச்சயமாமே. அவருடைய ஜீவனை அடைந்து நம்ம என்ன பெற்றுக்கோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கோம். பெற்று என்ன நம்ம இந்த தேசத்தை நம்ம ஆள போறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்த்து அற்பமா இருக்கிறோம். எல்லாரும் பார்த்து நம்மள அற்பமா நினைக்கலாம், கஷ்டமா நினைக்கலாம். அந்த நம்ம நித்திச்சனை பெற்றுக்கனால ஒரு நாள் இந்த தேசத்தையே ஆள போறோம். அல்லேலூயா. 1000 வருஷம் அரசாட்சி நம்ம கர்த்தரோடு குடிந்து நம்ம தேசத்தையே ஆள போறோம். அதுக்கு தான் கர்த்தர் நம்ம இந்த உலகத்தில் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆள போறோம், அது நிச்சயம். அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தேசத்தின் மேல என்ன செய்ய போறோம், ஒரு நாள் ஆள போறோம். பிதாவாகிய தேவன் சொன்னார். தானியேல் புஸ்தகம் 7:27.
1: வானத்தின் கீழ் எங்குமுள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும்
0: ஆளுகையும்
1: மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய
0: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு கொடுக்கப்படும் அந்த ராஜ்யம்? உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்குத்தான் அவர் ஒருத்தர் கெட்டு போகாம நித்திச்சன்மைக்கு எது கொடுத்த ஒரு நாள் கெட்டு போகாம இருக்குதான் கர்த்தர் நித்திச்சீவினை கொடுத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நாம என்ன செய்ய போறோம், தேசத்தை என்ன செய்ய போறோம், ஆள போறோம். அது மாத்திரம் இங்க சொல்றாரு, யாரு கொடுக்க, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்க போறோம். நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தா இந்த 1000 வருஷம் அரசியல் நம்ம தான் ஆளுகை செய்ய போறோம். ஹலேலூயா ஹலேலூயா. அந்த 1000 வருஷம் அரசு அரசியல் நம்ம நினைச்சு போறோம், ஆள போறோம். கலங்காதீங்க கத்தர், அதுக்கு தான் நம்ம அதான் சொன்ன, நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். ஜீவனை கொடுத்து என்ன செய்யறோம், முதலாவது என்ன செய்யறாரு நம்மளுக்கு, நம்மள ஒரு மெய்ப்பெண் மந்தை காக்கிறோட நம்மளை காக்குறாரு. ரெண்டாவது என்ன செய்யறாரு, நம்மள பத்திரமா வழி நடத்துறாரு. மூன்றாவது என்ன செய்யறாரு, நமக்காக நித்திய ஜீவனை கொடுத்துருக்கோம். எதுக்கு நித்திய ஜீவனை எதுக்கு கொடுத்துருக்கிறாரு, நம்மளாம் கெட்டு போகாதிருக்கிறது தான் நித்திய ஜீவனை கொடுத்தாரு. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றது மாத்திர நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு நாள் நம்ம ஆள போறோம். யாருக்கு அந்த ஆளுகை தராரா, உன்னதமானவருடைய பரிசுத்தவன்களுக்கு அந்த ஆளுகை தந்திருக்கிறார். நம்ம ஒரு நாள் ஆள போறோம். ஆண்டவர் எங்க இருக்கிறோம் அங்க நம்ம இருக்கணும். நான்காவதாக கர்த்தர் என்ன தர்றார் நமக்கு, 23:5
1: என் சத்துருக்கு முன்பாக,
0: என் சத்துருக்கு முன்பாக
1: நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி,
0: நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி
1: என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர்,
0: என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர்,
1: என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது,
0: என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பரிசுத்தால் நிறைஞ்சி நிறைஞ்சி நிறைஞ்சி ஒவ்வொரு நாளும் நிறைஞ்சோம்னா நம்ம பாத்திரம் என்ன செய்யும், இறுதியமாக பாத்திரம் நிரம்பி வழியும். நம்ம எதையுமே வீணான பேச்சே பேச மாட்டோம். அவர் புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். நம்ம பாத்திரம் நிரம்பி வழி, இறுதியமாகிய பாத்திரம் ஒவ்வொரு நாளும் நிரம்பி வழியணும். அப்ப நம்ம எந்த பேச்சு யார் பேசினாலும் நம்ம பேச மாட்டோம். ஹல்லேலூயா. நம்ம பாத்திரம் இறுதியமாகிய பாத்திரம் நிரம்பி வழியணும். தாவீது சொல்றார், என் தலையை நேம் அபிஷேகம் பண்ணுற பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 28:8
1: அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு,
0: தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு
1: அரணான் அடைக்கலமானவர்,
0: அரணான் அடைக்கலமானவர். யாருக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாரோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா, அரணான அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எந்த பலவீனமே எந்த வியாதியுமே தொடவே முடியாது. தொட்டாலும் போய் நம்மளை பார்த்து பயந்து ஓடிடும். அரணான அடைக்கலமானவர். அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, என் அபிஷேகத்தோட நிரப்புங்கப்பா. நான் அபிஷேகத்தை இழந்து இழந்து போயிடுறேன்டவரே, என்னை இழந்து போக அப்படிக்கும் இருக்கு. அபிஷேகத்தை நிரப்புங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. அபிஷேகம் எதுக்கு, பரிசுத்தன் அபிஷேகம். 1 Kings 2:20
1: நீங்கள் பரிசுத்தராலே,
0: நீங்க பரிசுத்தராலே
1: அபிஷேகம் பெற்று,
0: அபிஷேகம் பெற்று
1: சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள்,
0: சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். பரிசுத்தாவையில் அபிஷேகம் பெற்று என்ன செய்யலாம், சகலத்தையும் அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற கை தட்டுறதுக்கும் கீழே விடுறதுக்கும் அப்படி இருக்குல்ல. பரிசுத்தாவே நீங்க அபிஷேகம் பெற்றீங்க, சகலத்தை என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய வாசனத்தை நமக்கு ஆண்டு பரிசுத்தாவே சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த உலகத்துல என்ன நடக்குன்னு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார். எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார். ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது சொல்லுவார், நீ ஏன் இப்படி பேசுன, அந்த பேச்சு பேசியிருக்கலாமா நீ, இது தப்பு அப்படின்னு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்தரால் நம்ம அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திர 1 Kings 2:27
1: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம்,
0: நீங்க அவராலே பெற்ற அபிஷேகம்
1: உங்களில் நிலைத்திருக்கிறது,
0: உங்களில் நிலைத்து
1: ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை,
0: ஒருவரும் என்ன செய்ய வேண்டாம், போதிக்க வேண்டுவதில்லை.
1: அந்த அபிஷேகம்

0: கொள்வார். இது பேசக்கூடாது, நீ ஏன் பேசுற இதெல்லாம் அப்படி சொல்லி நம்ம தடுத்து ஆள் கொள்வார். அதனாலதான் பரிசுத்தன அபிஷேகத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏசாயின் புத்தகம் 28:26
1: அவருடைய தேவன்,
0: அவருடைய தேவன்
1: அவனை நன்றாய் போதித்து.
0: எப்படி போதிப்பாரா நமக்கு? அவருடைய தேவன் நன்றாய் போதித்து
1: அவனை உணர்த்துகிறார்.
0: அவரை உணர்த்துவார், நன்றாய் போதிப்பார். நம்ம எப்படி செய்யணும், என்ன செய்யணும்? கண்டிக்கிற இடத்துல கண்டிப்பார், திட்டுற இடத்துல திட்டுவார், அன்பா பேசுற இடத்துல மகிழ்ச்சியோட பேசுவார். அவருடைய தேவன் நன்றாய் போதிக்கிற தேவன். என்ன செய்ய, நமக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு அவருக்கு தான் தெரியும். நல்ல சிச்சிப்பாரு, நம்மளை போதிப்பாரு, நம்மளோட பேசுவாரு, மகிழ்ச்சியா பேசுவாரு, நம்மளை ஆட்டி தேற்றி ஆறுதல் படுத்துவார். ஹலேலூயா. அதுதான் நம்முடைய தேவன். அதனால அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சொல்ல, நான் நல்ல நானே நல்ல மெய்ப்பேன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். சிவனை கொடுத்து முதல்ல நம்ம என்ன நடத்துறாரு? ஒரு மந்தை நடத்துற போல நம்ம நடத்துறாரு. அலையிலுயா. தன் நாடுகளை மந்தை நடத்துற போல நம்ம நடத்துறாரு. பத்திரமாய் நடத்துகிற தேவன். மூன்றாவதாக நமக்கு என்ன, நித்திய ஜீவனை கொடுத்து நம்ம அவரோடு கூட ஆளிகை செய்வோம். அலையிலுயா. நான்காவதாக பசுத்தாயின் அபிஷேகத்தை நம்ம தந்து நன்றாய் போதிக்கிற தேவன். எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தரை போல போதிக்க முடியாது யாராலையும். அப்படி போதித்து நடத்துவார். அல்லேலூயா. அபிஷேகத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பெற்றுக்கொள்ள கீழே விடுறதுக்காவையோ கை தட்டுறதுக்காவையோ அதுக்குமா தெரியல. நன்றாய் போதிக்கிற தேவன் நம்ம ஆண்டவர்கிட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக கர்த்தர் என்ன செய்றாரா? சங்கீத புஸ்தகம் 23:6
1: என் ஜீவன் உள்ள நாளெல்லாம்,
0: என் ஜீவன நாளெல்லாம்
1: நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
0: நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
1: நான் கர்த்தருடைய வீட்டிலே,
0: நான் கர்த்தருடைய வீட்டிலே
1: நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
0: நம்ம எங்க நீடித்த நாள் நிலைத்திருக்க முடியும்? கர்த்தருடைய வீட்டிலே. இந்த உலகத்துல எத்தனை வீடு மேல வீடு கட்டினாலும், மாடி மேல மாடி, மாடி மேல மாடி கட்டினாலும் இது கொஞ்ச நாள் தான். நம்ம எங்க நீடித்த நாள் நிலைத்திருக்க முடியும்? கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கணும். அப்ப அதுக்கு வேண்டிய தகுதியை நமக்கு வேணும். ஆண்டவரை பெற்றுக்கொள்ளணும். நீடித்த நாட்களாக நடத்திருக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு தகுதி நமக்கு வேணும். பெற்றுக்கொள்ளணும். கத்துட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்க வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருக்கணும். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது? பிலிப்பியர் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் இருக்குது. நம்முடைய குடியிருப்பு எங்கதான் இருக்குது? பரலோகத்தில் இருக்கு. இந்த உலகம் சொந்தமானது இல்ல. உலகத்தின் வேஷம் ஒன்னாலும் என்ன செஞ்சிடும்? மாறி போயிடும். கர்த்தருடைய வீட்டில்தான் நீடித்த நாட்கள் எழுத்திருப்போம். அங்கதான் நீடித்த நாட்கள் எழுத்திருப்போம். அதற்கு இங்கேயே நம்ம என்ன செய்யணும்? கத்துட்டு ஒவ்வொரு நாளும் கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நம்ம குடியிருப்போம் பரலோகம். இப்ப நமக்கு நிறைய பேர் நம்ம கேட்ட அட்ரஸ் இந்த இடம் இருக்கோம் சொல்றோம். ஆனா குடியிருப்பு நமக்கு எங்கதான் இருக்குது? பரலோகத்தில் தான் இருக்கு. அங்கதான் நம்ம நீடித்த நாட்கள் நிலைத்திருப்போம். அதுக்கு எல்லே கிடையாது. அல்லேலூயா. நீடித்த நாட்களாக கர்த்தருடைய வீட்டில் நிலைச்சிருப்போம். லூக்காவின் சுவிசேஷம் 1:23
1: அவருடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே,
0: ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே
1: தன் வீட்டுக்கு போனான்.
0: தன் வீட்டுக்கு போனான். நம்ம கர்த்தர் ஊழியம் செய்யறதுக்கு ஒரு நாட்கள் வச்சிருப்பாரு. அந்த நாட்கள் முடிச்சு நிறைவேற்றிட்டோம்னா நம்ம எங்க போயிருப்போம்? கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம். அங்க போய் தான் தங்குற வீடு. அதை கர்த்தர் நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது? பரலோகத்துல. நம்ம கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றணும். நம்மளே ஆசைப்படக்கூடாதான். நம்ம செத்துடலாம், நம்ம அதே இந்த உலகத்தில் இருக்கோம் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. ஆண்டவரே என்ன இருக்கணும், நீங்க என்னைக்கு வரைய கூப்பிடுறீங்களோ, எப்ப கூப்பிட சித்தமா இருக்கீங்களோ அது வரைக்கும் இருக்கணும் சொல்லி நம்ம ஆண்டு கையில் ஒப்பு கொடுத்தோம்னா நம்ம ஊழியத்தை நிறைவேற்றி முடிச்சோன்னு கர்த்தர் எங்க போவோம்? நம்ம கர்த்தர் வீட்டுக்கு போவோம். கர்த்தர் இடத்துல அவருடைய வீட்டுக்கு பரலோகத்துக்கு போவோம். அங்கதான் நீடித்தனக்கெல்லாம் நிலைத்திருப்போம். அதுக்கு தான் கர்த்தர் சொன்னார், நானே நல்ல மெய்ப்பேன், ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறேன்னு சொன்னார். வதனிச்சர் மந்தை போல நம்மள காக்கிறார். மெய்ப்பன் மந்தை எப்படி காக்கிறார், அதே போல கர்த்தர் நம்மளை காக்கிறார். ரெண்டாவது பத்திரமா வழி நடத்துறார். மூணாவது நமக்காக நித்திய ஜீவனை கொடுத்து வருஷ அரசாட்சியில அவரோடு இருப்போம். ஒரு நாள் நம்ம கெட்டு போக மாட்டோம். ஹலேலூயா. நான்காவதாக அபிஷேகத்தை தர. பரிசுத்தின் அபிஷேகம் சகலத்தையும் குறித்து போதிக்கும். நீங்க பெற்ற அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கும். எப்படி வாழணும், எப்படி ஜீவிக்கணும் எல்லாமே சொல்லி தருவாரு. ஐந்தாவதாக நாம் என்ன செய்வோம்?

0: கடைசியில கர்த்தர் வீட்டுல நீடித்த நாட்களை நிலைத்திருப்போம். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அவர் ஊழியத்தை முடித்து என்ன செய்ய தன் வீட்டுக்கு போனான். ஆமா அருமையானவர்களே, நம்ம ஊழியத்தை முடிச்சு ஒரு நாள் கர்த்தர் அழைச்சிட்டு போவோம். அது வரைக்கும் கர்த்தர் கையில கொடுத்த ஊழியத்தை செம்மையும் நன்மையுமா நம்ம செய்ய வேண்டும். நம்ம ஏனோதானும் செய்யக்கூடாது, செம்மையும் நன்மையுமா செய்து அநேக மக்களை ராஜ்யத்துக்கு நம்ம கொண்டு வரணும். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறவன் சொல்லுங்க ஞானவான்கள். நம்ம ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறது சும்மா வெறுமையாக கர்த்தருடைய வீட்டில் உட்கார்ந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். பாபத்திலும் சாபத்திலும் இருக்கிற மக்களை பரலோகத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு நான் கர்த்தருக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுமா?
1: நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான் என்று சொல்லி இயேசு சொன்னார். இயேசு தான் அந்த நல்ல மேய்ப்பர். ஆமென். அவர் சொன்னார் நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாகவும் அவர் சனங்களாகவும் அவர் மந்தையின் ஆடுகளாக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மேய்ப்பன் என்ன செய்கிறாராம்? ஒரு மந்தையை தன் மேய்ப்பன் பாதுகாப்பது போல இரவும் பகலும் ஒருவரும் நம்மை சேது பிடித்த அந்த படிக்கு நம்மை பாதுகாக்கிறாராம். என் அருமையான மேய்ப்பன் பாருங்கள், இரவும் பகலும் ஒருவரும் சேதப்படுத்த முடியாதபடிக்கு இந்த மேய்ப்பன் நம்மை சுற்றி வேலி அடைத்து அவர் பாதுகாக்கிறார். இரண்டாவதா, இந்த நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறாராம்? தாயை போல சுமந்து தேற்றுகிறாராம். ஒருவனை அவன் தாயை தேற்றது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று இயேசு சொன்னாரே, அப்படி அவர் நம்மை தேற்றுகிறாராம். பத்திரமாய் நம் பயப்படாதபடிக்கு பத்திரமே அழகாக வழிநடத்தி செல்கிறாராம். எத்தனை ஆசீர்வாதம் பார்த்தீர்கள் ஆண்டவரே, எங்களையும் பொறுப்பு சொல்லி கேட்போமா? மூன்றாவதா, இந்த நல்ல மேய்ப்பன் நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறான். ஒருபோது கெட்டு போக மாட்டோம். ஒருவரும் நம்மை அவர் கையிலிருந்து பறித்துக் கொள்ளவே முடியாது. சொல்லுங்க ஆண்டவரே நித்திய ஜீவனை தார். ஆமா, நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டால் இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உலகை 1000 வருடம் ஆட்சி செய்யும் பொழுது நாமும் அவரோடு இணைந்து ஆட்சி செய்வோம். பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்வோம். நான்காவதாக, கர்த்தர் இந்த நல்ல மேய்ப்பன் நம்மை தமது நல்ல அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக நம்மை நிரப்புகிறார். புது எண்ணெய் அபிஷேகத்தை நமக்கு அவர் தருகிறார். ஆமே, அந்த அபிஷேகம் நமக்குள் கடந்து வரும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை மாறுகிறது. அவர் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். நமக்கு நன்றாய் உணர்த்தி போதிக்கிறார். நமக்கு ஒரு அரண்மன் அடைக்கலமாய் மாறுகிறார். எல்லாம் ஜெபிக்கலாமா? உங்க அபிஷேகத்தை எனக்கு தயவாய் தாரும் ஆண்டவரே, உங்க அபிஷேக தைலத்தினால் என் நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஆய் திறந்து சொல்வோம். கடைசியாக நம்ம ஒரு காரியத்தை கேட்போம். ஆமா, நல்ல மேய்ப்பன் நம்மை நீடித்த நாட்கள் திருப்தி ஆக்குவது மாத்திரமல்ல, அவர் நம்மை அவர் பரலோக வீட்டிற்கு கொண்டு செல்கிறார். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி தாவீது சொன்னார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. எப்பொழுது பரலோகத்திற்கு போக முடியும்? வேதம் சொல்வது சகரியா குறித்து, சகரியா தன் ஊழியத்தின் நாட்களை நிறைவேற்றினபடியினால் அவன் ஊழிய நாட்கள் நிறைவேறின பின்பு அவன் தன் வீட்டுக்கு போனான். ஆம், நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கின்ற ஓட்டம், நமக்கென்று நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை நாம் ஓடி முடித்து நம் கையில கொடுத்த பொறுப்புகளை ஒழுங்காய் சீராய் நாம் செய்து இந்த காரியம் நிறைவேறும் பொழுது அப்பாவோட வீட்டுக்கு நம்ம போக போகிறோம். ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். ஒரு மனிதருக்கு இந்த உலகம் சொந்தம் இல்ல, பரலோகம் தான் சொந்தம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தன் கேட்ட வார்த்தைகளுக்காக நீ கொடுத்த அப்பா தேவ தூதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கை நல்ல மெய்ப்பானாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை பாதுகாப்பது போல எங்களை காப்பேன்னு சொன்னீர். இறப்புகளாய் எங்களை காக்க போகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பயப்படாதபடி எங்களை அருமையாய் வழிநடத்துகிறவரே, உண்மை நந்தியுடன் நாங்கள் உண்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே. அற்புதமாய் வழிநடத்துகிற தேவனே, எங்களை வழிநடத்துவீராக, எங்களை ஆற்றி தேற்றுவீராக, எங்கள் உள்ளத்தின் பாரங்கள் குழப்பங்களை நீக்குவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, நித்திய ஜீவன் எங்களுக்குள் இன்றைக்கு வைத்தரலும் ஐயா. நாங்கள் ஒருபோதும் கெட்டு போகாத பிடிக்கும் அப்பா. நாங்கள் உலகத்தை சேதப்படுத்தப்படாத பிடிக்கும் ஆண்டவரே. இந்த உலகத்தை நாங்கள் 1000 வருடம் மூடன் சேர்ந்து ஆளுகை செய்யக்கூடியவர்களா, எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா, எங்களை அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணுங்க. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அபிஷேகம் எங்களுக்குள் கடந்து வருவதாக ஆண்டவரே. அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருமே அபிஷேகம் கடந்து வருவதாக. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை சம்பூர்ணமாய் நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எங்களை மாற்றும் ஆண்டவரே. செய்ய போதற்காய் நன்றி அப்பா. இந்த வசந்தி கேட்டு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய தேவன் கைபிடிப்பீராக, கரம் நீட்டி அவரை தொடுவீராக என்று ஜெபிக்கிறோம்.

0: அபிஷேகத்தை உமக்காக ஒவ்வொரு மீதும்
1: அபிஷேகத்தை நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பெற்ற அபிஷேகம் சகலத்தை குறித்து போதிக்குன்னு சொன்னீரே கர்த்தாவே, சௌத்ரம் சௌத்ரம் சௌத்ரம். அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், அக்கினை நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, கிருபையில் நிரப்புங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. கடந்து வருவீராக இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. உடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க, அக்கினா நிரப்புங்க, தேவ வல்லமேல் நிரப்புங்க, தேவ கிருபையில் நிரப்புங்க ஆண்டவரே. உன்னத பலத்தால் எடக்கட்டுங்க, எடக்கட்டுங்க, எடக்கட்டுங்கப்பா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, செயலாட்டுங்க, செயலாட்டுங்க, செயலாட்டுங்க, செயலாட்டுங்க, செயலாட்டுங்க. வல்லமேல் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஆன்மீக கண்களை திறந்து விடுங்க, திறந்து விடுங்க, திறந்து விடுங்க. தொடுங்க, தொடுங்க. பலவீனத்தினால் இருக்கப்பட்ட உடைய பிள்ளைகளை தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. உடைய வல்லமை எல்லாரும் இறங்கட்டும். யாரெல்லாம் பலவீனமா இருக்கவங்களோ எல்லாரையும் தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. சீசா சீசா சீசா, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. அபிஷேகத்தில் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. அக்கில நிரப்புங்க, வல்லமை நிரப்புங்க, தேவ கிருபையில் நிரப்புங்க, நிரப்புங்க. உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கொள்ளுங்க. வியாதி குணமாக்கு, நோய் குணமாக்கு, வலியுறுத்த குணமாக்குங்க. ரட்சிப்பினால் அலங்கரிங்க, கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாத்துங்க, பிரச்சனை நீக்குங்க, அதிசயங்க, அற்புதங்க. தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. சுகத்தை கொடுங்காண்டவரே, சுகத்தை கொடுங்காண்டவரே. பலப்படுத்துங்காண்டவரே, பரிபூர்ண சுகத்தை கொடுங்கறாச்சா. வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா ஆண்டவரே. அக்கினி அக்கினி அக்கினி அக்கினி அக்கினி அக்கினி அக்கினி அக்கினி ஸ்தோத்திர ஆண்டவரே, சோத்ராண்டவரே, சோத்ராண்டவரே, சோத்ராண்டவரே. சோத்திரம் ஐயா, மகத்தான கரிச்சிங்க. வியாதிக்கு குணமாக்கு, நோய் குணமாக்கு, வேலையிட்ட குணமாக்குங்க. மந்திர ஜெயவனை பெலிசனை எல்லாம் உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பேய் தரணும். சமம் இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள், துக்கங்கள், பாரங்கள் அனைத்து நீக்கிப்படுங்க ஆண்டவரே. அப்பா குடும்பத்துல ஒவ்வொரு பிரச்சனையும் மாத்திருங்கப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில் இருக்க மக்கள் வெட்டி தாங்க. சாபத்திலையும் பாவத்திலையும் கட்டப்படுற மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீர்ல வேதனை இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைங்க. ஒரு வாழ்க்கையில உள்ளத்திலேயே வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க ஆண்டவரை. ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. கத்தாவே, ஒவ்வொரு கரத்தை நீர் பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரை. உன்ன நிலைக்கு எடுத்து செல்லுங்க ஆண்டவரை. உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. தொடுங்க, உங்களுடைய பிள்ளைகளை தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரே. இயேசுவே, யார் இடத்துல போவோம் ஆண்டவரே? வாழ்கிற வார்த்தையெல்லாம் இடத்துல உண்டு. நீங்களே சுகமாக்குங்க. உங்க நாம் மகிப்படட்டும். எல்லா துதிகனமாக்கி முக்கிய செலுத்துறோம். இயேசுவா நாமத்தில் தாழ்மையாக எஜுகிறோம் பரவபிதாவே, ஆமே.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com.
3: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: அறிவிப்பை மத்தியிலே குறிப்பிட விரும்புகிறேன். நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலெல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதே ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியின் கர மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் தேசியின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-18 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: இல்ல ஆண்டவரே, நான் யோசிக்க மாட்டேன், தேவையில்லா சிந்தனை எனக்கு வேண்டாம், வீணான சிந்தனையை வெறுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, வீணான சிந்தனை வேண்டாம், எல்லாம் என்ன பார்த்துக்கோங்க, கஷ்டந்தான் வளசில வாழ்க்கையில் கஷ்டந்தான், எல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க, வசனத்தனை கவனிக்கணும் சொல்லி வசனத்தை மனதில் அறையில கட்டணும், வசனம் நமக்குள்ள இருக்கணும், வசனம் இருந்தால் தான் பரலோர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். பரலோர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா தேவண்ட வசனம் உள்ளத்துல பதித்து வைக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னாரு, வசனத்தை எங்க பதித்து வைக்கணுமா? உபாகம் புஸ்தகம் 11:19
1: நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து.
0: தேவனுடைய வசனத்தை எங்க வைக்கணும்? இதயத்திலும் ஆத்மத்திலும் பதித்து வைக்க வேண்டும். அதான் சத்தியத்தினால உங்க மனதை கட்ட வேண்டும். சத்தியம் வசனத்தின் உள்ளத்தில் எழுதி வைக்கணும். நம்ம மனசுல வசனம் இருந்தா பாவம் செய்ய எப்படி காத்துக்கொள்வாரு ஆண்டவர். நம்ம பாவம் செய்யும் போது ஆண்டவர் பேசுவாரு, மகளே இந்த இப்படி செய்யாத, பாவம் செய்யாத, அங்கங்க குறை சொல்லாத, அங்கங்க இப்படிதான் செய்யக்கூடாது, கத்திர பிரியமில்லாத காரியம் சொல்லி வசனம் உள்ளத்துல பேசும். ஹலேலூயா, ஹலேலூயா. வசனமக்குள்ள இல்லைன்னா நம்ம அப்படி பாவம் செஞ்சுட்டே இருப்போம், ஆண்டு வரைக்கும் ஆயத்தமா இருக்க முடியாது. அதான் சொல்றாரு, மனச கட்டணும். எதனால கட்டணும்? சத்தியத்தினால கட்டணும். சத்தியம் தான் வசனம். அலையிலுயா, வசனம் உள்ளத்துல இருக்கணும். அது எப்படி கட்டணும்னு சொல்றாரு பாருங்க, நாகமின் புஸ்தகம் 2:1
1: அறையை கெட்டியாய் கட்டிக்கொள்.
0: அந்த அறையை என்ன செய்யணுமா? கெட்டியாய் கட்டிக்கொள், உறுதியாய் கட்டிக்கொள். உறுதியா கெட்டியான என்ன? உறுதியா, நான் பாவம் செய்ய மாட்டேன், கத்திர பிரியமாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன், நான் அங்கங்களை இப்படிலாம் சொல்ல மாட்டேன், அங்க இங்கேயும் சொல்லி பேசியில அலைஞ்சிட்டு இருக்க கூடாது. அது நிறைய அந்த காரியங்கள் நிறைய பேருக்குள்ள இருக்கு, அந்த காரியத்தை மாத்திக்கணும். அதங்க சொல்றாரு வசன, அந்த மனசேர்மை எப்படி கட்டிக்கணுமா? உறுதியா இருக்கணும், கெட்டியா. அதுதான் ஆண்டவர் சொன்னார், உறுதியா. கெட்டியானா புரியாது, உறுதியான்னு சொல்லி கொடுத்து சொன்னார். உங்களுக்குள்ள உறுதியா இருக்கணும், நான் எந்த குறையும் அங்கங்க சொல்ல மாட்டேன், அன்று பிரியமில்லாத காரியம் நான் செய்ய மாட்டேன். உங்களுக்குள்ள ஒரு உறுதி வேணும், கட்டியாய் கட்டிக்கொள்ளணும். மனச நேரம் எப்படி கட்டணும்? மனசை எப்படி காத்துக்கொள்ளணும்? அறை எப்படி காத்துக்கணும்? உறுதியாய் கட்டியாய் காத்துக்கொள்ளணும். அப்பதான் பரலோர் ராஜ்யத்தை நம்ம போக முடியும். எப்படியோ இது மாதிரி சர்ச்சைக்கு வரோம், சர்ச்சைக்கு வந்துட்டோம், பரலோருக்கு போயிடலான்னு நம்ம இருந்திருக்க கூடாது. நம்ம என்ன செய்யணும்? முத கத்திர வருகைக்கு எப்படி காத்திருக்கணும்? பொறுமையோடு கத்து. ரெண்டாவது மிகுந்தாவளோடு. மூணாவது வரங்களை பெற்றுக்கணும். நான்காவதாக நம்ம அறையை கட்டியிருக்கணும். நம்ம விளக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கணும்? எரிஞ்சிட்டு இருக்கணும். நம்ம அறையை கட்டிக்கணும். எப்படி கட்டணும்? சத்திய வசனத்தெல்லாம் கட்டணும். அது எப்படி கட்டிக்கணும்? கெட்டியா அவர் வளையலோ இல்லை தங்க செய்தா போறது என்ன செய்வீங்க? எப்படி காத்துக்குவீங்க? பரிசு இருந்தா மண்ணிஞ்சிக்கல போட்டு அப்படியே பத்திரமா தொட்டு தொட்டு பார்ப்பீங்க இல்லையா? அப்புறம் ஏதாவது காசு வச்சிருந்தா என்ன செய்வாங்க? காசு இருக்கா இல்லையான்னு சொல்லி அடிக்கடி பார்த்து அப்படி சரிப்படுத்திப்போம் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம ஆத்மாவையும் கெட்டியாய் கத்துக்கொள்ள வேண்டும். நம்ம அறையை எப்படி கத்துக்கணும்? மனது நிறைய எப்படி கத்துக்கணும்? கெட்டியாய் கத்துக்கணும். மனசுல கொஞ்சம் இடம் விட்டா பிசாசு உள்ள வந்துருவான். அதான் கத்துடி வேதஞ்சல், பிசாசுக்கு ஏடா கொடாமல் இரு. மனசு அறைய மனசை ரொம்ப ரொம்ப காத்துக்கணும் அருமையானவர்களே, அறைய காத்துக்கொள். நீதிபதி புஸ்தகம் 20:27
1: மனுஷனுடைய ஆவி,
0: மனுஷனுடைய ஆவி
1: கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது.
0: அந்த தீபம் கர்த்தர் தந்த தீபம், அந்த தீபம் அதுதான் மனசாட்சி. நமக்குள்ள ஒரு மனசாட்சியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள மனசாட்சி, நன்மை செஞ்சாலும் சொல்லும், தீமை செஞ்சாலும் சொல்லு, செய்யாத செய்யாத, இப்படி நன்மை செய்ய உனக்கு பிரயோஜனமா இருக்கும், கர்த்தர் பிடிக்காது அப்படின்னு இந்த மனசாட்சி நம்மள வந்து சொல்லிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சரி, விளக்கு விளக்கு என்ன செஞ்சிருக்கணும்? எரிஞ்சிட்டே இருக்கணும். விளக்கு அமரவே கூடாது. கத்து தந்த தீபம், நம்ம கொடுத்த தீபத்தை அடைஞ்சு போட்டக்கூடாது. அந்த தீபம் நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம செஞ்சாதான் நம்ம தீபம் நமக்கு அடையாது. இப்ப நம்ம ஆண்டவர் கேட்போம். லேவியரம் புஸ்தகம் 24:1-2
1: பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி,
0: பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி,
1: குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி.
0: குத்து விளக்கு என்ன செய்யணும்? எப்போது எழுந்திருக்கும்படி.
1: அதற்காக
0: இடித்து
1: பிழிந்த,
0: இடித்து பிழிந்த
1: தெளிவான ஒலிவ எண்ணெயை,
0: தெளிவான ஒலிவ எண்ணெயை
1: இஸ்ரவேல் புத்திரர்,
0: இஸ்ரவேல் புத்திரர்
1: உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு.
0: கொண்டு வர முடியும் அவர்களிடத்துல கட்டளையிடு. அப்ப நம்ம விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும். என்ன சொல்றாரு? எப்போது எப்பொழுது எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். கொஞ்சம் கூட அமர விடக்கூடாது. ஹலேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்?
1: தெளிவான ஒளிவெண்ணையை,
0: தெளிவான ஒளிவெண்ணையை
1: இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு.
0: தெளிவான ஒளிவெண்ணெய், இது எதை குறிக்குது? பசுத்த ஆவியார் அவருக்கு குறிக்குது. நம்ம ஏதாவது பசுத்தால் நிறைஞ்சிட்டோம், நம்ம காய் தட்டிட்டோம், கட்டாயம் கடைஞ்சிருச்சுன்னு சொல்லி நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது? நினைச்சிட்டு அப்படியே ஏமாந்துடக்கூடாது. பசுத்தாவே நமக்குள்ள இருக்கிறா இல்லையான்னு எப்படி பார்க்க முடியும்? நம்ம பாவம் செய்யும்போது தடுத்து நிறுத்துவார், நம்ம ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது தடுத்து நிறுத்துவார். அப்ப பசுத்தா நமக்குள்ள இருக்கிறாரா? அவர் வந்து என்ன செய்யறோம்? பாவத்தை குறித்தோ, நீதி குறித்தோ, ஞாயிற்று குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துற ஆவியானவர் இருக்காரா இல்லையான்னு சொல்லி நம்ம அடிக்கடி நம்மளை சோதித்து பார்க்க வேண்டும். இடித்து பொழிந்து தெளிவான என்னை கொண்டுபடி இஸ்ரவேலுக்கு கட்டளை கொடு, நமக்கு பரிசு தாவில இருக்கிறார் இல்லையான்னு சொல்லி நம்ம அடிக்கடி பார்க்க வேண்டும். அதுதான் தாவீதுராஜ் சொல்றாரு 92:10.
1: புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்.
0: புது எண்ணெயால அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒரு நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அன்னிப்பாசல் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறாரா, பரிசுத்தாவியாருக்குள் இருக்காரா இல்லையான்னு நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். உங்களோட பேசுறாரான்னு சொல்லி சோதித்து பார்க்க வேண்டும். அதுதான் சொல்றாரு, உங்க அறை கட்டியாய் கட்டப்பட்டிருக்கணும். உங்க விளக்கு என்ன செய்யணும்? எப்போது எரிஞ்சிட்டு இருக்கணும். சும்மா விளக்கு எரியும் சொல்லல, என்ன சொல்ற? விளக்கு எப்போது எரிஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். நமக்குள்ள இருக்கிற விளக்கு அமிழ்ந்து போகக்கூடாது. அமிழ்ந்து போ, ரொம்ப அலசி பார்க்கணும். நம்ம இன்னைக்கு அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கோமா, அன்னி பேசல் நிறைஞ்சிருக்கோமா, தண்ணி பேசல் நிறையாமா, செபிக்காம இருந்தா பேசாத நம்ம மேற்கொள்ள பார்ப்போம். அதுதான் சொல்றேன், விளக்கு என்ன செய்யணும்? எப்பொழுதும் எரிஞ்சிட்டே இருக்கணும். எரிஞ்சிட்டு இருக்கா? எரிஞ்சிட்டே நீங்க பாக்கி பாருங்கள். ஹலேலூயா. சரி, ஒரு வேளைக்கு நீங்க சொல்லலாம், நான் வரங்களை உதாரணம் பெற்றிருந்தேன், வல்லவை பெற்றிருந்தேன், இப்ப எனக்கு என்ன இல்லை, ஆவியானவர் இருக்குள்ள வரல, எனக்கு இழந்து போட்டேன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு இன்னொரு தருணத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஏசாயின் புஸ்தகம் 42:3.
1: அவர் நெறிந்த நாணலை முறியாமலும்,
0: அவர் நெறிந்த நாணலை முறியாமலும்,
1: மங்கி எரிகிற திரியை அணையாமலும்,
0: மங்கி எரிகிற திரி அணையாமலும்,
1: நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார்.
0: நியாயத்தை என்ன செய்வாரு? உண்மையாக வெளிப்படுத்துவார். எரிந்த ஆணலை முறிக்காத தேவன்,
1: மங்கி எரிகிற திரியை அணையாமலும்,
0: ஐயோ எரிஞ்சு போதே, ஐயோ மங்கி மங்கி எரியுது, நான் ஒரு நாளைக்கு விழுந்துறேன், ஒரு நாளைக்கு எந்திரிச்சிடறேன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? அதை நெறிந்த ஆணலை முறியாமலும், மங்கி திரி அணையாமலும் இருக்கிற தேவன் நமக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை தாங்க ஏசப்பா, எனக்கு கிருபை தாங்க, என்னை கைவிடாதீங்க ஏசப்பா, நான் இனிமேலும் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அது மட்டும் பழைய ஏற்பாட்டில் மட்டும் இருக்கு, எனக்கு புதிய ஏற்பாட்டில் அந்த வசனம் இருக்கு. மத்தியான சுவிசேஷம் 12:17-21 வாசித்து பாருங்க.
1: ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது,
0: ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது,
1: நிறைவேறும்படி இப்படி நடந்தது,
0: நிறைவேறும்படி இப்படி நடந்தது.
1: அவன் உரைத்ததாவது,
0: அவர் உரைத்ததாவது,
1: இதோ
0: இதோ
1: நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன்,
0: நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன்,
1: என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன்,
0: என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன்,
1: என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன்.
0: பிதா சொல்றார், என் ஆவி அவர் மேல் அமர பண்ணுவேன்.
1: அவர் புறஜாதியருக்கு நியாயத்தை அறிவிப்பார்,
0: அவர் புறஜாதியாருக்கு ஞானத்தை அறிவிப்பார்,
1: வாக்குவாதம் செய்யவும் மாட்டார்,
0: வாக்குவாதம் செய்ய மாட்டார்,
1: கூக்குரல் இடவும் மாட்டார்,
0: கூக்குரல் இடவும் மாட்டார்,
1: அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை,
0: அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியில் கேட்பதும் இல்லை,
1: அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும்,
0: பண்ணுகிற வரைக்கும்,
1: நெறிந்த நாணலை முறிக்காமலும்,
0: நெறிந்த நாணலை முறிக்காமலும்,
1: மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பான்.
0: மங்கி எறி திரி என்ன செய்ய மாட்டாரு? அடைக்க மாட்டேன். இன்றைக்கு ஒரு தருணத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என் தீமை எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா, என் அறை கட்டப்பட்டிருக்கணும் அற தகப்பனே, என் அறை எத்தனையோ நாள் கட்டின அறையை நான் அப்படியே விட்டுட்டேன் ஆண்டவரே, நான் அறையில் எத்தனையோ கோபம் பொறாமை எரிச்சல் கசப்பு வெறுப்பு வயிறாக்கி இருமாப்பு, நான் அங்கே சொல்றது இங்கே சொல்றது எல்லா காரியம் எனக்கு இருந்தது ஆண்டவரே, மன்னியுமாப்பா, என் அறை கட்டப்பட்டிருக்கணும், நான் இமே எனக்கு கொடுங்க ஆண்டவரே, என் மனதில் அறையை நான் கட்டுவேன் ஆண்டவரே, என் மனதை காத்துக்கொள்ள அங்கங்க அலம்பறாம காத்துக்கொள்வேன் ஆண்டவரே, வசனத்தாலே நிறுத்த நிரப்பு ஆண்டவர், என் அறைய கட்டியாய் கொட்டிக்கொள்ள உறுதியாய் பிடிச்சுக்கொள்வேன், மனதில் உறுதியாக பிடிச்சு காத்துக்கொள்வேன், எனக்குள்ள என்னை ஊற்றும் ஐயா, என் விளக்கு எரியிட்டு வேண்டவர, விளக்கு எப்பொழுது எரியன்னு சொன்னீங்களே, என்னை ஊற்றும் ஐயா, பரிசுத்த இன்ன வயசே அனுப்புங்க ஆண்டவர, நான் அப்பா அனுப்புங்கப்பா, நான் காத்துக்கொள்ளுவேன், எனக்கு உதவிச்சிங்க, எனக்கு உதவிச்சிங்க, பரிசுத்த அபிஷேகம் மேலே சம்பூர்ண பொழிந்தரணும், அக்கினி என் மேல ஊற்றும் ஆண்டவர, அக்கினி என் மேல் போடுங்கப்பா, என் விளக்கு எரியட்டும், என் விளக்கு எரிய வைங்கப்பா சொல்லி கணியரோடு கேட்போமா. முத ஆண்டவரை இயேசுக்கு வர நம்ம எப்படி இருக்கணும், நீடிய, ரெண்டாவது மிகுந்த ஆவல், மூணாவது வரங்களை பெற்று இருக்கணும், வரங்களோட பெற்று அவருக்கு வருகை காத்திருக்கணும், நான்காவது என்ன செய்யணும், நம்ம அற கட்டுப்பட்டதாக விளக்கு எப்பொழுது எரிஞ்சிட்டு இருக்கணும். கத்துட்டு கேட்டு ஒப்பு கொடுத்து சேவம் பண்ணுமா, ஆண்டவரே நீ பொறுப்பிடுங்க ஆண்டவர், உங்களோட கரங்களை கொடுக்கிறேன்னு சொல்லி கண்ணீரோடு ஒப்பு கொடுப்போம்.
2: ஆண்டவராக இயேசுவின் வருகை சமீபம், முதல் விசை பாவம் இல்லாமல் தரிசனமானார், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரு தூரம் பலியிடப்பட்டு நம் பாவங்கள் எல்லாவற்றையும் சுமக்கும்படிக்கு வெளிப்பட்டார். இதோ இரண்டாம் விசை, பாவம் இல்லாமல் மத்திய வாரத்தில் அவர் தரிசனமாக போகிறார், அவருக்காக யார் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ இதோ அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் வெளிப்பட போகிறார். எல்லாரும் கர்த்தர் நோக்கி பார்த்து ஆண்டவரே வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி நம்ம கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். ராஜ

காத்திருக்கிறவர்கள் காத்திருந்த மனமாற்றி நாமும் கர்த்தருடன் அன்று பரப்போம். ஆம் சகோதரா சகோதரி, காத்திருக்கிறவர்களை அழைத்து செல்லும்படிக்கு, பரலோகம் கொண்டு செல்லும்படிக்கு இயேசு பாவம் இல்லாமல் தரிசனமாக போகிறார் மத்திய வானத்திலே. தேங்க்யூல்லா. எப்படி காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டோம். நீடிய பொறுமையோடு கூட காத்திருங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே என்று சொன்னார் கர்த்தர். தேவனி சித்தத்தின்படியே செய்து இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்தை பெறும்படிக்கு பொறுமையானது உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் சமூகத்தில் கேட்போமா, அடவரே பொறுமையோடு இருக்கணும், வருகிறேன்னு சொன்னவர் சீக்கிரம் வருவார், தாமதம் செய்ய மாட்டார். கேட்போமா, தகப்பனே பொறுமையோடு காத்திருக்கணும், என் ஆத்மாவை நான் காத்திருக்கணும். ஆண்டவரே, ஒரு போது என் ஆத்மாவை இழந்து போய்விடக் கூடாது ராஜா, நீடிய பொறுமை எனக்கு தாரும். இரண்டாவது சொன்னார், மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள், எதிர்பார்ப்புடன் காத்திருங்கள். தெசலோனிக்க சபை ஜனங்கள் எதிர்பார்ப்போடு கூட காத்திருந்தார்கள். பிலிப்பு பட்டணத்தில் இருந்த திருச்சபை, இதோ நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகிய இரட்சகர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மக்கள் எதிர்பார்ப்போடு கூட காத்திருந்தார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட மிகுந்த ஆவலோடு கூட காத்திருப்போமா? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய நகரம் நமக்கு பரலோகத்திலே உண்டு. மேன்மையானது விரும்புகிறவர்களுக்கு ஒரு நகரத்தை கர்த்தர் பரலோகத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆண்டவரே, அந்த நகரத்திற்கு அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் வரும்படிக்கு ராஜா நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆயத்தப்படுத்தும் ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி கேட்போமா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? பிரியமானவர்களே, மிகு தாவலோடு நாம் காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவதை, வரங்களால் நிறைந்து நாம் காத்திருக்க வேண்டும். அந்த வரங்கள் நம்மை ஸ்திரப்படுத்துகிறது, அந்த ஆவியானுடைய வரங்கள் நம்மை பலப்படுத்துகிறது. ஆவியான வரங்கள் நமக்குள் இயங்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய குற்றத்தை எல்லாம் அதை நீக்கி போடுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது, பரிசுத்தமாக்குறது, கர்த்தரை நிரூபிக்க நமக்கு உதவி செய்கிறது. வரங்களோடு கூட கொரிந்தி சபை மக்கள் வரங்களோடு நிறைந்து கர்த்தன் வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். தேங்க்யூ லார்ட். நன்றி. நான்காவதாக, நம் அறைகள் கட்டப்பட்டவர்களாக, மனதின் அறையை சத்தியத்தினால் கெட்டியாக உறுதியாக கட்டினவர்களாகவும், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆவியாகிய நம்முடைய விளக்கு தீபம் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும்படி, அதை எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படிக்கு ஆவியானவராகிய எண்ணெயால் நிரம்பினவர்களாக, நம்முடைய மனசாட்சி நம்முடைய ஆவி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவராகிய எண்ணெயால் அவர் கொடுக்கும் அந்த ஜீவ அபிஷேகத்தை நிரம்பி இருக்கும்படிக்கு அதை திறந்து இன்றைக்கு கேட்போமா? புதிய எண்ணெய் அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. எப்பொழுது நீ வருகிற என்று எதிர்பார்த்திருக்கிற மனிதனுக்கு ஒப்பா என்னை மாற்றும் ஆண்டவரே. நான் உம்முடைய வருகைக்கு வர வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நீ இருக்கிற இடத்தில் நாங்களும் இருக்க முடிக்க அருள் தாரும் ஆண்டவரே. எல்லாம் செபிப்போமா? தேங்க்யூல்லார். பரலோகத்தில் வாசம் செய்கின்ற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, முதல் விசை நீ வரும்பொழுது எங்கள் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராயும் இந்த உலகத்திலே வந்தீரப்பா. இதோ இரண்டாம் விசை, உமக்காய் காத்து கொண்டிருக்கிற பக்தர்களை அழைத்து செல்லும்படிக்கு, இதோ மத்திய வானத்திலே பாவம் இல்லாதவராய் நீர் தரிசனமாக போகிறீர் ஐயா, எங்களை எல்லாம் அழைத்து செல்ல வரப்போகிறீரப்பா. நாங்களும் உமக்கென்று ராஜா நீடிய பொறுமையோடு காத்திருக்கும்படிக்கு எங்களுக்கு அந்த நீடிய பொறுமை என்ற குணத்தை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்ற ஆண்டவரே, மிகுந்த ஆவலோடும் வருகைக்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும். எதிர்பார்ப்போடு ஆவலோடு வாஞ்சையோடு விரும்பி நாங்கள் காத்திருக்கும்படிக்கு எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க. ஆவியானவர் வரங்களை நிரம்பி, ஆவியானவர் வரங்களை நிரம்பி நாங்கள் காத்திருக்க வேண்டும். கொரிந்து சபை மக்கள் காத்திருந்தது போல நாங்கள் காத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எங்கள் மனதின் அறையை சத்திய வசனத்தினாலே இருக்க உறுதியாய் நாங்கள் கட்டி கொள்ளவும். எங்கள் ஆவி அப்பா, எங்களுடைய ஆவி மனசாட்சி உங்கள் ஆவியில் நிரம்பி இருக்க, எரிந்து கொண்டே இருக்க, எப்பொழுது விளக்கு எரிந்து கொண்டே இருக்க உங்கள் பாக்கியம் தார். இந்த ஜீவ வசனத்தை இப்பொழுது கேட்டு தங்களை அர்ப்பணிக்க ஜனங்கள்,
டிவி மூலமாக இந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற மக்கள், எஃப்எம் ரேடியோ மூலமா இந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற ஜனங்கள், சோசியல் மீடியாக்கள் மூலமா இந்த வசனத்தை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிற ஜனங்கள், ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே உங்க சுத்திகரிக்கிற வல்லமை இறங்கி வருவதாக. கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வருவீராக. ஜனங்கள் யாரெல்லாம் வாஞ்சியோடு, அப்பா நான் நீர் இருக்கிற இடத்துல நான் வர வேண்டும், நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் வர வேண்டும் என்று சொல்லி விரும்பி கேட்கிறார்களோ, இப்பொழுது அவர்கள் மீது பெருமலையை போல ஆவியானவர் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவாராக. பெருமலையின் அபிஷேகம் ஒருவிசை கடந்து வருவதாக. ஆவியான இறங்கி வருவாராக. சுதிகரிக்கிற ஆவியின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கடந்து வருவதாக. ஒப்பு கொடுக்கிற குடும்பங்களை, ஒப்பு கொடுக்கிற ஜனங்களை இப்பொழுது சுதிகரிக்கிற ஆவியானவர் இறங்கி வந்து நிரப்புவாராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்ஸ்.

0: இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, அக்கி நிரப்பு, சீவுள்ள சாட்சியில் எழுப்புங்க ஆண்டவரே, சீவுள்ள சாட்சியில் எழுப்புங்க ஆண்டவரே, வல்ல மேல் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க, தே பிரசத்தால் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே, இறங்க முடியாது செபிக்கிற, வாங்கப்பா, வாங்கப்பா, வாங்கப்பா, வாங்கப்பா, வாங்கப்பா, வாங்கப்பா, வாங்க, கல்வாரின் ரத்த எல்லாரி மூடட்டும், அக்கிரி மூடட்டும், தேவ பிரசர மூடட்டும் ஆண்டவரே, பாமி சோத்திரம், தகப்பறை சோத்திரம், நீர் கொண்டு வந்து ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, பக்தி வேறாய்த்தக்கத்தாங்க, செபிக்க துதிக்க உதவி செய்யுங்கப்பா, வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், என்ன வியாதியா இருந்தாலும் குணமாக்கும் இயேசுப்பா, குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, நோய் இருந்தாலும் குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, குடம் பலவீனத்தில் அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே, தீபாலபா ரக்கலவா ரவிலி வீதி சபரி பிக்கப்பாரி பிக்கப்பாரி விக்கிறவா, வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சமாளம் இல்லாத மக்கள் சமாளம் தரணும் ஆண்டவரே, கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை செய்யுங்கப்பா ஆண்டவரே, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க, தொழில் செய்யற மக்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க ஆண்டவரே, பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா, அப்பா பிரிந்து குடும்பம் அணைக்கணுமே ஐயா, தகப்பனே தகப்பனே, படிக்கிற எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நல்ல மதிப்பினை பாஸ் பண்ணவங்க நாம் மகிப்பிடட்டும், கேட்ட வசனங்கள் எல்லாருக்குள்ளும் கிரிய நடப்பிக்கணும் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவையான ஒரு வசனம் கூட வீணாய் விருதாய் போயிடக்கூடாது ஆண்டவரே, எல்லாரும் வசனத்தின்படி நடக்கக்கூடிய மக்களாக ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க எங்க இருக்கீங்களா, அங்க ஒவ்வொருவரும் அங்க இருக்கணும், அந்த பலத்தை அற்புதம் அதிசயங்களை செய்யுங்க, மிகுந்த ஆவலோடு காத்திருக்கும், பொறுமையோடு காத்திருக்கும், வரங்களை பெற்று காத்திருக்கணும் ஆண்டவரே, நாங்கள் எங்களை அறை கட்டியாய் கட்டியிருக்கணும் ஐயா, எங்களை அறை கட்டியாய் கட்டியிருக்கணும் ஆண்டவரே, எங்களை அறை கட்டியாய் கட்டியிருக்கணும் ஆண்டவரே, எங்களை அறை கட்டியாய் மனதின் அறை கட்டிக்கொள்ளணும் ஆண்டவரே, எங்கள் மனதை அப்ப அலை விடக்கூடாது ஆண்டவரே, எங்கள் விளக்கு எப்படி எரிந்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே, எப்பொழுது எரிந்து கொண்டிருக்கணும், எங்கள் குத்து வழக்கு எங்களுக்கு வைத்திருக்க குத்து வழக்கு எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கணும், எங்களை பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக்கோங்க, எல்லா துதி கனமாக்கி முக்கிய செலுத்துறோம் ஆண்டவரே, டீ பாக்குற மக்களும் சரி ஆண்டவரே, அப்பா மே ஸ்தோத்திர வெப் டிவி எந்த டீ பார்த்தாலும் மக்கள் உள்ள தொடப்படணும் ஐயா, உங்க பக்கமா திருப்பி கொள்ளுங்க, எல்லா துதி கனமாக்கி முக்கிய செலுத்துறோம், எங்கள் அன்புரைச்சரியாஸ்பாநாமத்தில் தாழ்மையாக்கி ஜெயிக்கிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம், இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள், உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி, தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள், நம்ம வெப்சைட்டின் முகவரி andatjesus.in.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது, மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andatjesus.com. God bless you.

0: கர்த்தரை தந்த வசனம் நம்ம வாசிக்க கேட்ட ரெண்டு நாளாக புஸ்தகம் 15 அதிகாரம் 2 வசனம்.
1: நீங்கள் கர்த்தரோடு இருந்தால்,
0: அவர்
1: உங்களோடு இருப்பார்.
0: ஆமா அருமையானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு வினாடியுமே நம்ம என்ன செய்யணும், கர்த்தரோட இருக்கணும். கர்த்தர் நம்ம கூட இருப்பார். கர்த்தர் நம்ம செவிச்சுட்டு தூச்சிட்டு ஆராதிச்சுட்டு இருந்தா கர்த்தர் நம்மளை விட்டு விலகுவாரா? நிச்சயமா விலகே மாட்டார். நம்ம கூட இருப்பார். அவர் வாஞ்சல நம்ம கூட இருக்கதான் வாஞ்ச. அவருக்கு நம்ம அவர்கிட்ட அன்பா இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வேற தேவன் வந்து உலகத்துல வேற எந்த அன்பையும் எதிர்பார்க்கல, நம்ம ஒருவருடைய அன்பை தான் எதிர்பார்க்கிறார். நம்ம எப்போதும் அவரை துதிக்கணும், செவிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசது மாத்திரல, அந்த வசனத்தை என்ன செய்யணும், தியானிக்கணும். தியானித்து தேவனோடு நம்ம கூட இருக்கும்போது தேவன் நம்மோடு இருப்பார். மார்க்கன் சுவிசேஷம் 3:14
1: அப்பொழுது அவர்
0: 12 பேரை தெரிந்து கொண்டு
1: அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்
0: பாத்தீங்களா. தெரிஞ்சு கொண்ட நோக்கம் எதுக்கு? நம்ம எல்லாம் என்ன செய்யணும், கர்த்தரோடு தம்மோடு கூட இருக்குதான் தேவன் தெரிஞ்சு கொண்டார். நம்ம தான் அலசி பார்க்கணும், நம்ம தேவனோடு இருக்கமா, நம்ம தேவன் விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறோமான்னு சொல்லி நமக்குள்ள நம்ம உள்ளத்தை அலசி பார்த்தா நமக்கு தெரியும். தேவனோடு இருந்தா நமக்குள்ளத்துல பெரிய சமாதான சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி இருக்கும். என்ன இல்லாம போனாலும் கர்த்தரோடு இருக்கும்போது பெரிய மகிழ்ச்சி, சமாதான சந்தோஷம், எல்லாம் கர்த்தர் பாத்துக்கிறாருன்னு சொல்லி நமக்குள்ள நல்ல ஒரு விசுவாசம் இருக்கும். அதான் 12 பேரை தெரிஞ்சுக்கிட்டு நினைச்சிட, தம்மோடு இருக்குதுதான் தேவன் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாரு. ஹலேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரோடு இருக்கிறோமா? யோசித்து பாருங்க, கொஞ்சம் அலசி பாருங்களேன். கர்த்தருக்கும் நமக்கும் தடை இருக்கா? கர்த்தரை துதிக்கும் போது நம்ம உள்ள நம்ம வாய் துதிக்கும். கர்த்தரோடு இல்லாம இருந்துமான எது அடையாளம் தெரியுமா? நம்ம கர்த்தரை துதிப்போம், இறுதி எங்கேயோ விலகி இருக்கும், எதையோ யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம கர்த்தரோடு இருந்தா நம்ம அப்படியே துதிக்கும் போது நம்ம இறுதியும் மனம் நம்ம சரீரம் எல்லாம் ஒன்ன இணைந்து துதிக்க முடியும். நம்ம கர்த்தரோடு இல்லைன்னா இறுதி எங்கேயோ இருக்கும். நம்ம துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எண்ணங்கள் சிந்தனைகள் எங்கெங்கே ஓடிட்டு வாய் தான் துதிக்கும். அதை இயேசுக்கு ஒரு இடத்துல சொன்னாரு, உங்க உதறினால என்ன துதிக்கும், உங்க இறுதியமா என்னை விட்டு விலகி தூரமா இருக்கு. பார்த்து பாசித்து பாருங்களேன். நம்ம இதுதான் நம்ம பாத்துக்கணும், கர்த்தரோடு இருக்கமா இல்லையான்னு சொல்லி. மத்தேயு சுவிசேஷம் 15:7
1: மாயக்காரரே,
0: உங்களை குறித்து
1: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம கர்த்தரோடு இருந்து என்ன செய்யும், நம்ம இருதயமும் துதிக்கும், நம்ம உதடும் துதிக்கும். நம்ம என்ன செய்யும், வாய் நம்மள கர்த்தர் முழுமையான

0: நான் உங்களோடு இருக்கிறது, எனக்குள்ள வாங்க, என்ன குறையெல்லாம் காம்பி என்ன குறையெல்லாம் காம்பித்து என்னை சரிப்படுத்திடுங்க, பெரிய காரியத்தை செய்ய பொறுப்படுத்துக்கோங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஹலேலூயா. கர்த்தரோடு இருந்தா நம்ம என்ன இறுதியமும் துதிக்க முடியும், மாம்சமும் துதிக்க முடியும். அதாவது தாவீது ராஜா சொல்ற என் மாம்ச உண்மையே வாஞ்சிக்குது. பாருங்களேன் 63 சங்கீதம் 1 வசனம், என் மாம்ச உண்மை வாஞ்சிக்குது. நம்ம அது மாம்சம் எங்க வாஞ்சிக்குது அதைத்தான் பார்க்கணும்.
1: தேவனே
0: தேவனே,
1: நீர் என்னுடைய தேவன்,
0: நீர் என்னுடைய தேவன்,
1: அதிகாலமே
0: அதிகாலமே
1: உம்மை தேடுகிறேன்,
0: உம்மை தேடுகிறேன்,
1: வறண்டதும்
0: வறண்டதும்,
1: விடாய்த்ததும்
0: விடாய்த்ததும்,
1: தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே,
0: தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே,
1: என் ஆத்மா உம்மேல் தாகமா இருக்கிறது,
0: என் ஆத்மா உண்மையில் தாகமா இருக்கிறது,
1: என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது.
0: பாத்தீங்களா, நம்ம மாம்ச ஆண்டர் வாஞ்சிக்குதா? எப்படா வீட்டு போலாம், என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோமா? கத்தர் நம்ம ஆத்மா கத்தரை வாஞ்சி, நம்ம மாம்சம் கத்தரை வாஞ்சிக்க வேண்டும். அப்படி இன்னைக்கு ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே எனக்குள்ள வரணும், உமக்கு எனக்கு இருக்கிற தடைகளை மாற்றி போடும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். சரி, 1 கொரிந்தியர் 6:17.
1: அப்படியே கத்தரோடு இசைந்து இருக்கிறவனும்,
0: கத்தரோடு இசைந்து இருக்கிறவனும்
1: அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான்.
0: பாத்தீங்களா, சொன்ன பாத்தீங்களா, கத்தரோடு இசைந்து இருந்தா நம்ம என்ன, கத்தருடைய ஆவியோ நம்முடைய ஆவியோ ஒரே ஆவியா இருக்கும். நமக்கு இதுதான் அடையாளம். கத்தரோட இருந்தோம்னா கத்தருடைய ஆவி நம்ம ஆவி என்ன செஞ்சிருக்கோம், ஒரே ஆவியா இருக்கும். இதுக்கு விரோதமா இருக்குமானால் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கேட்டு மன்னிப்பு கேட்டு கத்தரோடு இருக்க நம்ம வாஞ்சிக்க வேண்டும். ஹலேலூயா ஹலேலூயா. கத்தரோடு இருந்த பக்தர்கள் என்னென்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். ஹலேலூயா. கத்தரோடு யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த பக்தர்கள் என்னென்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம கர்த்தரோடு இருக்கணும். பாருங்க, முதலாவது பக்தர்களை பார்க்கிறோம். ஆதியாம் புஸ்தகம் 39:2-4 வரைக்கும் கேட்போம்.
1: கர்த்தர் யோசேப்போடே இருந்தார்.
0: கர்த்தர் யாரோட இருந்தாரு? யோசேப்போட இருந்தார்.
1: அவன் காரிய சித்தி உள்ளவனானான்,
0: அவன் காரிய சித்தி உள்ளவனானான்,
1: அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான்,
0: எஜமான் வீட்டிலே இருந்தான்.
1: கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும்,
0: கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும்,
1: அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு, யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து, அவனை தனக்கு ஊழியக்காரனும், தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான்.
0: யோசேப்பு கையில ஒப்புவித்தார். காரணம் என்ன? தேவன் அவரோடு கூட இருக்கிறான்னு அவர் அறிந்திருந்தாரு. ஆமா, அருமையானவர்களே, பிரஜாதி ஒரு ராஜா அறிந்திருந்தாரு. கர்த்தராகிய தேவன் யோசேப்போடு கூட இருக்கிறான்னு சொல்லி வீட்டோட காரியத்தை எல்லாவற்றையும் அவர் கையில என்ன செஞ்சிருந்தாரா? ஒப்புவித்திருந்தார். நம்ம கூட தேவன் இருக்கிறாருன்னு சொன்னா மற்ற மக்கள் நம்மளை பார்க்கணும். நம்ம பார்க்கிறவங்க இயேசு கிறிஸ்த பார்க்க வேண்டும். யோசிப்போட கருத்து இருந்தாலும் என்ன அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு? அவர் செய்வதெல்லாம் வாக்கிய பண்ணினா. அப்ப உங்க கூட என் கூட எங்க கர்த்தரம் கூட இருப்பாருனா நம்ம செய்வதெல்லாம் என்ன செய்வாரு? கர்த்தர் நிச்சயமா வாக்கிய பண்ணுவார். நம்ம உள்ள தலசி பார்க்கணும். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரா? நம்ம செய்ததெல்லாம் வாக்கியதா? ஏன் தடை இருக்குன்னு சொல்லி அலசி பார்க்க வேண்டும். ஹலிலூயா. அவர் எத்தனையோ பிரச்சனையின் மத்தியில தான் வாழ்ந்து கொண்டிருந்தார் யோசிப்பு. இப்ப எத்தனை துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் யோசிப்பு யாரு கூட இருந்தாரு? கர்த்தரோடு இருந்தார். யோசிப்ப கர்த்தரோடு இருந்ததுனாலதான் அவர் செய்ததெல்லாம் வாக்கிய பண்ணினார். அப்போஸ்தலன் நடவடிக்கை புஸ்தகம் 7:10.
1: தேவனோ அவனுடனே கூட இருந்து,
0: தேவன் அவனுடனே கூட இருந்து
1: எல்லா உபத்திரங்களின் நின்றும்
0: அவரை விடுவித்து
1: எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார்.
0: அந்த ராஜா
1: அவனை எகிப்து தேசத்திற்கும்
0: தன் வீடு அனைத்திற்கும்
1: அதிகாரியாக ஏற்படுத்தினார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, கத்த யோசிப்போட கூட இருந்த ஞானத்தையும் கிருவி அருளினார். அது மாத்திர எல்லா உபத்திரத்தில் அவர் என்ன செஞ்சாரா? விடுவித்து எகிப்துக்கு அதிகாரியாக ஏற்படுத்தினார். நம்ம சின்ன பிரச்சனைனா எனக்கு இவ்வளவு பிரச்சனை நான் எப்படி செவிக்க முடியும்? பிரச்சனை தான் எல்லாரும் செவிக்க முடியாது. கிறிஸ்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? உள்ள நடக்கிற மாதிரிதான். ஆனா இந்த உலகத்துல அந்த பாடுகளை எல்லாம் பார்த்து எது வந்தாலும் அவருக்குள்ள நெருங்கி சிவித்தா என்ன செஞ்சார்? யோசேப்பு என்ன செஞ்சாரா? எல்லா உபத்திரங்களிலும் விடுவித்து என்ன செஞ்சாரா? அவர்
1: அவனை விடுவித்து
0: அவரை விடுவி

0: எகிப்து
1: எகிப்தின் ராஜாவாகிய
0: எகிப்தின் ராஜாவாகிய
1: பார்வோன் சமூகத்திலே
0: எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே
1: அவனுக்கு கிருபையையும்
0: அவருக்கு கிருபையையும்
1: ஞானத்தையும் அருளினார்.
0: கிருபி மட்டும் இல்ல, என்ன செஞ்சாரா? ஞானத்தையும் அருளினார்.
1: அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான்.
0: எகிப்து தேசத்திற்கும் அந்த பார்வோன் ராஜாவோட வீடு அனைத்துக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். ஆமாரு வேணவுலே, கத்தராகி தேவன் நம்ம கூட இருப்பாருனா நம் வாழ்க்கை நாளுக்கு நாள் நாளுக்கெல்லாம் உயரத்தான் செய்யும். நம்ம கத்தரோட நம்ம இருக்க வேண்டும். நம்ம கத்தரோட இருந்தா தான் அவர் நம்ம கூட இருப்பார் இல்லையா? நம்ம ஒவ்வொரு நாள் கத்தரோட இருந்தோம்னா எந்த உத்தரத்தையும் நம்ம எரிசலி விடுவிப்பார். எப்படிப்பட்ட உத்தரம் இருந்தால் கட்டாயம் விடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல உங்களுக்கு உத்தரம் திடன்கள், நான் உலகத்தை நம்ம உபத்திரத்தை நிச்சயமா ஜெயிக்க முடியும். உபத்திரத்தை பார்த்து யாரும் சோர்ந்து போகாதீங்க, பாடுகளை பார்த்து யாரும் சோர்ந்து போகாதீங்க. யோசேப்பை எப்படி தேவன் உயர்த்தினாரோ, பார்வன் சமூகத்தில் ஞானத்தையும் கிருவி அறிவினார். அதனால பார்வன் ராஜா என்ன செஞ்சாரான், யோசேப்ப எகித்துக்கு முழுமைக்கும் வீட்டுக்கும் முழுமையும் என்ன செஞ்சாரு, யோசேப்ப அதிகாரியாய் மாற்றினார். காரணம் என்ன? கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அதே போல உங்க கூட எங்க கூட கர்த்தர் இருந்தார்னா நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை தேவன் செய்ய அவர் எப்படி இருக்கிறாரு, வல்லவரா இருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 49 அதிகாரம் 22 வசனத்திலிருந்து 25 வசனத்து வரைக்கும் தயசை எல்லாரும் நீங்களும் எடுத்துக்கோங்க.
1: யோசேப்பு கனித்தரும் செடி.
0: யோசேப்பு எப்படி இருந்தாரா? கனித்தரும் செடி.
1: அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும்.
0: வில்வீரர்
1: அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து
0: அவனை பகைத்தார்கள். பிசாசு நம்ம ஆண்டுக்குள் இருக்கும்போது நிச்சயம் என்ன செய்வான், நம்ம மேலையும் அம்பை எய்வான். ஆனால் எய்து பகைத்தாலும்
1: ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது.
0: கர்த்தருடைய யோசேப்பின் வில் எப்படி இருந்துச்சா? உறுதியா நினைச்சு என்ன வந்தாலும் சரி, என் இயேசு போதும். எதை குறிக்குது? என்ன வந்தாலும் எனக்கு இயேசுதான், இயேசு என்னை கைவிட மாட்டாருன்னு சொல்லுமே. நமக்குள்ள என்ன வேணும்? உறுதியாய் நிற்க வேண்டும். உறுதியாய் நின்றது.
1: அவன் பொய்யங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால்
0: பலத்தன. இதனால்
1: அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மணியுமானான்.
0: அவர் இஸ்ரவேலின் பார்த்தீங்களா, மேய்ப்பன். அவர் எல்லாருக்கும் என்ன எப்படி மாத்திட்டார் கர்த்தர்? மெய்ப்படம் அப்படின்னா என்ன? அத்தனை பேர் இஸ்ரேல் மக்கள் மெய்க்கத்தக்கதாக பெரிய ஒரு ராஜாவா மாற்றினார். எல்லாரும் அவர் தான் மெய்ச்சாரு, அவர் தான் மெய்ப்பனா இருந்து எவ்வளவோ பஞ்சங்கள்லாம் வந்துச்சு. ஆனா எகிப்து தேசத்தை முழுவதுக்கும் மெய்ப்பனாக மாற்றி மெய்ப்பனா
1: இஸ்ரேலின் கண்மலையுமானான்.
0: இஸ்ரேலுக்கு எப்படி மாறிட்டாரா? மெய்ப்பனும் கண்மலையுமானார்.
1: உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று.
0: யாரால் இதாச்சு? தேவனால தான் ஆச்சு. அல்லேலூயா. நம்ம ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில ஒரு செயம் கிடைச்சிட்டு நம்ம என்ன சொல்றோம்? நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இப்படி செஞ்சேன் அப்படின்ற பாருங்க. யோசேப்பு சொல்றாரு, அது யாரால ஆச்சா? தேவனால ஆச்சு. நம்ம இந்த அப்படித்தான் நம்மளும் கூட கத்திர வாழ்க்கையில செய்யும் போது கத்திரையே மையப்படுத்த வேண்டும். யோசேப்பு என்ன சொல்றாரு? இந்த காரியம் யாரால ஆச்சா? உன் தகப்பனுடைய தேவனாலே ஆச்சு.
1: அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து
0: உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும்
1: கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும்
0: உன்னை ஆசீர்வதிப்பார். உங்க கர்ப்பத்தின் கண்ணியும் நீங்க மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகள ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. உயர வானத்திலிருந்து உண்டான ஆசீர்வாதம் வரும். ஆழத்துல உண்டான ஆசீர்வாதம், பூமியில ஆழத்துல உண்டான ஆசீர்வாதமும் வரும். உங்க பிள்ளைகள ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. எப்ப கத்த நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் மெயின். கத்தை நம்ம கூட இருக்கு. கத்தை நம்ம கூட எப்ப இருப்பாரு? நம்ம ஒரு நாளும் செபிக்கணும், துதிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தேவனை மங்கிப்படுத்திக் கொண்டே இருந்தோம்னா கத்தை நம்ம கூட இருப்பாரு, நம்மளை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. யோசேப்ப ஆசீர்வதி தேவன் உங்களையும் ஆசீர்வது உறுதி. எந்த சூழ்நிலை கத்தரை விட்டு என்ன செய்யக்கூடாது சொல்லி சின்ன பிரச்சனை, ஐயோ எனக்கு பிரச்சனை தான் முன்னால வருது, அதை தான் நான் சொல்லி எனக்கு முன்னால செபிக்கவே முடியல அப்படி சொல்லவே முடியாது. எல்லா உபத்திருந்து அவர் எண்ணிச்சாரா, விடுவிச்ச கர்த்தர் உங்களையும் என்னை விடுவிக்கிற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஹலேலூயா. ரெண்டாவது பக்தர் பார்க்கிறோம், அவர் கர்த்தரோடு இருந்தாலும் என்ன ஆசிரியம் பெற்றான் பாருங்க. யாத்ரா புஸ்தகம் 34:10.
1: உன்னோட கூட இருந்து,
0: உன்னோட கூட இருந்து
1: நான் செய்யும் காரியம்,
0: நான் செய்யும் காரியம்
1: பயங்கரமாயிருக்கும்,
0: பயங்கரமாயிருக்கும். யார பத்தி சொல்றாரு? மோசி பத்தி சொல்றாரு. என்ன சொல்ற? நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யற காரியம் பயங்கரமாயிருக்கும். பாத்தீங்களா, கர்த்தனம் கூட இருந்தானா அவர் செய்யப்படுற காரியம் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். ஹலேலூயா. நம்ம ஒண்ணு கர்த்தர் நம்ம கூட நம்ம செய்யப்படுற காரியம் பயங்கரமா இருக்கும். ஹலேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கணும், அதுதான் மோசே சொன்னாரு. நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யப்படுற காரியம் பயங்கரமா இருக்கும் சொன்னார். உங்க வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தரோடு நீ இருக்கணும், கர்த்தர் உங்களோட இருப்பார். அவர் உங்க நம்ம வாழ்க்கையில் செய்யப்படுற காரியம் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். யாத்ரா புஸ்தகம் 9:11.
1: மந்திரவாதிகளும்
0: மோசைக்கு முன்பாக
1: நிற்க கூடாது இருந்தது.
0: பாத்தீங்களா, மந்திரவாதி கூட என்ன செய்ய மோசைக்கு முன்னால நிக்க முடியல. மந்திரவாதி மோசை பார்த்து அவருக்கு என்ன ஆயிடுச்சு? மந்திரவாதிக்கு அவனுக்கு பயம் வந்துருச்சு. கத்தனை கூட இருந்தான. எந்த மந்திரமும் உலகத்துல எந்த பெரிய மந்திரமும் நம்மள தொடவே முடியாது. ஹலேலூயா, ஹலேலூயா. எவ்வளவு பெரிய மந்திரவாதி நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது. கத்திர மூடு கூட, ஏன்னா கத்து நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எந்த மந்திராதி ஒன்னும் செய்ய முடியாது. வாசித்து பாருங்க, யாத்ரா புஸ்தகம் 11:3.
1: மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும்
0: ஜனங்களின் பார்வைக்கும்
1: மிகவும் பெரியவனாயிருந்தான்.
0: பாத்தீங்களா, மோசை எப்படி இருந்தாரா? பார்வோன் ஊழியக்காரன் பார்வைக்கும் ஜனங்கள் பார்வைக்கும் மோசை எப்படி இருந்தாரு? பெரியவனா இருந்தாரு. சாதாரண மனுஷன்தான். அவர் சொல்றாரு, திக்குவாயின்னு சொல்றாரு ஆண்டர் கூப்பிட்டப்போ. இப்ப பாத்தீங்கன்னா, கர்த்தர் கூட இருந்ததுனால என்ன செஞ்சார்? பார்வோன் ஊழியக்காரன் பார்வைக்கும் ஜனங்கள் பார்வைக்கும் மோசை எப்படி இருந்தாரு? மிகவும் பெரியவனா இருந்தார். பாத்தீங்களா, ஆமா அருமையானவங்களே, உங்களின் தேவன் அப்படித்தான் உயர்த்த வாஞ்சிக்கிறாரு. அதனாலதான் அந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் சொல்லி பார்த்து, நம்மளை ஆண்டர் கருத்துல நம்ம உள்ள தலசி பார்த்து நம்ம வந்து கத்துறது ஒப்பு கொடுக்க வேண்டும். மந்திரவாதிய பார்த்த பயம், நம்ம அதை பார்த்த பயம், இதை பார்த்த பயம் இருக்கவே கூடாது. கத்து நம்ம கூட இருந்தாருன்னா பெரிய காரியம் செய்வார். ஹலேலூயா, ஹலேலூயா. உன்னோடு கொடுத்த செய்யப்படுற காரியம் பயங்கரமா இருக்கும் சொன்னாரு. மோசை பக்கத்துல மந்திரவாதிக்கு என்ன செய்ய முடியல? நிக்க முடியாம வச்சு. இங்க பாத்தீங்கன்னா, பார்வையோட ஊழியக்காரி பார்வைக்கும் தனங்கள் பார்வைக்கு அவர் எப்படி இருந்தாரா? மிகவும் பெரியவரா இருந்தார். ஹலேலூயா. கர்த்தர் நம்மளையும் அப்படித்தான் உயர்த்த போற. அதுக்குதான் இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்காரு. நம்ம இங்க இருக்கணும் சொல்லி நீங்க வலசி பார்த்து கர்த்தர் கருத்துல நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். உபாக புஸ்தகம் 34:10-12.
1: மோசே எகிப்து தேசத்திலே
0: பார்வோனுக்கும்
1: அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவன் தேசம் அனைத்திற்கும்
0: செய்யும்படி
1: கர்த்தர் அவனை அனுப்பி
0: செய்வித்த
1: சகல அடையாளங்களையும்
0: அற்புதங்களையும்
1: அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும்
0: பிரத்யட்சமாய் செய்த
1: சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும்
0: பார்த்தால்
1: கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையைப் போல
0: ஒரு தீர்க்கதரிசியும்
1: இஸ்ரவேலில் அப்புறம் எழும்புதில் என்று விளங்கும்.
0: பாத்தீங்களா, மோசை அந்த அளவு கர்த்தர் உயர்த்தியிருந்தார். காரணம் என்ன? மோசையோட யார் இருந்தா? கத்திருந்தார். உங்களோடு கத்திருந்தாலும் என்னோடு கத்திருந்தாலும் நம்மளே அப்படிதான் உயர்த்துவார். அந்த தீர்க்கதரிசி போல பின்னாலே இருக்கவே இல்லையாமா. அப்படி பல்லமையான ஒரு தீர்க்கதரிசியா மோசே வச்சிருந்தார். ஹலேலூயா. அவர் போல யாராவது 40 நாள் முகமுகம் பேச முடிஞ்சிச்சா? அவர் கையில் தான் கத்திர என்ன செஞ்சாரு? 10 கட்டளைய எழுதி கொடுத்தார். ஹலேலூயா. கத்திர கையினாலே எழுதி கொடுத்தார். அவர் போல உன்னதமான தீர்க்கதரிசி முன்னால இருந்தது இல்ல, பின்னாலேயும் இல்ல. போல கத்திட்டம் கேப்ப, ஆண்டவர் நீங்க எங்க கூட இருக்கணும்ப்பா. நான் எவ்வளவு நாள் நான் தனியா வாழ்ந்துட்டேன், ஆண்டவரே நீங்க எங்க கூட இருக்கணும். யோசேப்பு ஆசீர்த்த தேவன், யோசேப்போடு இருந்த தேவன், மோசையோடு கூட இருந்த தேவன் உங்களோடு என்னோடு இருக்க தேவன் வாஞ்சிக்கிறார். நம்ம கத்தரோட இருப்போமா? நீங்க கத்தரோடு கத்த உங்களோடு இருப்பார். ஹலேலூயா. மூன்றாவதாக ஒரு பக்தரை பார்க்கிறோம், ஒன்னு சாமுவேல் புஸ்தகம் 18 28-30.
2: கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று,
0: கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று
2: சவுல் கண்டறிந்து கொண்டான். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுளுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது.
0: தாவீது பேர் என்னாச்சு? மிகவும் கனம் பெற்றது. காரணம் என்ன? அவர் எப்படி நடந்தாரா? புத்திமான. அந்த புத்தி கொடுத்தது யாரு? போன வர மாசத்தம் கர்த்தரே புத்தி கொடுக்கிறார் இல்லையா? குமார் நமக்கு புத்தி கொடுக்கறன்னு வாஸ்தம். அப்ப இந்த புத்தி யாருதான் கொடுத்திருப்பா? கர்த்தர். வாசம் பாருங்க, 1 யோவான் 5:20 பாருங்க.
2: அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய குமாரன் வந்து,
0: நமக்கு
2: புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம்.
0: அப்ப தாவீதுக்கும் தேவகுமாரன் புத்தியை தந்திருப்பார். அதனால அவர் எப்படி நடந்தாரா? புத்திமானா நடந்தார். ஹலேலூயா. முதல்ல பார்த்த யார் விடுத்து கத்திருந்தாரு? யோசிப்போடு இருந்தாரு. யோசிப்ப தேவன் எல்லாவற்றுக்கும், எகிப்திக்கும், பார்வன் வீட்டுக்கெல்லாம் அதிகாரியாய் மாற்றினார். தேவன் ஆசீர்வாதத்தை உயர்த்தினார். ரெண்டாவது யாரோட இருந்தாரு? மோசையோட இருந்தார். அவரை போல பின்னால் தீர்க்கத்தில் அவரை போல வல்லம் பெற்றவங்க யாருமே இல்லாதவர்களுக்கு தேவன் உயர்த்தினார். ஹலேலூயா. மூன்றாவதாக்கு தேவன் யாரோட இருக்கிறாரு? தாவீது கூட. சவுளுடைய ஊழியக்காரை பார்க்க இவர் எப்படி நடந்தாரா? புத்திமானா இருந்தாரு. கர்த்தர் நம்ம கூட இருப்பார். நம்மளையும் புத்திமானா மாத்தவர் வல்லவரா இருக்கிறார். படிச்சாலும் படிக்கட்டாலும் புத்தி தர தெரியா இயேசு கிறிஸ்து தான். அலையிலூயா. புத்திமானா நம்மளை மாற்றுவார். கலங்காதீங்க அருமையானவர்களே, கர்த்தர் பார்த்த பற்றி பிடிச்சுக்கோங்க. 1 புஸ்தகம் 17 8
2: நீ போன இடமெல்லாம்,
0: உன்னோடே இருந்து
2: உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக, நிர்மூலமாக்கி
0: பூமியில் இருக்கிற
2: பெரியோர் நாமத்திற்கு
0: ஒத்த நாமத்தை
2: உனக்கு உண்டாக்கினேன்.
0: பத்து போற இடத்துல தேவனோட தேவன் கூட இருந்து என்ன செஞ்சாரா? பெரியவருக்கு ஒத்த நாமத்தை தாவீதுக்கு என்ன செஞ்சாரா? உண்டாக்கினார். ஏன்னா தாவீதோடு தேவன் இருந்தார். நம்ம வழக்கிலும் தேவன் இருந்தார்னா, நம்ம ஒண்ணுமே தெரியாம இருந்தா கூட தேவன் நம்ம கூட இருந்து பெரியவருக்கு ஒத்த நாமத்தை நமக்கு உண்டாக்க ஒரு வல்லவரா இருக்கிறார். ஹலேலூயா. ஹலேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா என்பதை நம்ம பார்க்கணும், ஒவ்வொரு நாள் உணரணும். 1 17
2: உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்படுத்தினேன்.
0: பாத்தீங்களா, சத்துருக்களை கர்த்தர் என்ன செஞ்சாரு? தாவீதுக்கு எவ்வளவோ சத்துருக்கள் இருந்தாங்க, சத்துருக்களை எல்லாம் கீழ்படுத்தினேன்.
2: இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார்
0: என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். எத்தனை பேர் வீடு இல்லாம இருக்கிறோம் இல்லையா? கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போறார்? வீட்டை கட்ட போற. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு வீட கட்ட வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் வீட்டுக்காக எல்லாரும் உதவி செய்றீங்க இல்லையா? கர்த்தர் வீடு கட்டுறதுக்காக எவ்வளவோ உதவி செய்றீங்க. ஆனா கர்த்தர் நிச்சயமா எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு? கர்த்தர் உங்களுக்கு சத்துருக்களை எல்லாம் கீழ்படுத்தி உங்களுக்கு வீட்டை கட்டுவேன் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நான் சபையில் எல்லாருக்கும் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? சொந்த வீட கட்டி கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கல ஹல்லேலூயா சொல்லாமா? நீங்க கர்த்தர் வீட்டு கட்டுறதுக்கு நீங்க உதவி செய்றீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொந்த வீட கட்டி தருவார். ஹல்லேலூயா. அது நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமை பார்க்க முடியும். நிறைய பேர் அந்த வாக்குத்தத்தை பெற்றுக் கொள்றாரு, விசுவாசிக்கிறது இல்ல. அதனாலதான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்றது இல்ல. நம்ம சத்துருக்கு இணைச்சிரா கீழ்படுத்தி உங்களுக்கு என்ன செய்யறாரா? வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவனாய் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? வீடை கட்டி கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. விசுவாசத்தோட கேட்டே இருக்கணும். இந்த வசனம் செஞ்சு எல்லாரும் கேட்கணும். கேட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தருவார். வசனம் இருக்கு பாருங்க, எசேக்கியேல் 36
2: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால்,
0: இஸ்ரவேல்
2: வம்சத்தாருக்காக
0: நான்
2: இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில்
0: விண்ணப்பம்
2: பண்ண வேண்டும்.
0: விண்ணப்பம் பண்ண வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்திருக்காரு. அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்றதுக்கு என்ன சொன்னீங்க எல்லாரும்? கர்த்தர் ஒவ்வொரு நாளும் விண்ணப்படி ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு வீடு கட்டுன்னு சொல்லிருக்கீங்க, கட்டித்தாங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தா கத்தர் கட்டித்தர. ரெண்டாவது என்ன செய்யணும்? கத்திரம் ஒவ்வொரு நாளும் கத்தரோட கூட இருக்கணும். ஹல்லேலூயா. கத்தரோட இருந்தா அந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையிலே நிச்சயமா செய்ய வல்லவர்கள். தாபீதுக்கு செய்த தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் செய்ய அவர் எப்படி இருக்கிறாரு? வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திர வீடு கட்டுறது மாத்திரல்ல. 1 புஸ்தகம் 18:6
2: தாவீது போன இடத்தில் எல்லாம்
0: கர்த்தர்
2: அவனை காப்பாற்றினார்.
0: பாத்தீங்களா, தாவீது எங்கெல்லாம் போறாரோ கர்த்தர் என்ன செஞ்சாரா? தாவீது போன இடத்துல கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நம்மளும் எங்கெல்லாம் போனாலும் கர்த்தர் அவனை காப்பாற்ற. கடைசி நாள்ல வாழ்றோம். எத்தனையோ பிரச்சனைகள், பிசாசின பிரச்சனைகள், பொல்லாத மனிதர்கள் பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள். இந்த விதத்தை நம்ம பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா நம் போன இடத்துலாம் கத்து நம்மளை காப்பாத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்து நம்ம கூட இருந்தானா? போன இடத்துல கத்து நம்மளை காப்பாத்துவார். மத்த யாரு கூட இருந்த? கத்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ரெண்டாவது மோசியோடு கூட இருந்தார். மூன்றாவது தாவீதோடு. கடைசியாக 73:23
2: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
0: என் வலதுகையை பிடித்து தாங்குகிறேன்.
2: உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வேன்.
0: ஆண்டவர் என்ன நமக்கு ஆலோசனை தராரு? அந்த ஆலோசனை நம்ம ஒவ்வொரு நாள் நடக்கணும். கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆலோசனை கேட்டு நடந்தா கர்த்தர் முடிவில் எங்க கொடி சேர்க்கிறாரா? மகிமையில ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்துல ஆசீர்வதிக்க மாத்திரல்ல, பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்க்கிற தேவன் நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவார். அந்த ஆலோசனை நடந்தா முடிவில் மகிமையில ஏற்றுக்கொள்கிற தேவன். மகிமையில அங்கு போய் இருப்போம். ஹல்லேலூயா. பெரிய காரியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தோட வாழ்க்கை முடியறது இல்லை. இந்த உலகத்தோட வாழ்க்கை முடியுதா சொல்லுங்க? முடியுதா? இல்ல தானே? நம்ம உலகத்தோட வாழ்க்கை முடியுதா? இல்ல இல்ல. அது மாத்திரல்ல, ஏசாயின் புஸ்தகம் 63:13
2: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன்.
0: நீங்கள்
2: எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள்.
0: பாத்தீங்களா, எப்படி தேற்றுறா? ஒருவனை அவன் தாய் தேற்று போல் நான் உங்களை தேற்றுவேன். முடிவில என்ன சில எருசலேமில தேற்றப்படுவீர்கள். இந்த உலகத்திலே நம்மளை தேற்றுவார், எருசலேமில் நம்மளை தேற்றுவார். உலகத்தில் மாத்திரல்ல, எருசலேமில் நம்ம தேற்றுவார். எப்படி தேற்றுவாரா? ஒருவனை அவன் தாய் தேற்று போல. எங்க அம்மாவுக்கு தான் தெரியும் எப்படி தேற்றுனா சமாதான இருப்பேன்னு சொல்லி. அதுதான் அங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனை அவன் தாய் தேற்று போல் தேற்று. அப்புறம் எங்க கொண்டு போறாரா? எருசலேமில தேற்றப்படி. இந்த உலகத்தில் நம்மளை தேற்றுவார், பரலோகத்தில் நம்ம தேற்றுவார். அதுதான் இங்க ஆபரகம் சொல்றாரு. ஆபரகம் என்ன சொல்ற பாருங்க, லூக்கான் சுவிசேஷம் 16:23
2: பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து
0: தூரத்திலே
2: ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரவையும் கண்டான்.
0: அப்பொழுது அவன்
2: தகப்பனாகி அபரகாமே நீர் எனக்கு இறங்கி
0: லாசரு
2: தன் விரல் நுனியை தண்ணீரில் துவைத்து என் நாவை குளிர பண்ணும்படி
0: அவனை அனுப்ப வேண்டும்.
2: இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே
0: என்று கூப்பிட்டான்.
2: அதற்கு ஆபிரகாம்
0: மகனே,
2: நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய்.
0: லாசருவோ
2: அப்படியே
1: அப்படியே
2: தீமைகளை அனுபவித்தான்,
1: தீமையை அனுபவித்தான்,
2: அதை நினைத்துக்கொள்,
1: அதை நினைத்துக்கொள்,
2: இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான்,
1: இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான்,
2: நீயோ வேதனைப்படுகிறான்,
1: நீயோ வேதனைப்படுகிறான். அப்ப அந்த நரகம் எப்படி இருக்குன்னு பாருங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம அவங்க நினைச்சாங்க நரகத்துல வேதனைப்படுறாங்க. ஆனா லாசர் உலகத்திற்கு போது எத்தனையோ பாடுகளை அனுபவிச்சாரு, கடைசியில் அவர் எங்க எங்க உட்கார்ந்துட்டாரு, அவரன் மடியில தேற்றப்படுகிறார். ஹலேலூயா. அது இந்த உலகத்திலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பரலோகத்தில் நம்ம கர்த்தருடைய மடியில இருப்போம். ஹலேலூயா. அவர் மடியில் நம்மள எங்க உட்காரணும், ஏசப்பா மடியில உட்கார்ந்து சொல்லுங்க, சந்தோஷம் இல்லையா, நம்மள எங்க உட்காரணும், ஏசப்பா மடியில உட்காரணும். அங்கதான் கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, பிரச்சனையே இல்லை இல்லையா. வாசித்து பாருங்க, வெளிப்படுத்த விசேஷம் 7:17.
2: சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற,
1: சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற
2: ஆட்டுக்குட்டியானவரே,
1: ஆட்டுக்குட்டியானவரே,
2: இவர்களை மேய்த்து,
1: இவர்களை மேய்த்து,
2: இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள,
1: இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள
2: ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார்,
1: ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார்.
2: தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார்,
1: தேவன் தாமே இவர் கண்ணீர் யாவையும் துடைப்பார், ஜீவ தண்ணீர் ஊற்றுகண்டை நடத்துவார். தேவன் தாமே நம் கண்ணீர்ல என்ன செய்வார், அவரே நம்மளை துடைப்பார். யாருமே நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த உலகத்துல யோசேப்பு ஆசீர்வதித்து தேவன் எல்லா இக்கிட்டு விலக்கி காத்து, எல்லா உத்தரத்தில் விலக்கி காத்து, அவரை பார்வன் முழுவதும் ராஜாவை வீட்டுக்கு அனைத்துக்கும் அவர் அதிகாரிய மாத்தின தேவன். உங்களையும் என்னை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசையோடு கூட இருந்தார், மோசையோடு கூட இருந்து அவரை போல உன்னதமான தீர்க்கதரிசி முன்னாலே இல்லை பின்னாலே இல்லை, கர்த்தர் அப்படி மாத்தினார். அது மாத்திர மோசையோட கூட அவர் சொல்ற, நான் கூட இருந்து உங்களுக்கு செய்யப்படுற காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஒரு காரியம் செய்ய போறார். மூன்றாவது, தாவீதோடு தேவன் இருந்து தாவீதுக்கு வீட்டை கட்டு, சத்துருக்கு கீழ்படுத்தி வீட்டோட கட்டுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்ய போற, நம்ம கலங்க வேண்டாம். அது மாத்திரல, நம்மளுக்கு நான்காவது என்ன செய்ய போற, நமக்கு என்ன கொடுக்க போறாரு, மறந்துட்டீங்களா? கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை வலது கரத்துல தாங்குறாரு, அவர் ஆலோசனை தந்து மகிமையில ஏற்றுக்கொள்றாரு. நீங்க என்ன செய்ய, ஒருவர் நம்ம தாய் தேற்று போற, நான் உங்களை தேற்று எருசலேம், நீங்க என்ன செய்வீங்க, தேற்றப்படுது. தேற்றப்படுறதுக்கு யார் அடையாளமா இருக்கிறா, லாசரு அவருக்கு மடியிலிருந்து அவர் தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நரகத்துக்கு ஐஸ்வர்யன் நரகத்துல கஷ்டப்படுற மாதிரி அந்த இடத்துக்கு யார் நம்ம போகவே கூடாது. அதை வெளிப்படுத்தும் விசேஷம் ஆண்டு சொல்றாரு, வெளிப்படுத்தும் விசேஷம் 21:4-5.
2: அவர்களுடைய
1: அவர்களுடைய
2: கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார்.
1: பாத்தீங்களா, அவர்களுடைய கண்ணீர் யாவின் தேவன் துடைப்பார்.
2: இனி மரணமும் இல்லை,
1: மரணமும் இல்லை,
2: துக்கமும் இல்லை,
1: துக்கமும் இல்லை,
2: அலறுதலும் இல்லை,
1: அலறுதலும் இல்லை,
2: வருத்தமும் இல்லை,
1: வருத்தமும் இல்லை,
2: முந்தினவைகள் ஒளிந்து போயின,
1: முந்தினர் ஒளிந்து போன
2: என்று விளம்பினது,
1: என்று விளம்பினது.
2: சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தவர்,
1: சிங்காசனங்கள் வீட்டிருந்தவர்,
2: இதோ
1: இதோ
2: நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன்,
1: நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன்
2: என்றார்,
1: என்றார். கர்த்தரோடு நம்ம இருந்தோம்னா நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பரலோகத்துக்கு இங்கேயும் நம்மளை ஆசீர்விக்கிறார். பரலோகத்தில் நம்மள தேவன் நம்மளை கொண்டு சேர்ப்பார். கர்த்தர்களுக்கு அர்ப்பணிப்போமா. நம்ம யாரெல்லாம் நான் அதை சொன்னேன், கர்த்தரோடு இருந்தா என்ன செய்ய முடியும், முழுமையா அவரோடு இருந்து நம்ம துதிக்க முடியும், செவிக்க முடியும். இல்லாட்ட நம்ம செவிப்போம், வாய் மட்டும் செவிப்போம், இறுதி எங்கேயோ இருக்கும். நம்ம எங்க எங்க எப்படி இருக்கோம், கர்த்தரோடு இருக்கோமா இல்லையான்னு சொல்லி பார்த்து, இன்னைக்கு அலசி பார்த்து கர்த்தர் கையில ஒப்பு கொடுப்போமா. நம்மள
2: நீங்கள் தேவனோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஒருவேளை நீங்க தேவனை விட்டு பிரிந்திருந்தால் அவர் உங்களோடு இருக்க மாட்டார் என்று தானே அர்த்தம். நீ தேவனோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தேவனோடு இல்லாவிட்டால் அவர் உங்களோடு இருக்க மாட்டார் என்று தானே அர்த்தம். கர்த்தருடைய இசைந்திருக்கிறவன் எவனும் இயேசுவோடு ஒரே ஆவியாக இருக்கிறான் சொல்லுவோம். ஆண்டவரே, உம்முடைய இசைந்திருக்கக்கூடிய ஒரு இருதயத்தை தாரும். எந்த நிலையிலும் நான் உம்மை விட்டு பின்வாங்காத ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா. ஆதிகால பக்தர்கள் எல்லாரும் தேவனோடு இருந்தார்கள். ஆகவே தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அந்த வரிசையில தான் நாம் பார்த்தோம், யோசேப்பை பார்த்தோம், மோசேயை பார்த்தோம், தாவீதை பார்த்தோம், சங்கீதக்காரன் ஆசாபை பார்த்தோம். யோசேப்பு தேசம் அனைத்திற்கும் ஒரு பெரிய அதிகாரியாக உயர்த்தப்பட்டார். மோசே என்பவன் பார்வனுக்கும் எகிப்திற்கு சகல ஜனங்களுக்கும் முன்பாக பெரியவனாய் இருந்தார். அவரை கொண்டு கர்த்தர் பெரிய அற்புத அடையாளங்களை செய்தார். தாவீதின் பெயர் கனம் பெற்றது. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். நிலையான வீட்டை தாவீது கட்டி கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் அப்படி செய்ய விரும்புகிறார். ஆசை இருந்தால் வாஞ்சையோடு கூட கேளுங்கள். ஆண்டவரே, என்னை ஒரு யோசேப்பை போல மாற்றும். ஆண்டவரே கேட்போமா, என்னை ஒரு யோசேப்பை போல மாற்றும். ஆண்டவரே, ஆண்டவரே என்னை ஒரு மோசையை போல மாற்றும். ஆண்டவரே, ஆண்டவரே என்னை ஒரு தாவீதை போல மாற்றும். ஆண்டவரே, ஆசாப் சொன்ன, நான் எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கிறபடினால் அவர் என்னோடு கூட இருந்து முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அனுதினமும் எனக்கு ஆலோசனை தந்து என்னுடைய முடிவிலே, உலகத்தின் முடிவிலே, ஆம் இயேசு கிறிஸ்து வருகிற நேரத்தில் என்ன மகிமையிலே நம்மை ஏற்றுக்கொள்கிற தேவன் பிரியமானவர்களே, அந்த இடத்திலே மரணம் இல்லை, அலறுதல் இல்லை, துக்கம் இல்லை, வருத்தம் இல்லை. இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, மறு உலகத்திலும் கர்த்தர் நம்மை தேற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். லாசருவை தேற்றிக் கொண்டிருக்கிற தேவன் இதோ உன்னையும் என்னையும் அங்கு தேற்ற விரும்புகிறார். கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். சகலவற்றையும் புதிதாக்க விரும்புகிறார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, எனக்கும் எங்களுக்கும் அப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்களை இன்றைக்கு தாரும். இந்த புதிய மாதத்தில் இந்த வாக்குத்தத்தை சொந்தமாக்கி கொண்டு கர்த்தரை பார்த்து சொல்வோம், இதோ ஆண்டவரே உம்மோடு இருக்க என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். சொல்லுமா, ஆமே. நம் கர்த்தர் இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். தேங்க்யூல்லா. நன்றி பரலோக பிதாவே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருத்தாய் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு கண்ணோக்கி பார்ப்பினாங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுது உம்மோடு இருக்க எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம். ஆண்டவரே, எப்பொழுது உம்மோடு கூட நாங்கள் இருந்து ஆண்டவரே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும். ஆண்டவரே, ஆமாப்பா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று சொன்னீரே. நாங்கள் உம்மோடு இருக்க எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவரே, யோசேப்பை போல, ஒரு மோசையை போல, ஆண்டவரே ஒரு தாவீதை போல, சங்கீதக்காரன் ஆசாபை போல எங்களை எல்லாரையும் மாற்றணும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அர்ப்பணித்திருக்கிறோம். கரங்களை பிடித்துக் கொள்ளும். என்ன நிலை வந்தாலும் உமோடு இசைந்திருக்கணும். என்ன வந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உங்கள்கிட்ட ஒருபோதும் உங்கள் அன்பை விட்டு பிரிக்க கூடாது. ஆண்டவரே, எங்களை எப்பொழுதும் நாங்கள் எல்லாரும் உமோடு கூட்டு இருக்கக்கூடிய ஒரு வாஞ்சையை தாரும், ஒரு ஆசையை தாரும், ஒரு தாகத்தை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இப்பொழுது எனக்கு இப்படிப்பட்ட நன்மையை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இப்பொழுது அவர்களோடு கூட இருந்தவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிற கர்த்தருடைய பிள்ளை எல்லாரையும் பொறுப்பிடுங்க. அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி, நன்றி. இறுதியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அக்கா ஜெபிக்க விரும்புறாங்க. எல்லாரும் அவரோட இணைந்து நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே எங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. வாய் திறந்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம், எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம்.
1: அப்பா, நாங்கள் உம்மோடு இருந்தால் கர்த்தர் நீர் எங்களோடு இருப்பீரப்பா. எங்களோடு இருந்து எங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நீர் வல்லவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே, மோசி ஆசீர்வித்த தேவன், யோசேப்பை ஆசீர்வித்த தேவன், அப்பா தாவீது ஆசீர்வித்த தேவன், எங்களை ஆசீர்விப்பீங்க. ஆண்டவரே அப்பாமே ஸ்தோத்திரம். ஆஷாவுக்கு நீ சொன்னாரப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆலோசனை தந்தீங்களே அப்பாமே ஸ்தோத்திரம். எங்களை மகிமையில ஏற்றுக்கொள்ளுகிற தேவனா இருப்பதற்காய் ஸ்தோத்திர ஐயா. ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை கேட்டு இங்கே விட்டுறாத விடுக்கி நாங்கள் உள்ள தலசி பார்த்து நாங்கள் உங்களோடு உங்களோடு இருக்கமா இல்லையான்னு சொல்லி நாங்கள் அலசி பார்த்து உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கக்கூடிய உன்னத பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் நீ கட்டளிட முடியாது செபிக்கிறோம். அருமை ரட்சகராகிய தெய்வமே, நானே லவ் டீச்சரை கத்தன்னு சொன்னீங்கப்பா, நீங்க தான் செய்ய வேண்டும் கெஞ்சுக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க, எல்லாரையும் ஆசீர்வீங்க, ரட்சிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வரை தாங்க. பின்மாறி காலத்து மழை எல்லாருமே பெய்யட்டும் ஐயா. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ மகி மூடி கொள்ளட்டும், அக்கிரி மூடி கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிற அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேண்டி கொழுதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரி செய்யுங்க. கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கணும். நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. அப்பாமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். சர்வல்லமுள்ள தேவனை ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடுங்கப்பா, தொடுங்க, தொடுங்க, பலப்படுத்துங்கப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. ஆண்டவரே வியாதிகள் பலவீன மக்கள் விட்டு விளக்குங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். 105 சங்கீத 37 வசனம் சொன்னீரே அப்ப, உங்க இஸ்ரேல் கோத்திரத்துல ஒருவனும் பலவீனப்பட்ட இல்லைன்னு சொன்னீரப்பா. அதே போல எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தை தந்து உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செஞ்ச ஆசீர்வச்சு உயர்த்த முடியாது செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செஞ்ச நீர் அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாக, ஜீவனாக இருந்து வழி நடத்துங்கிற அச்சா. பெரிய காரியத்தை நீங்க செய்ய முடியாது செபிக்கிறோம். நான் இல்லாவ டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க, நீங்க செய்யுங்க சப்பா. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. ஒரு வாழ்க்கையிலையும் கத்தாவே உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாரும் ஏசப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க.
0: திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பைத்த தரணும், சம்மா இல்லாத மக்கள் சம்மான் தரணும், கடனோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, ஆத்தும கண்களை திறந்து விடுங்கப்பா, எரியிற அறிவுல நிரப்பப்படட்டும் கர்த்தாவே. அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பு செய்யுங்க. கர்த்துடைய மகிமங்களை மூடட்டும், கர்த்துடைய அக்கறி மூடட்டும், கர்த்துடைய பிரசனங்களை மூடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேஸ்ல இருக்க மக்களை வெற்றி தாங்க, வேலையில ப்ரமோஷன் இல்லாத மக்களுக்கு வேலையை ப்ரமோஷன் கிடைக்க உதவி செய்யுங்க, வாகனம் வச்சிருக்க மக்களையும் ஆசீர்வதிங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டுமே அப்பா, தகப்பனே இறங்குமப்பா இறங்கும், பெரிய காரியத்தை செய்யுங்க கர்த்தாவே. நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க ஆண்டவர. எங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை தரும், தெய்வீக ஞானத்தில் நிரப்புங்க. எங்க சிறு பிள்ளைகளாம் செவிக்கிற பிள்ளைகளாக, துதிக்கிற பிள்ளைகளாக, ஆண்டோறு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்க. மக்கள் உள்ளத்துல பேசுங்க, பேசுங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க, பொறுப்படுத்திக்கோங்க, வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரச்சர் ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுறோம் பரமபிதாவே, ஆமே.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ சேவையை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
6: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ்: Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers: 9443078019 and 7598112435. Our email address acvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, எங்கள் அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொன்னாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்மை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2:11
1: இன்று கர்த்தராகிய கிறிஸ்து
0: என்னும் இரட்சகர்
1: உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்.
0: அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த பொன்னாளிலே, இந்த நன்னாளிலே நம்மளுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கி தேவனை கர்த்த நம்மளுக்காக வானத்தின் பூமி விட்டு வந்து பா உலகத்தில் நமக்காக அவதரித்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நம்ம உள்ளத்துல சொந்தரச்ச ஏற்றுக்கொள்ளுமானா நம்ம வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் தான் நம்ம பார்க்க போறோம். 1 தீமோத்தேயு 1:15
1: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்.
0: ஆமா அருமையானவர்களே, ஒருவேளைக்கு நீங்க நினைக்கலாம், வானத்தின் பூமியின் படைத்தவர் ஏன் இந்த உலகத்தில் வரணும், எதற்காக மனிதரா அவதரிக்க வேண்டும் சொல்லி நீங்க நினைக்கலாம். பாவியாகி நம்மளை ரட்சிக்கத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நம் பாவம் ஜெயத்தான தெரியும், அல்லது விடுதலை பெற நம்மளால முடியாது. எத்தனையும் நம்ம நினைக்கலாம், இதை செஞ்சா நான் விட்டுறலாம், நான் நல்ல பிள்ளையா வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி வாழலாம். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, சன்மார்க்கமாய் வாழ முடியும். ஆனா பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு சொன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் விடுதலையா கொடுக்க முடியும். அவர் கருத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்மள பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். மத்தேயு 1:21
1: அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக.
0: ஏனெனில்
1: அவர் தமது ஜனங்களின் பாவங்களை
0: நீக்கி
1: அவர்களை ரட்சிப்பார் என்றார்.
0: நம்ம பாவங்களை நீக்கி என்ன செய்யறாரு, நம்ம ரட்சிக்கிறார். அவர் ஒருவர் தான் நம்ம ரட்சிக்க முடியாது. மாணவர்களே, இவர் யாராலையும் நம்ம ரட்சிக்க முடியாது, அவர் ஒருவர் மட்டும்தான் ரட்சிக்க முடியும். நம்ம எவ்வளவு பாவங்களை செஞ்சிருக்கிறோம், நினைக்கிறேன் நான் என்ன பாவம் செஞ்சேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த 5 விரட்டு ஒருத்தர் கூட சின்ன பாவம் கூட செய்யலன்னு சொல்லி. இல்ல அருமையானவர்களே, எவ்வளவு பாவங்கள் நம்ம எண்ணத்தினால, சிந்தனையினால, செயல்களினால, நம்ம பேசினால எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறோம். நம்ம உள்ளத்தை அலசி பார்த்தா நமக்கு தெரியும் எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கோம். அந்த பாவத்தில் விடுதலையாக்கணும்னு சொன்னா ஆண்டவரை இயேசுக்கு மாத்திரம்தான். அதனாலதான் சொல்லுது, கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் சொல்லி. 1 யோவான் 1:7
1: அவருடைய
0: குமாரனாகிய
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி
0: நம்மை சுத்திகரிக்கும். பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிப்பார். அவரால் மட்டும்தான் நம்ம பாவங்களை மன்னிக்க முடியும். அவர் ரத்தம் தான் நம்மளை கழுவ முடியும். அவருக்கு ரத்தம் தான் நம்ம சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்க முடியும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு ஒவ்வொரு நாளும், இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா, என்னைக்காகத்தான் ஆண்டவரே 2000 வருஷத்துக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீங்களே, உங்க ரத்தம் என்னை கழுவுங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை பரிசுத்தமாக்குவார். தீத்தின் புஸ்தகம் 3:5
1: பரிசுத்த ஆவியினுடைய புதி தாக்குதலினாலும்
0: நம்மை ரட்சித்தார். பாத்தீங்களா, பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்துட்டாருனா நம்மளை புதி தாக்குவார், அவளை நம்ம ரட்சிப்பார். நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவனை கூப்பிட வேண்டும். அவர் நம்ம உள்ளத்துல வந்துட்டாருனா அவர் நம்மளை புதிதாக்கி நம்மளை ரட்சிப்பார். அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எபிரேயன் புஸ்தகம் 7:25
1: அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால்,
0: ஆண்டவராக இயேசுக்கு எப்போது உயிரோடு இருக்கிற ஆகையால்,
1: அவர்களை
0: முற்றுமுடிய
1: ரட்சிக்க
0: வல்லவருமாயிருக்கிறார். பாத்தீங்களா அருமையானவர்களே, நாம் முற்றுமுடிய ரட்சிப்பார். ஆண்டவர் ரத்தத்தை நம்ம கழுவப்பட வேண்டும். பரிசுத்தவான் உள்ளத்துல வந்துட்டாருன்னா நம்மளை கழுவி நம்மளை என்ன செய்யறாரு, நம்மளை புதிதாக்கி நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி நம்ம செவம் பண்ணுமா?
2: Let's celebrate our Lord's birthday and spread the love. Yeah.

0: இரண்டாவதாக ஆண்டவராக இயேசுக்கு எதிர்க்க வந்தார் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 10:10
1: திருடன் திருடவும்
0: கொள்ளவும்
1: அழிக்கவும்
0: வருகிறானே அன்றி
1: வேறொன்றுக்கும் வரான்
0: நானோ
1: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
0: அது பரிபூர்ண படமும் வந்தேன் என்று சொல்கிறார். ஆமா அருமையானவர்களே, திருடன் யாரை குறிக்கிறது? சாத்தானை குறிக்கிறது. சாத்தான் எதுக்கு வரான் இந்த உலகத்துல? திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வரான். நம்ம எப்படி கொல்லலாம், எப்படி அழிக்கலாம்னு சொல்லி எதை திருடுவான்? நம்முடைய வெளியேறப்பட்ட நம்ம ஆத்மா திருடுறதுக்கு, பாவம் செய்து வச்சு நம் பாவத்தை செய்த பிறகு நரகத்தில் தள்ளுறது அவனுடைய வேலை. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுறார், பரிபூர்ண படம் வந்தேன்னு சொல்லுறார். ஒருத்தர் சிக்கப்படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சிக்கப்படுத்த என்ன இருக்கும் அப்படி? சரீரத்துல உயிர் இருக்கானா? ஆனா எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, அவங்களால சாப்பிட முடியாது, அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. பக்கத்துல ஒரு பாம்பு வந்தாலும் கூட அவங்களால அடிக்க முடியாது, ஒரு பூச்சி இருந்தா கூட அடிக்க முடியாது. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஜீவன் உண்டாயிருக்க ஒரு பரிபூர்ண படம் இது. ஆமா அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணமா இருக்க வேண்டும். நம்ம பரிபூர்ணமா சந்தோஷமா மகிழ்ச்சியா நிறைவான ஜீவனோடு இருக்க வேண்டும் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவருக்காக தான் தேவனை கர்த்த அவருடைய பேர ஒரே பிறன குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுத்தார். வாசிக்க கேட்போமா, யோவான் சுவிசேஷம் 3:16
1: தேவன் தம்முடைய
0: ஒரே பேரான குமாரனை
1: விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி
0: இவ்வளவாய்
1: உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
0: பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசுக்கு தம்முடைய குமாரனை தந்து விட்டார். ஆனா அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் என்ன நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதுக்குத்தான் நம்ம இவ்வளவு ஒரு அன்பு தேவனாய் கர்த்தர் நம்மளை அவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்கிறார். அன்புக்கு அளவே இல்லை ஆண்டவராக இயேசுக்கு. அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுறது, தேவனாய் கர்த்தர் அன்பாகவே இருக்கிறேன்னு சொல்லி. 1 Yohan 4:8
1: தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
0: மேலவர்களே, நமக்காக தான் சொந்த குமரன்று பாராம நமக்காக ஒப்பு கொடுத்தார். எங்க ஒப்பு கொடுத்தார்? சீர்வில் ஒப்பு கொடுத்தார். நமக்காக கைகள் ஆணி கால்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுமெல்லாம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். நமக்காகத்தான் விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விடப்பட்டார். எதற்காக? என்னை உங்களை மீட்கிறதுக்காகத்தான், உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காகத்தான். அதன் கட்டுவீர்னு சொல்லி தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்புக்கு அளவே இல்லை. அவர் எவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன் தெரியுமா? அவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன். அது நமக்காக நம்ம நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தவன். உங்களுக்காக எனக்காக நம்ம ஒவ்வொருவருக்காக அதை விசுவாசித்தால் போதும், நம்ம கெட்டு போகும் நித்திய ஜீவன் அடைய முடியும். அவர் முழுமையா விசுவாசிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட வேற ஒண்ணுமே கேட்கல, எதையுமே கேட்கல. நீங்க விசுவாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து எனக்காகத்தானே ஜீவனை கொடுத்தார், என்னை மீட்கிறதுக்காகத்தானே, நான் கெட்டு போகலான்னு தானே, எனக்காகத்தானே 1000 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்துல வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எனக்காக ரத்தத்தையே சிந்தினாருன்னு சொல்லி விசுவாசித்தீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் நித்திய ஜீவன் வரும். பிரியமானவர்களே, நித்திய ஜீவனாக இயேசுக்கு உங்களுக்குள்ள வந்துருவாரு. உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்கள் வாழ்க்கையில எந்த காரணத்தை கொண்டும் நீங்க கலங்க வேண்டாம், கெட்டு போக மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை நித்திய ஜீவன் இருக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது 1 Yohan 5:12
1: குமாரனை உடையவன்
0: தேவனுடைய குமாரன் இல்லாதவன்
1: ஜீவன் இல்லாதவன்.
0: ஆமா அருமையானவர்களே, இயேசுக்கு விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஆண்டவராக இயேசுக்கு வந்துருவாரு. உங்களுக்குள்ள வந்துட்டாருனா உங்களுக்கு ஜீவன், நித்திய ஜீவன் நிச்சயமா உங்களுக்குள்ள நித்திய ஜீவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ள வந்துட்டாருனா உங்கள் வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆறுதல், தேறுதல். நம்ம ஒரு நாளும் நரகத்து போக மாட்டோம், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 10:28
1: நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
0: அவைகள்
1: ஒரு காலம்
0: கெட்டு போவதில்லை.
1: ஒருவனும்
0: அவைகளை என் கையிலிருந்து
1: பறித்துக் கொள்வதும் இல்லை.
0: பாத்தீங்களா, கர்த்தராகி தேவன் நம்ம கெட்டு போகக்கூடாதுன்னு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் கையிலிருந்து நம்ம யாரும் பறிக்க முடியாது. எந்த மந்திரமோ சீவனையோ வெள்ளிய சூரியமோ எந்த அந்தகார சக்தியோ பிசாசின் கிரிகளோ நம்ம பறிக்கவே முடியாது. நம்ம ஒரு காலம் கெட்டு போக மாட்டோம். நமக்குள்ள நித்திய ஜீவன் கர்த்தராகி இயேசுக்கு நமக்குள்ள இருப்பார். நமக்கு ஒரு நாளும் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாய் வாழ முடியும். அருமையானவர்களே, எனக்கெல்லாம் பாருங்க கண் பார்வையினாலும் இந்த உலகத்துல மகிழ்ச்சி வாழணும்னா ஆண்டவராக இயேசுக்கு எனக்குள்ள இருப்பதனால தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்களும் முழுமையா ஆண்டவரே என் உள்ளத்துக்குள்ள வரணப்பா, எனக்குள்ளே நீங்க தங்கணும், எனக்குள்ளே நீங்க வரணும் சுவாமி. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே எனக்குள்ளே இங்க பிறக்கணும், என் உள்ளத்துல வந்து வாசம் பண்ணணும் ஆண்டவரே, எனக்குள்ளே இங்க தங்கணும்னு கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா இயேசு கிறிஸ்து உள்ளத்துல வருவார். நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவீங்களா?

0: மூன்றாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு எதுக்கு வந்தாரு தெரியுமா? ஒன்னு யோவான் 3:8
1: பிசாசினுடைய கிரியைகளை
0: அழிக்கும்படிக்கு
1: தேவனுடைய குமாரன்
0: வெளிப்பட்டார். ஆமா அருமையானவர்களே, மூன்றாவதாக பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன தெரியுமா? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு. எத்தனை சனங்களை பிசாசு பயமுறுத்தி கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை குடும்பங்களை பிசாசு, நிறைய பேரு இப்ப பிசாசினால் கஷ்டப்பட்டு வியாதினாலும் கஷ்டப்படுறாங்க, நோயினால் கஷ்டப்படுறாங்க, பலவீனத்தாலும் கஷ்டப்படுறாங்க. அந்த பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்குத்தான் தேவகுமார இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 1 யோவான் 4:4
1: பிள்ளைகளே,
0: நீங்கள்
1: தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள்.
0: ஏனெனில்
1: உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர்.
0: ஆண்டவராய் இயேசுக்கு நமக்குள்ள இருக்கிற பெரியவர். ஆண்டவராய் இயேசுக்கு நமக்குள்ள இருந்துட்டாருனா எந்த பிசாசும் எந்த சாத்தானும் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவராய் இயேசுக்கு நம்ம கூப்பிடுவோம், ஆண்டவரே எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்கப்பா, நீங்க எனக்குள்ள வாசம் பண்ணுங்கன்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டோம்னா எந்த பிசாசும் நம்ம மேற்கொள்ள முடியாது, எந்த பிசாசும் நம்ம தொடவே முடியாது, எந்த பிசாசும் வியாதியை பலவீனத்தை உண்டாக்கவே முடியாது. அருமையானவர்களே, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருனா எந்த பிசாசமும் மேற்கொள்ளாது. 1 யோவான் 2:14
1: வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும்
0: தேவ வசனம்
1: உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும்
0: நீங்கள்
1: பொல்லாங்கானவனை
0: ஜெயித்ததினாலும்
1: உங்களுக்கு எழுதுகிறேன்.
0: பாத்தீங்களா அருமையானவரே, பலவான்னு சொன்னா நல்லா டானி.

0: டானிக்கெல்லாம் குடிச்சு நல்ல நிறைய பூஸ்ட் அது இதுன்னு குடிச்சு அது பலவான்கள் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வசனம் நமக்குள்ளே இருக்குமானால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறைந்திருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து பலவானாய் மாற்றுகிறார். எத்தனை பானங்கள் குடித்தால் என்ன, என்ன செய்தால் என்ன, நமக்கு பலன் கிடைக்காது. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து அவர் பாதத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து நம்ம ஜெபித்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட வெல்லப்படும் போது பரிசுத்தால் நமக்குள்ள வருவாரானால் நம்மளுக்குள்ள பலன் தருவார். அப்போ நம்ம பலன் அடைவோம். நம்ம அது மாத்திர தேவனுடைய வசனம் நமக்குள்ளே இருக்குமானா நம்ம பலனடைய முடியும். அப்போ தான் பொல்லாங்கனவையே ஜெயிக்க முடியும். பொல்லாங்கனவனை ஜெயிக்கணும்னு சொன்னால் தேவவசம் நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். பைபிள் ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். பைபிள் வாசித்து தேவ சித்தத்தை நம்ம செய்ய ஆண்டவர் கருத்தில் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். வசனத்தை வாசிக்கணும், பரிசுத்தால் இறங்கியிருக்கணும். அப்போ தான் பொல்லாங்கனவை ஜெயிக்க முடியும். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை தாங்க, ஆண்டவரே உங்களோட வசனையை உள்ளத்தில் எழுதி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அந்த பலத்தை தருவார். நீங்களும் பொல்லாங்கனவில் ஜெயிக்க முடியும். அது மாத்திரல்ல லூக்கானு சுவிசேஷம் 10:19
1: இதோ சர்ப்பங்களையும்
0: தேள்களையும் மிதிக்கவும்
1: சத்துருவனுடைய
0: சகல வல்லமையையும்
1: மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்.
0: ஒன்றும்
1: உங்களை சேதப்படுத்த மாட்டாது.
0: உங்களை ஒன்று சேதப்படுத்த மாட்டாது. பாத்தீங்களா, சர்ப்பங்களையும் தேளையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நமக்கு எதிராளியாகும் பிசாசு தான். அவன் மேற்கொள்ள அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை மிதிக்கவும் தேளை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சத்துருவாகிய பிசாசு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா, நான் கூட சின்ன குழந்தைகளெல்லாம் சின்ன பிள்ளைப்பெல்லாம் 7-8 வயசு எத்தனையோதோட பாம்பை மீய்ச்சிருக்கிறேன், எத்தனையோதோட தேளெல்லாம் மீய்ச்சிருக்கிறேன். ஆனா ஆண்டவரை ஏசுகிறது எனக்கு எதுவுமே சேதப்படுத்தாதபடி தேவன் என்னை காத்துக்கொண்டார். அதுதான் சொல்லுங்க, சர்ப்பங்களையும் தேளும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்ல மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அது மிக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம தேவன் தந்திருக்கிறார். நம்ம ஒண்ணுமே மேற்கொள்ள முடியாது, பயப்படாதீங்க. யாக்கோபின் புஸ்தகம் 4:7
1: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
0: தேவன் கீழ்ப்படிந்திருங்க. தேவன் சொன்ன ஒவ்வொரு கட்டளையும் கை கொண்டு நடந்து பாருங்க. தேவன் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. போ பிசாசு இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்லி பாருங்க, ஓடியே போயிருவான். உங்களை விட்டு ஓடியே போயிடுவான். நம்ம தேவன் கீழ்ப்படிந்து இருக்கணும். தேவன் என்னென்னலாம் நமக்கு சொல்லியிருக்காரோ, ஆண்டவருடைய வசனம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கை கொண்டு அவர் கீழ்ப்படிந்து நடக்கும்போது பிசாசு போ இயேசுவின் நாமத்தில் சொன்னீங்கன்னா ஓடியே போயிடுவான். எந்த பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்துலுங்க, நிச்சயமா பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடுவான்.

0: நான்காவதாக ஆண்டவராக இயேசுக்கு எதிர்கொள்ளத்துக்கு வந்தார் தெரியுமா? லூக்காலின் சுவிசேஷம் 12:49
1: பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
0: மாரிமானவளே, நம் அக்கினியை கத்தராகி தேவன் போட வந்திருக்க, நம் இப்பொழுது பற்றி எறிய வேண்டும். ஆண்டவருக்காக எழுவி பிரகாசிக்க வேண்டும். இயேசுக்காக நம்ம வாழ வேண்டும். அவருக்காக ஜீவிக்க வேண்டும் சொல்லி கத்தர் விரும்புகிறார். 105:39
1: அவர்
0: மேகத்தை
1: மறைவுக்காக விரித்து
0: இரவை
1: வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியும் தந்தார்.
0: அமரிமானவர்களே, நம் வாழ்க்கையில எத்தனை இருள்கள், பாவ இருள்கள், வியாதியும் இருள்கள், பிரச்சனையும் இருள்கள், பிசாசனும் இருள்கள், எத்தனையோ இருள்கள் இருக்கிறது. அதை வெளிச்சமாக்குறதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்கினியை தந்தார். அதான் பூமி மேல அக்கினியை போட வந்தே இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் நம் ஒவ்வொருவரும் அவருக்காக பற்றியறி வேண்டும் சொல்லிதான் அக்கினி நமக்காக தந்திருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய அக்கினி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரையும் அக்கினியினால் என் நிரப்பும், அக்கினி அபிஷேகத்தில் நிரப்புன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். அது மாத்திரல்ல, யாத்திரா புஸ்தகம் 13:21
1: அவர்கள்
0: இரவும் பகலும்
1: வழி நடக்க கூடும்படிக்கு
0: கர்த்தர்
1: பகலில் அவர்களை
0: வழி நடத்த
1: மேகஸ்தம்பத்திலும்
0: இரவில்
1: அவர்களுக்கு
0: வெளிச்சம் காட்ட
1: அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்மளை வழி நடத்த நம்ம இந்த உலகத்துல உலக பிரகாரமான காரியத்துக்கு அல்ல, பரலோக ராஜ்யத்தில் நம்ம ஒரு நாளும் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால நம்மளை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினிஸ்தம்பமாக இருந்து, பகல்ல மேகஸ்தம்பமா இருக்கிறாரு, இரவிலே அக்கினிஸ்தம்பமா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. இந்த உலகம் வந்து நமக்கு சொந்தமானதும் அல்ல. அதனால நம்ம பரலோகத்தை நோக்கி நம்ம ஒரு நாளும் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த பயணத்துல நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசுக்கு நம்ம முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்குள்ள வாரும், எனக்கு முன்னால செல்லணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அது மாத்திரல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2:3-4
1: அல்லாமலும்
0: அக்கினி மயமான நாவுகள் போல
1: பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும்
0: வந்து அமர்ந்தது.
1: அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
0: ஆவியானவர்
1: தங்களுக்கு தந்தருளின
0: வரத்தின்படியே
1: வெவ்வேறு பாசைகளிலே
0: பேச தொடங்கினார்கள். ஆமாறிமையானவர்களே, நம்ம மேலும் தேவனை கர்த்தர் அக்கினி நம்ம போட வாஞ்சிக்கிறாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எனக்குள்ள அக்கினி வரணும். ஆண்டவரே, நானும் அன்னை பாசையில வேற பாசையில பேசணும், பேசி துதிக்கணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆண்டவர் அவங்க தருவாரு, அக்கினி அபிஷேகத்தை தந்துருவாரு. நம்மளும் வேற பாசையில அன்னை பாசையில பேசி தேவனை ஆராதிப்போம், துதிப்போம். நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எசாயின் புஸ்தகம் 28:11-12
1: பரியாச உதடுகளினாலும்
0: அந்நிய பாஷையினாலும்
1: இந்த சனத்தோட பேசுவார்.
0: இதுவே
1: நீங்கள்
0: இழைத்தவனை
1: இளைப்பாறுதல்
0: இதுவே ஆறுதல் என்று
1: அவர்களோடு அவர் சொன்னாலும்
0: கேட்க மாட்டோம் என்கிறார்கள். பாத்தீங்களா? அதெல்லாம் தேவனை கர்த்தன் மேல் பூமி மேல் அக்கினியை போட வந்து இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொன்னார். அக்கினி அபிஷேகத்தை நம்ம தர ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அபிஷேகத்தை பெற்று நம்ம என்ன செய்யணும்? அன்னி பாசையில பேசும்போது நமக்கு ஆறுதலும் இழைப்பாறுதலும் கிடைக்கும். மருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு அதுக்குத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். கேட்டு பெற்றுக்கொள்ளுவோமா?

0: ஐந்தாவதாக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? லூக்கான் சுவிசேஷம் 19:10.
1: இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார்.
0: என்னது இழந்து போனத? ஆதாமும் ஏவாளுக்கும் கர்த்தர் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துல கர்த்தராகிய தேவன் அவர்கள் கொண்டு வந்து உலகத்துல எல்லா காரியத்தையும் அவங்களுக்காக கொடுத்தார். மிருகத்தை கொடுத்தார், பிராணிகள், பறக்கும் பறவைகள் எல்லாமே கொடுத்தார். வானத்தை உண்டாக்கினார், பூமி உண்டாக்கினார், சமுத்திரத்தை உண்டாக்கினார், எல்லாம் உண்டாக்கினார். சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் உண்டாக்கினார். உண்டாக்குறது மாத்திரமல்ல, அவர் நீங்க இந்த இதெல்லாத்தையும் ஆளுங்கள்னு சொல்லி கொடுத்தார். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஆதாமும் ஏவாளும் பிசாசு சொன்னதை கேட்டு கீழ்படியாம போயிட்டாங்க. தேவன் கீழ்படியாம போனதுனாலதான் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவங்க துரத்தப்பட்டாங்க. அதுதான் காண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே வந்தார். இழந்து போயிட்டாங்க மனசு, எல்லாரும் இழந்து தேவனை விட்டு தூரமா போய் பாவத்தில் ஜீவித்தாங்க. ஆண்டவராக இயேசுக்கு நம்மையில வைத்த அன்பினால நம்மளை தேடி வந்தார். எழுந்து போன நம்மளை தேடி வந்து ரட்சித்தார். அருமையானவர்கள், எவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன் பார்த்தீங்களா? அவர் அன்பு எவ்வளோ பெரியது, எவ்வளோ பெரியது! அவர் அன்புக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை. அவ்வளவு நம்ம அன்புள்ள தேவன். எசேக்கியேல் புஸ்தகம் 34:11.
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்
0: இதோ
1: நான்
0: என் ஆடுகளை விசாரித்து
1: அவைகளை தேடி பார்ப்பேன்,
0: ஆமா அருமையானவர்களே, ஒரு உதாரணம், ஒரு மேய்ப்பன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ஆடு இருக்குது. சரி, ஒரு ஆடு காணாம போயிடுச்சுன்னு வைங்க. அப்ப அந்த ஒரு ஆடு தானே போனா பரவாயில்ல அப்படின்னு மேய்ப்பன் இருப்பானா? அவனுக்கு வந்து 10,000 ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு காணாமல் போன ஆடு மேலதான் அவருடைய கண்ணு. ஐயோ, ஒரு ஆடு தொலைஞ்சிருச்சேன்னு சொல்லி தேடி பார்ப்பாங்க, தேடி விசாரிப்பாங்க. எங்க ஆடு எங்க பாத்தீங்க, இந்த ஆடு எங்க காணாம போயிடுச்சு அப்படின்லாம் மெய்ப்பன் தேடி கொண்டிருப்பார். எங்க ஊர்ல நாங்க பாத்துருக்கிற தோட்டத்துல எல்லா தோட்டத்திலயும் வந்து மந்தை வந்து அங்க அமுத்துவாங்க. அமுத்தும் போது ஆடு ஒரு ஆடு காணாம போயிடுச்சாலும் தேடுவாங்க. அப்ப நான் சின்ன பிள்ளை, ஆனாலும் அதை நான் கருத்தா கவனிச்சிருக்கிறேன். அதே போல அருமையானவர்களே, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அவரே உருவாக்கி நம்மளுக்காக ஜீவனே கொடுத்தார். நம்மளை தேடி கொண்டிருக்கிறார். என் மக காணாம போயிட்டாலே, இன்னும் என்கிட்ட வரலையே, என் மக ஆத்மா வெளியேறப்பட்டது, என் மக ஆத்மா வெளியேறப்பட்டதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது 1 Peter 5:7.
1: அவர் உங்களை
0: விசாரிக்கிறவர் ஆனபடியால்
1: உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்.
0: உங்கள் கவலை எல்லாம் என்ன செஞ்சிருங்க, அவர் மேல வச்சிருங்க. உங்களை விசாரிக்கிறாரு, என் மக ஏன் நீ சோர்ந்து போயிருக்குது, என் மக ஏன் சோர்ந்து போயிருக்கிறா, என்ன உங்களுக்கு வர, என்ன செய்யணும், அவங்களுக்கு போய் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை விசாரிக்கிறார். என்ன செய்யலாம், என்ன செய்யணும், ஏன் சோர்ந்து இருக்காங்க, ஏன் கவலையோடு இருக்காங்க, என்ன உங்களுக்கு வர, என்ன பிரச்சனை, என்ன கவலைகள் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அப்படியால் உங்களுக்கு கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்திரு. எத்தனை கவலைகள் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிருங்க, அவர் நிச்சயமா உங்களை என்ன செய்வார், கவலையெல்லாம் மாற்றி உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தருவார், சந்தோஷத்தை தருவார். அவரை விட்டு இழந்து எங்கேயோ தூரம் போயிட்டோம், நம்மளை தேடி வந்த தேவன் அவர். அவர்கிட்ட உங்க கவலையெல்லாம் சொல்லுங்க, கட்டாயம் உங்க கவலையை மாத்திடுவார். கவலைப்படாதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. லூக்கான் சுவிசேஷம் 15:4.
1: காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும்
0: தேடி திரியானோ. ஆமா அருமையானவர்களே, நம்ம ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம தேடாம இருப்போமா? அதே போலதான் மெய்ப்பெண் காணாமல் போன ஆடுகளை எப்படி தேடி திரிவானோ அதே போலதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை தேடிக்கொண்டே இருக்கிறார். என் மக இடத்துல வரலையே, என் மக இடத்துல வரலையே, என் மக என்னை விட்டு தூரமா இருக்காங்க, என் மக கண்ணீரோடு இருக்கிறாங்க, என் மக ஏன் கண்ணீரோடு இருக்கிறேன், என் மக ஏன் கண்ணீரோடு இருக்கிறான், நான் அவங்களுக்காக ஜீவனே கொடுத்துருக்கிறேனே அப்படின்னு சொல்லி உங்களை தான் தேடி பார்க்கிறார். உங்களை தான் ஆண்டவராக இயேசுக்கு ஒவ்வொரு நாளும் தேடி பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகன் ஏன் கலங்கணும், ஏன் கண்ணீர் ஒடிக்கணும், எல்லாம் இருக்குது. நிறைய பேர் சொல்ற நான் கேட்டிருக்கிறேன், எல்லாம் இருக்குது, ஆனா எனக்கு சமாதானம் மாத்திரல, எல்லாம் இருக்குது, எனக்கு சந்தோஷம் மாத்திரல, எல்லாம் இருக்கு, ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிற எத்தனை பேர் சொல்றோம். அருமையானவர்கள், உங்களை தாண்டவராக இயேசுக்கு தேடி திரிகிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், அவரிடத்துல சொல்லுங்க, அவர் நிச்சயமா உங்க கண்ணீரை துடைப்பார். உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் மாத்த அவரால் முடியும். அவர்கிட்ட வருவீங்களா? அது ஆண்டிச்சனை வருத்தப்பட்டு பார சமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நானும் கிளைப்பார்கள் தருவேன் சொல்லி நீங்க இடத்துல வந்து பாருங்க. உங்களுக்கு கிளைப்பார்கள் தருவார், சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆறுதல், தேர்தல் எல்லாமே தர அவரால் மட்டும் முடியும். பார்த்தப்பட்டு சொல்லுவீங்களா?

0: நம்ம கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுமா? எங்களை அன்பான் இயேசுவித்து வழி நடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, முடிச்சியுள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க வந்த நோக்கத்தை நீ சொன்னீங்க ஆண்டவர், பிசாசின் கிருபையை அழிக்கும்படி தேவக்குமார் வெளிப்பட்டார்னு சொன்னீங்க ஆண்டவர். அன்பின் தகப்பனையுமே நோக்கி கெஞ்சுற எங்களுக்காக ஜீவனை கொடுக்கறதுக்காக வெளிப்பட்டீங்க ஆண்டவர, நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்காக வெளிப்பட்டீங்க ஆண்டவர. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க சொன்னீங்க ஆண்டவர. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ள கண்ணீரையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் மாத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளுங்க. எழுந்து போன தேடுவேன்னு சொன்னீர், ஒவ்வொருவர் மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்தல்லும் உங்களோடு இணைத்துக் கொள்ளும், சார்ந்து கொள்ளும், அண்டிக் கொள்ள உங்களோடு இணைந்து வாழ கிருபை தர முடிக்காக செவிக்கிறோம். அன்பின் ஆண்டவரையும் அரிய அறிவுனால் நிரப்பப்படட்டுமே, அண்டிக் கொள்ளட்டுமே, சார்ந்து கொள்ளட்டும், உம்மோடு இணைந்து வாழணும், தேவ கிருவ அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. வியாதிகள் நோய்கள் பலவீனங்களெல்லாம் நிற்குங்க ஆண்டவர, என்ன வியாதினாலும் சுகமாக்குங்க அப்பா. கண்ணில் பலவீனமா அப்ப காது கேட்கலையா, நீங்க குணமாக்கு ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா குணமாக்குங்க. மந்திரம் செய்வனைகள் பெல்லிசனிகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குங்கப்பா. ரட்சனை கும்பேமை துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிரச்சனையும் மாத்துங்க. எல்லா மக்களும் செவிக்க சொல்லித்தாரும், துதிக்க சொல்லித்தாரும், ஆராதிக்க சொல்லித்தாரும், அறிந்து கொள்ள உதவிச்சிங்க செவுள்ள பிதாவே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தை தரணும், சம்மா இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடனடைக்கு உதவிச்சிங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்கப்பா. சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தேர்தலை கொடுங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசல இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க, வாகனம் வச்சிருக்கிற மக்களை ஆசிரியத்தை உயர்த்த முடியாச்சு வைக்கிறோம். மகிமையான காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைச்சிருங்கப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைங்க அப்பாமி. ஸ்தோத்திரம் பிரிந்து கொடுமை அணைக்கணும் ஐயா. சமம் இல்லாத குடும்பத்தில் சமானத்தை தரணும், சந்தோஷம் இல்லாத குடும்பத்தில் சந்தோஷம் தரணும், மகிழ்ச்சி ஆறுதலையும் தேர்தலையும் தந்து காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பேரையும் நீங்க வைத்திருக்க சீப்பஸ் எழுதி கொள்ளுங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் நல்லா படிக்கணும், ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலும் சிறந்து வளரணும். உண்மை தேடக்கூடிய மனது எல்லாருக்கும் தாரும், ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கண்ணா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையே கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்களை அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களை அனைவருக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம், எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: நீதிபதியின் புஸ்தகம் 23 அதிகாரம் 18 வசனம்.
1: நிச்சயமாகவே முடிவு உண்டு,
0: நிச்சயமாகவே முடிவு உண்டு,
1: உன் நம்பிக்கை வீண் போகாது,
0: உன் நம்பிக்கை வீண் போகாது. அம்மாரி மாணவர்களே, நிச்சயமா உங்களுக்கு முடிவு உண்டு. என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ, எதற்கெல்லாம் ஜெபிச்சுட்டு இருக்கீங்களோ, என் ஜெபம் கேட்கப்படலைன்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஒரு வேளைக்கு என் வாழ்க்கையில ஏன் எப்ப அற்புதம் நடக்கும், என் வாழ்க்கையில் அற்புதமே நடக்கலையே, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குமா, அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா, என் வாழ்நாள் முழுதும் கண்ணீர் தானே வடிச்சிருக்கிற அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா கத்தடி வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாக உனக்கு முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கத்தட்ட நீங்க நம்பல, நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. நிச்சயமா உங்களுக்கு முடிவுண்டு. எதற்கெல்லாம் நினைச்சிருக்கலாம், ஒரு வேளைக்கு கடனுக்காக நினைச்சிருக்கலாம், ஒரு வேளைக்கு குடும்பத்துல திருமணம் நடக்கணும், அப்படி எத்தனையோ காரியங்கள் நினைச்சிருக்கலாம். உங்க காரியங்கள் நிச்சயமா உங்களுக்கு முடிவுண்டு. உங்க கத்தமல நம்பிக்கை வச்ச நம்பிக்கை என்ன செய்யாது, வீணா போகவே போகாது. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், சமர்த்தத்தை படைச்சவர், நீரூற்ற படைச்சவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அவர் தான். அவருனால அவர் மேல வச்சு நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. உங்க நம்பிக்கை நிச்சயமா வீண் போகாது. உங்களுக்கு முடிவு நிச்சயமா, நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க அதுக்கு முடிவு நிச்சயம் உண்டு. கலங்காதீங்க, கண்ணீர் துளைச்சிக்கோங்க. சங்கீத புஸ்தகம் 21 அதிகாரம் 7 வசனம்.
1: ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார்,
0: கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார்,
1: உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாது இருப்பார்.
0: உன்னதமான தயவினால் என்ன செய்ய மாட்டாரு, அசைக்கப்படாது இருப்பார். உன்னதமான ஒரு தயவு அவ்வளவு. அதனால ராஜா நம்பிக்கிறதுனால அவர் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாள் ராஜா என்ன செய்ய மாட்டாரு, அசைக்கப்படுவதில்லை. நிறைய பேர் சொல்ல, நாங்க நம்பி நம்பி வெக்கப்பட்டு போயிட்டாங்க. எவ்வளவோ அந்த மனிதனை நம்பணும், இவங்களை நம்பணும், அவங்க குடும்பத்தார் நம்பணும், என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பணும், எவ்வளவோ வெக்கப்பட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. இங்க சொல்றாரு ராஜா என்ன, யார நம்பியிருந்தாரா, கத்திர நம்பியிருந்தாரா. அவர் தயவினால என்ன செய்யல, அசைக்கப்படவே இல்லை. வாழ்க்கையில ஒரு நாள் கூட அசைந்து போகல. அதே போல அருமையானவர்களே, இயேசுவை நம்பினீங்க, ஒரு நாள் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. நம்பிக்கைக்கு நிச்சயம் உங்களுக்கு உங்க முடிவு நிச்சயம், உங்க முடிவுக்கு ஒரு அற்புதம் கத்திர செய்வார். கலங்கே வேண்டாம், கத்தர் நம்புங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். கத்தர் நம்பளுங்க, யாரும் என்ன செய்ய மாட்டார், வெக்கப்பட்டு போகவே விட மாட்டார். கலங்காதீங்க. சங்கீத புஸ்தகம் 22 சங்கீதம் 4 வசனம்.
1: எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள்,
0: உங்களிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள்,
1: நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர்.
0: பாருங்க, உங்க பிதா சங்கீதக்காரர் சொல்றாரு, எங்க பிதாக்கள் நம்பினார்கள், என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சார் ஆண்டவர், நம்பினவங்களை விடுவிச்சார். நீங்க நம்பியிருக்கீங்களா, யாருமே விடுவிக்கலன்னு நினைச்சிருக்கீங்களா, எத்தனையோ மனிதர் நம்பி நம்பி மோசம் போன, அவங்க நம்மளே இவங்க நம்மளே, எனக்கு விடுவிக்காரு யாருமே இல்லை, அப்படியே கஷ்டத்துல பண கஷ்டத்துல கஷ்டப்படுறேன், கடன் பிரச்சனாலும் கஷ்டப்படுறேன், எனக்கு வாழ்க்கையில எதுவுமே நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா. சங்கீதக்கார சொல்றேன், பிதாக்கள் அவர் கத்தர் மேல நம்பி இருந்தாங்களா, அவர் என்ன செஞ்சாரு, நம்பினவங்கள விடுவித்தார். உங்கள் வாழ்க்கையில் விடுவிப்பார். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, என்ன கண்ணீரா இருந்தாலும் சரி, உங்களை விடுவிக்க வல்லவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார், நிச்சயமா உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா உங்களை விடுவிப்பார், கைவிடவே மாட்டார். நம் வானத்தையும் பூமியை படைத்தவர் நம்பி இருக்கிறோம், வானாதி வானவர் நம்பிக்கை, நம்மளை படைச்சவர் நம்பி இருக்கிறார். ஒரு நாள் நம்ம கைவிட மாட்டார், கலங்காதீங்க. 33 சங்கீதம் 21 வசனம்.
1: அவருடைய பரிசுத்த நாமத்தை,
0: அவர் பரிசுத்த நாமத்தை
1: நாம் நம்பியிருக்கிறபடியால்,
0: நம்முடைய இருதயம்
1: அவருக்குள் களி கூறும்.
0: பாத்தீங்களா, கத்திர நம்பியிருக்கலாம், இருதயம் என்ன செய்யும், கத்திற்குள்ள களி கூறும். கலங்காதீங்க, கத்திர முழுமையா நம்புங்க. அவர் தான் நம்பத்தக்கவர். இந்த உலகத்தில் யாருமே நம்பத்தக்கவர் இல்ல, உலகத்தில் யாருமே நம்பத்தக்கவர். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நம்பத்தக்கவர். அவர் நம்பிருந்தா என்ன செய்வோம், களி நம்ம என்ன செய்யும், களி கூறும். நிச்சயமா நம்ம அவர் நம்பினோம்னா நம்ம இறுதி ஒரு நாள் களி கூறும். அல்லேலூயா. ஏஸ்பாடு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையே நம்பியிருக்கிறேன், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு நம்பிக்கை, எனக்கு எல்லாமே நீங்க தான். 71 சங்கீதம் 5 வசனம்.
1: கர்த்தராகி ஆண்டவரே நீரே என் நோக்கமும், என் சிறு வயது தொடங்கி, என் நம்பிக்கையுமாய் இருக்கிறேன்,
0: நம்பிக்கையுமாய் இருக்கிற. பாத்தீங்களா, தாவீது பாருங்க, சிறு வயது தொடங்கி யார நம்பினாரா, யார நம்பினாரு, கர்த்தர் நம்புற. அதனால என்ன செய்யறாரு பாரு, நீரே நம்பி நீரே நோக்கமும் திருவைத்தங்க உண்மையை நம்பி இருக்கிறேன்னு சொன்னார். அதனால அவர் என்ன செஞ்சாரு, ஆடு மேய்ச்சி தாவித எப்படி மாத்திட்டாரு, பெரிய ராஜாவா மாத்தினாரு. அல்லேலூயா. நீங்க யாரெல்லாம் கர்த்தர் உண்மையா நம்பிருந்தீங்கன்னா உங்க வாழ்வுக்கு பெரிய உயர்வு உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் முழுமையா நம்பணும், உங்க வாழ்வில் பெரிய உயர்வு உண்டு, பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அவர் நம்பினவங்க யாரும் வெக்கப்பட்டு போகவே மாட்டோம். அல்லேலூயா. சரி, நான் கர்த்தர் நம்பின பக்தர்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாக்குறோம், கர்த்தர் நம்புறவங்க யாரெல்லாம் எப்படி எல்லாம் ஆசீர்வாதம் தெரிஞ்சாங்க, எப்படி எல்லாம் கர்த்தர் நம்புறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 37:5.
1: உன் வழியை
0: கர்த்தருக்கு
1: ஒப்புவித்து
0: அவர் மேல் நம்பிக்கையாயிரு,
1: அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.
0: நம் வழி அவற்றை ஒப்புரச்சு. ஆண்டவரே, எனக்கு நீர் இல்லாம இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல, என்னை முழுமையா அர்ப்பணிக்கிற ஆண்டவரே நீர் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முழுமையா அவர் கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும். இங்க பாதியும் உலகத்துல பாதியும் இருக்கக்கூடாது. உன் வழியோ கர்த்தருக்கு ஒப்புவித்து, என் வழி இல்ல ஆண்டவரே, நீங்கதான் நடத்தணும், நீங்க தான் ஒவ்வொரு நாள் நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் கர்த்தரை நம்ம வழியை ஒப்புவிக்க வேண்டும். எப்படி வைக்கணும், மனப்பூர்வமா ஒப்புவிக்க வேண்டுமா? நியாயாதீதியின் புஸ்தகம் 5:9.
1: ஜனங்களுக்குள்ளே
0: தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுக்க
1: இஸ்ரவேலின் அதிபதிகளை
0: என் இதயம் நாடுகிறது. பாத்தீங்களா, மனப்பூர்வமான ஒப்பு கொடுக்கணுமா? கர்த்தத்தை எப்படி ஒப்பு கொடுக்கணும், மனப்பூர்வமா. இயேசு நீர் தான் எனக்கு, நீர் தான் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், நீங்க தான் குடும்பத்தை நடத்தணும், நீங்க தான் குடும்பத்திற்கு தடைகளை மாற்றும், நீங்க தான் கடன் அடைச்சு தரணும், நீங்க தான் கண்ணீர் துடைக்கணும், நீங்க தான் பிள்ளைகளுக்கு நல்ல மேரேஜ் நடக்கணும், எங்களுக்கு குழந்தை பாக்க நீங்க தான் தரணும், எல்லாமே நீங்க தான். என்னால முடியாது, உங்களால தான் முடியும். என் பிள்ளைகள் நல்ல மதிப்புறாங்க பாஸ் பண்ணணும், என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், என் பிள்ளைகளை நீங்க தான் வளர்த்து தரணும், எனக்கு ஒன்னும் ஞானம் இல்லை, என் பிள்ளைகள் நல்லா வளர்த்து தரணும்ன்றவர் நீங்க தான் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமா கர்த்தர் கர்த்தர் நம்ம என்ன செய்யணும், ஒப்பிட்டு அவர் மேல என்ன செய்யணும், நம்பிக்கையா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவரே நம்பணும், நீங்க தான் ஆண்டவர், நீங்க தான் எனக்கு, நீங்க தான் இயேசப்பா என்ன முடத்துல ஒப்பு கொடுக்குற, நீங்க தான் எனக்கு நம்பிக்கை, நீங்க தான் எனக்கு நம்பிக்கை ஆண்டவரே, இந்த உலகத்துல வேற எந்த நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 12:1.
1: அப்படி இருக்க சகோதரரே
0: நீங்கள்
1: உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்
0: தேவனுக்கு பிரியமான
1: ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை
0: முன்னிட்டு
1: உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
0: ஆமாவே, நம்ம ஒவ்வொரு நாளுக்கு நம்ம சரீரங்களை ஆண்டவர் கர்த்தரில் சீவப்பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கை இருக்கணும், கர்த்தாய் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கண்டிப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வாய்க்க பண்ணுவார். வாய்ப்பு பண்ணாரு, பண்ண மாட்டாரா? நிச்சயமா வாய்ப்பு. எங்க அப்படி சொல்றவங்களா, அலையிலே சொல்லுங்க, யாரும் அமைதியா இருக்கீங்க? அலையிலூயா. உங்க வழிகளை கர்த்தரத்துல ஒப்புவித்தார், நம்பிக்கையா இருங்க அவருக்கு. அப்ப என்ன செய்வார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சரீரத்தை என்ன செய்ய, சீவப்பலியா ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரே, என் சரீரத்தை உங்களை கர்த்தரை ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் உங்க காரியங்களை என்ன செய்வாரு, வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி மாத்துவார், என்ன தடை இருந்தாலும் மாத்துவார், என்ன பிரச்சனை மாத்துவார். அவரிடத்துல முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும், மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாதி உலகத்துல பாதி கர்த்தருக்குள்ள முழுமையா கர்த்தரத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர்ல சொல்றாரு, ரோமர் 6:19.
1: உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை
0: அசுத்தத்திற்கும்
1: அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல
0: இப்பொழுது
1: பரிசுத்தமானதை நடக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள்.
0: அவயங்களை முழுமையா கர்த்தரத்துல நீதிக்கு அடிமையா ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதங்களை செய்வார். கர்த்தரத்துல முழுமையா ஒப்பு கொடுக்கணும். நிச்சயம் அவங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையாலும் மாத்துவார், என்ன கஷ்டம் இருந்தாலும் மாத்துவார். அவர்கிட்ட நம்பிக்கை இருக்க வேண்டும், அவ்வளவுதான். முழுமனதோடு நம்பிக்கை இருக்கணும், மனப்பூர்வமா ஒருத்தர் ஒப்பு கொடுக்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வாரு, உங்கள் கஷ்டங்களை மாத்தி உங்க வாழ்க்கையில செழிப்பை தருவார். கர்த்தர் நம்புறவங்க செழிப்பாங்க. ஒரு வசனம் தெரியுமா உங்களுக்கு, வாசித்து பாருங்க. நீதிபதி புஸ்தகம் 28:25 வசனம்.
1: கர்த்தரை நம்புகிறவனோ,
0: கர்த்தரை நம்புகிறவனோ
1: செழிப்பான்
0: செழிப்பான். கர்த்தரை நம்பனே எப்படி இருப்பீங்க சொல்லுங்க, செழிப்பா இருப்பீங்க. உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றாரு, நீரே என் நம்பிக்கை. அதனாலதான் அவர் ராஜாவா மாத்தினார், வாழ்க்கை செழிப்பாய் மாற்றினார். நீங்க கர்த்தரை முழுமனதோட நம்பி பாருங்க, உங்கள் வாழ்க்கை செழிப்பா இருப்பீங்க. சங்கீதத்தின் நீதிமொழி 29:25 வாசித்து பாருங்க. அது சொல்லு, கர்த்தர் நம்பர் உயர்ந்த அடைத்தில் வைக்கப்படுவார் சொல்லி.
1: கர்த்தரை நம்புகிறவனோ,
0: கர்த்தரை நம்புகிறவனோ
1: உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்.
0: உயர்ந்த அடைத்தில் வைக்கப்படுவோம். கர்த்தர் உங்களை எப்படி வைப்பாரு, உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷப்படுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எப்படி வைக்க போறாரு, உயர்ந்த அடைக்கலத்தில். ரெண்டாவதாக கர்த்தர் நம்புறவங்க எப்படி இருப்பாங்களா பாருங்க, சங்கீத புஸ்தகம் 4:5 வசனம்.
1: நீதியின் பழிகளை செலுத்தி,
0: நீதியின் பழிகளை செலுத்தி
1: கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள்.
0: கர்த்தர் மேல் நம்பிக்கை, நீதியின் பழிகளை செலுத்தி என்ன செய்யணும், கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். நீதியின் பழி ஒவ்வொரு நாளும் செலுத்தணும், கர்த்தர்ட்ட நீதியின் பழியை செலுத்தணும். ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி. ஏன் ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, நிறைய பேர் பார்க்கணும், நிறைய மக்களை பார்க்கிறோம், குடிக்கிறாங்க, வெறுக்கிறாங்க. அவங்க கேட்டு பாருங்க, நான் கர்த்தர் தாங்க நம்பி இருக்கிறேன் அப்படின்னு அற்புதம் நடக்காது. பாருங்க, நிறைய பேர் பாவம் எல்லாம் செய்வாங்க, அவங்க சொல்லுவாங்க, எனக்கு கர்த்தர் தான் நம்பியிருக்கோங்க, அவர்னா எனக்கு கண்ணை முழிச்சு பார்க்கவே இல்லை, எனக்கு என்ன கண்ணை முழிச்சு பார்த்துருக்காரு, என் வாழ்க்கையெல்லாம் கஷ்டம்தான் அப்படின்லாம் சொல்றாங்களா. அதங்க ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்யணுமா, நீதியின் பழியை செலுத்தி கர்த்தர் மேல நம்பிக்கை. நிறைய பேர் சொல்லுங்க, என்ன கர்த்தர், எனக்கு கண்ணை முழிக்கவே இல்லை, நான் அவர் தாங்க இரவு போல் நம்புறேன், அவர் தாங்க நான் கும்பிட்றேன், என் வாழ்க்கையில் ஒரு நன்மையுமே காணப்படலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அதான் சொல்றாரு, நீதியின் பழிகளை செலுத்தி என்ன செய்யணுமா, கத்துற அவர்களால் என்ன செய்யணும், நம்பிக்கையா இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இது வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம், இப்போ நம்ம செவிக்க போறோம். என்னோடு கூட சேர்ந்து செவிங்க. ஸ்தோத்திர ஆண்டவரையுமே துதிக்கிறோம், மகத்துமுள்ள ராஜாவையுமே துதிக்கிறோம், மகிமின் தேவனையுமே ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறவரையுமே துதிக்கிறோம். ஆண்டவரையுமே நோக்கி நாங்கள் மன்றாடி செவிக்கிறோம். வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க. மந்திரம் செவனைகள், பெல்லிசனிகளை எல்லாம் உடைச்சு போடுங்க. ஆண்டவரையும் துதிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்க அற்புதம் செய்ய. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கும் ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் குடமாக்க, என்ன வேலை இருந்தாலும் குடமாக்கும் ஏசப்பா. மந்திரம் செவனைகளை உடைத்து போடுங்க, பிசாசுகளை அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சமாளாத மக்கள் சமான் தரணும், கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்களை கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கஷ்டத்தை நீக்கிற முடியா செவிக்கிறோம். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுடைய கஷ்டத்தை மாத்துங்கப்பா, உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பீங்க. ஆசீர்வச்சு உயர்த்த முடியா செபிக்கிறோம் ஐயா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க, சமாதானம் சந்தோஷம் தந்து கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர கற்றுடைய கரம் தாங்கட்டும் அப்பா. வெளிநாட்டு போகணும்னு நினைக்கிற மக்களுக்கு அப்பா, வெளிநாட்டு போக வேண்டிய பணத்தேவைகள் பொருளாதார சந்திங்க. காலேஜ் சேர்ற மக்களுக்கு காலேஜுக்கு போக வேண்டிய பணத்தேவைகள் பொருளாதார சந்திங்கப்பா. நல்ல ஸ்கூல் கிடைக்கணும், பீஸ் கட்டணும் நினைக்கிற மக்கள் பீஸ் கட்ட கிருபை தாரும். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடிய ஆசியங்களை செய்யுங்க. ஆண்டவரே அப்பாமை ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு, இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருளிச்சியுமே. அவர்களிடத்தில் ஒப்புவித்து காரியத்தை அவர் மேல் நம்பிக்கையாரு, காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்கப்பா. பலத்த அற்புதங்களை ஆசீர்வத்தை நீர் கட்டளிட முடியா செபிக்கிறோம். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய்க்கிறீச்சர் தேவன். ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மாக்கிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி எஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. நம்ம செவத்தை கர்த்தர் கேட்டிருக்காரு, சோர்ந்து போகாதீங்க.
2: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: பண்ணது நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்க இருதயால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? 2-4 பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தெடுக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தெடுக்கிறவையில் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றோம், யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் யூஸ் பண்றாரா? 1, 2, 3 எல்லாம் யூஸ் பண்றீங்க. இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி சிஸ்டர், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமம்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு 6 அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா 6 அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கிறேன், எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சீங்கன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி, அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன்ல டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தருடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம் சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க, அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி

இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Koonu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, God bless you.

0: விசுவாசித்தவர்களாகிய நாமோ
1: அந்த இலை பார்தலில் பிரவேசிக்கிறோம்.
0: விசுவாசித்தவர்களாகிய நாமோ எங்க பிரவேசிக்கிறோம்? இலை பார்தலில் பிரவேசிக்கிறோம். விசுவாசம் மிக மிக அவசியம். விசுவாசித்தா தான் எங்க பிரவேசிக்க முடியும்? இலை பார்தல் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். விசுவாசம் தான் மிக மிக அவசியம். நம்ம ஒரு நாள் ஆண்டுட்டு கேட்கணும், ஏசப்பா எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசம் இல்லாம நான் வாழ்ந்த நாட்கள் போகுது, எனக்கு விசுவாசம் தாங்க. அவர விசுவாசத்தை தொடங்குறது ஏசுகிறது தான். விசுவாசத்தை துவக்கிறது யாரு? ஏசுகிறது தான் விசுவாச துவக்குற. அப்ப ஆண்டுட்டு கேட்கணும், விசுவாச துவக்குகிறவரும்
1: முடிக்கிறவர்
0: தான், முடிக்கிறவரும் அவர் தான். நம்ம ஒரு நாள் விசுவாசத்தை ஆண்டவரை கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே என் உள்ளத்துல விசுவாசம் துவக்குங்க ஆண்டவரே. விசுவாசம் இல்லாம பிரியமா இருக்க முடியாதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்க கேட்டோம். விசுவாசம் எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். இரண்டாவதாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம பிரவேசிக்கணும், பரலோகத்துல குடியிருக்கணும்னு சொன்னா என்ன வேணுமா? மத்தியில் சுவிசேஷம் 24:31.
1: வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட,
0: வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட
1: அவர் தம் தூதர்களை அனுப்புவார்.
0: அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார்.
1: அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை,
0: அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை
1: வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு,
0: வானத்தில் ஒரு முனை முதல் கொண்டு
1: மறுமுனை மட்டும் நான்கு திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்.
0: நான்கு திசையில நினைச்சு வேறு யாருக்கு கூட்டி சேர்ப்பாரு? கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை. மத விசுவாசிங்க விசுவாசித்தா தேவனுடைய ராஜ்யத்தில் இலை பெற முடியும். ரெண்டாவது யாரு கூட்டி சேர்க்கிறாரு? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. சங்கீத புஸ்தகம் 4:3.
1: பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்.
0: பக்தியை யாரெல்லாம் பக்தியா இருக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் என்ன செய்வாரு? தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நமக்கு பயபக்தி வேணும். பரலோகத்தில் குடியிருக்கும் நமக்கு என்ன வேணும்? பக்தி வேணும். அப்பதான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா மாற்றுவாரு. அப்பதான் ராஜ்யத்தில் குடியிருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. செவத்திலே விளையாண்டுட்டு செவச்சிலே சரியான மழை செவிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பிரயோஜனம் இல்லை. செவத்தை பயபக்தியோட கத்தர் யார தெரிஞ்சிட்டாரா? பக்தி உள்ள தெரிஞ்சிட்டாரு. நான் பக்தியா இருக்கணும், பயபக்தியோடு ஆண்டவர் ஆராதிக்கணும். இப்ப விளையாண்டுட்டு பிள்ளைகளை வச்சுட்டு விளையாண்டுட்டு பிள்ளையோட பேசிட்டு அப்படி இருந்த ஆண்டு பயபக்தியா இருக்க முடியாது. பக்தி உள்ளவங்களதான் கர்த்தர் தமக்க தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. நம்ம சர்ச்சைக்கு வரலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனா கர்த்தர் வேதம் சொல்றது யார தெரிஞ்சிட்டாரா? பக்தி உள்ளவள. பயத்தோடு பக்தியோடு தேவனை ஆராதித்து முழுதயத்தோடு ஆத்மத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவர் ஆராதித்து தொழுது கொள்ளும் போது கர்த்தர் அவர் தெரிஞ்சு கொள்றார். அதுதான் கர்த்தருடைய சித்தம். பக்தி உள்ள கர்த்தர் தமக்காக தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. நம்ம வேடிக்கை பார்த்துட்டு யார் வராங்க அப்படிலாம் பார்க்க கூடாது. நம்ம கர்த்தருடைய பாதத்தில் வந்துட்டேன்னு சொன்னா பயபக்தியோடும் அவர் தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் புஸ்தகம் 1:4.
1: தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்,
0: அன்பில் எப்படி இருக்குமா? பரிசுத்தம் உள்ளவர்களும்
1: குற்றம் இல்லாதவர்களுமா இருப்பதற்கு,
0: குற்றம் இல்லாதவர்களா இருப்பதற்கு
1: அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே,
0: உலக தோற்றத்துக்கு முன்னே
1: கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே,
0: கிறிஸ்துக்குள் நம்மளை என்ன செஞ்சிட்டா இருக்கு? எப்படி இருக்குமா? நம்ம அன்புல பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்காக என்ன செஞ்சிட்டாரு? உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம தெரிஞ்சிட்டாரு. இப்ப இல்ல, எப்ப தெரிஞ்சிட்டாரு நம்மள? உலக தோற்றம் அதான் நம்மள இப்ப ஒரு குடும்பம் ஆண்டவர் சேர்த்திருக்காரு. அல்லேலூயா. எங்கேயோ பிறந்தோ எங்கேயோ வளர்ந்தோம், இன்னைக்கு கர்த்தர் நம்மள எல்லாம் ஒண்ணு சேர்த்திருக்காரு. அல்லேலூயா. அதெல்லாம் அவருடைய சுத்த கிருபை. அன்பில பரிசுத்தமும் குற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்குதான் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மள தெரிஞ்சிட்டாரு. தெரிஞ்சுக்கொண்டவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 17:14.
1: அவரோடு கூட இருக்கிறவர்கள்,
0: அவரோடு கூட இருக்கிறவர்கள்
1: அழைக்கப்பட்டவர்களும்,
0: அழைக்கப்பட்டவர்களும்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும்,
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும்
1: உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறார்கள்.
0: உண்மை உள்ளவர்களா இருக்கிறார். கர்த்தரோட கூட இருக்க பசங்க யாரெல்லாம்? அழைக்கப்பட்டவங்க ரெண்டாவது, தெரிந்து கொள்ளப்பட்ட மூணாவது, உண்மையில் அதான் முதல் விசுவாசித்தான் நமக்கு இலைப்பரில் கிடைக்கும். ரெண்டாவது என்ன கிடைக்கும், அவர் நம்ம தெரிஞ்சுக்கொண்டு நினைச்சு நமக்குள்ள பக்தி பயத்தோடும் பக்தியோடும் தேவனை தொழுது கொள்ளுமானா கர்த்தர் நிச்சயமா நம்மளை தெரிந்து கொண்டிருப்பாரு. அது எப்பயிலும் தெரிஞ்சுக்கிட்டாரா, உலக தோற்றத்துக்கு முள்ள அன்பில பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களா இருக்கிறதுக்காக உலக தோற்றத்துக்குள்ள நம்ம தெரிஞ்சிட்டாரு. அல்லேலூயா. மூன்றாவதாக ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 15:23.
1: பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்.
0: பின்பு அவர் வரும்போது யார் உயிர்ப்பிக்கப்படுவார்? அவருடையவர்கள். முதல் ஏத்திர விசுவாசம் உள்ளவங்கள கத்த உயிர்ப்பிக்கிறாரு. விசுவாசம் இருந்தா அவர்கள் நம்மளும் இளைப்பாருவோம். கத்த நம்மளை கொண்டு வர்றார் வரும்போது. அல்லேலூயா. முதல் விசுவாசம் தேவை. ரெண்டாவது என்ன தேவை? தெரிஞ்சுக்கொண்டா கர்த்தர் ராஜ்யத்துல இருப்போம், கூட இருப்போம். அழைக்கப்பட்டவர்களும் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர் அவரோடு இருக்க முடியும். மூன்றாவது அவருடையவர்கள். அவருடைய யாரு வாஸ்து பாருங்க, ராமர்கள் இருப்போம் 8:9.
1: கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல.
0: அவருடையவன் அல்ல. அபிஷேகம் யாருக்குள்ள இல்லையோ அவங்கள யாருடையவில்லை, கிறிஸ்துவடைய அல்ல. இன்னும் கர்த்தர் வேதம் சொல்ல நான் சொல்லல, கர்த்தர் வேதம் சொல்லுது. அபிஷேகத்துல ஒவ்வொரு நாள் நிறைஞ்சிருக்கணும். பரிசுத்தன் அபிஷேகம் ஒவ்வொரு நாள் நிறைஞ்சி துதிச்சுட்டே இருக்கணும். பரிசுத்தவனின் அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா என்ன அடையாளம்? நம்ம நிறையது மாத்திரல, அன்னி பேசுறது மாத்திரல, எது அடையாளம்? பரிசுத்தவன் வந்து பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நாய்த்திருப்பு குறிச்சு உலகத்தை கண்டி துணர்த்துவார். அது ஒரு அடையாளம். இன்னொரு அடையாளம் சரி, கர்த்தரை போல போதிப்பவர் யார்? அவர் தப்பா ஏதாவது நம்ம தப்பான காரியம் செஞ்சுட்டு நம்ம போதிப்பார், இப்படி செய்யக்கூடாது தப்புன்னு சொல்லுவாரு. அது மாதிரி இன்னொரு அடையாளம் யோவான் சுவிசேஷம் 16:13.
1: சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்.
0: அதுதான் நம்ம பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றிருக்கிறோமா பெற்றுக்கொள்ளாங்கிறது அடையாளம். ஒரு வேளைக்கு நம்ம அன்னி பேச பேசிட்டு தானே இருக்கிற அபிஷேகம் பெற்றிருக்கேன்னு சொல்லி மேமாந்து வரக்கூடாது. நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் வந்து ஆண்டு அபிஷேகத்தில் எல்லாரும் நிரம்புவோம், நான் தான் நிரம்புறேன் அப்படின்னு நம்ம மேம்பது வரக்கூடாது. பரிசுத்தாவினர் இருந்தாருன்னா என்ன செய்வாரு? அவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நாயத்திருப்பு குறிச்சு கண்டித்து உணர்த்துவார். அது மாத்திரம் ரெண்டாவது செய்வாரு, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதுல நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தை குறித்தோ போதிக்கும், சகல சத்தியத்துக்கு வழி நடத்துறாரு. அபிஷேகம் நீங்க பெற்றுக்கொள்ளாம இருப்பீங்களா? நான் நிறைய பேர் அபிஷேகம் குறைஞ்சிருக்கீங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அதங்க சொல்றாரு கர்த்தர் வேதம் சொல்லுது. ராமர் 8:9.
1: கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்
0: அவருடையவன்
1: அல்ல.
0: யாருக்குள்ள கிறிஸ்து ஆவி இல்லையோ அவங்க யாருடையவர் அல்ல? கிறிஸ்துவோடவர் அல்ல. நம்ம ஏமாந்துருக்கோம், நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன், அன்னி பேசுறேன், நான் பரிசுத்தன் அபிஷேகத்தில் எல்லாரும் நிரம்பும், நான் நல்லா நிறைஞ்சிருக்கேன் வச்சு ஏமாந்துடக்கூடாது. கிறிஸ்து ஆவி இல்லாதவன் அவருடைய வேற அல்ல. அப்ப நீங்க பரிசுத்தன் நிறையும் போது நமக்கு பரிசுத்தன் நம்ம கூட பேசணும், நம்ம தப்பு பண்ணும்போது நம்ம கண்டிச்சு உணர்த்தணும். அது மாத்திரல, நம்ம ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது இதுல வழி இல்லை, இதுல நடங்கின ஆண்டவர் சொல்ற சத்தத்தை கேட்கணும். பரிசுத்தன் வந்து சகல சத்தியத்தை நமக்கு சொல்லி தருவார். அதனால நம்ம பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றுக்கிறோமா இல்லையான்னு நம்மளே நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றிருக்கேன்னு சொல்லி யார் ஏமாந்து போக வேண்டாம். இன்னைக்கு நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திர கிறிஸ்தவர்கள் தான் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ற பாருங்க, கலாத்தியர் புஸ்தகம் 5:24.
1: கிறிஸ்துவனுடையவர்கள்
0: தங்கள் மாம்சத்தையும்
1: அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.
0: கிறிஸ்தவனை யார் என்ன செய்வாங்களா? அவர் ஆசை இச்சையில என்ன செஞ்சிருக்காங்க? சிலுவில அரைஞ்சிருக்காங்க. ஆண்டவர் சொல்ல, நான் உலகத்தை நல்லது போல் நீங்களும் உலகத்தை நல்ல. கிறிஸ்துவோட மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவில அரைந்திருக்கிறாங்க அப்படின்னு அறையப்பட்டிருக்கிறோமா? கிறிஸ்துக்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றோமா? அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். முதல் விசுவாசம் இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு, விசுவாசம் இருந்தாதான் இளைப்பாறுதல பிரவேசிக்க முடியும். ரெண்டாவது, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். மூன்றாவது, கிறிஸ்தவடையவர்கள் என்ன செய்யுங்க, ஆண்டு வரும்போது என்ன செய்வாங்களாம், உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யார் அது? கிறிஸ்தவம் கிடையங்க. கிறிஸ்து ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்து ஆவி கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? தங்களை மாம்ச ஆசை இச்சைகளை என்ன செய்யணும்? சிலுவில அறையப்பட்டிருக்கணும்.
2: கற்றுக்கள் வந்தவர்களே, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்போதும் செவிக்க போறோம். எங்கள் அன்பாடி இயேசுத்து வழி நடத்துறங்க தகப்பரே, கோடான கொடி ஸ்தோத்திரமையா, அந்த நிகழ்ச்சி பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வங்க, பலப்படுத்துங்க, சமாந்தேலி ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. கத்துடி கீர்வு அவங்க சூழ்ந்து கொள்ளட்டும். கத்துடைய பிரசரம் மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறமையா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் ஆசீர்விக்கிற தேவனாய் கர்த்தாவே, போற்றுகிறமை, வாழ்த்துகிறோம், அணுகிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பரையுமே ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்க அப்பா. நீங்க கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருன்னு சொன்னீங்களாண்டவரே. எத்தனை பேர் கடனால் கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க, கண்ணீரை தொடங்க, பிரச்சனை நீக்குங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நேசுடைய கரம் தாங்கட்டுமப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறோம். மன நோயினால் கஷ்டப்படுற மக்களை சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க அப்பா அமை ஸ்தோத்திரம். ஆற்று பெருமனைப்பட்ட மக்களை குணமாக்குங்க, மந்திரக்கட்டு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. கத்துடி கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. அப்பா அமை துதிக்கிறோம். அப்பா அம்மையை நோக்கி நாங்கள் பார்க்கிறாண்டவரே. அப்பா ஹார்ட்ல பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க. தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணீரின் கவலை பிரச்சனைகள் எல்லாம் மாற்றிருங்காண்டவரே. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைக்கிற எங்கள் அன்பின் தகப்பனையுமே கோடான குடி ஸ்தோத்திரம். அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வேண்டிக் கொள்வதற்கு அழைப்பதற்கு அதிகமாய் கிரியிற தேவனை நீங்க இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத சகோதரருக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும், தூக்கம் இல்லையு சொல்லி கலைஞருக்கிற குடும்பங்களுக்கு தூக்கத்தை தரணும் ஐயா. வீடு கட்ட முடியலன்னு கலைஞருக்கு குடும்பங்களை வீடு கட்ட உதவி செய்யுங்க. கடனோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை செய்யுங்க அப்பா. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவரை சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்கூலுக்கு பணம் கட்டணுமேனு சொல்லி கலைஞருக்கு மக்களுக்கு ஸ்கூலுக்கு பணம் கட்டத்தக்கதாக தேவைகளை சந்திக்க முடியாது வைக்கிறோம். கத்தரி தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்களப்பா. சிங்கக் கொட்டிகள் தாழ்த்தி அடைந்து பட்டினியா இருக்கும், கத்தரி தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்களே. ஆசீர்வித்து உயர்த்தங்கப்பா. நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனம் உங்களை ஆளுகை செய்யட்டுமாப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க, பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா பேரையும் சீஃப் போஸ்ட் எழுதிக்கோங்க. எல்லா துதிகனமாக்கி முக்கிய செலுத்துறோம். யாஸ்பா நாமத்துல தாழ்மையாக்கி ஜூரம் பரமசிதாவே. ஆமே. கத்தனை சேர்த்து கேட்டா சோர்ந்து போகாதீங்க.

பண்ணதும் நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்க உறுதியால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கர்த்தருக்கிருபையினால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கர்த்தருக்கிருபையில் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? ஒன்னு ரெண்டு மூணு எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கீங்க. இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்க பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்க பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும் ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கிற எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நடிச்சீங்கன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ளலாம். தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. இது எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன்ல டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தருடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கிட்ட வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் தந்த வசனம் யோவான் சுவிசேஷம் 15:16.
1: நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
0: பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, வானாதி வானவர் ராஜாதி ராஜா சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிஞ்சு கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிஞ்சிட்டேன். யார் நம்மளை தெரிஞ்சிட்ட? வானத்தின் பூமி படைத்தவர் நம்மள அவரு பிள்ளையா தெரிஞ்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, ஆண்டவர் நமக்கு நம்மளை தெரிஞ்சிட்டாரு. யாரெல்லாம் கர்த்தர் தெரிஞ்சு கொள்றாரு பாருங்க, 4:3.
1: பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்.
0: பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிஞ்சு கொள்றார். யாரெல்லாம் கர்த்தர் பக்தியா இருக்கோ, நிறைய நெருங்கி ஜீவிக்கணும், வாஞ்சியா இருக்கணும், அந்த வாஞ்சி நம்மள அறியாமே வரும். செவிக்கணும் துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். என்ன இருந்தாலும் இல்லாம போறாலும் கர்த்தர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அறியாமே இந்த வாஞ்சி வரும். செவிக்கணும் பக்தி உள்ள கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம அறிஞ்சிக்கலாம். நமக்குள்ள அந்த வாஞ்சி வருதா? ஐயோ செவிக்கணுமே, நம்ம செவிக்கிறோமா? நம்ம அறியாமே வரும். ஐயோ யாராச்சும் ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்லிட்டா நம்ம அறியாமே அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவோம். ஐயோ அவங்க கஷ்டம் மாறணும், அவங்க கண்ணீர் துடைக்கணும், அவங்களுக்காக செவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள அறியாமே அந்த பாறை நமக்குள்ள வரும். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, பக்தி உள்ள கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை கூட சாக்கிரதையா இருக்க, பிசாசு தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் வஞ்சிக்கிற காலம். யோவான் சுவிசேஷம் 6:70.
1: இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ள எப்படி? இரவெல்லாம் பாசிங்க இருந்து ஜெபம் பண்ணி தான் கர்த்தர் நினைச்சாரு. 12 பேரையும் கர்த்தர் தெரிஞ்சிட்டாரு.
1: உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான்
0: பாத்தீங்களா. கர்த்தர் நினைச்சாரு, இரவெல்லாம் செவித்துதான் தேவனா கர்த்தர் என்ன செஞ்சாரு? சீசர்கள் தெரிஞ்சு கொண்டாரு. அவங்க செஞ்சிருக்கான் பிசாசா இருக்கு. ஏன் பிசாசு? அவனுக்கு என்னாச்சு? அவன் வந்து பொருளாசை, படம். அப்ப அது மாத்திர கர்த்தருடைய இருக்கிறப்ப தேவனோடு இருப்பான். தேவனை விட்டு பிரிஞ்சு போடப்ப உலகத்துல மக்கள போய் இயேசு கிறிஸ்த காட்டி கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி உலகத்துல இருந்தா கொஞ்சம் யேசுபாவுக்குள்ளயும் இருந்தான். அதனால பிசாசு என்ன செஞ்சான்? அவனை முதல்ல என்ன செஞ்சான்? காட்டி கொடுன்னு உள்ளத்துல பேசினான். 30 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டுருன்னு சொல்லி பேசி கொஞ்சமா முதல் உள்ளத்தை தூண்டினா திரும்ப என்ன செஞ்சிட்டான்? உள்ளத்துக்குள்ள பூத்துட்டான். அதான் நம்மளுக்கு பிசாசு முதல்ல நம்ம உள்ளத்துல பேசிட்டே இருப்பான். நீ ஏன் இப்படி இருக்க? நீ சும்மா நல்லா ஜாலியா இருக்கலாம். நீ ஏன் இப்படி இருக்க? நீ இப்படி இருக்க? நீ கடவுளுக்கு நல்லா நீ இருக்கிறதோட பேசாம உலகத்திலேயே இருக்கலாம்ல. என்ன கருத்துக்குள்ள இருந்தோ உனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மள உள்ள என்ன செய்வான்? தூண்டுவான். நமக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும் போது அவனுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன செய்ய? நம்ம உள்ளத்துக்குள்ள பூந்துருவான். அதை நமக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதை கத்துட்டு வேதம் சொல்லி அவரு பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க, கொடுக்க கூடாது. அவன் என்ன தூண்டாலும் சரி, இயேசு தவிர அந்த உலகத்துல எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள உறுதியா இருக்கணும். இயேசுதான் என்ன வந்தாலும் சரி, இயேசு தவிர அவர் விட்டு வாழ்தரமும் நம்ம சாயக்கூடாது, அவர் விட்டு இடபுறமும் சாயவே கூடாது. அப்ப கடைசி நாள் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 24:24.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி கூடுமானால்
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக
1: பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கத்தக்கதை பெரிய அற்புதங்களையும் அடையாளம் செய்வாங்க. அப்ப என்ன செய்வாங்க? உனக்கு அதை தர இதை தர தீர்க்கு தர, உனக்கு இப்படி இருக்கும் அப்படி இல்லாம மறந்து பேசுவாங்க. அது மாத்திரம் ஏமாந்து போற அளவுக்கு என்ன செய்வாங்க? பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாங்க. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்கள் அற்புதங்களை செய்வான். நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. என்ன வந்தாலும் கேசுதான் அப்படின்னு சொல்லி அவர் பாதத்தை நம்ம பற்றி பிடித்துக்கொள்ளணும். நம்ம இயேசுக்கு நம்ம உள்ளத்துல இருந்தா பெரிய சமாதானம் சந்தோஷம் இருக்கும். உள்ளத்துல நம்ம குழப்பம் வராது, சோறு வராது. சோறு வந்தாலும் அது மேற்கொள்ள தேவன் பலன் கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. அதுக்குள்ள இயேசு கிறிஸ்துட்டு இருந்தா பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்குள்ள இருக்கும்போது பிரச்சனையும் வரும், குழப்பம் வரும், ஆனால் வெற்றி கொடுப்பார். நமக்கு ஒரு பெரிய சமாதானம் இருந்துட்டே இருக்கும், சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொரு நாளும் நினைச்சிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வான். நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அங்க இது நடக்குது, அங்க இது நடக்கு, அங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம போயிடக்கூடாது. நம்ம இயேசு விட்டு ஒரு நாள் கூட வலதுறவு இடவரை சாயாத வடிக்கு நம்ம காத்துக்கலாதான். ஆண்டர் சொல்றாரு உபாக்கம் புஸ்தகம் 5:32 பாருங்க, அவர் விட்டு வலதுறவும் சாயக்கூடாது, அவர் விட்டு இடதுறவும் சாயக்கூடாது.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே
0: செய்ய
1: இருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கற்பித்தபடியே செய்ய எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். முதலாவதாக தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தர் ரட்சிக்கிறார். 2 Thessalonians 2:13.
1: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும், சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும்,
0: ரட்சிப்படையும்படிக்கு
1: ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே.
0: நான் ரட்சிப்படையதான் கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஆதி முதலே தெரிஞ்சிட்டு. ஆதில இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நேத்து நம்ம தெரிஞ்சு கொள்ள எப்ப தெரிஞ்சிட்டாரு? ஆதி முதல். அதனாலதான் நம்ம சத்தியத்தை விசுவாசிக்க முடியுது. நிறைய பேர் பாருங்க, சத்தியத்துல நிறைய பேர் விசுவாசிக்க முடியும். இப்ப எல்லாம் என்னன்னா கட்டுக்கதை, எங்க என்ன சொல்றாங்க அதை சொல்றாங்க. சத்தியத்து மேல நிறைய பேர் விசுவாசம் எல்லாமே விசுவாசம் வஞ்சிச்சுட்டு இருக்கிறான். ஆதி முதல் தெரிந்து கொள்ள நம்ம என்ன செய்யறாரு? தேவன் நம்மள ரட்சித்து இருக்கிறாரு. ரட்சிக்கப்படாம இருப்போமா? நீ ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே என்ன ரட்சிக்க பண்ணப்பா, இந்த ரட்சிப்பின் அருமை எனக்கு வேணும். ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டதான் கர்த்தத்தை உறுதியா நினைச்சிருக்க முடியும். நம்ம செவத்துக்கு வந்தனாலும் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கலாலும் இல்ல, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தா நம் வாழ்க்கையில் ரட்சி பெறும். எபேசியன் புஸ்தகம் 2:5.
1: கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள்,
0: கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை தேவனுடைய கிருபையினால என்ன செஞ்சாரு? ரட்சித்தறாரு. ஆண்டவர் நீ எப்படியாவது ரட்சியும் ஐயா, கிருபையினால என்னை ரட்சித்தள்ளும், நான் ரட்சிக்கணும் ஐயா, நீ முழுமையா என்னை ரட்சித்தள்ளும் கேட்கணும். 8 2:8.
1: கிருபையினாலே,
0: கிருபையினாலே
1: விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
0: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
1: இது உங்களால் உண்டானதல்ல,
0: உங்களால் உண்டானதல்ல,
1: இது தேவனுடைய ஈவு.
0: தேவனுடைய ஈவு. நம்ம கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம இதுவரைக்கும் செய்த பாவங்களை எல்லாம் தேவன் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நமக்குள்ள ஒரு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அதான் தேவன் தந்த அது ஒரு ஈவு. நமக்கெல்லாம் கர்த்தர் கிருபையா ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாம ரட்சிப்பை கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். தீத்தின் புஸ்தகம் 3:5. தீத்தின் புஸ்தகம் 3:5.
1: நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம்,
0: நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம்
1: அவர் நம்மை ரட்சியாமல்,
0: அவர் நம்மை ரட்சியாமல்
1: தமது இரக்கத்தின்படியே,
0: தம்முடைய இரக்கத்தின்படியே
1: மறு ஜென்மம் ஒழுக்கினாலும்,
0: மறு ஜென்மம் ஒழுக்கினாலும்
1: பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும்,
0: பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலாலும்
1: நம்மை ரட்சித்தார்.
0: நம்ம ரட்சித்தான். நம்ம நம்ம செய்த நீதினால, நம்ம அதை செய்த இதை செய்ய அப்படி இல்ல, அவருடைய கிருபினால அவர் என்ன செஞ்சாரு? மறுச்சன் மெழுக்கினால நம்ம கர்த்தர் என்ன செஞ்சாரு? நம்மள ரட்சித்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு குறித்து கவலையற்றிருப்போமால வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ரட்சிப்பை பெற்ற ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. பட்டு புடவை கட்டிருக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த புடவை எத்தனை பாதுகாக்கிறோம் இல்லையா? அழுக்கொட்டாம அப்படி பாக்குறோம். நம்ம ஆத்தும ரட்சிப்பு மிகவும் வெளியேறப்பட்டது. அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். எபிரேயின் புஸ்தகம் 2:4.
1: அடையாளங்களினாலும்,
0: அடையாளங்களினாலும்
1: அற்புதங்களினாலும்,
0: அற்புதங்களினாலும்
1: பலவிதமான பலத்த செய்கைகளினாலும்,
0: பலத்த செய்கைகளினாலும்
1: தம்முடைய சித்தத்தின்படி,
0: தம்முடைய சித்தத்தின்படி
1: பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும்,
0: பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும்
1: தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, நாம் கவலை அற்றிருப்போமானால், தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
0: ரட்சிப்பா கேட்கணும். ஆண்டவரே நீ ரட்சிக்க மாட்டவரே, எப்படியாவது ரட்சித்தனும், எனக்கு முழுமையா பாவ மன்னிப்பு நிச்சயம் வேணும். முதல்ல கர்த்தர் நம்ம சந்திச்சவளை முதல்ல ரட்சிக்கிறாரு, ரெண்டாவது நமக்கு அபிஷேகம் கொடுக்கிறாரு. நம்ம ரட்சிப்பு பெற்றிருக்கிறோமா படலையான்னு நம்ம உள்ள தலைசி பார்த்தா நமக்கு தெரியும். பழைய பாவத்துல வெற்றி இருக்கா? பரிசுத்தவனை பெற்றிருக்குமா இல்லையானு எப்படி தெரியும்? பரிசுத்தவன் வந்து என்ன, பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நாய்த்திருப்பு குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்தார். பரிசுத்தவனை பெற்றிருக்கிறோமா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கா? நம்ம நம்ம என்ன செய்யணும்? உள்ளத்தை ஆராய்ஞ்சி அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்க முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தர் என்ன செய்யறாரு? ரட்சிக்கிறார். இரண்டாவதாக ஒன்னு பேதின் புஸ்தகம் 2:9.
1: நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு
0: வரவழைத்தவருடைய
1: புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு
0: தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ரெண்டாவது என்ன செய்ய முதல் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ரெண்டாவது ஆண்டுடைய புண்ணியங்களை எல்லாருக்கும் சொல்லணும். ஆண்டு செய்த நன்மைகளை, ஆண்டு செய்த கிருபைகளை, ஆண்டு வாழ்க்கையில் செய்த எல்லா ஆசீர்வாதத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம கர்த்தர் என்ன செஞ்சார், நம்மள தெரிஞ்சிருக்கிறாரு. மற்றவங்களுக்கு சொல்றோமா, நம்ம வாழ்க்கையில செய்த அன்பு, நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்த பாராட்டின கிருபைகள் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்லாம நம்ம அமைக்க வைக்கவே கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை ரெண்டாவது முதல் ரட்சிக்கப்படணும், ரெண்டாவது தேவனுடைய நம்ம தேவனை பற்றி தேவன் செய்த நன்மைகள் எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லணும். அதுதான் தேவன் நம்மள தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க்கின் சுவிசேஷம் 3:14-15 வாசித்து பாருங்க.
1: அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்,
0: நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கர்த்தரோடு இருக்கவும்,
1: பிரசங்கம் பண்ணவும் தாம் அவர்களை அனுப்பவும்,
0: நம்மளை அனுப்பவும்,
1: வியாதிகளை குணமாக்கி,
0: வியாதி நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும், மற்றவங்க வியாதிய குணமாக்க செபத்துல ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு வரங்கள் வேணும், வல்லம் வேணும், குணமாக்குற வல்லம் வேணும் சொல்லி ஆண்டவரை கேட்கணும். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை அதுதான், வியாதியை குணமாக்கவும்,
1: பிசாசை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவெல்லாம் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்.
0: அதிகாரம் நம்மள சும்மா சாதாரண ஏற்படுத்தல, தேவன் எதுக்கு ஏற்படுத்திருக்காரு, நம்மள அதிகாரம் உடையவுல இருக்கிறது தான் தேவன் நம்மள ஏற்படுத்திருக்கிறாரு. இதற்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்க போறோம். எங்களை அன்பான் இயேசித்து வழி நடத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமே துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறமையா. அன்பின் தகப்பனே, நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை கேட்டிருந்த ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, பரிசுத்தாவின் நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, ஜெபிக்க உதவி செய்யுங்க, துதிக்க உதவி செய்யுங்க, உம்மோடு இருக்க உதவி செய்யுங்க, உண்மை அண்டி கொள்ள உதவி செய்யுங்க, உண்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, கேட்கிற மக்கள் உள்ளத்துல விசுவாசத்தை தாரும், பரிசுத்தை தாரும். தகப்பனே, உண்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்கு, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம் செய்வினைகள் பெல்லிசனிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். கட்டுகளை எல்லாம் உடைத்து போடுகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலை இல்லாத குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம். வேலை கொடுங்க சப்பா. திருமணமாகாத குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம். திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்காய் செபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவர, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. வேலையில பிரமோசம் இல்லாத மக்களுக்காய் செபிக்கிற, வேலையில பிரமோசன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக செபிக்கிற, வேலை கன்ஃபார்மாகணும். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க, கண்ணீரை துடைங்க. குடிக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை ஆக்குங்கப்பா. கடனால தவிக்கிற மக்கள் கடனடைக்கு உதவி செய்யுங்க, கஷ்டத்தை மாத்துங்க. அன்பின் தகப்பனே, எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைக்க முடிவாக்கி எஞ்சுகிறங்க தாவே. சாபத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா, பாவத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா. தகப்பனே, உண்மை தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க. தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. கேஸ்ல இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. குடும்பத்துல பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் தகப்பனே. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஐயா. உண்மை அறிகிற அறிவில் வளரணும் சப்பா. கேஸ்ல இருக்கிற மக்கள் வெற்றி கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. தெய்வீக பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிற மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. ஆசீர்வித்து உயர்த்துக பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க இப்படி செய்யப்படுறதுக்காய் கோடான கொடி நன்றி. எங்க செவத்தை கேட்டிருக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரையாஸ்வா நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு வணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். ஹார்வெஸ்ட் பாம்ஸ் இஸ் அன் ISO 9001:2008 சர்டிஃபைட் கம்பெனி எங்கேஜ்ட் இன் மேனுபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் ஹை பிரஷர் ஹோமோஜனைசர்ஸ், ஹை பிரஷர் பாம்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரிப்ளெக்ஸ் பாம்ஸ். Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: இந்த பூமியில எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறவர் கடவுள். எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறார். கிறிஸ்டினா இருக்கிறவங்க, நான் கிறிஸ்டினா இருக்கிறவங்களுக்கும் ஒளி கொடுக்கிறார். எனக்கும் நான் முதல்ல நான் கிறிஸ்டினா தான் இருந்தேன், அப்பயும் ஒளி கொடுத்தாரு. ஆனா ஒரு நைட்ல நம்மளுக்கு கரண்ட் இருக்கு. ஒரு ட்ரூ கிறிஸ்டியனா நம்ம இருக்கும்போது கடவுள் நைட்லயும் கரண்ட் கொடுக்கிறாரு. கரண்ட் இல்லாத நேரத்தில் இன்வெர்டரா இருந்து அந்த டைம்ல நம்மளுக்கு கரண்ட் கொடுத்து எல்லா நாள் எல்லா நேரத்திலையும் நம்ம ஒளியோடு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றாரு. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது, எங்க குடும்பத்துக்கு கிடைச்சது. எல்லா எல்லா வழியிலையும் எங்களை முன்னேற்றினார் கடவுள். அதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
4: கர்த்தரை நான் அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். என் கணவர் வந்து ஃபர்ஸ்ட் முழுமையை கல்யாணம் அனுப்ப முழுமையாக ரசிக்கப்படல. வருஷத்தில் ஒரு வாட்டி சர்ச்சுக்கு வந்தாரு. அப்புறம் வந்து நாங்கள் பெரியமாட்ட சொல்லி ப்ரே பண்ணோம். மாசத்துல ஒரு நாள் வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ வார வாரம் சர்ச்சுக்கு போனாரு. அதுக்காக நான் கர்த்தர் அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். அதே மாதிரி என் பையன் பிளஸ் டூ படிக்கும் போது அவனுக்கு ரொம்ப அஸ்தாயம் கிரிக்கை வந்துருச்சு, ரொம்ப கவலையாயிருச்சு. அப்ப நான் வந்து அங்க மெட்ராஸ்ல இருந்து என்ன செய்யறது எனக்கு தெரியல, அவன் படிக்கவே இல்லை. அப்ப ஒரு நாள் என் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, எஸ்தர் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, பெரியமா இது மாதிரி இருக்கான சரி சொல்லிட்டு அப்பயே பெரியமா போன் மூலமா ஜெபிச்சாங்க. ஜெபிச்ச வேலையில நான் கண்ணால பார்த்தேன், என் பையன் முட்டிக்கால் போட்டு ஜெபிச்சான். பெரியமா ப்ரேயர் தண்ணி அந்த அவங்க ப்ரேயர் கொடுத்தாங்க, அதுலயும் ப்ரே பண்ணாங்க. அந்த தண்ணியை தெளிச்ச வேலை சாத்தா உடனேதான் நான் பார்த்தேன். அவன் கீழே மயங்கி விழுந்து அப்புறம் நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து இப்ப நல்ல காலேஜ்ல படிக்கிறான். அதுக்காக நான் ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து நாங்க வீடு கட்டும் போது வீடு கட்ட முடியாம பல தடைகள் வந்துச்சு. அப்ப இவங்கலாம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ராஜா அண்ணன், எஸ்தர் பெரியமா, அவங்க கூட ஜபக்குழுவினரா வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஜெபிச்சுட்டு போனாங்க. ஆண்டவர் வீடு ஃபுல்லா கட்டி முடிச்சு எங்க குடும்பத்திலேயே நாங்க தான் ஃபுல்லா வீடு கட்டி முடிச்சு எல்லா வீட்டையும் வாடகைக்கும் விட்டு வாடகை வரவும் ஏசப்பா கிருபை செஞ்சார். அதுக்காக நான் ஏசப்பாவை அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து என் பிரஸ்ட்ல வந்து கட்டி வந்துச்சு. அதை போய் நான் பார்க்கும் போது இந்த கட்டி வந்து கேன்சரா கூட மாறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கத்தியோட அளவையும் சொன்னாங்க. அப்புறம் நான் ப்ரே பண்ணிட்டு போய் திருப்பியும் போய் ஜெபிச்ச வேலையில உங்க கட்டி அளவே சின்னதாயிருச்சு, உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் ஆண்டவர் அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக ஜெபிச்ச எஸ்தர் பெருமக்கும் வசந்தியாக்காக்கும் நன்றி. எனக்கு கிரியை செய்த இயேசுப்பாக்காக கோடான கோடி நன்றி.
5: கரங்களை தட்டி கதை நன்றி சொல்லாமா? நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரம். வேற யாரா சொல்றீங்களா?
6: இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க வந்துட்டு எப்பவுமே சர்ச்சுக்கு வந்துட்டு எங்க அப்பாவும் அம்மாவும் தான் போவாங்க. அது கூட எங்களுக்கு ஒழுங்கான சர்ச்சு அமையல. இப்ப கர்த்தர் வந்துட்டு எங்களை நாங்க ஒரு நாள் கூடி ஜபிச்சோம், எங்க குடும்பத்தோட ஜபிச்சோம். கர்த்தர் இப்ப எங்களை வந்துட்டு எல்லா வாரமும் நாங்க தொடர்ந்து 2-3 மாசமா எல்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். அதற்காக அத கிரியை செய்ததால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
7: கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தான் நாங்க சென்னையில இருந்து வந்தோம். அப்ப என் பையன் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறேன்னு சொன்னான். இப்ப 2 மணிக்கு நாங்க இங்க வரும்போதுதான் எக்ஸாம் எழுத போறோமான்னு போன் பண்ணி சொன்னான். இப்ப போன் பண்றான், அம்மா நான் வந்து சென்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்றான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எனக்கு வீடு வந்து வீடு வேணும்னு சொல்லி ரொம்ப ப்ரேயர் பண்ணி அழுது ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். வீடு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. அப்ப ஆண்டவர் அவனுக்கு எல்லா சுகத்தையும் அருளி அவனுக்கு நல்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
8: பிரேஸ் தி லார்ட். நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் எங்க பெரியமா வீட்டுக்கு. இப்ப 8-9 வருஷத்துக்கு கழிச்சு மறுபடியும் வந்திருக்கேன். லாஸ்டா வந்தப்ப எதுக்கு நான் ப்ரே பண்ணேன்னா, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் எங்களை ஒரு ஊர்ல, அதெல்லாம் சென்னையிலயாவது படிக்க வைக்கணும் அந்த ஆசை மட்டும் தான் இருந்தது. அதுக்காக ப்ரேயர் பண்ணிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களே சொந்தமா ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா இந்த வாட்டி வந்து ஸ்டேட் தேர்ட் எங்க பசங்க வந்திருக்காங்க டென்த்ல. அப்படி வந்து அந்த அளவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவர். எங்க ஸ்கூல் நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம்.
9: கத்தோட பஸ்ட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க கடை ஆரம்பிக்கும் போது ரொம்ப தடையா இருந்துச்சு. அப்புறம் பெரியமா வந்து ப்ரே பண்ணி தண்ணி தெளிச்சிட்டு போனாங்க. அடுத்த 10வது நாள்லயே ஆண்டவர் வந்து அங்க கடைய ஓபன் பண்ண கிருபை செய்தாரு. ரொம்ப ஆசீர்வாதமா ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறாரு அந்த கடைய. அது மாதிரி என் பையனுக்கு டெங்கு ஜுரம் வந்து 102 டிகிரி ஜுரம். அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பெரியமா ப்ரே பண்ணாங்க அவனுக்காக. அடுத்த நிமிஷத்திலேயே அவனுக்கு அந்த ஜுரம் அவனை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் டெங்கு பாசிட்டிவ்னு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவனுக்கு ஜுரம்ன்றதே வரல. ஆண்டோட கிருபிக்காக கொடான கோடி நன்றி.
0: கர்த்தருடைய பரிசுத்தாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தியதற்காக தேவனை அதி அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப பலவீனமா இருந்தேன். அப்ப இந்த இடத்துல வந்து நான் 3 மாசம் தங்கி இருந்தேன். எனக்கு ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலை கொடுத்தார். இந்த நாள் வரைக்கும் நல்ல சுகத்தோடையும் பலத்தோடு இருக்கிறதுக்கு தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இங்கு ஜெபித்த பிள்ளைகளுக்கும் அப்பா இந்த ஜபக்குழுவுக்கும் இயேசுங்கிற ஊழியர்களுக்கும் நன்றி உள்ளவளா இருக்கிறேன். என் தேவனையும் அதிகமா ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவுக்காக, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் கொடுத்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். என் தேவனுக்கே ஸ்தோத்திரம்.
10: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்திலே பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள்

0: மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
0: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் aswinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

திரும்பி இருக்கு. மது எங்க இருக்கிற, எந்த இடத்துல இருக்கிற? இன்னைக்கு தேவர இடத்துல திரும்பு. ஆண்டு நம்ம அவர் இடத்துல வரணும்டா விரும்புறாரு, வேற ஒண்ணு விரும்பல. மகளே எங்கிட்ட வா, மகனே எங்கிட்ட வா. ஏன் என்னை விட்டு தூரமா இருக்கிற? எத்தனை நாள் நீ என்னை விட்டு தூரமா இருப்ப? என்னிடத்துல வா. அந்த தாயவையும் நாயத்தையும் கை கொண்டு திரும்பு. தாயவையும் நாயத்தையும் கை கொண்டு விடவிடாம நம்பிட்டு விட்டுறாத. என்னை விட்டு தூரம் போயிடாத. என் மகனே மகளே, என்னை விட்டு நீ தூரம் போயிடாத. என்ன திரும்பி வா, திரும்பி உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன். நமக்காக ஆண்டவராக இயேசுக்கு காத்துட்டு இருக்கிறாரு.

0: அவர் நம்மளுக்காக தான் காத்துட்டு இருக்கிறாரு. கத்திட்டு ஓடி வருவோமா? இயேசு நீர் எனக்கு போதும் ஐயா, நான் நாயத்தையும் தாய்வையும் கை கொண்டு நான் இடவிடாம நம்புறதுக்கு எனக்கு உதவி செய்ங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அவரே தான் அவர்கிட்ட ஓடி வரணும், அவர்கிட்ட ஓடி வரணும். இயேசுவே எனக்கு நீர் போதும், இயேசுவே நீர் போதும். நான் இதுவரைக்கும் மீறி மீறி எத்தனையோ பாவங்கள் செஞ்சிட்டப்பா, நீங்க செய்ய வேண்டாம்னு சொன்ன காரியத்தை நான் திருப்பி திருப்பி அதே தான் நான் செஞ்சேன். எசேக்கியேல் 18:30.
1: ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே,
0: இஸ்ரவேல் வம்சத்தாரே,
1: நான் உங்களில்
0: அவனவனை
1: அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயந்தீர்ப்பேன் என்று
0: கர்த்தராகிய
1: ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம்
0: அக்கிரமம்
1: உங்கள் கேட்டுக்கு காரணமா இருப்பதில்லை.
0: உங்களுக்கு அக்கிரமம் என்ன சொல்லுங்க, கேட்டுக்கு காரணமா இருப்பதில்லை. மீறுதல் மீறி மீறி செய்யறோம் இல்லையா, கோபப்படக்கூடாதுன்னு தெரியும், திரும்ப திரும்ப அதே கோபப்படுறோம். பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், திரும்ப திரும்ப பொய் சொல்றோம். கசப்படக்கூடாதுன்னு தெரியும், கசப்ப திரும்பி திரும்பி வருது. அதுதான் மீறுதல். தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்ச பாவத்தை திருப்பி திருப்பி செய்யறோம் பார்த்தீங்களா, அதுதான் மீறுதல். மீறுதல் விட்டு திரும்ப வேண்டும். மீறல் என்னென்ன மீறல் நமக்குள்ள இருக்கு, நம்ம உள்ள தலைச்சி பார்ப்போம். ஆண்டவர் நீ திரும்பமா, இயேசுவே எனக்குள்ள கோபம் இருக்குப்பா, எனக்குள்ள மீறுதல் இருக்குது. அந்த மீறுதல்னா கோபம் தெரியும், தெரியாது யாருக்கும் இல்ல, தெரியும். அது திரும்பி திரும்பி கோபப்படுறோம். கசப்பு வெறுப்பு வரக்கூடாதுன்னு தெரியும், திரும்பி திரும்பி அந்த கசப்பு என்னதான் அறிக்கிட்ட அறிக்கிடுவோம், அதைத்தான் திரும்பி சொல்லுவோம். அவங்க இப்படி சொல்லிருக்க சொல்லிட்டாங்கல்ல, நான் எப்படி அவங்ககிட்ட சமாளிக்க முடியும்? சொல்லிடுவோம், நல்ல கசப்பதா மாத்துங்க ஆண்டவரே, நான் இதை செய்யக்கூடாது, நான் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். திரும்ப கொஞ்ச நேரம் அவங்க நீ இப்படி சொல்லிட்டா நான் எப்படி இப்படி செய்ய முடியும்? அதுதான் மீறுதல். தெரிஞ்சு தெரிஞ்சு செய்யறதுதான் மீறுதல். பொய் சொல்லலான்னு தெரியும், பொய் சொல்லிட்டே இருப்போம். ஆண்டவரே பொய் கூடாதுன்னு செபிச்சுட்டு போவோம், கொஞ்ச நேரத்துல நம்மள அறியாமே தாராளம் பொய் சொல்றோம். அதான் ஆண்டவர் உள்ளது உள்ளதென்றோ இல்லதென்றோ சொல்லுங்க. அதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமையினால உண்டாயிருக்கும். அதுதான் மீறுதல் விட்டு திரும்ப வேண்டும், கர்த்தர்தல் திரும்ப வேண்டும். கர்த்தர் உங்களை என்னை அதுதான் எதிர்பார்க்கிறார், கர்த்தரை விட்டு திரும்ப வேண்டும். ஓசியல சொல்றாரு, என்னிடத்தில் திரும்புங்க, தயையும் நாயத்தையும் கை கொண்டு இடைவிடாம நம்பிக்கை. தேவன் மேல என்ன செய்யுங்க, நம்பிக்கையா இருங்க. தய என்ன, மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறதே தயை. வாசித்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 19:22.
1: நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை.
0: நன்மை செய்யணும்னு மனுஷங்களை கொண்டிருக்கிற ஆசைதான் தயை. தயன ஒரு ஒண்ணு இல்ல, நன்மை செய்யணும், மற்றவங்களுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும், என்னால முடிஞ்சிருக்க முடிஞ்ச உதவி செய்யணும் உள்ளத்துல ஒரு ஆசை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் தயை. அல்லேலூயா. தயன என்ன சொல்லுங்க, என்ன தயன? நன்மை செய்ய ஆசை இருக்குதா தயை. இங்க சொல்றாரு தேவனிடத்தில் திரும்புங்க, எப்படி திரும்பணுமா? தயையும் நியாயத்தையும் கை கொண்டு தேவன் என்ன செய்யுங்க, எடைவிடாம நம்பிக்கை. நான் என்ன பாருங்க, சங்கீத புஸ்தகம் 19:9.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்,
0: சுத்தமும்
1: என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள்,
0: உண்மையும்
1: அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது.
0: கர்த்தர் நான் என்னதான், உண்மையும் அனைத்து நீதிதான். நம்ம உண்மையா இருந்தாவே அதுதான் நியாயம். நம்ம பேசையில சொல்ல போனா கர்த்தருக்கு திரும்பி என்ன செய்யணும், நமக்கு எல்லாருக்கும் நன்மை செய்யணும் உள்ளத்துல ஒரு ஆசை. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில் உண்மையா இருந்து கத்திர என்ன செய்யணும், இடப்படாம நம்பினீங்கன்னா கத்திர உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அதான் கத்திர சொன்னார், ஒரு நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயம் உனக்கு முடிவுண்டு. முத என்ன செய்யணும், உன் வழிய கத்திரத்துல ஒப்பிவித்து அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. அவர் முழுமையா ஒப்பிவித்து அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். அவர் எப்படி நம்பணும், மனப்பூர்வமா நம்பணும். நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும், நம்ம அவைங்களை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்யணும், நீதியின் பள்ளியில செலுத்தி கர்த்தரத்துல நம்பிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப என்ன நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நொறுங்குண்ட இருதயத்தை நறுங்குண்டாவே தாங்கன்னு கேட்கணும். நீங்க நொறுங்குண்ட இருதயமும் பண்ணிந்த ஆவி உங்களுக்கு இருக்கும்னா கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு இருக்கிற நொறுங்குண்டு வசன் நடுங்கிறவங்கள கர்த்தர் என்ன செய்வார், நோக்கி பார்ப்பார். கர்த்தர் நம்ம சொல்ற நான் படுற கஷ்டம் கர்த்தருக்கு தெரியுதா, அவர் கண்ணே தெரியல. எத்தனை பேர் சொல்ற இல்லையா, அவர் சொல்றாரு என் நொறுங்குண்டு என் வசனத்தை நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன்னு சொல்றாரு. நொறுங்குண்டு உள்ளவங்களுக்கு இருக்கா, கர்த்தர் கேளுங்க ஆண்டவரே நொறுங்குண்டு உள்ளத்தை எனக்கு தாருன்னு சொல்லி கேட்போம். அல்லேலூயா. கடைசியாக சங்கீத புஸ்தகம் 26:1
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே
1: என்னை நியாயம் விசாரியும்,
0: என்னை நியாயம் விசாரியும்,
1: நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன்,
0: நான் உத்தமத்திலே நடக்கிறேன்,
1: நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்.
0: அப்ப சங்கீதர் சொல்றார், உத்தமத்தில் நடக்கிறேன் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நான் தள்ளாடுவதில்லை.
0: நான் தள்ள உத்தமத்தை நடக்கிறேன் ஆண்டவரே, நான் உண்மை நம்பியிருக்கேன். அதான் என்ன செய்ய மாட்டேன், தள்ளாடுவதில்லை. என்னைக்கு அவங்க விழுந்து போவாங்க, என்னைக்கு தான் அவங்க விழுந்து கட்டாயம் ஒரு நாள் விழுந்துருவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. சங்கீதக்காரர் சொல்றாரு, தள்ளாடவே மாட்டேன், என்ன பிரச்சனை விழமாட்டேன், என்ன பிரச்சனை கத்தரையை கைவிட மாட்டாரு, நான் உத்தமத்திலேயே நடக்கிறேன். அதனாலதான் சங்கீதக்காரருக்கு செவிக்கிறார் பாருங்க, 25:21
1: உத்தமமும்
0: உத்தமமும்
1: நேர்மையும்
0: நேர்மையும்
1: என்னை காக்க கடவுது,
0: என்னை காக்க கடவுது,
1: நான் உமக்கு காத்திருக்கிறேன்,
0: நான் உமக்கு காத்திருக்கிறேன். உத்தமம் நேர்மையும் எனக்கு ஜெபத்தை பார்த்தீங்களா, நம்ம ஆண்டுட்டு அது வேணும் ஆண்டவரே இது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் கேட்போம். ஆனா சங்கீதக்காரர் செவிக்கிறாரு, கத்தாவே உத்தமமும் நேர்மையும் என்ன காக்க கடவுது. நம்ம ஒவ்வொரு நாளும் உத்தமத்தை நடக்கணும் ஆண்டவரே, நேர்மையா இருக்கணும் ஆண்டவரே, உத்தம நேர்மையை காக்க கடவுன்னு சொல்லி செவிக்கிறார். நம்ம அப்படித்தான் ஜெபிக்கணும், நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. 28:7
1: கர்த்தர் என் பலனும்,
0: கர்த்தர் என் பலனும்,
1: என் கேடகமாய் இருக்கிறார்,
0: என் கேடகமாய் இருக்கிறார்,
1: என் இருதயம் அவரை நம்பி இருந்தது,
0: என் இருதயம் அவரை நம்பி இருந்தது,
1: நான் சகாயம் பெற்றேன்,
0: நான் சகாயம் பெற்றேன்,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: என் இருதயம் களி கூறுகிறது.
0: பாத்தீங்களா, கர்த்தர் நம்பி இருந்தா என்ன பண்ணுவார், சகாயம் என்னது உதவி பெற்றேன், சகாயம் சகாயம் என்ன உதவி கிடைக்கும், சகாயம் பெற்ற உதவி கிடைக்கும்,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: என் இருதயம் களி கூறுகிறது,
0: என் இருதயம் களி கூறுகிறது,
1: என் பாட்டினால் அவரை துதிப்பேன்,
0: என் பாட்டினால் அவரை துதிப்பேன். பாத்தீங்களா, கர்த்தர் நம்புறோம்னா நமக்கு சகாயம் கிடைக்கும், நம்ம இருதயம் களி கூறும், பாட்டினால் தேவனை துதிக்க முடியும். அவர் முழுமையா நம்பினீங்கன்னா தான் பாட்டினால் அவர் துதிக்க முடியும். நிறைய பேர் முழுமையா நம்பாதனால்தான் அவர் பாட்டினால் துதிக்க முடியல, செவிக்க முடியல, அப்படியே தள்ளாடிடுறோம். கர்த்தர் முழுமையை நம்புங்க. கர்த்தர் தாவி சொல்றாரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், என் உத்தமத்திலே இருக்கேன், என் காலை தள்ளாட மாட்டா விட மாட்டாரு, அவர் நம்புறதுனால தள்ளாட மாட்டேன்னு சொல்றாரு. நம்ம அவரே நம்பணும், நம்ம அவர் நம்பி இருந்தனா நம்ம நமக்கு நமக்கு என்ன கிடைக்கும், சகாயம் உதவி கிடைக்கும். அதனால என்ன செய்யுமா, என் இறுதியும் மகிழ்ந்தது பாட்டினால் அவரை துதிப்பே. அல்லேலூயா. எத்தனை பேர் பாட முடியல, அருமையானவர்கள யோசித்து பாருங்க, பாடின குழப்பம் சோர்வு எத்தனை பேருக்கு வருது, எத்தனை பேர் முழு மனதோட பாட முடியல. சங்கீதக்காரனா இருக்க வாசித்தரலாம், சங்கீதம் 28:7
1: கர்த்தர் என் பலனும்,
0: கர்த்தர் என் பலனும்,
1: என் கேடகமாய் இருக்கிறார்,
0: கர்த்தர் தான் நம்ம பலன். இந்த உலகத்தை என்ன மாத்திர மருந்து என்ன சாப்பிட்டாலும் அது பலன் இல்ல, கர்த்தர் என் பலன், அவர் கேடகமாய் இருக்கிறார்,
1: என் இருதயம்
0: என் இருதயம்
1: அவரை நம்பி இருந்தது,
0: அவரை நம்பி இருக்கிறது,
1: நான் சகாயம் பெற்றேன்,
0: சகாயம் பெற்றேன்,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: என் இருதயம் களி கூறுகிறது,
0: என் இருதயம் களி கூறுகிறது,
1: என் பாட்டினால் அவரை துதிப்பேன்,
0: பாட்டினால் அவரை துதிப்பேன். பாத்தீங்களா, அவர் நம்பணும், உங்களுக்கு இருதயம் களி கூறு, உங்களுக்கு சகாயம் கிடைக்கும், உதவி கிடைக்கும், அவர் தான் உதவிச்சு. அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்ல, என் கொத்தாசரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிற வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரத்திலேயே எனக்கு ஒத்தாசை வரும், அவர் தான் நமக்கு சகாயம் கொடுக்கிற தேவன், அவரையே நம்ப வேண்டும். 119:66
1: உத்தம நிதானிப்பையும்,
0: உத்தம நிதானிப்பையும்,
1: அறிவையும்
0: அறிவையும்
1: எனக்கு போதித்தருளும்,
0: போதித்தருளும்,
1: உம்முடைய கட்பணிகளின் பேரில்,
0: கட்பணியின் பேரில்
1: விசுவாசமாயிருக்கிறேன்,
0: விசுவாசமாயிருக்கிறேன். பாருங்க என்ன சொல்றாரு, நம்ம ஆண்டுகிட்ட தான் கேட்கணும். சங்கீதக்காரர் எப்படி கேட்கிறார் பார்த்தீங்களா, உத்தம நிதானிப்பை அறிவு எனக்கு போதித்தரலும், அவர் நம்பிடம் உத்தம நிதானிப்பை அறிவை போதிப்பார், உண்மை நேர்வை நம்மளை காக்கும். நம்ம கர்த்தரை ஒவ்வொரு நாள் நம்ப வேண்டும். நீதிமொழிகள் 23:18
1: நிச்சயமாகவே,
0: நிச்சயமாகவே
1: முடிவு உண்டு.
0: நிச்சயமா வாழ்க்கைக்கு என்ன உண்டு? முடிவு உண்டு. நம்பிக்கை
1: வீண் போகாது.
0: கத்து நம்புற அவரை முழுமையா நம்பி ஒரு வழிய கத்துறது ஒப்பித்தர் நம்பிக்கை காரியத்தை வாழ்க்கை பண்ணுவார். உங்க கஷ்டத்தெல்லாம் மாத்துவார். மனப்பூர்வமா அவரை நம்புங்க. மனப்பூர்வமா அவரை உங்க சரீரத்தை முழுமையா அர்ப்பணித்து செவிச்சு பாருங்க. நீதியின் பழி அவருக்கு செலுத்துங்க. நொறுங்குண்டு உள்ளத்தோடு அவர் இதில் வாங்க. உங்களுக்கு தந்து அவர் வாசம் பண்ணுவார். உங்களுக்கு நோக்கி பார்ப்பார். அலையிலுயா. மூணாவது என்னது பார்த்தோம்? இடவிடாம அவரை நம்பணும். அலையிலுயா. பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். அலையிலுயா. திரும்ப மன கத்திரனுக்கு என்ன தர்றாரு? நிச்சயம் உங்க வாழ்க்கையில் அற்புத தேவன் செய்வார். நாலாவது கத்த நம்பனால என்ன செய்யும்? சகாயம் பெற்றேன்னு சொல்றாரு சங்கீதக்காரர். உதவி பெற்றேன்னு சொல்றாரு. நம் இறுதியும் கழி பெற முடியும். அவர் பாட்டினால் துதிக்க முடியும். அன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? அன்றைக்கு அர்ப்பணிச்சு செவப்படுவோம்.
2: நிச்சயம் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. எப்படியெல்லாம் நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு நல்ல அழகாக பேசினார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆம். எப்படி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும்? நாம் எப்படி நாம் நம்மை நாம் ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். மனப்பூர்வமாய் நம்மை நாம் ஒப்புவிக்க வேண்டும். மனப்பூர்வமாக நம்மை நாம் ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய சரீரங்களின் பரிசுத்தம் தேவனுக்கு ஏற்ற வழியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே போல நம்முடைய சரீரங்களை நம்முடைய அவயங்களை அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த நாளில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எப்படியானது எனக்கு சொன்னார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆம். நம்மை நாமே முழுமையாக நம்முடைய வழிகளை மனப்பூர்வமாய் நம்மை நாமே தேவனுக்கு உகந்த ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயமாய் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். மனப்பூர்வமாய் நாம் ஒப்புக் கொடுப்போம். இரண்டாவதாக நீதியின் பலிகளை செலுத்தி நாம் அவர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். எது நீதியின் பலி? நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு கூட நாம் கர்த்தர் சமூகத்திலே நொறுங்கிய உள்ளத்தோடு கூட நாம் ஜெபித்து பாவங்களை அறிக்கை செய்து நாம் அவரத்தை நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நம் நம்பிக்கை கனம் பண்ணி நம்முடைய நம்பிக்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். மூன்றாவதாக என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொன்னார். மீறுதலை விட்டு திரும்பி மற்றவர்களுக்கு நன்மை செய்து உதவி செய்து உண்மையாய் இந்த உலகத்திலே நடப்போம் என்று சொன்னார். எந்த நிலையில் விழுந்தோம் என்பது நினைவு கூர்ந்து அவரிடத்தில் திரும்பி மற்றவர்களுக்கு உதவி செய்து உண்மையாய் இருந்து இடைவிடாமல் கர்த்தரை நம்புவோம் என்றால் நிச்சயமாய் நம் நம்பிக்கைக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். கடைசியாக முக்கொன்பை உத்தமமாய் நடந்து நான் உம்மை நம்பியிருக்கிறேன், நான் தள்ளாடுவதில்லை, என் இதயம் உம்மை நம்பியிருந்தது, சகாயம் பெற்றேன். அர்ப்பணம் செய்வோமா? தகப்பனே, உத்தமம் நேர்மை என்னை காக்கணும். உமக்கு ஒன்பதை உத்தமமான நடக்கணும் ஆண்டவரே. எனக்கு அந்த குருவை அதிகமாய் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நம் யாவரும் நம்மை நாம் அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் கேட்போமா? அந்த நம்பிக்கை எனக்கு தாரும் ஆண்டவரே, உமை நம்பக்கூடிய நம்பிக்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வேலையில கூட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே. இந்த நேரத்திலும் கொடுக்க தாவே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே உண்மை நம்பி வந்திருக்கிறாளோ இந்த பிள்ளைகளோட நம்பிக்கையில இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து நாங்கள் எங்களை முழுமையாக உமக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வழிகளை உமக்கு ஒப்புவித்து உண்மையில் நாங்கள் நம்பிக்கையா இருக்க உதவி செய்யுங்க. மனப்பூர்வமாய் எங்கள் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்க அப்பா நீ கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செவிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீதியின் பலிகளை செலுத்தி தேவனுக்கு ஏற்கும் பொழிகள் நொறுங்குண்டு ஆவிதான் என்று சொன்னீரே. நொறுங்குண்டது நறுங்குண்டமான இருதயத்தை எங்களுக்கு தந்து நாங்கள் அப்ப நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அப்பா உண்மை நம்பக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அதே போல உம்மிடத்தில் திரும்பி மற்றவர்களுக்கு உதவி செய்து உண்மையா இருந்து இடைவிடாமல் நம்பக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உத்தமமாய் நடந்தும் நம்பக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த வசந்தை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் ராஜா உங்க குருபையின் கரம் இறங்கி வரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிற பிள்ளை எல்லாரையும் தயவாய் கிருபையாய் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்தின் நம்பிக்கை பெருக பண்ணுங்க இப்பொழுது கர்த்தாவே. ஒவ்வொரு உள்ளத்தின் நம்பிக்கை தயவாய் நீ தருமடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, நம்பிக்கை எப்படி உள்ளத்தில் வரும் என்று சொல்லி ரோமர் 15:13 சொல்லுகிறது. உங்களுக்கு அருளப்பட்ட அந்த பரிசுத்தாவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும். இறுதியாக கடைசியாக நம்ம எல்லாம் ஜெபமான போறோம், பரிசுத்தாவியானவரே என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும் ஐயா, எனக்குள்ளே ஒரு நம்பிக்கையை தாரும் என்று சொல்லி நம்ம எல்லாம் பரிசுத்தாவினுடைய வருகைக்காக வாஞ்சியோடு கேட்போமா.
0: அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, தேவாவில் நிரப்புங்க, தேவாக்கில் நிரப்புங்க, தேவ பலத்தால் நடக்கட்டுங்க, மகிமையில மூடுங்க, தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவரே. தேவாதி தேவனை பலமாய் கிரியை செய்யுங்க, கிரியை செய்யுங்க, கிரியை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க கிரியை செய்தால் எங்களால் என்னப்பா முடியும், ஒண்ணுமே முடியாது ஆண்டவரே. எங்க பலத்தினால் அல்ல, பராக்கிரத்தினால் அல்ல, தேவாதியில முடியும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே, அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் ஒரு நாள் ஊற்று ஆண்டவரே. அக்கினியினால் அபிஷேகம் பண்ணுமையா, அபிஷேகம் பண்ணுமையா. வல்லமேல் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க ஆண்டவரே. உடைய அக்கினால் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க ஆண்டவரே. பலத்த காரியத்தை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க ஆண்டவரே. உங்க வந்திருக்க ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம், ஆசீர்வதிங்க, ரச்சிங்க, பத்துத்தாங்க, நிரப்புங்க, பக்தி வேறத்தை தாங்க, வியாதியை நீக்குங்க, நோய் நீக்குங்க, பலவீனத்தை மாற்றுங்க ஆண்டவரே. திருமணமாக குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத குழந்தை பாய் தரணும், சமாளம் மக்கள் சமாளம் தரணும், கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாம் நீக்கிருங்க ஐயா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதி உயர்த்துங்க, சிவில சாட்சியில எழுப்புங்க ஆண்டவரே. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரச்சனை மூடி கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, வியாதியை குணமாக்க, நோயை குணமாக்க, பலியண்ட குணமாக்க, மந்திரம் செய்வனை எல்லாம் உடைத்து போடுங்க, பிசாசுகளை அழித்து போடுங்க, வேலை இல்லாத குடும்பங்கள் வேலை கொடுங்க, திருமணமாக மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத குழந்தை பாய் தரணும், சமாளம் மக்கள் சமாளம் தரணும், கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள் எல்லாம் மாற்று மாண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா தொழில் செய்ய குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க, கேஸ்ல இருக்கிற மக்களை வெட்டித்தாங்க, வாகனம் வச்சிரு மக்களை ஆசிரியங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, படிக்கிற பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண் பாஸ் பண்ண ஆண்டவரே, ஒருத்தர் கூட பெயிலா கூட நல்ல மதிப்பெண் ஆண்டவரே. கத்தாவே மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், பிரிந்து குடும்பம் இணைக்கணும், சமாளா குடும்பத்தில் சமான் தரணும், ஆசீர்வாதத்தை அளவு இல்லாம கொடுத்துருங்க.
3: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: நம்முடைய இயேசுன் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுன் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுன் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தோலிக்கிருபையினால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தோலிக்கிருபையில் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? ஒன்னு, ரெண்டு, மூணு, எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுன் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுன் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள் சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ போட்ட இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்க பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும் ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன் எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி, அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன்ல டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாந்தர் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தர் அப்படியே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லைங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அவங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0 3 0 7 8 0 1 9 மற்றும் 7 5 9 8 1 1 2 4 3 5. In English, Hand of Jesus Ministries, 12 bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Konur, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: அன்பானவர்களே, நமது இயேசுவின் கரம் ஊழியங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் வாருங்கள். எங்களோடு இணைந்து இப்பொழுது ஜெபிப்பீர்களா?
1: ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான இயேசுங்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் ஏற்படுத்தின உமது ஊழியம் ஆண்டவரே, எங்கள் மனித எத்தனம் அல்ல, மனித சக்தி யுக்தி மனிதனுடைய ஞானம் அல்ல, நீர் கிருபையா ஏற்படுத்தின அந்த ஊழியத்தை இம்மட்டும் இந்த 34 ஆண்டுகள் கரம் பிடித்து நடத்தி வந்தீரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, இதற்கு மேலும் நடத்த என் தேவன் வல்லவராய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் கொடுத்த அருமையான அக்கா உங்களுக்காக ஸ்தோத்திரம். அவளுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல தீர்க்க ஆயுளையும் தந்து மகிமையாய் பயன்படுத்தும். அப்ப வாலிபு பிரயத்தின் ஒரு பலத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக, மோசைக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, காலைப்புக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, அக்கா வல்லமை இடைக்கட்டுவீராக, நல்ல சரீர ஆரோக்கியத்தை உண்டாக்குவீராக, வரங்களால் வல்லமை இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக, அப்ப உலகத்தின் கடைசி எல்லை வரையும் கொண்டு செல்வீராக, உலகத்தின் எல்லை அப்பா பூச்சக்கத்தின் கடைசி வரைக்கும் எடுத்து செல்வீராக, மகிமையா அக்காவை பயன்படுத்துவீராக, உங்க ஜீவன் அவர்களுக்குள்ள இறங்குவதாக ஆண்டவரே. வசந்தி அக்காவையும் பலப்படுத்தும், அவர்களுக்கும் நல்ல சுகம் கொடுங்க, கால்களை பலப்படுத்தும், அவர்களை உலகத்தின் கடைசி பறையும் எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. நீர்தான் இந்த ஊழியத்தின் தலைவரப்பா, நீர்தான் எல்லாம் ஆண்டவரே. கடைசி பரியந்து நீர்தான் நடத்தணும், நீங்க தான் எல்லாமா இருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் மூலம் நீங்க மகிமை அடையணும் அப்பா. இந்த வெள்ளிக்கிழமை பங்கு பெறுகிற உடைய பிள்ளைகள் எல்லாருடைய கண்ணீரை நேசு தொடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெள்ளிக்கிழமை உபாச கூட்டத்தை எழுப்பலை என் தேவன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திரளான மக்களை கொண்டு வரும் சண்டே வர்ஷிப்ல கூட பெரிய காரியம் செய்யுங்க. புதிய புதிய மக்களை தாரும், வந்து கொண்டிருக்க மக்கள் உறுதியாய் உண்மையிலே அப்ப வடிவு போகாமல் நினைத்து நிற்க ஒரு குருபையை தாரும். முடிவு நினைத்து நிற்கணும், அவள் கண்ணீர் துடைக்கப்படணும். இயேசுங்கிற பத்திரிகை ஒழித்தின் மூலமாய் பெரிய அறுவடை கத்தை உண்டாக்கும். கோடிக்கணக்கான மக்கள் உன் பக்கம் ஈர்த்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, இதழ் மூலம் படிக்கிறவர்கள், நெட் மூலம் படிக்கிறவர்கள், ஆப்ஸ் மூலம் படிக்கிறவர்கள், அத்தனை குடும்பங்களையும் ரட்சிப்பின் பாத்திரையை மாற்றி சீர்வதிக்கணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். டிவி மூலமாய் வருகின்ற செய்திகளை கோடிக்கணக்கான மக்கள் கேட்கணும். அக்கா மூலம் ஏழுக்குப்புற ஜெபங்கள் அனைவரும் விடுதலை பெறணும். அந்த வசனங்கள் அனைவரும் உள்ளத்தின் கண்கள் திறக்கணும். ஆண்டவரே, வல்லமையாக பயன்படுத்தும். இந்த டிவி ஊழியத்திற்கு எவ்வளவு தேவையப்பா, மாதந்தோறும் 2 லட்சம் ஆகிறது. அதன் பணத்தேவை சந்திப்பீனாக ஆண்டவரே. பணத்தை தரக்கூடிய ஜனங்களை, காணிக்க தரக்கூடிய மக்களை எழுப்பிக் கொடு பேராக ஆண்டவரே. எழுப்புங்கப்பா, தங்கு தடையின்றி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக ஏசப்பா குருவை கொடுங்க ஆண்டவரே. சண்டே கிளாஸ் ஒழியத்துல சிறுவ சிறுமியர் மத்தியில எழுப்புதலை உண்டாக்கும். டீச்சர்ஸ் வல்லமையை பயன்படுத்தும், குழந்தைகளை ஆசீர்வதிங்க. மருத்துவமனை ஊழியம் தடையெல்லாம் நடக்க அருள் தாரும். 6 மணி ஜப கூட்டங்களை ஒரு அசைவு உண்டு பண்ணும். அனுதினம் 50 பேராவது கூடி ஜபிக்கணும். காலை மதியம் ஈவினிங் நடக்கிற ஜப கூட்டங்கள் ஊழியர்களுக்கு 7 ஜபங்களை ஆசீர்வதிங்க. அதுல பங்கு பெற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. திரளான மக்கள் வந்து ஜபிக்க வாஞ்சி ஏசப்பா உருவாக்கி தாங்க ஆண்டவரே. அனுதின வாக்கு அநேகர் கேட்க தோண்டுங்க, அநேகர் மூலம் அசைக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. எஃப்எம் ரேடியோ அநேகர் கேட்டு ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஆஃப்லைன் ஆன்லைன் எஃப்எம் அநேகர் கேட்க கர்த்தர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. வெப் டிவி அநேகர் பார்த்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. எல்லாம் நான் மகிழ் பண்ணும், அவ்வளவுதான்பா, வேற ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இயேசுங்கிற ஊழியங்களை பணத்தால் ஜபத்தால் பொருளாதாரத்தால் தாங்குற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. டிவிக்கு பார்ட்னர்ஸை ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே. மணியார் அனுப்புற குடும்பங்களை ஆசீர்வதிக்கணுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கத்தினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் கரத்தோடு தொடர்பு கொண்ட அத்தனை ஜனங்கள் மீது கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக. தயவாக எடுத்து செல்லுங்க, எங்களை பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க, கிருபையிலே தாருமாண்டவரே, தேவையிலே சந்தித்தருளும் ஆண்டவரே. உடன் ஊழியர்களே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் உண்டாக்குங்கப்பா, சுகம் கொடுங்கப்பா. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கஷ்டங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாகனங்களை காத்துக்கொள்ளும், கம்ப்யூட்டர்ஸ் காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு பொருள்களை காத்துக்கொள்ளும், ரிப்பேர் ஆகக்கூடாது ஆண்டவரே. இயக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஏசப்பா, நஷ்டங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. ஊழியங்களை எழுப்பது உண்டாகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியத்தின் பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு ஊழியர்கள் நிற்கக்கூடாது. உம்மால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஊழியும் தடைப்படவே கூடாது ஆண்டவரே. அனுதின ஊழியங்கள் அக்காங்க போறாங்க, பெரிய காரியம் செய்யுங்க. போயிட்டு வராங்கப்பா, அவர் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகன ஓட்டுநர்களை மறைத்து செயலாற்றுங்கப்பா. எந்த விக்னங்கள் ஆபத்துகள் வரக்கூடாது ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியத்தையும் கையில் இடுங்க. உங்க நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். நீங்க இப்படி செய்ய போதற்காய் கோடான குறி சோத்து. யாரெல்லாம் வந்து இயேசுங்க ஊழியத்துக்கா ஜெபிக்கிறாரோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. காலை மதியம் ஈவினிங் ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியர்கள் பயிற்சி பெற்றுக் கொண்டு பிள்ளைகள் எல்லாம் ஒரு வல்லமையான ஊழியர்லாம் எழுமணும்னு நாங்க ஜெபிக்கிறோம். எழுப்புங்க, காத்துக்கொள்ளும். முழு ஜப கூட்டங்கள் தெல்லான மக்கள் கடந்து வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க செய்ய போதற்காய் கோடான குறி சோத்திரம். நன்றி அப்பா. துதிகன மகிமெல்லாம் நிறைய ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் தாழ்மை உண்டுகிற பிதாவே. ஹல்லேலூயா.

0: ஆண்டவர் சொல்ற உங்க ஆத்மாக்கள் என்ன செய்யுங்க, பொறுமையோடு காத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிசாசு என்ன செய்வான்னு நமக்கு பொறுமையா இருக்க முடியாத அடிக்கு குழப்பத்தை கொண்டு வருவான், சோதனை கொண்டு வருவான், எத்தனையோ பிரச்சனை. அதை நம்ம பார்த்து யோசித்து சோர்ந்து போக கூடாது. நம்ம ஆத்மாக்கள் எப்படி கத்துக்கொள்ளணும், பொறுமையோடு கத்துக்கொள்ளணும். அதுதான் கீ சொல்றாரு எபிரேயன் புஸ்தகம் 10:36-37.
1: நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து,
0: நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்து
1: வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு,
0: வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு
1: பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது,
0: பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது.
1: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
0: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
1: தாமதம் பண்ணார்,
0: தாமதம் பண்ணார். பத்திக்கலாம் என்ன செய்யும், அதை தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். அப்படித்தான் வாஸ்தவம். எப்படியாவது வாழ்ந்துட்டோம், எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடலாம் யோசித்து செஞ்சிடக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின் செய்து
1: வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு,
0: வாக்கு தத்தம் நமக்கு என்ன சொல்ற, உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை நானே ஆயத்தம் பண்ண போறேன்னு சொன்னார். அது பெரும்படிக்கு
1: பொறுமை உங்களுக்கு வேண்டியதான் இருக்கு,
0: பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது.
1: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
0: வருகிறவர் எப்ப வருவாரு, கொஞ்ச காலத்தில் வருவாரு,
1: தாமதம் பண்ணார்,
0: தாமதம் பண்ணார், கட்டாயம் வரப்போறார். சொன்ன ஒரு கட்டாயம் வருவார். நம்ம என்ன செய்யணும், ஆத்மாக்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும், வாக்கு தத்தம் பெற்றுக்கொள்ளணும். நம்ம பொறுமையோடு இருக்க வேண்டும். பிசாசு அந்த நம்ம பொறுமை இருக்காத வடிக்கு குழப்பம் சோர்வுகள்லாம் கொண்டு வரும். அதை பார்த்து நம்ம ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, பொறுமையோடு இருக்கணும். ஆண்டவர் வருவார், அவர் வருகைக்கு நான் போய் அவர் மடியில் உட்காருவேன். அந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. 2 பேதுரு 3:12.
1: தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு,
0: தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு
1: மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள்.
0: ரெண்டாவது என்ன செய்யணும், முதல் எப்படி காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும். ரெண்டாவது எப்படி காத்திருக்கணும், மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். இப்ப நம்ம அப்பாவோ அம்மாவோ நம்ம சகோதரர்களோ இல்ல யாரையாச்சும் வெளியே இருந்தாங்கன்னா என்ன செய்வோம், எப்ப வருவாங்கன்னு சொல்லி மிகுந்த அவளோடு காத்திருப்போம். யாராவது நடந்து போனா வந்துட்டாங்களா, ஐயா அவங்க குரல் மாதிரி கேட்டுச்சு எப்படி சொல்லுவோம் இல்லையா. இதே மாதிரி கற்றாக இயேசுக்கு வருகைக்கு முதல்ல பொறுமையோடு காத்திருக்கணும். ரெண்டாவது எப்படி காத்திருக்கணும், மிகுந்த அவளோடு காத்திருக்கணும். எப்போ வருவீங்க ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும், உங்களுடைய முகத்தை பார்க்கணும், உங்களுடைய மடியில வந்து உட்காரணும் ஆண்டவரே. இந்த உலகத்துல பாடுகள் எல்லா ஒத்தரங்களும் முடிஞ்சு உங்களுடைய மடியில வந்து நான் சந்தோஷம் உட்காரணும் ஆண்டவரே சொல்லி மிகுந்த அவளோடு காத்திருக்க வேண்டும். எப்படி படிச்ச உள்ள வந்தாலும் மிகுந்த அவளோடு காத்திருக்கணும். ஆண்டவராக இயேசுகிறது சீக்கிரம் வரப்போறார். அல்லேலூயா. அவர் சொன்னதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அவர் வருகை நமக்கு எப்பன்னு தெரியாட்டாலும் அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கு. மாவாவின் காலத்துல எப்படி நடந்துச்சு அப்படியே மனசுக்கு மறு வரும்போது நடக்கும் சொன்னார். ரெண்டாவது என்ன சொன்னாரு, லோத்தின் காலத்துல எப்படி நடந்துச்சு அப்படியே மனசுக்குமாரின் காலத்துல நடக்கும்னு சொன்னாரு. கடைசி காலத்துல கொடிய காலம் வருவின்றி அறிவாயாக சொன்னாரு. அது நடந்து கொண்டிருக்குது. அல்லேலூயா. 8 வயசு குழந்தைய பாருங்க, எவ்வளவு பால் பண்ணி அப்படி கொண்டு போட்டிருக்காங்க. மனசாட்சி அவங்களுக்குள்ள பிள்ளைகள் இருந்தா அந்த மாதிரி செய்ய முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு கொடிய மனிதர்கள் தான் அப்படி செய்ய முடியும். இதான் பாருங்க, இதெல்லாம் சொல்லும் போது கத்தர் பாருங்க ரொம்ப சமீபம். மிகுந்த ஆவலோடு காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் மிகுந்த ஆவலோடு வாஞ்சோடு காத்திருக்க வேண்டும். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது, பரலோகத்திற்கு. பிலிப்பியர் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது,
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர,
0: கர்த்தராய் என்னும் இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: ஒரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்ப வருவார் சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தாமதம் பண்ணார், வருவார். இந்த உலகத்துல வீடு மேல வீடு வாங்கினாலும், நிறைய காடு நல்லா நிறைய நிலம் எல்லாம் இருந்தாலும், இந்த உலகம் நமக்கு சொந்தமானது இல்லவே இல்லை. நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, பரலோகத்துல இருக்கு. இந்த உலகம் நம்ம சொந்தமே இல்லை. இந்த உலகத்தின் பேச ஒரு நாள் கடந்து போகும். உலகத்தின் பேச ஒரு நாள் கடந்து போகிறதுனால உலகத்தை நம்பி வாழக்கூடாது. ஏசி நம்பி தான் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை நம்பி வாழ வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1:10.
1: அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினன் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற
0: கோபாக்கினைக்கு நீங்களாகி ரட்சிக்கிறவராய் இருக்கிற
1: அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே.
0: நீர் எதிர்பார்த்து கொண்டிருக்க அறிவிக்கிறார்களே. எதுக்கு கோபாக்கில் நீங்களாக்கி நம்ம ரட்சிக்க நம்ம என்ன கூட்டிட்டு போவ வரப்போறாரு. அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். ஹலேலூயா. ஆயத்தத்தோடு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கணும். என்னைக்கும் ஆயத்தம் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். நம்ம கவலை நம்ம ஏற்கொள்ளக்கூடாது. அதுதான் ஆண்டு சொன்னார், உங்க கவலை இல்ல கத்திர மேல வச்சிரு. என் கவலை இதான் ஆண்டு வர, என் பிரச்சனை இதான் ஆண்டு சொல்லி நம்ம ஒவ்வொரு கவலை அவர் இடத்துல சொல்லிடணும். நம்ம கவலை எல்லாம் அவர் இடத்துல வச்சிடணும். அதான் ஒன்றுக்கும் கவலைப்படாம ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு என்ன செய்யணும் தெரியப்படுத்தி நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்ம கவலைப்பட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம விடிய விடிய உட்கார்ந்து அழுதாலும் ஒன்றும் செய்ய முடியாது. உடம்புதான் கெட்டு போயிடும். நம்ம கவலைப்படவே கூடாது. அல்லேலூயா. கத்தர் வர போறாரு. எங்க இருப்போம் நம்ம அவர் மடியில இருக்க போறோம். அல்லேலூயா. எபிரேயன் புஸ்தகம் 11 அதிகாரம் 16 வசனம்.
1: அதையல்ல
0: அதே அல்ல
1: அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள்.
0: அது அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள்.
1: ஆகையால்
0: தேவன்
1: அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை.
0: பரம தேசத்தையே விரும்புவது தேவன் நம்மளுடைய தேவன் சொல்ல அவர் என்ன என்ன செய்ய மாட்டாரு? வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே.
0: அல்லேலூயா. அவர்களுக்கு என்ன செஞ்சாரு? நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அல்லேலூயா. நமக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணிருக்காரு. அந்த நகரத்துக்கு தான் போக போறோம். இந்த உலகம் எல்லாம் ஒரு நாள் மாய எல்லாம் போயிரு. உலகத்துல ஒண்ணு கொண்டு வந்து உலகத்துல ஒண்ணு கொண்டு போறதும் இல்ல. அவர் நமக்காக ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரம் 24 வசனம். இப்படி எல்லாம் இருக்குமா இருக்க முடியுமா நினைக்கிறீங்களா? கட்டாயம் இருக்க முடியும்.
1: நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன்.
0: அவர்கள் என்னுடனே கூட
1: இருக்க விரும்புகிறேன்.
0: கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எங்க இருக்கிறார் நம்ம என்ன செய்ய போறோம்? அங்கதான் இருக்க போறோம். அல்லேலூயா. முதல் பொறுமையோடு காத்திருக்கிறோம். ரெண்டாவது என்ன செய்யணும்? அவளோடு கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அவளோடு காத்திருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 1 வசனம்.
1: பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட
0: கைவேலையில்லாத
1: நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம்.
0: கர்த்தரத்துல குடியிருக்க எப்படி விரும்புறோமா? அதிகமா விரும்புகிறோம். அல்லேலூயா. அந்த வாஞ்சையெல்லாம் இருக்கு இருக்கா? கட்டாயம் விரும்பின அந்த பாக்கியத்தை தேவன் கட்டாயம் நமக்கு தருவார். கத்தர் வர போறார். அல்லேலூயா. பாம்பு இல்லாம தரிசனியாவார் நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு. முத என்ன எப்படி காத்திருக்கணும்? பொறுமை. ரெண்டாவது அவளோடு காத்திருக்கணும். மூன்றாவதாக நம்ம எப்படி காத்திருக்கணும் பாருங்க. 1 கொரிந்தியர் 1:7 வசனம்.
1: அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும்
0: குறைவில்லாதவர்களாய்
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள்.
0: நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு என்ன செய்யணும்? வரத்துல குறையில்லாதவர்களா இருக்க வேண்டும். வரங்களை பெற்றுக்கொள்ளணும். 9 வரங்கள், 9 கனிகள், தேவனுடைய வல்லமை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ளதான் ஆத்து மக்களை ஆதாயப்படுத்த முடியும். வரங்கள் இல்லைன்னா ஆத்து மக்களை ஆதாயப்படுத்த முடியாது. அதனாலதான் யாதொரு வரத்திலும் குறைவில்லாம அவர் வெளிப்படுறதுக்காக எப்படி காத்திருக்கணுமா?
1: யாதொரு வரத்திலும்
0: குறைவில்லாதவர்களா
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள்.
0: எப்ப கர்த்தர் வருவார் சொல்லி வெளிப்படுறது காத்திருக்க வரங்களை வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே 9 வரங்களை தாங்கப்பா, 9 கனிகளை தாங்க, தேவ வல்லமை களவுலாம கொடுங்க ஆண்டவர் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். கேட்ட ஆண்டு தருவாரா தரமாட்டாரா? கட்டாயம் தருவார். கேட்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கணும். கேட்கணும். ஆண்டவரே 9 வரங்களை தாங்க, 9 கனிகளை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். கேட்டா கட்டாயம் ஆண்டு தருவார். ரோமர் 1 அதிகாரம் 10 வசனம் வாசிப்போம். ரோமர் 1:10.
1: நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக, ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும்.
0: ஆவிக்குரிய வரங்களை சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும். நம்ம ஆண்டுகள் ஸ்திரப்படணும் சொன்னா என்ன வேணும்? ஆவிக்குரிய வரங்கள் வேணும். கற்றுக்குள்ள ஸ்திரப்படணும் சொன்னா ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக் கொள்ளணும். அப்பதான் ஆத்மாக்களை ஆண்டவர் ராஜ்யத்துக்கு கொண்டு வர முடியும். இப்ப நீங்க ஆண்டவருக்காக யார்ட்டே யாரோ ஒருத்தர் சிக்கா இருக்காங்க, நீங்க போய் ஆண்டவர் பத்தி சொல்றீங்க, சொல்லிட்டு அவங்களுக்காக செபிக்கும் போது அவங்களுக்கு சொகன ஆண்டவருக்கு என்று ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். வரங்கள் வேணும், வல்லமை வேணும். நாம ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாம்னு நம்ம இருக்கக்கூடாது. வரங்களை பெற்றுக் கொள்ளணும். நான் ஒரு கால வரங்களை பெற்றிருந்தேன், இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்றீங்களா? கத்த நிச்சயமா நமக்கு உங்க இழந்து போன வரங்களை கட்டாயம் கத்த தருவார். ராமர்கள் நிறுவம் 11:29.
1: தேவனுடைய கிருபை வரங்களும்,
0: தேவனுடைய கிருபையின் வரங்களையும்,
1: அவர்களை அழைத்த அழைப்பும்,
0: அவர் அழைத்த அழைப்பும்
1: மாறாதவைகளே,
0: மாறாதவைகளே. அவர் கொடுத்த வரங்கள், நம்ம அழைத்த அழைப்பு மாறாதவர், மாறாதவைகள் தான். எத்தனையோ தர கத்திரி பின்வாங்கியிருக்கோம், எத்தனையோ பேர் அவரை விட்டு தூரம் போயிருக்கோம், அவர்கிட்ட விலகி இருக்கோம், எனக்கு கத்திரே வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம பழைய வழிக்கெல்லாம் போயிருக்கிறோம். ஆனாலும் கத்திரை இழைச்சிடறாரு, நம்மளை அழைத்த அழைப்போ கிருபையின் வரங்களோ மாறாதவைகள். கத்தர் திரும்ப உங்களுக்கு வரங்களை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கணும், கேட்டாதான் தருவார், கேட்காட்ட தரமாட்டாரு, கேட்கணும். எலிசா என்ன செஞ்சாரு? எலியாப பின்பற்றியே வந்தாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டுக்கு வரணும்னா கொஞ்சம் தடை வரத்தான் செய்யும். எரிய வரும் தண்ணி, நமக்கு தடை வரும். இன்னைக்கு உங்க எஜமான எடுத்துக்கொள்ளப்பட போறாங்க, நீங்க என்ன செய்ய போற அப்படின்றாங்க. அதெல்லாம் தாண்டிட்டு தான் இவர் வந்தாரு. அதனாலதான் அவருக்கு அந்த வரங்களை கிடைச்சது. வாசித்து பாருங்க, 2 Kings 2:9.
1: அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு,
0: அவர் அக்கறைப்பட்ட பின்பு
1: எலியா எலிசாவை நோக்கி,
0: எலியா எலிசாவை நோக்கி,
1: நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே,
0: நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே
1: நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன,
0: நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன
1: கேள் என்றான்.
0: கேள் என்றான்.
1: அதற்கு எலிசா,
0: அதற்கு எலிசா,
1: உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம்,
0: உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம்
1: எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான்.
0: எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். அல்லேலூயா. பாத்தீங்களா, எத்தனை தடைகளை தாண்டி வந்தாரு. அந்த தடைகள்லாம் தாண்டி வந்த போது அப்ப எலியா சொல்றாரு, நான் அவனை விட்டு எடுத்துக்கொள்ள போனேன், என்ன வேணும் கேளுன்னு கேக்குறாரு. அவ சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிற வரத்தை எனக்கு எப்படி வேணும்? ரெட்டிப்பா வேணும். நமக்கு அந்த வரத்து மேல வாஞ்சிருந்ததா? வரத்து மேல தாகம் இருந்துச்சா? வரங்களை பெற்றுக்கொள்ள வர வாஞ்ச தாகம் இருக்கா? இருந்தா கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பாய் தருவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல நம்ம ஆண்டு வருகைக்கு எப்படி காத்திருக்கணும்? பொறுமையோடு. ரெண்டாவது மிகுந்த அவரோடு. மூணாவது வரங்களை பெற்று ஆண்டு வருகைக்காக காத்திருக்கணும். கடைசியாக நம்ம எப்படி காத்திருக்கணும் பாருங்க, லூக்கான் சுவிசேஷம் 12:35-36.
1: உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும்,
0: உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும்,
1: உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும்,
0: உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும்,
1: தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது,
0: தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து தட்டும் போது
1: உடனே அவருக்கு திறக்கும்படி,
0: உடனே அவருக்கு திறக்கும்படி
1: எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனசிற்கு ஒப்பாகவும் இருங்கள்.
0: எப்படி காத்திருக்கணுமா? எப்பொழுது வருவார் எஜமான், எப்பொழுது வருவான் காத்திருக்கிற மனுஷனுக்கும் ஒப்பாய் இருங்கள் சொல்றாரு. மொதல் பொறுமையோடு, ரெண்டாவது மிகுந்த அவரோட, மூணாவது வரங்களை பெற்றுக்கணும், நாலாவது அவர் எப்பொழுது வருவார்னு சொல்லி அறைகளை, மொதல் அறைகளை கட்டியிருக்கணும், ரெண்டாவது நமக்குள்ள இருக்க விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? எஜமான் எப்போ வருவார்னு சொல்லி காத்திருக்க ஒப்பான மனிதரை போல நீங்க காத்திருக்கணும். எப்போ வருவார், எப்போ வருவார், எப்போ வருவார்னு சொல்லி. எது அறை? 1 Peter 1:13.
1: ஆகையால்,
0: ஆகையால்
1: நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்தவர்களாயிருந்து, தெரிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து.
0: பாத்தீங்களா, மனதின் அறையை கட்டணும். மனசுதான் அங்க இங்க அங்க இங்க உட்கார்ந்துருப்போம். வீட்டுல எப்ப, ஐயோ இந்த முடியலையே, எப்ப போறது வீட்டுக்கு, எப்படி போய் தண்ணி எடுக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அங்க அங்க அங்க அப்படியே அல மோதிட்டு இருக்கும். மனதுதான், மனதின் அறையை கட்டணும். அறையை கட்டப்பட்டிருக்கணும். எந்த அறை? மனதின் அறை. மனதின் அறை கட்டப்பட்டிருக்கணும். கட்டப்பட்டிருக்கா பாருங்க, இல்லாட்டி அங்க அங்க யோசிச்சுட்டே உட்காந்துருக்கிறோமா? யோசிச்சுட்டு உட்காந்து அந்த வாசல் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எழுதுவீங்க, ஆனா வீட்டுல போய் வாசிப்பீங்களான்னு தெரியல. மனதின் அறை கட்டப்பட்டிருக்கணும். மனதின் அறை எப்படி கட்டணும்? வாசித்து பாருங்க, எபேசியர் புத்தகம் 6:14.
1: சத்தியம் என்னும் கச்சையை,
0: சத்தியம் என்னும் கச்சையை
1: உங்கள் அறையில் கட்டினவர்களாயும்.
0: சத்தியம் நமக்குள்ள வசனம், சத்தியம் என்னது? வசனமே. வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 17:17.
1: உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். வசனமே சத்தியம்,
0: வசனம் தான் சத்தியம். அந்த சத்தியத்தை மனசுல வச்சு கட்டணும். இல்லாண்டவரே, நான் யோசிக்கப்பட்டேன், தேவையில்லாத சிந்தனை எனக்கு வேண்டாம், வீணான சிந்தனைய வெறுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, வீணான சிந்தனை வேண்டாம், எல்லாம் என்ன பாத்துக்கோங்க, கஷ்டம்தான் என் மனசுல, வாழ்க்கையில கஷ்டம்தான், எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, வசனத்தை கவனிக்கணும் சொல்லி வசனத்தை மனதில் அறையில கட்டணும். வசனம் நமக்குள்ள இருக்கணும்.
2: இதுவரைக்கும் ஆண்டோட வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களை சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எங்களை அன்பை நேசித்து வழி நிறுத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த டிவி பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, கண்ணீரை தொடங்க, கவலையை மாற்றுங்க, பிரச்சனை நீக்கிருங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பதுங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம் சேவனைகள் உடைத்து படுங்க, பிசாசுக்கு அழித்து படுங்க ஆண்டவர. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திரும்ப நடக்க உதவி செய்யுங்க சப்பா. மந்திரம் சேவனைகள் உடைத்து படுங்க சப்பா, கட்டப்பட்ட மக்களை விடுதலையாக்குங்க சப்பா, கண்ணீரோடு வேதனோடு மக்களை விடுதலையாக்குங்க சப்பா, கடன் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாத்திருங்க சப்பா, உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க சப்பா, தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க சப்பா. அப்பா மிஸ் ஸ்தோத்திரம், வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பேசல இருக்க மக்களை விடுதலை தாங்க. தகப்பனையும் மிஸ் துதிக்கிறோம் அப்பா, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க தகப்பனையா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. வாலிபர்களாம் ஜெபிக்கணும், சிறு பிள்ளைகளாம் ஜெபிக்கணும், பெரியவங்களும் ஜெபிக்கணும் ஆண்டவரே. உங்களை துதிக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க, முடிவு வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க, உங்களை சந்திக்க தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க தகப்பனையும். இப்படி கிருபை தாங்கட்டும், ஆசீர்வதிங்க, அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் யேசுப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. யேசுப்பா நம்ம சேவத்தை கேட்டிருக்கார், கலங்காதீங்க.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் acinkaram@gmail.com. அவர் வெப்சைட் and the Jesus.com. God bless you.

உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாய் இருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சத்துக்கள் வலதுபுறமும் சாயக்கூடாது, இடதுபுறமும் சாயக்கூடாது. தேவன் நம்ம எது களைத்தாரோ அதில் என்ன செய்யணும், அந்த ஆசீர்வாத சுகந்திரித்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும், சுகந்திரித்துக்குள்ள அறிந்து மற்றவங்களை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அப்ப ஆபிரகாமும் சாரால் ஒருவராக இருக்க அழைத்து என்ன செய்யற ஆசீர்வத்தை என்ன செஞ்சாரு பண்ணிடுற. அப்ப நமக்கு அந்த ஆசீர்வம் தருவிச்சு கலாத்தீர்ல 3:9 கலாத்தீர் 3:9 கலாத்தீர் 3:9 அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகமுடனே பார்த்தீங்களா, விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகமுடனே என்ன செஞ்சாங்களா ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாம தேவன் எப்படி ஆசீர்வது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஆதியாகமம் 24:1 ஆபிரகாம தேவன் என்ன செஞ்சாரா, சகல ஆசீர்வாதத்தினாலையும் சகல காரியத்தையும் தேவன் என்ன செஞ்சார், அவரை ஆசீர்வாதம் நிறைய இருக்கு ஆசீர்வாதம். அப்ப தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்ம ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்விக்க வல்லவராக இருக்கார். நம்ம அழைத்த அழைப்புல மாத்திரம் என்ன செய்யணும், அது பாத்திரம் இருக்கும்படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையோடு இருக்கணும். அப்ப கர்த்தர் நம்ம நிச்சயமா ஆசீர்விப்போம். முதல் எதுக்கு அழைச்சார் நம்மள, ரெண்டாவது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள இல்லையா. நம்ம என்னெல்லாம் ஆண்டு ஆசீர்விப்பானா அப்படின்னு நம்ம சொன்னா ஆசீர்வம் என்ன ஆயிரும், நம்மளை விட்டு என்ன ஆயிரும் வேலைக்கு போயிரும். பாருங்க நம்ம கர்த்தர் நிச்சயமே ஆசீர்விப்பா, நமக்குள்ள ஒரு எண்ணம் வரணும். சங்கீத புஸ்தகம் 109:17 பாருங்க, சாபத்தை விரும்பினா அது அவனுக்கு வரும், அது ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனா அது அவனுக்கு பாத்தீங்களா. ஆசீர்வாதம் என்ன செய்யணும், விரும்பணும், என்ன ஆசிரிக்கணும், என் குடும்பம் ஆசிரியக்கு நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்ப நம்ம ஆசிரியப்பார். ஆசிரியத்து விரும்பாம போனா எங்க பெருமை, அந்த ஆசீர்வாதம் தூரமா விளைகிறோம். இன்னைக்கு ஆண்டோட கேட்பான், ஆண்டவர் ஆபரகமோடு விசுவாச மார்க்கத்தார் ஆசிரியப்படுவான்னு சொன்னீரப்பா, நானும் விசுவாச மார்க்கத்தார் தான் ஆண்டவர், என்ன ஆபரகமோடு என்னையும் ஆசீர்வதிங்க, எனக்கு இந்த ஆசீர்வாதம் உரிமை இருக்குன்னு சொல்லி நம்ம ஒருவர் கேட்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனா அது என்ன செய்யறான், தூரமா போயிருமா. நம்ம இன்னைக்கு விரும்பணும், ஆண்டவர் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தாருன்னு சொல்லி முத பத்து தேவன் எதுக்காக நம்மளை அழைத்திருக்கிறாரு, சமாதானமா இருக்க. ரெண்டாவது ஆசீர்வதிக்க, யாரை விட சமாதானம் இருக்கணும், முதல்ல உள்ளத்துல சமாதானம் இருக்கணும், ரெண்டாவது மற்றவங்களை எல்லாருடைய சமாதானம் இருக்கணும், மூணாவது தேவனோடு நம்ம சமாதானம் இருக்கணும். சரி, மூன்றாவது தேவன் எதுக்கு அழைச்சாரு பாருங்க, வாசிங்க 1 Corinthians 1:9 தம்முடைய குமாரனும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். மூன்றாவது எதுக்காக நம்மளை அழைச்சிருக்கிறாரு, தேவனிடத்தில் என்ன செய்யணும், ஐக்கியமா இருக்க வேண்டும். தேவனுக்கும் நமக்கும் எந்த இடையில எந்த பாவமும் இருக்கக்கூடாது, அப்பதான் நம்ம ஐக்கியமா இருக்க முடியும். தேவன் என்ன சொல்றாரு அதை நம்ம கேட்கணும். அப்ப தேவன் நம்ம என்னெல்லாம் கேட்கிறோம் அதை கட்டாய நமக்கு கொடுப்பாரு, அப்பதான் ஐக்கியம். பாருங்க இந்த குடும்பம் என்ன ஐக்கியமா இருக்காங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க, நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் என்ன செய்வாங்க, பகுந்து கொள்வாங்க இல்லையா. சொல்லுவாங்க இந்த குடும்பம் பாரு என்ன ஐக்கியம், நிறைய சமாதானம். அப்ப சொல்லுவாங்க அப்ப நம்ம தேவனிடத்துல ஐக்கியம் இருக்கணும், அவர் என்ன சொல்ற அதை கேட்கணும். அப்ப நம்ம ஆண்டு நம்ம ஏசப்பாட்ட என்ன கேட்கிறோமோ அதை நம்ம கட்டாயம் ஏசப்பா நமக்கு தருவாங்க. அதான் நம்ம ஒவ்வொரு நாள் தேவனிடத்துல ஐக்கியமா இருக்கணும். எப்படி நம்ம ஆண்டு ஏசப்பா என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் நம்ம கட்டாயம் நம்ம செய்யணும். இதை விடு இதை செய்யன்னு சொல்லுவாரு, இந்த நேரத்துல இந்த செவமுன்னு சொல்லுவாரு. பாசிங்க இருக்க, நீங்களோ எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதே உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகள் உங்களுக்கு எழுதுற. பாத்தீங்களா, நம்ம தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கணும். ரெண்டாவது அப்பதான் பிதாவாகி தேவனோடு தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து ஐக்கியமா இருக்கும். அப்பதான் சந்தோஷம் எப்படி இருக்குமா, நிறைவா இருக்கும், நிறைவா இருக்கும். கர்த்தர் அறியாத மக்களோட ஐக்கியம் வச்சிருந்தானா, நம்ம ஐக்கியம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க, சந்தோஷம் எப்படி இருக்கும், சந்தோஷமே இருக்காது. அதுக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். தேவனோடத்துல ஐக்கியமா இருக்கிறோமா, தன்னுடைய பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கா இல்லைன்னு சொன்னா கர்த்தர் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரின் ஐக்கியம் பிதாவோடு இருக்கணும்ப்பா, அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம் இருக்கணும். அதுக்கு எனக்கு உதவிச்சு, அப்பதான் உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும். அம்மானமா இருக்கிறதுக்காக தேவன் அழைச்சிருக்காரு. ரெண்டாவது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்றதுக்காக, மூன்றாவது தேவனிடத்துல ஐக்கியமா இருக்கிறதுக்காக, நான்காவது பாருங்க 1 Thessalonians

0: நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம், தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். எதுக்கு அழைத்திருக்கார்? நான்காவது பரிசுத்தமா இருக்குது, தேவன் நம்மள அழைச்சிருக்கிறார். அசுத்தமா ஏதோ மனம் போல வாழறதுக்காக தேவன் அழைக்கல. ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழணும், அதான் சொல்றாரு. அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்துக்குன்றே அழைத்திருக்கிறார். ஏன்னா ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை தேவன் பில்லுக்கு தான் ஒப்பிட்டிருக்காரு. நல்ல பூ பூத்து மறுநாள் விழுந்து போற அந்த பூக்கு தான் தேவன் நம்மளை ஒப்பிட்டிருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு வாழ்க்கையில என்ன செய்யணும்? அசுத்தத்துக்கல்ல எது கழிச்சிருக்கார்? நம்மள பரிசுத்துக்கு அழைச்சிருக்காரு. ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தமா இருக்கிறாராம். வாசித்து பாருங்க, ஒன்னு பேதுரு ஒன்றாம் அதிகாரம் 15-16 வசனம் பத்தி, நம்ம அழைத்தவர் எப்படி இருக்கிறா? பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களோ உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரால் என்று எழுதியிருக்கிறது. நம்ம உருவாக்கின தேவன், நம்ம அழைத்த தேவன் பரிசுத்தர். அப்படியானா நீங்கள் நான் கூட என்ன செய்யணும்? பரிசுத்தமா தான் இருக்கணும். அதுக்கு தான் தேவன் நம்ம அழைச்சிருக்காரு. ஒரே ஒரு வாழ்க்கை அருமையான சகோதரியே, சகோதரியே, தாய்மார்களே, நமது ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கை பேசி, ஏதோ ஒரு வாய்ப்பு பேசி எப்படியோ வாழ்ந்துடக்கூடாது. வாழ்ந்தோம்னு சொன்னா இங்க நம்ம எப்படி வேணாலும் செஞ்சிடல, இங்க என்ன பண்ணிடலாம், பரலோகத்துக்கு போக முடியாம போயிடும். நம்ம அதனால ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பயந்து ஆண்டிட்டு உப்பு கொடுத்து ஆண்டவரை என்னை பரிசுத்தமாக்கும் முன் போல மாற்றின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கேட்க வேண்டும். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும், உண்மை போல என்னை மாற்றுங்க, உண்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் அவற்றை கேட்கணும். அவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும். வெளிப்படுத்தும் விசேஷம் 22 அதிகாரம் 11 வசனம் 12 வசனம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அவங்கள பார்த்தா என்ன செய்ய வேண்டாம்? கோபப்பட வேண்டாம், பொறாப்பட வேண்டாம், ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அநியாயம் செய்யற இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமா வருகிறேன். அவன் அவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அடிக்கும் பலன் என்னோட கூட வருது. பாத்தீங்களா, அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். அவங்கள பார்த்து போராடப்பட வேண்டாம், ஒண்ணு போட வேண்டாம், இப்படி செய்யறாங்களே சொல்லி கோப்படும். அவங்களுக்காக நம்ம ஆண்டுகிட்ட போகிறனாலும் நம்ம செவிக்க வேண்டும். அசுத்தமா இருக்கு, இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். நீதி செய்யறவன் இன்னும் நீதி. அது எங்க வர, எங்க வருதா? அவன் அவனுக்கு அழிக்கும் போல வாசிங்க, அது 12 வாசிங்க. ஆண்டவராக இயேசுக்கு சொல்றேன், இதோ சீக்கிரமா வருகிறேன். அவன் அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன். பாத்தீங்களா, அவங்க நமக்கு நமக்கு அளிக்கிற பலன் எப்போ கர்த்தர் வரும்போது, நமக்கு அவருடைய ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது, நம்ம செய்த நன்மைக்காச்சும் தீமைக்காலும் பரிசுத்தத்துக்காகவும் அசுத்தத்துக்கான கிரியை தேவை நடத்துல வரும். நம்ம இன்றைக்கு நம்ம அசதியா இருந்தோம்னு சொன்னா கர்த்தராக இயேசுக்கு வரும்போது நம்ம எங்க போவோம் யோசித்து பாருங்க. ஆனால் ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக நம்ம பரிசுத்தமா வாழ ஆண்டு கர்த்தர் நம்ம ஒப்படைக்கணும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். இறக்கும் மகிமின் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்படை, கொடா குடி ஸ்தோத்திரம் ஐயா, அமை துதிக்கிறோம். ஆண்டு வரையும் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாதி ராஜாவை அமை துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். பலப்படுத்த முடியா செபிக்கிறோம். சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆறுதலின் தேர்வு தர முடியா செபிக்கிறோம். நீர் இறக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனை இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே இழந்தத அப்பா அமை ஸ்தோத்திரம். போரில் இழந்திருக்கலாம், அவர் பிரியமானவர்கள் இழந்திருக்கலாம். அவங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே, இப்போ ஒருவனை அவன் தாய் தேற்று போல தேற்றுன்னு சொன்னீங்களே, நீங்க தேற்றி ஆற்றி அரவணைக்க முடியா செபிக்கிறோம். நன்மையினால முடிச்சுட்டு காத்துக்கொள்ள முடியா செபிக்கிறோம். உள்ளம் உடைந்த உள்ளத்தை நீர் காயத்தை கட்டுகிற தேவனடி சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா. அவங்களை காயத்தை கட்டி அரவணைத்துக் கொள்ள முடியா செபிக்கிறோம். மகிமுள்ள தேவனை கத்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இறங்குமப்பா, இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்தி ஆசீர்வதித்து சமாதத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து ஆற்றி தேற்றி ஆறுதப்படுத்தி கொண்டிருக்கிற கிருவைக்காக இறக்கத்துக்காக கொடா குடி நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. யசப்பா இறங்குங்க, இறங்க உன்னத பலத்தில் இறக்கட்டுங்கப்பா. தேவாவில் நிரப்புங்க, தேவாக்கில் நிரப்புங்க. பரிசுத்தாவின் வரும்போது பரலடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடையை சிறந்தும் எனக்கு சாட்சிகா இருக்கும் சொன்னீங்களா ஆண்டவரே? அப்படியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொருவனையும் தேவாவில் இறப்ப முடிய செவிக்கிறோம். அன்பின் தகப்பனே, நம்மை நோக்கி நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. யாராவது என்னென்ன பலவீனத்துல கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொரு பலவீனத்தையும் சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க. சொல்ல முடியாத துயரத்தினால ஐயோ என்னால தாங்கவே முடியலன்னு சொல்லி எனக்கு பலனே இல்ல, என்னால கஷ்டப்பட முடியல, தலைவலி வயிறு வலி கால்வலி எனக்கு தாங்க முடியலன்னு சொல்லி கலங்குற அருமையான சகோதரியும் சகோதரியும் கண்ணுக்கி பாருங்க, உங்களுக்கு சுகமாக்குங்க. அருமையான தாய்மார்கள் வயசான போது எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா, ஐயோ என் பக்கத்துல யாருமே இல்லையே, நான் தனியா இருக்கிறேன்னு சொல்லி கலங்குறாங்களப்பா. அவங்களுக்கு நீங்க கூட இருந்து பயப்படாத உன்னோட இருக்கிறேன், தேவன் உன்னை பலப்படுத்தி உன் சகாயம் பண்ணு, நீதியும் பலதுக்கத்தை தாங்கி சொல்லி உங்களுடைய பிள்ளைல அப்பா பேசி ஆற்றுங்க, தேற்றுங்க ஆண்டவர. உலகத்துல யார் ஆறுதல் சொன்னாலும் ஆக இருக்க முடியாது தகப்பனே, நீங்க உங்களை ஆட்டி தேற்றி ஆறுதல் படுத்த உங்களை பாத்திரம் மன்றாடி செபிக்கிறோம். நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்க எஸ்தப்பா, பலத்த காரியத்தை செய்யுங்க எஸ்தப்பா, அற்புதங்களை செய்யப்பா, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரை, படுத்துங்க அப்பா. அமை துதிக்கிறோம், பண கஷ்டத்தினால கலங்கி இருக்கிற அருமையான குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க எஸ்தப்பா. ஐயோ நான் ரெண்டு நாளைக்குள்ளாக பணம் கட்டணுமே, இந்த பணத்துக்கு என்ன செய்யறது, கடங்காரம் வந்து தொந்தரப்படுத்துறாங்க, கலங்கி இருக்கிற குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க எஸ்தப்பா. சொன்னீங்க தானப்பா வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ணு சொன்னீரு அப்பா, வெள்ளும் பொண்ணையும் பெருக பண்ணி உங்களை கண்ணீர் துடைக்க முடியாது கெஞ்சூரப்பா. நீராதிசயங்களை செய்கிறவர் ஐயா அப்பா, அமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துமுள்ள சாட்சியாவை உண்மை போற்றுகிறோம், உண்மை வாழ்த்துகிறோம், வணங்குறோம் கத்தாவே அப்பா, அமை ஸ்தோத்திரம். மந்திர கட்டுகள் செய்வன கட்டிலிருந்து விடுதலை செய்யுங்க எஸ்தப்பா. குடும்பத்துல எத்தனை தடைகள் ஆண்டவர, வேலை போனால் தடை, திருமணமாக தடை, எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. மீக 2:13 படி தடையில் அகற்ற முன் செல்லுறான்னு சொன்னீங்களே, தடையில் அகற்றி போடுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க எஸ்தப்பா. குழந்தை பாக்கியில் சகோதரி குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, வேலையில பிரமோசம் இல்லாத மக்களுக்கு வேலை பிரமோசம் கிடைக்கணும், வேலை கண்தமாக மக்களுக்கு வேலை கண்தமாக்கணும் ஐயா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை செய்யணும் ஐயா, தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க ஆசிரியத்தை பெருக பண்ணுங்கிறாச்சா, வீடு கட்ட முடியலன்னு சொல்லி கலங்க வேண்டிக்கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன், ஆசீர்வத்தை உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க, சகல ஆசீர்வத்தை சம்பூர்ணமா கொடுங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, எல்லா பேரும் சீப்போ செலுத்திக்கோங்க, எல்லா துதிக்கான மகிமையும் மதத்தை உமக்கு செலுத்துறோம், எங்களை அந்த ரச்சனை நாமத்துல தாழ்மையா கெஞ்சிரோம் பரமபிதாவே. ஆமே கத்து நம்ம செலுத்த கேட்டுக்கிட்டா இவர் கலங்காதீங்க.
1: நம்முடைய கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுன் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறது வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுன் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? 2-4 பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தெடுக்கிறதுனால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கர்த்தருக்கிறவேல் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் யூஸ் பண்றாரா? 1, 2, 3 இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுன் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுன் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும், அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம், இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்க பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமம்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகம் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன் எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள், அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது, அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள தமிழ் ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ் ஆங்கிலம் இந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. இது எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம், ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தானே வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒருத்தரோடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா, தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம் ரேடியோ, கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும், மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
2: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பானவர்களே, நமது இயேசுவில் கரம் ஊழியங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் வாருங்கள். எங்களோடு இணைந்து இப்பொழுது ஜெபிப்பீர்களா?
1: ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான இயேசுங்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் ஏற்படுத்தின உமது ஊழியம் ஆண்டவரே, எங்கள் மனித எத்தனம் அல்ல, மனித சக்தி யுக்தி மனிதனுடைய ஞானம் அல்ல, நீர் கிருபையா ஏற்படுத்தின இந்த ஊழியத்தை இம்மட்டும் இந்த 34 ஆண்டுகள் கரம்பிடித்து நடத்தி வந்தீரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, இதற்கு மேலும் நடத்த என் தேவன் வல்லவராய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் கொடுத்த அருமையான அக்கா உங்களுக்காக ஸ்தோத்திரம். அவளுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல தீர்க்க ஆயுளையும் தந்து மகிமையாய் பயன்படுத்தும். அப்ப வாலிப பிரயத்தின் ஒரு பலத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக, மோசைக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, காலைப்புக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, அக்கா வல்லமை இடைக்கட்டுவீராக, நல்ல சரீர ஆரோக்கியத்தை உண்டாக்குவீராக, வரங்களால் வல்லமை இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக, அப்ப உலகத்தின் கடைசி எல்லை வரையும் கொண்டு செல்வீராக, உலகத்தின் எல்லை அப்பா பூச்சக்கத்தின் கடைசி வரைக்கும் எடுத்து செல்வீராக, மகிமையா அக்காவை பயன்படுத்துவீராக, உங்க ஜீவன் அவர்களுக்குள்ள இறங்குவதாகும் ஆண்டவரே. வசந்திய காவியம் பலப்படுத்தும், அவர்களுக்கும் நல்ல சுகம் கொடுங்க, கால்களை பலப்படுத்தும், அவர்களை உலகத்தின் கடைசி பறையின் எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. நீர்தான் ஊழியத்தின் தலைவரப்பா, நீர்தான் எல்லாம் ஆண்டவரே. கடைசி பரியந்த நீர்தான் நடத்தணும், நீங்க தான் எல்லாமா இருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் மூலம் நீங்க மகிமை அடையணும் அப்பா. இந்த வெள்ளிக்கிழமை பங்கு பெறுகிற உடைய பிள்ளைகள் எல்லாருடைய கண்ணீரை நேசு துடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெள்ளிக்கிழமை கூட்டத்தை எழுப்புற என் தேவன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திரளான மக்களை கொண்டு வரும் சண்டே வர்ஷிப்ல கூட பெரிய காரியம் செய்யுங்க. புதிய புதிய மக்களை தாரும். வந்து கொண்டிருக்க மக்கள் உறுதியாய் உமிழே அப்ப வடிவு போகாமல் நினைத்து நிற்க ஒரு குருபையை தாரும். முடிவு நினைத்து நிற்கணும், அவள் கண்ணீர் துடைக்கப்படணும். இயேசுங்கிற பத்திரிகை ஒளித்தின் மூலமாய் பெரிய அறுவடை கத்தை உண்டாக்கும். கோடிக்கணக்கான மக்கள் உன் பக்கம் ஈர்த்துக் கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, இதழ் மூலம் படிக்கிறவர்கள், நெட் மூலம் படிக்கிறவர்கள், ஆப்ஸ் மூலம் படிக்கிறவர்கள், அத்தனை குடும்பங்களையும் ரட்சிப்பின் பாத்திரையை மாற்றி சீர்வதிக்கணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். டிவி மூலமாய் வருகின்ற செய்திகளை கோடிக்கணக்கான மக்கள் கேட்கணும். அக்கா மூலம் ஏழுக்கப்படும் ஜெபங்கள் அனைவரும் விடுதலை பெறணும். அந்த வசனங்கள் அனைவரும் உள்ளத்தின் கண்கள் திறக்கணும். ஆண்டவரே, வல்லமையாக பயன்படுத்தும். இந்த டிவி ஊழியத்திற்கு எவ்வளவு தேவையப்பா, மாதந்தோறும் 2 லட்சம் ஆகுறது. அதன் பணத்தை சந்திப்பீனாக ஆண்டவரே. பணத்தை தரக்கூடிய ஜனங்களை, காணிக்க தரக்கூடிய மக்களை எழுப்பிக் கொடு பேராக ஆண்டவரே. எழுப்புங்கப்பா, தங்கு தடையின்றி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இயேசப்பா குருபை கொடுங்க ஆண்டவரே. சண்டே கிளாஸ் ஊழியத்தில் சிறுவ சிறுமியர் மத்தியில் எழுப்புதலே உண்டாக்கும். டீச்சர்ஸ் வல்லமையை பயன்படுத்தும். குழந்தைகளை ஆசீர்வதிங்க. மருத்துவமனை ஊழியன் தடையெல்லாம் நடக்க அருள் தாரும். 6 மணி ஜப கூட்டங்களை ஒரு அசைவு உண்டு பண்ணும். அனுதினம் ஒரு 50 பேராவது கூடி ஜபிக்கணும். காலை மதியம் ஈவினிங் நடக்கிற ஜப கூட்டங்கள் ஊழியர்களுக்காக ஏடுக்கப்படும் ஜபங்களை ஆசீர்வதிங்க. அதில் பங்கு பெற்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் திரளான மக்கள் வந்து ஜபிக்க வாஞ்சி இயேசப்பா உருவாக்கி தாங்க ஆண்டவரே. அனுதின வாக்கு தத்தங்களை அநேகர் கேட்க தோண்டுங்க. அநேகர் மூலம் அசைக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. எஃப்எம் ரேடியோ அநேகர் கேட்டு ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. ஆஃப்லைன் ஆன்லைன் எஃப்எம் அநேகர் கேட்க கர்த்தர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. வெப் டிவி அநேகர் பார்த்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. எல்லாம் நாம் மகிழ்ப்படணும், அவ்வளவுதான்ப்பா, வேற ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. இயேசுங்கிற ஊழியங்களை பணத்தால், ஜபத்தால், பொருளாதாரத்தால் தாங்குற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. டிவிக்கு பார்ட்னர்ஸை ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே. மணியார் அனுப்புற குடும்பங்களை ஆசீர்வதிக்கணுமே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கத்தினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் கரத்தோடு தொடர்பு கொண்ட அத்தனை ஜனங்கள் மீது கர்த்தரை கரம் இறங்கி வருவதாக. பயிரமாக எடுத்து செல்லுங்க, எங்களை பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க, கிருபையிலே தாருமாண்டவரே, தேவையிலே சந்தித்துள்ள மாண்டவரே. உடன் ஊழியர்களே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் உண்டாக்குங்கப்பா, சுகம் கொடுங்கப்பா. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கஷ்டங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹலிலு வாகனங்களை காத்துக்கொள்ளும், கம்ப்யூட்டர்ஸை காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு பொருள்களை காத்துக்கொள்ளும். ரிப்பேர் ஆகக்கூடாது ஆண்டவரே. இயக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசப்பா நஷ்டங்கள் வரக்கூடாது ஆண்டவர். ஊழியங்களை எழுப்பது உண்டாகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியத்தின் பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு ஊழியர்கள் நிற்கக்கூடாது. உம்மால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஊழியர் தடைப்படவே கூடாது ஆண்டவரே. அனுதின ஊழியங்கள் அக்காங்க போறாங்க, பெரிய காரியம் செய்யுங்க. போயிட்டு வராங்கப்பா, எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகன ஓட்டுநர்களை மறைத்து செயலாற்றுங்கப்பா. எந்த விக்னங்கள் ஆபத்துகள் வரக்கூடாது ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியத்தையும் கையில் இடுங்க. உங்க நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். நீங்க இப்படி செய்ய போவதற்காக கோடான குடி சோத்து யாரெல்லாம் வந்து இயேசுங்க ஊழியத்துக்காக ஜெபிக்கிறாரோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. காலை மதியம் ஈவினிங் ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியர்கள் பயிற்சி பெற்றுக் கொண்டு பிள்ளைகள் எல்லாம் ஒரு வல்லமையான ஊழியர்லாம் எழுமணும் நாங்க ஜெபிக்கிறோம். எழுப்புங்க, காத்துக்கொள்ளும். முழு ஜப கூட்டங்கள் தள்ளான மக்கள் கடந்து வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க செய்ய போவதற்காக கோடான குடி சோத்திரம். நன்றி அப்பா. துதிகன மகிமெல்லாம் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மை உண்டுகிற பிதாவே, ஹல்லேலூயா.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.com. God bless you.

0: கர்த்தர் தந்த வசனம் மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 13 வசனம்.
1: மனுஷகுமாரன் வரும் நாளையாவது,
0: மனுஷகுமார் வரும் நாளிலாவது,
1: நாளிகையாவது,
0: நாளிகையாவது
1: நீங்கள் அறியாதிருக்கிறபடியா,
0: நீங்க அறியாதிருக்கிறபடியா
1: விழித்திருங்கள்,
0: விழித்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்ப வருவாருன்னு சொல்லி நமக்கு தெரியாது. விழிப்புனா எப்படி? நம்ம தூங்காமல் எழுந்திருக்க வேண்டாம். நம்ம ஆத்மத்துல விழிப்புள்ளவர்களா காணப்படணும். ஆண்டவர் எப்போ வருவார், எப்போ நமக்கு வருவாருன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். ஆத்மத்துல விழிப்பா இருக்கணும். எப்போ வந்தாலும் நம்ம அவர் சந்திக்க நம்ம தகுதி உள்ளவர்களாக ஆயத்தத்தோடு இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 42 வசனம்.
1: உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று,
0: உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று
1: நீங்கள் அறியாதிருக்கிறபடினா விழித்திருங்கள்,
0: விழித்திருங்கள். நம்ம இயேசு கிறிஸ்து எப்ப வருவார் யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். விழித்திருந்தா தூங்காம விழிக்கிறது இல்ல. நம்ம இருதயத்துல எப்பொழுதும் விழிப்பா இருக்கணும். உன்னத பாட்டில் வாசித்து பாருங்க, 5 அதிகாரம் 2 வசனம்.
1: நான் நித்திரை பண்ணினேன்,
0: நான் நித்திரை பண்ணினேன்,
1: என் இதயமோ விழித்திருந்தது.
0: நித்திரை பண்ணினாலும் இதயம் என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். நம்ம படுக்கும் போது யோசிச்சுட்டே படுக்கூடாது, தூச்சிட்டே படுத்திருக்கணும். ஆண்டவரே, என் இதயத்தில் ஒரு விழிப்பை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்கணும். படுத்துட்டு நம்ம அது இதுன்னு சொல்லி நம்ம தேவையில்லாத கவலைகள், சோர்வுகள், குழப்பத்தோடு படுத்திருந்தோம்னா நமக்கு என்ன நடக்குது நமக்கு தெரியாது. அதனால தான் தேவன் என்ன நாளில் வருவார் என்று அறியாதனால என்ன செய்யணும்? விழித்திருக்குங்க சொல்ற. நான் இத்திரை செய்தேன், இதயமோ விழித்திருந்து. நம்ம கவலை சோர்வுகள் நம்ம உள்ளத்தை நிரம்பி இருக்கும் போது இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் என்னங்கிறத அவர் குரல்ல மேலே கேட்க முடியாது. அதான் ஆத்மத்துல எப்போது நம்ம இதயத்துல விழிப்பா இருக்கணும். நம்ம இத்திரை செய்யாம இருக்க முடியும். இத்திரை செய்தாலும் நம்ம ஆத்மத்துல என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். நம்ம எப்போதும் துதி ஸ்தோத்திரத்தோடு இருந்தோம்னா நம்ம ஆண்டு வரும்போது நம்ம ஆண்டோடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்க்கிறோம், அந்த லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், 21:36 வசனம்.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி,
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
1: நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்புறன்னு சொன்னா பாருங்க, எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள், பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்குது. எத்தனை ஒன்று போனா பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது. இல்லை இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பி என்ன செய்யணும்? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரோட என்ன போன என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். விழித்திருந்தா தான் அவருக்கு முன்பாக நம்ம நிற்க முடியும். அவர் எப்போ வந்தாலும் நம்ம கூட்டிகிட்டு போவார். நம்ம ஜெபம் பண்ணாமல் யோசித்துக்கிட்டு தேவையில்லாத யோசனைலாம் யோசித்து கவலைப்பட்டு சோர்ந்து போகணும்னா அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தம் இருக்க முடியாது. அதனால தான் சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. அதான் சொல்றாருல, நம்ம எல்லா பாரத்தையும் அவர் மேல வச்சிருவோம். கவலையில அவர் மேல அவர் விசாரிக்கிறான்னு அப்படின்னாலும் கவலையில அவர் மேல வச்சிருன்னு சொல்றாரு. நம்ம வைக்காம நம்ம யோசிச்சுட்டு சிந்திச்சுட்டு இருக்கனாலதான் கர்த்தர் வரும். நம்ம வாழ்க்கையில என்ன செய்யற விழிப்பு இருக்க முடியல. நம்ம நித்திரை செய்தாலும் நம்ம ஆத்மா அப்படியே சோர்ந்து போயிருது. நமக்கு ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல. காலேந்தி பார்த்தா ஜெபிக்கவே முடியாது, துதிக்க முடியாது. நம்ம அப்படியே கவலை சோர்ந்து சோர்ந்து சோர்ந்து போகும்போது நம்ம செவிக்க முடியாது, துதிக்க முடியாது. நம்ம ஆத்மத்தில் ஒரு பலவீனம் இருக்கும். அதனால எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டு வரும்போது அவர்களை பார்த்துக்கலாம். நம்ம ஒரே ஒரு நோக்கம், இனி சம்பவிக்க இவைகளுக்கு தான் தப்புன்னு என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக நிற்க பார்த்தவர்களை என்னப்படணும்னா ஜெபம் பண்ணி, எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். எப்போதும் ஜெபம் பண்ணணும். 1 மணி நேரம் ஜெபம் பத்தாது, 10 மணி நேரம் ஜெபம் பத்தாது. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். நடந்தாலும், உட்கார்ந்தாலும், படுத்தாலும், நம்ம பஸ்ஸில் போனாலும், காரில் போனாலும், வண்டியில் போனாலும், பைக்கில் போனாலும், எப்பவுமே நம்ம ஜெபம் பண்ணி விழித்திருந்தா அவர் வரும்போது அந்த எக்கால சத்தத்தை கேட்க முடியும். அப்போதான் அவர் வரும்போது எக்கால சத்தம் கேட்டால் தான் நம்ம உடனே என்ன செய்வோம்? எழுந்து அவருக்கு முன் அவரோட நம்ம பறந்து செல்ல முடியும். நம்ம எப்படி வேணாலும் இருக்கிறா இருந்தால் நம்ம என்ன செய்யும்? ஆண்டு வருகைக்கு நம்ம போக முடியாது. அதான் சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. அவருக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னா அவர் பரிசுத்தார். அவர் எப்படிப்பட்டவர் வரப்படுறாரு? முதலாவது வரும்போது எப்படி வந்தாரு? ஒரு குழந்தையா உலகத்துக்கு வந்தாரு. அப்படித்தான் வந்தார். எப்படி வந்தார் முதல் வரும்போது? ஒரு குழந்தையா அந்த உலகத்துல வந்தாரு. இப்ப வரும்போது என்ன செய்யப்படுறாரு? நியாயாதிபதியா வரப்போறாரு. அவர் எப்படி இருப்பாராம் பாருங்க. ஐம்பதா சங்கீதத்துலாம் திட்டமா சொல்றாரு. ஐம்பதா சங்கீதம் மூன்றாவது வசனம், நான்காவது வசனம், அஞ்சாவது வசனம், ஐம்பதா சங்கீதம்.
1: நம்முடைய தேவன் வருவார்,
0: தேவன் வருவார்,
1: மௌனமாயிரார்,
0: மௌனமாயிரார்.
1: அவருக்கு முன் அக்னி பச்சிக்கும்.
0: பாத்தீங்களா, அவருக்கு முன்ன என்ன இருக்கும்? அக்கினி பச்சிக்கும் வருங்க. அவருக்கு முன்னால அவர் மின் அவர் வருவாரு. வர்றதுக்கு முன்னால என்ன செய்யும்? அக்கினி, அக்கினி பச்சிக்கும்.
1: அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பா இருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும்,
0: உயர இருக்கும் வானங்களையும்
1: பூமியையும் கூப்பிடுவார்.
0: பாத்தீங்களா, நியாயாதி வருப்பார், நியாய தீர்ப்பு இருக்கு. யார் சாட்சியா கூப்பிடுறாரு? உயர இருக்கும் வானங்களையும் பூமியும் கூப்பிடுவார். அப்படிப்பட்ட அவர் வரப்போறாரு. அவருக்கு முன்னால் நம்ம நிக்கிறோம்னு சொன்னா என்ன செய்ய? நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அப்பதான் அவர் முகத்திறம் பாரு. மகிமை பெரிந்த நபராக வரப்போறார். அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க நம்ம பாத்திரம்னா என்ன படணும்னு சொன்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம அது வேணும் இது வேணும் அப்படின்னு நம்மள கல்யாணத்து போனா நல்லா பட்டு புடவைலாம் கட்டணும் அந்த மாதிரிலாம் இல்லை. அவருக்கு முன்பாக இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்கணும்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 13:33
1: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால்,
0: அக்காலத்தை நீங்க அறியாத எந்த காலம்? இயேசுக்கிறது வருகிற காலத்தை நீங்க அறியாதபடியால்
1: எச்சரிக்கையாயிருங்கள்,
0: எச்சரிக்கையா இருங்கள்,
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
0: விழித்திருந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் இல்லைனா ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த உலகத்துல நமக்கு என்ன பொண்ணு பொருள் எல்லாமே இருந்தாலும் நமக்கு விழித்திருந்து செவிக்கப்பட்ட ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. விழித்திருந்து நம்ம செவம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. விழித்திருந்து நம்ம ஒவ்வொருவரும் செவிக்கணும். செவத்தில் படுத்திருந்தாலும் நம்ம முடியல கூட நம்ம இருதயத்தில் என்ன செய்யணும்? கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருந்தால் தான் அவர் ராஜ்யத்துக்கு, அவர் வரும்போது அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அதாவது யாரா இருக்கலாம் செவிக்கணும் தான் வேதம் சொல்லி பாருங்க. எபேசியர் புத்தகம் 6:18
1: எந்த சமயத்திலும்,
0: எந்த சமயம்,
1: சகல விதமான வேண்டுதலோடும்,
0: நமக்கு துன்பமோ இன்பமோ எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும்
1: விண்ணப்பத்தோடும்,
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி.
0: நம்ம என்ன செய்யணும்? ஆவியினால ஜெபம் பண்ணி, பரிசுத்தால் நிறைஞ்சி, அன்னி பாச நிறைஞ்சி நம்ம செவிக்கணும். அதான் ஆவியினாலே ஜெபம் பண்ணு.
1: அதன் பொருட்டு,
0: அதன் பொருள்
1: மிகுந்த மன உறுதியோடும்,
0: மிகுந்த மன உறுதியோடு செவிக்கணும். இப்படியா அப்படியான இல்ல, மன உறுதியோடும்,
1: சகல பரிசுத்தவான்களுக்காக,
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
1: பண்ணும் வேண்டுதலோடும்,
0: பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்கள்,
0: விழித்துக் கொண்டிருங்கள். பரிசுத்தால் நிறைஞ்சி செபிக்கணும், அன்னி பாசு நிறைஞ்சி செபிக்கணும். பரிசுத்தவான்களுக்காக செம்பம் பண்றது பண்ணி என்ன செய்யணும்? விழித்துருங்கள். எல்லா ஊழியர்காகவும் நம்ம செம்பணும். எல்லா ஊழியர் நமக்கு தெரிஞ்ச ஊழியர்லாம் பெயர் சொல்லி பெயர் சொல்லி நம்ம செபிக்கணும். அந்த பண்ணு வேண்டுதலோடு என்ன செய்யணும்? செம்பண்ணி என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். விழித்திருந்தா தான் அவர் வரும்போது அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். யாரா இருக்கலாம் ஜெபமணுமான்னு சொல்லி பரிசுத்த பவுல் எழுதியிருக்காரு பாருங்க. 1 Timothy 2:1-2
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
0: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
1: எல்லா மனுஷருக்காகவும்,
0: எல்லா மனுஷரும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷருக்காகவும்
1: விண்ணப்பங்களையும் ஜபங்களையும்,
0: விண்ணப்பங்களையும் ஜபங்களையும்,
1: வேண்டுதல்களையும்,
0: வேண்டுதல்களையும்,
1: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்,
0: ஸ்தோத்திரங்களை பண்ண வேண்டும்.
1: நாம் எல்லா பக்தியோடும்,
0: எல்லா பக்தியோடும்,
1: நல்லொழுக்கத்தோடும்,
0: நல்லொழுக்கத்தோடும்,
1: கலகம் இல்லாமல்,
0: கலகம் இல்லாமல்,
1: அமைதியிலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு,
0: அமைதியிலுள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு,
1: ராஜாக்களுக்காகவும்,
0: ராஜாக்களுக்காகவும்,
1: அதிகாரம்
0: அதிகாரம் கட்டாயம் ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் வரும்போது ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். நம்ம ஏதோ ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் அப்படிலாம் போனா போக முடியாது. கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. மத்திய சுவிசேஷம் 46:40-41
1: பின்பு இயேசு,
0: பின்பு இயேசு
1: சீசரிடத்தில் வந்து,
0: சீசரிடத்தில் வந்து
1: அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு,
0: அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு
1: பேதுருவை நோக்கி,
0: பேதுரு நோக்கி,
1: நீங்கள் ஒரு மணி நேரமாவது,
0: நீங்க ஒரு மணி நேரமாவது
1: என்னோட கூட விழித்திருக்க கூடாதா?
0: என்னோட கூட விழித்திருக்க கூடாதா?
1: நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு,
0: சோதனைக்கு உட்படாதபடிக்கு
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க,
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையில சோதனைகள் பிரச்சனைகள் வருது, அது மேற்கொள்ளப்படாதுன்னா என்ன செய்யணும்? நம்ம எப்ப என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். பிசாசு எத்தனையோ போற பிரச்சனையை கொண்டு வருவான், சோதனை கொண்டு வருவான். அதை நம்ம மேற்கொள்ள கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணும். பாருங்க, பேதுரு ஆண்டவரை இயேசுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. பேதுரு இவங்க மூணு பேர் தூங்கிட்டாங்க. தூங்கினால என்ன செஞ்சிட்டாப்ல பேதுரு? ஜெபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அன்னைக்கு ஜெபிச்சிருந்தாருன்னா அந்த சோதனை அவர் என்ன செஞ்சிருப்பாரு? கட்டாயம் மேற்கொண்டிருப்பாரு. பேதுரு தூங்கினதுனாலதான் என்ன செஞ்சு ஆண்டவரை இயேசுக்கு மறுதளிக்க கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. நம்ம வாழ்க்கையிலையும் கூட இப்ப எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனை நம்மளை மேற்கொள்ள கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? எப்போதும் செவ்வமண்ணி விழித்திருக்க வேண்டும். பிசாசு பயங்கரமான போராட்டத்தை இப்ப கொண்டு வருவான், கொண்டு வரான். பாருங்க, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பிரச்சனை கொண்டு வரான். இதெல்லாம் மேற்கொள்ளணும் சொன்னா என்ன செய்ய நம்ம சோர்ந்து போகும். எப்போதும் செவ்வமண்ணி செவ்வமண்ணி விழித்திருக்கணும். இவரே எனக்கு கிருபி நாபி விண்ணப்பத்தை நாவை தாங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தல் நிறைஞ்சி அன்னி பாசில் நிறைஞ்சி என்னை செபிக்கணாண்டவர் அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது பார்த்தங்க, நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போனால் என்ன செய்யணும்? எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்க வேண்டும். இரண்டாவதாக ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 15:34
1: நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு.
0: நம்ம என்ன செய்யணும்? நீதி கேட்க என்ன செய்யணும்? விழித்துக் கொண்டிருக்கணும். நம்ம விழிப்பில்லாட்டம் என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், நமக்குள்ள நமக்கே தெரியாது. என்னதான் செய்யறோம் நமக்கு தெரியாது. அதான் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டிருக்கணும். எப்ப பாவம் செய்வே என்ன வரும்னு தெரியாது. நம்ம பேச்சுல சிந்தனையில எவ்வளவோ பாவம் வந்துருது. பேச்சுல சிந்தனையில தான் நிறைய பாவம் வந்துருது இல்லையா? அந்த பாவம் செய்யாது இருக்கணும். நீதிக்கிற்க என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். 119:11
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
0: உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
1: உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உமது வாக்கை என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யணும்? நம்ம இதயத்துல வைத்து வைக்கணும். நம்ம ஆண்டவருடைய வசனம் நம்ம உள்ளத்துல இருந்தா தான் அதை மேற்கொள்ள முடியும். ஆண்டு வார்த்தை நமக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அந்த பிசாசு நம்மளை மேற்கொண்டுறோம். அதனாலதான் வாசனை நிறைய பைபிள் நிறைய வாசிக்கணும். அவர் ஆண்டு வார்த்தை நம்ம இதயத்தில் பதித்து வைக்க வேண்டும். வசனம் நமக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் பிசாசு நம்மளை மேற்கொண்டுறான். வசனத்தோடு தான் வசனம் இருந்தால் தான் என்ன செய்யணும்? பிசாசை மேற்கொண்டு நம்ம பாவம் செய்யாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? எப்போதும் விழித்திருக்க முடியும். 1 Corinthians 15:33
1: மோசம் போகாதிருங்கள்,
0: மோசம் போகாதிருங்கள்.
1: ஆகாத சம்பாசனைகள்,
0: ஆகாத சம்பாசனைகள்
1: நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும்,
0: நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். நம்ம பேசி பேசி பேசி என்ன பண்ணிடுவோம்? நம்ம பேசி பேசி அப்படியே பேசி என்ன செஞ்சிருவோம்? ஆகாத சம்பாசனை எதையோ பேசுவோம். அதனால நம்ம நல் ஒழுக்கத்தை அது கெடுத்துரும். அதனாலதான் வீண் பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்காதீங்க. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார் மத்தியில் சுவிசேஷம் 12:36-37
1: மனுஷர் பேசும்
0: வீணான வார்த்தைகள்
1: யாவையும் குறித்து
0: நியாயத்தீர்ப்பு நாளிலே
1: கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்
0: என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில்
1: உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவார் அல்லது
0: உன் வார்த்தைகளினாலே
1: குற்றவாளி என்று தீர்க்கப்படுவார்.
0: வேணவர்களே, நல்ல நம்ம பேசுற வார்த்தைகளால நம்ம அதிகமா பாவம் செய்விக்கிறது. அதங்க சொல்ற 1 Corinthians 15:33 வாசிக்கலாம்.
1: மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை கெடு.
0: ஆகாம எதையோ ஒன்று பேசுறோம். அதனால எழுச்சி நம்ம ஆகாத சம்பாசனை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நம்மள அப்படியே கெடுத்துரும். நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள்ல அப்படியே பேசி நம்ம பேசி பேசி பேசி நம்மளால் ஒழுக்கமே இருக்கவே முடியாது. பிசாசன் அப்படியே நம்ம உள்ளத்தை குழப்பிடுவான். அதனால்தான் ஆகாத சம்பாசனை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். சங்கீதக்காரர் சொல்றாரு, என்ன செய்யறாரு? வசனத்தை என்ன செய்ய? இருதயத்துல பதித்து வைத்து வாசிக்கலாம். 119:11
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உடைய வாக்கை என்ன செய்ய? இருதயத்துல வைத்து வைத்தேன். கர்த்தருடைய வசனத்தை நம்ம இருதயத்தில் வைக்கணும். இருந்தா தான் நம்ம பாவம் செய்ய முடியாது. ஆண்டு நம்ம பாவம் செய்யும் போது கர்த்தருடைய வாசனை நம்மளோட இடைபடும். ஏன் இப்படி பேசிட்டே? நீ பேசியிருக்க கூடாதுல்ல, பேசிட்டியா அப்படின்னு சொல்லி ஆண்டு வசனம் நம்மளுக்கு பாவத்தில் விழாத வெடிக்க நம்மளை தடுத்து ஆட்கொள்ளும். அதுக்கு தான் கர்த்தருடைய வசனம் மிக மிக அவசியம். ஒன்னியவான் 3:9 வசனம்,
1: தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்.
0: ஏனெனில்
1: அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால்
0: பாவம் செய்ய மாட்டான். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே நான் உம்மால பிறக்கணும் சுவாமி, உம்மால பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, உம்முடைய வித்து எனக்குள்ள தரித்திருக்கணும், நம் பாவம் செய்யாதவுடைய காத்துக்கொள்ளும் சொல்லி நம்ம தனிய பிரேயர்ல நம்ம எங்களை நடந்து போனாலும் உட்கார்ந்தாலும் அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டே போன ஆண்டவர் உம்மால பிறந்த பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க ஆண்டவரே, நானும் பாவம் செய்யாத இருக்கிறேன், உங்களுடைய வித்து எனக்குள்ள தரித்திருக்கணும், நான் உம்மால பிறந்தவளா என்ன மாற்றுமாண்டவரே, நான் எப்படியாவது உலகத்துல பேசிட்டு கொஞ்சம் தேவையில்லாம பேசிட்டு என் ஆத்மனை கெடுத்துக்கொள்ள கூடாது ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம செவிக்க வேண்டும். அதுக்குன்னு பேசாம இருக்கல, தேவையானதை பேசணும், ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். தேவையிருக்கு அதுக்குன்னு பேசாம இருக்க முடியாது, பேசணும். அதை வேதம் சொல்லுது, ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். தேவையில்லாத பேசி நமக்குள்ள இருக்காதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். அது எப்போ காத்துக்கொள்ளணும்னா தேவனுடைய வாசனை நமக்குள்ள இருந்தா தான் காத்துக்கொள்ள முடியும். அதனாலதான் வேதத்தை அதிகமா நம்ம வாசிக்கணும். நம்ம என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது, நம்ம ஆத்மா கெடுத்துரும். அப்புறம் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாம நம்மள அதிகமா நம்ம தடுத்து ஆட்கொள்ளணும். அதனாலதான் என்ன செய்யணும், தேவனுடைய வசனத்தை எந்த அளவுக்கு வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஆத்மா தேவன் பாதுகாப்பார். வசனம் இல்லைன்னு சொன்னா எப்படியா இருந்தாலும் பிசாசை நம்ம மேற்கொண்டுறோம். வசனம் நம்ம அதுக்கு தான் அதிகமா தேவனுடைய வசனத்தை அதிகமா வாசிக்கணும். ஆண்டவரையும் வசனத்தை வாசிக்கும் போது கருத்தா வாசிக்கணும். ஏதோ ஒரு வசனம் வாசிட்டா 2 அதிகாரம் வாசிட்டா 3 அதிகாரம் வாசிட்டா, அது இல்ல கருத்தாய் வாசிக்கணும். அல்லேலூயா. முதல்ல என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் முன்னால நிக்கணும்னு சொன்னா எப்பொழுதும் செவம் பண்ணி விழுத்துருக்கு. 2வது பாவம் செய்யவடிக்கு நம்ம நீதிக்கேற்க விழித்திருக்க வேண்டும். பாவம் செய்யவடிக்கு நம்ம நீதிக்கேற்க விழித்திருக்க வேண்டும். ஆகாத சம்பாஷணம் நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். அந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ள வராம காத்துக்கணும். தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும், ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியாது, பாவம் செய்யாதபடிக்கு நம்மளுக்கு அந்த வசனம் நம்ம தடுத்து ஆட்கொள்ளணும். அது மாத்திரல, தேவனால் நம்ம பிறந்திருக்குமான ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே நான் உம்மால பிறந்திருக்கணும்ப்பா, நான் பாவம் செய்யாவடிக்கு உங்களுடைய வித்து எனக்குள்ள இருக்கணும், பாவம் செய்யவடி காத்துக்கொள்ளும்னு சொல்லி நம்ம கேட்கணும். 3வது மார்க்கின் சுவிசேஷம் 13:36 வசனம்,
1: நீங்கள் நினையாத வேளையில்
0: அவன் வந்து
1: உங்களை தூங்குறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு
0: விழித்திருங்கள். எப்ப நம்ம சரீரத்துல தூங்கலாம், ஆத்மத்தில் செஞ்சிடக்கூடாது. தூங்குறவர்களா ஆண்டவராக இயேசுக்கு வந்து கண்டுபிடியாதபடிக்கு என்ன செய்யணும், விழித்திருக்கணும், ஆத்மத்தில் விழிப்பிருக்கணும். நம்ம அதுதான் நம்ம எந்த படுக்கும் போது நல்ல தூச்சிட்டும் சோத்திரம் பண்ணிட்டும் படுக்கணும். நம்ம தேவையில்லாம குழம்பிட்டு யோசிச்சுட்டு பேசிட்டு அப்படியே படுத்தோம்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் கர்த்தர் வரும்போது நம்மளால விழித்திருக்க முடியாது. இந்த உலகத்துல எல்லாமே இருந்தாலும் கர்த்தர் வரும்போது நம்ம விழித்திராவிட்டா பிரயோஜனமே இல்லாம போயிடும். நம்ம எவ்வளவு ஆண்டவருக்கா வாழ்ந்தாலும் நம்ம பிழிப்பு இல்லாவிட்டா விழித்திருக்கா விட்டால் பரலோர் ஆட்சிக்கு நம்ம போக முடியாது. அது சொல்றாரு அவரு, ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நம்ம தூங்குறவர்களாக கண்டுபிடிக்க விழித்திருங்கள். சரீரத்தில் தூங்கினாலும் ஆத்மாத்துல என்ன செய்யணும், விழிப்பு வேணும், விழிப்பு இருக்கணும். எப்போ ஆண்டவர் வந்தாலும் டப்பு நம்ம எந்திரிச்சு ஆண்டவரோட பறந்து போகணும். அதுக்கு எப்பொழுதுமே நம்ம விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. விழித்திருக்கணும், ஆண்டவரே என் விழிப்பை தாரும், ஆண்டவரே விழிப்பை தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். விழிப்பை தாரும் ஆண்டவரே. அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது, எபேசியர் புஸ்தகம் 5:14 வசனம்,
1: அதனால் தூங்குகிற நீ விழித்து,
0: தூங்குகிற நீ என்ன செய்ய விழித்து,
1: மரித்தோரை விட்டு எழுந்துரு,
0: மரித்தோரை விட்டு எழுந்துரு. தேவையில்லாத மக்கள் பேசுறாங்க, தேவையில்லாத மக்கள் அதை இதுன்னு சொல்றாங்க, அவங்களை விட்டு என்ன செஞ்சிடணும், நம்ம எழுந்திருக்கணும். மரித்தோர்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சா மரித்தோர் இல்ல, ஆத்மத்துல மரித்தவங்க. அது சொல்றாரு பாத்தீங்களா, சங்கீத புஸ்தகம் 15:17.
1: மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும்
0: மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும்
1: கர்த்தரை துதியார்கள்.
0: கர்த்தரை துதி மரித்தவன் யாரு? கர்த்தரை துதிக்காதவங்க. அவங்க விட்டு என்ன செஞ்சிரு? எழுந்துரு. அதுதான் இங்க சொல்லுது கர்த்தர் வேதம். இப்ப வாசிக்கலாமா? பேசும் புத்தகம் 5:14
1: அதனால் தூங்குறனை விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு.
0: மரித்தோரை விட்டு எழுந்து துதிக்காம செவிக்காம உலக காரியத்துல பேசிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. அவங்களை விட்டு நம்ம என்ன செஞ்சிடணும்? எழுந்திருக்கணும். அவங்களுக்கு இருந்த நம்மளும் பேசுவோம். நம்மள அப்படியே நம்ம ஆத்மா அப்படியே தூங்கிரும். நம்ம நம்ம சரியும் தூங்குறோம் இல்லையா, ஆத்மா அப்படியே தூங்கிரும். நம்ம ஆத்மத்துல விழிப்பு எல்லாம் போயிரும். அதனால நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும், விழிப்பா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமொழி புஸ்தகம் 15:15 சோம்பல் தூங்கி விட பண்ணும். அப்ப சோம்பல் இல்லாத ஒடிக்கு வாழ ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவர் என் வாழ்க்கையில் கேட்ட சோம்பை திறத்தை எடுத்து போட்டுருங்க ஆண்டவர் அப்படின்னு நம்ம கேட்கணும். சோம்பலா இருக்கக்கூடாது. நம்ம எப்பொழுதும் தூங்குறவங்களா இருக்கக்கூடாது. நம்ம சிவம் பண்றவங்களாக நம்ம காணப்படணும், விழிப்புள்ளவர்களாக காணப்படணும். ஹல்லேலூயா. தூங்குற கண்டுபிடியாத அடிக்கு என்ன செய்ய? விழித்திருன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நம்ம விழிப்பா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் கேட்கணும், ஆண்டவர் இந்த விழிப்பெனுக்கு தாங்க, ஆண்டவர் விழிப்பெனுக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். லூக்கான் சுவிசேஷம் 22:45
1: அவர் ஜபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு
0: அவர் என்ன நமக்கு ரொம்ப துக்கம் இருந்தாலும் என்ன செய்யறது? நமக்கு தூக்கம் வந்துடும். நிறைய துக்கம் மனசுல, துக்கம் துக்கம். அதனால துக்கம் இருந்தாலும் நமக்கு என்ன செய்யறோம்? தூக்கம் வந்துடும். அதனால துக்கத்தினால நம்ம துக்கம் வராதபடி காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு இல்லையா, அவர் விசாரிக்கிறான் அப்படின்னு கவலை இல்ல. பிலிப்பியர்ல என்ன சொல்றாரு? பிலிப்பியர் புத்தகம் 4:6
1: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்,
0: நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. இதுக்கு மட்டும் கவலைப்படுங்க, அதுக்குள்ள கவலைப்படும் சொல்லல. ஆண்டவர் இயேசுக்கு என்ன சொன்னாரு? நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
1: எல்லாவற்றையும் குறித்து
0: உங்கள் விண்ணப்பங்களை
1: ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும்
0: வேண்டுதலினாலும்
1: தேவனுக்கு தெரியப்படுத்தும்.
0: தேவன் தெரியப்படுத்தும். ஒன்றுக்கும் கவலைப்படாதுன்னு சொன்னாரு. நம்ம ஆட்கள் துக்கம் இருந்தா கூட நமக்குள்ள தூக்கம் வந்துடும். துக்கம் வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். அது துக்கத்தை கொண்டு வர காரியம் எத்தனையோ பிசாசு கொண்டு வரா. ஆனாலும் என்ன செய்யப்படுது? நம்ம துக்கம் வராதபடிக்கு நம்ம வாழ்க்கைய காத்துக்கொள்ள. ஆண்டவர் சொன்னார்ல, உன் கவலையெல்லாம் அவர் மேல வச்சிரு, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் செபத்தோடும் தேவனுக்கு என்ன செஞ்சிருங்க? எல்லாத்தையும் தெரியப்படுத்திருங்க சொல்லியிருக்காரு. எல்லா காரியத்தையும் தேவனிடத்துல தெரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. மொதல் என்ன செய்யணும்? செபம் பண்ணி விழித்திருக்கும். ரெண்டாவது, பாபம் செய்ய வேண்டிக்கு நீதிக்கேற்க விழித்திருக்கணும். மூணாவது, ஆண்டவர் இருந்து தூங்குறவங்களா நம்ம கண்டுபிடிக்காத வேண்டிக்கு விழித்திருக்கணும். கர்த்தர் வந்து பார்க்கும்போது தூங்குறவங்களா நம்மளை கண்டுபிடிக்க கூடாது. அதான் சொன்னவர்கள் வாசித்தார் Mark 13:36
1: நீங்கள் நினையாத வேளையில்,
0: நீங்க நினையாத கர்த்தர் நம்ம நினையாத வேளையில தான் வருவாரு. நீங்க நினையாத வேளையில்
1: அவன் வந்து,
0: அவர் வந்து
1: உங்களை தூங்குறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு
0: கர்த்தர் ஒரு நாள் வருவாரு. நினையாத நேரத்துல வருவாரு. நம்மளை தூங்குறவர்களை அவர் என்ன செஞ்சிடக்கூடாது? கண்டுபிடிக்க கூடாது.
1: விழித்திருங்கள்.
0: நம்ம எப்பொழுதும் நம்ம ஆத்மா என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். அவர் வரும்போது, அவர் எப்ப வருவார்னு போட்டிருக்கு? காலையிலயோ மாலையிலயோ நல்ல இரவிலையோ சேவல் கூப்புறத்துல வருவாரு. அவர் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? தூங்குறவளா காணப்படாத வடிக்கு என்ன செய்யணும்? எப்போதும் விழித்திருக்கணும். மத்த செவமண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது, பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்திருக்கணும். மூன்றாவது, தூங்குறவளா நம்ம காணப்படாத வடிக்கு நம்மளை விழித்திருக்க வேண்டும். நான்காவதாக, மார்க்கின் சுவிசேஷம் 13:34-35
1: ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்திற்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு
0: என்ன கொடுக்கிறாரு? அதிகாரம் கொடுத்து
1: அவனவனுக்கு தன் தன் வேலையை நியமித்து
0: விழித்திருக்கும்படிக்கு
1: காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள்.
0: அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஆண்டவரை கேசத்துக்கு புறதேசத்துக்கு போயிருக்கிறாரு. அவர் ஒரு நாள் வருவாரு. அவர் வரும்போது விழிச்சிக்க கூடாது, தூங்குறவெல்லாம் இராதபடிக்கு என்ன செய்யணும், பிடித்து நம்ம கையில கொடுத்த பொறுப்பை கரெக்டா செய்யணும். நம்ம கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு ஒரு பொறுப்பு கூட கொடுக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த பொறுப்பை செய்த முடிக்க நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும்.
1: ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்திற்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது
0: தன் ஊழியக்காரருக்கு இப்ப நம்ம நீங்களே ஊருக்கு போறீங்க, என்ன பண்ணுவீங்க, குடும்பத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டு போவீங்க, பாத்துக்கோங்க நல்லா அப்படின்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரிதான் ஆண்டவரை இயேசுக்கிறதும் புறதேசத்துக்கு போக எத்தனைக்கும் போது
1: தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து
0: விழித்திருக்கும்படிக்கு
1: காவல்காரனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள்.
0: அப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, விழித்திருங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலைய கரெக்டா செய்யணும். கத்திர வருக ரொம்ப சமயமாயிருச்சு. நம்ம ஊழியத்துக்காரங்க நமக்கு ஊழியம் தானே, எதோ ஒரு நாளைக்கு போகலாம், ரெண்டு நாளைக்கு போகலாம், நம்ம எப்படியாவது பரவாயில்ல, எப்படி வேணாலும் போகலான்னு இருக்கவே முடியாது. உலக பிரகாரமான ஒரு ஆபீஸில் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க, எப்படி ஒரு நாளைக்கு வேலை செய்யலைன்னா, ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு போகலின்னா என்ன சொல்லுவாங்க, சந்தோஷப்படுவாங்களா, பரவாயில்ல நல்ல வேலை, நீங்கள் மூணு நாள் லீவ் போட்டீங்க சந்தோஷம் பரவாயில்ல அப்படி சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், ஊழியத்தில் வந்து நம்ம எவ்வளவு கரெக்டாக செய்கிறோமா யோசித்து பாருங்க. நம்ம கத்தர் கொடுத்த பொறுப்பு ஒரு நாள் கத்தர் வந்து கேட்பார், உன் கையில் கொடுத்தரே நீ எனக்காக என்ன செய்த அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்பார். நம்ம விழிப்பாக இருக்கணும், நம்ம கொடுத்த பொறுப்பையும் செய்யணும், விழிப்பாகவும் இருக்கணும். நம்ம கத்தர் கொடுத்த ஒவ்வொரு பொறுப்பையும் நம்ம கட்டாயம் செய்யணும். அதுக்கு தான் நிறைய பேர் எல்லாம் பைபிள் அதிகமாக வாசிங்க. பைபிள் வாசாக தான் உங்களுக்கும் தெரியும், பைபிள் வாசிக்காதனால சரியாக இருக்க தெரியறதில்ல, எப்படினாலும் செய்யலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இல்லை, ஒரு நாள் கத்தர் காவல்காரர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாரு, வந்து ஒரு நாள் நம்மகிட்ட ஒரு நாள் கேப்பா, நம்ம விழிப்பா இருக்கோமா, கொடுத்த வேலையை செய்திருக்கோமா, செய்யாமல் விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்பார். இது வரைக்கும் நம்ம இப்படியே வாழ்ந்தோம், இப்போதான் தீங்கின் காலம்னு சொல்லி கத்தர் வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க, எபேசியர் புஸ்தகம் 6:13
1: தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய்
0: நிற்கவும்
1: திராணி உள்ளவர்களாகும்படிக்கு
0: நம்ம கையில கொடுத்த பொறுப்ப நம்ம செய்யலன்னு சொன்னா கத்தர் பொருளாளி கட்டாயம் என்ன செய்வாரு, கணக்கு கேட்பார். நமக்கு எல்லாம் தாரார் தானே, உன்ன உணவு கொடுக்கிறார், உடுத்த உணவு கொடுக்கிறார், தங்க இடம் கொடுக்கிறாரு. அது ஒரு வரைக்கும் நீங்க நினைக்கல, நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு நினைக்கலாம். சம்பாதிச்சாலும் கூட சம்பாதிக்கிறதுக்கு யாரு கொடுக்கற பலன், யாரு கொடுக்கறா, கத்தர் தான் பலன் கொடு. கத்தர் பலன் கொடுக்கட்டா நம்ம சம்பாதிக்க முடியுமா, அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. கத்தர் பலன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளால சம்பாதிக்க முடியுமா, நம்மளால முடியாது. அதான் கத்தர் நமக்கு என்ன பொறுப்பை நம்ம கையில கொடுத்துருக்கிறாரோ அதை நினைச்சு செய்து முடிக்கணும். செய்து முடித்து விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நமக்கு எந்த காரியத்தை கருத்தர் கொடுத்துருக்கிறோம் அதை ஒவ்வொரு நாளும் செய்து முடிக்கணும். செய்து முடிக்கிற மாத்திர விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். கருத்தர் கொடுத்த பொறுப்பனை செய்துட்டேன்னு சொல்லி நம்ம சந்தோஷமா இருக்கணும். நோவா பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆதியம் புஸ்தகம் 6:22
1: நோவா அப்படியே செய்தான்.
0: தேவன்
1: தனக்கு
0: கட்டளையிட்டபடியெல்லாம்
1: அவன் செய்து முடித்தான்.
0: பார்த்தீங்களா, நோவா என்ன செஞ்சாரா, கத்தர் என்னென்ன அவருக்கு செய்ய வேண்டி கட்டளை கொடுத்துருக்கிறாரோ அதில் என்ன செஞ்சாரு, செய்து முடித்தார். நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நீ வரும்போது நான் என்ன செய்யணும், ஆண்டவரே செய்து முடிக்கணுமே சப்பா. இதுதான் தீங்கன் காலம், எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள், தீங்கு நாட்கள் இதுதான். நம்ம கத்தர் வரும்போது எப்பவுமே என்ன செய்யணும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் காணப்பட வேண்டும். கத்தர் வருவார், ஒரு நாள் மட்டும் கணக்கு கேட்பார், உனக்கு நீ கொடுத்த நீ செய்தியா, நீ செய்து முடிச்சியா, செவம் பண்ணியா, எவ்வளோ நேரம் எனக்காக செவம் பண்ண, எவ்வளோ நேரம் சாணங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே அவங்களுக்கு நீ என்ன செய்த சொல்லி ஒரு நாள் கத்தர் கணக்கு கேட்பார். பாருங்க, ஒருத்தர் ஒரு ஊருக்கு போகிறாங்கன்னா என்ன செய்வாங்க, கரெக்டாக வந்து செய்யலைன்னு சொன்னால் பெரிய பெரிய வேலையில் பணக்காரங்க வீட்டில் பொறுப்பு கொடுத்துட்டு வரும்போது கணக்கு வந்து கேட்பாங்க, கொடுத்துட்டு போனே நீ என்ன செஞ்சிருக்கேன்னு கணக்கு கேட்பாங்க இல்லையா. அப்ப நம்ம ஆண்டவராக இயேசுக்கு கட்டாயம் நம்ம எடுத்துட்டு ஒரு நாள் கட்டாயம் கணக்கு கேட்பா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கத்திருக்க.

0: நம்ம கட்டாயம் செய்திருக்கிறோமா? ஏதோ ஒரு சர்ச்சைக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு போயிடலாம், அப்படி அதோட இல்லை. கர்த்தர் நம்ம கொடுத்த பொறுப்பு நம்ம கையில் கொடுத்துருக்கிறார், அந்த பொறுப்பை கரெக்டாக நம்ம செய்யணும். இப்போ கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் செவிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்துருப்பாரு, ஒவ்வொருத்தருக்கும் நல்லா தேவனை ஆராதிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்துருப்பாரு. அதில் எங்கே அசதியாக இருந்தீங்க? கர்த்தர் ஊழியத்தை செய்யணும் சொல்லி பொறுப்பை கொடுத்துருப்பாரு. எத்தனை பேர் நமக்கு பக்கத்தில் கண்ணீரோடு இருக்காங்க, வேதனையோடு இருக்காங்க, அவங்களுக்கான என்ன செஞ்சேன்னு சொல்லி ஒரு நாள் கர்த்தர் கேட்பார். அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு நாள் கேட்பார். கணக்கு அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அருமையானவர்களே, தீங்கு நாள் இதுதான். தீங்கு நாள், தீங்கு நாள் நம்ம கொடுத்த பொறுப்பை செய்து முடித்தவராக இருக்கணும். இல்லை பா, பிசாசை நம்ம மேற்கொள்ள ஆரம்பிப்பான். கர்த்தர்களை கொடுத்தாரு செஞ்சியா அப்படின்னு பிசாசை நம்மளுக்கு கேள்வி கேட்பான். கரெக்டாக நம்ம செய்யணும். நம்ம கையில் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஏன் நான் இந்த உலகத்தில் நம்மளை அனுப்பினேன், நான் வந்து வெறுமையாக நம்மளை இந்த உலகத்தில் அனுப்பலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்து தான் தேவன் அனுப்பியிருக்கிறார். அப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் ஆண்டவரே, நம்மக்காக என்ன செஞ்சுருக்கேன் கேளுங்க, கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவார், அவர் பேசுகிற தெய்வம். பேசாத தெய்வமா நம்ம தெய்வம்? பேசுகிறவர். கேளுங்க, ஆண்டவர் எனக்கு என்ன பொறுப்பை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே? நான் இது வரைக்கும் எதை செஞ்சுருக்கேன், நான் செய்யலையே ஆண்டவரே, எனக்கு செய்ய உதவிச்சிங்க. நீ ஒரு நாள் கணக்கு வைப்பீங்க, நாளைக்கு என்ன செய்ய போகிறேன். அது நோபா என்ன செஞ்சார? சகலத்தையும் செய்து முடித்தார். நீங்கள் நாளை என்ன செஞ்சுருக்கிறோம் யோசித்து பாருங்கள். கத்துட்டு கேட்கணும், செய்தி கரெக்டான செய்ய முடிக்கணும். அப்பா இதுதான் தீங்கு நாள். இது வரைக்கும் எப்படியே வாழ்ந்துட்டோம், இனிமேல் நம்ம செய்யணும். கத்து கொடுத்த பொறுப்பை நம்ம கட்டாயம் செய்யணும், செய்து முடிக்கணும். மோசை பாருங்க, மோசை சொல்றாரு நான் செய்து முடித்தேன்னு சொல்றாரு. பாருங்க, யாத்திரா புஸ்தகம் 40:33.
1: இவ்விதமாய்
0: மோசை
1: வேலையை முடித்தான்.
0: வேலையை முடித்தான் பாத்தீங்களா? அவர் கொடுத்த பொறுப்பை என்ன செஞ்சிட்டாரு? செய்து முடித்தாரு. நமக்கு செய்து முடித்திருக்கிறோமா? கர்த்தர் நம்ம ஒரு நாள் கணக்கு கேட்பார். அதங்க சொல்ற Colossians 4:17
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: நீ
1: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள்.
0: பாத்தீங்களா? பெற்ற ஊழியத்தை என்ன செய்யணும்? நிறைவேற்ற என்ன செய்யணும்? கவனமாய் ஊழியத்தை கொடுத்துட்டாரு. ஏதோ ஒரு ஊழியம் செய்ய போனா போலாம், போகலினா இல்ல, நாளைக்கு வேணா போய்க்கலாம், இதனால என்ன இருக்குது, லீவ் போட்டுக்கலாம், அப்படி போட முடியாது. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம் அதுதான் சொல்றாரு. அர்ப்பிக்க பெண்டு என்ன சொல்றாரு? நீ பெற்ற ஊழியத்தை செய்யும்படிக்கு எப்படி இரு? கவனமா இருப்பாயாக, பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும். அது நம்ம கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நம்ம ஒரு நிலைக்கு நானா வந்துட்டானா நானாதர் ஊழியத்துக்கு வந்து, அப்படி இல்லை. கர்த்தர் அழைக்காட்ட ஒருத்தர் ஊழியத்துக்கு வர முடியாது. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி எப்படி இருக்கணுமா? கவனமா இரு. அந்த பரிசுத்த பவுலுதான் அங்க சொல்றாரு, நம்ம ஆசிக்க கேட்ட அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 20:24.
1: ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன்.
0: நான் ஒன்றை குறித்து இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி அதை பத்தி கவலைப்பட மாட்டேன்.
1: என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்.
0: என் பிராணனையும் அருமையாக எண்ணேன்.
1: என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும்,
0: என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும்,
1: தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை,
0: பிரசங்கம்
1: பண்ணும்படிக்கு,
0: நான்
1: கர்த்தராக இயேசுவினிடத்தில்,
0: பெற்ற ஊழியத்தை,
1: நிறைவேற்றவுமே விரும்புகிறேன்.
0: பொறுப்பு இருக்குதா யோசித்து பாருங்க. அதை பற்றி நம்ம பொறுப்பாக செய்கிறோமா? கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர் எதற்கு இந்த உலகத்தை படைச்சி இந்த உலகத்தில் அனுப்புனீங்க ஆண்டவரே? நான் என்ன ஊழியத்தை செய்யணும் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. அப்போ தான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதுதான் முதல்ல என்ன செய்யணும், எப்போதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது, பாவம் செய்ய வடிக்கு நீதி கேட்க விழித்திருக்கணும். மூன்றாவது, ஆண்டவர் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, தூங்குறவர்களாக கண்டுபிடிக்கூடாது. நான்காவதாக, கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுத்த பொறுப்பை நம்ம செய்திருக்கிறோமா? மாசை செய்து முடிச்சாரு, பரிசுத்த பவுல் செய்து முடிச்சு.

0: முடித்தாரு. அப்புறம் யார் செய்து முடிச்சா? நான் வா செய்து முடித்தார். நம்ம செய்திருக்கிறோமா? ஆண்டவரை செய்ய உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவர். அதுக்கு நீங்களே கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் நான் என்ன செய்யணும், நான் எதுக்காக நான் அழைச்சிங்க, எதுக்காக இந்த உலகத்துல படைச்சிங்க, படைத்த நோக்கம், நீ சொன்ன நோக்கம், நீர் என்ன இந்த உலகத்துல உண்டாக்கி அனுப்புற நோக்கம் நான் நிறைவேற்றும் ஆண்டவர, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. பேசுறா பேச மாட்டாரா? கட்டாயம் பேசுறா. அவர் பேசுகிற தெய்வன். கேளுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, அதை நிறைவேற்றுறமான்னு சொல்லி நம்ம உள்ள தலசி பார்க்க வேண்டும். கடைசியாக அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 20:29-30.
1: நான் போன பின்பு,
0: நான் போன பின்பு
1: மந்தையை தப்பவிடாத,
0: மந்தை தப்பவிடாத
1: கொடிதான ஓநாய்கள்,
0: கொடிதான ஓநாய்கள்
1: உங்களுக்குள்ளே வரும்,
0: உங்களுக்குள்ளே வரும்,
1: உங்களிலும் சிலர் எழும்பி,
0: உங்களிலும் சிலர் எழும்பி
1: சீசர்களை,
0: சீசர்களை
1: தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி,
0: தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி
1: மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன்,
0: மாறுபாடானவர்களை போதிப்பார் என்று அறிந்திருக்கிறேன்.
1: ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய்
0: இரவும்
1: பகலும்,
0: இரவும் பகலும்
1: கண்ணீரோடே,
0: கண்ணீரோடே
1: இடைவிடாமல்,
0: இடைவிடாமல்
1: அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள்.
0: அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து என்ன செய்யுங்க? விழித்திருங்க. வசனம் எத்தனையோ வசனம் கத்துருங்க சொல்லியிருக்கிறாரு. அதை நினைத்து என்ன செய்யணுமா? விழித்திருக்கணும். எத்தனையோ விதத்துல ஆராதனை வந்துருச்சு, கல்லாராதனை, அதுக்கு நம்ம தப்பி விழிச்சிருக்கோம். வச போல சொல்றாரு, ஓனாய் வரும்.
1: நான் போன பின்பு,
0: நான் போன பின்பு
1: மந்தையை தப்பவிடாத,
0: சபையை தப்பவிடாத
1: கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும்,
0: கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும்,
1: உங்களிலும் சிலர் எழும்பி,
0: உங்களையும் எழும்பி சிலர் எழும்பி
1: சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி,
0: சீசர்களை ஆள் சேர்க்கணும் சொல்லி தங்களை இழுத்துக் கொள்ளும்படி
1: மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன்.
0: மாறுபாடானவர்கள் என்ன செய்வாங்களாம்? போதிப்பாங்க.
1: ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய்
0: இரவும்
1: பகலும்,
0: இரவும் பகலும்
1: கண்ணீரோடே
0: இடைவிடாமல், இடைவிடாமல்
1: அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள்.
0: அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டதை நினைத்து என்ன செய்யுங்க? விழித்திருங்கள். விழிப்பு தேவனுடைய வசனத்தை கேட்டிருக்கோம், அதை கேட்டு நம்ம அந்த வசனத்தை கேட்டு என்ன செய்ய, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இதயத்துல விழிப்பா இருக்க வேண்டும். கர்த்தர் வருகிற ரொம்ப சமீபம். அல்லேலூயா, ஹலேலூயா. பிசாசு அதிகமா கள்ளத்தீர்க்க சீல் எழுப்பி கொண்டிருக்கிறான், அதிகமா பிசாசு எழுப்பி கொண்டிருக்கேன் கள்ளத்தீர்க்க சீல. ஆனா கள்ளத்தீர்க்க என்ன செய்யக்கூடாது? செவி கொடுக்கவே கூடாது. கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கணும். வாசிக்கிற மாத்திரம் இங்க கேட்ட வசனத்தை திருப்பி திருப்பி எடுத்து வாசிக்கணும். கர்த்தர் சொன்ன வசனத்தை நினைத்து என்ன செஞ்சிருக்கணும்? விழித்து கொண்டிருக்க. எத்தனையோ வசனம் கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. அதை கேட்டு நம்ம என்ன செய்யணும்? இப்போ எதோ போயிட்டு வந்துட்டு அப்படி இல்லை, கேட்ட வசனத்தை கேட்டு வந்து நினைத்து விழித்திருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 24:24-25. ஏனெனில்
1: கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும்
0: எழும்பி
1: கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும்
0: அவங்க என்ன செய்வாங்க? பெரிய அடையாளங்களையும்
1: அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: இதோ
1: முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன்.
0: பாத்தீங்களா, கள்ளத்தீர்க்க என்ன செய்வாங்க? பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்க. கர்த்தர் நமக்கு என்ன செய்ய முன்னதே நமக்கு அறிவித்து வைத்திருக்கிறாரு. நம்ம அதை நினைச்சு விழித்திருக்கணும். அங்க அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குன்னு சொன்னா ஓடிடக்கூடாது. அவங்க சொல்றது கரெக்டா இருக்கு. தீர்க்கதரிசனம் அங்கெல்லாம் எத்தனையோ தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அங்க போய் எத்தனை தீர்க்க தரிசனம் அப்படிலாம் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்க ஆத்மா வெளியேறப்பட்டது. அதை யோசிச்சுக்கோங்க. நிறைய பேர் அங்கிங்கே ஓடிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நினைச்சு நம்ம விழித்திருக்க வேண்டும். அங்க இது நடக்குது, அது நடக்கு சொல்லுவாங்க, அங்க நான் போயிடக்கூடாது. அன்று சொன்னார் கள்ளத்தீர்க்க தரிசிகளும் சொல்லுவாங்க, பெரிய அற்புதங்கள் அடையாளங்களையும் செய்வாங்க. அதை நினைச்சு நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஆத்மாக்களை, நம்ம ஆத்மா எப்படி இருந்தது, நம்ம ஆத்மா எப்படிப்பட்டது? வெளியேறப்பட்டது. அதை நினைச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் விழித்திருக்கணும். அதுதான் நிறைய வசன வாசிங்க, நிறைய வசன வாசிங்க, பைபிள் வாசிங்க, நிறைய நல்ல ஆவிக்குறி புஸ்தங்கள். ஏதோ ஒரு புஸ்தகம் வாங்கி வாசித்தரக்கூடாது. நல்ல ஆவிக்குறி புஸ்தங்கள் உங்க ஆத்மாவுக்கு பிரயோஜனமா இருந்தா வாங்கி வாசிங்க. ஏதோ ஒன்று வாசித்து உங்க ஆத்மாவுக்கு எடுத்துக்கொள்ளாதீங்க. நம்ம வந்து சோதித்து பார்க்க வேண்டும், இதை படிக்கலாமா இதை படிக்க கூடாதான்னு சொல்லி நம்ம ஆத்மா நம்ம அந்த வசனத்தை என்ன செய்ய நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இப்ப நிறைய கள்ளத்திற்கு வந்துருச்சு, அதனால நம்ம என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஹலேலூயா ஹலேலூயா. நாங்க விழிப்பா இருக்கணும், விழிப்பா இல்லாத இருந்தனா அவன் நம்மளை மேற்கொள்ள பார்ப்பான். நம்ம ஒரு நாள் விழிப்பா இருக்கணும். பிலிப்பியன் புஸ்தகம் 3:16
1: ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ
0: அது முதல்
1: ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக.
0: நம்ம கற்று இப்ப வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க, பிள்ளைகள் தேர்ச்சி அடைகிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு தேறிக்கோங்க அதை பார்த்து தான் அவங்களை வந்து பாஸ் பண்றது ஃபெயில் பண்றது இல்லையா. அதே போல நம்ம வாழ்க்கையிலும் எதுவரை தேறியிருக்கோமோ அதை நம்ம என்ன செய்யணும், ஒரே தேர்தல் நினைச்சு நம்ம எந்த அளவுக்கு தேறிக்கோ அதுல என்ன
1: செய்யணும்,
0: ஒழுங்காய் எந்த வசனத்துல எதுவரை தேறிக்கோ அதுல என்ன செய்யணும், ஒழுங்காய் நடந்து கொண்டு
1: ஒரே சிந்தையா
0: இருப்போமாக. நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்மளை ஏமாத்திருக்கோம் அஞ்சிக்கு இருக்குமே, யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் வரப்போறார். நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும். அதை எப்படி விழித்திருக்கணும், செபம் பண்ணி. ரெண்டாவது நீதி கேட்க விழித்திருக்கணும். மூணாவது கர்த்தர் வரும்போது தூங்குறவளா காணாத விழிக்கு நம்ம விழித்திருக்கணும். நான்காவதாக நம்ம கொடுத்த பொறுப்பை செய்து முடித்து விழித்திருக்கணும். ஆண்டவர் கேட்கணும், எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கீங்க ஆண்டவர். அஞ்சாவதாக என்ன செய்யணும், நம்ம கொடுத்த வசனத்தை நினைச்சு நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும். எங்க கள்ள தீர்க்கதரிசனம், அங்க தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, இங்க தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, அங்க அதெல்லாம் சொல்றாங்க, அங்க அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி போயிடக்கூடாது. இந்த வசனத்தை இன்னொரு ராசி மத்தேயு 24:24-25 அற்புதம் நடக்கும். நல்ல மனசுல வச்சுக்கோங்க, அற்புதம் நடக்கும். நடக்கிறது பார்த்து ஏமாந்துடாதீங்க.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி
0: கூடுமானால்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக.
0: தெரிந்து கொள்ளப்பட்ட அதுல என்ன செஞ்சாங்க, வஞ்சிக்கப்பட்டுருவாங்களாம். சரி, அங்க அற்புதம் நடக்கு, அங்க போன அங்க நல்ல தீர்க்க தரிசனம் இருக்கு, என்னமோ சொல்றாங்க, இவங்க சொல்றப்ப நம்ம கேட்க முடியாது, தீர்க்க தரிசனத்துக்கா போலாம் அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது.
1: வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும்
0: எப்படி நடக்குமா, பெரிய அடையாளங்களும்
1: அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: பெரிய பிசாசு கூட என்ன செய்யும், பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
1: இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன்.
0: இதோ முன்னதாகவே நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிவித்திருக்கிறாரு. அதனால எதுல நம்ம தேடிக்குமோ அதுல அதுல என்ன செய்யணும், நம்ம இன்னொரு காசு பிலிப்பியர் 3:16 ஆகிலும்
1: நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ,
0: எதுவரை ஆண்டவருக்குள்ள தேறியிருக்கிறோமோ
1: அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு
0: ஒரே சிந்தையா இருப்போமாக. அப்படின்னா கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னாரு, விழித்திருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5:13
1: மனுஷகுமாரன்
0: வரும் நாளையாவது
1: நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியா
0: விழித்திருங்கள். எப்படி விழித்திருக்கணும், அதை பத்தன் செவம் பண்ணி. ரெண்டாவது நீதி கேட்க விழித்திருக்கணும். மூணாவது கர்த்தர் வரும்போது தூங்குறவங்களா காணப்படாத விழித்திருக்கணும். நான்காவது கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பை செய்து விழித்திருக்கணும். ஐந்தாவதாக என்ன செய்யணும், கேட்ட வசனத்தின்படி நம்ம விழித்திருந்து கள்ளத்திற்கு தரிசிகளுக்கும் என்ன செய்யணும், மாறுபாடுகள் உபசி விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், இடம் கொடுக்காத விடிக்க நம்ம விழித்திருக்கணும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்கள்.

0: நான் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா. கர்த்தருடைய வேதம் சொன்னது நாம் எப்படியெல்லாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆம் மனிதகுமாரன் வருகின்ற நாளையாவது நாளைக்கு யாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். எப்படியெல்லாம் விழித்திருக்கணும் என்பதாக என்பதை குறித்து தெளிவாக ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எப்பொழுதும் ஜபம் செய்து நாம் விழித்திருக்க வேண்டும். அதை நாம் பாடினோம், ஆண்டவரே ஜபமே என் வாழ்வின் செயலாக மாற ஜப ஆவியால் என்னை நிறைத்திடும். ஆண்டவரே எப்பொழுதுமே நான் ஜபிக்கணும். எல்லாம் கேட்கலாமா? கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிங்க. ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற ஜெபாவியால் என்னை நிறைத்திடுமே ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? முதலாவதாக ஜெபம் செய்து நாம் விழித்திருக்க வேண்டும். பேதரை பார்த்து கர்த்தர் கேட்டார், பேதருவே ஒரு மணி நேரமாவது நீ என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று கேட்டார். இன்றைக்கு சொல்லுவோமா, அப்பா நான் எப்பொழுதுமே ஜெபித்துக் கொண்டே இருக்க உங்க ஜெபத்தின் ஆவி இப்பொழுது என் மீது ஊற்றும் ஆண்டவரே. இரண்டாவதாக பாவம் செய்யாமல் நாம் விழித்திருக்க வேண்டுமா? யார் பாவம் செய்யாமல் இருப்பார்கள்? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். காரணம் அவருடைய வித்து அவருடைய வசனம் அவனுக்குள் தரித்திருக்கிறது. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை வார்த்தை என் இதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னார். இன்றைக்கு சொல்லாமா? அப்பா வேத வசனத்தை அதிகமான வாசிக்கணும், தியானிக்கணும், வசனத்துக்கு இடம் கொடுக்கணும், தேவ வசன பாலின் மேல் எனக்கு தேற்றம் உண்டாகணும், வாஞ்சை உண்டாகணும். ஆண்டவரே எனக்கு இறங்கும். ஆண்டவரே நான் பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்துக் கொண்டிருக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பா. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று சொன்னீரே. பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நல்ல வாய் திறந்து செபிக்கலாமா? மூன்றாவதாக கர்த்தர் வரும் பொழுது நாம் தூங்குறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு நாம் விழித்திருக்க வேண்டுமா? எப்பொழுது தூக்கம் வரும்? ஒரு மனிதனுக்கு சோம்பேறி தனம் வரும் பொழுது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தூக்கமயமாய் மாறிவிடும். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை மந்தமான நிலையிலே வந்துவிடும். துக்கம் வரும் பொழுதும் அவன் வாழ்க்கை சோர்வடைந்து விடும், தூக்கம் வந்துவிடும். இன்றைக்கு சொல்லாம, ஆண்டவரே நீ வரும் பொழுது நீ தூங்குறவனாய் நான் காணப்படக்கூடாது. ஆண்டவரே விழிப்புள்ள இருதயம் உடையவனாக நான் இருக்கணும். ஆண்டவரே ஐயா நான் தூக்கத்தை விரும்பாதபடிக்கு, அப்ப தூக்கத்தை அதிகமாய் நாடாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க, விழித்திருந்து அவன் பாதத்தில் உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ள அப்பா எனக்கு கிருபை கொடுங்க. நீ வரும் பொழுது நீ தூங்குறவனாய் கண்டுபிடிக்காதபடிக்கு என்னை நான் எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையா இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போமா? நான்காவது இடத்துல விழித்திருக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த பொறுப்புகள், கர்த்தர் நமக்கு கொடுத்த அவனவனுக்கு கொடுத்த வேலை என்று சொல்லி வாஸ்தவம். கர்த்தர் தன் ஊழியருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையை நியமித்து புறதேசத்திற்கு புறப்பட்டு போனாராம். ஆம், இயேசுவின் வருகை நெருங்கிவிட்டது. பரலோகம் சென்ற இயேசு, வானங்கள் வழியாய் சென்ற இயேசு மீண்டும் அதே வானத்தின் வழி இறங்கி வரப்போகிறார். நம்முடைய நம் ஒவ்வொருக்கும் கொடுத்த பொறுப்புகளை கணக்கு கேட்கும்படிக்கு, நம்மளுக்கு கொடுத்த அதிகாரங்களை வரங்கள் வல்லமை குறித்து கணக்கு கேட்கும்படிக்கு இதோ கர்த்தர் வருகிறார். ஆக விழித்திருந்து ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த பொறுப்புகளிலே நான் உண்மையாய் இருக்க எனக்கு உதவி செய்யும், விழிப்பாய் இருக்க எனக்கு கிருபை தாரம் என்று சொல்லி கேட்போமா? ஐந்தாவதாக மாறுபாடான உபதேசங்கள் கிளம்பிவிட்டது. கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள அப்போஸ்தலர்களும் கள்ள வேலையாட்களும் கள்ள ஆடுகளும் எழும்பி விட்டார்கள். ஒரு மத்தியிலே தேவன் நமக்கு இடைவிடாமல் போதித்த, ஆவியானவரை கொண்டு இடைவிடாமல் போதித்த, தமது ஊழியர்களை கொண்டு இடைவிடாமல் போதித்த வசனத்தை நினைத்துக் கொண்டு நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோமே. அப்பா நான் ஒருபோதும் மாறுபான உபதேசங்களை பார்த்து வழிவிலகி போய்விடக் கூடாது. அற்புதங்கள், பெரிய அற்புதங்கள், அடையாளங்களை கண்டு நான் ஏமாந்து போய்விடக் கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார் என்று சொல்லி கேட்டேனே. நான் ஒருபோதும் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஆண்டவரே நான் எதையெல்லாம் நான் கேட்டு தேறியிருக்கிறேனோ அதிலே ஒரே ஒழுங்காய் நடந்து கிறிஸ்துவின் சிந்தையை நினைத்திருக்க எனக்கு அருள்தாரும் ஆண்டவரே என்று சொல்லி வாய் திறந்து கேட்போமா? யாரெல்லாம் ஜெபம் பண்ண போறீங்கப்போ கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. நான் ஒரு போதும் விழிப்பில்லாம போயிடக்கூடாதப்பா, விழித்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபிப்போமா? தேங்க்யூ லார்ட். அப்பா அந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா மனுஷகுமாரன் வரும் வேலையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடி நான் விழித்திருங்கள் என்று சொன்னீரே. அப்பா நாங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ஜபத்துல மந்தம் உடையவர்களாயிருக்கிறோமே. சகல பரிசுத்தவான்களுக்காக, தேச தலைவர்களுக்காக, அழிந்து போய் கொண்டிருக்க மக்களுக்காய் நாங்கள் ஜெபித்து எல்லா மனிதர்களுக்காக சோத்திரங்கள் ஜபங்களை எடுத்து நாங்கள் விழித்திருக்க எங்களுக்கு அது குறுவை கொடுங்கப்பா. பாவம் செய்யாமல் நாங்கள் விழிப்பா இருக்கணும். ஆண்டவரே பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறானே. நாங்கள் தேவனால் பிறந்திருக்கணும். உங்க வசனம் எங்க உள்ளத்துல எப்பொழுதுமே இருக்கணும். ஆண்டவரே வசனத்தின் அதிக தாகத்தை வாஞ்சி எங்களுக்கு தாரும். பாவம் செய்யாமல் விழித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் வரும் பொழுது நீர் தூங்குறவர்களாக நாங்கள் தூங்குறவர்களாக நீங்கள் கண்டுபிடியாத பிடிக்கு. நீர் வரும் பொழுது நாங்கள் தூங்குறவர்களாக நீங்கள் கண்டுபிடியாத பிடிக்கு நாங்கள் விழிப்பாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எங்கள் கையில் கொடுத்த அதிகாரங்கள், பொறுப்புகள், எங்களுக்கு கொடுத்த தாளுந்துகள், வரங்கள், எங்களுக்கு கொடுத்த அப்பா குடும்பம், எங்களுக்கு கொடுத்த ஆசி, எங்களுக்கு கொடுத்த பணம், எங்களுக்கு கொடுத்த ஐஸ்வர்யம், எங்களுக்கு கொடுத்த மதிப்பு, எங்களுக்கு நீர் கொடுத்த வேலை, எங்களுக்கு நீர் கொடுத்த தொழில், எங்களுக்கு நீர் கொடுத்த அனைத்து காரியங்களிலும் நாங்கள் உண்மைகளெல்லாம் இருக்கு ஆண்டவரே. அதெல்லாம் விட்டு கணக்கு கேட்பீரே. அதை குறித்தெல்லாம் நீர் கணக்கு கேட்கும் பொழுது நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க கூடியவர்களாக விழிப்பா இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. நீர் கொடுத்த அத்தனை பொறுப்புகளை குறித்து நீர் கணக்கு கேட்கும் பொழுது நாங்கள் அதில் விழிப்பாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு போதும் நீர் கொடுத்த பொறுப்புகளிலே அசதியாயிருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. நீர் கொடுத்த காரியங்களிலே நாங்கள் அசதியாயிருந்த நாட்கள் போதும். இனி ஒரு நாட்களில் நாங்கள் ஜாக்கிரதையா விழிப்பாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மாறுபாடு உபதேசங்கள் தேசமெங்கிலும் சுற்றி கொண்டிருக்கிறதப்பா. கள்ள தீர்க்க தரிசி எழும்பி விட்டார்கள். கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள கிறிஸ்துகள் எழும்பி இருக்கிறார்கள் அப்பா. நாங்கள் யாரும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு, தீர்க்க தரிசனங்களை தேடி ஓடி விடாதபடிக்கு வசனம் என்ன சொல்கிறது சொல்லி இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை நாங்கள் கவனித்து பார்க்க எங்களுக்கு பாக்கியம் கொடுங்கப்பா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒருவரு கூட ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட இந்த வசனத்தை பார்த்து கொண்டிருக்க நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒருவர் கூட வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு கர்த்தர் தயவாயி பாதுகாப்பீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. அர்ப்பணிக்கிற குடும்பங்களை பொருட்படுத்தி கர்த்தர் நடத்தும் ஆண்டவரே. நீ செய்ய போவதற்கு ஆய்கோடான குறை. நன்றி, நன்றி, நன்றி. கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் இப்படி ஜெபிப்பார்கள். எல்லாரும் அவளோடு இணைந்து ஜெபிக்கலாமா?
1: நன்றியோடுமே துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் விழிப்புள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்ய முடியா ஜெபிக்கிறோம். எங்கள் கையில கொடுத்த பொறுப்பெல்லாம் நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாராருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுத்திருக்கலாம் ஒவ்வொருவரோடு நீங்க பேசி அதை சொல்லித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா, ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க சப்பா. எல்லா மக்களும் வசனத்தை கேட்டு தியானித்துக் கொண்டிருக்க கிருபை தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலே உள்ளத்திலே வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்கப்பா. ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா. கத்துடைய வசனம் எல்லார் உள்ளத்திலையும் எழுதி கொடுக்க முடியா கூட கெஞ்சுகிற ரச்சா அப்பாமை ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் இடைபட முடியா ஜெபிக்கிறோம். ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க தகப்பனே. இறக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. ஒரு வாழ்க்கையிலே உள்ளத்திலே வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க தகப்பனே. வேண்டி கொடுத்துருக்கோம் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க தகப்பனே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்பா ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்க ரட்சிப்பின் பாத்திரமாய் மாற்றுங்க. பரிசுத்தம் நிறைச்சிருங்க, அக்கினால் நிறைச்சிருங்க, தேவல்லமில நிறைச்சிருங்க. பிரசுத்தம் மூடிக்கொள்ள முடியா செபிக்கிறோம் ஐயா. மகத்தான காரியத்தை செஞ்சேசப்பா. ஆண்டவரே இறங்குவப்பா, இறங்குறாச்சா தகப்பரே. இறங்க முடியா செபிக்கிறோம். ஒவ்வொரு பலவீனம் நீங்கி போட்டும் ஆண்டவரே. யாருமே பலவீனத்தோடு இருக்கவே கூடாது எசப்பா. அப்பா மை ஸ்தோத்திரம். மந்திரம் செய்வனைகள் பெல்லி செய்யங்கள் யாரையும் தொடவே கூடாதப்பா. சாத்தானே இயேசுக்கு நாமத்துல முறியடித்து போடுகிறோமே. பொல்லாதவி எரித்து போடுகிறோம் ஐயா. மந்திரம் செய்வனை யாரையும் தொடவே கூடாதப்பா. பொல்லாத கிரிகளை இயேசுக்கு நாமத்தை நிர்மலமாக்கி செபிக்கிறோம். அழித்து போடுகிற, அர்த்தமாக்கி போடுகிற, நிர்மலமாக்கி போடுகிற ஆண்டவரே. அறிவு பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு உள்ளத்தை ஆளிகை செய்யுங்க. அக்கிரங்கள் நிரப்புங்க, வல்லமை நிரப்புங்க அப்பா. பிசாசு மேற்கொள்ளக்கூடிய வல்லமை கொடுக்க முடிக்காய் ஜெபிக்கிறோம். இறுதியில் விழிப்புள்ள காணப்பட துக்கத்தையோ பலவீனத்தையோ கொண்டு வந்துடக்கூடாது ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. மகத்தான காரியத்தை செய்யுங்க. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. கற்பத்தின் கனி கத்தரால கடிக்கு சுகந்திரனு சென்னீரே அப்பா. அப்பா குழந்தை பயத்தை தாரும் அப்பா. குடிக்கிற குடும்பத்துல இயேசுவே இயேசுவே குடிக்காதபடி மாற்று மாண்டவரை மாற்று மாண்டவர அப்பா. கடன் கண்ணீர் வேதனைகள் இருக்க மக்களை விடுதலை செய்யுங்க சப்பா, விடுதலை செய்யுங்க. வெள்ளியும் என்னோட இது, பொண்ணும் என்னோட சொன்னீங்கல்ல ஆண்டவர, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. அங்க ஓடுறது இங்க ஓடுறது இல்லாதபடிக்கு இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்க கிருவை செய்யுங்கப்பா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள். வெக்கப்பட்டு போடுதலின்னு சொன்னீரே. நாங்கள் அங்கும் இங்கு ஓடாதபடிக்கு இயேசு நோக்கி பார்க்கக்கூடிய கிருவை தாங்க ஆண்டவர. பலத்த அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை செய்ய முடிய ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. இறங்குமப்பா, இறங்கும் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. செழிக்க பண்ணு, காத்துக்கொள்ளும் தேவ கிருபை சூழ்ந்து புலட்டும் ஆண்டவர. அப்பா அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறவராச்சு, அம்மை ஸ்தோத்திரிக்கிற வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவரே, அமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா தகப்பரே, அற்புதத்தை அலட்சியங்களை செய்யுங்க அன்பின் ஆண்டவரே, படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை ஞாபகத்தை கொடுங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, கத்துடி கிருவை நாரி தாங்கட்டும் ஐயா, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா, நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் கத்திரதலும் உண்டாகி சோதியின் வெள்ளத்தை இறங்கிறது மாறுதல் வெளி வேற்றுமையான எந்த நிழலில் செய்யறப்பா ஆண்டவரே, அப்படியாக நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க என் சனங்கள், நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி வரை சென்னீர், எல்லார் வாழ்க்கையிலும் திருப்தியாக்கி ஆசிரியத்தை உயர்த்துங்கப்பா, நன்மையான காரியத்தை செய்யுங்க, நாங்கள் உம்முக்குள்ள நெருங்கி ஜீவிக்கமை சார்ந்து கொள்ளமை அண்டிக் கொள்ள உம்மோடு ஒன்றரை கலக்க கிருவச்சி மாமாண்டவரை கோபம் பற்றியறியும் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியோனி சென்னீரே கத்தாவே, நாங்கள் சங்கீதத்தில் வாசித்த மையம் ஒவ்வொருவரும் அண்டிக் கொள்ளட்டும், இயேசுவே அண்டிக் கொள்ளட்டும், சிவனுள்ள பிதாவே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அண்டிக் கொள்ளட்டும் ஐயா ஆண்டவரை, ஒவ்வொருவரும் அண்டிக் கொள்ளட்டும், தேவனே கெஞ்சிரப்ப கெஞ்சிரம், ஒவ்வொருவரும் அண்டிக் கொள்ளட்டும், அறிந்து கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், உம்மோடு ஒன்றரை கலக்கட்டும் ஐயா, பலத்த காரியத்தை செய்யுங்க, மாறுபாடா போதிக்கிற சனங்களுக்கு அவங்க செவி கொடுக்காத வெடிக்கு, அற்புதங்களை பார்த்து அதிசயங்களை பார்த்து ஓடிராத வெடிக்கு, எங்களை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம், ஒவ்வொருவரை சுற்றி வேலடிக்க வேண்டுமா செபிக்கிறோம், அக்கினி வளர்ந்து கத்துக்கோங்க, எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம், எங்கள் அன்பு ரட்சகர் ஏசுபாநாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம், நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம், அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம், இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர்கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர்கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும், யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது, வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது, ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானோ ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல, உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னும் இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணின்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனு 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: கட்டாய வசனத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக தரப்பில் நின்று நம்ம தேசத்துக்காக செபிக்கணும், நாட்டை ஆளுகிற மக்களுக்காக செபிக்கணும். அது மாத்திரல்ல, நம்ம சபைக்காக செபிக்கணும், நம்ம அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கணும். நான்காவதாக தேவனுடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லணும். சபை வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை சாக்கிரதையோடு பிரசங்கம் பண்ணணும். சத்தியத்தை அநியாயமா அடக்கி வைக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இதுவரைக்கும் அப்படி செஞ்சிருந்தாலும் இந்த நாள்ல ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆமா ஆண்டவர், இதுவரைக்கும் நான் அப்படிதான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, இனிமே நான் சொல்லுவேன் எல்லாருக்கும் போயிட்டு சொல்றப்பா, என்னை ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 7:9.
1: பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல.
0: இந்நாள்
1: நற்செய்தி அறிவிக்கும் நாள்.
0: இந்நாள் என்ன நாள்? நற்செய்தியை அறிவிக்கும் நாள்.
1: நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும்.
0: இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். கடைசி வினாடியில் இருக்காருமையானவர்களே, இந்த நாட்கள் அச்சீட்டு அறிவிக்காம நீங்க எப்ப அறிவிக்க போறீங்க? அறிவிக்காமல் பொழுது விடியுமானால் அந்த குற்றம் நம்ம மேல சுவரும். ஆண்டவராக இயேசுக்கு வந்த அப்புறம் நான் சொல்லலையான்னு சொல்லி கலங்குனீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. இந்த ரச்சனை நாள் நச்செய்தி எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வெக்கப்பட்டிருந்தீங்கன்னா கத்தர் ஒரு நாள் வரும்போது நம்மளை பட்டு அவர் வெக்கப்படுவாரு. மதமே ரட்சிக்கப்பட வேண்டும். பாவி மேல் தேவன் சினம் கொள்ளுகிறார். நம் பாவத்தை பாவியாகி நம்ம ரட்சிக்கதான் கர்த்தராகிய இயேசுக்கு உலகத்துக்கு வந்தார். நம் ரட்சிப்புக்காக மண்டாடி கேட்க வேண்டும். தங்கிதக்காரர் ரட்சிப்பாய் ஆத்மா தபிக்கிறதுன்னு சொன்னார். ரட்சிப்பை பட வேண்டும். இரண்டாவதாக தேவன் வசனத்தை கவனிக்க வேண்டும். அது வசனத்தால் பிரிய வேணும், வாஞ்ச வேணும், தாக வேணும். மூன்றாவதாக நம்ம திறப்பில் நின்று தேசத்துக்காக செபிக்கணும். நம் நாட்டு ஆளுகிற அரசாங்கத்துக்காக நம்ம செபிக்க வேண்டும். நம்ம சபைக்காக செபிக்க வேண்டும். நம்ம எத்தனை நாள் நம்ம குடும்பத்துக்காக செபிச்சோம், அந்த குடும்பத்துக்காக செபிக்கனால ஓடி போயிடுச்சு. பிரியமானவர்களே, மற்றவங்களுக்காக நம்ம செபிக்க வேண்டும். நான்காவதாக தேவனை பற்றி எல்லாருக்கும் நற்செய்தியை சொல்ல வேண்டும். கடைசியாக நம் இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. வசனம் அதுதான் சொல்லுது. மார்க்கன் சுவிசேஷம் 3:5.
1: அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம்
0: அவர் விசனப்பட்டு
1: கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து
0: கோபத்துடன் என்ன செஞ்சார்? சுற்றிலும் இருந்த இருதயத்தை கடினப்படுத்திட்டே இருப்போமானா கத்தடி கோபம் நம்ம மேல வரும். நம்ம இருதயத்தை கத்தட்டு ஒப்பு கொடுக்க வேண்டிய அருமையானவர்களே, எவ்வளவு நாள் இப்படி இருப்போம்? இருதயத்தை கடினப்படுத்திட்டு இருப்போமானா கத்தடி கோபம் நம்ம மேல வரும். எபிரேயன் புஸ்தகம் 3:7-8.
1: ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்,
0: இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்,
1: வனாந்தரத்திலே
0: கோபமூட்டின போதும்
1: சோதனை நாளிலும்
0: நடந்தது போல
1: உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள்.
0: இருதயத்தை என்ன செய்யக்கூடாது? கடினப்படுத்தவே கூடாது. நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் எழுந்து செவமண்ணு சொல்லுவாரு. இருநிலை கடினத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் தூங்கணும், இன்னும் கொஞ்சம் தூங்கலான்னு தூங்க கூடாது. நீங்க ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் சொல்ல பேசாத, இல்ல அப்படிதான் பேசணும் சொல்லி இருதயத்தை கடினப்பட்டு பேசிட்டு இருக்காதிங்க. இருதயத்தை கடினப்படுத்தும்னால் ஆண்டவர் ராஜ்யத்திலும் போக முடியாது. அருமையானவர்களே, ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர் எனக்கு இருதயத்தை கடினத்தை என்ன விட்டு எடுத்து போடும். ஆண்டவரே இருதய கடினத்தை எடுத்து போடும். நம்ம இருதய கடினம் நமக்கு எப்போ வருமா பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 3:13.
1: உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு.
0: நம் பாவங்கள் நமக்குள்ள இருந்தா நம்ம இருதயம் கடினப்பட்டுரும். இவங்க என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறது, இவங்க சொல்ல கேட்க முடியாதுன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு இருதயம் கடினமாயிரும். நமக்குள்ள பாவம் இருந்து யார் சொன்னாலும் கீழ்படி மனசு வராது. யார் சொன்னா அவங்களுக்கு கோபம் தான் வரும். பாண்டவரே என் இறுதிய கடினத்தை எடுத்து போடும். ஆண்டவரே நான் இறுதிய எனக்கு கடினமா இருக்கு. ஆண்டவர் நீ பேசினாலும் உங்க சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கறது இல்லப்பா. செவின்னு சொன்னாலும் நான் செவிக்கிறது இல்ல. நான் நீங்க என் கூட எதோ இது விட்டுன்னு சொன்னாக்கெல்லாம் விடுறதில்லை. ஆண்டவர் அதே தான் நான் செய்யறேன். என்னை மன்னி ஆண்டவரே, என்னை மாற்று, என் இறுதியத்தை கடினத்தை எடுத்து போடுங்க.
1: என் பாவத்திலிருந்து விடுதலை தரும் ஆண்டவரே. மற்றவங்களை பார்த்தா வெறுப்பு தான் வரும், கோபம் தான் வரும். காரணம் என்ன? பாவத்தின் வஞ்சனையினால இறுதியும் கடினப்பட்டிருக்காரு மேனவர்களே. இன்றைக்கு நீங்க ஆண்டு ஒப்பு கொடுங்க, என் பாவத்தினால இறுதியும் கடினப்பட்டிருக்கப்பா. யார சொன்னாலும் கோபம் எரிச்சல் இப்படிதான் இருக்காண்டவரே, நான் எப்படியோ இருக்கிறப்பா, என் வாழ்க்கையை மாற்றின்னு சொல்லி உள்ள உடைந்து நீ ஒப்பு கொடுங்க. ஆண்டு வருக சமீபம், எப்ப அவர் கோபம் வெளிப்படும் தெரியாது. அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சோதகுமார் பட்டணத்தில் எப்படி நடந்து அதே போல நம்ம தேசத்தை நடக்குது. இப்படி நடந்திருக்கு. ஆண்டவருடைய கோபம் எப்போருமே தெரியாது. இன்றைக்கு நம்ம ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே என்னை மன்னியும் ஐயா, கொஞ்ச காலத்துடைய கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்றாரு பாக்கியவன்னு சொன்னீரே, நம்ம அண்டிக் கொள்ளணப்பா. என் பாவங்களை மன்னியும், உங்க ரத்தத்தால கழுவு. என்னை ரட்சிக்கத்தானாண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தீங்க, என்னை முழுமையா ரட்சித்தரலப்பா. என்னை எப்படியாவது ரட்சியும் சுவாமி, உங்க ரத்தத்தால் நீ கழுவுன்னு கேட்போம். அன்றுவரை வசனத்தை கவனிக்காம போனப்பா, வசனத்துக்கு திரியுமெல்லாம் போட்டேன். ஏதோ கடமைக்காக வாசித்தேன்னா ஆண்டவரே, ஆனா அந்த வசனத்து மேல எனக்கு கவனம் இல்லை ஆண்டவரே. நான் ஒரு நாளைக்கு அஞ்சு அரியாதி ஆறு அதிகாரோட வாசித்தேன், ஆனா அந்த வசனத்து மேல கவனம் இல்லை. என்ன வாசனை எனக்கே தெரியாது, வாசித்து தான் செஞ்சேன். அந்த வசனத்துல வாஞ்சில திரியுமெல்லாம் போயிருச்சப்பா. இதை மன்னியும், மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். நான் செவிக்காம போயிட்டேன் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு தான் செவிச்சேன், என் பிள்ளைகளுக்கு தான் செவிச்சேன். ஆண்டவரே மன்னிமப்பா, என் தேசத்துக்கு செபிக்கல, எங்க நாட்டு ஆளுகிற மக்களுக்காக செபிக்கல, எங்க நாட்டு ஆளுகிற மக்களுக்காக நான் செபிக்காம போயிட்டேன் ஆண்டவரே. ஊழியத்துக்காக நான் செபிக்கலப்பா, ஊழியக்காருக்கு செபிக்கிறது இல்ல, எங்க சபைக்காக செபிக்கிறது இல்ல ஆண்டவரே. சபை பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு தருமே ஆண்டவர்களே. சபைக்கு எந்த செபி பாருங்க, அந்த சபை உங்க கையில தான் கத்திர கேட்பாரு. செபிக்காம இருந்தா உங்ககிட்ட தான் கேட்பாரு. சத்தியத்தை பத்தி நீ யாருக்குமே சொல்லப்பா, நான் அநியாயமா அடக்கி வச்சேன். நான் எப்படி சொல்றது, எனக்கு நான் எப்படி சொல்ல முடியும், இவங்க மத்தியில் எப்படி சொல்றது, அவங்க மத்தியில் எப்படி சொல்றதுன்னு சொல்லி நான் சொல்லாம இருந்தேன் ஆண்டவரே. சுசேவை அறிவிக்கிட்ட உனக்கு எனக்கு ஐயோன்னு சொன்னீங்களப்பா, நான் சொல்லலப்பா. என்ன மன்னியும்னு சொல்லுங்க, எனக்கு இறுதி கடினமா இருக்குப்பா. என் கடினத்தை எடுத்து போடுங்க, பாவத்தின் வஞ்சினால இறுதி கடினப்பட்டிருக்கு. என்னை மன்னிங்கப்பா, என்னை மாற்றிக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம்மா. இன்றைய ரச்சினால் இன்றைய அணுக்கிற நாள், நாளைக்கு எல்லாருமே நாளைக்கு எப்படி இருக்குமா தெரியாது அருமையானவர்களே. ஒவ்வொரு காரியமும் கத்திரிச்சனும் ஒவ்வொரு வாக்கு தத்துவம் நிறைவேறி கொண்டிருக்க அருமையானவர்களே. இன்னமும் நம்ம எப்படி இருக்க போறோம், இன்னைக்கு ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்து கண்ணீர் ஓடு கேப்போமா.
2: நம்ம இருந்து நின்று கத்த நோக்கி பார்த்து வச்சவங்களை எடுப்போம். கடைசி காலத்திலே கத்தடிய கோபம் பற்றியே போகிறது என்று சொல்லி நாம் கேட்டோம். ஆனால் அந்த கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வழியை காண்பித்தார். இயேசு தான் அந்த வழி. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி கேட்டோம். நம்ம எல்லாம் எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த கோபம் என்மேல் வராதபடிக்கு ஐயா என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் நோக்கி பாருங்க, எப்போ கத்தோடைய கோபம் இந்த உலகத்தில் வெளிப்படுது என்று சொல்லி நாம் கேட்டோம். நம் பாவத்திலேயே இருக்கும் பொழுது பாவியின் மேல் அவர் அனுதினமும் சினம் கொள்கிற தேவன். எனவே தான் பாவிகளுக்கு ஒரு வழி உண்டாக்கினார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு இந்த உலகத்திலே வந்தார். இன்றைக்கு சொல்லுவோம், ஆவியானவரே எனக்குள்ள இருக்க எல்லா பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை தாரும், என் பாவங்களை மன்னிய ஆண்டவரே, அசுத்தங்களை என்னை விட்டு அப்புறப்படுத்தும், பாவத்திலிருந்து என்னை தூக்கியிடும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? ஒரு பாவிகளுக்கு விலகின தேவன், பாவியானவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று கேட்டோம். தகப்பனே, இயேசுவின் ரத்தம் என்னை முழுமையாக கழுவட்டும். வாய் திறந்து எல்லாம் ஜெபம்லாம், அமைதியா இருக்கிறீங்க, எல்லாம் ஜெபிங்க. நன்றி. இரண்டாவது, ஒரு மனிதன் வேத வசனத்தை கவனிக்காமல் போகும் பொழுது அவன் மீது தேவ கோபம் உண்டாகும் என்று கேட்டோம். எனவே வேத வசனத்தை யாரெல்லாம் கவனிக்கிறார்களோ, யாரெல்லாம் வேத வசனத்தின் மேல் தாகமாய் வாஞ்சே இருக்கிறார்களோ, வேத வசனத்தை கை கொள்கிறார்களோ, அவர் மேல் கோபம், தேவ கோபம் வராது என்று கேட்டோம். மூன்றாவதாக, திறப்பில் நின்று நாம் ஜெபிக்க மறக்கும் பொழுது அவர் மேல் தேவ கோபம் வருமா? இன்றைக்கு சொல்லாம, ஆண்டவரே திறப்பில் நின்று ஜெபிக்க, என் மீது உங்க விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க, என் மீது உங்க கிருபையின் ஆவியை ஊற்றுங்க, என் மீது உங்க அபிஷேகத்தின் வல்லமை, இயேசுவின் நாமத்தில் தகப்பனே கடந்து வரட்டும் இப்பொழுது. எல்லாம் கேட்க போற, என் மீது கடந்து வரட்டும் இப்பொழுது, என் மீது அபிஷேகம் கடந்து வரட்டும் இப்பொழுது, என் மீது வல்லமை கடந்து வரட்டும் இப்பொழுது. ஆண்டவரே அந்த ஜெபாவை என் மீது ஊற்றும் ஆண்டவரே கேட்போமா? நாம் ஜெபித்தால் தேவ கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளப்படுவோம். நான்காவது, வசனத்தை நாம் சொல்லாதபடிக்கு அடக்கி வைக்கும் பொழுது மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்து குறித்து அவர் அன்பை குறித்து அறிவிக்காமல் அடக்கி வைக்கும் பொழுது தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுமா? அவர் சொன்னது போல உற்சாகத்தோடு கூட நான் மற்றவர்களுக்கு சொல்லுவோமா? அல்லேலூயா! சுவிசேஷத்தை அறிவிக்காத இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று கேட்டோமே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசு கிறிஸ்து குறித்து மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்க நம்மை அர்ப்பணிப்போம். தேங்க்யூ லார்ட். ஊழியம் செய்ய அர்ப்பணிங்க, கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ல அர்ப்பணிப்போமா பிரியமானவர்களே. தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. வாய்த்திறந்து எல்லாரும் கேட்போம், இந்த வசனத்தை எனக்கு அருகில் இருக்கிறவர்களுக்கு, எனக்கு தெரிந்தவர்களுக்கு, அறிமுகமானவர்களுக்கு நான் சொல்லாம போனேனே, அவியானவரே நீ மன்னியும். இன்றிலிருந்து எல்லாருக்கும் வார்த்தையை அறிவிக்க நீ அர்ப்பணிக்கிறேன். எனக்கு உடைய குருபை தயவாய் நீர் பெருக பண்ணும் ஆண்டவரே. ஐயா, நான் சுவிசேஷத்தை சொல்வதற்கு அப்ப வெட்கப்படக்கூடாது ஆண்டவரே. எல்லாருக்கும் வார்த்தையை நான் அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே, அதற்கு எனக்கு குருபை தாரு. கேட்போமா? ஐந்தாவதாய், ஒரு மனிதன் இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது, ஒரு மனுஷன் இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது இயேசுவின் கோபம் அவர் மீது வெளிப்படும். கேட்போமா? பாவத்தின் வஞ்சனையினால இருதயம் கடினப்பட்டு போகிறதாம். கர்த்தருக்கு கேட்போம், எனக்கு எந்த இருதய கடினம் வராதபடிக்கு ஆண்டவரே என் வாழ்க்கை

0: எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட், ஸ்தோத்திரம், நன்றி, நன்றி ராஜா. எங்களோடு இணைந்து செபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. ஐயா, நாங்கள் பாவியா இருக்க கூடாதப்பா, பாவியில ரட்சிக்க கிறிஸ்தியேசு அந்த உலகத்தில் வந்தீரே. எங்களை முழுமையாக கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அந்த ரட்சிப்பை எங்களுக்கு தாரும், ரட்சிப்பிலே பூர்ணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ரட்சிப்பை குறித்து கவலைட்டு இருக்கிறோமே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா ரட்சிப்பின் பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களெல்லாம் கர்த்தர் ரட்சிப்புகள் கொண்டு வருவீராக. ரட்சிப்பின் பாத்திரமாய் எங்களை கர்த்தாவே நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. எத்தனையோ முறை வசனத்தை கவனிக்காமல் போனோமே ஆண்டவரே, வசனத்தை வாசிக்காமல் தியானிக்காமல் அர்ப்பணிக்காமல் போனோமே. எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஐயா, மன்னியும் ஐயா அப்பா. எங்களுக்கு அப்பா அந்த கிருபை தாரும், எப்பொழுதுமே வேத வசனத்தை தியானிக்க கிருபை தாரும். எத்தனையோ முறை ஜெபிக்காமல் திறப்பில் நிற்க மறந்தோமே, எங்கள் குடும்பத்திற்காக எங்களுக்காகவே ஜெபித்து காலத்தை கழித்தோமே, மன்னியும் ஆண்டவரே. இன்றைய திறப்பில் நின்று ஜெபிக்க எங்களுக்கு அந்த விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் தருவீராக. எத்தனையோ விஷயம் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்காமல் அடக்கி வைத்தோமே ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. சமய வாய்த்தும் நாங்கள் சொல்லாமல் போனோமே அப்பா. இன்றிலிருந்து வசனத்தை எல்லாருக்கும் நாங்கள் சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. எத்தனையோ முறை இருதயத்தை கடினப்படுத்தணுமே ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. கடின இருதயத்தை என்னை விட்டு எடுத்து போடு, எங்களை விட்டு எடுத்து போடும் அப்பா. கடின இருதயம் வராதபடிக்கு என் தேவனே எங்களை நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கடின உள்ளத்தை உடை தெரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து செபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது கர்த்தர் தொடுவீராக. எத்தனை பேர் வசந்த கவனித்தார்களோ, கேட்டார்களோ, நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. ஒவ்வொரு மீது கர்த்தருடைய வல்லமை கடந்து வர வேண்டுமா செபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் இறங்கும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவர் இறங்கி தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீ செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடைசியாக நம்ம எல்லாரும் ஆவியன் ஒத்தசை நாடுவோமா? எல்லாரும் சொல்லாமா, என் மீது ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றும் ஐயா, என் மீது பரலோக ராஜாவின் அபிஷேகம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எல்லாம் கேட்போமா? கேளுங்க, பார்க்கலாம், எல்லாம் கேளுங்க. தகப்பனே, என் மீது உங்க அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே, என் மீது உங்க வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. பாய்த்தன எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஜெபிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஜெபாவி நமக்கு வேண்டும். வேதத்தை வாஞ்சியோடு வாசிக்க வேண்டும் என்ற சத்தி ஆவியனவர் நமக்கு வேண்டும். சுவிசேஷம் எடுத்துச் செல்வதற்கு ஆவியன துணை நமக்கு வேண்டும். கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க. எனக்குள்ள வாங்க ஆவியானவரே, யாசதிகள் எடுத்து போடும் ஆவியானவரே. கேட்போமாலோ,
1: கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, இறங்கி வரட்டும் அப்பா. ராஜாமை துதிக்கிற துதிக்கிற துதிக்கிற துதிக்கிற ஆண்டவரே. அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேக மலை ஊற்றும் ஐயா, பின்மாறி காலத்து மலை ஊற்றும் ஆண்டவரே. கடைசிரல் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. கடைசிரல் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா, கடைசிரல் அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். அக்கினி அக்கினி அக்கினிக்காய் ஸ்தோத்திரம், வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், மகிமைக்காய் ஸ்தோத்திரம். மகத்தான காரியத்துக்காய் செவிக்கிறவையா, வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீக்கலவா ரீக்கலவா ரீக்கலவா. மகிமை மகிமை மகிமை மகிமை. இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே. இறங்கமப்பா இறங்கமப்பா இறங்கமப்பா இறங்குங்க ஐசப்பா எசப்பா எசப்பா. எங்கள் அன்பின் தகப்பனை இறங்க முடியாது செபிக்கிறேன். ஒவ்வொரு நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. அக்கினி அபிஷேகம் ராஜா எங்கள் மேல போடுங்க. தேவ அக்கினி தேவ அக்கினி பரலோக அக்கினி பரிசுத்த தேவன அக்கினி தேவன வல்லமை தேவன அக்கினி தேவன வல்லமை பரலோக அக்கினி இறங்கட்டும். ஜீவனுள்ள தேவன அக்கினி இறங்கட்டும். ஜீவனுள்ள தேவன அக்கினி இறங்கட்டும். பரலோக அக்கினி இறங்கட்டும். ஜீவன தேவன மகிமை இறங்கட்டும். செக்கின மகிமை செக்கின மகிமை செக்கின மகிமை செக்கின மகிமை செக்கின மகிமை இறங்குவதாக இறங்குவதாக இறங்குவதாக இறங்குவதாக. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியனரை இறங்குவதாக இறங்குவதாக. இயேசுவின் நாமத்துல கெஞ்சுகிறப்பா கெஞ்சுகிறோம். செக்கின மகிமை இறங்கட்டும். செக்கின மகிமை இறங்க வல்லமை இறங்கட்டும்.

0: வல்லமைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், வல்லமைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். விண்ணப்பங்கள் சத்தியத்தை சொல்ல ஊழியம் செய்ய வாங்க உண்டாக்கு மாண்டவர். அல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை. இப்ப இப்ப இப்ப தொடுங்காண்டவர், இப்ப தொடுங்காண்டவர். இப்ப ஒவ்வொரு ஆளிகை செய்யுங்க. ஆளிகை இறங்கட்டும், தேவண்ட ஆளிகை இறங்கட்டும், கத்துடைய ஆளிகை இறங்கட்டும். சீவுள்ள தேவடா ஏசுக்கிற ஆளிகை இறங்கட்டும். ஏசுக்கிற நாமத்துல செபிக்கிற பிதாவே, ஒரே தொடு தொடு தொடு தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை. வல்லமை இறங்கட்டும், உள்ளத்தில் வெளியிறங்க அற்பது செய்யுங்காண்டவரே. உள்ளத்தில் அற்பம் நடக்கட்டும், வெளியிறங்க அற்பம் நடக்கட்டும். உள்ளத்தை தொடுமாண்டவர், உள்ளத்தை தொடுமாண்டவர், உள்ளத்தை தொடுமாண்டவர். வெளியிறங்க அற்பம் நடக்கணும், உள்ளத்திலே அற்பம் நடக்கணாண்டவரே. ஐயா எங்க மக்கள் உள்ளத்தில் அற்பம் நடக்கும், உள்ள முக்கியமாண்டவர். உள்ளத்துல உணர்வு உண்டாக்கும், ஐயா உணர்வு உண்டாக்கும், உள்ளத்துல உணர்வு உண்டாக்கும், உள்ளத்துல உணர்வு உண்டாக்கும், உள்ளத்துல எழுப்புற உண்டாக்கும் ஆண்டவரே. உள்ள பாரு அப்பா சீர்படுத்தும் ஐயா, சோத்தரிக்கிற சோத்தரிக்கிற சோத்தரிக்கிற. உள்ளத்தை தொடும் தொடும் தொடும் தொடும் தேவன் அபிஷேகம் உள்ளத்துல இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு. தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரை. உங்க பக்கமா திருப்பி கொள்ளுங்கப்பா, ஒவ்வொரு உள்ளங்களையும் உங்க பக்கமா திருப்பி கொள்ளுங்கப்பா. எல்லா உள்ளங்களையும் சீர்படுத்தி திறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த முடியாது செபிக்கிறோம். வல்லமையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையில உள்ளத்தில் வெளியிறங்க அற்புதம் நடக்கட்டும் ஐயா. உள்ளத்துல முதல் அற்புதம் நடக்கணும் ஐயா, வெளியிறங்க அற்புதம் நடக்கணும். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க ஐயா. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க. அன்று வந்திருக்க மக்களை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. சமாத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பலப்படுத்தி சமாந்தேர்லி ஆசீர்வதிக்கிறார் சொன்ன வார்த்தையின்படி சமாந்தை சந்தோஷத்தை தந்துடல முடியாது செபிக்கிறோம். அன்றுவரே பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க அப்பா. ஒவ்வொரு தேவையும் சந்திக்க முடியாது செபிக்கிறோம். என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்திங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க அப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க, அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக வழி நடத்துங்க. என்ன வியாதியர்னால் சுகமாக்குமே, கட்டி குணமாக்கும் ஆண்டவரே, கட்டி குணமாக்கும் ஆண்டவரே, கட்டி குணமாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா முகத்தை கண்ணீரை துடைங்க ஆண்டவரே, ஆற்ற புதிய ஆற்ற வைங்க ஆண்டவரே. புதிய ஆற்ற வைக்க முடியாது செபிக்கிறோம். என் தேவனால கூடாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. ஏசப்பா ஏசப்பா, தொடும் தொடும் தொடும் தொடும் ஐயா. கிட்டி பலவீனத்தை குணமாக்கும் பலவீனம் ஒவ்வொரு வேலையும் வல்லமை இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டும். கற்பத்தை தொடு, குழந்தை உண்டாக்க உருவாய்ச்சியா, குழந்தை உருவாக்குங்க உருவாக்குங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை போய் தரணும், சமாளம் இல்லாத மக்கள் சமாளம் தரணும், வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும், கடனோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் கண்ணீர் தொடங்க, ஆத்தும கண்களை திறந்து விடுங்க, அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. பிரகாசம் மனக்கண்களை தந்துடலும் ஆண்டவரே, ஒவ்வொரு மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. பிரகாசம் மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே, பிரகாசம் மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. உணர்வுல இறையத்தை கொடுங்க ஆண்டவரே, உணர்வுல இறையத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதி, கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா. வாகனம் வச்சிருக்க மக்கள் ஆசிரியங்க, வாலிபர்கள் ஆசிரியங்க, சிறு பிள்ளைகள் ஆசிரியங்க. எல்லா குடும்பங்களையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும், அக்கினமானது காத்துக்கோங்க. எல்லா ஊழியரையும் பாதுகாக்கணும், பராமரிக்க அக்கினமானது காத்துக்கொள்ளும். தேவைக்குருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், தேவை பிரச்சனை மூடி கொள்ளட்டும் ஐயா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாம மகிப்பிடட்டும், எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோ பரப்பிதாவே. ஆமே.
1: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ சேவையை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால்,

0: இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andatjesus.in. God bless you.

0: கர்த்தரம் தந்த வசனம் யோவான் சுவிசேஷம் 15:16.
1: நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
0: பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, வானாதி வானவர் ராஜாதி ராஜா சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிஞ்சு கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிஞ்சிட்டேன். யார் நம்ம தெரிஞ்சிட்ட? வானத்தையும் பூமி படைத்தவர் நம்மள அவரு பிள்ளையா தெரிஞ்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, ஆண்டவர் நமக்கு நம்மளை தெரிஞ்சிட்டாரு. யாரெல்லாம் கர்த்தர் தெரிஞ்சு கொள்றாரு பாருங்க, 4:3.
1: பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்.
0: பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிஞ்சு கொள்றாரு. யாரெல்லாம் கர்த்தர் பக்தியா இருக்கோம், நிறைய நெருங்கி ஜீவிக்கணும், வாஞ்சியா இருக்கணும், அந்த வாஞ்சி நம்மள அறியாமே வரும். ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். என்ன இருந்தாலும் இல்லாம போனாலும் கர்த்தர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அறியாமே இந்த வாஞ்சி வரும். செவிக்கணும். பக்தி உள்ள கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம அறிஞ்சிக்கலாம். நமக்குள்ள அந்த வாஞ்சி வருதா? ஐயோ செவிக்கணுமே, நம்ம செவிக்கிறோமா? நம்ம அறியாமே வரும். ஐயோ யாராச்சும் ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்லிட்டா நம்ம அறியாமே அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவோம். ஐயோ அவங்க கஷ்டம் மாறணும், அவங்க கண்ணீர் துடைக்கணும், அவங்களுக்காக செவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள அறியாமே அந்த பாறை மக்களை வரும். அதுதான் கர்த்தர் சொல்றாரு. பக்தி உள்ள கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை கூட சாக்கிரதை இருக்க, பிசாசு தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் வஞ்சிக்கிற காலம். யோவான் சுவிசேஷம் 6:70.
1: இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ள எப்படி? இரவெல்லாம் பாய்ச்சி நிறுத்து ஜெபம் பண்ணி தான் கர்த்தர் நினைச்சாரு. 12 பேரையும் கர்த்தர் தெரிஞ்சிட்டாரு.
1: உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான்
0: பாத்தீங்களா. கர்த்தர் நினைச்சாரு, இரவெல்லாம் செவித்துதான் தேவன கர்த்தர் என்ன செஞ்சாரு? சீசர்களை தெரிஞ்சு கொண்டாரு. இப்ப அவங்க செஞ்சிருக்கா? பிசாசா இருக்கு. ஏன் பிசாசா? அவனுக்கு என்னாச்சு? அவன் வந்து பொருளாசை, படம். அப்ப அது மாத்திர இவன் கர்த்தருடைய இருக்கிறப்ப தேவனோடு இருப்பான். தேவனை விட்டு பிரிஞ்சு போடப்ப உலகத்துல மக்கள்கிட்ட போய் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி உலகத்திலே இருந்தா கொஞ்சம் யேசுபாவுக்குள்ளயும் இருந்தான். அதனால பிசாசா என்ன செஞ்சான்? அவனை முதல்ல என்ன செஞ்சான்? காட்டி கொடுன்னு உள்ளத்துல பேசினான். 30 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டுருன்னு சொல்லி பேசி கொஞ்சம் முதல் உள்ளத்தை தூண்டினா திரும்ப என்ன செஞ்சிட்டான்? உள்ளத்துக்குள்ள பூத்துட்டான். அதான் நம்மளுக்கு பிசாஸ் முதல்ல நம்ம உள்ளத்துல பேசிட்டே இருப்பான். நீ ஏன் இப்படி இருக்க? நீ சும்மா நல்ல ஜாலியா இருக்கலாம், நீ ஏன் இப்படி இருக்க? நீ இப்படி இருக்க? நீ கடவுளுக்கு நல்லா நீ இருக்கிறதோட பேசாம உலகத்திலே இருக்கலாம்ல, என்ன கருத்துக்குள்ள இருந்தோ உனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மள உள்ளத்தை என்ன செய்வான்? தூண்டுவான். நமக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும் போது அவனுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன செய்ய? நம்ம உள்ளத்துக்குள்ள பூந்துருவான். அதை நமக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதை கர்த்தருடைய வேதம் சொல்லி அவனு பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க, கொடுக்க கூடாது. அவன் என்ன தூண்டாலும் சரி, இயேசு தவிர அந்த உலகத்துல உதவே வேண்டாம் அப்படின்னு நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள உறுதியா இருக்கணும். இயேசுதான் என்ன வந்தாலும் சரி, இயேசு தவிர அவர் விட்டு வாழ்தரமும் நம்ம செய்யக்கூடாது, அவரை விட்டு இடபுறமும் சாயவே கூடாது. அப்போ கடைசி நாள் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 24:24.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கத பெரிய அற்புதங்களையும் அடையாளம் செய்வாங்க. அப்ப என்ன செய்வாங்க? உனக்கு அதை தர இதை தர தீர்க்க தர, உனக்கு இப்படி இருக்கும் அப்படி இல்லாத மறந்து பேசுவாங்க. அது மாத்திர நம்ம ஏமாந்து போற அளவுக்கு என்ன செய்வாங்க? பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாங்க. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்கள் அற்புதங்களை செய்வான். நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. என்ன வந்தாலும் கேசுதான் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து நம்ம பற்றி பிடித்துக்கொள்ளணும். நம்ம இயேசுக்கு நம்ம உள்ளத்துல இருந்தானே பெரிய சமாதானம் சந்தோஷம் இருக்கும். உள்ளத்துல நம்ம குழப்ப வராது, சோறு வராது. சோறு வந்தாலும் அது மேற்கொள்ள தேவன் பலன் கொடுத்துருவார். ஹல்லேலூயா. அதுக்குள்ள இயேசுக்கிறதுல இருந்தா பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்குள்ள இருக்கும்போது பிரச்சனையும் வரும், குழப்பம் வரும், ஆனால் வெற்றி கொடுப்பார். நமக்கு ஒரு பெரிய சமாதானம் இருந்துட்டே இருக்கும், சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைச்சிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வான். நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அங்க இது நடக்குது, அங்க இது நடக்குது, அங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம போயிடக்கூடாது. நம்ம இயேசு விட்டு ஒரு நாள் கூட வலதுறவு இடவரை சாயாதபடிக்கு நம்ம காத்துக்கலாத. ஆண்டர் சொல்றாரு உபாகம் புஸ்தகம் 5:32 பாருங்க, அவர் விட்டு வலதுறவும் சாயக்கூடாது, அவர் விட்டு இடதுறவும் சாயக்கூடாது.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே
0: செய்ய இருங்கள்.
1: வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கற்பித்தபடியே செய்ய எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். முதலாவதாக தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் கர்த்தர் ரட்சிக்கிறார். 2 Thessalonians 2:13
1: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே.
0: நாம் ரட்சிப்படைதான் கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆதி முதலே தெரிஞ்சிட்டு ஆதிலே இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நேத்து நம்மளை தெரிஞ்சு கொள்ள எப்ப தெரிஞ்சிட்டாரு? ஆதி முதல். அதனாலதான் நம்ம சத்தியத்தை விசுவாசிக்க முடியுது. நிறைய பேர் பாருங்க, சத்தியத்துல நிறைய பேர் விசுவாசிக்க முடியும். இப்ப எல்லாம் என்னன்னா கட்டுக்கதை, எங்க என்ன சொல்றாங்க அதை சொல்றாங்க. சத்தியத்து மேல நிறைய பேர் விசுவாசம் இல்லாம விசுவாசம் வஞ்சிச்சுட்டு இருக்கிறான். ஆதி முதல் தெரிந்து கொள்ள நம்ம என்ன செய்யற? தேவன் நம்மள ரட்சித்து இருக்கிறாரு. ரட்சிக்கப்படாம இருப்போமானா? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்ன ரட்சிக்க பண்ணப்பா, இந்த ரட்சிப்பின் அருமை எனக்கு வேணும். ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டதான் கர்த்தத்தை உறுதியா நினைச்சிருக்க முடியும். நம்ம செவத்துக்கு வந்தனாலும் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கலாலும் இல்ல, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தா நம் வாழ்க்கையில் ரட்சிப்பு வரும். எபேசியர் புத்தகம் 2:5
1: கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள்,
0: கிருபை தேவனுடைய கிருபையினால் என்ன செஞ்சாரு? ரட்சித்தறாரு. ஆண்டவரே எப்படியாவது ரட்சிமையா, கிருபையினால என்னை ரட்சித்தள்ளும், நான் ரட்சிக்கணும், என்னை முழுமையா என்ன ரட்சித்தள்ளும் கேட்கணும். 8 2:8
1: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
0: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
1: இது உங்களால உண்டானதல்ல,
0: இது
1: தேவனுடைய ஈவு.
0: நம்ம கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம இதுவரைக்கும் செய்த பாவங்களை எல்லாம் தேவன் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நமக்குள்ள ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அதான் தேவன் தந்த அது ஒரு ஈவு. நமக்கெல்லாம் கர்த்தர் கிருபையா ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாம ரட்சிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தீத்தின் புஸ்தகம் 3:5
1: நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார்.
0: நம்ம செய்த நீதினால நம்ம அதை செய்த இதை செய்ய அப்படி இல்ல. அவர் கிருபினால அவர் என்ன செஞ்சாரு? மறுச்சன் முழுக்கினால நம்ம கர்த்தர் என்ன செஞ்சாரு? நம்மள ரட்சித்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு குறித்து கவலையற்றிருப்போமான வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ரட்சிப்பை பெற்ற ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. பட்டு புடவை கட்டிருக்கணும் வச்சுக்கோங்க, அந்த புடவை எத்தனை பாதுகாக்கிறோம் இல்லையா? அழுக்கு ஒட்டாம அப்படி பாக்குறோம். நம்ம ஆத்தம ரட்சிப்பும் மிகவும் வெளியேறப்பட்டது. அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். எபிரேயின் புஸ்தகம் 2:4
1: அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும்
0: பலவிதமான
1: பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த
0: பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும்
1: தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
0: ரட்சிப்பா கேட்கணும். ஆண்டவரே நீ ரட்சிக்க மாட்டவரே, எப்படியாவது ரட்சித்தனும், எனக்கு முழுமையா பாவமன்னிப்பு நிச்சயம் வேணும். முதல்ல கர்த்தர் நம்ம சந்திச்சவளை முதல்ல ரட்சிக்கிறாரு, ரெண்டாவது நமக்கு அபிஷேகம் கொடுக்கிறாரு. நம்ம ரட்சிப்பட்டிருக்கிறோமா படலையான்னு நம்ம உள்ள தலைசி பார்த்தா நமக்கு தெரியும். பழைய பாவத்தில் வெற்றி இருக்கா, பரிசுத்தவனை பெற்றிருக்குமா இல்லைன்னு எப்படி தெரியும்? பரிசுத்தவன் வந்து நினைச்சிரு, பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நாய்த்திருப்பு குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்தார். பரிசுத்தவனை பெற்றிருக்கிறோமா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கா, நம்ம நம்ம என்ன செய்யணும்? உள்ளத்தை ஆராய்ஞ்சி அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்க முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தர் என்ன செய்யறாரு? ரட்சிக்கிறார். இரண்டாவதாக ஒன்னு பேதும் புஸ்தகம் 2:9
1: நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு
0: தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக ரெண்டாவது என்ன முதல் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ரெண்டாவது ஆண்டுடைய புண்ணியங்களை எல்லாருக்கும் சொல்லணும். ஆண்டு செய்த நன்மைகளை, ஆண்டு செய்த கிருபைகளை, ஆண்டு வாழ்க்கையில் செய்த எல்லா ஆசீர்வாதத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிருக்க நம்மள தெரிஞ்சிருக்கிறாரு. மற்றவங்களுக்கு சொல்றோமா, நம்ம வாழ்க்கையில் செய்த அன்பு, நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்த பாராட்டின கிருபைகள் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்லாம நம்ம அமைக்க வைக்கவே கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை ரெண்டாவது முதல் ரட்சிக்கப்படணும், ரெண்டாவது தேவனுடைய நம்ம தேவனை பற்றி தேவன் செய்த நன்மைகள் எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லணும். அதுதான் தேவன் நம்மள தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 3:14-15 வாசித்து பாருங்க.
1: அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்,
0: நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கர்த்தரோடு இருக்கவும்,
1: பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும்,
0: நம்மளை அனுப்பவும்,
1: வியாதிகளை குணமாக்கி,
0: வியாதி நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும், மற்றவங்க வியாதிய குணமா கொடு. செவத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வரங்கள் வேணும், வல்லம் வேணும், குணமாக்குற வல்லம் வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எனக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை அதுதான், வியாதியை குணமாக்கவும்,
1: பிசாசை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவளா இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்.
0: அதிகாரம் நம்மள சும்மா சாதாரண ஏற்படுத்தல, தேவன் எதுக்கு ஏற்படுத்திருக்காரு, நம்மள அதிகாரம் உடையவளா இருக்கிறதுதான் தேவன் நம்மள ஏற்படுத்திருக்கிறாரு. இதற்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். இப்பொழுது நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்க போறோம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனே, நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை கேட்டிருந்த ஒரு ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, ஜெபிக்க உதவி செய்யுங்க, துதிக்க உதவி செய்யுங்க, உம்மோடு இருக்க உதவி செய்யுங்க, உண்மை அண்டி கொள்ள உதவி செய்யுங்க, உண்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, கேட்கிற மக்கள் உள்ளத்துல விசுவாசி தாரும், பரிசுத்தை தாரும். தகப்பனே, உண்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்கு, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம், செய்வனைகள், பெல்லிசுனிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். கட்டுகளை எல்லாம் உடைத்து போடுகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. வேலை இல்லாத குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம், வேலையை கொடுங்க சப்பா. திருமணமாகாத குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம், திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்காய் செபிக்கிறோம், குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. வேலையில ப்ரமோஷன் இல்லாத மக்களுக்காய் செபிக்கிற, வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக செபிக்கிற, வேலை கன்ஃபார்மாகணும். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க, கண்ணீரை துடைங்க. குடிக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், குடிக்கிற குடும்பத்துல விடுதலை ஆக்குங்கப்பா. கடனால தவிக்கிற மக்கள் கடனடைக்கு உதவி செய்யுங்க, கஷ்டத்தை மாத்துங்க. அன்பின் தகப்பறைய, எல்லா முகத்திலும் கண்ணீரை துடைக்க முடிவாக்கி எஞ்சுகிறங்க தாவே. சாபத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா, பாவத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா. தகப்பறைய, உண்மை தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க. தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. குடும்பத்துல பிரிந்த குடும்பம் அணைக்க வேண்டும் தகப்பனே. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஐயா. உண்மை அரிய அறிவில் வளரணும் சப்பா. கேசில இருக்க மக்கள் வெற்றி கொடுங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. தெய்வீக பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது செய்விக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா, ஆசீர்வித்து உயர்த்துக. பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க எப்படி செய்யப்படுறதுக்காய் கோடான கொடி நன்றி. எங்க செவத்தை கேட்டிருக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு மணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: இந்த பூமியில எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறவர் கடவுள். எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறார். கிறிஸ்டினா இருக்கிறவங்க, நான் கிறிஸ்டினா இருக்கிறவங்களுக்கும் ஒளி கொடுக்கிறார். எனக்கும் நான் முதல்ல நான் கிறிஸ்டினா தான் இருந்தேன், அப்பயும் ஒளி கொடுத்தாரு. ஆனா ஒரு நைட்ல நம்மளுக்கு கரண்ட் இருக்கு. ஒரு ட்ரூ கிறிஸ்டினா நம்ம இருக்கும்போது கடவுள் நைட்லயும் கரண்ட் கொடுக்கிறாரு. கரண்ட் இல்லாத நேரத்தில் இன்வெர்டரா இருந்து அந்த டைம்லயும் நம்மளுக்கு கரண்ட் கொடுத்து எல்லா நாள் எல்லா நேரத்திலையும் நம்ம ஒளியோடு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றாரு. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது, எங்க குடும்பத்துக்கு கிடைச்சது. எல்லா எல்லா வழியிலையும் எங்களை முன்னேற்றினார் கடவுள். அதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
4: கர்த்தரை நான் அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். என் கணவர் வந்து ஃபர்ஸ்ட் முழுமையை கல்யாணம் அனுப்ப முழுமையாக ரசிக்கப்படல. வருஷத்தில் ஒரு வாட்டி சர்ச்சுக்கு வந்தாரு. அப்புறம் வந்து நாங்கள் பெரியமாட்ட சொல்லி ப்ரே பண்ணோம். மாசத்துல ஒரு நாள் வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப வார வாரம் சர்ச்சுக்கு போனாரு. அதுக்காக நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். அதே மாதிரி என் பையன் பிளஸ் டூ படிக்கும் போது அவனுக்கு ரொம்ப அஸ்தாயின் கிரிகை வந்துருச்சு, ரொம்ப கவலையாயிருச்சு. அப்ப நான் வந்து அங்க மெட்ராஸ்ல இருந்து என்ன செய்யறதுனே எனக்கு தெரியல, அவன் படிக்கவே இல்லை. அப்ப ஒரு நாள் என் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, எஸ்தர் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, பெரியமா இது மாதிரி இருக்கானு சரி சொல்லிட்டு அப்பயே பெரியமா போன் மூலமா ஜெபிச்சாங்க. ஜெபிச்ச வேலையில நான் கண்ணால பார்த்தேன், என் பையன் முட்டிக்கால் போட்டு ஜெபிச்சான். பெரியமா ப்ரேயர் தண்ணி அந்த அவங்க ப்ரேயர் கொடுத்தாங்க, அதுலயும் ப்ரே பண்ணாங்க. அந்த தண்ணியை தெளிச்ச வேலை சாத்தா உடனேதான் நான் பார்த்தேன். அவன் கீழே மயங்கி விழுந்து அப்புறம் நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து இப்ப நல்ல காலேஜ்ல படிக்கிறான். அதுக்காக நான் ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து நாங்க வீடு கட்டும் போது வீடு கட்ட முடியாம பல தடைகள் வந்துச்சு. அப்ப இவங்கலாம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ராஜான்னு எஸ்தர் பெரியமா அவங்க கூட ஜபக்குழுவினரா வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஜெபிச்சுட்டு போனாங்க. ஆண்டவர் வீடு ஃபுல்லா கட்டி முடிச்சு எங்க குடும்பத்திலேயே நாங்க தான் ஃபுல்லா வீடு கட்டி முடிச்சு எல்லா வீட்டையும் வாடகைக்கும் விட்டு வாடகை வரவும் ஏசப்பா கிருபை செஞ்சாரு. அதுக்காக நான் ஏசப்பாவை அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து என் பிரஸ்ட்ல வந்து கட்டி வந்துச்சு. அதை போய் நான் பார்க்கும் போது இந்த கட்டி வந்து கேன்சரா கூட மாறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கட்டியோட அளவையும் சொன்னாங்க. அப்புறம் நான் ப்ரே பண்ணிட்டு போய் திருப்பியும் போய் ஜெபிச்ச வேலையில உங்க கட்டி அளவே சின்னதாயிருச்சு, உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் ஆண்டவர் அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக ஜெபிச்ச எஸ்தர் பெருமாக்கோ வசந்தி அக்காக்கோ நன்றி. எனக்கு கிரியை செய்த இயேசுப்பாக்காக கோடான கோடி நன்றி.
5: கரலை தட்டி கதை நன்றி சொல்லாமா? நன்றியாவே ஸ்தோத்திரம். வேற யாராவது சொல்றீங்களா?
6: இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க வந்துட்டு எப்பவுமே சர்ச்சுக்கு வந்துட்டு எங்க அப்பா அம்மாவும் தான் போவாங்க. அது கூட எங்களுக்கு ஒழுங்கான சர்ச்சை அமையல. இப்ப கர்த்தர் வந்துட்டு எங்களை நாங்க ஒரு நாள் கூடி ஜபிச்சோம், எங்க குடும்பத்தோட ஜபிச்சோம். கர்த்தர் இப்ப எங்களை வந்துட்டு எல்லா வாரமும் நாங்க தொடர்ந்து 2-3 மாசமா எல்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். அதுக்காக அதை கிரியை செய்ததுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
7: கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தான் நாங்க சென்னையில இருந்து வந்தோம். அப்ப என் பையன் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறேன்னு சொன்னா. இப்ப 2 மணிக்கு நாங்க இங்க வரும்போது தான் எக்ஸாம் எழுத போறோமான்னு போன் பண்ணி சொன்னான். இப்ப போன் பண்றேன், அம்மா நான் வந்து சென்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்றோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எனக்கு வீடு வந்து வீடு வேணும்னு சொல்லி ரொம்ப ப்ரேயர் பண்ணி அழுது ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். வீடு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. அப்ப ஆண்டவர் அவனுக்கு எல்லா சுகத்தையும் அருளி அவனுக்கு நல்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
8: பிரேஸ் தி லார்ட். நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் பெரியம்மா வீட்டுக்கு. இப்ப 8-9 வருஷத்துக்கு கழிச்சு மறுபடியும் வந்திருக்கேன். லாஸ்டா வந்தப்ப எதுக்கு நான் ப்ரே பண்ணேன்னா, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் எங்களை ஒரு ஊர்ல அதெல்லாம் சென்னையிலயாவது படிக்க வைக்கணும் அந்த ஆசை மட்டும் தான் இருந்தது. அதுக்காக ப்ரே பண்ணிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களே சொந்தமா ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா இந்த வாட்டி வந்து ஸ்டேட் தேர்ட் எங்க பசங்க வந்திருக்காங்க டென்த்ல. அப்படி வந்து அந்த அளவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவர். எங்க ஸ்கூல் நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம்.
9: கத்தோட பஸ்ட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க கடை ஆரம்பிக்கும் போது ரொம்ப தடையா இருந்துச்சு. அப்புறம் பெரியமா வந்து ப்ரே பண்ணி தண்ணி தெளிச்சிட்டு போனாங்க. அடுத்த 10வது நாள்லயே ஆண்டர் வந்து அங்க கடையை ஓபன் பண்ண கிருபை செய்தாரு. ரொம்ப ஆசீர்வாதமா ஆண்டர் நடத்திட்டு இருக்கிறாரு அந்த கடையை. அது மாதிரி என் பையனுக்கு டெங்கு ஜுரம் வந்துச்சு, 102 டிகிரி ஜுரம். அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பெரியமா ப்ரே பண்ணாங்க அவனுக்காக. அடுத்த நிமிஷத்திலேயே அவனுக்கு அந்த ஜுரம் அவனை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் டெங்கு பாசிட்டிவ்னு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவனுக்கு ஜுரம்ன்றதே வரல. ஆண்டோட கிருபிக்காய் கொடான கோடி நன்றி.
0: கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம். என்னை ஒரு சாட்சியாக நிறுத்திறதுக்காக தேவனை அதி அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப பலவீனமா இருந்தேன். அப்ப இந்த இடத்துல வந்து நான் 3 மாசம் தங்கி இருந்தேன். எனக்கு ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலை கொடுத்தார். இந்த நாள் வரைக்கும் நல்ல சுகத்தோடையும் பலத்தோடையும் இருக்கிறதுக்கு எனக்கு தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இங்க ஜெபித்த பிள்ளைகளுக்கும் அப்பா இந்த ஜபக்குழுவுக்கும் இயேசுங்கிற ஊழியர்களுக்கும் நன்றி உள்ளவளா இருக்கிறேன். என் தேவனையும் அதிகமா ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் கொடுத்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். என் தேவனுக்கே ஸ்தோத்திரம்.
10: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திரானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரை தொடர்பு கொள்ளலாம்.
11: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கத்தத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
10: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திரானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரை தொடர்பு கொள்ளலாம்.
12: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website, handofjesus.com. God bless you.

0: நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை எதை செய்யுமா? உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசப்பாட்டை கேட்கிறோம், அந்தவரே நீதிமானாய் மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7.
1: அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல்,
0: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா? நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா? என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதி செய்யமானார் கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோடு எப்பவும் கர்த்தரோடு நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் என்னை மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்றும், நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். நான் என் வாழ்க்கையில எதிரியோ குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்கும் சொல்லுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார், நம்மளுக்கு உயர்த்துவார். நீதி தம் சனங்களை உயர்த்தும். முதல் அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, அவரை நோக்கி நம்ம செபிக்கும் போது நம்மளை உயர்த்து. ரெண்டாவது நீதிமான இருந்தா கர்த்தர் நம்மளை கட்டாயம் உயர்த்துவார், எல்லா காரியத்திலும் உயர்த்துவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உபாகம் புஸ்தகம் 6:25.
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
0: நமக்கு
1: கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும்,
0: அவர் கட்டளை இல்லாம கை கொள்ளும் போது நமக்கு எப்படி இருக்கும்? அது நமக்கு நீதியா இருக்கும். அப்ப நீதி செய்வது கர்த்தர் தம்முடைய சனத்தை உயர்த்துகிறார். அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் உயர்த்தணும், என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும், இடவிடாம செபிக்கணும். ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில நீதி இருந்த கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். மூன்றாவதாக யார கர்த்தர் உயர்த்துறார் பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 4:10.
1: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
0: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
0: அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக இல்ல, மனிதருக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தா பிரச்சனை இல்ல. யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை. ஒன்றும் இல்லாண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லாண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மள உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மள உயர்த்துவார். லூக்கால் சுவிசேஷம் 14:11.
1: தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்.
0: தன்னைத்தான் உயர்த்துறவனும் தாழ்த்தப்படுவான்.
1: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்.
0: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நானே வந்து உயர்த்தி உயர்த்தி பேச பிரயோஜனம் இல்லை. அதான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நான் ஆண்டுட்டு ஒண்ணுமே இல்லாண்டவரே, என்னை மாற்றும், எனக்கு எப்படியாவது இருவச்சிங்க, என்னை மாற்று வைப்பட ஒண்ணு இல்லைன்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. முதல் யார தேவன் உயர்த்துறாரு? ஜெபமன்றவங்களை உயர்த்துறாரு. ரெண்டாவது நீதிமான உயர்த்துறாரு. மூன்றாவது யார உயர்த்துறாரு? தாழ்வுள்ளங்களை உயர்த்துறாரு. ஆண்டு சொன்னாரு தாழ்த்தப்பட்ட உயர்த்தப்பட சொன்னார். அதே மாதிரி ஆண்டவர் இயேசுக்கு தன்னை தாழ்த்தினாராம். பிலிப்பியர் புஸ்தகம் 2:6-9 கேட்போமா.
1: அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும்,
0: அவர் தேவன ரூபமாய் இருந்தும்
1: தேவனுக்கு சமமாய் இருப்பதை,
0: தேவனுக்கு சமமாய் இருப்பதை
1: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்,
0: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
1: தம்மை தாமே வெறுமையாக்கி,
0: தம்மை தாமே பாரு, வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் என்ன செய்ய, தம்மை தாமே வெறுமையாக்கி
1: அடிமையின் ரூபம் எடுத்து,
0: அடிமையின் ரூபம் எடுத்து
1: மனுஷர் சாயலானார்,
0: மனுஷர் சாயலானார்,
1: அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு,
0: மனுஷர் நம்ம சாயலாய் காணப்பட்டு
1: மரண பரியந்தமும்,
0: மரண பரியந்தமும்
1: அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும்,
0: சிலுவிலே மரண பரியந்தமும்
1: கீழ்ப்படிந்தவராகி,
0: கீழ்ப்படிந்தவராகி
1: தம்மை தாமே தாழ்த்தினார்,
0: தம்மை தாமே தாழ்த்தினார். என்ன எனக்கு எல்லாம் அவர் சொல்லியிருக்கார். அவர் வேண்டிக் கொடுத்த எத்தனையோ தூதர் வந்து அவரை காப்பாத்திருப்பாங்க, எல்லா பிரச்சனையும் மாற்ற முடியாது. ஒரு வார்த்தை சொன்னா மனிதன் ஒண்ணுமே இல்ல. ஆனால் என்ன செய்ய, சிலுவை மரண பரிந்து தன்னைத்தானே என்ன செஞ்சாரா? தாழ்த்தினார்.
1: ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி,
0: தேவன் எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் என்ன செஞ்சார், ஆண்டவரே இயேசு பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேல என்ன செஞ்சாரா, அவரை உயர்த்தினார். அருமையானவர்கள், உயர வேண்டுமா, நம்ம தாழ்த்தப்பட, நம்ம தாழ்த்த வேண்டும். ஒன்றில்லைங்கிற உள்ளத்துல எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கு, நான் ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, நம்முடைய கருத்துல களிமண், உண்மையாக நம்ம களிமண் தான், நம்ம தேன மக்களும் இருக்க வேண்டிய ஒன்றுமில்லைன்னு சொல்லி நம்ம அப்படி நினைக்கும் போது கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். முதல்ல அவர் செவம் பண்ணும் போது உயர்த்துறார், ரெண்டு நீதிமானமா இருக்கும்போது தேவன் உயர்த்துறார், மூன்றாவதாக தன்னைத்தானே தாழ்த்தும் போது உயர்த்துவார். ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம தாழ்மையோடு கெஞ்சி கேட்கும் போது தேவன் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நான்காவதாக தேவன் யாரை உயர்த்துறாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 147 சங்கீதம் 6 வசனம்,
1: கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் 4 யாரை உயர்த்துறாரு, சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். நமக்கு சாந்த குணம் வேணும் ஆண்டவரே, எனக்கு சாந்த குணத்தை தாரும் ஆண்டவரே. மோசி பார்த்து சொல்றாரு சாந்த குணமா இருந்தாரா. எண்ணாம் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க, எண்ணாம் புஸ்தகம் 12:3 வசனம்,
1: மோசையானவர்
0: பூமியில் உள்ள
1: சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தார்.
0: மிகுந்த சாந்த குணமுள்ளவராயிருந்தார். அதனாலதான் தேவனாய் கர்த்தர் அவர் முகமுகமாய் பேசினார். அருமையானவரே, மாண்டு கேட்க வேண்டும், நம்ம பட்டு பட்டு பேசுறது முக்கியம் இல்ல, யாருமே நம்ம பட்டுன்னு பேசக்கூடாது, யாருமே டப்புன்னு பேசக்கூடாது, யாருமே நம்ம கோப்படக்கூடாது. ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தார், உண்மை போல சாந்த குணத்தை தார் ஆண்டவரே. மோசிபா சாந்த குணமா இருந்தாரு, யாஸ்பா நீங்களும் சாந்த குணமா இருந்தீங்க, எனக்கு இந்த சாந்த குணத்தை தாரு அப்படின்னு நம்ம ஆண்டு கேட்கணும், எனக்கு சாந்த குணத்தை தாரு ஆண்டவரே. ஆதிபக்தர்கள் எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவர், என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. மோசை சாந்த குணமா இருந்தார், நீங்க சாந்த குணம் இருந்தீங்க, எனக்கு அந்த சாந்த குணத்தை தாரு, உண்மை போல என்னை மாற்ற வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற வேண்டும். என்ன இந்த உலகம் நமக்கு சொந்த இல்ல அருமையானவர்கள், உலகம் நம்மளை கைவிடும், உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போயிருந்த உலகத்தை என்ன பொன் பொருள் எல்லாமே சேர்த்து வச்சாலும் நம்ம ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. ஒன்னும் கொண்டு வந்தது இல்ல, ஒன்னும் கொண்டு போறது ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆதி பக்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல வாழ்ந்தால் மாத்திரம்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல சார்ந்த குணம், மோசி போல சார்ந்த குணமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். 1 பேதுரு 3:4
1: அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது.
0: அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதா, வெளியேறப்பட்டது. சாந்தம் அமைதி நம்ம இதயத்தில் மறைந்திருக்கும் போது அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது, வேறப்பட்டது. நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே சாந்தம் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே, சாந்தம் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் அப்பா, எனக்கு தாரும். நம்ம ஆண்டவரை கேசுட்டு சொல்ல, நான் சாந்தமோ மன தாழ்மையா இருக்கிற வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 11:29 வசனம்,
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்.
0: நம்ம ஆண்டவர் இயேசுக்கு எப்படி இருந்தாரா, சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் சொன்னார்.
1: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
0: என்னிடத்தில்
1: கற்றுக்கொள்ளுங்க
0: நம்ம ஆண்டவராக இயேசுக்கு, நம்மளை படைச்சவர், நம்மளுக்காக மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்தவர், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன் இடத்துல கற்றுக்கொள்ளுங்க. தேவனத்திலே ஆண்டவரே நீர் எப்படி ஆண்டவர் சார்ந்த குணமா இருந்தீங்க, எனக்கு போதியமாப்பா அதுவும் சொல்லி என் முகத்தை உங்களுக்கு ஏற்றுக்கணும், என்னத்துல என்ன செஞ்சிருங்க, கற்றுக்கொள்ளுங்க.
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
0: என்னிடத்தில்
1: கற்றுக்கொள்ளுங்கள்
0: கத்துட்டு கேளுங்க ஆண்டவர் எனக்கு சாந்த குணத்தாரு. நீங்க சாந்த குணமா இருக்கீங்களே, எனக்கு சாந்த குணத்தாரு. சாந்த குணம் அமைதிதான் தேவனுக்கு தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு. 147 வசனம்,
1: கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் யாரை உயர்த்துகிறாரு, சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். மத யாரை உயர்த்துறாரு, அவரை நோக்கி கூப்பிடுறவங்களை உயர்த்துகிறார். இரண்டாவது நீதிமான உயர்த்துகிறார், மூன்றாவது தாழ்முள்ளவங்களை உயர்த்துகிறார், நான்காவது யாரை உயர்த்துகிறார், தாழ்ந்த குடும்பங்களை உயர்த்துகிறார். ஏன்னா நம்ம ஆண்டவரை இயேசுக்கு சார்ந்த மனத்தாழ்மையுள்ளவராய் இருந்தார். நமக்கு சார்ந்த குணம் கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல என்னையும் சார்ந்த குணத்தை எனக்கு தாருமப்பா. சார்ந்த குணங்களை உயர்த்துகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டு நம்மளால முடியாது, பலத்தினால அல்ல, பராகிருதல் தேவாவினால முடியும். ஆண்டவரே எனக்கு சார்ந்த குணத்தை தாரும், உங்களை போல என்னை மாற்றும்னு கேட்கணும். ஐந்தாவதாக கர்த்தர் யாரும் உயர்த்துறாரு பாருங்க, தானியேல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் 30வது வசனம்.
1: பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
0: என்பவர்களை
1: பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான்.
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன கர்த்தர் உயர்த்தினார். அவங்க எப்படி இருந்தாங்க, உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவன் உயர்த்தினார். உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க, 28வது வசனம் தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 28வது வசனம்.
1: அப்பொழுது
0: நெபுகாத்நேச்சார்
1: வசனித்து
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
1: என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
0: தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
1: அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர
0: வேறொரு தேவனையும்
1: சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவுடைய கட்டளையை தள்ளி
0: தங்களுடைய சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால்
1: அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை
0: என்ன செஞ்சிட்டாரு, விடுவித்தார். ஹல்லேலூயா. நம்ம தேவனையே நம்ப வேண்டும். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்ம தேவனை மாத்திரம் நம்ப வேண்டும். நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். என்ன பிரச்சனை, என்ன உபத்திரம் வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செஞ்சாங்க, அக்கினியில தூக்கி போட்டாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, இயேசுக்கு மாத்திரம் தான் நம்பினாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளை என்ன செய்யல, தள்ளிட்டாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளைய தள்ளி தேவனை மாத்திரம் என்ன செஞ்சாங்க, நம்பி இருந்தாங்க. அருமையானவர்களே, நம்மள அந்த நாளுக்குள்ள வந்து விட்டோம். என்ன செய்ய போற நம்ம வாழ்க்கையில, கத்திர மாத்திரம் நம்ப வேண்டும். ராஜாவுடைய கட்டளை தள்ளிவிட்டு தேவனை மாத்திரம் நம்பினார்கள். ஹல்லேலூயா. நீங்க அப்படி இருப்பீங்களா, எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாத்திரம் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுக்கு மாத்திரம் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கட்டாயம் நம்மளை தேவன் உயர்த்துவார். 39வது சங்கீதம் 7வது வசனம்.
1: இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே நம்பிக்கை.
0: ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவரை பார்த்து கேட்டேன்னா, இப்ப ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி செவிக்க போறோம். நம்ம தேவைகளை அவற்றை சொல்லலாம். எங்களை அன்பாரி சித்து வழி நடத்துற எங்களை பரம தகப்பனை கோடான குடி ஸ்தோத்திர ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வங்க, நிகழ்ச்சி பாக்குற ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களா இருக்கிறீங்களா செய்யுங்க. கத்துடி கிருவ, கத்துடி பிரசனம், கத்துடி மகி மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பாவை ஸ்தோத்திரம். சத்தியமும் கிருவையும் அவர்களுக்கு விலகாது இருக்க கிருவை தர முடியாது செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. நன்மையான என் தெய்வம் பூர்ணமான எந்த வரமும் கத்துறது இறங்குவதும் சொல்லிடுறப்பா. ஆண்டவர் வாழ்க்கையில அதிசயங்களா இருக்கு எங்களை செய்யுங்க. ஆசீர்வச்சு உயர்த்துங்க ராஜா. படிக்கிற பிள்ளைக்கு ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவிலும் ஆற்றலும் சிறந்துலகணும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க எசப்பா, எசப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, எந்த மந்திரம் செவினிருந்தாலும் விடுதலை செய்யுங்கப்பா. அப்பா அமை ஸ்தோத்திரம். பார்க்கக்கூடிய பிரகாசம் மனக்கண்களை தந்துட முடியாது செவிக்கிற ஐயா. ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க எசப்பா. தகப்பறையுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோமையா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. எல்லா முகத்தில் கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, துடைக்க முடியாது செவிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா அமை நோக்கி கெஞ்சுரும். டைராய்டு குணமாக்குங்க எசப்பா. நரம்பு பேரவீனத்தை குணமாக்குங்கப்பா. பரலோக பிதாவையும் நோக்கி கெஞ்சுரம். பெரும்பாடு மக்களை யாருந்தாலும் சுகமாக்கிருங்கப்பா. கத்துடைய கிருவை தாங்கட்டும் ஐயா. அப்பா வயிற்றுள்ள கட்டி குணமாக்கும், நெஞ்சில் உள்ள கட்டி குணமாக்கும். அற்புதங்களை அதிசயங்கள் செய்யுங்க. உள்ளத்திலையும் வெளிரங்கமாக்கு செய்யுங்க எசப்பா. ஆண்டவரையே சுகமாக்குங்கப்பா. குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும் ஐயா. தகப்பனே, ஒவ்வொருவளையும் ஒரு வல்லமை அனுப்பி குணமாக்க முடியாது செபிக்கிறோம் ஐயா. தந்திரம் செய்வனைகள் எல்லாம் அழித்து நிர்மலமாக்கி போடுங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும். சமாள் இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனை மாற்றணும். குடிக்கிற மக்களை விடுதலை செய்யணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஐயாமை துதிக்கிறோம். தகப்பனே, பிள்ளைகள் திருமணங்களே சொல்லி கலைஞருக்கு குடும்பங்களை திருமணம் நடக்கணும் ஐயா. அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்கப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி கொடுங்க ஐயா. பிரிந்த குடும்பம் அணைக்கணும். அப்பா மி ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கி இல்லா சகுல் குழந்தை பாக்கி தரணாண்டவரே. அப்பா தேவனே தேவனே, உண்மை நம்பியிருக்கிற மக்களை ஒருபோது வெக்கப்பட்டு போகாது செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அப்படி வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நீங்க அப்படி செய்யப்பருக்கா ஸ்தோத்திரம். எல்லார் பேரும் சீப்பஸில் எழுதிக்கொள்ளும். எல்லா துதிகன மகிமுக்கு செலுத்துறோம். யஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சிருவோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் அமைச்சத்தை கேட்ட கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
0: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரம் அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: aslinkaram@gmail.com. Our website: andathesis.com. God bless you.

0: யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 2-3 வசனம்.
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால்
0: நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
1: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: நான் போய்
1: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்
0: சொன்னார். கத்தர் போயிருக்கிறார், திரும்ப மறுபடி வரப்போறாரு, வந்து நம்மள என்ன செய்ய போறாரு, அவரிடத்துல சேர்த்துக் கொள்வேன் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டு வந்து திரும்ப நம்மளையில நினைச்சாரு, அவர் இடத்துல நம்மளை என்ன செய்ய போறாரு, சேர்த்துக் கொள்ளப்போற. அதான் பிலிப்பியர்ல எழுதியிருக்கிறாரு, பத்து பவுல் எழுதியிருக்கிறாரு, பிலிப்பியர் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற
0: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர்
1: வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்ன செய்யணும், வர்றதுக்காக எப்போ வருவாரு நம்ம உள்ள ஏங்கிட்டு இருக்கு இல்லையா, எப்போ வருவாரு அவர் வருகையில் நம்ம ராஜ்யத்துக்கு போகணும். இந்த உலகத்துல பாடுகள்லாம் நம்மளால சகிக்க முடியல, ஆண்டவரை சீக்கிரம் வாங்க. நம்மள அறியாமல இந்த வார்த்தை நமக்குள்ள வருது, கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும், கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துக்கு போய்தான் ஆகணும். இந்த உலகத்துல யாரும் இருக்கவே முடியாது, எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஏழை இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த வீட்டுல இந்த உலகத்துல யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்கிறதுக்கு முடியாது. ரெண்டு இடம், ஒன்னு பரலோகம், இன்னொன்னு என்ன, நரகம். அதனால நம்ம ஒரு நாள் நம்ம ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிய வேண்டிய நாள் ஒன்னு இருக்கு. கர்த்தர் பிரியமா வாழ்ந்தோம்னா எங்க போவோம், பரலோகத்துக்கு போவோம். கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தா எங்க போவோம், நரகம் தான். ரெண்டு வாழ்க்கை தான். ஆண்டு வருக ரொம்ப சமீபம், நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டு நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனா நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, கர்த்தர் ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவரும் விரும்பணுமா வாசித்து பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 11:16.
1: அதிலும்
0: மேன்மையான
1: பரமதேசத்தையே விரும்பினார்கள்.
0: ஆகையால்
1: தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட விற்கப்படுகிறது இல்லை.
0: பரலோகத்துக்கு போகணும் சொல்லி விரும்பினவங்களை என்ன செய்யல, அவர்கள் வந்து பார்த்து அவருடைய தேவனை சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலையா, வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே,
0: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ண விருப்பான மக்களை வேணும் பரலோகத்துக்கு போகணும். அப்ப பரலோகத்துக்கு போகணும் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் கட்டாயம் செய்ய மாட்டோம். ஐயோ அந்த காரியம் கர்த்தர் பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எப்ப பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம உள்ளத்துல ஒரு விருப்பம் இருக்கும்போது நம்ம கட்டாயம் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, பரலோக ராஜ்யம்தான் நமக்கு சொந்தம். அப்ப அந்த நமக்குள்ள இந்த விருப்பம் இருந்தா கட்டாயம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு, அவருடைய தேவைன்னு சொல்றதுக்கு அவர் என்ன செய்யலையா, வெக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாஞ்ச எப்படி இருக்குது, நம்ம உள்ளத்தின் வாஞ்ச நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்ம எப்படி என்றோ என்னன்னு சொல்லி. நம்ம உண்மையா வாஞ்சித்தோம்னா கர்த்தர் நிச்சயமா அந்த பரலோக ராஜ்யத்தை நம்மள ஆயத்துப்படுத்து. அந்த நான் எங்க இருக்கிறேன், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புறது பத்தி நம்ம எங்க விரும்புவது, கர்த்தர் என்ன விரும்புறாரு, நான் எங்க இருக்குன்னு அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என்னதான் வாழ்ந்தாலும் இந்த குளத்துல கோடி வருஷம் வாழ்ந்தாலும் இருந்தா 95 லெட்டர் 100 வயசு அவ்வளவுதான், அதுக்கு மேலே யாரும் இருக்க முடியாது. அதுக்கு நம்ம போகணும்னு சொன்னா என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம பரமராஜ்யத்தை நம்ம விரும்பணும். அல்லேலூயா. கொலோசியம் புஸ்தகம் 3:2-3
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: மேலானவைகளே நாடுங்கள்.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: பூமிக்குரிய காரியம் நம்ம தேட வேண்டாம்,
1: மேலானவைகளே நாடுங்கள்.
0: பூமிக்குரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருவாரு, கட்டாயம் தருவார். அல்லேலூயா. நம்ம மேலான நாடும் போது நம் பூமிக்குரிய காரியங்கள் என்ன வேணும், எல்லாம் என்னென்ன தேவை, என்னென்ன தேவைன்னு சொல்லி அவர் தம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் கொடுக்கிறார், கொடுக்க அறிந்திருக்கிறார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கட்டாயம் தருவார். அதான் சொன்ன சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கத்தர் தேடவங்களுக்கு ஒரு நன்மையும் மேலானவைகள் அவர் ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருக்கணும். எப்பயாவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் வருக சமீபம் அது அதுக்கு முன்னால நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் ராஜ்யத்துல அவர் மடியில நம்ம இருக்கணும். ஹலேலூயா. அதுதான் என்னுடைய வாஞ்ச, என்னோட விருப்பம்ல அதுதான். இந்த உலகத்துல ஒண்ணு வேண்டாம். நல்லா பிறந்த நாள் இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இனிமேல் கண்ணை மூடிட்டா கர்த்தர் ராஜ்யத்துல அவருடைய மடியில உட்கார், அதுதான் என் தியாகம் வாஞ்சிடலாம். இந்த உலகத்துல எவ்வளவு பாடுபட்டாச்சு, இனிமேல் பரலோகத்துல போய் அவர் மடியில உட்காரணும். அல்லேலூயா. அதுக்குத்தான் மேலானவர்களை நம்ம நாட வேண்டும், மேலானவர்களை நாட வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 13:16
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: இந்த இடத்துல என்ன இல்ல, நிலையான நகரம் இங்க நமக்கு இங்க இல்லை.
1: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்,
0: வரப்போறதையே நாடி தேடுகிறோம். இயேசுக்கு வருக போற வரத்தான் நம்ம நாடி தேடுகிறோம். எப்ப இயேசு வருவாரு, எப்ப நம்மளை கூட்டு போவாரு, அதுதான் நம்ம தேடுகிறோம். யார் யார் எப்படியோ நான் அதுதான் கர்த்தர் எப்ப வருவாரு தெரிச்சு ஒரு நாள் ஏக்கத்தோட நாடி தேடுகிறோம். ஏன்னா இந்த நிலையான நகரம் நமக்கு இல்லை. இந்த உலகத்துல என்ன இருந்தாலும் நிலையானது அல்ல. மாடி மேல மாடி கட்டினாலும் என்னதான் நம்ம செஞ்சாலும் நம்ம எல்லாம் பண தேவையில்லை. நம்ம நிறைய பணம் இருந்தாலும் நம்ம அது நம்ம என்ன செய்யறது, இந்த உலகத்தில் ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. கொண்டு போக முடியுமா? முடியாது. நம்ம தான் பணம் கேட்கறதுக்கு எதுக்குன்னா சுவிசேஷம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அறிவிக்கணும். அறிய தேவன் அறியாத மக்களை அறிந்து கொள்ளணும். அது ஒரே ஒரு வாஞ்சதான் எல்லாத்தையும். நம்ம பணம் கேட்கிறோம், எல்லாம் நினைச்சுக்கிறாங்க என்னடா பணம் கேட்டே இருக்கிறாங்களே, ஏன் பணம் இப்படி கேட்கிறாங்க, பணம் பணம் அலையிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஏன் படத்தை கேட்கிறேன்னு சொன்னா சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அறிஞ்சது போல அந்த மக்கள் அறியாத மக்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி ஒரு நாள் அறியாம இருந்தோம், கர்த்தர் நமக்கு அறியக்கூடிய கிருபை கொடுத்தார். இப்ப நம்ம அறிந்தது போல மற்ற மக்களும் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கர்த்தர் போதுமான அளவு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த பஞ்சமும் இல்ல, கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம இப்ப எழுந்துட்டுங்கன்னா சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறியணும். இப்ப பாருங்க இந்த டிவிலி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய என்ன மாதிரி பார்வை இல்லாதவங்க எல்லாம் போன் பண்ணி கேட்டே இருக்காங்க. எப்பம் இப்ப எப்பம் ரேடியோ எப்படி கேட்கணும், நம்பர் கொடுங்க, நாங்க எப்படி இதெல்லாம் பாக்கணும், டிவியில என்ன எப்படி பாக்கணும் எல்லாம் கேட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளவு ஒரு வாஞ்ச தாக்கம் இயேசு அறிய வேண்டும் சொல்லி. அலையலுயா, அலையலுயா. அவங்க ஒவ்வொருத்தரும் கேட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ரெண்டு போடாத வரும், நாங்க எப்படியாவது இயேசு அறியணும், எங்களுக்கு வந்து எப்பம் ரேடியோ கேட்டு நம்பரை கொடுங்க, இல்லாட்டா தேவனுடைய வசனத்தை எப்படி டிவியில பாக்கலாம், எங்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கை எங்களுக்கு வாசித்து கொடுங்க, அந்த பத்திரிக்கை நீங்க படிச்சுட்டீங்கன்னா நாங்க அதை பார்த்து பாத்துக்குவோம், நாங்க இயேசு அறிஞ்சுக்கணும், நாங்க மற்றவர்களுக்கு சொல்லணும் சொல்லி ஒவ்வொருத்தரும் அவ்வளவு வாஞ்சியோட கேட்கிறாங்க. நமக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தயவு செய்ய வாஞ்சையும் இல்லை தாகம் இல்லை யாருக்கா சொல்லணும்னு சொல்லி அந்த வாஞ்சையில. ஆனா பார்வை இல்லாதவங்க அவ்வளவு வாஞ்சியா இப்ப கேட்கிறாங்க. அல்லேலூயா. இந்த வாஞ்சை கொடுத்தது யாரு, ஆண்டவரையே இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் பணம் தாங்க. ஐயோ சாப்பிட்டு இல்லையே, சாப்பிட்டு பிஞ்சு போய் சுவர் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகுது, இதுக்கு தான் பணத்தை கேட்கறேன். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கர்த்தர் போதுமான அளவு கொடுத்துருக்கிறார். ஒரு நன்மையுமே குறைபடாது, குறைவே இல்லை. அதனால்தான் இந்த சிவசேத்தை எப்படி அதை அறிவிக்கணும், அதுக்கு தான் பணம். 2 Corinthians 5:1-2
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
1: தேவனால கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு.
0: அந்த தேவனால் கட்டப்பட்ட என்ன வீடு, கைவேலாத நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
0: பரலோகத்திலே உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
1: ஏனெனில்
0: இந்த கூடாரத்திலே
1: நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, அந்த ராஜ்யத்து மேல நமக்கு வாஞ்ச தாக இருக்கணும். அப்ப இந்த உலகத்தை நினைச்ச மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். பாவத்தை பார்த்தா வெறுப்பு வரும், பாவத்தை பார்த்தா வெறுப்பு இருக்கும். கத்துட்டு எப்ப போல, எப்ப கத்தரை பத்தி பேச மாட்டாங்களா, எங்க கத்தரை பத்தி பேசுவாங்க, எங்க ஆண்டவரை பத்தி பேசுவாங்க, எப்ப கேட்கலாம், நமக்குள்ள அந்த வாஞ்சி வரும். அது இந்த பூமிக்குடி கூட என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிரும். அதுதான் நம்ம சரீரம். சரீரம் என்னதான் இருந்தாலும் பூமிக்குடி கூறாரோ அழிஞ்சு போடும். பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம போகணும்னு தான் நமக்குள்ள வாஞ்சேன். ரெண்டாவது
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம்
1: தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சவுள்ளவளா இருக்கிறோம்.
0: எப்படி இருக்கிறோம்? மிகவும் வாஞ்சவுள்ளவளா இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம் எல்லாரும் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எப்படி நான் ஒரு நாள் ஆண்டவர் அறியாம இருந்தேன், ஆண்டவர் அறியாம எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தேன், கர்த்தரை தேடி வந்தார். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வந்தார். நான் அவரை தேடி போல, அவரே என்னை தேடி வந்தார். அவர் தான் என்னை தேடி வந்தார். அது போல நம்மள மாதிரி இருக்கு மக்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தேடணும். கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் பூலோகத்தையும் கூடாரத்தை நம்பி வாழக்கூடாது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஒவ்வொருத்தரும் போகணும். அப்படி போனா என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்து மேல நமக்கு என்ன வேணும்? வாஞ்ச விருப்பம் இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். அதான் ஆண்டவர் சொன்னார், அநேக வாசத்தலங்கள் உண்டு, அப்படி இல்லா இருந்தா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களை என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லியிருக்க. அந்த ராஜ்யத்து அந்த தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். இதுவரைக்கும் ஆண்டோட வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப ஜெபிக்க போறோம். எங்களை அன்பாரு இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், அணுகிறோம் அப்பா. அப்ப அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வேற தாங்க, செவிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஸ்தூத்திரமே அண்டி கொள்ள சார்ந்து கொள்ள கிருவச்சிங்கப்பா. அண்டு உரே எத்தனையோ குடும்பங்கள்ல வேலை கிடைக்காத முடிக்கி போட்டி போறாம இருக்குதாப்பா. வேலை அவங்களுக்கு கிடைச்சி வேலை செய்யற இடத்துலயும் நல்ல சமாதானம் சந்தோஷம் தாரும். அண்டு உரே உங்களை பார்த்து விழுந்து அவங்களுக்கு செபிக்கிறோம். நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வைத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தடி நாம மாத்திரம் மையப்படட்டும் ஐயா. ஆண்டவரே எத்தனையோ நோய்கள் அப்பா, எத்தனையோ சனங்கள் வியாதினாலும் நோயினாலும் பலவீத்தினாலும் கஷ்டப்படுறாங்களப்பா. ஒவ்வொரு மேலையும் தேவனுடைய பிரசனம் வல்லமை இறங்கட்டும், அக்கினி மூடட்டும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா பலவீனத்தையும் வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, மகிமையான காரியம் செய்யுங்க. கர்த்தடி பிரசனம் மூடட்டும், அக்கினி மூடட்டும். ஆண்டவரே வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தாருங்க, வேலையில் உயர்வை தாரு. உயர் வராத தடைகள் எல்லாம் நீக்கிப்படுங்க, கஷ்டத்தெல்லாம் மாற்றி போடுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்குவாங்க, நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துங்க. பிரிந்து கொடுமை அணைக்கிடுமைய, டைபஸ் ஆகணும் நினைக்கிற மக்கள் டைபஸ் ஆகக்கூடாதப்பா. குடும்பம் ஒன்று சேர்ந்து வரது உங்களுக்கு சித்தாண்டவரே, நீர் அற்புதத்தை செய்ய ஆசீர்வைத்து உயர்த்துங்க. அடுவரே அப்பாவை துதிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணணும். உங்க மகத்துவங்கள நாமத்தை மகிப்படுத்துங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மாக்கி செலுத்துறோம், யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவரம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம ஜீவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட் இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 4/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் .com. God bless you.

0: ஆதியாம புஸ்தகம் 12 அதிகாரம் 2 வசனம்.
1: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
0: உன்னை
1: ஆசீர்வதித்து
0: உன்
1: பேரை பெருமைப்படுத்துவே நீ
0: ஆசீர்வாதமாயிருப்பார். யார பத்தாண்டவராக ஏத்துக்குது சொல்லுகிறார். ஆதியாகமம் 12:1
1: கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி,
0: பாத்தீங்களா, கர்த்தர் யார பத்தி சொன்னார், ஆபிரகாமை நோக்கி, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்விக்கும் பெரிய ஜாதியாக்குவேன் சொல்லியிருக்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் உங்களை ஆசீர்விக்க வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க, உங்கள் வாழ்க்கையிலே ஐயோ என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையே, என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில் தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்விக்க சித்தமுள்ளவரா இருக்கிறார். கலங்காதீங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னாம் புஸ்தகம் 24:1 வசனம்.
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பு தான் கர்த்தருக்கு பிரியம். நம்மளே ஆண்டவராக இயேசுக்கு இஸ்ரவேலை மாத்திருக்கிறார். அவர் ரத்தத்தினாலும் ஒவ்வொரு நாளும் கழுவப்படும் போது நம்மளே இஸ்ரவேலை மாத்துகிறார். என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவு நீங்க கேட்டீங்கன்னா போதும், கர்த்தராகி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பு தான் கர்த்தருக்கு சித்தம். நீங்க ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருக்குதான் கர்த்தருக்கு பிரியம். நீங்க ஒவ்வொரு ஆசீர்வதிப்பு தான் கர்த்தர் சித்தம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, மதம் மாறணும் அதெல்லாம் எந்த அவசியமே கிடையாது. ஆதியாம புஸ்தகம் 24:1 வசனம்.
1: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்.
0: பாத்தீங்களா, சகல காரியங்களை ஆசீர்வித்தாராம். அவருக்கு குழந்தை கொடுத்தாரு, குடும்பத்தை கொடுத்தாரு, அவருக்கு வியாதி இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், நோய் இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், மிருகச்சவங்களை கொடுத்தார், எல்லா காரியமும் அவர் எதெல்லாம் செஞ்சவரோ கயிற்சிற வேலையெல்லாம் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வித்து வந்தார். சகல காரியங்களும் ஆபிரகாம் ஆசீர்வித்த தேவன் தான். உங்களையும் என்னை ஆசீர்விக்கிற வல்லவராக இருக்கிறார். கலங்காதீங்க, உங்க கண்ணீர் தொடச்சிக்கோங்க, நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க கண்ணீரை தொடச்சிக்கோங்க. ஆபிரகாம் என்ன நல்ல குணம் தெரியுமா? நெகிமியான் புஸ்தகம் 9:8 வசனம்.
1: அவன்
0: இருதயத்தை
1: உமக்கு
0: முன்பாக
1: உண்மை உள்ளதாக கண்டு
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆபிரகாம் உள்ள ஆபிரகாம் இருதயத்தில் எப்படி இருந்துச்சா? உண்மை உள்ளார கண்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருதயத்தை பார்க்கிறார். ஆபிரகாம் இருதயம் உண்மை உள்ளவராக இருந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கூட உண்மை நம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். நம்ம எத்தனையோ எது எடுத்தாலும் பொய், எது எடுத்தாலும் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா பேசலாம் பொய்யா இருக்கும். ஆனா ஆபிரகாம் இருதயத்தில் உண்மையுள்ளவராக இருந்தாராம். மனிதன் முகத்தை பார்க்கிற கர்த்தராகி தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். அதனால ஆபிரகாம் இருதயம் உண்மையுள்ளாக இருந்தாரு. வாழ்க்கையில் உண்மையா இருக்கணும், உண்மையுள்ளவர்களா என் மாற்றும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உண்மை இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்க வேண்டும். நம்ம உண்மையுள்ளவராக இருந்தோம்னா கர்த்தர் ஆசிரிப்பது உறுதி. நீதிமொழியின் புஸ்தகம் 28:20 வசனம்.
1: உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: பாத்தீங்களா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். உண்மை உங்க வாழ்க்கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம் சொல்லல, ஆசீர்வாதங்களை பெறுவான். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்மையா இருக்குமானால் நிச்சயமா என்ன செய்வோம், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். நிச்சயமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பது உறுதி. உங்கள் வாழ்க்கையில் உண்மை இருக்கா அதை நீங்க யோசித்து பாருங்க. உண்மை இல்லைன்னா கர்த்தராகி தேவனிடத்தில் உங்களுக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு உண்மை காணப்படும் ஆண்டவர். உண்மை இல்லாதவளா வாழ்றேன் ஆண்டவர், உண்மை இல்லாதவனா வாழ்றேன், எனக்கு உண்மையை தாருன்னு சொல்லி உண்மையுள்ள வாழ எனக்கு உதவி செய்யு கேளுங்க. இரண்டாவதாக ஒரு பக்தரை பார்க்கிறோம். ஆதியாம புஸ்தகம் 26:12-13. ஈசாக்கு
1: அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தார்.
0: அந்த வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வதித்தார். பாத்தீங்களா,
1: அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன்
0: ஆனார். அருமையானவர்களே, ஆனா ஈசாக்கு ஆசீர்விக்க காரணம் என்ன தெரியுமா? ஈசாக்கு என்ன செஞ்சார பாருங்க. ஆதியாம புஸ்தகம் 24:63 வசனம்.
1: ஈசாக்கு
0: சாயங்கால வேளையிலே
1: தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து
0: கர்த்தரை பத்தி தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தார். அதனால்தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன செய்யற ஈசாக்கு விதைப்பித்தார், கர்த்தர் செய்யற ஆசீர்வித்து 100 மடங்கு பெருக பண்ணினார். 100 மடங்கு, 1 மடங்கு பாருங்க, 1 மடங்கு வச்சுச்சாரு, அவர் 100 மடங்கு பெருக பண்ணிறார். நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் வெள்ளாம வேலையிலேயே என் தோட்டத்தை சரியான இல்லையேன்னு சொல்லி கலங்குறோம். ஈசா கிட்ட இருந்த குணம் என்ன குணம், அவன் செய்வான் சாயால் வழி தேவனை பத்தியே தியானிப்பார், கடவுளை பத்தியே தியானித்துக் கொண்டார், இயேசு கிறிஸ்து பத்தி தியானித்துக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து பத்தி தியானித்து பார்க்க வேண்டும். அப்ப தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய விருத்தி அடைய முடியும். வர வர பழத்தார் ஐஸ்வர்யமானார், 100 மடங்கு காத்திர ஆசீர்வித்தார், ஆசீர்வித்தார், 100 மடங்கு ஆசீர்வித்தாராம். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவனை பற்றி தியானிக்க வேண்டார் மேனவளை, இயேசுக்கு பற்றி ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலும் ஆசீர்வதிப்பார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு 119:97
1: உமது வேதத்தில்,
0: நான்
1: எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம்.
0: தியானம் பாத்தீங்களா, வேதம் நம்ம பிரியமா இருந்து அந்த வசனத்தை நம்ம நாடு முழுவதும் தியானித்துக் கொண்டே இருப்போமானால் ஈசாக்கு ஆசீர்வித்த தேவனை கர்த்தர் உங்களையும் என்னை ஆசீர்வப்பது உறுதி. அவர் ஆசீர்வித்தார், அவர் வர வர பழத்தார், ஆசீர்வித்த தேவன் கொடுத்திருந்தார். அவர் வாழ்க்கையில் என்ன கொடுத்திருந்தாரு, ஆசீர்வச்சிருந்தார், பெரிய காரியத்தை செய்தார். உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலையும் பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்ம அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆபிரகாம் முதலாவது பார்த்தோம், ஆபிரகாம் வாழ்க்கையில உண்மை இருந்துச்சு, கர்த்தர் ஆபிரகாம் சகல காரியங்களை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு வாழ்க்கையில என்ன இருந்துச்சு, தேவனை தியானித்துக் கொண்டே இருந்தார், தேவன் ஈசாக்கு ஆசீர்வித்தார். மூன்றாவதாக யாக்கோபை பார்க்கிறோம், ஆதியம் புஸ்தகம் 32:29
1: அப்பொழுது
0: யாக்கோபு
1: உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான்,
0: உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார்.
1: அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி, அங்கே அவனை ஆசீர்வதித்தார்,
0: அங்கே அவரை ஆசீர்வித்தார். யாக்கோபுக்கு என்ன குணம் இருந்து தெரியுமா, செவிக்கு கொடி குணம் இருந்துச்சு. அவர் செவித்துக் கொண்டிருந்தார், ஆண்டவர் போராடி செவித்தார். நம்ம ஏதோ என்னதான் நம்ம செவிச்சிடறோம், அவர் போராடி செவித்தார். வாசித்து பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 32:26
1: அவர் நான் போகட்டும்
0: பொழுது விடுகிறது என்றார்.
1: அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, உம்மை போகவிடேன் என்றார்,
0: பாத்தீங்களா, அவருக்கு அந்த போராடி செவித்தார். அதனால்தான் கர்த்தர் அவர் ஆசீர்வித்தார். அருமையான சகோதரே, சகோதரியே, தாய்மார்களே, தகவல்மார்களே, ஆண்டவராய் இயேசுக்கு நோக்கி போராடி செவிக்க வேண்டும், கண்ணீரோடு செவிக்க வேண்டும். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், ஆண்டவரே சொல்லி நம்ம செய்ப்போமானா நிச்சயமா நம்மளை ஆசீர்ப்பது உறுதி. அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவரை நோக்கி நம்ம போராடி செவிக்க வேண்டும். முதலாவது பார்த்த ஆபிரகாம், அவர் வாழ்க்கையில் உண்மை இருந்தது. இரண்டாவதாக ஈசாக்கு வாழ்க்கையில தியானிக்கக்கூடிய ஒரு கிருபை அவர் கொடுத்திருந்தார். மூன்றாவதாக யாக்கோபு செபித்துக் கொண்டிருந்தார். ஓசியான் புஸ்தகம் 12:4
1: அவர் தூதனானவரோடே
0: போராடி மேற்கொண்டார்.
1: அழுது அவரை நோக்கி கெஞ்சினார்.
0: ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி, தேவனாய் கர்த்தர் நோக்கி அழுது கெஞ்சினார். அதனாலதான் யாக்கோபு தேவன் ஆசீர்வித்தார். யாக்கோபு என்று பெயரை மாற்றி இஸ்ரேல் என்று சொல்லி தேவனை கர்த்த பெயரை மாற்றி அவர் ஆசீர்வித்தார். அருமையானவர்களே, நீங்கள் நான் கூட கர்த்திட்ட போராடி செவிக்க வேண்டும். அது மாத்திர வாழ்க்கையில் உண்மை, அவர்கள் போல் நம் வாழ்க்கையில் உண்மை காணப்பட வேண்டும். இரண்டாவதாக ஈசாக்கை போல நம்ம தியானம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நோக்கி தியானம் பண்ணணும், வசனத்தை வாசித்து தியானம் பண்ண வேண்டும். அது மாத்திர யாக்கோபு போல போராடி செவிக்க வேண்டும், அழுது கெஞ்சணும். நம்ம செய்ப்புமானால் நிச்சயமா நம் வாழ்க்கையும் தேவன் ஆசிரிப்பது உறுதி. சரி, இதுவரைக்கும் நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம், செவிக்க போகிறோம். என்னோட சேர்ந்து செய்ப்பீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறமை, போற்றுகிறமை, வாழ்த்துகிறோம், வணங்குற ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் மீ நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை, அதிசயங்களை செய்யுங்க, அவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவைகளை சந்திக்க முடியா செவிக்கிறோம் ஐயா. உன் வாயிலிருந்து ஒரு செல் பிறக்க முடியாது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன எங்கள் பரம தகப்பனே, ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்ய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக ஜீவனாக இருந்து வழி நடத்துங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத விஷயங்களை செய்ய முடியாது கெஞ்சி மண்டாடி கேட்கிற மாண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கடன் கண்ணீர் வேதனைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க. கஷ்டத்திலிருந்து விடுதலை செய்யுங்க. கவலையிலிருந்து விடுதலை செய்யுங்க. சோர்விலிருந்து விடுதலை செய்யுங்க. துக்கத்திலிருந்து விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. ஆத்மா கண்களை திறந்துவிடுங்க. அறிந்து கொள்ளும் அண்டிக் கொள்ள உதவி செய்யுங்க சப்பா. உள்ளத்திலையும் வெளிரங்கமா வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய முடியாது செவிக்கிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. என்ன பலவிந்தாலும் குணமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனைகள் ஆற்றி உடைத்து போடுங்க. பிசாசனிகள் அழித்து போடுங்க ஆண்டவரே. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க. சாவத்திருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீர்ல இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்கி தர முடியாது கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. ஆன்மீக கண்களை திறக்க வேண்டுமா செவிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தர முடியாது கெஞ்சுகிறார் ராஜா. திருமணமாகாத குடும்பங்களை திரும்ப நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தை தாரும். அப்பா குடும்பத்துல சமம் இல்லாத மக்களுக்கு சமானத்தை தாரும். அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. பரலோக பிதாவே இறங்கி அவங்களை ஆசீர்வதிங்க உயர்த்துங்க அப்பா. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. தோட்டத்துல வெள்ளம் இல்லையான்னு கலங்குற மக்களுக்கு நல்ல வெள்ளம் விளைச்சல தாரும். ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிறோம். நன்மையான எந்த தீபம் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவத்துக்கு இறங்கிறது மாறுதல்களை வேற்றுமான எந்த நிலநிலை நீரே ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நானே இல்லாவற்றி சிற கத்துன்னு சொன்னீங்க தானப்பா. ஒரு வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது கெஞ்சுகிறோம் ஐயா கெஞ்சுகிறோம் ஐயா. அம்மை துதிக்கிறோம். பிரிந்து குடும்பம் ஒன்னு சேர்க்க வேண்டியா செவிக்கிற ஐயா. பரலோக பிதாவே அம்மை ஸ்தோத்திர எங்க பிள்ளைகள்லாம் கண்ணோக்கி பாருங்க. எங்கள் வாலிபர்கள் சிறு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. அவங்கள பாதுகாக்கணும் பராமரிக்கணும் தேவைக்குருவாங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. படிக்கத்தக்கதாக தெய்வீக ஞானத்தை தாருமியா. ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலேயே அறிவிலேயே ஆற்றலும் சிறந்து வழங்கணும். பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அண்டவரையுமே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளிட முடியாது செவிக்கிறோம். நீர் ஆசீர்வாதத்தளவங்களை விடுவதில்லை ஆண்டவரை. நீங்க ஆசீர்வித்து தான் ஆக வேண்டி செவிக்கிறோம். பலத்த காரியத்தை செய்யுங்க. பெரிய பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்யுங்க. அண்டவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சிறோம். உள்ளத்திலையும் வெளிரங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. உங்க மகத்துமல நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதி கனமாகியமே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் இயேசு கிறிஸ்து இனி நாமத்துல மன்றாடி கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டாரு கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாத மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: என்னோட பேர் ஷரோன். எனக்கு இடது காது பக்கம் வீங்கி இருந்தது. அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க கண்டிப்பா அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையை நான் போன் பண்ணி சிஸ்டர் அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சு வர கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவனுக்கு கொடா கொடி நன்றி.
5: கர்த்தரே பரிசுத்தாம ஸ்தோத்திரம். நான் ரெண்டாவது குழந்தை மாசமா இருக்கிறப்ப சுகர் அதிகமா இருந்தது. அப்ப டாக்டருங்க சொன்னாங்க உங்களுக்கு நார்மல் ஆகாது, அதனால நீங்க ஊருக்கெல்லாம் போவேன், ஆபரேஷன் பண்ணிட்டு குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா போன் பண்ணி ஜெபம் பண்ணதெல்லாம் சொல்றாங்க. அக்கா டாக்டர் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அக்கா டெய்லி எனக்காக ஜெபிச்சாங்க. டெலிவரி டைம்ல நல்ல நார்மல் பிரசவத்தை தேவன் கொடுத்தாரு.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: இல்லாண்டவரே, நான் யோசிக்க மாட்டேன், தேவையில்லாத சிந்தனை எனக்கு வேண்டாம், வீணான சிந்தனையை வெறுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, வீணான சிந்தனை வேண்டாம், எல்லாம் என்னை பார்த்துக்கோங்க, கஷ்டந்தான் வளசில் வாழ்க்கையில் கஷ்டந்தான், எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, வசனத்தை கவனிக்கணும் சொல்லி வசனத்தை வந்து மனதில் அறையில் கட்டணும், வசனம் நமக்குள்ளே இருக்கணும், வசனம் இருந்தால் தான் பரலோர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். பரலோர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னால் தேவனுடைய வசனம் நம்ம உள்ளத்தில் பதித்து வைக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னார், வசனத்தை எங்கே பதித்து வைக்கணுமா? உபாகம் புஸ்தகம் 17:19
1: நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து.
0: தேவனுடைய வசனத்தை எங்க வைக்கணும்? இதயத்திலும் ஆத்மத்திலும் பதித்து வைக்க வேண்டும். அதான் சத்தியத்தினால உங்க மனதை கட்ட வேண்டும். சத்தியம் வசனத்தின் உள்ளத்தில் எழுதி வைக்கணும். நம்ம மனசுல வசனம் இருந்தாத்தான் பாவம் செய்ய எப்படி காத்துக்கொள்வாரு ஆண்டவர். நம்ம பாவம் செய்யும் போது ஆண்டவர் பேசுவாரு, மகளே இந்த இப்படி செய்யாத, பாவம் செய்யாத, அங்கங்க குறை சொல்லாத, அங்கங்கோ இப்படிலாம் செய்யக்கூடாது, கத்திரி பிரியமில்லாத காரியம் சொல்லி வசனம் உள்ளத்துல பேசும். ஹலேலூயா, ஹலேலூயா. வசனம் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம அப்படி பாவம் செஞ்சுட்டே இருப்போம், ஆண்டு வரைக்கும் ஆயத்தமா இருக்க முடியாது. அதான் சொல்றாரு, மனசை கட்டணும். எதனால கட்டணும்? சத்தியத்தினால கட்டணும். சத்தியம் தான் வசனம். ஹலேலூயா. வசனம் உள்ளத்துல இருக்கணும். அது எப்படி கட்டணும் சொல்றாரு பாருங்க, நாகமின் புஸ்தகம் 2:1
1: அறையை கெட்டியாய் கட்டிக்கொள்.
0: அந்த அறை என்ன செய்யணுமா? கெட்டியாய் கட்டிக்கொள், உறுதியாய் கட்டிக்கொள், உறுதியா. கெட்டியான என்ன? உறுதியா. நான் பாவம் செய்ய மாட்டேன், கத்திரி பிரியமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன், நான் அங்கங்களை இப்படிலாம் சொல்ல மாட்டேன், அங்க இங்கேயும் சொல்லி பேசியெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்க கூடாது. அது நிறைய அந்த காரியங்கள் நிறைய பேருக்குள்ள இருக்கு, அந்த காரியத்தை மாத்திக்கணும். அதங்க சொல்றாரு வசன, அந்த மனசு எப்படி கட்டிக்கணுமா? உறுதியா இருக்கணும், கட்டியா. அதுதான் ஆண்டவர் சொன்னார், உறுதியா. கட்டியானா புரியாது, உறுதியான்னு சொல்லிக்கிட்டு சொன்னார். உங்களுக்குள்ள உறுதியா இருக்கணும், நான் எந்த குறையும் அங்கங்க சொல்ல மாட்டேன், ஆண்டு பிரியமில்லாத காரியம் நான் செய்ய மாட்டேன். உங்களுக்குள்ள ஒரு உறுதி வேணும், கட்டியாய் கட்டிக்கொள்ளணும். மனசு நேரம் எப்படி கட்டணும்? மனசை எப்படி கத்துக்கொள்ளணும்? அறை எப்படி கத்துக்கணும்? உறுதியாய் கட்டியாய் காத்துக்கொள்ளணும். அப்பதான் பரலோர் ராஜ்யத்தை நம்ம போக முடியும். எப்படியோ இது மாதிரி தான் சர்ச்சுக்கு வரோம், சர்ச்சுக்கு வந்துட்டோம் பரலோருக்கு போயிடலான்னு நம்ம இருந்துருக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? முதல் கத்திர வருகைக்கு எப்படி காத்திருக்கணும்? பொறுமையோடு கத்து. ரெண்டாவது மிகுந்தாவளோடு. மூணாவது வரங்களை பெற்றுக்கணும். நான்காவதாக நம்ம அறையை கட்டியிருக்கணும். நம்ம விளக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கணும்? எரிஞ்சிட்டு இருக்கணும். நம்ம அறையை கட்டிக்கணும். எப்படி கட்டணும்? சத்திய வசனத்தெல்லாம் கட்டணும். அது எப்படி கட்டிக்கணும்? கெட்டியா. அவர் வலையிலோ இல்ல தங்க செய்தா போறது என்ன செய்வீங்க? எப்படி காத்துக்குவீங்க? பரிசு இருந்தா மணிஞ்சிக்கல போட்டு அப்படி பத்திரமா தொட்டு தொட்டு பாப்பீங்க இல்லையா? அப்புறம் ஏதாவது காசு வச்சிருந்தா என்ன செய்வாங்க? காசு இருக்கா இல்லையான்னு சொல்லி அடிக்கடி பார்த்து அப்படி சரிப்படுத்திக்குவோம் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம ஆத்மாவையும் கெட்டியாய் கத்துக்கொள்ள வேண்டும். நம்ம அறைய எப்படி கத்துக்கணும்? மனது நிறைய எப்படி கத்துக்கணும்? கெட்டியாய் கத்துக்கணும். மனசுல கொஞ்சம் இட விட்டா பைசா உள்ள வந்துருவான். அதான் கத்தோடு வேதம் சொல்ல, விசாசுக்கு ஏடா கொடாமல் இரு. மனசு அறைய மனசை ரொம்ப ரொம்ப காத்துக்கணும் அருமையானவர்களே, அறைய காத்துக்கொள். நீதிமொழி புஸ்தகம் 20:27
1: மனுஷனுடைய ஆவி,
0: மனுஷனுடைய ஆவி
1: கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது.
0: அந்த தீபம் கர்த்தர் தந்த தீபம், அந்த தீபம் அந்த அதுதான் மனசாட்சி. நமக்குள்ள ஒரு மனசாட்சியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள மனசாட்சி, நன்மை செஞ்சாலும் சொல்லும், தீமை செஞ்சாலும் சொல்லு, செய்யாத செய்யாதே.

0: இப்படி நன்மை செய்ய உனக்கு பிரயோஜனமா இருக்கும், கத்தர் பிடிக்காது அப்படின்னு இந்த மனசாட்சி நம்மள வந்து சொல்லிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதன் சரி, விளக்கம்மை விளக்கு என்ன செஞ்சிருக்கணும், எரிஞ்சிட்டே இருக்கணும், விளக்கு அமரவே கூடாது. கத்து தந்த தீபம், நம்ம கொடுத்த தீபத்தை அடைஞ்சு போட்டக்கூடாது. அந்த தீபம் நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம செஞ்சாதான் நம்ம தீபம் நமக்கு அடையாது. இப்ப நம்ம ஆண்டவர் கேட்போம், லேவியரம் புஸ்தகம் 24:1-2.
1: பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி,
0: பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி,
1: குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி.
0: குத்துவிளக்கு என்ன செய்யணும், எப்போது எழுந்திருக்கும்படி.
1: அதற்காக,
0: அதற்காக
1: இடித்து பிழிந்த,
0: இடித்து பிழிந்த
1: தெளிவான ஒலிவ எண்ணெயை,
0: தெளிவான ஒலிவ எண்ணெயை
1: இஸ்ரவேல் புத்திரர்,
0: இஸ்ரவேல் புத்திரர்
1: உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு.
0: கொண்டு வர முடியும் அவர்களிடத்துல கட்டளையிடு. அப்ப நம்ம விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும். என்ன சொல்றாரு, எப்போது எப்பொழுது எரிஞ்சுட்டு இருக்கணும், கொஞ்சம் கூட அமர விடக்கூடாது. ஹலேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்,
1: தெளிவான ஒளிவெண்ணையை,
0: தெளிவான ஒளிவெண்ணையை
1: இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு.
0: தெளிவான ஒளிவெண்ணெய், இது எதை குறிக்குது, பசுத்த ஆவியார் அவர் குறிக்குது. நம்ம ஏதாவது பசுத்தால் நிறைஞ்சிட்டோம், நம்ம காய் தட்டிட்டோம், கட்டாயம் கடைஞ்சிருச்சுன்னு சொல்லி நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, நினைச்சிட்டு அப்படியே ஏமாந்துடக்கூடாது. பசுத்தாவே நமக்குள்ள இருக்கிறா இல்லையான்னு எப்படி பார்க்க முடியும், நம்ம பாவம் செய்யும்போது தடுத்து நிறுத்துவார், நம்ம ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது தடுத்து நிறுத்துவார். அப்ப பசுத்தா நமக்குள்ள இருக்கிறாரா, அவர் வந்து என்ன செய்யறோம், பாவத்தை குறித்தோ, நீதியை குறித்தோ, ஞாயிற்று குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துற ஆவியானவர் இருக்காரா இல்லையான்னு சொல்லி நம்ம அடிக்கடி நம்மளை சோதித்து பார்க்க வேண்டும். இடித்து பொழிந்து தெளிவான எண்ணெய் கொண்டிருப்படி இஸ்ரவேலுக்கு கட்டளை கொடு, நமக்கு பரிசு தாவில இருக்கிறா இல்லையானான்னு சொல்லி நம்ம அடிக்கடி பார்க்க வேண்டும். அதுதான் தாவீது ராஜா சொல்றாரு, 92:10.
1: புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்,
0: புது எண்ணெயால அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒரு நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் அன்னிப்பாசல் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறாரா, பரிசுத்தாவியாருக்குள் இருக்காரா இல்லையான்னு நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். உங்களோட பேசுறாரான்னு சொல்லி சோதித்து பார்க்க வேண்டும். அதுதான் சொல்றாரு, உங்க அறை கட்டியாய் கட்டப்பட்டிருக்கணும், உங்க விளக்கு என்ன செய்யணும், எப்போது எரிஞ்சிட்டு இருக்கணும். சும்மா விளக்கு எரியும் சொல்லல, என்ன சொல்ற, விளக்கு எப்போது எரிஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். நமக்குள்ள இருக்கிற விளக்கு அமிழ்ந்து போகக்கூடாது, அமிழ்ந்து அலசி பார்க்கணும். நம்ம இன்னைக்கு அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கோமா, அன்னி பேசல் நிறைஞ்சிருக்கோமா, தண்ணி பேசல் நிறையாமா, செபிக்காம இருந்தா பேசாத நம்ம மேற்கொள்ள பார்ப்போம். அதுதான் சொல்றேன், விளக்கு என்ன செய்யணும், எப்பொழுதும் எரிஞ்சிட்டே இருக்கணும். எரிஞ்சிட்டு இருக்கா, எரிஞ்சிட்டே நீங்க பாக்கி பாருங்கள். ஹலேலூயா. சரி, ஒரு வேளைக்கு நீங்க சொல்லலாம், நான் வரங்களை உதாரணம் பெற்றிருந்தேன், வல்லவை பெற்றிருந்தேன், இப்ப எனக்கு என்ன இல்ல ஆவியானவர் இருக்குள்ள வரல, எனக்கு இழந்து போட்டேன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு இன்னொரு தருணத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஏசாயின் புஸ்தகம் 42:3.
1: அவர் நெறிந்த நாணலை முறியாமலும்,
0: அவர் நெறிந்த நாணலை முறியாமலும்,
1: மங்கி எரிகிற திரியை அணையாமலும்,
0: மங்கி எரிகிற திரி அணையாமலும்,
1: நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார்.
0: நியாயத்தை என்ன செய்வாரு, உண்மையாக வெளிப்படுத்துவார். எரிந்த ஆணலை முறிக்காத தேவன்,
1: மங்கி எரிகிற திரியை அணையாமலும்,
0: ஐயோ எரிஞ்சு போதே, ஐயோ மங்கி மங்கி எரியுது, நான் ஒரு நாளைக்கு விழுந்துறேன் ஒரு நாளைக்கு எந்திரிச்சிடறேன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா. அதை நெறிந்த ஆணலை முறியாமலும், மங்கி திரி அணையாமலும் இருக்கிற தேவன் நமக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை தாங்க ஏசப்பா, எனக்கு கிருபை தாங்க, என்னை கைவிடாதீங்க ஏசப்பா, நான் இனிமேல ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அது மட்டும் பழைய ஏற்பாட்டுல மட்டும் இருக்கு நினைக்காதீங்க, புதிய ஏற்பாட்டுல அந்த வசனம் இருக்கு. மத்தியில சுவிசேஷம் 12:17-21 வாசித்து பாருங்க.
1: ஏசையா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது,
0: ஏசையால் தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது,
1: நிறைவேறும்படி இப்படி நடந்தது,
0: நிறைவேறும்படி இப்படி நடந்தது.
1: அவன் உரைத்ததாவது,
0: அவர் உரைத்ததாவது,
1: இதோ
0: இதோ
1: நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன்,
0: நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன்,
1: என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன்,
0: என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன்,
1: என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன்.
0: பிதா சொல்றார், என் ஆவி அவர் மேல் அமர பண்ணுவேன்.
1: அவர் புறஜாதியருக்கு நியாயத்தை அறிவிப்பார்,
0: அவர் புறஜாதியாருக்கு ஞானத்தை அறிவிப்பார்,
1: வாக்குவாதம் செய்யவும் மாட்டார்,
0: வாக்குவாதம் செய்ய மாட்டார்,
1: கூக்குரல் இடவும் மாட்டார்,
0: கூக்குரல் இடவும் மாட்டார்,
1: அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை,
0: அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியில் கேட்பதும் இல்லை,
1: அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும்,
0: நெறிந்த நாணலை முறிக்காமலும்,
1: மங்கியறிஞர் திரியை அணைக்காமலும் இருப்பான்.
0: மங்கியறி திரி அணைச்ச மாட்டாரு, அடைக்க மாட்டார். இன்றைக்கு ஒரு தருணத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே என் தீமை எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா, என் அறை கட்டப்பட்டிருக்கணும் தகப்பனே, என் அறை எத்தனையோ நாள் கட்டின அறையை நான் அப்படியே விட்டுட்டேன் ஆண்டவரே, நான் அறையில எத்தனையோ கோபம் பொறாமை எரிச்சல் கசப்பு வெறுப்பு வயிறாக்கி இருமாப்பு நான் அங்க சொல்றது இங்க சொல்றது எல்லா காரியங்களுக்கு இருந்து ஆண்டவரே மன்னியும்ப்பா, என் அறை கட்டப்பட்டிருக்கணும், நான் இம்மன் என்ன பிடுங்க ஆண்டவரே, என் மனதின் அறையை நான் கட்டுவேன் ஆண்டவரே, என் மனதை காத்துக்கொள்ளு, அங்கங்க அலமராம காத்துக்கொள்வேன் ஆண்டவரே, வசனத்தால என் இறுதியத்தை நிரப்பு ஆண்டவரே, என் அறைய கட்டியாய் கொட்டிக்கொள்ள உறுதியாய் பிடிச்சுக்கொள்வேன் ஆண்டவரே, என் மனதில உறுதியாக பிடிச்சு காத்துக்கொள்வேன் ஆண்டவரே, எனக்குள்ள என்னை ஊற்றும் ஐயா, என் விளக்கு எரியட்டு ஆண்டவரே, விளக்கு எப்பொழுது எரியன்னு சொன்னீங்களே, என்னை ஊற்றும் ஐயா, பரிசுத்த என்ன வயசே அனுப்புங்க ஆண்டவரே, நான் அப்ப அனுப்புங்கப்பா, நான் காத்துக்கொள்ளு, எனக்கு உதவிச்சிங்க, என்னை பொதுவிச்சிங்க, பரிசுத்த அபிஷேகம் மேல சம்பூர்ண பொழிந்தரணும், அக்கினி என் மேல ஊற்றும் ஆண்டவரே, அக்கினி என் மேல போடுங்கப்பா, என் விளக்கு எரியட்டும், என் விளக்கு எரிய வைங்கப்பா சொல்லி கணியரோடு கேட்போமா. முத ஆண்டவரை இயேசுக்கு வர நம்ம எப்படி இருக்கணும், நீடிய, ரெண்டாவது மிகுந்த அவள், மூணாவது வரங்களை பெற்று இருக்கணும், வரங்களோடு பெற்று அவருக்கு வருகை காத்திருக்கணும், நான்காவது என்ன செய்யணும், நம்ம அற கட்டப்பட்டதாக விளக்கு எப்பொழுது எரிஞ்சிட்டு இருக்கணும். கத்துட்டு கேட்டு ஒப்பு கொடுத்து சோகம் பண்ணுமா, ஆண்டவரே நீ பொறுப்பிடுங்க ஆண்டவர், உங்களோட கரங்களை கொடுக்கிறேன்னு சொல்லி கண்ணீரோடு ஒப்பு கொடுப்போம்.
1: ஆண்டவராக இயேசுவின் வருகை சமீபம், முதல் விசை பாவமில்லாமல் தரிசனமானார், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரு தூரம் பலியிடப்பட்டு நம் பாவங்கள் எல்லாவற்றையும் சுமக்கும்படிக்கு வெளிப்பட்டார். இதோ இரண்டாம் விசை, பாவம் இல்லாமல் மத்திய வாரத்தில் அவர் தரிசனமாக போகிறார். அவருக்காக யார் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ இதோ அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் வெளிப்பட போகிறார். எல்லாரும் கர்த்தர் நோக்கி பார்த்து ஆண்டவரே வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி நம்ம கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். ராஜா.

காத்திருக்கிறவர்கள் காத்திருந்த மனமாற்றி நாமும் கர்த்தருடன் அன்று பரப்போம். ஆம் சகோதரா சகோதரி, காத்திருக்கிறவர்களை அழைத்து செல்லும்படிக்கு, பரலோகம் கொண்டு செல்லும்படிக்கு இயேசு பாவம் இல்லாமல் தரிசனமாக போகிறார் மத்திய வானத்திலே. தேங்க்யூல்லா. எப்படி காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டோம். நீடிய பொறுமையோடு கூட காத்திருங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே என்று சொன்னார் கர்த்தர். தேவனி சித்தத்தின்படியே செய்து இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்தை பெறும்படிக்கு பொறுமையானது உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் சமூகத்திற்கு ஏற்போமா? ஆண்டவரே, பொறுமையோடு இருக்கணும். வருகிறேன்னு சொன்னவர் சீக்கிரம் வருவார், தாமதம் செய்ய மாட்டார். கேட்போமா? தகப்பனே, பொறுமையோடு காத்திருக்கணும். என் ஆத்மாவை நான் காத்திருக்கணும். ஆண்டவரே, ஒரு போத என் ஆத்மாவை இழந்து போய்விடக்கூடாது. ராஜா, நீடிய பொறுமை எனக்கு தாரும். இரண்டாவது சொன்னார், மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள், எதிர்பார்ப்புடன் காத்திருங்கள். தெசலோனிக்க சபை ஜனங்கள் எதிர்பார்ப்போடு கூட காத்திருந்தார்கள். பிலிப்பு பட்டணத்தில் இருந்த திருச்சபை, ஏதோ நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகிய ரட்சகர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சொன்னது போல அந்த மக்கள் எதிர்பார்ப்போடு கூட காத்திருந்தார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட மிகுந்த ஆவலோடு கூட காத்திருப்போமா? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய நகரம் நமக்கு பரலோகத்திலே உண்டு. மேன்மையானது விரும்புகிறவர்களுக்கு ஒரு நகரத்தை கர்த்த பரலோகத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆண்டவரே, அந்த நகரத்திற்கு அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் வரும்படிக்கு ராஜா நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆயத்தப்படுத்தும் ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி கேட்போமா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? பிரியமானவர்களே, மிகுந்த ஆவலோடு நாம் காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவதை, வரங்களால் நிறைந்து நாம் காத்திருக்க வேண்டும். அந்த வரங்கள் நம்மை ஸ்திரப்படுத்துகிறது, அந்த ஆவியானுடைய வரங்கள் நம்மை பலப்படுத்துகிறது. ஆவியான வரங்கள் நமக்குள் இயங்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய குற்றத்தை எல்லாம் அதை நீக்கி போடுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது, பரிசுத்தமாக்குறது, கர்த்தரை நிரூபிக்க நமக்கு உதவி செய்கிறது. வரங்களோடு கூட கொரிந்தி சபை மக்கள் வரங்களோடு நிறைந்து கர்த்தன் வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். தேங்க்யூ லார்ட். நன்றி. நான்காவதாக, நம் அறைகள் கட்டப்பட்டவர்களாக, மனதின் அறையை சத்தியத்தினால் கெட்டியாக உறுதியாக கட்டினவர்களாகவும், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆவியாகிய நம்முடைய விளக்கு தீபம் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும்படி, அதை எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படிக்கு ஆவியானவராகிய எண்ணெயால் நிரம்பினவர்களாக, நம்முடைய மனசாட்சி நம்முடைய ஆவி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவராகிய எண்ணெயால் அவர் கொடுக்கும் அந்த ஜீவ அபிஷேகத்தை நிரம்பி இருக்கும்படிக்கு அதை திறந்து இன்றைக்கு கேட்போமா? புதிய எண்ணெய் அபிஷேகத்தை தாரும் ஆண்டவர். எப்பொழுது நீ வருகிற என்று எதிர்பார்த்திருக்கிற மனிதனுக்கு ஒப்பா என்னை மாற்றும் ஆண்டவரே. நான் உம்முடைய வருகைக்கு வர வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நீ இருக்கிற இடத்தில் நாங்களும் இருக்க முடிக்க அருள் தாரும் ஆண்டவரே. எல்லாம் செபிப்போமா? தேங்க்யூல்லார். பரலோகத்தில் வாசம் செய்கின்ற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, முதல் விசை நீர் வரும்பொழுது எங்கள் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராயும் இந்த உலகத்திலே வந்தீரப்பா. இதோ இரண்டாம் விசை, உமக்காய் காத்து கொண்டிருக்கிற பக்தர்களை அழைத்து செல்லும்படிக்கு, இதோ மத்திய வானத்திலே பாவம் இல்லாதவராய் நீர் தரிசனமாக போகிறீர் ஐயா. எங்களை எல்லாம் அழைத்து செல்ல வரப்போகிறீரப்பா. நாங்களும் உமக்கென்று ராஜா நீடிய பொறுமையோடு காத்திருக்கும்படிக்கு எங்களுக்கு அந்த நீடிய பொறுமை என்ற குணத்தை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்ற ஆண்டவரே. மிகுந்த ஆவலோடும் வருகைக்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும். எதிர்பார்ப்போடு ஆவலோடு வாஞ்சையோடு விரும்பி நாங்கள் காத்திருக்கும்படிக்கு எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க. ஆவியானவர் வரங்களை நிரம்பி, ஆவியானவர் வரங்களை நிரம்பி நாங்கள் காத்திருக்க வேண்டும். கொரிந்து சபை மக்கள் காத்திருந்தது போல நாங்கள் காத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எங்கள் மனதின் அறையை சத்திய வசனத்தினாலே இருக்க உறுதியாய் நாங்கள் கட்டி கொள்ளவும். எங்கள் ஆவி அப்பா, எங்களுடைய ஆவி மனசாட்சி ஆவியில் நிரம்பி இருக்க, எரிந்து கொண்டே இருக்க, எப்பொழுதும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க எங்கள் பாக்கியம் தார். இந்த ஜீவ வசனத்தை இப்பொழுது கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிற ஜனங்கள், டிவி மூலமாக இந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற மக்கள்,
எஃப்எம் ரேடியோ மூலமா இந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற ஜனங்கள், சோசியல் மீடியாக்கள் மூலமா இந்த வசனத்தை கேட்டு தங்கள் அர்ப்பணிக்கிற ஜனங்கள், ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே உங்க சுத்திகரிக்கிற வல்லமை இறங்கி வருவதாக. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வருவீராக. ஜனங்கள் யாரெல்லாம் வாஞ்சியோடு, அப்பா நான் நீர் இருக்கிற இடத்துல நான் வர வேண்டும், நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் வர வேண்டும் என்று சொல்லி விரும்பி கேட்கிறார்களோ, இப்பொழுது அவர்கள் மீது பெருமலையை போல ஆவியானவர் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவாராக. பெருமலையின் அபிஷேகம் ஒருவிசை கடந்து வருவதாக. ஆவியான இறங்கி வருவாராக. சுதிகரிக்கிற ஆவியின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கடந்து வருவதாக. ஒப்பு கொடுக்கிற குடும்பங்களை, ஒப்பு கொடுக்கிற ஜனங்களை இப்பொழுது சுத்திகரிக்கிற ஆவியானவர் இறங்கி வந்து நிரப்புவாராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.

0: இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே அக்கி நிரப்பு சீவுள்ள சாட்சியில் எழுப்புங்க ஆண்டவரே, சீவுள்ள சாட்சியில் எழுப்புங்க ஆண்டவரே, வல்ல மேல் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க, தே பிரசனத்தால் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே, இறங்க முடியாது செபிக்கிற, வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா வாங்க, கல்வாரின் ரத்த எல்லாரி மூடட்டும், அக்கிரி மூடட்டும், தேவ பிரசர மூடட்டும் ஆண்டவரே, பாமி சோத்திரம், தகப்பறை சோத்திரம், நீர் கொண்டு வந்துரு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, பக்தி வேறாய்த்தக்கட்டாங்க, செபிக்க துதிக்க உதவி செய்யுங்கப்பா, வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், என்ன வியாதியா இருந்தாலும் குணமாக்கும் ஏசப்பா, குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, நோய் இருந்தாலும் குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, குடம் பலவீனத்தில் அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே, தீபாலபா ரக்கலவா ரவிலி பீதி சபரி பிக்கப்பாரி பிக்கப்பாரி விக்கிறவா, வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சமாளம் இல்லாத மக்கள் சமாளம் தரணும் ஆண்டவரே, கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை செய்யுங்கப்பா ஆண்டவரே, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க, தொழில் செய்யற மக்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க ஆண்டவரே, பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா, அப்பா பிரிந்து குடும்பம் அணைக்கணுமே ஐயா, தகப்பனே தகப்பனே படிக்கிற எங்களுக்கு பிள்ளைங்க எல்லாம் நல்ல மதிப்பினை பாஸ் பண்ணவங்க நாம் மகிப்பிடட்டும், கேட்ட வசனங்கள் எல்லாருக்குள்ளையும் கிரியை நடப்பிக்கணும் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவையான ஒரு வசனம் கூட கீழ் வீணாய் விருதாய் போயிடக்கூடாது ஆண்டவரே, எல்லாரும் வசனத்தின்படி நடக்கக்கூடிய மக்களாக ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க எங்க இருக்கீங்களா, ஒவ்வொருவரும் அங்க இருக்கணும், அந்த பலத்தை அற்புதம் அதிசயங்களை செய்யுங்க, மிகுந்த ஆவலோடு காத்திரு, பொறுமையோடு காத்திரு, வரங்களை பெற்று காத்திருக்கணும் ஆண்டவரே, நாங்கள் எங்களை அறை கட்டியாய் கட்டியிருக்கணும் ஐயா, எங்களை அறை கட்டியாய் கட்டியிருக்கணும் ஆண்டவரே, எங்களை அறை கட்டியாய் கட்டியிருக்கணும் ஆண்டவரே, எங்களை அறை கட்டியாய் மனதின் அறை கட்டிக்கொள்ளணும் ஆண்டவரே, எங்கள் மனதை அப்ப அலை விடக்கூடாது ஆண்டவரே, எங்கள் விளக்கு எப்படி எரிந்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே, எப்பொழுது எரிந்து கொண்டிருக்கணும், எங்கள் குத்து வழக்கு எங்களுக்கு வைத்திருக்க குத்து வழக்கு எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கணுமே, எங்களுக்கு பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க, ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக்கோங்க, எல்லா துதி கனமாக்கி முக்கிய செலுத்துறோம் ஆண்டவரே, டீ பாக்குற மக்களும் சரி ஆண்டவரே, அப்பா மே ஸ்தோத்திர வெப் டிவி எந்த டீ பார்த்தாலும் மக்கள் உள்ள தொடப்படணுமே, அவங்க பக்கமா திருப்பி கொள்ளுங்க, எல்லா துதி கனமாக்கி முக்கிய செலுத்துறோம், எங்கள் அன்புரை சரி அஸ்பாணாமத்தில் தாழ்மையாக்கி ஜெயிக்கிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம், இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள், உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி, தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள், நம்ம வெப்சைட்டின் முகவரி andatjesus.in.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது, மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. In English, Hand of Jesus Ministries, Tolbar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website and

அன்பானவர், நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? இன்னும் வேற யாருக்கு வருது? 2-4 பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தெடுக்கிறதுனால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தெடுக்கிறவே மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவர் இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் யூஸ் பண்றாரா? 1, 2, 3 எல்லாம் யூஸ் பண்றீங்க. இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசு கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் நம்முடைய இயேசு கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்க பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமம்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு 6 அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா 6 அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கிறேன், எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நடிச்சீங்கன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ளலாம். தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன்ல டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தானே வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தருடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம் சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம் ரேடியோ, கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாடல்கள் எல்லா பாட்டுமே இதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அதை உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.

0: முதல் விசுவாசம் இருந்தா தான் பரலூர் ராஜ்யத்துக்கு விசுவாசம் இருந்தா தான் இளைப்பாறுதல பிரவேசிக்க முடியும். ரெண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பரலூர் ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். மூன்றாவது கிறிஸ்தவடையவர்கள் என்ன செய்யுங்க, ஆண்டு வரும்போது என்ன செய்வாங்களாம், உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யார் அது? கிறிஸ்தவன் கிடையாங்க. கிறிஸ்து ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்து ஆவி கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும், தங்களை மாம்ச ஆசை இச்சைகளை என்ன செய்யணும், சிலுவில அறையப்பட்டிருக்கணும். நான்காவதாக யோவான் சுவிசேஷம் 6:54
1: என் மாம்சத்தை புசித்து
0: என்
1: ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்.
0: கடைசி நாளில் எழுப்புவேன். கத்துடி மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்க நிறைய பேர் ஞாபகம் எடுக்காம போயிடும். எவ்வளவு நாள் தான் நம்ம ஆண்டு விட்டு தூரமா இருக்க முடியும்? கத்துட்டு உப்பு கொடுத்த ஆண்டவரே என்ன மன்னியும் சொல்லி கேட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் ரத்தத்தையும் சரீரத்தையும் புசிக்கணும். கத்து சொல்றாரு, என்ன மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்றவங்கள கடைசி நாள்ல எழுப்பேன்னு சொல்லாம ஆண்டு ஒப்புறாயிர வேண்டியது. எவ்வளவு ஆண்டு விட்டு பிரிஞ்சே வாழ முடியும்? கத்துரு உப்பு கொடுத்துடணும், ஆண்டவரே மன்னிங்கப்பா என் குறைகளை மன்னிங்க. குறை பாவம் செய்யும் இந்த உலகத்துல யாருமே இல்ல, எல்லாரும் ஒரு இடத்துல ஒரு விதத்துல தப்பு பண்ணிருக்கோம் இல்லையா. அப்ப நம்ம ஆண்டு விட்டு என்ன செய்யணும், உப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே பாவங்களை மன்னிங்க, என்ன இவ்வளவு நாள் எவ்வளவோ பாவம் செய்யிருக்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க சொல்லி நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுக்குன்னு சொல்லி எவ்வளவு நாள் தான் நம்ம ராபோஜன் எடுக்காம இருக்க முடியும்? நம்ம யார் இல்லாலும் வாழ்ந்த இயேசுகிறிஸ்துலாம் உலகத்துல வாழவே முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் ரத்தத்தை பாடம்படணும், அவர் சரீரத்தை புசிக்கணும். அல்லேலூயா சொல்றாரு, நம்ம எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. 1 Corinthians 11:27-31
1: இப்படி இருக்க
0: எவன்
1: அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான்.
0: குற்றம் உள்ளவனா இப்ப என்ன அபாத்திரம் என்ன, சரி வந்தவன் ஞான ராபோஜன் எடுத்த போனோம் அப்படி இருக்க கூடாது. நம்ம என்னென்ன குறை இருக்கு நம்ம உள்ள தலசி பார்த்து ஆண்டவர்கிட்ட அறிக்கணும். அபாத்திரமா புசிக்க கூடாது. அவர் என்ன ரத்தத்தையும்
1: சரீரத்தை
0: எப்படி இருப்பாங்களா,
1: குற்றம்
0: இருப்பார்.
1: எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து
0: பாத்தீங்களா, தன்னைத்தானே சோதிக்க வேண்டும். இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கேன், நேத்து என்ன பஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம தன்னைத்தானே சோதித்து பார்க்க வேண்டும். சோதித்து பார்த்து தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே நான் நேத்துல இவ்வளவு செஞ்ச பண்ணிக்கு இதை பேசுறேன், என்னத்துல இந்த இதை பேசுறேன், தன்னைத்தானே சோதிக்கணும். ஆனா ராபஜன் எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணும், நம்மை நம்மே என்ன செய்யணும், சோதித்து பார்க்கணும். என்னெல்லாம் செஞ்சிருக்கோம், நேத்துல என்ன செஞ்சிருக்கோம், அப்பதான் ஆண்டு வரைக்கும் நம்ம ஆயத்தம் இருக்க முடியும். அதான் யார் என்ன செய்யும், அவங்கவுங்க என்ன செய்யும், தன்னைத்தானே சோதித்து சோதித்து அறிந்து
1: இந்த அப்பத்தில் புசித்து
0: இந்த அப்பத்தை புசித்து
1: இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன்
0: இந்த பாத்திரத்துல பானம் பண்ண கடவன்
1: எண்ணத்தினாலே அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கத்துரி சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம்
0: பண்ணுகிறோம். நம்ம சோதித்து பார்க்க வேண்டும், என்னென்ன குறை இருக்கு, என்ன குற்றம் இருக்காண்டவர், என்ன காமிங்க, என்ன காமிங்க, பரிசுத்தாமினவரே என்ன காமிங்க, எங்கெல்லாம் தூக்கப்படுத்திருக்க, எங்கெல்லாம் வேதனைப்படுத்திருக்க, எங்கெல்லாம் நான் பிரியமில்லாத காலை வாழ்ந்திருக்காண்டவரு, என்னை காமிங்கன்னு சொல்லி நம்ம நம்மளே நம்ம நிதானி தெரிஞ்சு நினைச்ச மாட்டோம், நாய்ந்திருக்க பட மாட்டோம். நாய் திருப்பி நமக்கு இல்ல, அலையிலயா நம்மை நம்ம நிதானி தெரிந்தால் என்ன செய்ய மாட்டோமா, நாய்ந்திருக்க படம் நம்ம ஞாயிற்றுப்பே இல்ல. இந்த உலகத்திலேயே நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏற்பாடு கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செஞ்சிருக்கேன், உன் பிரியமில்லாத காரியம் காமிங்க ஆண்டவரே, இன்னைக்கே நீங்க என் கூட பேசல, இன்னைக்கே எனக்கு இந்த வசனம் புரியல, இன்னைக்கே ஆண்டவர் இந்த தூக்கமா ஒரு வசன செபத்துல உட்கார முடியல. இன்னைக்கே ஆண்டவர் உன் புரியமில்லாத காரியம் எனக்கு என்னன்னு இருக்கு, ஏன் சத்தியத்தை கேட்ட புரிய மாட்டேன், எனக்கு ஏன் புரியல, என்ன செய்யறேன், எங்க இருக்கிறாண்டவர் என்னை காமிங்கன்னு சொல்லி கேட்டா அவர் நம்ம காமிப்பார். நம்மை நம்ம நிதானி தருந்து என்ன செய்ய மாட்டோம், நான் திருப்பி நமக்கு இல்லவே இல்லை. அல்லேலூயா. நான் திருப்பே இல்லை, நான் திருப்பே இல்லை. அதனால இன்னைக்கே நம்ம நிதானித்து அறிய வேண்டும் எங்கெங்க என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லி. அது மாத்திர இன்னொரு இடத்துல சொல்ற பாருங்க, யாத்ரா புஸ்தகம் 12:11 வசனம்.
1: அதை புசிக்க வேண்டிய விதமாவது,
0: அன்றைய சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிக்க வேண்டிய விதமாவது,
1: நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும்.
0: அறையில் என்ன செய்யணும், கச்சை. கச்சை எதை குறிக்குது, சத்தியமாக கச்சை கட்டி கொண்டு
1: உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக்கொண்டும்.
0: நம்ம ராபோஜன் எடுக்கும்போது நம்ம சரீரத்தில் உள்ளத்துக்குள்ள பெரிய சமாதானம் சந்தோஷம், அதுக்கு தான் பரிசுத்த நிறைய சேமனுங்க சேமனுங்க சொல்றோம். நம்ம அப்படியே உட்கார்ந்துடுறோம், நமக்குள்ள பெரிய சமானம். பாதரட்சி எதை குறிக்குது, சமானத்தை குறிக்குது. சமானத்தை சமானம் இருக்கு நமக்கு. முதல் நிச்சயம் அறையில சத்தியமாக அறைய கட்டி இருக்கணும். ரெண்டாவது எது இருக்கணும்,
1: உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக்கொண்டு.
0: நம்ம கால என்ன இருக்கணும், பாதரட்சி. அப்ப நம்ம உள்ளத்துல பெரிய சமாதானம் தாழ்ந்துடும் வரல. அந்த ராபோஜனம் ஆண்டோட சரீரத்தையும் ரத்தத்தையும் உள்கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கணும். குழப்பம் இருந்தா நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டோட திரும்பி திரும்பி கேட்கணும். சமான பாதரட்சி தடுத்துக்கொண்டு
1: உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும்,
0: தடி பிடித்துக் கொண்டும்
1: அதை தீவிரமாய் புசிக்க கடைவீர்கள்.
0: தீவிரமாய் புசிக்க
1: கத்துடைய பஸ்கா,
0: அது கத்துடைய பஸ்கா. தீவிரமாய் புசிக்கணும் கத்துடைய பஸ்கா. நமக்கு ஒரு பெரிய பண்டிகை ராபோஜனம் ஆண்டோட சரீரத்தையும் ரத்தத்தையும் உள்ளுக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா அப்பதான் நம்ம கடைசி நாள் நம்மள ஒரு உயிரோட தேவன் எழுப்புவார். அது பெரிய பஸ்கா நமக்கு. சத்தி மனசுல அறைய மனசு நிறைய கட்டணும். எதை வச்சு, சத்தியத்தை வச்சு கட்டணும். சமானமுக்குள்ள இருக்கணும். தடிங்கிறது சத்தியத்தை தான் குறிக்குது. அப்பதான் நம்ம ஆண்டோட ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 Corinthians 5:7-8
1: ஆகையால் புளிப்பில்லாதவளாய் இருக்கிறபடியே,
0: புளிப்பில்லாதவளாய் இருக்கிறபடியே
1: புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு.
0: நம்ம பழைய குணங்கள்லாம் நமக்குள்ள இல்லாம புதிதாய் பிறந்த மாவாய் இருக்கும்படிக்கு
1: பழைய புளித்த மாவை,
0: பழைய புளித்த மாவை
1: புறம்பே கழித்து போடுங்கள்.
0: நம்ம பழைய புளித்த மாவு என்ன சின்னங்கள் செயல்கள் நம்ம உள்ளத்துல எத்தனையோ எண்ணங்கள் வரும். அந்த பழைய புளித்தமா புறமை என்ன செஞ்சிருங்க,
1: கழித்து
0: போடுங்க. நம்ம பாவம் நமக்குள்ள இருக்கப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைலாம் என்ன செய்யணும், கழித்து போடணும். திரும்ப திரும்ப நம்ம அந்த குணம் நமக்கு வரக்கூடாது. அது என்னன்னு சொல்ற பாருங்க.
1: ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து,
0: நம்ம பஸ்காவாகிய கிறிஸ்து
1: நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே,
0: நமக்கு பலியிடப்பட்டிருக்கிறாரே. அதெல்லாம்
1: பழைய புளித்த மாவோடு அல்ல,
0: பழைய புளித்த மாவோட அல்ல,
1: துர்க்கணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல.
0: புளித்தமா எதற்கு சொல்றாரு,
1: துர்க்கணம்
0: பொல்லாப்பு புளித்தமாவோட அல்ல,
1: துப்புரவு உண்மை என்னும்,
0: துப்புரவு உண்மை என்னும்
1: புளிப்பில்லாத அப்பத்தோடு,
0: புளிப்பில்லாத அப்பத்தோடு
1: பண்டிகை ஆசரிக்க கடவோம்,
0: பண்டிகை ஆசரிக்கப்படும். என்ன இருக்கு நமக்குள்ள, துப்புரவு உண்மை. நிறைய பேர் வாய் திறந்தாவே நிறைய பொய் சொல்றோம். அந்த பொல்லாப்பு துருக்கணம் உள்ளத்துல இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நமக்கு என்ன இருக்கு, துப்புரவு உண்மையின்ற புளிப்பில்லாத மாவோட ஆண்டு ரத்தத்தையும் சரீரத்தையும் உள்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில துப்புரவு அன்புரை ஆண்டு ஒப்பராகணும். நமக்குள்ள எந்த பாவமான செயலும் இல்லாத இருக்குன்னு ஆசீர்வித்தா கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம தருவார். நம்ம ஆய்ந்திருக்கப்படவே மாட்டோம். கர்த்தர் ஒப்பு கொடுப்போமா, ஆண்டு ஒப்பு கொடுத்து போடணும்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் வருகை, அந்த வருகையில யாரையெல்லாம் கர்த்தர் எழுப்புவார் என்பதை குறித்து நாம் கேட்டோம். நம்ம எழுந்து நிற்கலாமா? Jesus, thank you, Lord. ஆண்டவரே, கர்த்தர் வரப்போகிறார். மத்திய வானத்திலே சீக்கிரம் கர்த்தர் வெளிப்பட போகிறார். அவர் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிய வண்ணமாகவே இருக்கிறது. யார் எல்லாம் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறார்களோ அந்த விசுவாசமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் கடைசி நாளில் எழுப்புவார். எனவே தான் நாம் கேட்டோம், மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. எனவே வேறொரு விசுவாசத்தில் குறைந்து போயிருக்கிறோமா? இந்த கர்த்தரை பார்த்து சொல்ல, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற கர்த்தாவே, என் உள்ளத்திலே விசுவாசத்தை துவக்கும் அப்பா என்று சொல்லி நம்ம எல்லாரும் கத்து நோக்கி பார்த்து கேட்போம், ஆண்டவரே எனக்குள்ள விசுவாசம் தாரும், ஆண்டவரே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கணும், பக்தி எனக்கு தாரு, பக்தி உள்ளவனாக பக்தி உள்ளவளாக என்னை மாற்றும் ஆண்டவரே. அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவனுமா இருக்க வேண்டுமா? அதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாம் ஜெபம் பண்ணுமா? கண்ணமணி ஜெபம் பண்ணுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்டவளாக என்னை மாற்றும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தரோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார்கள். ஹல்லேலூயா! கர்த்தரோடு கூட இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். நாம கூட ஆண்டவரே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக தெரிந்து கொள்ளப்பட்டவளாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அதெல்லாம். மூன்றாவதாக அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யார் அவருடையவர்கள்? கிறிஸ்துவின் இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தை ஆசை இச்சைகளையும் சிலவில் அறிந்திருக்கார் என்று சொல்லி கேட்டோம். எனவே என்னை எப்படி மாற்றும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்போம். கடைசியாக அவருடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவன் எழுப்புவேன் என்று சொன்னார். நம்மை நாமே சோதித்து அறிந்து இந்த பாத்திரத்துல பங்கு பெறும் பொழுது, தெருவதில் பங்கு பெறும் பொழுது நம்மளுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அர்ப்பணம் செய்து ஆண்டவரே உங்களை வருகளை ஆயத்தப்படுத்தும், நானும் உங்கள் வருகளை பங்கு பெற வேண்டும், இந்த திருவிழத்துல பங்கு பெற போகிறேன், என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி வாய் திறந்து எல்லாரும் கேட்கலாமா?

0: கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் எனக்கு விசுவாசம் குறைந்து போகவே கூடாது. விசுவாசத்தின் ஆவியினாலே நான் நிறைந்திருக்கணும். ஆண்டவரே கேட்போமா, விசுவாசத்தின் ஆவியிலே நான் நிறைந்திருக்கணும். ஆண்டவரே உம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வரிசையில நானும் இருக்கணும். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கின்றோம். எனக்குள்ளே குற்றம் வரக்கூடாது. ஆண்டவரே அப்பா எனக்குள்ளே பரிசுத்தம் இருக்கணும். ஆண்டவரே அன்பில பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. உம்முடையவனா உம்முடையவளானா இருக்கணும். ஆண்டவரே என் மாம்சத்தின் ஆசை இச்சை சிறு அறையப்பட்டிருக்கணும். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவன் இருக்கணும். ஆண்டவரே என்னை மாற்றம் அப்பா, என்னை தகுதிப்படுத்தி, எனக்குள்ள என்னென்ன குற்றம் குறை இருக்கிறதோ எல்லாவற்றையும் கழுவி மன்னித்து உடைய திருவிருந்திலே பங்கு பெற என்னை தகுதிப்படுத்தும் அப்பா. நான் உங்க வருகிற வருணம் ஒருபோதும் கைவிடப்படக்கூடாது. எல்லாம் செவிப்போம். தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. என்னை மாற்றம் ஒப்பு கொடுங்க. என்னை மாற்றம் நீ கேட்டாதான் மாற்றுவர். என்னை மாற்றம் ஜெபிங்க. எங்களை மாற்றம், எங்களை மாற்றம், எங்களை மாற்றம். உங்க ஆசீர்வாதத்திற்காக பக்கா செவம் பண்ணுவாங்க. அவர்களோடு இணைந்து நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம்.
1: பேஸ்புக்லயும் பார்த்த எல்லா மக்களையும் ஆசீர்விங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா. உமக்குள்ள நெருங்கி சிவிக்க, மை சார்ந்து வாழ, மை நம்பி வாழ உதவிச்சிங்க. உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்கப்பா. வேண்டி கொடுத்துருக்கோம், அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க. ஆசீர்வச்சு உயர்த்த முடியாது செவிக்கிறோம். ரச்சினை சந்தோஷத்தை தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க முடிச்சிங்கப்பா. முடி வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. ரஜா நீங்க வரப்போறீங்க ஆண்டவர. நாங்கள் உண்மையை பார்க்கணும், உண்மையை சந்திக்கணும், உம்மோடு இருக்கணும். எப்போதும் மேல் நிலைத்திருக்க எங்களுக்கு இறக்கம் பாராட்ட வேண்டும் செவிக்கிறோம் அப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க, சுகமாக்குங்க இயேசுவே. குணமாக்க முடியாது செவிக்கிறோம். என்ன பலவிருந்தாலும் குணமாக்குங்க அப்பா, குணமாக்குங்க. ஆண்டவரே மே ஸ்தோத்திரம், எனக்கும் குணமாகுமான்னு சொல்லி எதிர்பார்த்திருக்க மக்களை குணமாக்குங்க. பலவீனத்தை மாற்றுங்க. மந்திரம் ஜெயவனைகள் உடைத்து போடுங்க. பிசாசு நீங்க அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பயத்தை தரணும். சமாளாத மக்களுக்கு சமாளத்தை தரணும். கடன் கண்ணீர் வேதனையில் இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க. குடிக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க ஆண்டவர. ஆன்மீக கண்களை திறந்து விடுங்க. கர்த்தாவே பிரகாசமானக்களை தந்தர்களும் ஆண்டவர. அப்பா மே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்களுக்கு விடுதலை தாங்க. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கஷ்டங்கள், கண்ணீர்கள், துன்பங்கள், தொல்லைகள் அனைத்து மாத்திருங்க. உண்மை தேடம் அறிந்து கொள்ளும் அண்டிக் கொள்ள உதவி செய்ய. உன்னத பலத்தில இடக்கட்டுங்கப்பா. வேண்டிக் கொடுத்துருக்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை தரும் தேவ ஞானத்தை தாருமாண்டவர. செபிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க, துதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க. அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரு சுவாமி. இயேசுவே இயேசுவே, சிறு பிள்ளைகள் கூட உண்மை பார்க்கட்டும், அறிந்து கொள்ளட்டும் ஐயா. உண்மை தரிசிக்கட்டும், உம்மோடு இருக்கட்டும். பெரிய பாக்கியத்தை தாங்க. ஆசீர்வச்சு உயர்த்துங்க. பயபக்தி உள்ள பிள்ளைகளாக மாற்றுங்க. கத்தடி நாமம் மகிப்படட்டும். உங்க ரத்தத்தினால ஒவ்வொரு மூடி பாதுகாக்க வேண்டுமா செவிக்கிறோம். கொடிய உலகத்துல வாழுகிறோம் ஆண்டவரே. நீங்க தான் பிள்ளைகளை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். எங்க பத்திர ஆபத்து விபத்துக்களை பிள்ளைகளை கடத்தி கொண்டு போயிடுறாங்கப்பா. எல்லா வத்தியிலும் உங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளணும். எல்லா துதிகனமாக்கும் செலுத்துறோம். யாசுபா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் தேசியின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address acvinkaram@gmail.com. Our website, andlovejesus.com. God bless you.

0: கர்த்தர்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம தந்த வாக்கு தத்தம் ஏசாயின் புத்தகம் 26:15.
1: இந்த ஜாதி பெருக பண்ணினீர்,
0: பெருக பண்ணினீர். ஆண்டவரை இயேசு சொல்ற, உங்களை பெருக பண்ணேன்னு சொல்லி, இந்த ஜாதியை பெருக பண்ணினேன்னு சொல்லி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில பெருகும், ஒரு காரியங்களும் குறை வராது, பெருகும். நீங்க நினைக்கிறீங்க, இதை கொஞ்சம் தான் இருக்குது, இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலாம், இதை வச்சு எப்படி திருமணம் நடக்கணும், இந்த குடும்ப இந்த பணத்தை வச்சு எப்படி கடை நடத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரை இயேசுக்கு சொல்லி இருக்கிறார், இந்த சாதியை பெருக பண்ணினேன்னு சொல்லி. கத்தர் நிச்சயமா உங்களை பெருக பண்ணுவார், கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தை பெருக பண்ணுவார், உங்க கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்குவார், உங்க கண்ணிலிருந்து விடுதலையாக்குவார், உங்க குடும்பத்தின் எல்லையை பெருக பண்ணுவார், உங்களை ஆசீர்வாதத்தினால பெருக பண்ணுவார், சமாதத்தினால பெருக பண்ணுவார், சந்தோஷத்தினால பெருக பண்ணுவார், உங்கள் வாழ்க்கையில பெருக பண்ணுவார். ஏசாயின் புத்தகம் 54:3.
1: நீ வலதுபுறத்திலும்
0: இடதுபுறத்திலும்
1: இடங்கொண்டு பெருகுவாய்.
0: இடங்கொண்டு பெருகுவீங்க. உங்க வாழ்க்கையில சமாதானம் பெருகும், சந்தோஷம் பெருகும், குடும்பத்துல ஆசீர்வாதம் பெருகும், எல்லாமே உங்க வாழ்க்கையில பெருகும். கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார் வாழ்க்கையில. ஏசாயின் புத்தகம் 9:2-3.
1: இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில்
0: குடியிருக்கிறவர்களின் மேல்
1: வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர்.
0: ஆண்டவரே இயேசுக்கு வெளிச்சம் உங்கள் மேல என் மேலே பிரகாசிக்கும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி பெருக பண்ணுவார். இந்த உலகத்துல என்ன பழம் இருந்தாலும் நமக்கு மகிழ்ச்சி வர்றது. கர்த்தராகிய தேவனுடைய வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்கும் போது நம் மகிழ்ச்சி பெருக பண்ணுகிற தேவன். அப்படியானா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஏசாயின் புத்தகம் 60:1.
1: எழும்பி பிரகாசி,
0: உன் ஒளி வந்தது,
1: கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது.
0: எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது. நீங்க எழும்ப வேண்டும். நம்ம எதில் விட்டா எழும்புன்னு சொல்லி நம்ம உள்ள தலசி பார்த்தா நமக்கே தெரியும், எது எதுல இருந்து எழும்ப வேண்டும், எதுல இருந்தா நம்ம எழும்ப வேண்டும் சொல்லி நமக்கே தெரியும். எழும்பி பிரகாசின் ஒளி வந்தது. எதை இருந்து முதலாவது எழும்ப வேண்டுமா? முதலாவது பார்க்கிறோம் எபேசியர் புத்தகம் 5:14.
1: ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழும்பு.
0: ஆமா அருமையானவர்களே, மரித்தோரை விட்டு எழும்பண்டும். மரித்தோன யார் தெரியுமா? நீங்க நினைக்கலாம் மரித்தோர் மத்தியில் நான் இருக்கிறானா, ஏன் இந்த வேதம் அப்படி சொல்லுகிறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மரித்தோர் யார் தெரியுமா? 116:17.
1: மரித்தவர்களும்
0: மௌனத்தில் இறங்குகிற அனைவரும்
1: கர்த்தரை துதியார்கள்.
0: பாத்தீங்களா, மரித்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? கர்த்தர் துதிக்க மாட்டாங்க. தேவையில்லாம எவ்வளவு நாளும் பேசுவாங்க, எவ்வளவு நேரம்னாலும் வீணா பேசுவாங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. அதான் மரித்தவர் என்ன செய்ய, மரித்தவரும் மௌனத்தில் இறங்கும், கர்த்தர் துதிக்க மாட்டாங்க. அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது, மரித்தவரை விட்டு எழும்பு.

0: ஆதலால்
1: தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு.
0: மரித்தோர் விட்டு எழும்ப வேண்டும். மரித்தவங்க யாருன்னு பார்த்தோம், மரித்தவங்க நினைச்ச மாட்டாங்க, கத்துற துதிக்க மாட்டாங்க. அதனாலதான் நம்ம மரித்தவர் விட்டு நம்ம எழும்பிடணும். அவங்களோட நம்மளும் இருந்தா நம்மளும் துதிக்க மாட்டோம், அவங்க வரையும் நம்மளும் இருப்போம். அதுக்குத்தான் கத்துடி வேதம் சொல்லுது, மரித்தவர் விட்டு எழும்பிரு, அவங்க மத்தியில் இருக்காத, துதிக்காதவங்க மத்தியில் இருக்காத, துதிக்க மாட்டாங்க, செவிக்க மாட்டாங்க, தேவரை தேட மாட்டாங்க. அவங்க மத்தியில் இருந்தீங்கன்னா நீங்களும் துதிக்க மாட்டீங்க, செவிக்க மாட்டீங்க. அதான் கத்துடி வேதம் நமக்கு சொல்லுறது, மரித்தவர் விட்டு எழுந்துரு. மரித்தவர் எழும்போது கத்த நம்மள என்ன செய்ய பிரகாசிப்பார். மரித்தவர் விட்டு எழும்ப வேண்டும். ஏசாயின் புஸ்தகம் 52:2
1: தூசியை உதறிவிட்டு எழுந்திரு.
0: தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. ஆமா பாருங்க, நீங்க ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூசியோட வெளியே போவீங்களா, உங்க வெள்ளை சட்டை எதிரையா ஒரு சாஞ்சிட்டீங்க, உங்க மேல நல்லா தூசியெல்லாம் நல்லா ஒட்டி இருக்குது, போட கேட்க மாட்டாங்க, என்னங்க சட்டையெல்லாம் என்னமோ ஒட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள் நம்ம பாவம்னு தூசி, நம்ம தேவையில்லாத தூசிகளை உதறிவிட்டு எழும்ப வேண்டும். பாவம் வேண்டான்னு சொல்லி நம்ம வெறுத்து தள்ள வேண்டும். பாவம் எனக்கு வேண்டாம், பாவமான எண்ணங்கள் வேண்டாம், பாவமான சிந்தனைகள் வேண்டான்னு சொல்லி அதை விட்டு என்ன செய்யணும், உதறிவிட்டு எனக்கு பாவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம தான் என்ன செய்யணும், அதை உதறிவிட்டு எழும்ப வேண்டும். அதான் தூசி விட்டு எழும்பி, அதை எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. வாசிக்கலாமா ஏசாயா 60:1.
1: எழும்பி பிரகாசி,
0: எழும்பி பிரகாசி
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது,
1: கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது.
0: கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நம்ம முதலாவது எதுக்கு தூக்கத்திட்டு எழுந்திருக்கணும், ரெண்டாவது தூசி விட்டு எழுந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்ம பெருக போன என்ன செய்ய வேண்டுமா, எசேக்கியேல் புஸ்தகம் 36:37.
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்,
1: இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக,
0: இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக
1: நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி,
0: அனுக்கிரகம் செய்யும்படி
1: அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்.
0: அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்.
1: மந்தை பெருகுகிறது போல,
0: மந்தை பெருகிறது போல
1: அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன்,
0: அவர்கள் மனிதரை பெருக பண்ணுவேன். ஆமா அருமையானவர்களே, கர்த்தர்கிட்ட நம்ம விண்ணப்பம் பண்ணும் போது மந்தை பெருக பண்ணுறதால மனிதரை பெருக பண்ணுன்னு சொல்லி, எங்களை சந்ததியில மக்களே இல்லையே, என் சந்ததி பெருகாம இருக்குதே, எங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லையே, கண்ணீர் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கீங்களா, கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ண பாருங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. நீங்க விண்ணப்பம் பண்ணி பாருங்க, உங்க குடும்பம் பெருகும், உங்க வாழ்க்கையில ஒரு குறையுமே இருக்காது. நாளுக்கு நாள் உங்க குடும்பம் பெருகி நல்ல ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க பிள்ளைகள் பெருகுவாங்க, உங்க பிள்ளைகள் உங்க பேரமைத்து எல்லாம் பெருக பண்ணுவார் தேவன். அதான் மந்தை பெருக பண்ணுறது போல மனிதரை பெருக பண்ணுன்னு கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. நம்ம நிறைய பேர் விண்ணப்பம் பண்றது இல்ல, கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. ஏசாயின் புஸ்தகம் 59:16.
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு,
0: ஒருவரும் இல்லை என்று கண்டு
1: விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
0: விண்ணப்பம் பண்ணுகிற இல்லை என்று ஆச்சரியப்பட்ட நிறைய பேர் விண்ணப்பம் பண்ண கஷ்டம், ஐயோ என் குடும்பத்துல அப்படி இருக்கிறே, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் பெருக்க இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்குறோம். கர்த்தராகி தேவன் சொல்றாரு, விண்ணப்பம் பண்ணுங்க. விண்ணப்பம் பண்ணும் போது மந்தையை பெருக பண்ணுகளை மனிதரை பெருக பண்ணுன்னு சொல்லி இருக்கிறார். உங்க குடும்பம் பெருகும், உங்க பிள்ளைகள் விருத்தி அடைவாங்க, உங்க பேரம்பத்தை வர்த்திக்க பண்ணுவார் கர்த்தர். ஒரு நன்மையும் குறைபடாது, உங்க வாழ்க்கை நாளுக்கான பெருகும். நீங்க கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. எரேமியேல் புஸ்தகம் 29:12.
1: அப்பொழுது நீங்கள் கூடி வந்து,
0: என்னை
1: தொழுது கொண்டு,
0: என்னை
1: நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள்,
0: என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள்,
1: நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன்,
0: நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். பாத்தீங்களா, நம்ம கூடி வந்து விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் நம்ம செவி கொடுத்து நிச்சயமா பெருக பண்ணுவார். உங்க வாழ்க்கையில மந்தை பெருக பண்ணுவது போல மனிதர் பெருக பண்ணுவார். நீங்க கலங்காதீங்க அருமையான சகோதரி சகோதரி. ஊழியத்துல ஒரு விருத்தி இல்லையே, ஊழியத்துல ஒரு அற்புதம் நடக்கலன்னு சொல்லி கலங்குறீங்களா, நீங்க கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. உங்க ஊழியத்துல சவ பெருகும், ஊழிய ஆசீர்வாதமா இருக்கும், பெருக பண்ணுவார் நிச்சயம். உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார், ஊழியம் பெருகும், உங்க சவ பெருகும், பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில ஆண்டு செய்வார் நிச்சயமா, உங்களுக்கு பெருக பண்ணுவார், கலங்காதீங்க. மூன்றாவதாக நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, முதல் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரத்துல நம்ம எழும்பி வரணும், மகிழ்ச்சியை நம்ம பெருக பண்ணுகிறார். ரெண்டாவதாக என்ன செய்யறாரு, மந்தை பெருக பண்ணுவார், மனிதரை பெருக பண்ணுவேன் ஆண்டு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டு வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். எபிரேயன் புஸ்தகம் 6:14:15.
1: நிச்சயமாக
0: நிச்சயம்

0: நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து
1: உன்னை
0: பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார்.
1: அந்தபடியே
0: அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார்.
1: ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தார். கர்த்தர் சொன்னார், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொல்லி. அவர் 25 வருஷம் பொறுமையோடு காத்திருந்தார். ஆபிரகாம் நிமித்தம் அந்த சந்ததிதான் இஸ்ரேல் மக்கள். ஆண்டவர் பெரிய காரியத்தை அவர் வாழ்க்கையில செய்தார், பெருக பண்ணினார். அருமையானவர்களே, கர்த்தராகிய தேவன் உங்க வாழ்க்கையிலும் பெருக பண்ணுவார், ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார், மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார், உங்களுடைய குடும்பத்துல சமானத்தை பெருக பண்ணுவார், சந்தோஷத்தை பெருக பண்ணுவார், ஆசீர்வாத அளவில்லாம உங்க வாழ்க்கையில கொடுப்பார், உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார். கலங்கவே வேண்டாம், நிச்சயம் உங்களை பெருக பண்ணுவார், கலங்காதீங்க. வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளு சொன்னா நம்ம பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் எவ்வளவு நாளும் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறாரு, என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையே, ஒரு அற்புதம் கூட நடக்கலையே நீங்க கலங்கலாம். ஆபிரகாம் எப்படி பொறுமையோடு காத்திருந்தார், வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டார், அதே போல நீங்களும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 10:36 வசனம்,
0: நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது.
1: வாக்குத்தத்தம் பண்ணிருக்கேன்னு பெற்றுக்கொண்டு கிடைச்சு நமக்கு பொறுமை தேவை. நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார், உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார், கட்டாயம் உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார். நீங்க அதை என்ன செய்யணும், பொறுமையோடு காத்திருக்கணும். ஆண்டவர் நிறைவேற்ற வரைக்கும் அவர் கரத்தையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். பொறுமையோடு காத்திருந்தீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தம் பண்ணியிருக்கிறாரோ அத்தனை வாக்குத்தையும் பெருக பண் ணுவார். யோசுவான் புஸ்தகம் 21:45 வசனம்,
0: கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு
1: சொல்லியிருந்த
0: நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும்
1: தவறி போகவில்லை,
0: எல்லாம் நிறைவேறிச்சு.
1: பாத்தீங்களா, அதே போல ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினான். அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அதனை நிறைவேற்றி உங்களை பெருக பண்ணுவார். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க, பெரிய காரியத்தை செய்வார். 4வதாக 71:21 வசனம்,
0: என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர்.
1: தாவீதுராஜா சொல்றாரு, என் மேன்மை பெருக பண்ணினீர்னு சொல்லி. உங்க வாழ்க்கையில் மேன்மை பெருக பண்ணுவார். இதுவரைக்கும் தாழ்மையா இருந்தீங்களா, கண்ணீரோடு இருந்தீங்களா, எல்லார் மத்தியிலும் கண்ணீர் வடிச்சிருந்தீங்களா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில மேன்மை பெருக பண்ணுகிற தேவன், நிச்சயமா உங்களை கைவிடவே மாட்டார், மேன்மை பெருக பண்ணுவார். அவர் என்ன செஞ்சார தாவீது பாருங்க, 71:14 வசனம்,
0: நானும்
1: எப்பொழுதும்
0: நம்பிக்கை கொண்டிருந்தேன்.
1: பாத்தீங்களா, தாவீது எப்பொழுதும் கர்த்தரே நம்பியிருந்தாரு, அதனால அவர் மேன்மை பெருக பண்ணினார். உங்க வாழ்க்கையில மேன்மை பெருக பண்ணுவார். முதலாவது பார்த்தோம், அவர் என்ன செய்யறாரா, மகிழ்ச்சியை பெருக பண்ணுறாரு. அப்படியானா நாம் என்ன செய்யணும், தூசியை விட்டு எழுந்திருக்க வேண்டும், மரித்தவரை விட்டு எழுந்திருக்க வேண்டும். 2வதாக என்ன பெருக பண்ணுவார் நம் வாழ்க்கையில, நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன செய்வோம், மந்தை பெருக பண்ணுறது போல மனிதரை பெருக பண்ணின்னு சொன்னார். உங்கள் வாழ்க்கையிலையும் மனிதரை பெருக பண்ண வல்லவரா இருக்காரு. குழந்தை இல்லையே, எங்க குடும்பம் எப்படி பெருகும், என் குடும்பத்துல பெருக்கம் இல்லாம இருக்குதுன்னு கலங்குறீங்களா, உங்களுக்கு மனிதரை பெருக பண்ணியும் வாக்கு பண்ணியிருக்காரு. குழந்தை பாக்கியத்தை தருவார், உங்க கண்ணீர் துடைப்பார். 3வதாக ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற பொறுமையோடு காத்திருந்தார். நீங்களும் பொறுமையோடு காத்திருக்கும் போது உங்க வாழ்க்கையில ஆண்டவராக இயேசுக்கு எத்தனை வாக்குத்தத்தை கொடுத்திருந்தாரோ அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு பொறுமை தேவை. பொறுமையோடு காத்திருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயமா உங்களை ஆசீர்வித்து பெருகவே பெருக பண்ணுவார், கலங்கே வேண்டாம். 4வதாக உங்க மேன்மைப்படுத்துன்னு சொன்னா நீங்க கர்த்தரை நம்ப வேண்டும். நம்பினீங்கன்னா உங்க வாழ்க்கையில மேன்மை பெருக பண்ணுவார். என்னோட சேர்ந்து கண்களை மூடி செய்விப்பீங்களா, எங்களை அன்பார் இயேசித்து வழி நடத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மக்களை ஆசீர்வத்திலும் தகப்பனே உங்க வாழ்க்கையிலும் ஆசீர்வத்தை பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. சமானத்தை பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம், சந்தோஷத்தை பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம். ஆத்ம நேசரையும் அண்டி குலட்டும் சார்ந்து குலட்டும் உம்மோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, உங்க வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆராய்ந்து முடிய பெரிய கருத்தையும் எண்ணி முடிய ஆட்சியங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்யுங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய கிருபை என்னாலும் தாங்கட்டும் தகப்பனே. ஐயாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்துங்க. அப்பாமை ஸ்தோத்திரம், நீங்க சொன்னீங்களே சப்பா, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்களே, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைச்சிருங்க, கவலையை மாத்திருங்க, பிரச்சனையை நீக்கிருங்க. அவங்க மகிழ்ச்சியவாலை இறக்கம் பாராட்ட வேண்டும்னு செவிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்பா. அன்பின் தகப்பனே, எத்தனை பேர் ஆண்டவர் சுகர் வேதியனால கஷ்டப்படுறாங்களே, அவங்கள குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க, குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா. ஆண்டவரே தகப்பனே, தகப்பனே, உங்களை குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. மந்திரம் சேவையில் கஷ்டப்படுற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க. கை கால் வராது இருக்க மக்களுக்கு கை கால் சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க சப்பா, அற்புதங்களை செய்யுங்க சப்பா. தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கீழே விழுந்து கை கால் முறிஞ்சு போயிருச்சேன்னு சொல்லி கலங்குறாங்களே, அவங்களுக்கு அப்பாமை ஸ்தோத்திரம், உலர்ந்த எலும்புகளை உயிரடி செய்கிற தேவனாய் கர்த்தர் இப்படி அவங்களால் வல்லம் இறங்கட்டும், அவங்க எலும்புகளா உயிரடிட்டும் தகப்பனே. உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது செவிக்கிறோம். அன்றுவரே ஊழிக்கிற வார்த்தை நிலவேற்படுத்துன்னு சொன்னீங்க தானே சப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய கரித்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. அன்பின் ஆண்டவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் அப்பா. கேன்சர் வியாதியை சுகமாக்குங்க அப்பா, கேன்சரை குணமாக்குங்க அப்பாமை ஸ்தோத்திரம். கற்பப்பையில கட்டியை குணமாக்குங்க, குணமாக்குங்க சப்பா. அன்பின் தகப்பனே, அற்புதை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சிரு தேவன், ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும்னு ஜெபிக்கிறோம் அப்பாமை ஸ்தோத்திரம். வயிறு வலியினாலும் குணமாக்குங்க அப்பா, வயிறு வலி இருந்தாலும் குணமாக்குங்க. சிவுள்ள பிதாவே, மந்திரத்தினால் சிக்கி தவிக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்கப்பா. இயேசுக்கு திராமத்துல மந்திர கட்ட உடை தெரிகிறன் தகப்பரே. உங்களுடைய அக்கிரி இறங்கட்டாங்க மேல ஆண்டவரே. இப்ப கட்டு உடையறாங்க பார்க்கட்டும் ஆண்டவரே. கட்டுகளை இயேசுக்கு திறன் உடைத்து போடுகிற, உடைத்து போடுகிற இயேசுக்கு திறன் உடைத்து போடுகிறோம் ஐயா. கட்டுகளாம் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணமாக அந்த குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை போய் தாரணும். சாபத்திரி பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யணும். கடன் கண்ணீர் வேதனையிலிருந்து விடுதலை செய்யணும் ஆண்டவரே. கடனால தவிக்கிற மக்கள் நீ சொன்னீங்களப்பா, கடன் நீயோ கடன் வாங்காமல் அநேக சாதியில் கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே. கடன் கொடுக்கத்தக்கதாக நீர் ஆசீர்வித்து உயர்த்துங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்க ஏசப்பா. அப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஆண்டவரே. படிக்கிற சிறு பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை தரணும் ஆண்டவரே. அப்பா ஞானத்திலையும் ஞாபகத்திலையும் உன்னை பிள்ளைகள் சிறந்து வழங்க கிருபை செய்ய முடியாது செவிக்கிறோம் அப்பா. அவை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ ஞானத்தால் நிரப்ப வேண்டும் செவிக்கிறோம். உளிஞ்சிற மக்களையும் ஆசீர்வச்சு வரங்களால வல்லமையால் நிரப்புங்க, பக்கில் நிரப்புங்க. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உளிக்கார ஒவ்வொரு வல்லமையாய் பயன்படுத்துங்க. அக்கிஞ்சி வாழையா மாத்துங்க. அவங்க சபை பெரிய சபையா மாற்றுங்க. ஆசீர்வத்தை உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நீங்க ஆராய்ந்த முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடிய ஆட்சியங்களை செய்கிற தேவனையுமே துதிக்கிறோம். பழத்த காரியத்தை செய்யுங்க. கடை வச்சிருக்கோம், கடை நல்லா செழிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. வியாபாரம் செழிக்கணும் ஐயா. தொழில் செய்யற மக்களை தொழில் நாளுக்கு நாள் சிறந்து வழங்க உதவி செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. உங்க நாம மகிப்பிடட்டும். உள்ள பிதாவாகிய தேவன் பழத்த காரியத்தை செய்யுங்க. உள்ளத்திலே வெளிரங்கமா அற்பு செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கண்ணா மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரவ பிதாவே. ஆமென்.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 6431 நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andofjesus.in. God bless you.

0: கர்த்தரம் தந்த வசனம் யோவான் சுவிசேஷம் 15:16.
1: நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
0: பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, வானாதி வானவர் ராஜாதி ராஜா சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிஞ்சு கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிஞ்சிட்டேன். யார் நம்மளை தெரிஞ்சிட்ட? வானத்தையும் பூமி படைத்தவர் நம்மள அவரு பிள்ளையா தெரிஞ்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, ஆண்டவர் நமக்கு நம்மளை தெரிஞ்சிட்டாரு. யாரெல்லாம் கர்த்தர் தெரிஞ்சு கொள்றாரு பாருங்க, 4:3.
1: பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்.
0: பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிஞ்சு கொள்ற. யாரெல்லாம் கர்த்தர் பக்தியா இருக்கோ, நிறைய நெருங்கி ஜீவிக்கணும், வாஞ்சியா இருக்கணும், அந்த வாஞ்சி நம்மள அறியாமே வரும். ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். என்ன இருந்தாலும் இல்லாம போனாலும் கர்த்தர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அறியாமே இந்த வாஞ்சி வரும். செவிக்கணும். பக்தி உள்ள கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம அறிஞ்சிக்கலாம். நமக்குள்ள அந்த வாஞ்ச வருதா? ஐயோ செவிக்கணுமே, நம்ம செவிக்கிறோமா? நம்ம அறியாமே வரும். ஐயோ யாராச்சும் ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்லிட்டா நம்ம அறியாமே அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவோம். ஐயோ அவங்க கஷ்டம் மாறணும், அவங்க கண்ணீர் துடைக்கணும், அவங்களுக்காக செவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள அறியாமே அந்த பாறை நமக்குள்ள வரும். அதுதான் கர்த்தர் சொல்றாரு. பக்தி உள்ள கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை கூட சாக்கிரதையா இருக்கணும். பிசாசு தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் வஞ்சிக்கிற காலம். யோவான் சுவிசேஷம் 6:70.
1: இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: பன்னிரவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ள எப்படி? இரவெல்லாம் பாசிங்க இருந்து செவம் பண்ணி தான் கர்த்தரிச்சாரு. 12 பேரையும் கர்த்தர் தெரிஞ்சிட்டாரு.
1: உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான்
0: பாத்தீங்களா. கர்த்தர் செஞ்சாரு, இரவெல்லாம் செவித்துதான் தேவன கர்த்தர் என்ன செஞ்சாரு? சீசர்களை தெரிஞ்சு கொண்டாரு. இப்ப அவங்க செஞ்சிருக்கா? பிசாசா இருக்கு. ஏன் பிசாசா? அவனுக்கு என்னாச்சு? அவன் வந்து பொருளாசை, படம். அப்ப அது மாத்திரம் இல்ல, இவன் கர்த்தர் இருக்கிறப்ப தேவனோடு இருப்பான். தேவனை விட்டு பிரிஞ்சு போடப்ப உலகத்துல மக்கள்கிட்ட போய் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி உலகத்திலே இருந்தான். கொஞ்சம் யேசுபாவுக்குள்ளயும் இருந்தான். அதனால பிசாச என்ன செஞ்சான்? அவனை முதல்ல என்ன செஞ்சான்? காட்டி கொடுன்னு உள்ளத்துல பேசினான். 30 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டுருன்னு சொல்லி பேசி கொஞ்சம் முத உள்ளத்தை தூண்டினா திரும்ப என்ன செஞ்சிட்டான்? உள்ளத்துக்குள்ள பூத்துட்டான். அதான் நமக்கு பிசாசு முதல்ல நம்ம உள்ளத்துல பேசிட்டே இருப்பான். நீ ஏன் இப்படி இருக்க? நீ சும்மா நல்ல ஜாலியா இருக்கலாம். நீ ஏன் இப்படி இருக்க? நீ கடவுளுக்கு நல்லா நீ இருக்கிறதோட பேசாம உலகத்திலேயே இருக்கலாம்ல. என்ன கருத்துக்குள்ள இருந்தோ உனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மள உள்ளத்தை என்ன செய்வான்? தூண்டுவான். நமக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும் போது அவனுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தா அவன் நம்ம உள்ளத்துக்குள்ள பூந்துருவான். அதான் நமக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதை கத்து வேதம் சொல்லி அவரு பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க, கொடுக்க கூடாது. அவன் என்ன தூண்டாலும் சரி, இயேசு தவிர அந்த உலகத்துல ஒதுவே வேண்டாம் அப்படின்னு நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள உறுதியா இருக்கணும். இயேசுதான் என்ன வந்தாலும் சரி, இயேசு தவிர அவர் விட்டு வாழ்தரமும் நம்ம சாயக்கூடாது, அவர் விட்டு இடபுறமும் சாயவே கூடாது. அப்போ கடைசி நாள் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 24:24.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி கூடுமானால்
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக
1: பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கதை பெரிய அற்புதங்களையும் அடையாளம் செய்வாங்க. அப்ப என்ன செய்வாங்க? உனக்கு அதை தர இதை தர தீர்க்க தர, உனக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இல்லாம மறந்து பேசுவாங்க. அது மாத்திரம் நம்ம ஏமாந்து போற அளவுக்கு என்ன செய்வாங்க? பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாங்க. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்கள் அற்புதங்களை செய்வான். நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. என்ன வந்தாலும் நீ கேசு தான் அப்படின்னு சொல்லி அவர் பாதத்தை நம்ம பற்றி பிடித்துக்கொள்ளணும். நம்ம இயேசுக்கு நம்ம உள்ளத்துல இருந்தானே பெரிய சமாதானம் சந்தோஷம் இருக்கும். உள்ளத்துல நம்ம குழப்ப வராது, சோறு வராது. சோறு வந்தாலும் அது மேற்கொள்ள தேவன் பலன் கொடுத்துருவார். ஹல்லேலூயா. அதுக்குள்ள இயேசு கிறிஸ்துட்டு இருந்தா பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்குள்ள இருக்கும்போது பிரச்சனையும் வரும், குழப்பம் வரும், ஆனால் வெற்றி கொடுப்பார். நமக்கு ஒரு பெரிய சமாதானம் இருந்துட்டே இருக்கும், சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொரு நாளும் நடச்சிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வான். நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அங்க இது நடக்குது, அங்க இது நடக்குது, அங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம போயிடக்கூடாது. நம்ம இயேசு விட்டு ஒரு நாள் கூட வலதுறவு இடவரை சாயாதபடிக்கு நம்ம காத்துக்கலாதான். ஆண்டர் சொல்றாரு உபாகம் புஸ்தகம் 5:32 பாருங்க, அவர் விட்டு வலதுறவும் சாயக்கூடாது, அவர் விட்டு இடதுறவும் சாயக்கூடாது.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே
0: செய்ய இருங்கள்,
1: வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: நம்ம கற்பித்தபடியே செய்ய எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். முதலாவதாக தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் கர்த்தர் ரட்சிக்கிறார். 2 Thessalonians 2:13
1: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே.
0: நாம் ரட்சிப்படையதான் கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆதி முதலே தெரிஞ்சிட்டு, ஆதிலே இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நேத்து நம்மளை தெரிஞ்சு கொள்ள எப்ப தெரிஞ்சிட்டாரு? ஆதி முதல். அதனாலதான் நம்ம சத்தியத்தை விசுவாசிக்க முடியுது. நிறைய பேர் பாருங்க, சத்தியத்துல நிறைய பேர் விசுவாசிக்க முடியும். இப்ப எல்லாம் என்னன்னா கட்டு கதை, எங்க என்ன சொல்றாங்க அதை சொல்றாங்க. சத்தியத்து மேல நிறைய பேர் விசுவாசம் எல்லாமே விசுவாசம் வஞ்சிச்சுட்டு இருக்கிறான். ஆதி முதல் தெரிந்து கொள்ள என்ன செய்யறாரு? தேவன் நம்மள ரட்சித்திருக்கிறாரு. ரட்சிக்கப்படாம இருப்போமானா? நீ ஆண்டவர் கேக்கு, ஆண்டவரே என்ன ரட்சிக்க பண்ணப்பா, இந்த ரட்சிப்பின் அருமை எனக்கு வேணும். ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டதான் கர்த்தத்தை உறுதியா நினைச்சிருக்க முடியும். நம்ம செவத்துக்கு வந்தனாலும் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறாலும் இல்ல, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தா நம் வாழ்க்கையில் ரட்சிப்பு வரும். எபேசியன் புஸ்தகம் 2:5
1: கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள்,
0: கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை தேவனுடைய கிருபையினால என்ன செஞ்சாரு? ரட்சித்தறாரு. ஆண்டவரே எப்படியாவது ரட்சிக்கும் ஐயா, கிருபையினால என்னை ரட்சித்தள்ளும், நான் ரட்சிக்கணும் ஐயா, நீ முழுமையா என்ன ரட்சித்தள்ளும் கேட்கணும். 8 2:8
1: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
0: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
1: இது உங்களால உண்டானதல்ல,
0: உங்களால உண்டானதல்ல,
1: இது தேவனுடைய ஈவு.
0: தேவனுடைய ஈவு. நம்ம கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம இதுவரைக்கும் செய்த பாவங்களை எல்லாம் தேவன் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நமக்குள்ள ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அதான் தேவன் தந்த அது ஒரு ஈவு. நமக்கெல்லாம் கர்த்தர் கிருபையா ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாமல் கூட ரட்சிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தீத்தின் புஸ்தகம் 3:5
1: நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம், அவர் நம்மை ரட்சியாமல், தமது இரக்கத்தின்படியே, மறு ஜென்மம் ஒழுக்கினாலும், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும், நம்மை ரட்சித்தார்.
0: நம்ம நம்ம செய்த நீதினால, நம்ம அதை செய்த இதை செய்ய அப்படி இல்லை, அவர் கிருபினால அவர் என்ன செஞ்சாரு? மறுச்சன் மெழுக்கினால நம்மளை கர்த்தர் என்ன செஞ்சாரு? நம்மள ரட்சித்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு குறித்து கவலையற்றிருப்போமான? வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ரட்சிப்பை பெற்ற ரட்சிப்பு இழந்துடக்கூடாது. பட்டு புடவை கட்டியிருக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த புடவை எத்தனை பாதுகாக்கிறோம் இல்லையா? அழுக்கு ஒட்டாம அப்படி பாக்கிறோம். நம்ம ஆத்தும ரட்சிப்பு மிகவும் வெளியேறப்பட்டது. அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். எபிரேயின் புஸ்தகம் 2:4
1: அடையாளங்களினாலும்
0: அற்புதங்களினாலும்
1: பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி
0: பகிர்ந்து கொடுத்த
1: பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும்
0: தேவன் தாமே
1: சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற
0: இவ்வளவு
1: பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
0: ரட்சிப்பா கேட்கு ஆண்டவரே, நீ ரட்சிக்க மாட்டவரே, எப்படியாவது ரட்சித்தனும், எனக்கு முழுமையா பாவமன்னிப்பு நிச்சயம் வேணும். முதல்ல கர்த்தர் நம்ம சந்திச்சவளை முதல்ல ரட்சிக்கிறாரு, ரெண்டாவது நமக்கு அபிஷேகம் கொடுக்கிறாரு. நம்ம ரட்சி பற்றிருக்கிறோமா படலையான்னு நம்ம உள்ள தலசி பார்த்தா நமக்கு தெரியும். பழைய பாவத்தில் வெற்றி இருக்கா? பரிசுத்தவனை பெற்றிருக்குமா இல்லைன்னு எப்படி தெரியும்? பரிசுத்தவன் வந்து என்ன சரி, பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நாய்த்திருப்பு குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்தார். பரிசுத்தவனை பெற்றிருக்கிறோமா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கா? நம்ம நம்ம என்ன செய்யணும்? உள்ளத்தை ஆராய்ஞ்சி அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்க முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தர் என்ன செய்யறாரு? ரட்சிக்கிறார். இரண்டாவதாக ஒன்னு பேதும் புஸ்தகம் 2:9.
1: நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு
0: வரவழைத்தவருடைய
1: புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக
0: ரட்சிக்கப்பட்டிருக்கணும். இரண்டாவது ஆண்டுடைய புண்ணியங்களை எல்லாருக்கும் சொல்லணும். ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் செய்த கிருபைகளை, ஆண்டவர் வாழ்க்கையில் செய்த எல்லா ஆசீர்வாதத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிருக்க நம்மள தெரிஞ்சிருக்கிறாரு. மற்றவங்களுக்கு சொல்றோமா, நம்ம வாழ்க்கையில் செய்த அன்பு, நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்த பாராட்டின கிருபைகள் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்லாம நம்ம அமைக்கி வைக்கவே கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை ரெண்டாவது மாதிரி ரட்சிக்கப்படணும். ரெண்டாவது தேவனுடைய நம்ம தேவனை பற்றி தேவன் செய்த நன்மைகள் எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லணும். அதுதான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க்கின் சுவிசேஷம் 3:14-15 வாசித்து பாருங்க.
1: அப்பொழுது ஒரு 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்,
0: நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கர்த்தரோடு இருக்கவும்,
1: பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும்,
0: நம்மளை அனுப்பவும்,
1: வியாதிகளை குணமாக்கி,
0: வியாதி நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும், மற்றவங்க வியாதிய குணமா கொடு. செவத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வரங்கள் வேணும், வல்லம் வேணும், குணமாக்குற வல்லம் வேணும்னு சொல்லி ஆண்டவர் கேட்கணும். என தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை அதுதான், வியாதியை குணமாக்கவும்,
1: பிசாசை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவெல்லாம் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்.
0: அதிகாரம் நம்மள சும்மா சாதாரண ஏற்படுத்தல, தேவன் எதுக்கு ஏற்படுத்திருக்காரு, நம்மள அதிகாரம் உடையவில் இருக்கிறதுதான் தேவன் நம்மள ஏற்படுத்திருக்கிறாரு. இதற்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்க போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனே, நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை கேட்டிருந்த ஒரு ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, ஜெபிக்க உதவி செய்யுங்க, துதிக்க உதவி செய்யுங்க, உம்மோடு இருக்க உதவி செய்யுங்க, உண்மை அண்டிக் கொள்ள உதவி செய்யுங்க, உண்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, கேட்கிற மக்கள் உள்ளத்துல விசுவாசி தாரும், பரிசுத்தை தாரும். தகப்பனே, உண்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்கு, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம், செய்வனைகள், பெல்லிசனிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். கட்டுகளை எல்லாம் உடைத்து போடுகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால. வேலை இல்லாத குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணமாக்காத குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம், குழந்தை பாக்கிட்ட கொடுங்க ஆண்டவரே, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. வேலையில ப்ரமோஷன் இல்லாத மக்களுக்காக செபிக்கிற, வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக செபிக்கிற, வேலை கன்ஃபார்மாகணும். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க, கண்ணீரை துடைங்க. குடிக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை ஆக்குங்கப்பா. கடனால தவிக்கிற மக்கள் கடனடைக்கு உதவி செய்யுங்க, கஷ்டத்தை மாத்துங்க. அன்பின் தகப்பனே, எல்லா முகத்திலும் கண்ணீரை துடைக்க வேண்டிய வாக்கி எஞ்சுகிறங்க தாவே. சாபத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா, பாவத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா. தகப்பனே, உண்மை தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க. தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேஸ்ல இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. குடும்பத்துல பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் தகப்பனே. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஐயா. உண்மை அறியறவில் வளரணும் ஏசப்பா. கேஸ்ல இருக்கிற மக்கள் வெற்றி கொடுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. தெய்வீக பிரசனம் மூடிக்கொள்ளும்படியா செவிக்கிற மகத்தான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துக பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க இப்படி செய்யப்படுறதுக்காய் கோடான கொடி நன்றி. எங்க செவத்தை கேட்டிருக்கா ஸ்தோத்திரம். எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரியாஸ்வா நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: இந்த பூமியில எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறவர் கடவுள். எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறார். கிறிஸ்டினா இருக்கிறவங்க, நான் கிறிஸ்டினா இருக்கிறவங்களுக்கும் ஒளி கொடுக்கிறார். எனக்கும் நான் முதல்ல நான் கிறிஸ்டினா தான் இருந்தேன், அப்பயும் ஒளி கொடுத்தாரு. ஆனா ஒரு நைட்ல நம்மளுக்கு கரண்ட் இருக்கு. ஒரு ட்ரூ கிறிஸ்டியனா நம்ம இருக்கும்போது கடவுள் நைட்லயும் கரண்ட் கொடுக்கிறாரு. கரண்ட் இல்லாத நேரத்தில் இன்வெர்டரா இருந்து அந்த டைம்லயும் நம்மளுக்கு கரண்ட் கொடுத்து எல்லா நாள் எல்லா நேரத்திலையும் நம்ம ஒளியோடு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றாரு. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது, எங்க குடும்பத்துக்கு கிடைச்சது. எல்லா எல்லா வழியிலையும் எங்களை முன்னேற்றினார் கடவுள். அதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
4: அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். என் கணவர் வந்து ஃபர்ஸ்ட் முழுமையா கல்யாணம் ஆனப்ப முழுமையா ரசிக்கப்படல. வருஷத்துல ஒரு வாட்டி சர்ச்சுக்கு வந்தாரு. அப்புறம் வந்து நாங்க பெரியமாட்ட சொல்லி ப்ரே பண்ணோம். மாசத்துல ஒரு நாள் வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப வார வாரம் சர்ச்சுக்கு போனாரு. அதுக்காக நான் கர்த்தர் அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். அதே மாதிரி என் பையன் பிளஸ் டூ படிக்கும் போது அவனுக்கு ரொம்ப அஸ்தாயம் கிரிக்கை வந்துருச்சு, ரொம்ப கவலையாயிருச்சு. அப்ப நான் வந்து அங்க மெட்ராஸ்ல இருந்து என்ன செய்யறது எனக்கு தெரியல, அவன் படிக்கவே இல்லை. அப்ப ஒரு நாள் என் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, எஸ்தர் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, பெரியமா இது மாதிரி இருக்கான சரி சொல்லிட்டு அப்பயே பெரியமா போன் மூலமா ஜெபிச்சாங்க. ஜெபிச்ச வேலையில நான் கண்ணால பார்த்தேன், என் பையன் முட்டிக்கால் போட்டு ஜெபிச்சான். பெரியமா ப்ரேயர் தண்ணி அந்த அவங்க ப்ரேயர் கொடுத்தாங்க, அதுலயும் ப்ரே பண்ணாங்க. அந்த தண்ணியை தெளிச்ச வேலை சாத்தா உடனேதான் நான் பார்த்தேன். அவன் கீழே மயங்கி விழுந்து அப்புறம் நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து இப்ப நல்ல காலேஜ்ல படிக்கிறான். அதுக்காக நான் ஏசப்பாவை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து நாங்க வீடு கட்டும் போது வீடு கட்ட முடியாம பல தடைகள் வந்துச்சு. அப்ப இவங்கலாம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ராஜாண்ணன், எஸ்தர் பெரியமா, அவங்க கூட ஜபக்குழுவினரா வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஜெபிச்சுட்டு போனாங்க. ஆண்டவர் வீடு ஃபுல்லா கட்டி முடிச்சு எங்க குடும்பத்திலேயே நாங்க தான் ஃபுல்லா வீடு கட்டி முடிச்சு எல்லா வீட்டையும் வாடகைக்கும் விட்டு வாடகை வரவும் ஏசப்பா கிருபை செஞ்சாரு. அதுக்காக நான் ஏசப்பாவை அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து என் பிரஸ்ட்ல வந்து கட்டி வந்துச்சு. அதை போய் நான் பார்க்கும் போது இந்த கட்டி வந்து கேன்சரா கூட மாறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கத்தியோட அளவையும் சொன்னாங்க. அப்புறம் நான் ப்ரே பண்ணிட்டு போய் திருப்பியும் போய் ஜெபிச்ச வேலையில உங்க கட்டி அளவே சின்னதாயிருச்சு, உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் ஆண்டவர் அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக ஜெபிச்ச எஸ்தர் பெருமக்கோ வசந்தியாக்காக்கோ நன்றி. எனக்கு கிரியை செய்த இயேசுப்பாக்காக கோடான கோடி நன்றி.
5: கரங்களை தட்டி கதை நன்றி சொல்லாமா? நன்றி ஆவியானவர் ஸ்தோத்திரம். வேற யாரா சொல்றீங்களா?
6: இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க வந்துட்டு எப்பவுமே சர்ச்சுக்கு வந்துட்டு எங்க அப்பா அம்மாவும் தான் போவாங்க. அது கூட எங்களுக்கு ஒழுங்கான சர்ச்சு அமையல. இப்ப கர்த்தர் வந்துட்டு எங்களை நாங்க ஒரு நாள் கூடி ஜபிச்சோம், எங்க குடும்பத்தோட ஜபிச்சோம். கர்த்தர் இப்ப எங்களை வந்துட்டு எல்லா வாரமும் நாங்க தொடர்ந்து 2-3 மாசமா எல்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். அத கிரியை செய்ததால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
7: கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்குதான் நாங்க சென்னையில இருந்து வந்தோம். அப்ப என் பையன் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறேன்னு சொன்னா, இப்ப 2 மணிக்கு நாங்க இங்க வரும்போதுதான் எக்ஸாம் எழுத போறோமான்னு போன் பண்ணி சொன்னா, இப்ப போன் பண்றேன், அம்மா நான் வந்து சென்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்றோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எனக்கு வீடு வந்து வீடு வேணும்னு சொல்லி ரொம்ப ப்ரேயர் பண்ணி அழுது ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். வீடு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. அப்ப ஆண்டவர் அவனுக்கு எல்லா சுகத்தையும் அருளி அவனுக்கு நல்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
8: பிரேஸ் தி லார்ட். நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் பெரியமா வீட்டுக்கு. இப்ப 8-9 வருஷத்துக்கு கழிச்சு மறுபடியும் வந்திருக்கேன். லாஸ்டா வந்தப்ப எதுக்கு நான் ப்ரே பண்ணேன்னா, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் எங்களை ஒரு ஊர்ல அதெல்லாம் சென்னையிலயாவது படிக்க வைக்கணும் அந்த ஆசை மட்டும் தான் இருந்தது. அதுக்காக ப்ரேயர் பண்ணிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களே சொந்தமா ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா இந்த வாட்டி வந்து ஸ்டேட் தேர்ட் எங்க பசங்க வந்திருக்காங்க டென்த்ல. அப்படி வந்து அந்த அளவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவர். எங்க ஸ்கூல் நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம்.
9: கத்தோட பஸ்ட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க கடை ஆரம்பிக்கும் போது ரொம்ப தடையா இருந்துச்சு. அப்புறம் பெரியமா வந்து ப்ரே பண்ணி தண்ணி தெளிச்சிட்டு போனாங்க. அடுத்த 10வது நாள்லயே ஆண்டவர் வந்து அங்க கடையை ஓபன் பண்ண கிருபை செய்தாரு. ரொம்ப ஆசீர்வாதமா ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறாரு அந்த கடையை. அது மாதிரி என் பையனுக்கு டெங்கு ஜுரம் வந்துச்சு, 102 டிகிரி ஜுரம். அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பெரியமா ப்ரே பண்ணாங்க அவனுக்காக. அடுத்த நிமிஷத்திலேயே அவனுக்கு அந்த ஜுரம் அவனை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் டெங்கு பாசிட்டிவ்னு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவனுக்கு ஜுரம்ன்றதே வரல. ஆண்டோட கிருபிக்காய் கொடான கோடி நன்றி.
0: கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம். என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தியதற்காக தேவனை அதி அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப பலவீனமா இருந்தேன். அப்ப இந்த இடத்துல வந்து நான் 3 மாசம் தங்கி இருந்தேன். எனக்கு ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலை கொடுத்தார். இந்த நாள் வரைக்கும் நல்ல சுகத்தோடையும் பலத்தோடையும் இருக்கிறதுக்கு எனக்கு தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இங்க ஜெபித்த பிள்ளைகளுக்கும் அப்பா இந்த ஜபக்குழுவுக்கும் இயேசுங்கிற ஊழியர்களுக்கும் நன்றி உள்ளவளா இருக்கிறேன். என் தேவனையும் அதிகமா ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் கொடுத்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். என் தேவனுக்கே ஸ்தோத்திரம்.
10: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
11: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கத்தட்டாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
10: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
12: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.com. God bless you.

0: கற்றுக்கலாம் பார்ந்தவர்களே, ஆண்டவராய் இயேசுக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ஏசாயின் புத்தகம் 66 அதிகாரம் 13 வசனம்.
1: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல்,
0: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல்
1: நான் உங்களை தேற்றுவேன்,
0: நான் உங்களை தேற்றுவேன். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசுக்கு சொல்கிறார், ஒருவனை அவன் தாய் தேற்று போல் நான் உங்களை தேற்றுவேன். தாய்க்குத்தான் தெரியும் பிள்ளைகள் எப்படி தேற்றினா எப்படி சமாதம் இருப்பாங்கன்னு சொல்லி. எத்தனை தான் மற்றவங்களை ஆறுதல் படுத்தினாலும் நமக்கு சமாதானம் கிடைக்காது, ஆறுதல் கிடைக்காது. இயேசுக்கு நம்மளை ஆறுதல் படுத்தினாருன்னா சமாதானம். என் வாழ்க்கையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போதெல்லாம் என் ஆண்டவராய் இயேசுக்கு என்னை தேற்றுவார். அப்ப எப்படி தேற்றுற, அவன் தாய் தேற்று போல, நம்ம தாய் எப்படி தேற்றுவங்களோ அதே போல நம்ம தேற்றி ஆறுதல் படுத்துறாரு. காரணம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 1:3
1: நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும்,
0: பிதாவாகிய தேவனும்,
1: இரக்கங்களின் பிதாவும்,
0: இரக்கங்களின் பிதாவும்,
1: சகலவிதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம்.
0: அவர்தான் நமக்கு சகல விதமான ஆறுதல். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் வேற வேற வேற வேற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள். இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கண்ணீர்கள், வேதனைகள் வரும். ஆனாலும் தேவனை கத்துற அந்த நாள், அந்த நாளைக்கு எப்படிலாம் நம்மள ஆறுதல் படுத்தணுமோ அப்படிலாம் ஆறுதல் படுத்துவார். நம்ம எந்த நிலைமையில உடைஞ்சிருக்கிறோமோ, உள்ள உடைஞ்சிருக்கிறோமோ, எப்படி சோர்ந்து போயிருக்கிறோமோ, அந்த சூழ்நிலை அவர் நம்மளுக்கு ஆறுதல் படுத்துகிற தேவன். ஏசாயின் புஸ்தகம் 57:18
1: துக்கப்படுகிறவர்களுக்கும்,
0: துக்கப்படுகிறவர்களுக்கும்
1: ஆறுதல் அளிப்பேன்,
0: ஆறுதல் அளிப்பேன். பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம துக்கப்படும் போது நம்மளை ஆறுதல் அளிப்பார். எப்படி அளிப்பாரா? ஒருவன் அவன் தாய் தேற்று போல நம்ம தேற்றுகிற தெய்வம், நம்மளை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், அரவணைக்கிற தெய்வம், தாய் மார்புடையவர். நம்மளை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி நமக்கு சமாதானப்படுத்துவார். நம்ம துக்கப்படும் போது நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன். கலங்காதீங்க, ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி பாருங்க, அவற்றை வந்து பாருங்க. ஆண்டவரை இயேசுக்கு உங்களை நிச்சயமா துக்கப்படும் போது உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். எத்தனை பேர் துக்கத்தோட இருக்கீங்க, உள்ள உடைஞ்சிருக்கீங்க, எப்படி வாழ்றது, எப்படி இதை எப்படி இந்த பாதை கடந்து போறது, எப்படி இந்த இக்கட்டில் நடந்து போக முடியும்னு சொல்லி கலங்குறீங்களா? இயேசுக்கு சொல்லுகிறார், ஒருவன் அவன் தாய் தேற்று போல தேற்றுகிறவர். உங்கள் துக்கத்தை அவர் நினைச்சு துக்கத்தில் ஆறுதல் அளிக்கிற தேவன். நம்ம அவர் இடத்துல எப்படி ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? முதலாவதாக நம்ம பார்க்கிறோம் ரோமர்கள் நிருபம் 15:4
1: தேவ வசனத்தினால்,
0: தேவ வசனத்தினால்
1: உண்டாகும் பொறுமையினாலும்,
0: உண்டாகும் பொறுமையினாலும்
1: ஆறுதலினாலும்,
0: ஆறுதலினாலும். தேவ வசனத்தை வாசிக்கும் போது நம் காறுதல். நான் கூட எத்தனையோ நாட்கள் அம்மா இல்ல, அப்பா இல்ல, கூட பிறந்தவங்க இல்ல, கண் பாரு இல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போது நான் யாரையாவது பைபிள் வாசிக்க சொல்லி கேட்பேன். ஆண்டவீடு வசனை அப்படியே ஆறுதல் படுத்தும். நீங்க தேவோட வசனத்தை வாசித்து பாருங்க, ஆறுதல் நிச்சயமா ஆறுதல் அளிப்பார் கர்த்தர். அவர் ஒருவர்தான் ஆறுதல் அளிக்க முடியும். நிறைய பேர் ஆறுதலுக்காக சினிமா பார்ப்பாங்க, டிவி ஆன் பண்ணி பார்ப்பாங்க. எத்தனையோ பேர் இதை போனா நல்லா இருக்குமா, இங்க போய் பார்க்கலாமா, அவங்ககிட்ட போய் பேசினா சமாதானம் கிடைக்குமா, இவங்ககிட்ட பேசினா சமாதானம் கிடைக்குமான்னு சொல்லி எத்தனையோ பேர் எங்கெங்கயோ ஓடுறோம். அருமையான சகோதரி சகோதரியே, என் தாய்மாரே, தகப்பன்மாரே, ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் உங்களோடு பேசி உங்களுக்கு ஆறுதல் தருவார். அவருடைய ஆறுதல் மாறாத ஆறுதல், நித்திய ஆறுதல். அவர் தான் நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். அவர் ஆறுதல் படுத்தவும் செய்வார். நமக்கு ஆறுதல் இருந்து எந்த கஷ்டத்தில் இருக்கும் அந்த கஷ்டத்தை விடுதலையாக்க முடியும். மற்ற நம்ம என்னதான் கதை புஸ்தமோ எது படித்தாலும் ஆறுதல் கிடைச்சாலும் அது நிரந்தரமான ஆறுதல் இல்ல அருமையானவர்களே. அந்த கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், திரும்ப அந்த வேதனை நமக்கு வரும். ஆனா ஆண்டவராக இயேசுக்கு வேதத்தை வாசிக்கும் போது தேவன் உங்களோடு பேசுவார், ஆறுதல் படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ செய்யவும் செய்வார். அதுதான் அவர் தான் ஆறுதல். தேவனுடைய வாசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். ஆண்டவருடைய வாசனத்தில் என்ன இருக்க பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6:63
1: நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள்,
0: நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள்
1: ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது,
0: ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. பாத்தீங்களா, கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. அதனாலதான் அவர் நம்மளை ஆறுதல் படுத்த முடியும். ஆண்டவர் வசனத்தை வாசித்து பாருங்க, தேவனுடைய ஆவியார் நமக்குள்ள இருந்து நம்மளை ஆறுதல் படுத்துவார். நம்ம என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்திலிருந்து அவர் நீக்க முடியும், கண்ணீர்லிருந்து துடைக்க முடியும். ஆறுதல் படுத்துற மாத்திரல உங்க கண்ணீர்லிருந்து விடுதலையாக்குவார், உங்க கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கு. என்ன பிரச்சனையோ உங்களை பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் ஜீவனமா இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார். 119:49 நீர் என்னை
1: நம்ப பண்ணின வசனத்தை
0: உமது
1: அடியனுக்காக
0: நினைத்தருளும்.
1: அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல்.
0: அதுதான் நம்ம சிறுமையில ஆறுதல்.
1: உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது.
0: அதான் பாத்தீங்களா, சிறுமையில் எதுதான் ஆறுதல்? தேவனுடைய வாசனம் தான். நான் உள்ள உடஞ்சி இருக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வசனத்து மூலமே என் ஆண்டவராக இயேசுகிறது என்னோடு பேசி என்னை ஆறுதல் படுத்துவார். என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்தை நீக்கி என்னை ஆட்டி தேய்ச்சி ஆறுதல் படுத்துவார். அவர் ஆறுதலின் தேவன். அவரை நோக்கி பாருங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க, உங்களுக்கு கஷ்டத்தை மறந்து ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசித்து பாருங்க, நிம்மதியை கொடுப்பார், ஆறுதலை தருவார். முதலாவது கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு ஆறுதல். இரண்டாவதாக நமக்கு எப்படி ஆறுதல் கிடைக்கும் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 28:11-12.
1: பரியாச உதடுகளினாலும்
0: அந்நிய
1: பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார் இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல் இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்
0: ஆமா, அருமையானவளே, அன்னி பாசல் நிறைஞ்சி செவிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆறுதலா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அன்னி பாசல் நிறைஞ்சி செவிக்கும் போது நம்ம உலகத்தை மறக்கலாம், நமக்கு நல்ல பரிசுத்தாவை நிறைஞ்சி செவிக்கும் போது நமக்கு சமாதானம் சந்தோஷம் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும், நம்ம கவலையெல்லாம் மறைந்து போயிடுவோம். அதுதான் நமக்கு ஆறுதல். அன்னி பாசல் செவிப்பீங்களா? பரிசுத்தாவினர் கூப்பிடுங்க, ஆண்டவரே என் உள்ளத்தை நிரப்புங்கப்பா, எனக்குள்ள வாங்க, எனக்கு நானும் அன்னி பாசல பேசணும், தேவாவை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவராக இயேசுக்கு பரிசுத்தாவை கொடுப்பது அத்திக்க நிச்சயம், நிச்சயமா பரிசுத்தாவை தருவார். ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, இயேசுக்கு உங்களுக்கும் ஆண்டவர் சொன்னா, இதோ மாம்சமனை யாவருக்கும் நான் தேவனை கேட்டார், நிச்சயமா உங்களுக்கு என்ன மாம்சமனை யாவையாலையும் என் ஆவியே ஊற்றுவேன், குமாரரும் குமார்த்தியின் தீர்க்கு தரிசனம் சொல்லுவாங்க, வாலிபர் தரிசனம் காண்பாங்க. வாழ்க்கை கேட்குமா? அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2:17. கடைசி நாட்களில்
1: நான் மாம்சமான யாவர் மேலும்
0: என் ஆவியை ஊற்றுவேன்
1: அப்பொழுது உங்கள் குமாரரும்
0: உங்கள்
1: குமாரத்திகளும்
0: தீர்க்க
1: தரிசனம் சொல்லுவார்கள்
0: உங்கள்
1: வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்
0: உங்கள் வாலிபர் தரிசனங்களை

0: மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்,
1: உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்,
0: என்னுடைய ஊழியக்காரர் மேலும்,
1: என்னுடைய ஊழியக்காரர் மேலும்,
0: என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும்,
1: என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும்,
0: அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன்,
1: அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன்,
0: அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்,
1: அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாம்சமனை யாவரையும் ஆவி ஊற்றுன்னு சொல்லியிருக்கிறார். நிச்சயம் அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அவரை நோக்கி கேளுங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவரே ஆவி அபிஷேகத்தை ஊற்றுமான்னு சொன்னார். உங்க மேலதான் ஊற்றுவேன், அவங்க மேலதான் ஊற்றுவேன்னு சொல்லவே இல்லை, மாம்சமனை யாவரும் ஆவி ஊற்றுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிக்க கேட்போமா?
0: பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது,
1: பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது,
0: அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு
1: ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
0: அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல
1: வானத்திலிருந்து
0: சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது.
1: அவர்கள் எல்லாரும்
0: பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
1: ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின
0: வரத்தின்படியே
1: வெவ்வேறு பாஷைகளிலே
0: பேச தொடங்கினார்கள்.
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, உங்க மேலே தேவன் ஆவியை ஊற்றுவார். அவங்க இவங்களுக்கு தான் ஊற்று சொல்லிட்டாரு. மாம்சமான யாவர் மேலும், இந்த உலகத்துல மாம்சம் யாராருக்குள்ள இருக்கோ அவங்க மேலே ஆவி ஊற்றுவேன்னு சொன்னார். காரணம், நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எந்த மாதமான அவசியம் இல்லை, எதை செய்யணும் அவசியம் இல்லை. நம்ம மாம்சமா இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய ஆவி ஊற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு நீங்க கேட்டு பாருங்க, முதல் யாருக்கு ஆறுதல் தராரு? வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு ஆறுதல் தராரு. ரெண்டாவது, பசுத்தால் நிறைந்திருக்கிறவங்க தேவன் ஆறுதல் தராரு. மூன்றாவதாக, 2 கொரிந்தியர் புத்தகம் 7 அதிகாரம் 6 வசனம்,
0: சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன்.
1: சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். பாத்தீங்களா, சிறுமைப்படும் போது கர்த்தர் ஆறுதல் தராரு. நம்ம ஒருங்குண்டு கண்ணீரோடு ஆண்டவரே எனக்கு நீங்க ஆறுதல் தரணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவனை கேட்க நமக்கு ஆறுதல் தராரு. ஏசாயின் புஸ்தகம் 66 அதிகாரம் 2 வசனம்,
0: சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு
1: நடுங்குகிறவனையே
0: நோக்கி பார்ப்பேன்.
1: பாத்தீங்களா, எத்தனை பேரு வசனத்தை கேட்டு அப்படியே விட்டுறாங்க, வசனத்துக்கு மனஸ்தாபப்படுறது இல்ல. அவங்கள ஆண்டு நோக்கி பார்க்க மாட்டாரு. சிறுமைப்பட்டியோ, நான் இவ்வளவுலாம் ஆண்டு பிரியமான காரியம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அவரையே நோக்கி பாக்கிறவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா ஆறுதல் அடிப்பார். ஆண்டு வசனத்துக்கு நடுங்கிறவங்கள ஆண்டு நோக்கி பார்ப்பார், நிச்சயமா அவங்க கண்ணீரை துடைப்பார், கவலையெல்லாம் மாத்துவார். வசனம் வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. ரெண்டாவது, பசுத்தல் நிறைஞ்சிருக்கும் போது அன்னி பசல பேசும்போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. மூன்றாவதாக, என்ன செய்யணும், வசனத்துக்கு நம்ம சிறுமைப்பட்டு வசனத்துக்கு நடுங்கிறவங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நிச்சயமா நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். நம்ம கண்களை முடிச்சவும் பண்ணுமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் அன்பு நிறைந்தவரை அப்பாவை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்தில் என்னோடு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. கர்த்தருடைய கிருபைகளை ஆளிகை செய்யட்டும். அக்கினால் மூடிக்கொள்ள முடியாது, செபிக்கிறோம். பரிசுத்தவான் அபிஷேகம் அவங்க மேலே இறங்கட்டும். அக்கினால் நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, பிரசனத்தால் நிரப்புங்கப்பா. உள்ளத்திலையும் வெளியிறங்குமா அற்புதங்கள் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேண்டி கொடுத்திருக்கும் நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில தர வேண்டும் படி செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது, செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தேவனே, கண்ணீரோடு செபிக்கிற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை துடைங்க. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? எல்லா முகத்திலும் கண்ணீர் துடைச்சுங்க, ஆற்றுங்க, தீற்றுங்க, ஆறுதல் படுத்துங்கப்பா. கர்த்தருடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தருடைய பிரசனங்களை மூடட்டும் ஆண்டவரே. முடிவு தாய் உள்ளக்காரங்களை வைப்பீராக ஆண்டவரே, ஆசீர்வித்து உயர்த்துவீராக அப்பா. நீங்க தொடுத மக்கள் உணரட்டுமே, தொடுங்காண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் குடமாக்குங்க ஆண்டவரே. மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனிகள் இருந்து விடுதலை செய்ய முடியாது. கெஞ்சுகிறோம், கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா. சாபத்திலையும் பாவத்தில் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க.

தேவ கிருபா உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்ய முடியாது. கெஞ்சுரம் கெஞ்சுரம் ஐயா. அப்பா நீங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க சப்பா. என் பிள்ளைகள் படிப்பறலன்னு சொல்லி கலங்கியிருக்கிற குடும்பங்கள் கண்ணுக்கி பாருங்க. அவங்க பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை தாங்க தகப்பனே தகப்பனே. எவ்வளவோ செலவு பண்ணி படிக்க வச்சு பிள்ளைகள் படிக்கலன்னு சொல்லி கலங்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணுக்கி பாருங்க. பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்க முடியாது செவிக்கிறோம். குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்க குடும்பத்தை ஒரு விஷயம் நினைத்தருள் ஆண்டவரே. சண்டை குழப்பத்தில் விடுதலை தாங்க. சமாளித்து கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்கப்பா. தகப்பனே இறங்க முடியா கெஞ்சுகிறமே. எங்கள் மேல மனம் இறங்குங்கப்பா மனம் இறங்குங்கப்பா. கத்திரி கிருவை நானும் அவங்களை தாங்க வேண்டுமப்பா. ஐயா படிச்சு வேலை இல்லையன்னு கலங்குற மக்களுக்கு வேலையை தர முடியாது செபிக்கிறோம். வேலையில் எத்தனை பேர் ப்ரமோஷன் இல்லையான்னு சொல்லி கலங்குற மக்கள் வேலையை ப்ரமோஷன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்ம் ஆகணுமே. கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்குமா போச்சுங்க. ஆசீர்வதிங்க தகப்பனே பலப்படுத்துங்க காத்துக்கொள்ளுங்க. ஐயாமை துதிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபை அவங்களை சூழ்ந்து பாதுகாக்கணும் ஐயா. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவிச்சிங்க எஸ்அப்பா எஸ்அப்பா. திருமணம் நடக்க உதவிச்சிங்க அப்பா. குழந்தை பாக்கிலா சகோதரி குழந்தை பாக்கிட்டு தாரும் ஐயா. கர்ப்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்தரடி சென்னீரே. கர்ப்பத்தோட கனி உருவாக்கி குழந்தை கொடுத்தவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. அதிசயங்களை செய்யுங்க எஸ்அப்பா. கெஞ்சிரோ கெஞ்சிரோ அப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் வண்டாடி கெஞ்சிரோம். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா விடுதலை தாங்க. வேலையில அப்பாவை ஸ்தோத்திர உயர்வை தாரும் தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வேலையில கன்ஃபார்மாகாத மக்கள் வேலையில கன்ஃபார்மாகும் ஐயா. அதிசயங்களை செய்ய ஆசீர்வதித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. அவரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் இணைக்கணும். சமல்லாத குடும்பத்துல சமாளித்து தரணும் ஐயா. அப்பாமை நோக்கி கெஞ்சிற பிரகாச மனக்கண்களை திறந்துடுங்க. இப்ப பார்க்கக்கூடிய ஆவிக்குறி கண்களை திறந்து விடுங்கப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க. உம் அறியக்கூடிய கிருபை தர முடியாது செவிக்கிறோம். பலப்படுத்த முடியாது செவிக்கிறோம். உன்னதாவில் சம்பூர்ண நிரப்புங்க. தேவாவில் நிரப்புங்க. தேவக்கில் நிரப்புங்க. தேவபலத்தில் இடக்கட்டுங்க ஆண்டவரே. ஐயா படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க முடியாது செவிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக கரம் தாங்கட்டும். நன்மையான காரியத்தை செய்யப்பா. தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்கப்பா தொடுங்க. அப்பாவை நோக்கி கெஞ்சிரம் உள்ளத்திலையும் வெளிரங்கமா அற்புதம் செய்யுங்க. செவுள சாட்சியாய் மாற்றும். ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமையும் மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரச்சர் ஏஸ்பா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பரியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமேன். கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டிருக்காரு. கலங்காதீங்க.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: கர்த்தர் என் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு அற்புதத்தை இந்த வேலையில உங்களுக்கு நான் ஒரு சாட்சியா சொல்ல ஆசைப்படுறேன். நான் கன்சீவான 3வது மாசத்துல இருந்து எனக்கு யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருந்தது. அந்த இன்ஃபெக்ஷன்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என்னால நடக்க முடியாது, யூரின் போகும்போது ரொம்ப பெயின் ஆகும், ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டாக்டர்கிட்ட போய் நான் கன்சீவ் ஆகும் டெஸ்ட் பண்ற டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணும் போது எனக்கு யூரின்ல பாக்டீரியாவோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவு பார்த்தா மில்லியன்ல அளவுல இருந்தது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா அது டெலிவரி டைம்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும், அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக கூடாது, கம்மி ஆகணும், பாக்டீரியாவோட அளவு கம்மி ஆகணும், இல்லனா அது வந்து ஜாஸ்தி இருந்ததுன்னா கிட்னிக்கு இல்லனா யூட்ரஸ்க்கு ப்ராப்ளம் ஆகும்னு சொன்னாங்க. ரொம்ப வலியில கஷ்டப்பட்டேன். அந்த இன்ஃபெக்ஷன் மாறுறதுக்காக டாக்டர் எனக்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. டேப்லெட் சாப்பிட்டும் எனக்கு அந்த வலி நிக்கல, என்னால நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ அக்காங்கிட்ட வந்து நான் ஜெபிக்க வந்திருந்தேன். அக்காங்கிட்ட சொன்னேன், அக்காங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க, ஜெப எண்ணெயும் ஜெப தண்ணியும் ஜெபிச்சு கொடுத்தாங்க. இதை நீ வந்து டெய்லி யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. அக்காங்க சொன்ன மாதிரி நான் அதை யூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஜெபிச்ச எண்ணெயும் அந்த தண்ணியும் நான் யூஸ் பண்ணதுல எனக்கு அந்த வலியும் அந்த எரிச்சலும் இல்ல, நல்லா இருந்தது. ஆனா எனக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டினியூவா இருந்தது. டாக்டர் வந்து யூரின் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அந்த டெஸ்ட்ல பார்த்தா எனக்கு அந்த பாக்டீரியா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இன்ஃபெக்ஷனுக்கு. அதனால ரொம்ப வலியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டாக்டர் அப்ப வந்துட்டு ஒரு டைமும் ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க, ஒரு 10 days சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டு மறுபடியும் நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மறுபடியும் அந்த 10 days நான் அந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு போகும்போது கூட அதுல அதே அளவு தான் பாக்டீரியா இருந்தது, கம்மியாகவே இல்லை. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் நான் வந்து எனக்கு இப்ப அந்த மாதிரி வலி எல்லாம் இல்ல, எனக்கு பெயின் எதுவுமே இல்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா டாக்டர் சொன்னாங்க, இல்ல இல்ல உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பா கிளியர் ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு அது பின்னாடி ப்ராப்ளம் ஆகும், டெலிவரி கூட கண்டிப்பா சிசரியன் தான் பண்ற நிலைமை ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் டாக்டர் வந்துட்டு வேற ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்கல, அதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு 5-6 times டாக்டர் வந்து டேப்லெட் மாத்தி மாத்தி எனக்கு எழுதி கொடுத்தாங்க. ஒவ்வொரு வாரம் சாப்பிட சொல்லுவாங்க, மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்ல பார்க்கும் போது அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாகவே கிடையாது, அதிகமாயிட்டு தான் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். 8 months வரைக்கும் நான் இப்படிதான் மாத்திரைங்களை மாத்தி மாத்தி சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னோட குழந்தையோட வளர்ச்சிக்கு நான் மாத்திரை சாப்பிட்டதை விட இந்த இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும்னு அதிகமா மாத்திரை சாப்பிட்டேன். 8வது மாசம் ஆகும் போது ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமா தான் அந்த ரிப்போர்ட்ல காமிச்சது. அப்ப டாக்டர்கிட்ட போய் நாங்க கேட்டோம், டாக்டர் இப்படியே வந்து இன்ஃபெக்ஷனுக்காகவே நாங்க மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன், அதனால வந்து குழந்தைக்கு ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு கேட்டேன். ஆனா டாக்டர் வந்து அவங்க சிவியரா சொன்னது என்னன்னா, இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும், அப்பதான் வந்து டெலிவரி ஈஸியா இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும், கண்டிப்பா சிசரியன் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப நான் கலங்கி போயிட்டேன், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு என்ன பயம்னா, நான் டேப்லெட் ஜாஸ்தி எடுக்கிறதுனால குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவாயிடுமா அப்படின்ட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா டாக்டர் அதை அவங்க கேர் பண்ணிக்காம வந்து அந்த கிளியர் ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான் டேப்லெட் ஜாஸ்தி எழுதி கொடுத்தாங்க. ரொம்ப கலங்கி போயிட்டு நான் வந்து அக்காங்கள்ட்ட வந்து செபிக்கலான்னு சொல்லி வந்தேன். அப்போ வந்து பிரதர் இருந்தாங்க, பிரதர் எனக்கு எங்கிட்ட கேட்டாங்க, நான் இதெல்லாம் சொன்னேன் அவங்கள்ட்ட. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு மெடிக்கல்ல ஒர்க் பண்ற ஒரு சிஸ்டர் கிட்ட கேட்டு பாக்கலாம், இது என்னதுன்னு கேட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட எனக்காக போன் பண்ணி அந்த சிஸ்டர்ட பேசினாங்க. அவங்க கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நீ என்ன டேப்லெட் சாப்பிட்டமா அப்படின்னு சொல்லி எல்லா டீடைல் கேட்டாங்க. நான் 5 டைம் அப்படி சாப்பிட்டு டேப்லெட் எல்லாம் சொன்னேன். அவங்க நான் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. அவங்க அந்த டாக்டர்கிட்ட பேசிட்டு மறுபடியும் எனக்காக போன் பண்ணி பேசினாங்க, இந்த டேப்லெட் வந்து நீ ஜாஸ்தி எடுத்திருக்க, கண்டிப்பா இது வந்து பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் ஆகும், அதனால நீங்க வந்து வேற யார்ட்டையாவது போய் நல்ல டாக்டரா பாருங்க, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. ரொம்ப நாங்க கலங்கி போயிருந்தோம். அப்போ மறுபடியும் அக்கா கிட்ட வந்து நான் ஜெபிச்சேன். அக்கா வந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க, எப்படியாவது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து மாறணும், ஏசப்பா சுகப்பிரசவம் ஆகணும், நார்மல் டெலிவரி தான் ஆகணும், சிசேரியன் எந்த நாள்லயும் ஆகக்கூடாது, அது இல்லாம குழந்தைக்கோ இல்லாக்கோ எந்த தொந்தரவும் வரக்கூடாது, யூட்ரஸ்க்கோ கிட்னிக்கோ எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அக்கா ரொம்ப எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பாரப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொரு டைம் எனக்காக வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க. வீட்டுக்கு வரும்போது கூட எனக்காக சுகப்பிரசவத்துக்காக அக்கா போராடி ஜெபம் பண்ணாங்க. அவங்களோட ஆலோசனைப்படி நாங்க வேற ஒரு டாக்டர்கிட்ட கூட நாங்க போய் பார்த்தோம். கரெக்டா நான் போய் பார்க்கும்போது 8th மாதம் அக்கா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க போனோம். அங்க போய் பார்த்தோன்னா அந்த டாக்டர் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இதை நம்ம கிளியர் பண்றதுக்கான வழி என்னன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்ட கொடுத்த டேப்லெட் நான் ஒரு 3 தான் எடுத்தேன். அந்த டேப்லெட்க்கு அப்புறம் எனக்கு அது கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த இன்ஃபெக்ஷனும் குறைஞ்சிருச்சு. அது அக்கா வந்துட்டு தொடர்ந்து எனக்காக ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. கரெக்டா 9th மாதத்துல எனக்கு ஒரு நல்ல சுகப்பிரசவம், எசப்பா வந்து நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கொடுத்தாரு. நான் பயந்த மாதிரி எனக்கு சிசேரியன் ஆகல, நல்ல நார்மல் டெலிவரி ஆச்சு. பாப்பாக்கு கூட எந்த தொந்தரவும் இல்ல, நல்லபடியா நல்ல ஆரோக்கியமான குழந்தைய கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. கர்த்தர் பெரிய அற்புதத்தை வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. நான் ஒவ்வொரு டைமும் சோர்ந்து போனப்போ ரொம்ப பாரப்பட்டு எனக்காக அக்காங்க ஜெபிச்சாங்க. சுகப்பிரசவத்தை கொடுத்த கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துறேன்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website andofjesus.in. God bless you.

0: நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை எதை செய்யுமா? உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசப்பாட்டை கேட்கிறோம், ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7.
1: அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல்,
0: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா? நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட,
0: அவர் ராஜாக்களோட கூட
1: சிங்காசனத்தில் ஏறவும்,
0: சிங்காசனத்தில் ஏறவும்
1: உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா? என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதி செய்யமானார் கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோடு எப்பவும் கர்த்தரோடு நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் என்னை மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்றும், நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். நான் என் வாழ்க்கையில் எதிரையும் குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்கும் சொல்லிக்காலுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார், நம்மளுக்கு உயர்த்துவார். நீதி தம் சனங்களை உயர்த்தும். முதல் அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, அவரை நோக்கி நம்ம செபிக்கும் போது நம்ம உயர்த்து. ரெண்டாவது நம்ம நீதிமான இருந்தா கர்த்தர் நம்மளை கட்டாயம் உயர்த்துவார், எல்லா காரியத்திலும் உயர்த்துவார்.